இன்று சக ஆண்டு 1948, ஸ்ராவண மாதம் 10, திருவள்ளுவர் ஆண்டு 2057, ஆடி மாதம் 16ஆம் நாள், ஆகஸ்ட் மாதம் 1ஆம் தேதி சனிக்கிழமை. ஆகாஷ்வாணி தருமபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7 மேட்ஸில் இன்றைய நிகழ்ச்சிகள் ஆரம்பமாகின்றன.

நேரம் காலை 6 மணி. தருமபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7. நேயர்கள் கேட்கலாம்.

0: இழப்பதற்கான ஊழ் ஒருவரை பேதையாக்கும். ஆவதற்கான ஊழ் வந்தால் ஒருவரது அறிவை விரிவாக்கி அவருக்கு பல நன்மைகளை தரும்.
1: பே

0: இசை கேட்டீர்கள்.
1: நேயர்கள் கேட்கலாம் இன்றிடம் பண்பலையில் வளம் வர காத்திருக்கும் நிகழ்ச்சி நிரல். ஆரம்பத்திற்கு இணைத்தானும் நல்லவை கேட்க வழங்குகிறார் இதே கீதம் ராமானுஜம் அவர்கள். 6:15 பக்தி மாலை, 6:35 தருமபுரி ஆறுமுக ஆசாரி திரு நாதன் கம்பெனி வழங்கும் உழவர்களுக்காக, 6:55 தருமபுரி ஸ்ரீ கிருஷ்ணா சில்க்ஸின் மழலை மொழி இன்று பங்கேற்கும் மழலை கே தேவிகா ஸ்ரீ, 7:00 காலை வணக்கம் இதில் ஜே கே குழந்தைகள் நல மருத்துவமனை வழங்கும் நாள்மலர், அரசு பட்டுக்கூடு விலை நிலவரம், உழவர் சந்தை காய்கனி விலை நிலவரம், தருமபுரி குண்டலப்பட்டி ஜோதி லேசர் கண் மருத்துவமனை வழங்கும் இனிதினது ஆகியன கேட்கலாம். 7:25 தருமபுரி துரைசாமி நாயுடு திரு பாரதிபுரம் எஸ்எஸ் ஜுவல்லரி வழங்கும் நலம் தானே, 7:30 சந்தோஷ சாரல், 8:00 தருமபுரி ஹெல்த் கேர் இரத்த பரிசோதனை நிலையம் வழங்கும் இன்று ஒன்று நன்று, 8:05 பொன்னியின் புதுப்புனால் அறிமுக நேயர்கள் பங்கேற்கும் நேரலை, 8:15 தருமபுரி ரங்கா சூப்பர் ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை வழங்கும் நலமாய்வாளர், 8:30 தருமபுரி ஸ்ரீனிவாசா பொறியியல் கல்லூரி அட்டானமஸ்

ஸ்ரீ மகாலட்சுமி சில்க்ஸ் வழங்கும் சிந்தனை சிறகுகள். 8:45 சைபால் வழங்கும் இன்று ஒரு தகவல். 9 சங்கர் ஸ்கேன்ஸின் இனிய சொல்லமுது. 9:05 வானொலியில் வசந்தம், தலைப்பு பேச்சும் செயலும் என்ற தலைப்பில் வளம் வர இருக்கிறது. 10 நேதாஜி பைபாஸ் ரோடு ஜெயின் மருத்துவமனை வழங்கும், ஜனனி கிளினிக் வழங்கும் நன்றே கேட்போம் என்றே கேட்போம். 10:05 ஒத்துழையாமை இயக்க தினம் முறை வழங்குகிறார் தென் திருவிதாங்கூர் இந்து கல்லூரியின் மேனாள் இணை பேராசிரியர் முனைவர் எஸ் பகவதி பெருமாள் அவர்கள். தொடர்ந்து நீங்கள் கேட்டவை. 11:00 தருமபுரி இனிமை சேமியா மாவகைகள் வழங்கும், கேட்டால் சுவைக்கும். 11:05 நேற்று மாலை தமிழ்நாடு முதலமைச்சர் சி ஜோசப் விஜய் அவர்கள் இந்திய குடியரசுத் தலைவர், மத்திய உள்துறை அமைச்சர் மற்றும் தமிழ்நாடு முதலமைச்சர் பதக்கங்களை காவல்துறையினருக்கு வழங்கி சிறப்பித்த நிகழ்ச்சியின் வானொலி தொகுப்பு. 12:10 தமிழருவி சிலம்பில் பூத்த சிந்தனைகள், புலவர் சி கோவிந்தராஜு அவர்களுடன் நேர்முகம். 12:50 அறிவிப்புகள், சூழல் கப்பம் மெலிசை ஆகியன கேட்கலாம். 1:10 நேயர் விருப்பம். 1:30 தருமபுரி பிஜிஆர் மல்டி ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை வழங்கும் ஆரோக்கியம் ஆயுள் முழுவதும். 2:00 உழைப்போம் உயர்வோம். 2:30 பன்மொழி பாடல்கள். 3:00 கட்சிவில் கலக்கல் பாடல்கள். 4:00 விடை தேடும் வினாக்கள். 5:00 டாக்டர் தீபக் நியூபான் சைல்ட் கேர் மருத்துவமனை வழங்கும் நாளும் நலமுடன். 5:05 மாலை தேன்றல். 6:00 தருமபுரி ராதாகிருஷ்ணா சொல்றி வழங்கும் தினமொரு திருக்கோவில். 6:10 இசை மின்னல். 6:30 மாநில செய்திகள். 6:40 வேலைக்காத்திற்கு. 6:45 வானிலை அறிக்கை. 6:50 அறிவிப்புகள். 6:55 சேலம் புதிய பேருந்து நிலையம் கடைவீதி கோயம்புத்தூர் ஜெல்லஸ் வழங்கும் நட்சத்திர ஒளியில் நம்பிக்கை வார்த்தைகள். 7:00 திரையிசை. 7:10 மாவட்ட செய்திகள். இன்று ஈரோடு மாவட்ட செய்திகள் கேட்கலாம். 7:25 அறிவிப்புகள். 7:30 இந்திய அரசின் வேளாண்மை மற்றும் உழவர் நல அமைச்சகம் வழங்கும் கிசான் வாணி. தேனி வளர்ப்பு குறித்து நேர்முகம் பங்கேற்கிறார் காஞ்சிபுரம் மாவட்டம் சோமங்கலம் ஆர் ஷியாம்ஜான் அவர்கள். தொடர்ந்து இயற்கை வேளாண்மை குறித்து தேனி காமாட்சிபுரம் சென்டெக் வேளாண் அறிவியல் மைய தொழில்நுட்ப வல்லுநர் வி கார்த்திக் பாண்டி அவர்களுடன் நேர்முகம் ஆகியன கேட்கலாம். 8:00 இளந்தென்றில் தமிழ் பேசுங்க. 8:30 எரப்பட்டி சாய்மாரதி மருத்துவமனை வழங்கும் ஆரோக்கியம் அனைவருக்கும். 8:45 நாடாளுமன்ற வாராந்திர பதவிகள் ஒரு பார்வை. 9:00 ஆங்கிலத்தில் செய்திகள், தொடர்ந்து ஸ்பாட்லைட். 9:30 இடைவிடாத இசைமழை. 10:00 சுகுமன ராகங்கள். இன்று நாமக்கல் கரூர் மாவட்ட நேயர்கள் நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு உங்களது விருப்ப பாடலை கேட்கலாம். நேயர்கள் இதுவரை இன்று நம் பண்பலையில் வளம் வர காத்திருக்கும் நிகழ்ச்சி நிரல் கேட்டீர்கள். பண்பலையில் தொடர்வது ஆங்கிலத்தில் செய்திகள், டெல்லி அஞ்சலாக. அதனைத் தொடர்ந்து இணைத்தானும் நல்லவை கேட்க சென்னை அஞ்சலாக.

0: Day. Mr. Modi will first travel to Andhra Pradesh, where he will lay the foundation stone, inaugurate and dedicate to the nation multiple development projects worth nearly 18,000 crore rupees at Bhogapuram in Vizianagaram district. The Prime Minister will inaugurate the Alluri Sitaram Raju International Airport at Bhogapuram. The new Greenfield Airport has been built under the public-private partnership mode at the cost of over 5,600 crore rupees. The Prime Minister will lay the foundation stone of the ASIP semiconductor project at Visakhapatnam. It is Andhra Pradesh's first semiconductor manufacturing facility approved under the India Semiconductor Mission. After concluding his visit to Andhra Pradesh, Prime Minister will reach Mysuru in Karnataka, where he will inaugurate the Swami Vivekanand Cultural Youth Center Vivek Smarak. Social media company Meta's global team, which has been summoned by the centre after it restricted Prime Minister Narendra Modi's Facebook post, will be questioned on issues around algorithm bias and their role in public order. Official sources told Akashvani News that Meta's global team is expected to be questioned sometime in the middle of the next week. India has said the so-called elections in Pakistan-occupied Jammu and Kashmir, POJK, stand as a humiliating rejection of the Pakistani establishment. Briefing media in New Delhi, External Affairs Ministry spokesperson Randhir Jaiswal said Pakistani establishment continues to unleash ruthless force against peaceful civilians in POJK. He said the crackdown has resulted in the tragic death of over 40 civilians and serious injuries to many. Prime Minister Narendra Modi spoke with the Prime Minister of the United Kingdom, Andy Burnham, and congratulated him on assuming office. In a social media post yesterday, Mr. Modi said during their conversation, they agreed to work together across sectors such as technology, innovation, defence, security, clean energy, education, and people-to-people ties and take the India-UK Comprehensive Strategic Partnership to new heights. External Affairs Minister Dr. S. Jaishankar spoke to his Iranian counterpart Abbas Araghchi last evening and conveyed India's deep concerns over the ongoing hostilities in the West Asia region. During the telephonic conversation, Dr. Jaishankar strongly urged that attacks on commercial shipping and seafarers be avoided under any circumstance. At the Commonwealth Games in Glasgow, India delivered another outstanding performance yesterday, clinching historic gold medals in judo, securing a memorable double podium finish in the men's javelin throw, winning a first ever bronze medal in the decathlon and booking places for 10 boxers in their respective finals. And that is the end of this news bulletin.
1: நேரம் 6:10.
2: ஆகாஷ்வாணி இணைத்தானும் நல்லவை கேட்க வழங்குகிறார் முனைவர் இதய கீதம் ராமானுஜம் அவர்கள்.
3: அறம் செய். அறம் என்ற சொல் இன்றைய கணிப்புரி தலைமுறைக்கு சரியாக புரியவில்லை. நிறைய பேர்கிட்ட போய் அறம் அப்படின்னா என்ன தம்பி அப்படின்னு கேட்டால், அறமா சார், இது மாதிரி தீட்டுவாங்களே அதுவா அப்படின்னு கேட்குறாங்க. காரணம், அவர்களுக்கு வேற்றுமொழியில் படித்ததனால் அறம் என்கின்ற வார்த்தை தெரியவில்லை. ஏன், நம்முடன் இருப்பவர்கள் பலருக்கும் அறம் என்கின்ற வார்த்தைக்கு முழுமையான பொருள் தெரியவில்லை, அதனுடைய தெளிவான அர்த்தமும் புரியவில்லை. காரணம், சிந்திக்க விடுவதில்லை இந்த சிறுவகுப்பு பாடங்கள். மனப்பாட கீறல்களே மாணவ கேசட்டில் கணக்காக பதிவு செய்யப்பட்டுவிட்ட காரணத்தால் அறம் என்கின்ற வார்த்தை அவர்களுக்கு புரிவதில்லை. வள்ளுவரிடம் கேட்டோம், அறம்னா என்னங்கையான். அவர் சொல்கிறாரு, அறம் எனப்படுவது யாதென கேட்பின் யாதொன்றும் தீமை இல்லாத சொலல். தீமை இல்லாத வார்த்தையை நீ பேசினாவே அதுதான் அறம். நம்மக்கிட்ட யாராவது வராங்க, அவங்ககிட்ட அன்பாக பேசுகிற போது, உண்மையாக பேசுகிற போது அதுவே அறமாக மாறும் என்கின்ற அற்புத செய்தியினை வள்ளுவர் செதுக்கி வைத்திருக்கிறார். இந்த அறத்தினை நாம் பேசுகிற போதே நம்முடைய செயலும் நற்செயலாக மாறிவிடும்

0: தன் நல்ல செயல் அன்பாகி அருளாகி அதுவே அறமாகி உரமாக மாறும். உற்றவர்களுக்கு, உறவினர்களுக்கு, மற்றவர்களுக்கு அது பயன்பாடாக அமையும். அதனால்தான் நம்ம வள்ளலார் அவர்கள் சொல்லுகிற போது ஒரு அற்புதமான வார்த்தையை சொன்னார். சடங்குகள்லாம் வேணாம்பா, நீங்கள் இறந்த வாட்டி சாப்பாடு வைக்கிறீங்க அது வேணாம், இருக்கிற போது உன் பெற்ற தாயை நன்றாக கவனியுங்கள், அவர்களுக்கு சோறு போடுங்கள், அதுதான் அறம் என்று வள்ளலார் சொல்கிறார். அதில் எவ்வளவு பெரிய அர்த்தம் அடங்கி கிடப்பது என்பதை நாம் உணர வேண்டும், மற்றவர்களுக்கு உணர்த்த வேண்டும். பெரியோர் சொல் பேணி பிறளாது நின்று பரியார் அடியார் பரியார் கரியார் சொல் தேராது இமையான் என்கின்ற ஒரு அற்புதமான பாடலினை ஏலாதி சொல்லும். மாறான் மண் ஆளுமா மாற்று என்று முடிக்கின்ற அந்த ஏலாதி பாடல் எழுந்து நிற்கிறது. இது அறம், உங்கள்கிட்ட என்ன இருக்குதோ அதை மற்றவங்களுக்கு கொடு, அவங்ககிட்ட அன்பு காட்டு, அவங்ககிட்ட அருள் காட்டு, அதுதான் உண்மையான அறம் என்று ஏலாதி சொல்கிறது. எல்லோருக்கும் நல்லது செய்வது அறம். இல்லாதவர்களுக்கு எதிர்பார்க்காமல் நாம் என்ன செய்கிறோமோ அதுவே அறம் என்பதை நாம் அடுத்த தலைமுறைக்கு உணர்த்த வேண்டும். அப்படி உணர்த்துகிற போதுதான் புதிய சமுதாயம் அறத்தின் வழி நிற்கும். அதனால தான் உலக அரங்கமே அறம் சார்ந்த ஒரு இலக்கியத்தை படைத்தவர்கள் இந்த தமிழர்கள் என்று சொல்லி கொண்டிருக்கிறார்கள். அதன் வழி நாம் புதிய சிந்தனையை, அறத்தினை, அதன் கோட்பாட்டினை நாம் செய்ய வேண்டும். மற்றவர்களிடம் காட்டுகிற அன்புதான் அறம் என்பதை உணர்த்துகிற போது நம்மிடையே இருக்கிற சிக்கல் ஓடிவிடும், சிதைந்து விடும். எனவே அறத்தோடு இருங்கள், அன்பாக இருங்கள் என்பதே இன்றைய செய்தியாக நான் சொல்லிக்கொள்ள ஆசைப்படுகிறேன்.
1: எனைத்தானும் நல்லவை கேட்க வழங்கினார் முனைவர் இதயகீதம் ராமானுஜம் அவர்கள்.

நேரம் 6:15. ஆகாஷ்வாணி தருமபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7 அலைவரிசைகளில் கேட்டு ரசித்து கொண்டிருக்கிறோம். நேர்களே, உலர்ந்து கொண்டிருக்கும் இந்த இனிமையான காலை பொழுது அனைவருக்கும் நல்லதாய் அமையட்டும். நேர்களே, புயல்கள் கூவும் இந்த இனிமையான காலை பொழுதில் மறைப்பொருளாய் இருக்கும் இறைவனை இசைப்பாக்கலால் வணங்க காத்திருக்கிறோம். நேர்களே, பொங்கு பல சமயமெனும் நதிகளெல்லாம் புகுந்து கலந்திட நிறைவாய் பொங்கி எங்கும் கங்கு கரை காணாத கடலே, எங்கும் கண்ணாக காண்கின்ற கதியே, அன்பர் தங்க நிழல் பரப்பிமயல் சோடை எல்லாம் தணிக்கின்ற தருவே, பூந்தடமே ஞான செங்கமுத மலர வரும் அதியே, எல்லாம் செய்ய வல்ல கடவுளே தேவதேவே என இறைவனை பாடுகிறார் வள்ளல் பெருமான். எங்கும் மறைப்பொருளாய் நிறைந்திருக்கும் இறைவனை இசை பாக்கலால் வணங்க காத்திருக்கிறோம். இது பக்தி மாலை. எண்ணத்தை எப்போதும் தூய்மையாக வைத்திருங்கள், எண்ணங்கள்தான் உங்கள் வாழ்க்கையை அழகாக்குகிறது என்கிறது கீதை. கேட்க இருக்கும் பாடல் சீர்காழி எஸ் கோவிந்தராஜன் குரலில்.

6:20. இது தருமபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7 பக்தி மாலை. மண்ணில் உள்ள மனிதர்களை நீங்கள் நேசித்தால் விண்ணில் உள்ள இறைவன் உங்களை நேசிப்பார் என்கிறது திருக்குரான். கேட்க இருக்கும் பாடல் ஏ.ஆர். ஷேக் முகமது குரலில்

0: நிறைவு பெற்றது பக்தி மாலை. பக்தி மாலை ஒழித்த அனைத்து இடங்களிலும் எல்லா நலமும் வளமும் பெருகட்டும் நன்றி. நேரம் காலை 6:35. தருமபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7 நேயர்கள் கேட்கலாம்.
1: தருமபுரி ஆறுமுக ஆசாரி தெரு நாதன் கம்பெனி வழங்கும் உழவர்களுக்காக இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர் தருமபுரி ஆறுமுக ஆசாரி தெரு நாதன் கம்பெனி.
2: விவசாயிகளுக்கு ஓர்னர் செய்தி. தரம் நியாயமான விலைக்கு பெயர் பெற்றது நாதன் கம்பெனி. தர்மபுரியில் பழைய பஸ் நிலையம் அருகில் ஆறுமுக ஆசாரி தெருவில் நாதன் கம்பெனி 63 வருடங்களாக ஒரே நிறுவனமாக இயங்கி வருகிறது. இதற்கு கிளைகள் கிடையாது. விவசாயிகள் மற்றும் மாடி தோட்டத்திற்கு தேவையான தரமான விதை, உரம், பூச்சி மருந்து மற்றும் இயற்கை உரங்கள் கிடைக்கும் ஒரே நிறுவனம் நாதன் கம்பெனி. 221 ஆறுமுக ஆசாரி தெரு தர்மபுரி.
1: தருமபுரி ஆறுமுக ஆசாரி தெரு நாதன் கம்பெனி வழங்கும் உழவர்களுக்கான தகவல்கள் வழங்குகிறார் பி சின்னசாமி.
3: விவசாய பெருமக்களுக்கு வணக்கம். குறைந்த முதலீட்டில் அதிக லாபம் தரும் துளசி சாகுபடியில் பற்றி நம்ம தெரிஞ்சுக்கணும். துளசி செடியை நடவு செய்த 75 முதல் 90 நாட்களில் அறுவடை செய்யலாம். துளசி தரையிலிருந்து 15 முதல் 20 சென்டிமீட்டர் உயரத்தில் வெட்டினால் மீண்டும் புதிய கிளைகள் விரைவாக வளரும். அதன் பிறகு 60 முதல் 70 நாட்கள் இடைவெளியில் தொடர்ந்து அறுவடை செய்யலாம். பூக்கும் முன் அறுவடை செய்தால் இலை தரமும் நறுமணமும் சிறப்பாக இருக்கும். அறுவடை செய்த துளசியை உடனடியாக குவித்து வைக்காமல் சிறு கட்டுகளாக கட்டணும். இல்லையெனில் மெல்லிய அடுக்குகளாக பருப்பை நன்கு காற்றோட்டமான நிழலான இடத்துல உலர்த்தணும். நேரடி வெயிலில் உலர்த்தினால் பச்சை நிறம் மங்கும், நறுமணம் குறையும், அத்தியாவசிய எண்ணெய் ஆவியாகும். 4 முதல் 7 நாட்களில் இலைகளை உலர்ந்து சேமிப்பதற்கு தயாராகும். உலர்ந்த இலைகளில் ஈரப்பதம் 10 முதல் 12% அளவில் இருக்கணும். உலர்ந்த இலைகளை ஈரப்பதம் இல்லாத சுத்தமான அறையில் உணவு தர பைகள், சணல் பைகள் அல்லது சுத்தமான காகித பொதிகளில் சேமிக்கணும். உலர் துளசி இலை, துளசி தூள், துளசி மூலிகை தேநீர், துளசி அத்தியாவசிய எண்ணெய், துளசி சாறு

0: மூலிகை குளியல் பொடி உள்ளிட்ட மதிப்பு கூட்டப்பட்ட பொருட்கள் தயாரித்து விற்பனை செய்தால் பச்சை இலை விற்பதை விட பல மடங்கு வருமானம் பெறலாம். ஆயுர்வேத சித்த மருத்துவ தயாரிப்பாளர்கள், மூலிகை தேநீர் தயாரிப்பு நிறுவனங்கள், வாசனை எண்ணெய் தயாரிப்பாளர்கள், இயற்கை அழகு சாதன பொருள் தயாரிப்பாளர்கள், மூலிகை பொருள் மொத்த விற்பனையாளர்கள் மற்றும் ஏற்றுமதியாளர்கள் துளசியை வாங்குபவர்களாக உள்ளனர். விவசாய உற்பத்தியாளர் நிறுவனங்கள் மற்றும் கூட்டுறவு அமைப்புகள் மூலம் விற்பனை செய்தால் நல்ல பேரம் பேசும் வாய்ப்பு கிடைக்கும். ஒரு ஏக்கர் நிலம் தயார் செய்ய 8,000 முதல் 10,000 வரைக்கும் செலவாகும். விதை மற்றும் நாற்று நடவு செய்ய 3,000 முதல் 5,000 வரைக்கும், தொழுவுரம் மற்றும் ஊட்டச்சத்துக்கு 10,000 முதல் 15,000 வரைக்கும் செலவாகும். அதே போல் துளசி செடி நடவு செய்து பராமரிப்புக்கு 12,000 முதல் 18,000 வரைக்கும் செலவாகும். அறுவடை மற்றும் உலர்த்துதலுக்கு 8,000 முதல் 12,000 வரைக்கும் செலவாகும். மொத்த செலவு 50,000 முதல் 70,000 வரைக்கும் ஆகும். சரியான மேலாண்மையில 10 முதல் 15 டன் பசுமை இலைகளும் 2.5 முதல் 4 டன் உலர் இலை மகசூலம் பெறலாம். இதை ஏற்றுமதி செய்ய அமெரிக்கா, கனடா, ஜெர்மனி, இங்கிலாந்து, ஜப்பான், ஆஸ்திரேலியா மற்றும் வளைகுடா நாடுகளில் இந்திய துளசி பொருட்கள் நல்ல வரவேற்பு உள்ளது. தரமான உற்பத்தி, ரசாயன எச்சம் குறைவு, சுத்தமான பதப்படுத்துதல், சரியான பொதியிடல் மற்றும் தேவையான தரச்சான்றிதழ்கள் ஆகியவை ஏற்றுமதி சந்தையில் வெற்றி பெற மிக முக்கியமாக உள்ளது. அடுத்து இந்த டிராகன் பழ செடியை வீடுகள் அல்லது மாடி தோட்டத்தில் வளர்க்கலாமா? டிராகன் பழத்தை வீட்டு தோட்டங்கள் மற்றும் மாடி தோட்டங்களில் மிக வெற்றிகரமாக வளர்க்கலாம். இது வெப்பமண்டல காலநிலையில் செழித்து வளரக்கூடியது. இதற்கு 18 முதல் 20 அங்குல அளவுள்ள பெரிய தொட்டி அல்லது வளர்ப்பு பை அல்லது கொள்கலன் அமைத்து வளர்க்க வேண்டும். மேலும் தினமும் 6 முதல் 8 மணி நேரம் சூரிய ஒளி, நீர் தேங்காத மணல் கலந்த வண்டல் மண் அல்லது காக்டாஸ் வகை செடிகளுக்கான மண் கலவை மற்றும் செடி நிமிர்ந்து வளருவதற்கு உறுதியான தாங்கும் கம்பம் ஆகியவை பயன்படுத்தி வளர்க்கலாம். அடுத்து தக்காளியில் காய் பிடிப்பதற்கு முன்பு பூக்கள் உதிர்வதற்கு பொதுவான காரணங்கள் என்னவென்றால் வெப்பநிலை ஏற்றத்தாழ்வு, முறையற்ற மகரந்த சேர்க்கை மற்றும் நீர்ப்பாசன பிரச்சனைகள் ஆகியவை தான். பகல் நேர வெப்பநிலை 29.4 டிகிரி செல்சியஸ் முதல் 32.2 டிகிரி செல்சியஸ்க்கு அதிகமாகவோ அல்லது இரவு நேரங்களில் 21.11 செல்சியஸ் அதிகமாகவோ இருக்கும்போது தக்காளி மகரந்தம் மலடாகி அல்லது பிசுபிசுப்பாக மாறி கருவுறுவதை தடுக்கிறது. காற்றின்மை, குறைந்த தேனீ செயல்பாடுகள், அதிக ஈரப்பதம் ஆகியவை சுய கருவுறுவில் பூவில் உள்ளே மகரந்தம் செல்வதை தடுக்கின்றன. ஒழுங்கற்ற நீர்ப்பாசனம் மண்ணை முற்றிலும் உலரவிடுவது காரணமாக அமைகிறது. அதேபோல் மண்ணை அதிகமாக நனைப்பதும் செடியை அதிர்ச்சிக்குள்ளாக்குகிறது. இதனால் பூக்கள் உயர்ந்து போகலாம். அதிகப்படியான நைட்ரஜன் உரம் பழங்களுக்கு பதிலாக செழிப்பான பச்சை கொடிகளை உருவாக்குகிறது. த்ரிப்ஸ் போன்ற சாறுஞ்ச பூச்சிகள் மற்றும் பூஞ்ச நோய்களின் பூ தண்டை பலவீனப்படுத்துகின்றன. இவ்வாறு பாதிப்படையும் தக்காளி செடிகளுக்கு குறைந்த நைட்ரஜன், அதிக பாஸ்பரஸ், பொட்டாசியம் கொண்ட இயற்கை உரங்களை கொடுக்கணும். த்ரிப்ஸ் மற்றும் வெள்ளையை போன்ற சாறு உறிஞ்சும் பூச்சிகளை கட்டுப்படுத்த ஆரம்ப நிலையிலேயே இயற்கை முறையில் வேப்ப எண்ணெய் தெளிக்கலாம். மாதுளை பூக்கள் முழுமையாக மலர்ந்த பிறகு 5-7 மாதங்களில் அறுவடைக்கு தயாராகின்றன. பழம் முதிர்ச்சி அடைந்து விதைகள் வீங்கும் போது அந்த உருண்டையான பழம் தனது கச்சிதமான கோள வடிவத்தை இழந்து தட்டையான அல்லது சதுர வடிவமான பக்கங்களையும் நன்கு வெளி தெரியும் வரம்புகளையும் பெறுகிறது. தோல் அதன் பளபளப்பான மென்மையான இளமையான தன்மையை இழந்து சற்று சொரசொரப்பாக பொலிவிழந்து காணப்படும். தோலின் நிறம் பச்சை அல்லது மஞ்சள் நிறத்திலிருந்து அடர் சிவப்பு, இளஞ்சிவப்பு அல்லது பொன் மஞ்சள் நிறமாக மாறும். நன்கு முதிர்ந்த பழத்தை தட்டும்போது அடர்த்தியான உலோகத்தன்மை கொண்ட ஒளி கேட்கும். ஆனால் முதிராத பழங்களோ உள்ளீடற்ற ஒளியை எழுப்பும்.
1: நேயர்கள், இதுவரை கேட்டது தருமபுரி ஆறுமுக ஆசாரி திரு நாதன் கம்பெனி வழங்கிய உழவர்களுக்காக. இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர் தருமபுரி ஆறுமுக ஆசாரி திரு நாதன் கம்பெனி. தொடர்ந்து உழவர்களுக்கான தகவல்கள் வழங்குகிறார் பி சின்னசாமி.
0: எலுமிச்சை கன்றுகள் நடவு செய்வதற்கு மழைக்காலங்கள் சிறந்த பருவம். தேர்ந்தெடுத்த ஒரு ஏக்கர் நேரத்தில் தலா 10 நாட்கள் இடைவெளியில 3 முறை புளித்து உழவு செய்து மண்ணை பொளப்பளப்பாக்க வேண்டும். பிறகு 20 அடி இடைவெளியில 3 அடி சதுரம், 3 அடி ஆழம் கொண்ட குழிகள் எடுக்கணும். ஒவ்வொரு குழியிலும் 20 கிலோ தொழுவரம், ஆட்டேறு, மாட்டேறு கலந்த கலவை போடணும். 250 கிராம் வேப்பமுன்னாக்கு, மண் மற்றும் மணல்

0: ஆகியவற்றோட போட்டு 6 மாத வயதுடைய எலுமிச்சைக்கன்றுகளை நடவு செய்யணும். சொட்டு நீர் பாசனம் அமைத்து மண்ணில் ஈரத்தன்மைக்கு ஏற்ப தண்ணீர் கொடுத்து வரணும். எலுமிச்சை தோப்பில் களைகள் இல்லாமல் பார்த்து கொள்ளணும். களைகள் இருந்தால் எலுமிச்சை வளர்ச்சி பாதிக்கப்படும். ஆனால் அவ்வப்போது மரத்தின் தூர் பகுதியை சுற்றிலும் உள்ள களைகளை அகற்றி வரணும். 2 மாதங்களுக்கு ஒரு முறை ஒரு மரத்துக்கு 15 கிலோ அளவுக்கு தொழு உரம் கொடுக்கணும். நடவு செய்த 1 ஆண்டுக்கு பிறகு மரங்களின் கிளைகளை கவாத்து செய்யணும். எலுமிச்சையில் வேரழுகல் நோய், பட்டையாளுகள் நோய், இலைப்புள்ளி நோய், இலை சுற்றுப்புழு ஆகியவற்றின் தாக்குதல் ஏற்பட வாய்ப்புண்டு. இலைப்புள்ளி நோய் மற்றும் வேரழுகல் நோய்க்கான அறிகுறிகள் தென்பட்டால் 10 லிட்டர் தண்ணீருக்கு 10 மில்லி வீதம் சோடோமோனாஸ் புளோரசன்ஸ் கைகோட்டர்மா விரிடி திரவம் கலந்த தெளிக்கணும். பூச்சி தாக்குதலை கட்டுப்படுத்த 10 லிட்டர் தண்ணீருக்கு 100 மில்லி வேப்பெண்ணெய் அல்லது 300 மில்லி வேப்பங்கொட்டை சாறு கலந்து தெளிக்கலாம். இந்த தடுப்பு முறைகளை வருமுன் காப்போம் நடவடிக்கையாக மாதம் 1 முறை மேற்கொள்ளணும். வீரியராக எலுமிச்சை மரங்கள் நடவு செய்த 3.5 ஆண்டுகளில் காய்ப்புக்கு வந்துவிடும்.
1: உழவர்களுக்கான தகவல்கள் வழங்கினார் பி. சின்னசாமி.
2: நேயர்களுக்கு ஒரு அறிவிப்பு. சேலம் மாவட்ட ஆட்சியரிடமிருந்து வந்திருக்கக்கூடிய அறிவிப்பு இது. தமிழ்நாடு கால்நடை மருத்துவ அறிவியல் பல்கலைக்கழக விரிவாக்க கல்வி இயக்குநரகம் கால்நடை மருத்துவ பல்கலைக்கழக பயிற்சி மற்றும் ஆராய்ச்சி மையம் சேலத்திலிருந்து வந்திருக்கக்கூடிய அறிவிப்பு இது. முயல் மற்றும் காடை வளர்ப்பு குறித்த முயல் மற்றும் காடை வளர்ப்பு குறித்த 1 நாள் பயிற்சி பட்டறை நடைபெறவுள்ளது. நடைபெறும் நாள் 6/8/2026 வியாழக்கிழமை சேலம் மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் அருகில் உள்ள VUTRC என்ற இடத்தில் நடைபெறவுள்ளது. இதற்கான பயிற்சி கட்டணம் ₹590. இதற்கு முன்பதிவு அவசியம். பயிற்சியின் போது சான்றிதழ் வழங்கப்படும். சிறப்பம்சங்கள் முயல் மற்றும் காடை கண்காட்சி நடைபெறும். முயல் மற்றும் காடை வளர்த்து வரும் பண்ணையாளர்களின் அறிவுரைகளையும் நீங்கள் பெறலாம். மாணவர்கள், விவசாயிகள், பண்ணையாளர்கள் மற்றும் ஆர்வமுள்ள அனைவரும் இந்த பயிற்சியில் கலந்து கொள்ளலாம். மேலும் விவரங்களுக்கு தொடர்பு கொள்ள வேண்டிய தொலைபேசி எண்கள் 0427241040408. இந்த தொலைபேசி எண்ணில் தொடர்பு கொண்டு உங்களுக்கு தேவையான விவரங்களை நீங்கள் பெறலாம். நேர்களே, பண்பலையில் இன்னும் சில நொடிகளில் தொடர்வது மாநில செய்திகள். இணைந்திருங்கள். இது தருமபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7.

வணக்கம். மாநில செய்திகள் வாசிப்பவர் மிருதுளா. தலைப்புச் செய்திகள். வன்முறையும் வெறுப்பும் எந்த பிரச்சினைக்கும் தீர்வாகாது என்று பிரதமர் திரு நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார். விளையாட்டுத் துறையை மேம்படுத்தும் வகையில் கேலோ இந்தியா திட்டம் மற்றும் தேசிய விளையாட்டு கூட்டமைப்புகளுக்கான நிதியுதவியை நீட்டிக்க மத்திய அமைச்சரவை ஒப்புதல் அளித்துள்ளது. அரசு பள்ளிகளில் காலியாக உள்ள உடற்பயிற்சி ஆசிரியர் பணியிடங்கள் விரைவில் நிரப்பப்படும் என்று பள்ளிக் கல்வித்துறை அமைச்சர் திரு ராஜ்மோகன் தெரிவித்துள்ளார். தமிழகத்தில் உள்ள தொழிற்பயிற்சி நிறுவனங்களில் மாணவர்களின் நேரடி சேர்க்கைக்கான கால அவகாசம் இம்மாதம் 14ஆம் தேதி வரை நீட்டிக்கப்பட்டுள்ளதாக மாநில அரசு அறிவித்துள்ளது. காமன்வெல்த் விளையாட்டுப் போட்டியில் ஈட்டி எறிதலில் இந்தியாவின் நீரஜ் சோப்ரா வெள்ளிப்பதக்கமும் யஷ்வந்த் சிங் வெண்கலப் பதக்கமும் வென்றனர். இனி விரிவான செய்திகள். வன்முறையும் வெறுப்பும் எந்த பிரச்சினைக்கும் தீர்வாகாது என்று பிரதமர் திரு நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார். தடமாறி சென்ற திசை மாறிய இளைய தலைமுறையினரை தண்டிக்காமல் நாட்டு நலன் மற்றும் தேசிய கட்டமைப்பு உணர்வுடன் அவர்களை சரியான பாதையில் அழைத்து செல்ல வேண்டும் என்று அவர் கேட்டுக் கொண்டுள்ளார். தலைநகர் தில்லி ஜந்தர் மந்தர் பகுதியில் அண்மையில் நடைபெற்ற போராட்டத்தை குறிப்பிட்டு பிரதமர் தனது சமூக வலைதள பக்கத்தில் வெளியிட்டுள்ள காணொலியில் இதனை தெரிவித்துள்ளார். சமூகத்தில் நிலவும் கோபமும் ஏமாற்றமும் இயல்பானதே என்றாலும் இளமைப் பருவம் என்பது கற்றுக்கொள்வதற்கும் தவறுகளை திருத்திக் கொள்வதற்குமான காலம் என்றும் அவர் கூறியுள்ளார். இளைஞர்களை நீதிமன்ற வழக்குகளுக்கு இழுப்பதோ அல்ல

அல்லது சமூக ரீதியாக துன்புறுத்துவதோ தீர்வாகாது என்றும் சமூகம் அவர்களை அரவணைத்து சரியான பாதையை காட்ட வேண்டும் என்றும் திரு நரேந்திர மோடி வலியுறுத்தியுள்ளார். விளையாட்டுத்துறையை மேம்படுத்தும் வகையில் கேலோ இந்தியா திட்டம் மற்றும் தேசிய விளையாட்டு கூட்டமைப்புகளுக்கான நிதியுதவியை நீட்டிக்க மத்திய அமைச்சரவை ஒப்புதல் அளித்துள்ளது. இதற்காக 2026-27 முதல் 2030-31 வரையிலான 5 ஆண்டு காலத்திற்கு 36,441 கோடி ரூபாய் ஒதுக்கப்படும் என்று செய்தியாளர்களிடம் தகவல் ஒலிபரப்புத்துறை அமைச்சர் திரு அஸ்வினி வைஷ்ணவ் கூறினார். அமைச்சரவை கூட்டத்திற்கு பின்னர் நேற்று புதுதில்லியில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், இளைஞர்களின் வளர்ச்சிக்கும் நாட்டின் முன்னேற்றத்திற்கும் விளையாட்டு மிக முக்கியம் என்று கூறினார். ஒவ்வொரு திறமையான இளைஞரும் விளையாட்டில் சாதிக்க இத்திட்டம் உறுதுணையாக இருக்கும் என்றும், அடிமட்ட அளவில் தொடங்கி ஒலிம்பிக் வரை வீரர்கள் பயிற்சி பெற நாடு முழுவதும் கட்டமைப்புகள் உருவாக்கப்படும் என்றும் திரு அஸ்வினி வைஷ்ணவ் தெரிவித்தார். அரசு பள்ளிகளில் விளையாட்டு ஆசிரியர் பணியிடங்கள் 50% காலியாக இருப்பதாகவும் அவை விரைவில் நிரப்பப்படும் என்றும் பள்ளிக் கல்வித்துறை அமைச்சர் திரு ராஜ்மோகன் தெரிவித்துள்ளார். ஈரோட்டில் நேற்று செய்தியாளர்களிடம் பேசிய அவர், பள்ளிகளில் விளையாட்டு பாடத்தை

0: அடிமட்ட அளவில் தொடங்கி ஒலிம்பிக் வரை வீரர்கள் பயிற்சி பெற நாடு முழுவதும் கட்டமைப்புகள் உருவாக்கப்படும் என்றும் திரு அஸ்வினி வைஷ்ணவ் தெரிவித்தார். அரசு பள்ளிகளில் விளையாட்டு ஆசிரியர் பணியிடங்கள் 50% காலியாக இருப்பதாகவும் அவை விரைவில் நிரப்பப்படும் என்றும் பள்ளிக் கல்வித்துறை அமைச்சர் திரு ராஜ்மோகன் தெரிவித்துள்ளார். ஈரோட்டில் நேற்று செய்தியாளர்களிடம் பேசிய அவர், பள்ளிகளில் விளையாட்டு பாடத்தை ரத்து செய்யக்கூடாது என்று அறிவுறுத்தப்பட்டுள்ளதாக கூறினார். அரசு பள்ளிகளில் அடிப்படை வசதிகள் முழுமையாக செய்து தரப்படும் என்றும் எந்தெந்த பள்ளிகளில் கழிப்பறைகள் இல்லை என்பதை அதிகாரிகள் ஆய்வு செய்து வருவதாகவும் அவர் தெரிவித்தார். மதிய உணவில் அசைவம் வழங்குவது குறித்து முதலமைச்சர் உரிய முடிவெடுத்து அறிவிப்பார் என்றும் அவர் தெரிவித்தார். பள்ளி குழந்தைகளுக்கு தரமான சீருடைகள் வழங்கப்படும் என்றும் இதுகுறித்த அறிவிப்புகள் வரும் நிதிநிலை அறிக்கையில் இடம்பெறும் என்றும் திரு ராஜ்மோகன் கூறினார். நாமக்கல் மாவட்டம் பள்ளிப்பாளையம் மற்றும் குமாரப்பாளையம் பகுதிகளில் சுத்திகரிக்கப்படாத கழிவு நீரை சாக்கடை கால்வாய்களில் சட்டவிரோதமாக வெளியேற்றும் சாயப்பட்டறைகள் மீது கடும் நடவடிக்கை எடுக்கப்படும் என்று அமைச்சர் திருமதி சி விஜயலட்சுமி எச்சரித்துள்ளார். பள்ளிப்பாளையம் சங்ககிரி சாலையில் தடையை மீறி அந்த சாய ஆலை மீண்டும் சட்டவிரோதமாக இயங்குவதாக வந்த ரகசிய தகவலின் அடிப்படையில் அமைச்சர் அங்கு நேற்று நள்ளிரவில் திடீர் ஆய்வு மேற்கொண்டார். அமைச்சர் வருவதை அறிந்ததும் சாய ஆலைக்குள் பணியில் இருந்த தொழிலாளர்கள் அங்கிருந்து தப்பியோடினர். அதனைத் தொடர்ந்து ஆலையின் உள்ளே பார்வையிட்ட அமைச்சர் சட்டவிரோதமாக சாயப்பணிகள் நடைபெற்று வருவதை நேரில் கண்டறிந்து உறுதி செய்தார். இதுகுறித்து துறை சார்ந்த அதிகாரிகளுடன் அவர் கலந்தாலோசனை நடத்திய பின்னர் செய்தியாளர்களிடம் பேசுகையில், தடையை மீறி சட்டவிரோதமாக செயல்படும் ஆலைகள் மீது கடும் நடவடிக்கை எடுக்கப்படும் என்று கூறினார். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது மாநில செய்தி அறிக்கை. தமிழகத்தில் உள்ள தொழிற்பயிற்சி நிறுவனங்களில் மாணவர்களின் நேரடி சேர்க்கைக்கான கால அவகாசம் இம்மாதம் 14ஆம் தேதி வரை நீட்டிக்கப்பட்டுள்ளதாக மாநில அரசு அறிவித்துள்ளது. வேலைவாய்ப்பு மற்றும் பயிற்சித் துறையின் கீழ் மாநிலத்தில் 132 அரசு தொழிற்பயிற்சி நிலையங்களும் 277 தனியார் தொழிற்பயிற்சி நிலையங்களும் செயல்பட்டு வருவதாக மாநில அரசின் செய்திக்குறிப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்த தொழிற்பயிற்சி நிலையங்களில் நடப்பாண்டுக்கான மாணவர் சேர்க்கை கலந்தாய்வு நேற்றுடன் நிறைவடைந்த நிலையில் மாணவர்களின் நலன் கருதி நீட்டிக்கப்பட்டுள்ளதாக மாநில அரசு கூறியுள்ளது. கடந்த ஆண்டு தொழிற்பயிற்சி நிலையங்களில் பயிற்சி பெற்றவர்களில் 95% பல்வேறு முன்னணி தொழில் நிறுவனங்களில் வேலைவாய்ப்பை பெற்றுள்ளதாகவும் அந்த செய்திக்குறிப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. போதைப்பொருள் இல்லாத இந்தியாவை உருவாக்கும் நோக்கில் தூத்துக்குடியில் நேற்று விழிப்புணர்வு நிகழ்ச்சி நடைபெற்றது. நாட்டு நலப்பணி திட்டம் மற்றும் மை பாரத் கேந்திரா சார்பில் நடைபெற்ற இந்த நிகழ்ச்சியில் ஏராளமானோர் கலந்து கொண்டதாக மாவட்ட இளைஞர் அலுவலர் திரு ஞானச்சந்திரன் கூறினார்.
1: மை பாரத் மத்திய அரசினுடைய விளையாட்டு அமைச்சகத்தின் கீழ் இருக்கிற அமைப்பானது நாடுகளிலேய முகாம் ஜூலை 1ஆம் தேதி முதல் ஆகஸ்ட் 15ஆம் தேதி வரை இந்தியாவில் இருக்கிற 15 வயது முதல் 29 வயது வரை இருக்கிற அனைத்து இளைஞர்களையும் பதிவு செய்வதற்கான முகாமானது அனைத்து நிறுவனங்கள் மற்றும் அனைத்து இடங்களிலுமே நடைபெற்று வருகிறது. நஷா முக்த் பாரத் யுவா கனெக்ட் புரோகிராம்ல வைத்து மை பாரத் ரிஜிஸ்ட்ரேஷன் டிரைவ் என்பது நடத்தப்பட்டது. இந்த நஷா முக்த் யுவா பர் விக்ஷித் பாரத் என்ற நிகழ்ச்சி என்பது இளைஞர்கள் குறிப்பாக இளம் தலைமுறையினர் போதை பழக்கத்திற்கு ஆளாகாமல் நம்முடைய பாரத பிரதமரின் கனவான மலர்ந்த இந்தியாவை அடைவதற்கு போதையில்லா இளைய தலைமுறையை உருவாக்குவதற்கு மை பாரத்தின் சார்பாகவும் மற்றும் நாட்டு நலப்பணிகளின் சார்பாகவும் தொடர்ந்து நடைபெற்று வருகிறது.
0: தமிழகத்தில் கோவை திருநெல்வேலி மாவட்ட மலைப்பகுதிகள் நீலகிரி தேனி கன்னியாகுமரி மாவட்டங்களில் இன்று ஓரிரு இடங்களில் இடிமின்னல் மற்றும் பலத்த காற்றுடன் கனமழை பெய்யக்கூடும் என்று வானிலை ஆய்வு மையம் அறிவித்துள்ளது. மேற்கு தொடர்ச்சி மலையையொட்டியுள்ள ஏனைய மாவட்டங்கள் வடகடலோர தமிழகத்தின் ஓரிரு இடங்களில் இடிமின்னலுடன் கூடிய லேசானது முதல் மிதமான மழை பெய்யக்கூடும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. சென்னை மற்றும் புறநகர் பகுதியில் வானம் மேகமூட்டத்துடன் காணப்படும் என்றும் மாலை அல்லது இரவு நேரங்களில் ஒரு சில பகுதிகளில் இடிமின்னலுடன் கூடிய லேசானது முதல் மிதமான மழை பெய்யக்கூடும் என்றும் வானிலை மையம் கூறியுள்ளது. இருவரி செய்திகள். ஈரானின் எரிசக்தி இலக்குகளை குறிவைத்து அமெரிக்கா மீண்டும் தாக்குதல் நடத்தக்கூடும் என்று அந்நாட்டு ஊடகங்கள் தெரிவித்துள்ளன. பலுசிஸ்தானில் போராட்டம் நடத்தி வரும் நபர்களை பாகிஸ்தான் ராணுவம் கைது செய்து மறைவிடத்தில் கொண்டு சென்று துன்புறுத்துவதாக சர்வதேச பொது மன்னிப்பு சபை குற்றம் சாட்டியுள்ளது. சத்தீஸ்கர் மாநிலம் காங்கர் மாவட்டத்தில் மலேரியாவால் 5 பேர் உயிரிழந்தது தொடர்பாக தேசிய மனித உரிமை ஆணையம் தாமாக முன்வந்து விசாரணை மேற்கொண்டுள்ளது. நுகர்வோர் பாதுகாப்புத்துறையில் கணினி மேலாளர் பணியிடங்களுக்கு தேர்வு செய்யப்பட்டவர்களுக்கு பணி நியமன ஆணைகளை அமைச்சர் திரு வெங்கடரமணன் நேற்று வழங்கினார். விழுப்புரம் மாவட்டத்தில் 41 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் முடிவுற்ற திட்டங்களை ஊரக வளர்ச்சித்துறை அமைச்சர் திரு ஆனந்த் நேற்று தொடங்கி வைத்தார்.

0: மாநகராட்சியில் மின் ஒப்பந்த புள்ளி தொடர்புடைய பணிகளை மேற்கொள்வது தொடர்பாக அலுவலர்களுக்கான பயிற்சியை நேற்று ஆணையர் திரு சமீரன் தொடங்கி வைத்தார். திருவள்ளூர் மாவட்ட திறன் பயிற்சி அலுவலகத்தில் பிரதமரின் தொழில் பழகுனர் வேலைவாய்ப்பு திருவிழா நடைபெறவுள்ளதாக மாவட்ட ஆட்சியர் திருமதி கவிதா தெரிவித்துள்ளார். சென்னை துறைமுகத்தில் இருந்து கனிமங்களை ஒரே நாளில் அதிக அளவில் ஏற்றுமதி செய்து சாதனை படைக்கப்பட்டுள்ளது. விளையாட்டுச் செய்திகள். காமன்வெல்த் விளையாட்டுப் போட்டியில் ஈட்டி எறிதலில் இந்தியாவின் நீரஜ் சோப்ரா வெள்ளிப்பதக்கமும் யஷ்வந்த் சிங் வெண்கலப் பதக்கமும் வென்றனர். கிளாஸ்கோவில் நேற்று நடைபெற்ற ஈட்டி எறிதல் இறுதிப் போட்டியில் ஒலிம்பிக் சாம்பியனான 28 வயது திரு நீரஜ் சோப்ரா தனது இரண்டாவது முயற்சியில் 85.83 மீட்டர் தொலைவிற்கு ஈட்டி எறிந்து இந்த பதக்கத்தை கைப்பற்றினார். காமன்வெல்த் போட்டிகளில் முதல் முறையாக களம் இறங்கிய 24 வயது யஷ்வந்த் சிங் தனது 6வது மற்றும் இறுதி முயற்சியில் 85.4 மீட்டர் தூரம் எறிந்து தன் சொந்த சாதனையை முறியடித்தார். மகளிர் ஜூடோ போட்டியில் இந்தியாவின் அஷ்மிதா தே ஆடவர் பிரிவில் அர்ஷ் சிங் தங்கம் வென்று சாதனை படைத்துள்ளனர். இவர்களுடன் யாமினி மௌரியா வெள்ளிப்பதக்கம் வென்றுள்ளார். காமன்வெல்த் போட்டியில் டெக்கத்லான் பிரிவில் முதல் பதக்கம் வென்ற இந்தியர் என்ற வரலாற்று சாதனையை தேஜஸ்வின் சங்கர் படைத்துள்ளார். அவர் இப்போட்டியில் வெண்கலப் பதக்கம் வென்றார். மகளிர் குத்துச்சண்டை போட்டியில் 70 கிலோ எடைப்பிரிவில் நடப்பு சாம்பியனான ரோசி எக்லஸை வீழ்த்தி அருந்ததி சௌத்ரி வெற்றி பெற்றார். உலக சாம்பியன் ஜாஸ்மின் லம்போரியா ஒலிம்பிக் பதக்கம் வென்ற லவ்லினா போர்கேன் மற்றும் வேறு 7 இந்திய வீராங்கனை வீரர்களும் தங்களின் தங்கப்பதக்க சுற்றுப் போட்டிகளுக்கு முன்னேறியுள்ளனர். புல்பந்து போட்டியில் இந்தியாவின் ஆதிக்கம் தொடர்கிறது. இதில் ஆடவர் இரட்டையர் அணி தொடர்ந்து 4வது வெற்றியை பதிவு செய்துள்ளது. இதுவரை காமன்வெல்த் விளையாட்டுப் போட்டிகளில் இந்தியா 5 தங்கம் 12 வெள்ளி மற்றும் 6 வெண்கலம் என 23 பதக்கங்களை வென்றுள்ளது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். வன்முறையும் வெறுப்பும் எந்த பிரச்சினைக்கும் தீர்வாகாது என்று பிரதமர் திரு நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார். விளையாட்டுத் துறையை மேம்படுத்தும் வகையில் கேலோ இந்தியா திட்டம் மற்றும் தேசிய விளையாட்டு கட்டமைப்புகளான நிதியுதவியை நீட்டிக்க மத்திய அமைச்சரவை ஒப்புதல் அளித்துள்ளது. அரசு பள்ளிகளில் காலியாக உள்ள உடற்பயிற்சி ஆசிரியர் பணியிடங்கள் விரைவில் நிரப்பப்படும் என்று பள்ளிக் கல்வித்துறை அமைச்சர் திரு ராஜ்மோகன் தெரிவித்துள்ளார். தமிழகத்தில் உள்ள தொழிற்பயிற்சி நிறுவனங்களில் மாணவர்களின் நேரடி சேர்க்கைக்கான கால அவகாசம் இம்மாதம் 14ஆம் தேதி வரை நீட்டிக்கப்பட்டுள்ளதாக மாநில அரசு அறிவித்துள்ளது. காமன்வெல்த் விளையாட்டுப் போட்டியில் ஈட்டி எறிதலில் இந்தியாவின் நீரஜ் சோப்ரா வெள்ளிப்பதக்கமும் யஷ்வந்த் சிங் வெண்கலப் பதக்கமும் வென்றனர். இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவடைகிறது.
1: நேரம் 6:55. இது தருமபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7. இன்று பிறந்த நாள் மற்றும் மறுநாள் கொண்டாடும் அனைவருக்கும் வாழ்த்துக்கள். நேயர்கள் கேட்கலாம்.
2: தருமபுரி கிருஷ்ணகிரி ஸ்ரீ கிருஷ்ணா சில்க்ஸின் மழலை மொழி. இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர் தருமபுரி கிருஷ்ணகிரி ஸ்ரீ கிருஷ்ணா சில்க்ஸ்.
3: காஞ்சிபுரம், தர்மாவரம், ஆரணி, கும்பகோணம், திருபுவனம், பனாரஸ் மற்றும் அனைத்து உருப்பட்டுகளையும் ஒரே இடத்தில் வாங்கிட ஸ்ரீ கிருஷ்ணா சில்க்ஸ் அண்ட் ரெடிமேட், சின்னசாமி நாயுடு தெரு, தர்மபுரி மற்றும் புதிய பஸ் நிலையம் எதிரில் பாலக்கோடு.
4: வணக்கம் நேயர்களே, சின்னஞ்சிறு குழந்தைகள் கொஞ்சி பேசிடும் மழலைமை நிகழ்ச்சி. இன்றைய மழலைமைச்சல் நம்மோர் இணைகிறார் ஊராட்சி ஒன்றிய நடுநிலைப்பள்ளி சா புதுரெட்டியூர் பள்ளி குழந்தை கே தேவிகாஸ்ரீ. வணக்கம் தேவிகாஸ்ரீ.
5: வணக்கம்
4: தேவிகாஸ்ரீ, எப்படி இருக்கீங்க?
5: நல்லா இருக்கிறேன்.
4: நல்லா இருக்கீங்களா? சின்ன பொண்ணு இருக்கீங்க, சரியா சாப்பிட மாட்டீங்களா?
5: சாப்பிடுவோம்.
4: என்ன சாப்பிட்றீங்க சின்ன பொண்ணு?
5: சாப்பாடு, ஸ்கூல் சாப்பாடு, வீட்டு சாப்பாடுனா.
4: நல்லா சாப்பாடு சாப்பிட்றீங்க? சரி, நல்லா சாப்பிடுங்க. ஏன் பூ வைக்கல? பூ எங்க போச்சு உங்களுக்கு?
5: அம்மா தான் வச்சிட மாட்டேங்கிறாங்க.
4: வச்சிட மாட்டேங்களா? சரி, இருட்டும். பூ இல்லைனாலும் அழகா இருக்கீங்க பூ மாதிரி. தேவிகாஸ்ரீ, நீங்க 2வது?
5: 2வது.
4: என்ன சொல்ல போறீங்க?
5: பாட்டு
4: பாடுங்க, தெரிஞ்ச பாட்டுலாம் பாடுங்க.
5: செய்யாதே செய்யாதே பூனை குட்டியை, பானை விட்டாதே பசி தீர்க்க.

0: சிற்றெரும்பே சிற்றெரும்பே கடித்து வைக்காதே, கட்டி வெள்ளம் நான் தருவேன் கடித்து வைக்காதே, பச்சை கிளியே பச்சை கிளியே பறந்து போவாதே, பழுத்த பழம் நான் தருவேன் பறந்து போவாதே. நன்றி, வணக்கம்.
1: புதுமையான பாட்டு, ரொம்ப அழகாக பாட்டிங்க. அடுத்த பாட்டு பாடுங்க.
0: ஜானி ஜானி எஸ் பாப்பா.

0: ஈட்டிங் சுகர் நோ பாப்பா, டெல்லிங் நைஸ் நோ பாப்பா, ஓப்பன் மவுனியோ ஹா ஹா ஹா.
1: ரெண்டு பாட்டு அடுத்தடுத்து பாடிங்க பார்த்தீங்களா, இந்த பாட்டுக்காக ஒரு கைத்தட்டு கொடுத்துலாமா? நல்லா இருக்கும் பாட்டுலாம். யார் சொல்லி கொடுத்தாம்மா அந்த பாட்டெல்லாம்?
0: டீச்சர்.
1: அவங்க பேர் என்ன?
0: பத்தனப்ரியா.
1: வேற என்ன சொல்லி கொடுத்தாங்க டீச்சரு?
0: எல்லாமே சொல்லி கொடுத்தாங்க.
1: எல்லாமே சொல்லி கொடுத்துருங்க. ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் இருக்காங்களா? ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் சேர்ந்து என்ன பண்றீங்க?
0: எல்லாம் சேர்ந்து எழுந்துவோம். நான் பேசிக்கிட்டே எழுந்துவோம்.
1: சரி, நல்லா பேசுங்க, ஜாலியாக இருந்தால் போதும். சரியா? சரி, இப்போ சின்ன குழந்தையா இருக்கீங்களா தேவியா? சரி, நாளைக்கு படிச்சு ஒரு பெரிய பொண்ணு நடந்தப்பறம் நீங்க என்ன ஆசைப்படுறீங்க?
0: டாக்டர்.
1: டாக்டர் என்ன பண்ண போறீங்க?
0: எல்லாத்துக்கும் பிள்ளைங்களுக்கு என்ன யூஸ் போடுவேன்.
1: சரிங்க தேவிகா. சரி, நீங்கள் படித்து ஒரு பெரிய பொண்ணானதுக்கப்புறம் ஒரு சிறந்த மருத்துவராக மாற தருமபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7 உங்களை மனதார வாழ்த்துக்கிறது. நன்றி, வணக்கம்.
0: நன்றி, வணக்கம்.
1: இனிய நிலை இன்றைய மரளை மிளச்ச சிறப்பித்தார் ஊராட்சி ஒன்றிய நடுநிலைப்பள்ளி சா புதுரெட்டியூர் பள்ளி குழந்தை கே தேவிகா ஸ்ரீ.
2: நேயர்கள் இதுவரை கேட்டது தருமபுரி கிருஷ்ணகிரி ஸ்ரீ கிருஷ்ணா சில்க்ஸின் மழலை மொழி. இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர் தருமபுரி கிருஷ்ணகிரி ஸ்ரீ கிருஷ்ணா சில்க்ஸ்.
3: தருமபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7. இனிமையான இந்த காலை வேளையில் கேட்க இருக்கிறோம் நேர்களே, காலை வணக்கம். காலை வணக்கத்தில் முதலாவதாக கேட்கலாம்
4: தருமபுரி கலெக்டர் ஜே கே குழந்தைகள் நல மருத்துவமனை வழங்கும் நாள் மலர். இந்நிகழ்ச்சியை உங்களுக்காக வழங்குபவர்கள் தருமபுரி கலெக்டர் ஜே கே குழந்தைகள் நல மருத்துவமனை.
5: ஜே கே குழந்தைகள் நல மருத்துவமனை குழந்தைகளுக்கான அனைத்து மருத்துவ வசதிகளுடன் கூடிய மருத்துவமனை. உங்கள் குழந்தைகளின் ஆரோக்கியமே எங்கள் மகிழ்ச்சி. ஜே கே குழந்தைகள் மருத்துவமனை, கலெக்டரேட் பஸ் ஸ்டாப், இபி ஆபீஸ் வளைவில், தருமபுரி.
4: தருமபுரி கலெக்டரேட் ஜே கே குழந்தைகள் நல மருத்துவமனை வழங்கும் நாள் மலர்.
6: இன்று ஆகஸ்ட் 1.
3: விடுதலை போராட்ட வீரர் மற்றும் சமூக சேவகர், இந்திய அரசியல் சட்ட நிர்ணய சபை உறுப்பினராக தேர்ந்தெடுக்கப்பட்டார்.
7: இந்திய சமூக அரசியல் வாழ்க்கையில் புதிய விழிப்புணர்வு, புதிய அலை, புதிய புரட்சியை ஏற்படுத்தி கர்மயோகி என்று போற்றப்பட்டவர்.
3: மக்களால் ராஜரிஷி என்று அழைக்கப்பட்டவர். இவருக்கு 1961 இந்திய அரசின் மிக உயரிய விருதான பாரத் ரத்னா விருது வழங்கப்பட்டது. சிறந்த சமூக சேவகர், பத்திரிகையாளர், சிறந்த பேச்சாளர் என்று பன்முகம் கொண்ட புருஷோத்தம் தாஸ் டாண்டன் பிறந்த தினம் இன்று.
7: ஆண்டு 1882.
3: தென்னிந்திய கர்நாடக இசைக்கலைஞர்.
7: இளம் வயதிலேயே முறைப்படி இசை கற்றவர்.
3: நவராத்திரி விழாவில் இவர் பாடிய பல்லவியை கேட்ட மைசூர் மகாராஜா இவருக்கு டைகர் என்ற பட்டப்பெயர் சூட்டி இவரை அரண்மனை ஆஸ்தான பாடகராக நியமித்தார்.
7: சென்னையில் ஆசிரியர்களுக்கான இசைக்கல்லூரி தொடங்கிய போது அதன் முதல்வராக பணியாற்றியவர்.
3: அண்ணாமலை பல்கலைக்கழக இசைக்கல்லூரியிலும் சென்னை அடையாறு கலாஷேத்ராவிலும் முதல்வராக இவர் பணியாற்றினார். சங்கீத கலாநிதி விருது பெற்ற செங்கல்பட்டு மாவட்டம் கொளத்தூரில் பிறந்த கர்நாடக இசைப்பாடகர் டைகர் வரதாச்சாரியார் பிறந்த தினம் இன்று.
7: ஆண்டு 1876. முதலில் உயிரியலிலும் பின்பு வேதியியலிலும் கதிரிக்க ஐசோட்டோப்புகளை ஆய்வுக்கு பயன்படுத்திய அறிவியல் முன்னோடி இவராவார்.
3: 1943 கதிரியக்க ஐசோட்டோப்புகளை உயிரியலிலும் தடைய அணுக்களாக பயன்படுத்தியமைக்காக வேதியியலுக்கான நோபல் பரிசை பெற்றார்.
7: ஹங்கேரி நாட்டைச் சார்ந்த வேதியியல் அறிஞர் ஜார்ஜ் டி எவிசி பிறந்த தினம் இன்று.
8: ஆண்டு 1885.
7: நாடக நடிகராக இருந்து தமிழ் திரையுலகிற்கு வந்தவர்.
3: நடிகராவதற்கு முன் இவர் இந்திய வான்படையில் பணியாற்றினார்.
7: 1977 வெளிவந்த பட்டின பிரவேசம் திரைப்படம் மூலம் தமிழ் திரையுலகிற்கு அறிமுகமானவர்.
3: 1979 வெளிவந்த பசி திரைப்படத்திற்காக தமிழ்நாடு மாநில அரசின் சிறந்த நடிகர் விருதை இவர் பெற்றார்.
7: கலைமாமணி விருதும் பெற்றுள்ளார்.
3: தமிழ் திரையுலகில் குணச்சித்திர கதாபாத்திரங்களில் அதிக

0: நடித்து புகழ்பெற்ற தமிழ் திரைப்பட நடிகர் டெல்லி கணேஷ் பிறந்த தினம் இன்று.
1: ஆண்டு 1944.
0: திலக் மகராஜ் லோகமானியர் என்று போற்றப்பட்ட இந்திய விடுதலை போராட்ட வீரர் இவர்.
1: சட்டம் பயின்று பல தேச பக்தர்களை சிறையில் இருந்து விடுவித்தவர்.
0: ஊர் ஊராக சென்று சுயாட்சி குறித்து விழிப்புணர்வு ஏற்படுத்தினார்.
1: சுதந்திரம் எனது பிறப்புரிமை, அதை அடைந்தே தீருவன் என்று முழங்கிய இந்திய தேசிய இயக்கத்தின் தந்தை என்று போற்றப்படும் பால கங்காதர திலகர் நினைவு தினம் இன்று.
0: ஆண்டு 1920.
1: இந்தியாவில் காலனிய அரசுக்கு எதிராக ஆரம்பிக்கப்பட்ட நாடு தழுவிய மக்கள் இயக்கம் இது. ரௌலட் சட்டம், ஜாலியன் வாலாபாக் படுகொலை மற்றும் இந்திய அரசு சட்டத்தில் இந்தியருக்கு வழங்கப்பட்டிருந்த குறைவான அதிகாரங்கள் ஆகியவற்றை எதிர்த்து மகாத்மா காந்தி இந்த இயக்கத்தை தொடங்கினார். ஒத்துழைமை இயக்கம் தொடங்கப்பட்ட நாள் இன்று. குழந்தைகளுக்கு தேவையான ஊட்டச்சத்துக்களை அடைவதற்கு மிக சிறந்த வழி தாய்ப்பால் ஊட்டுவதுதான்.
0: உலகெங்கிலும் உள்ள குழந்தைகளின் ஆரோக்கியத்தை மேம்படுத்துவதற்காகவும் குழந்தைகளுக்கு தாய்ப்பால் ஊட்டுவதை ஊக்குவிப்பதற்காகவும் ஒவ்வொரு ஆண்டும் ஆகஸ்ட் 1 முதல் ஆகஸ்ட் 7 வரை உலக தாய்ப்பால் வாரம் கடைபிடிக்கப்படுகிறது.
1: உலக தாய்ப்பால் வாரம் ஆகஸ்ட் 1 முதல் 7 வரை.
2: நேயர்கள், இதுவரை தர்மபுரி கலெக்டர் JK குழந்தைகள் நல மருத்துவமனை வழங்கிய நாள் மலர் கேட்டீர்கள். இந்நிகழ்ச்சியை உங்களுக்காக வழங்கியவர்கள் தர்மபுரி கலெக்டர் JK குழந்தைகள் நல மருத்துவமனை.
3: JK குழந்தைகள் நல மருத்துவமனை குழந்தைகளுக்கான அனைத்து மருத்துவ வசதிகளுடன் கூடிய மருத்துவமனை. உங்கள் குழந்தைகளின் ஆரோக்கியமே எங்கள் மகிழ்ச்சி. JK குழந்தைகள் மருத்துவமனை, கலெக்டரேட் பஸ் ஸ்டாப், EB ஆபீஸ் வளைவில், தர்மபுரி.
4: கடத்தூர் ஸ்ரீ ஐயப்பா காலேஜ் ஆஃப் பார்மசி மத்திய மாநில அரசுகள் அங்கீகாரம் பெற்ற கல்லூரி. டாக்டர் MGR பல்கலைக்கழக இணைவு பெற்றது. அட்மிஷன் நடைபெறுகிறது. தொடர்பு 9443449892.
5: பாட்டி, கொழுக்கட்டை சாப்பிடுறீங்களா?
6: அதெல்லாம் செய்ய தெரியுமா? அப்படியே எங்க அம்மாவோட கைப்பக்குவோம்.
7: அணில் கொழுக்கட்டை மாவு, பாரம்பரிய சுவை என்றென்றும்.

0: நம்ம சென்னை சில்க்ஸின் ஆடி பிளாஸ்ட் அப் டு 50% தள்ளுபடி. சேவிங்ஸ் பிளாஸ்ட் கலெக்ஷனும் பிளாஸ்ட் தி சென்னை சில்க்ஸ்.
1: எதிர்காலத்தை உருவாக்கும் இன்ஜினியராக வேண்டுமா?
2: உங்கள் கனவுகளுக்கு வலுவான அடித்தளம் சேலம் அன்னபூர்ணா பொறியியல் கல்லூரி. தரமான கல்வி, நவீன ஆய்வகங்கள், தொழில்துறை சார்ந்த பயிற்சிகள், சிறந்த வேலைவாய்ப்பு வழிகாட்டுதல் என மாணவர்களின் எதிர்காலத்திற்கான பெஸ்ட் சாய்ஸ் அன்னபூர்ணா பொறியியல் கல்லூரி, அட்டானமஸ், சங்ககிரி மெயின் ரோட், சேலம். கவுன்சிலிங் கோட் 2648.
3: ஏகா, செய்தி தெரியுமா?
4: என்னடி? நம்ம அஞ்சலி டெக்ஸ்டைல்ஸ்ல ஆடி சிறப்பு தள்ளுபடியா 10% முதல் 30% வரை அதிரடி ஆடி தள்ளுபடி. சிறியவர்கள் முதல் பெரியவர்கள் வரை ஆஃபரோ ஆஃபர்கா.
3: அஞ்சலி டெக்ஸ்டைல்ஸ், புதிய பேருந்து நிலையம் எதிரில், தர்மபுரி.
5: காலேஜ்ல படிக்கிறதே கை நிறைய சம்பளத்தோட நல்ல வேலை கிடைக்கணும்னு தான்.
6: அதுக்கு தான் டாக்டர் மகாலிங்கம் காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் அண்ட் டெக்னாலஜி இருக்கு. மைக்ரோசாஃப்ட், அமேசான் மாதிரி 200 மேற்பட்ட MNCs கேம்பஸ் ரெக்ரூட்மெண்ட் அண்ட் லேட்டஸ்ட் இண்டஸ்ட்ரி ரெலவென்ட் கோர்ஸும் இருக்கு. ஹையஸ்ட் பேக்கேஜ் 51 lakhs per annum.
7: MCET பொள்ளாச்சி கோயம்புத்தூர். கவுன்சிலிங் கோட் 2706. கால் 9942955540.
8: பாட்டி, கொழுக்கட்டை சாப்பிடுறீங்களா? அதெல்லாம் செய்ய தெரியுமா? அப்படியே எங்க அம்மாவோட கைப்பக்குவோம்.
9: அணில் கொழுக்கட்டை மாவு, பாரம்பரிய சுவை என்றென்றும்.
10: காலை வணக்கம் நிகழ்ச்சியில் அடுத்ததாக தர்மபுரி உழவர் சந்தை காய் கனி விலை நிலவரத்தை தெரிஞ்சுக்கலாமா? காய் வாங்குறதே ஒரு பெரிய சவாலான ஒரு விஷயம்னு சொல்லலாம். அவ்வளவு சீக்கிரம் நம்ம காயை வாங்கிட்டு போய் பாராட்டெல்லாம் வாங்கிட முடியாது வீட்டுல அப்படின்னு சொல்லலாம். சரி, இன்னைக்கு தருமபுரி உழவர் சந்தையின் காய்கனி விலை நிலவரத்தை தெரிஞ்சுக்கலாமா? இவை யாவும் கிலோ ஒன்றிற்கான விலை நிலவரங்கள். தக்காளி 14, கத்திரிக்காய் 30, வெண்டைக்காய் 20, அவரைக்காய் 50, கொத்தவரை 36, முள்ளங்கி 20, பச்சை மிளகாய் 45, சுரைக்காய் 15, வாழைக்காய் 8, முருங்கைக்காய் 60, புடலங்காய் 30, பீர்க்கங்காய் 34, சர்க்கரை பூசணி 16, சின்ன வெங்காயம் 50, பெரிய வெங்காயம் 38, கேரட் 105, 80 ஆகிய இரண்டு விலைகள் கிடைக்குது. பீட்ரூட் 52, பீன்ஸ் 102, முட்டைக்கோஸ் 44, பூண்டு 238, இஞ்சி 236, மொச்சை 60, பாகற்காய் 50.

0: முப்பது உருளைக்கிழங்கு, 30 காலிஃபிளவர், 35 குடைமிளகாய், 88 இவை யாவும் தர்மபுரி உழவர் சந்தையின் இன்றைய காய்கனி விலை நிலவரம். கிலோ ஒன்றிற்கான விலை நிலவரம். உழவர் சந்தைக்கு போகும்போது மறக்காம துணி பைகளை எடுத்துட்டு போங்க, இல்லைன்னா கட்டை பைகளை எடுத்துட்டு போங்க. பிளாஸ்டிக் பயன்படுத்துவதை நாம் முடிந்த அளவு தவிர்ப்போம். நேர்களை, அடுத்த தலைமுறைக்கு இந்த பூமியை நாம் தூய்மையாய் அழகாய் ஒப்படைப்போம்.
1: உங்கள் போச்சம்பள்ளி பாஸ்கர் ஜுவல்லரியின் புதிய ஜவுளி சாம்ராஜ்யம் GK Silks & Readymades. 1500 மேல் வாங்கும் வாடிக்கையாளர்களுக்கு நிச்சய பரிசு. GK Silks & Readymades, GK கிருஷ்ணமஹால் அருகில், குள்ளனூர், போச்சம்பள்ளி.
2: ஏபி மெடிக்கல் சென்டரில் மகளிர் மற்றும் மகப்பேறு மருத்துவம், மகளிருக்கான பொது மருத்துவம், கர்ப்பப்பை அகற்றுதல், புற்றுநோய் சிகிச்சை, குழந்தையில்லா தம்பதிக்கு சிறப்பு சிகிச்சை என அனைத்து விதமான சிகிச்சைகளும் சிறந்த முறையில் அளிக்கப்படுகிறது.
3: ஏபி மெடிக்கல் சென்டர், சாரதா காலேஜ் ரோட், அழகாபுரம் போலீஸ் ஸ்டேஷன் அருகில், சேலம்.
4: தர்மபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7 தினமும் காலை 7:10 இனிது இனிது. இந்நிகழ்ச்சியை வழங்குவோர்
5: தர்மபுரி குண்டலப்பட்டி ஜோதி லேசர் கண் மருத்துவமனை. தொடர்புக்கு 9487726251.
6: டியர் ஸ்டூடெண்ட்ஸ், நல்ல பிளேஸ்மெண்ட்ஸ் தர காலேஜ் பார்த்துட்டு இருக்கீங்களா? அப்ப மகேந்திரா தான் சூப்பர் சாய்ஸ். முதலாம் ஆண்டிலிருந்து முறையான ட்ரைனிங், டாப் MNC கம்பெனிஸ் கூட சென்டர் ஆஃப் எக்ஸலன்ஸ், வருடம் தோறும் 2500 மாணவர்களுக்கு பணி நியமன ஆணை, தரமான பிளேஸ்மெண்ட்டுக்கு மகேந்திரா கல்வி நிறுவனங்கள் தான் ஒரே சாய்ஸ்.
7: தொடர்புக்கு 8985712345.
1: தர்மபுரி குண்டலப்பட்டி ஜோதி லேசர் கண் மருத்துவமனை வழங்கும் இனிது இனிது. இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர் தர்மபுரி குண்டலப்பட்டி ஜோதி லேசர் கண் மருத்துவமனை.
8: என்ன பாட்டி, கண்ணாடியே இல்லாம டிவி பாத்துட்டு இருக்கீங்க?
9: ஆமா சாமி, கண்ணுல பொறந்துச்சு. நம்ம குண்டலப்பட்டி டாக்டர் வெங்கடேஷ் ஷியாம் சுந்தரின் ஜோதி லேசர் கண் ஹாஸ்பிட்டல்ல ஊசி இல்லாம, கட் இல்லாம, தையல் இல்லாம, லேசர் முறையில 10 நிமிஷத்துல எக்ஸ்பிரஸ் கண் ஆபரேஷன் செஞ்சு வீட்டுக்கு அனுப்பிட்டாங்க சாமி.
1: தர்மபுரி குண்டலப்பட்டி ஜோதி லேசர் கண் மருத்துவமனை வழங்கும் இனிது இனிது. வழங்குகிறார் ஜருகு JS லீல வினோதன்.
10: அன்பிற்கினிய நேயர்களுக்கு இனிய உற்சாகமான காலை வணக்கம். 1879 உலகத்தின் இருள் நீங்கி ஒளி உருவான நாள். ஆம், தாம்ஸ் ஆல்வா எடிசன் மின்சார பல்புகளை கண்டுபிடித்த ஆண்டு. அவரை பற்றி அறிந்து கொள்வதற்கு 1000 செய்திகள் இருக்கிறது. அவர் ஒரு முறை குறிப்பிடுகிறார், தோல்வி என்பதை நான் தோல்வி என்றே சொல்ல மாட்டேன், ஒரு புது அனுபவம் என்றுதான் சொல்லுவேன் என்கிறார். எவ்வளவு அற்புதமான வரி! நாம் ஒரு செயலை தொடங்கி நம்மால் அந்த செயலை சரியாக செய்ய முடியவில்லை என்றால் உடனடியாக தோல்வியடைந்து விட்டேன் என்று புலம்புகிறோம். ஆனால் எடிசன் சொல்கிறார், தோல்வியை தோல்வி என்று சொல்லாதீர்கள், புது அனுபவம் என்று சொல்லுங்கள் என்கிறார். எவ்வளவு பெரிய ஆக்கச் சிந்தனை! ஒரு முக்கியமான செய்தியை சொல்கிறார், அறிவு, ஊக்கம், திறமை இவையெல்லாம் என்னிடத்தில் 2% தான் இருக்கிறது. மீதி இருக்கிற 98% எது தெரியுமா? உழைப்பு, உழைப்பு, வேர்வை என்று சொல்கிறார் தாம்ஸ் ஆல்வா எடிசன். ஒரு முறை அவர் நார்த் கரோலினா மாநில கவர்னருடன் உரையாடி கொண்டிருந்தார். அப்போது அந்த கவர்னர் அவரிடத்திலே மிக பெருமையாக பேசினார். எவ்வளவு பெரிய சாதனை செய்து விட்டீர்கள், உங்களுக்கு இணையானவர்கள் யாராவது உண்டா என்று பெருமை பொங்க பேசினார் அந்த கவர்னர். அப்போது எடிசன் அதை மறுத்தார். நான் என்ன பெரிய சாதனை செய்து விட்டேன் என்று கேட்டார். எத்தனை கண்டுபிடிப்புகளை கண்டுபிடித்திருக்கிறீர்கள், எத்தனை கண்டுபிடிப்புகளுக்கு உரிமையை வாங்கி வைத்திருக்கிறீர்கள், இது சாதனை இல்லையா என்று கேட்டார். அப்போது எடிசன் சொன்ன பதில் மிக முக்கியமானது. நான் ஒருவனே இதையெல்லாம் சிந்தித்தேன் என்று சொல்ல முடியாது, எனக்கு முன்னால் பல கருத்தாளர்கள் இதை பற்றி சிந்தித்திருக்கிறார்கள், பேசியிருக்கிறார்கள், எழுதியிருக்கிறார்கள், ஆனால் அவர்கள் செயல்படுத்தவில்லை. நான் அவர்கள் சிந்தித்ததை அப்படியே எடுத்துக்கொண்டேன், அதை நான் மறுக்கவில்லை, மறக்கவில்லை. அவர்களுடைய சிந்தனையை நான் பல இடங்களிலிருந்து எடுத்துக்கொண்டேன், அந்த சிந்தனைக்கு செயல் வடிவம் நான் கொடுத்திருக்கிறேன், அவ்வளவுதான். எனக்கு முன்னால் இருந்த அறிஞர்கள் சிந்தித்தார்கள், ஆனால்

0: செயல்படுத்தவில்லை. நானோ சிந்தித்ததோடு நிறுத்தி கொள்ளாமல் சிந்தித்தவற்றுக்கு செயல் வடிவம் கொடுத்தேன், ஆதலால் இத்தனை அறிவியல் கண்டுபிடிப்புகளை கண்டுபிடித்தேன் என்று சொன்னார் எடிசன். உயர்ந்த நிலையை அவர் எட்டிய பிறகும் அவரிடத்தில் நாணயம் இருந்தது. அவர் நமக்கு மீண்டும் கற்றுத்தருகிற செய்தி, அறிவு திறமையெல்லாம் 2%தான், அதை தாண்டி உழைப்பு வேர்வை 98% இருக்க வேண்டும் என்கின்ற செய்தியை நமக்கு பதிவு செய்கிறார். மற்றொரு செய்தியும் பதிவு செய்கிறார், நாம் கூட நிறைய அதை செய்துவிட வேண்டும், இதை செய்துவிட வேண்டும், இந்த மாற்றம் கொண்டு வந்து விட வேண்டும் என்று எண்ணுவோம், சிந்திப்போம், அதோடு விட்டு விடுவோம். அதை பல நேரங்களில் செயல் வடிவத்துக்கு நாம் கொண்டு வருவதில்லை, ஆதலால் நாம் பின்னடைவுகளை சந்திக்கிறோம். சிந்தனையை செயல் வடிவமாக்கினால் வாழ்க்கை வெற்றி பெறும் என்பதற்கு எடிசனே ஒரு சான்று. இதை நாம் உணர்ந்தால் இந்த நாள் இனிதிலும் இனிதாய் மாறும் என்பதில் ஐயமில்லை. மீண்டும் காற்றலையில் இதே நேரம் இதே நிகழ்ச்சியில் சந்திப்போம். அதுவரை கொஞ்சம் சிந்திப்போம்.
1: நேயர்கள், இதுவரை கேட்டது தருமபுரி குண்டலப்பட்டி ஜோதி லேசர் கண் மருத்துவமனை வழங்கிய இனிது இனிது. வழங்கினார் ஜருகு JS லீல வினோதன். இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர் தருமபுரி குண்டலப்பட்டி ஜோதி லேசர் கண் மருத்துவமனை.
2: நேர்களே, இன்று காலை 9:05 வானலில் வசந்தம். நேயர்கள் பங்கேற்கும் நேரலை நிகழ்ச்சி இன்னைக்கு பேச்சும் செயலும் என்ற தலைப்பில் வளம் இருக்கும். நேயர்கள் நிகழ்ச்சியில கலந்து கொண்டு உங்களது கருத்துக்களை தெரிவிக்கலாம். பேச்சு செயல் எது உங்களுக்கு விருப்பம்? பேச்சு பேச்சாதான் இருக்கணுமா, செயல்ல காட்டக்கூடாதா? இல்லைங்க, நான் பேச மாட்டேன், செயல்ல காட்டுவேன் அப்படின்னு சொல்றீங்களா? உங்களுடைய கருத்துக்களை நீங்க நிகழ்ச்சியில வந்து பகிர்ந்துக்கலாம். நிறைவு பெற்றது காலை வணக்கம். தொடர்வது தமிழில் செய்திகள்.
3: ஆகாஷ்வாணி. செய்திகள் வாசிப்பவர் மிருதுளா. தலைப்புச் செய்திகள். பிரதமர் திரு நரேந்திர மோடி இன்று ஆந்திரப் பிரதேசம் மற்றும் கர்நாடக மாநிலங்களில் பல்வேறு திட்டங்களை தொடங்கி வைக்கிறார். சமூக வலைதள நிறுவனமான மெட்டாவின் உலகளாவிய குழுவை மத்திய அரசு நேரில் அழைத்து விசாரணை நடத்தவுள்ளது. மேற்கு ஆசியாவில் எந்த சூழ்நிலையிலும் வணிக கப்பல்கள் மற்றும் மாலுமிகள் மீதான தாக்குதல்கள் தவிர்க்கப்பட வேண்டும் என்று இந்தியா வலியுறுத்தியுள்ளது. பேட்ரியாட் இடைமறிப்பு ஏவுகணைகளை யுக்ரைன் தயாரிக்க அனுமதிப்பது தொடர்பாக இன்னும் எந்த முடிவும் எடுக்கவில்லை என்று அமெரிக்க அதிபர் திரு டொனால்டு டிரம்ப் தெரிவித்துள்ளார். காமன்வெல்த் விளையாட்டுப் போட்டியில் ஜூடோ மகளிர் பிரிவில் இந்தியாவின் அஷ்மிதா தே, ஆடவர் பிரிவில் ஹர்ஷ் சிங் ஆகியோர் தங்கப்பதக்கம் வென்றுள்ளனர். இனி விரிவான செய்திகள். பிரதமர் திரு நரேந்திர மோடி இன்று ஆந்திர பிரதேசம் மற்றும் கர்நாடக மாநிலங்களில் சுற்றுப்பயணம் மேற்கொண்டு பல்வேறு திட்டங்களை தொடங்கி வைக்கிறார். முதற்கட்டமாக ஆந்திர மாநிலம் விஜயநகரம் மாவட்டம் போகபுரத்தில் அமைக்கப்பட்டுள்ள புதிய அல்லூரி சீதாராம ராஜு சர்வதேச விமான நிலையத்தை பிரதமர் மோடி திறந்து வைக்கிறார். அரசு தனியார் பங்களிப்பு முறையில் 5,640 கோடி ரூபாய் செலவில் இந்த பசுமை விமான நிலையம் கட்டப்பட்டுள்ளது. மேலும் விசாகப்பட்டினத்தில் இந்தியாவின் தேசிய செமிகண்டக்டர் இயக்கத்தின் கீழ் அங்கீகரிக்கப்பட்ட ஆந்திராவின் முதல் செமிகண்டக்டர் திட்டத்திற்கு அவர் அடிக்கல் நாட்டுகிறார். இது தவிர போகபுரத்தில் தோராயமாக 17,900 கோடி ரூபாய் மதிப்பிலான பல்வேறு வளர்ச்சி திட்டங்களை தொடங்கி வைத்தும் புதிய திட்டங்களுக்கு அடிக்கல் நாட்டியும் அவர் சிறப்புரையாற்றுகிறார். ஆந்திர பிரதேச பயணத்தை நிறைவு செய்து கொள்ளும் பிரதமர் கர்நாடக மாநிலம் மைசூருவுக்கு செல்கிறார். அங்கு சுவாமி விவேகானந்த கலாச்சார இளைஞர் மையத்தை திறந்து வைக்கவுள்ளார். சமூக வலைதள நிறுவனமான மெட்டாவின் உலகளாவிய குழுவை மத்திய அரசு நேரில் அழைத்து விசாரணை நடத்தவுள்ளது. பிரதமர் திரு நரேந்திர மோடியின் முகநூல் பதிவை அந்நிறுவனம் தற்காலிகமாக கட்டுப்படுத்திய விவகாரத்தை தொடர்ந்து இந்த நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது. குறிப்பாக நெறிமுறை சார்பு மற்றும் பொது அமைதியை பேணுவதில் நிறுவனத்தின் பங்கு போன்ற பல்வேறு முக்கிய பிரச்சினைகள் குறித்து அவர்களிடம் கேள்வி எழுப்பப்பட உள்ளது. அதிகாரப்பூர்வ தகவல்படி மெட்டா நிறுவனத்தின் உலகளாவிய குழு அடுத்த வாரம் இந்தியா வருகை தரும் என எதிர்பார்க்கப்படுகிறது. அரசு அதிகாரிகளின் விசாரணைக்கு பிறகு இக்குழுவினர் நாடாளுமன்ற

0: குழு முன்பாகவும் ஆஜராகி விளக்கம் அளிக்கவுள்ளனர். வினாத்தாள் கசிவு விவகாரத்தில் கடுமையான நடவடிக்கைகள் எடுக்கப்படும் என உறுதியளித்தும் பிரதமர் திரு நரேந்திர மோடி வெளியிட்ட காணொலி பதிவு முகநூலில் சுருக்கி வெளியிடப்பட்டதாக குற்றம் சாட்டப்பட்டுள்ளது. இந்த சம்பவத்தை தொடர்ந்து மின்னணு மற்றும் தகவல் தொழில்நுட்ப அமைச்சகம் மெட்டாவின் உயர் அதிகாரியை உடனடியாக அழைத்து விளக்கம் கேட்டிருந்தது. இது ஒரு தொழில்நுட்ப கோளாறு என்று கூறி மெட்டா நிறுவனம் மன்னிப்பு கோரியிருந்தாலும் மத்திய அரசு அந்த விளக்கத்தை ஏற்றுக்கொள்ளவில்லை. வெளியுறவுத்துறை அமைச்சர் டாக்டர் எஸ் ஜெய்சங்கர் நேற்று மாலை ஈரானிய வெளியுறவுத்துறை அமைச்சர் அபாஸ் அராக்ஷியை தொலைபேசியில் தொடர்பு கொண்டு பேசினார். அப்போது மேற்காசிய பகுதியில் தொடர்ந்து நிலவி வரும் பதற்றமான சூழ்நிலை குறித்தும் இந்தியாவின் ஆழ்ந்த கவலைகளையும் அவரிடம் தெரிவித்ததாக சமூக வலைதள பதிவில் அவர் குறிப்பிட்டுள்ளார். இந்த தொலைபேசி உரையாடலின் போது எந்த சூழ்நிலையிலும் வணிக கப்பல்கள் மற்றும் மாலுமிகள் மீதான தாக்குதல்கள் தவிர்க்கப்பட வேண்டும் என்று அவர் வலியுறுத்தினார். யார் இதுபோன்ற தாக்குதல்களை நடத்தினாலும் அதனை இந்தியா வன்மையாக கண்டிக்கிறது என்பதையும் அவர் சுட்டிக்காட்டினார். மேலும் தற்போதைய நிலவரங்கள் மற்றும் நடைபெற்று வரும் பேச்சுவார்த்தைகள் குறித்த ஈரானின் நிலைப்பாடு தனக்கு விளக்கப்பட்டதாகவும் இந்தியா எப்போதுமே பேச்சுவார்த்தைக்கும் ராஜதந்திர வழிமுறைகளுக்கும் முழு ஆதரவு அளிக்கும் என்றும் திரு ஜெய்சங்கர் தெரிவித்தார். பாகிஸ்தான் ஆக்கிரமிப்பு ஜம்மு காஷ்மீரில் நடத்தப்படும் முறையற்ற தேர்தலை அப்பகுதி மக்கள் நிராகரித்திருப்பது பாகிஸ்தானின் ஆளுமைக்கும் அதன் அடக்கு முறைகளுக்கும் எதிரான மக்களின் உணர்வு என்று இந்தியா தெரிவித்துள்ளது. புதுதில்லியில் நேற்று செய்தியாளர்களிடம் பேசிய வெளியுறவுத்துறை செய்தி தொடர்பாளர் திரு ரந்தர் ஜெய்ஸ்வால், பாகிஸ்தான் ஆக்கிரமிப்பு பகுதியில் அமைதியான முறையில் போராடும் பொதுமக்களுக்கு எதிராக அந்நாட்டு நிர்வாகம் கடுமையான அடக்குமுறைகளை கட்டவிழ்த்துவிட்டுள்ளதாக குற்றம் சாட்டினார். இந்த கோர தாக்குதல்கள் மற்றும் ஒடுக்குமுறைகள் காரணமாக 40-க்கும் மேற்பட்ட பொதுமக்கள் உயிரிழந்ததாகவும் பலர் படுகாயமடைந்ததாகவும் அவர் கூறியுள்ளார். பாகிஸ்தான் அரசின் சட்டவிரோத கொலைகள் குறித்து சர்வதேச அமைப்புகள் மூலம் சுதந்திரமான விசாரணை நடத்தப்பட வேண்டும் என்றும் திரு ரந்தர் ஜெய்ஸ்வால் கோரிக்கை விடுத்துள்ளார். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷ்வாணியின் செய்தி அறிக்கை.
1: ஊரக வளர்ச்சிக்கான புதிய அத்தியாயம். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான ஊரக வேலைவாய்ப்பு உறுதி மற்றும் வாழ்வாதார சட்டம் செயல்பாட்டிற்கு வந்துள்ளது. இந்த சட்டம் வருடத்திற்கு 125 நாட்கள் வேலையை உறுதி செய்கிறது. இதில் வாரந்தோறும் ஊதியம் வழங்கப்படுவது கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. நாள்தோறும் குறைந்தபட்சம் 300 ரூபாய் ஊதியத்தை இந்த சட்டம் உறுதி செய்கிறது. பணி முடிந்த 15 நாட்களுக்குள் ஊதியம் வழங்குவதை உறுதி செய்வதற்கான அம்சங்களும் இதில் இடம்பெற்றுள்ளன. ஊதியம் காலதாமதமாக வழங்கப்பட்டால் அதற்கான இழப்பீட்டு தொகைக்கும் இதில் வகை செய்யப்பட்டுள்ளது. வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு தொடரும் சீர்திருத்த நடவடிக்கைகள்.
0: இந்தியா இங்கிலாந்து உறவை புதிய உச்சத்திற்கு கொண்டு செல்ல பிரதமர் திரு நரேந்திர மோடியும் இங்கிலாந்து பிரதமர் திரு ஆண்டி பர்ன்ஹாமும் உறுதியேற்றுள்ளனர். இங்கிலாந்தின் புதிய பிரதமராக பதவியேற்றுள்ள திரு ஆண்டி பர்ன்ஹாமுடன் பிரதமர் திரு நரேந்திர மோடி நேற்று தொலைபேசியில் உரையாடிய போது தனது வாழ்த்துக்களை தெரிவித்தார். தொழில்நுட்பம், புத்தாக்கம், பாதுகாப்பு, தூய்மை எரிசக்தி, கல்வி மற்றும் மக்களுக்கிடையேயான உறவுகள் போன்ற பல்வேறு துறைகளில் இணைந்து பணியாற்ற இருவரும் உறுதியேற்றுள்ளதாக தனது சமூக வலைதள பக்கத்தில் பிரதமர் குறிப்பிட்டுள்ளார். இந்தியா இங்கிலாந்து விரிவான வர்த்தக உடன்படிக்கையை புதிய உச்சத்திற்கு கொண்டு செல்ல இருவரும் ஒப்புக்கொண்டதாக அவர் தெரிவித்துள்ளார். மேலும் வர்த்தகம், பொருளாதாரம், முதலீடு ஆகியவற்றில் வாய்ப்புகளை முழுமையாக பயன்படுத்திக் கொள்ளவும் ஒப்புக்கொண்டுள்ளதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி மேலும் தெரிவித்துள்ளார். யுக்ரைன் பேட்ரியாட் இடைமதிப்பு ஏவுகணைகளை தயாரிக்க அனுமதிப்பது தொடர்பான திட்டங்களில் அமெரிக்கா எச்சரிக்கையுடன் செயல்பட வேண்டியுள்ளது என்று அந்நாட்டு அதிபர் திரு டொனால்ட் ட்ரம்ப் தெரிவித்துள்ளார். அதிபர் மாளிகையில் செய்தியாளர்களை சந்தித்து பேசிய திரு டொனால்ட் ட்ரம்ப், அமெரிக்க ராணுவத்தின் மிகவும் மேம்பட்ட வான் பாதுகாப்பு அமைப்புகளில் ஒன்றை யுக்ரைன் சொந்தமாக தயாரிக்க அனுமதிக்கப்படுமா என்பது குறித்து இன்னும் இறுதி முடிவு எடுக்கப்படவில்லை என்று குறிப்பிட்டார். ஆயுத உற்பத்தியை விரிவுபடுத்துவதை விட போரை முடிவுக்கு கொண்டு வருவதிலேயே தனது கவனம் உள்ளது என்றும் மீண்டும் குறிப்பிட்ட திரு ட்ரம்ப், அமைதியை ஏற்படுத்துவதே முதன்மையான இலக்கு என்றும் வலியுறுத்தினார். இந்நிலையில் யுக்ரைன் நகரங்கள் மற்றும் முக்கிய கட்டமைப்புகள் மீது ரஷ்யா தனது ஏவுகணை மற்றும் ஆளில்லா விமான தாக்குதல்களை தீவிரப்படுத்தியுள்ளதால் கூடுதல் பேட்ரியாட் வான் பாதுகாப்பு அமைப்புகள் மற்றும் இடைமறிப்பு ஏவுகணைகளை வழங்குமாறு யுக்ரைன் தொடர்ந்து நேட்டோ நாடுகளிடம் கோரிக்கை விடுத்து வருகிறது. ஆப்பிரிக்க நாடுகள் உள்ளிட்ட 50 நாடுகளைச் சேர்ந்தவர்கள் அமெரிக்க விசா பெற பிணைய பத்திரம் செலுத்த வேண்டும் என்ற சோதனை ரீதியிலான திட்டத்தை அமெரிக்கா தற்போது நிரந்தரமாக்கியுள்ளது. மேலும் இதற்கான கட்டணம் $20,000 உயர்த்தப்பட்டுள்ளது.

0: முந்தைய சோதனை முறை திட்டத்தில் அதிகபட்ச பிணையத்தொகை 15,000 டாலராக இருந்தது. அதிகாரிகளின் விருப்பத்தின் அடிப்படையில் குறைந்தபட்ச தொகையாக 5,000 டாலர்கள் நிர்ணயிக்கப்பட்டு இருந்தது. ஆனால் புதிய இறுதி விதிமுறையின்படி அதிகபட்ச தொகை 20,000 டாலராக உயர்த்தப்பட்டுள்ளதுடன் 5,000 டாலர் என்ற குறைந்தபட்ச தொகை நீக்கப்பட்டுள்ளது. காமன்வெல்த் விளையாட்டுப் போட்டியில் ஜூடோ விளையாட்டில் மகளிர் பிரிவில் இந்தியாவின் அஷ்மிதா தே, ஆடவர் பிரிவில் ஆர்ஷி சிங் ஆகியோர் தங்கப்பதக்கம் வென்றுள்ளனர். கிளாஸ்கோவில் நேற்று நடைபெற்ற போட்டிகளில் யாமினி மௌரியா வெள்ளிப்பதக்கம் வென்றார். டெகத்லான் பிரிவில் முதல் பதக்கம் வென்ற இந்தியர் என்ற வரலாற்று சாதனையை தேஜஸ்வின் சங்கர் படைத்துள்ளார். அவர் இப்போட்டியில் வெண்கலப் பதக்கம் வென்றார். மகளிர் குத்துச்சண்டை போட்டியில் 70 கிலோ எடை பிரிவில் நடப்பு சாம்பியனான ரோசி எக்லஸை வீழ்த்தி அருந்ததி சௌத்ரி வெற்றி பெற்றார். உலக சாம்பியன் ஜாஸ்மின் லம்போரியா ஒலிம்பிக் பதக்கம் வென்ற லவ்லினா போர்கேன் மற்றும் வேறு 7 இந்திய வீராங்கனை வீரர்களும் தங்களின் தங்கப்பதக்க சுற்றுப் போட்டிகளுக்கு முன்னேறியுள்ளனர். புல்பந்து போட்டியில் இந்தியாவின் ஆதிக்கம் தொடர்கிறது. இதில் ஆடவர் இரட்டையர் அணி தொடர்ந்து 4வது வெற்றியை பதிவு செய்துள்ளது. ஈட்டி எறிதலில் இந்தியாவின் நீரஜ் சோப்ரா வெள்ளிப்பதக்கமும் யஷ்வந்த் சிங் வெண்கலப் பதக்கமும் வென்றனர். இறுதிப் போட்டியில் நீரஜ் சோப்ரா 85.83 மீட்டர் தொலைவிற்கு ஈட்டி எறிந்து இந்த பதக்கத்தை கைப்பற்றினார். காமன்வெல்த் போட்டிகளில் முதல் முறையாக களம் இறங்கிய 24 வயது யஷ்வந்த் சிங் 85.4 மீட்டர் தூரம் எறிந்து தன் சொந்த சாதனையை முறியடித்து பதக்கம் வென்றார். பதக்கப்பட்டியலில் இதுவரை இந்தியா 5 தங்கம், 12 வெள்ளி மற்றும் 6 வெண்கலம் என 23 பதக்கங்களை வென்றுள்ளது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். பிரதமர் திரு நரேந்திர மோடி இன்று ஆந்திரப்பிரதேசம் மற்றும் கர்நாடக மாநிலங்களில் பல்வேறு திட்டங்களை தொடங்கி வைக்கிறார். சமூக வலைதள நிறுவனமான மெட்டாவின் உலகளாவிய குழுவை மத்திய அரசு நேரில் அழைத்து விசாரணை நடத்தவுள்ளது. மேற்காசியாவில் எந்த சூழ்நிலையிலும் வணிக கப்பல்கள் மற்றும் ஆளுமிகள் மீதான தாக்குதல்கள் தவிர்க்கப்பட வேண்டும் என்று இந்தியா வலியுறுத்தியுள்ளது. பேட்ரியாட் இடைமறிப்பு ஏவுகணைகளை யுக்ரைன் தயாரிக்க அனுமதிப்பது தொடர்பாக இன்னும் எந்த முடிவும் எடுக்கவில்லை என்று அமெரிக்க அதிபர் திரு டொனால்டு டிரம்ப் தெரிவித்துள்ளார். காமன்வெல்த் விளையாட்டுப் போட்டியில் ஜூடோ மகளிர் பிரிவில் இந்தியாவின் அஷ்மிதா தே, ஆடவர் பிரிவில் ஆர்ஷி சிங் ஆகியோர் தங்கப்பதக்கம் வென்றுள்ளனர். இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவடைகிறது.
1: தருமபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7. நேரம் 7:25.
2: உங்க குழந்தைகளோட கல்லூரி படிப்பு தரமானதாகவும் ஒழுக்கத்துடனும் கேம்பஸ் இன்டர்வியூ பெஸ்டாவும் இருக்கணும்னு யோசிக்கிறீங்களா? அப்ப பொள்ளாச்சியில் இருக்கிற டாக்டர் மகாலிங்கம் காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் அண்ட் டெக்னாலஜி தான் ரைட் சாய்ஸ்.
3: மைக்ரோசாஃப்ட், அமேசான் மாதிரி 200க்கும் மேற்பட்ட MNC கேம்பஸ் ரெக்குயர்மென்ட் இருக்கு. லேட்டஸ்ட் இண்டஸ்ட்ரீஸ் ரெலவென்ட் கோர்ஸும் சொல்லி தராங்க.
2: MCT பொள்ளாச்சி கவுன்சிலிங் கோ 2706, கால் 9942955540.
4: தருமபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7. நாளைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்குவோர்
5: அணில்
6: கொழுக்கட்டை மாவு, பாரம்பரிய சுவை என்றென்றும்.
7: மூட்டு மாற்று அறுவை சிகிச்சைக்கான அட்வான்ஸ் ட்ரீட்மெண்ட் எல்லாம் வெளிநாட்டுலதான் கிடைக்கும்ல?
8: ராதே ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டல்ல அமெரிக்காவின் AI ரோபோட்டிக் டெக்னாலஜி மூலமா உலகத்தரம் வாய்ந்த அட்வான்ஸ் மூட்டு மாற்று அறுவை சிகிச்சை செய்யறாங்களே.
9: NIC ஜாயிண்ட் ரீப்ளேஸ்மென்ட் சென்டர், ராதே ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டல், சுவர்ணபுரி மற்றும் அன்புடன் ராதே காஃபி சேலம்.
10: பாட்டி, கொழுக்கட்டை சாப்பிடுறீங்களா?
5: அதெல்லாம் செய்ய தெரியுமா? அப்படியே எங்க அம்மாவோட கைப்பக்கோ.
6: அணில் கொழுக்கட்டை மாவு, பாரம்பரிய சுவை என்றென்றும்.
11: தருமபுரி துரைசாமி நாயுடு தெரு மற்றும் பாரதிபுரம் SS ஜுவல்லரி வழங்கும் நலம் தானே இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர் தருமபுரி துரைசாமி நாயுடு தெரு மற்றும் பாரதிபுரம் SS ஜுவல்லரி.
12: கோபி மற்றும் சிவகுமாரின் SS ஜுவல்லரி, தருமபுரி துரைசாமி நாயுடு தெரு மற்றும் பாரதிபுரம் SS ஜுவல்லரி. 30 ஆண்டுகால தலைமுறைகளை தாண்டிய உறவுகளின் பந்தம். தங்கம் வெள்ளி வைரம் உங்கள் எண்ணங்களுக்கு ஏற்ற டிசைன்களில் வாங்க கைராசியான இடம். தரம் என்றும் நிரந்தரம். கோபி மற்றும் சிவகுமாரின் SS ஜுவல்லரி, தருமபுரி கடைவீதி மற்றும் பாரதிபுரம்.
13: முகமாற்று அறுவை சிகிச்சையில் கையாளப்படும் நோய்கள் மற்றும் சிகிச்சை முறைகள் குறித்து விளக்கமளிக்க வருகிறார் வாய் தாடை மற்றும் முகமாற்று அறுவை சிகிச்சை நிபுணர் டாக்டர் கார்த்திக் பாலாஜி அவர்கள்.
14: நான் வந்து எப்படி இதை பார்க்குறேன்னா, சில நோய்கள் இருக்கு. என்ன மாதிரி நோய்கள்னா, அது வந்து எலும்பு அரிக்கும், அது வந்து நம்ம வந்து டியூமர் சொல்லுவோம், இல்லாட்டி வந்து புற்றுநோய் சொல்லுவோம், இல்லாட்டி வந்து ஒரு

0: அடிபடுறோம், ஆக்சிடென்ட் ஆகி அந்த எலும்பு வந்து நொறுங்கி போய் அதை வந்து வெளில தூக்கி போட வேண்டியிருக்கும். அதை வந்து திருப்பி உள்ளே வைக்க முடியாத அளவுக்கு இருக்கும் அந்த எலும்பு, அவல்ஷன் சொல்லுவோம். அது இல்லாட்டி இன்ஃபெக்ஷன், இன்ஃபெக்ஷன் ஆகி அதனால போன் ஃபுல்லாக அரித்து போய் அதை கட் பண்ணி எடுக்க வேண்டியிருக்கும். ஸோ இந்த மாதிரி பேஷண்ட்ஸ்க்கெலாம் வந்து முன்னாடி கட் பண்ணி எடுத்துட்டு அந்த போனை வந்து ரீகன்ஸ்ட்ரக்ட் பண்ணுவோம் போனை. ஏன்னா இல்லாட்டி வந்து என்ன ஆகுன்னா அந்த சதை இருக்குல்ல சாஃப்ட் டிஷ்யூஸ், அதுக்கு சப்போர்ட் இருக்குது, அது அப்படியே தூங்கும். அண்ட் என்னென்னா அவங்களால வாயை சரியாக திறந்து மூட முடியாது, சாப்பிட முடியாது, இதெல்லாம். ஸோ இது வந்து டக்கு டக்குன்னு பண்ணிடுவாங்க. ஏன்னா அந்த உயிர் காப்பாற்றுறதுக்கு இதை பண்ணுறது வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட், கட் பண்ணிடும். இப்போ என்ன தேடி வரவங்க எப்படின்னா இந்த மாதிரி கட் பண்ணவங்கலாம் அவங்களாம் வந்து நாலு செவத்துக்குள்ளேயே அடைஞ்சு கிடப்பாங்க. அதனால தான் நீங்கள் யாரையும் வெளியில் பெருசாக பார்க்க முடியாது, அவங்களாம் வீட்டுக்குள்ளேயே இருப்பாங்க. அவங்களுக்கு ஒரு அவேர்னஸ் இப்போ க்ரியேட் பண்ணிட்டுருக்கோம். அவங்க வந்தாங்கன்னா அவங்களுக்கு ரீகன்ஸ்ட்ரக்ட், அந்த போன் இருந்த ஏரியாவில் திருப்பியும் சப்போர்ட் எடுத்துகிட்டு வர்றது தான் என்னோடய மெயின் வேலை. ஸோ இப்போது முன்னாடிலாம் நீங்கள் பார்த்தீங்கன்னா நான் வந்து கால் எலும்பு இல்லாட்டி விலா எலும்பு ஓகே இதெல்லாம் எடுத்து எங்கெல்லாம் எலும்பிலையோ முகத்தில் அந்த இடத்துல வச்சு ஃபிக்ஸ் பண்ணணும், அந்த ஷேப் கார்வ் பண்ணி ஃபிக்ஸ் பண்ணி அந்த எலும்புக்கு பிளட் சப்ளைக்கு மைக்ரோவாஸ்குலர் சர்ஜரி சொல்லுவோம். அந்த ரத்த குழாய், கால் போனோட ரத்த குழாயும் இந்த கழுத்தில் இருக்கிற இந்த எலும்புக்கு வர ரத்த குழாயும் சேர்க்கணும், அப்போ தான் வந்து இது எடுத்துக்கும். ஸோ அது வந்து ஒரு 18 மணி நேரம் சர்ஜரி, அது அதுதான் பண்ணிட்டு இருந்தோம் ஒரு 5-6 வருஷத்துக்கு, அதுதான் பண்ணிருந்தோம், இப்போவும் நிறையா பண்ணுறோம். ஸோ இது பண்ண அப்புறமும் சில டிஃபிகல்ட்டிஸ்லாம் இருக்கும் பேஷண்ட்ஸுக்கு. ஸோ மெயினாக இந்த ரீகன்ஸ்ட்ரக்ஷன் பேஷண்ட்ஸ் தான் வந்து என்கிட்ட வர பேஷன்ஸ். அண்ட் இது வந்து என்கிட்ட வர பேஷன்ஸ்ன்னு சொல்கிறதோட நான் வந்து ஒரு பெரிய டீம் ஆஃப் டாக்டர்ஸ் நாங்கள் மேக்ஸிலோஃபேஷியல் சர்ஜன்ஸ். ஸோ ஒட்டு மொத்தமாக எல்லார்கிட்டையும் வரவங்களோடையும் நான் ஒர்க் பண்ணேன். இப்போ இதில் என்ன பண்ணுவோன்னா இந்த கால் எலும்பு வைக்கிறோம்ல அதுக்கு ஒரு ஆல்டர்னேட்டிவாக ஒன்று ஒன்று எடுத்துகிட்டு வந்துருக்கோம் ஓகே, தட் இஸ் கால்டு பேஷண்ட் ஸ்பெசிஃபிக் இம்ப்ளான்ஸ். அது எப்படின்னா அந்த எலும்பு ஷேப்லேயே ஒரு இம்ப்ளான்ட் மெட்டலில் பண்ணிடுவோம், டைட்டானியம்னு, டைட்டானியம் பயோ கம்பேட்டபிள் மெட்டீரியல், சர்டிஃபைட் மெட்டீரியல் அது. ஸோ அந்த மெட்டீரியலை வச்சு அந்த போன் ஷேப்லே பண்ணி கால் எலும்பு எடுக்காமல் ஸ்ட்ரெயிட்டாக நம்ம உள்ளே வச்சு க்ளோஸ் பண்ணிடலாம். ஸோ அந்த 18 மணி நேரம் சர்ஜரியை நாங்கள் வந்து 1.5 மணி நேரத்தில் முடிச்சிருவோம்.
1: இப்போ அட்வான்ஸ்ட் ஆகிடுச்சு.
0: அதே மாதிரி கால் எலும்பு தேவையில்லை, விலா எலும்பு தேவையில்லை, ஏன்னா காலில் இருந்து எலும்பு எடுத்தால் பேஷண்ட் நொண்டி நடக்கணும், அதெல்லாம் அவசியமே கிடையாது. அப்புறம் அந்த மைக்ரோவாஸ்குலர் சர்ஜரி அது எடுத்துக்கலனா அது ஒரு ஃபெயிலியர் இருக்கும். ஸோ இந்த மாதிரி ப்ராப்ளம்ஸ்லாம் வந்து நிறையா இருக்கும். ஸோ இதெல்லாம் அவாய்ட் பண்ணும். ஸோ ஒன்று என்னென்னா இந்த இம்ப்ளான்ட் வைக்கும்போது கால் எலும்போடு சேர்த்து வைப்போம் சில பேருக்கு. ஸோ ரெண்டு சப்போர்ட்டும் கிடைக்கும் அவங்களுக்கு ஓகே. ஒன்று டிசைன்டாக இருக்கும், அந்த ஃபேஷியல் ஸ்ட்ரக்சர்ஸ் ஒன்றும் ஏன்னா முன்னாடியே பிளான் பண்ணிடுறதுனால அந்த ஃபேஷியல் ஸ்ட்ரக்சர் ஏன்னா முன்னாடிலாம் வந்து சர்ஜரி தான் உட்காந்து சீவுவோம், அதை இப்போ வந்து முன்னாடியே பிளான் பண்ணி இந்த மாதிரி தான் போனியே கட் பண்ணு சொல்லிட்டு அதுக்கு வந்து சில கைடு சொல்லும், அதை வச்சு அதுக்கேற்ற மாதிரி வெளியே வச்சு மோல்ட் பண்ணி டக்குன்னு எடுத்துகிட்டு போயிடலாம். ஸோ அதுலேயும் வந்து நம்ம டைம் வந்து மிச்சம். ஸோ இந்த மாதிரி பேஷண்ட்ஸ் தான் நம்மக்கிட்ட நிறைய பேர் வருவாங்க.
2: இதுவரை முகமாற்று அறுவை சிகிச்சையில் கையாளப்படும் நோய்கள் சிகிச்சை முறைகள் குறித்து விளக்கம் அளித்தவர் வாய் தாடை மற்றும் முக மாற்று அறுவை சிகிச்சை நிபுணர் டாக்டர் கார்த்திக் பாலாஜி அவர்கள்.
3: நேயர்கள் இதுவரை கேட்டது தருமபுரி துரைசாமி நாயுடு தெரு மற்றும் பாரதிபுரம் SS ஜுவல்லரி வழங்கிய நலம்தானே. இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர் தருமபுரி துரைசாமி நாயுடு தெரு மற்றும் பாரதிபுரம் SS ஜுவல்லரி.
4: மேலும் 7:30 தருமபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7. கேட்டு ரசிக்க இருக்கிற நீர்களை சேலம் மற்றும் திருச்சி மங்களன் மங்கள் மாபெரும் தங்க மாளிகை வழங்கும் சந்தோஷ சாரல். இந்நிகழ்ச்சியை வழங்குவோர் இன்றைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கும் சேலம் மற்றும் திருச்சி மங்களன் மங்கள் மாபெரும் தங்க மாளிகை. தங்க நகைகள் பவுனுக்கு 1,500 ரூபாய் ஆடி அதிரடி தள்ளுபடி August 17 வரை. இது வந்து பீக் டைம் அப்படின்னு சொல்லலாம். 7:31 கடகடன்னு எல்லாருமே அவங்களோட வேலைகளை பார்த்துட்டு இருக்கக்கூடிய நேரம். சமையல் செய்கிறவங்க சமைச்சிட்டு இருப்பீங்க, வாக்கிங் போகிறவங்க வாக்கிங் போயிட்டு இருப்பீங்க, காஃபி குடிக்கிறவங்க காஃபி குடிச்சிட்டு இருப்பீங்க. அடுத்து என்ன செய்யலாம், நம்ம வாழ்க்கையை எப்படி தீர்மானிக்கலாம், நம்ம எதிர்காலம் எப்படி இருக்கும் அப்படின்னு கூட நிறைய பேர் யோசிச்சுட்டு இருப்பீங்க இல்லையா. நிறைய பேர் அப்படியே சைலண்டாக இருப்பீங்க நமக்கிட்ட அப்படின்ற மாதிரி, நிறைய பேர் அமைதியாக கூட இருப்பீங்க. சரிங்க, கடகடான ஓடிக்கிட்டே இருக்கிற இந்த கேஜெட் யுகத்தில் நம்மளை ரிலாக்ஸாக வைக்கிறது எப்பயுமே மியூசிக் தானே, இசை தானேங்க. எல்லோருக்கும் பிடிச்ச விஷயம்னா அது இசை அப்படின்னு தான் சொல்லணும். சரி நேர்களே, சந்தோஷ சாரல்ல இனிமையான பாடல்களோட ஒரு பொது அறிவு கேள்வியும் உங்களுக்காக இருக்கும் இல்லையா. இன்னைக்கு நிகழ்ச்சிக்கான பொது அறிவு கேள்வி என்னன்னு பார்த்துட்டு அப்படி

நம்ம பாடல்களை கேட்கலாம். இன்னைக்கு நிகழ்ச்சிக்கான பொது அறிவு கேள்வி: தமிழக அரசு யாருடைய தலைமையில் வருவாய் பெருக்க குழுவை அமைத்துள்ளது? இதுதான் இன்னைக்கு நிகழ்ச்சிக்கான GK க்வெஸ்டின். இந்த கேள்விக்கான விடைய நிகழ்ச்சியோட நிறைவு பகுதியில் உங்களுக்காக நான் சொல்றேன். அது வரைக்கும் பாடல்களை கேட்டுக்கிட்டே இதுக்கான விடைய நீங்க தேடுங்க. கேட்க போற முதல் பாடல் மனசுக்கேத்த மகராசா திரைப்படத்திலிருந்து. தேவாவோட இசையில கலைதாசன் பாடல் வரிகளில் SP பாலசுப்ரமணியம், KS சித்ரா குரல்ல கேட்போம் நேர்களே.

0: காலேஜ்ல படிக்கிறதே கை நிறைய சம்பளத்தோட நல்ல வேலை கிடைக்கணும்னு தான்.
1: அதுக்கு தான் டாக்டர் மகாலிங்கம் காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் அண்ட் டெக்னாலஜி இருக்கு. மைக்ரோசாஃப்ட், அமேசான் மாதிரி 200 மேற்பட்ட MNCs கேம்பஸ் ரெக்ரூட்மெண்ட் அண்ட் லேட்டஸ்ட் இண்டஸ்ட்ரி ரெலவென்ட் கோர்ஸும் இருக்கு. ஹையஸ்ட் பேக்கேஜ் 51 lakhs per annum.
2: MCET பொள்ளாச்சி கோயம்புத்தூர். கவுன்சிலிங் கோட் 2706. கால் 9942955540.

0: நம்ம சென்னை சில்க்ஸின் ஆடி பிளாஸ்ட் அப் டு 50% தள்ளுபடி. சேவிங்ஸ் பிளாஸ்ட் கலெக்ஷனும் பிளாஸ்ட் தி சென்னை சில்க்ஸ்.
1: இது மிஸ்டர் கோல்ட் ஆயில விட தரமும் கம்மி அளவும் கம்மி.
2: அளவும் கம்மியா? இது 1 லிட்டர் பாக்கெட் தானே?
1: இது மிஸ்டர் கோல்ட். 1 லிட்டர் ஆயில்னா இவ்வளவு இருக்கும், ஆனா இது வெறும் 800 ml தான். இத 1 லிட்டர் பாக்கெட்ல ஊத்தி 1 லிட்டர் மாதிரி விக்கிறாங்க.
2: அவங்க ஏமாத்திட்டாங்களா?
1: இது 1 லிட்டர்னு நம்பி நீங்க தான் ஏமாந்துட்டீங்க.
3: மிஸ்டர் கோல்ட் சன்ஃபிளவர் ஆயில்.
4: இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்கள் தங்க மாளிகையின் ஆடி அதிரடி தள்ளுபடி ஜூலை 17 முதல் ஆகஸ்ட் 17 வரை. தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரம். மேலும் பவுனுக்கு 1500 ரூபாய் அதிரடி தள்ளுபடி. உங்கள் பழைய 916 நகைகளை அன்றைய மார்க்கெட் விலைக்கு எக்ஸ்சேஞ்ச் செய்து புதிய நகை வாங்கும் போது பவுனுக்கு 1500 ரூபாய் தள்ளுபடியும் பெறுங்கள். வைர நகைகள் அதிரடியாக குறைக்கப்பட்ட விலையில். வெள்ளி கொலுசுகள் மெட்டிகளுக்கு செய்கூலி சேதாரம் இல்லை. மங்களன் மங்கள், இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை, NSB ரோட் திருச்சி, மற்றும் புதிய பஸ் நிலையம் அருகில் ஓமலூர் ரோட் சேலம்.
5: தி காவேரி இன்ஜினியரிங் காலேஜ், அட்டானமஸ்
6: பயோமெடிக்கல், சிவில் அண்ட் கம்ப்யூட்டர் சயின்ஸ் இன்ஜினியரிங், எலக்ட்ரிக்கல் அண்ட் எலக்ட்ரானிக்ஸ் இன்ஜினியரிங், எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் கம்யூனிகேஷன் இன்ஜினியரிங், மெக்கானிக்கல் இன்ஜினியரிங், பிடெக் ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அண்ட் டேட்டா சயின்ஸ், இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி, கெமிக்கல் இன்ஜினியரிங் அண்ட் அக்ரிகல்ச்சரல் இன்ஜினியரிங், PhD எலக்ட்ரிக்கல் அண்ட் எலக்ட்ரானிக்ஸ் இன்ஜினியரிங், MCA, MBA போன்ற படிப்புகள் சிறந்த முறையில் தகுதி பெற்ற பேராசிரியர்களால் கற்பிக்கப்படுகிறது.
5: தி காவேரி இன்ஜினியரிங் காலேஜ், அட்டானமஸ், மேச்சேரி, சேலம். கால் 9524936156.
7: முழங்கால்ல வலியா, மூட்டு பிரச்சனையா? சேலம் குறிஞ்சி சூப்பர் ஸ்பெஷாலிட்டிஸ் மருத்துவமனை இப்போ ரோபோட்டிக் ஜாயிண்ட் ரீப்ளேஸ்மெண்ட் சிகிச்சை. விரைவான நலம், பாதுகாப்பான சிகிச்சை. குறிஞ்சி மருத்துவமனை, நம்பிக்கையின் பெயர்.
8: 7:40 கேட்டு ரசிச்சுட்டு இருக்கிறது தர்மபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7. நேர்களை, இன்று காலை 8:05 பொன்னியின் புதுப்பினால் இது அறிமுக நேர்களுக்கான நிகழ்ச்சி. நீங்க என்ன பண்ணணும்னா 0-43-42-24-40-30 மற்றொரு 0-43-42-24-40-31 இந்த எண்களை அழைச்சி உங்களுக்கு பிடிச்ச பாடலை நிகழ்ச்சியில் கேட்கலாம். நீங்கள் அறிமுக நேராக மட்டும் இருக்கணுங்க. இல்லைங்க, நான் வாட்ஸ்அப் பண்ணுறேன் அப்படின்னு நினைக்கிற நேர்களாக இருந்தீங்கன்னா கூட 0-43-42-24-40-30 வாட்ஸ்அப் எண்ணுக்கு உங்களுக்கு பிடிச்ச பாடல், அந்த பாடல் இடம்பெற்ற திரைப்படம், உங்கள் பேர், உங்களோட ஊரோட பெரும் டைப் பண்ணி வாட்ஸ்அப்பில் எங்களுக்கு மெசேஜ் பண்ணுங்கள். இன்று காலை 8:05 பொன்னியின் புதுப்பினால் இது அறிமுக நேர்களுக்கான நிகழ்ச்சி.
9: கொழுக்கட்டை சாப்பிடுறீங்களா?
10: அதெல்லாம் செய்ய தெரியுமா? அப்படியே எங்க அம்மாவோட கைப்பக்குவம்.
11: அணில் கொழுக்கட்டை மாவு, பாரம்பரிய சுவை என்றென்றும்.
12: நமது போச்சம்பள்ளியின் புதிய அடையாளமாக உருவாகி இருக்கும் GK சில்க்ஸ் அண்ட் ரெடிமேட்ஸில் ஆடி ஆஃபரை முன்னிட்டு காம்போ ஆஃபரில் எந்த ஆடை எடுத்தாலும் ஒன்றுக்கு ஒன்று இலவசம். GK சில்க்ஸ் அண்ட் ரெடிமேட்ஸ், குள்ளனூர் போச்சம்பள்ளி.
13: அணில் கொழுக்கட்டை மாவு.

நேர்களே, சந்தோஷச்சாரல் கேட்டுட்ருக்கோம். நிகழ்ச்சியில் கேட்க போகிற அடுத்த பாடல் மாப்பிள்ளை திரைப்படத்திலிருந்து இளையராஜா இசையில் பஞ்சு அருணாச்சலம் பாடல் வரிகளில் எஸ்பி பாலசுப்ரமணியம் எஸ் ஜானகி குரலில் ரெட்ரோ சாங்ஸ் அப்படின்னு சொல்லுவோம்ல, எயிட்டிஸில் வந்த சாங்ஸுங்க இதெல்லாம் அப்படி செதுக்கியிருக்காங்க பாடல்களை அப்படின்னு சொல்லலாம். அந்தளவுக்கு இனிமையாக இருக்குது கேட்குறதுக்கே. கேட்போம் மனிதர்களே.

0: மேலும் விவரங்களுக்கு
1: எக்ஸல் இன்ஜினியரிங் காலேஜ் ஆட்டோனமஸ் குமாரபாளையம் கால் 9965233999.
2: ஒவ்வொரு வெற்றிக்கு பின்னால் ஒரு சரியான சாய்ஸ் இருக்கும். அந்த சாய்ஸ் சேலம் அன்னபூர்ணா பொறியியல் கல்லூரி.
3: ஆட்டோமொபைல் இன்ஜினியரிங், சிவில் இன்ஜினியரிங், கம்ப்யூட்டர் சயின்ஸ் மற்றும் எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் கம்யூனிகேஷன் இன்ஜினியரிங், எலக்ட்ரிக்கல் அண்ட் எலக்ட்ரானிக்ஸ், மெக்கானிக்கல், இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி, ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அண்ட் டேட்டா சயின்ஸ், பயோமெடிக்கல் இன்ஜினியரிங் என உலகத்தர இளநிலை படிப்புகள்.
2: மேலும் அனுபவமிக்க பேராசிரியர்கள், நவீன உள்கட்டமைப்பு, தொழில்துறை இணைப்பு, சிறந்த வேலைவாய்ப்புகளை பெற்றுத்தரும் ஒரே கல்லூரி அன்னபூர்ணா பொறியியல் கல்லூரி அட்டானமஸ், சங்ககிரி மெயின் ரோட், சேலம். கவுன்சிலிங் கோட் 2648.
4: பாட்டி, கொழுக்கட்டை சாப்பிடுறீங்களா?
5: அதெல்லாம் செய்ய தெரியுமா?
6: தர்மபுரி மாவட்டத்தில் அட்டோனமஸ் அந்தஸ்து பெற்ற முதல் பொறி

0: பொறியியல் கல்லூரி, ஸ்ரீனிவாசா பொறியியல் கல்லூரி.
1: உடனடி வேலை வாய்ப்பை பெற்றுத்தரும் பாடப்பிரிவுகள்.
0: ஃபார் அட்மிஷன்ஸ் காண்டாக்ட் ஸ்ரீனிவாசா பொறியியல் கல்லூரி, ஆட்டோனமஸ், பொம்மிடி, தர்மபுரி டிஸ்ட்ரிக்ட். கால் 9025400159. கவுன்சிலிங் கோட் 2683.

0: நம்ம சென்னை சில்க்ஸின் ஆடி பிளாஸ்ட் அப் டு 50% தள்ளுபடி. சேவிங்ஸ் பிளாஸ்ட் கலெக்ஷனும் பிளாஸ்ட் தி சென்னை சில்க்ஸ்.
1: உங்க குழந்தைகளோட கல்லூரி படிப்பு தரமானதாகவும் ஒழுக்கத்துடனும் கேம்பஸ் இன்டர்வியூ பெஸ்டாவும் இருக்கணும்னு யோசிக்கிறீங்களா? அப்ப பொள்ளாச்சியில இருக்கிற டாக்டர் மகாலிங்கம் காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் அண்ட் டெக்னாலஜி தான் ரைட் சாய்ஸ்.
2: மைக்ரோசாஃப்ட், அமேசான் மாதிரி 200 மேற்பட்ட MNC கேம்பஸ் ரிக்குயர்மென்ட் இருக்கு. லேட்டஸ்ட் இண்டஸ்ட்ரீஸ் ரெலவென்ட் கோர்ஸும் சொல்லி தராங்க.
1: MCT பொள்ளாச்சி கவுன்சிலிங் கோ 2706 கால் 9942955540.
3: பாட்டி, கொழுக்கட்டை சாப்பிடுறீங்களா?
4: அதெல்லாம் செய்ய தெரியுமா? அப்படியே எங்க அம்மாவோட கைப்பக்குவோம்.
5: அணில் கொழுக்கட்டை மாவு, பாரம்பரிய சுவை என்றென்றும்.
6: கேட்டு ரசிச்சிட்டு இருக்கோம் நேர்களே. சேலம் மற்றும் திருச்சி மங்களன் மங்கள் மாபெரும் தங்க மாளிகையின் சந்தோஷ சாரல் இந்நிகழ்ச்சியை வழங்கிக் கொண்டிருப்போர். இன்றைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கும் சேலம் மற்றும் திருச்சி மங்களன் மங்கள் மாபெரும் தங்க மாளிகை. நேற்றைய நிகழ்ச்சியில் அடுத்ததாக ஒரு அறிவிப்பு. ஒகேனக்கல் காவிரி ஆற்றில் தண்ணீர் வரத்து இன்று காலை 6 நிலவரப்படி. வினாடிக்கு 500 தண்ணீர் வரத்து அதிகரித்துள்ளது. கடந்த ஓரிரு நாட்களாக 100 அடி 190 அடி அப்படின்ற வேகத்தில் வந்துட்டு இருந்துச்சு. இன்னைக்கு 500 தண்ணீர் வரத்து அதிகரிச்சிருக்குங்க. சந்தோஷ சாரல் கேட்டுட்ருக்கோம் நேர்களே. ரெட்ரோ சாங்ஸ், அதாவது 80s வந்த பாடல்களை நம்ம கேட்டு ரசிச்சிட்ருக்கோம். அடுத்ததான் நம்ம கேட்க போகிற பாடல் பாட்டுக்கு ஒரு தலைவன் திரைப்படத்திலிருந்து. இளையராஜா இசையில் SP பாலசுப்ரமணியம், கே சித்ரா குரலில். கேட்போமா?

0: இந்தியாவின் மாபெரும் பாத்திரங்கள் மற்றும் வீட்டு உபயோகப் பொருட்களின் சங்கமம் திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்கள் வழங்கும் ஆடி அதிரடி தள்ளுபடி ஜூலை 17 முதல் ஆகஸ்ட் 17 வரை. பாத்திரங்கள், பரிசு பொருட்கள், பிளாஸ்டிக் பொருட்களுக்கு 15% அதிரடி தள்ளுபடி. உலக தரம் வாய்ந்த பர்னிச்சர்களுக்கு 15% அதிரடி தள்ளுபடி. டிவி, பிரிட்ஜ், வாஷிங் மிஷின், ஏசி என எலக்ட்ரானிக் பொருட்கள் 20,000 ரூபாய்க்கு மேல் பர்ச்சேஸ்க்கு ஒரு தங்க நாணயம் இலவசம். குக்கர், மிக்சி, கிரைண்டர், ஸ்டவ் என அனைத்து வீட்டு உபயோகப் பொருட்களும் அதிரடி தள்ளுபடி. அத்துடன் அழகிய பரிசு பொருட்களும் இலவசம். வெள்ளி ஜரிகையும் வாங்கப்படும். இலவச டோர் டெலிவரி வசதியுடன் மங்களன் மங்கள் புதிய பஸ் நிலையம் அருகில், ஓமலூர் ரோட், சேலம், NSB ரோட், திருச்சி.
1: சர்க்கரை நோய் சம்பந்தப்பட்ட அனைத்து பிரச்சனைகளுக்கும் தீர்வு கிடைக்கும் ஒரே இடம் அன்னை சர்க்கரை நோய் சிறப்பு சிகிச்சை மையம், குமாரசாமி பேட்டை, தர்மபுரி. தொடர்புக்கு 8608653440.
2: 10 ஆண்டு கால கல்வி சேவையில் கடத்தூர் ஸ்ரீ ஐயப்பா காலேஜ் ஆஃப் பார்மசி, பெஸ்ட் லேப் ஸ்பெஷாலிட்டி, அனுபவம் மிக்க பேராசிரியர்கள், காற்றோட்டமான வசதியுடன் இருபாலருக்கும் தனித்தனி விடுதி வசதி. அட்மிஷன் 9443449892.
3: டிகிரி படிச்சுட்டேன், டீச்சர் ஆகணும்னு ஆசை, என்ன பண்றது?
4: அதான் நம்ம போச்சும் வழியில குறைந்த கல்வி கட்டணத்துல படிக்கிறதுக்காகவே அண்ணா அறிவகம் கல்வியியல் கல்லூரி இருக்கே.
5: அனைத்து பாட பிரிவுகளுக்கும் அட்மிஷன் நடைபெறுகிறது.
3: அண்ணா அறிவகம் கல்வியியல் கல்லூரி, பொது மோட்டோர், போச்சம்பள்ளி.

0: நம்ம சென்னை ஆரி பிளாஸ்ட் அப் டு 50% தள்ளுபடி. சேவிங்ஸ் பிளாஸ்ட் கலெக்ஷனும் பிளாஸ்ட் தி சென்னை சில்க்ஸ்.
1: சந்தோஷ சாரல் கேட்டுட்டு இருக்கோம் நேர்களே. இன்னைக்கு காலையில் 9:05 வானலில் வசந்தம். இன்னைக்கு நிகழ்ச்சியில் பேச போகிற தலைப்பு பேச்சும் செயலும். இந்த தலைப்பில் தான் நேர்கள் நீங்கள் பேச போகிறீங்க. ஒரு சிலர் பேச்சில் வல்லவர்களாக இருப்பாங்க, செயலில் அவ்வளோவா ஆர்வம் காட்ட மாட்டாங்க. ஒரு சிலர் செயலில் சூப்பராக இருப்பாங்க, ஆனால் பேச்சு குறைவாக இருக்கும். இந்த மாதிரி நிறைய மனிதர்களை நம்ம அன்றாடம் சந்திச்சுட்டே தான் இருக்கும். நிறைய பேர் நமக்குள்ளே அப்படி தான் இருக்கும். பேசலாம், உங்களோட கருத்துக்களை வந்து சொல்லலாம். 9:05 வானலையில் வசந்தம் நிகழ்ச்சியில் பேச்சும் செயலும். சரிங்க, சந்தோஷ சாரல நிறைவு பாடலை கேட்டுடலாமா? அதே போல் நீங்கள் புதர்வு கேள்விக்கான விடையும் யோசிச்சிட்டிங்களா நேர்களே? புதர்வு கேள்விக்கான விடையை தெரிஞ்சுக்கலாமா? தமிழக அரசு யாருடைய தலைமையில் வருவாய் பெருக்க குழுவை அமைத்துள்ளது அப்படின்னு கேட்டிருந்தேன். இதற்கான விடை மாண்டெக் சிங் அலுவாலியா. ஆமாங்க, இவருடைய தலைமையிலே தான் வருவாய் பெருக்க குழுவை தமிழக அரசு அமைச்சிருக்கு. சரி, அடுத்த பாடல், அதாவது நிறைவு பாடலை கேட்க போகிறோம். நல்லவன் திரைப்படத்திலிருந்து சந்திரபோஸ் இசையில் எஸ்பி பாலசுப்ரமணியம் கே சித்ரா குரலில் வருகிறது இந்த பாடல்.

0: தருமபுரி பண்பலை 102.5 ஏற்காடு பண்பலை 103.7 தினமும் காலை 8:35 மாலை 5:05 வைக்கிங் பனி அண்ட் சன் பிரீஃப் வழங்கும் விளம்பரதாரர் நிகழ்ச்சியை கேட்கலாம். இந்நிகழ்ச்சியை வழங்குவோர்
1: வைக்கிங் பனி அண்ட் சன் பிரீஃப்ஸ்.
2: பாட்டி, கொழுக்கட்டை சாப்பிடுறீங்களா?
3: அதெல்லாம் செய்ய தெரியுமா? அப்படியே எங்க அம்மாவோட கைப்பக்குவோம்.
4: அணில் கொழுக்கட்டை மாவு, பாரம்பரிய சுவை என்றென்றும்.
5: தருமபுரி மாவட்டத்தில் அட்டோனமஸ் அந்தஸ்து பெற்ற முதல் பொறியியல் கல்லூரி ஸ்ரீனிவாசா பொறியியல் கல்லூரி.
6: உடனடி வேலை வாய்ப்பை பெற்றுத்தரும் பாடப்பிரிவுகள்.
5: ஃபார் அட்மிஷன்ஸ் காண்டாக்ட் ஸ்ரீனிவாசா பொறியியல் கல்லூரி அட்டோனமஸ், பொம்மிடி, தருமபுரி டிஸ்ட்ரிக்ட். கால் 9025400159. கவுன்சிலிங் கோட் 2683.
0: தருமபுரி பண்பலை 102.5 ஏற்காடு பண்பலை 103.7 இன்று காலை 10:30 உஷா சன்ஃபிளவர் ஆயில் வழங்கும் நீங்கள் கேட்டவை. இந்நிகழ்ச்சியை உங்களுக்காக வழங்குவோர்
7: சூரியகாந்தி எண்ணெயிலே.

0: சூப்பர் எண்ணெய் உஷா சன்ஃப்ளவர் ஆயில்.
1: காலேஜ்ல படிக்கிறதே கை நிறைய சம்பளத்தோட நல்ல வேலை கிடைக்கணும்னு தான்.
2: அதுக்கு தான் டாக்டர் மகாலிங்கம் காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் அண்ட் டெக்னாலஜி இருக்கு. மைக்ரோசாஃப்ட், அமேசான் மாதிரி 200 மேற்பட்ட MNCs கேம்பஸ் ரெக்ரூட்மெண்ட் அண்ட் லேட்டஸ்ட் இண்டஸ்ட்ரி ரெலவென்ட் கோர்ஸும் இருக்கு. ஹையஸ்ட் பேக்கேஜ் 51 lakhs per annum.
3: MCET பொள்ளாச்சி கோயம்புத்தூர். கவுன்சிலிங் கோட் 2706. கால் 9942955540.
4: நேர்களே, நாம் இதுவரை கேட்டு ரசித்தோம் சேலம் மற்றும் திருச்சி மங்களன் மங்கள் மாபெரும் தங்க மாளிகை வழங்கிய சந்தோஷச்சார். இந்நிகழ்ச்சியை இதுவரை வழங்கியோர் இன்றைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கும் சேலம் மற்றும் திருச்சி மங்களன் மங்கள் மாபெரும் தங்க மாளிகை. தங்க நகைகள் பவுனுக்கு 1500 ரூபாய் ஆடி அதிரடி தள்ளுபடி August 17 வரை. தருமபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7 அலைவரிசைகளில் நேயர்கள் கேட்கலாம்.
5: தருமபுரி ஹெல்த் கேர் இரத்த பரிசோதனை நிலையம் வழங்கும் இன்று ஒன்று நன்று இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர்.
6: தர்மபுரியில் 30 ஆண்டுகளாக நம்பகமான ரத்த பரிசோதனை சேவைகளை செஞ்சுட்டு வர ஹெல்த் கேர் டயக்னோஸ்டிக் லேப்ஸ் இப்ப புதிய தொழில்நுட்பத்தோட அரோவா லேப்ஸா பெயர் மாற்றம் பண்ணிருக்கோம். பெயர் மாறினாலும் எங்க நோக்கம் ஒன்றுதான், உங்க ஆரோக்கியத்தை பாதுகாப்பது. அதே அனுபவம் உள்ள டெக்னீஷியன்ஸ், அதே துல்லியமான ரிப்போர்ட்ஸ். தர்மபுரி அரோவா ரத்த பரிசோதனை நிலையம், நேதாஜி பைபாஸ் ரோட், தர்மபுரி.
5: தர்மபுரி ஹெல்த் கேர் ரத்த பரிசோதனை நிலையம் வழங்கும் இன்று ஒன்று நன்று. வழங்குகிறார் முனைவர் கிருங்கை சேதுபதி அவர்கள்.
7: இன்று August 1 தமிழ் மாதத்தின் வரலாற்றுப்படி எமக்காக அன்றோ இங்கு ஆண்டாள் அவதரித்தாள். குன்றாத வாழ்வான வைகுந்த வான்போகம் தன்னை இகழ்ந்து ஆழ்வார் திருமகள் ஆராய் என்று ஸ்ரீமத் மணவாள மாமுனிகள் தன்னுடைய உபதேச ரத்தின மாலை பிரபந்தத்தில் கோதை ஆண்டாளின் புகழை அற்புதமான பாடலாக இசைத்து பாடுகிறார். நித்யஸ்ரீயாக விளங்குகின்ற ஸ்ரீ மகாலட்சுமி தாய் ஸ்ரீ வைகுண்டத்தில் உள்ள நித்திய போகத்தையும் விட்டு சூடிக் கொடுத்த நாச்சியாராக இருள் சூழ்ந்த இந்த உலகத்தில் பெரியாழ்வாரது புதல்வியாய் நம் போன்றவர்களினுடைய உஜ்ஜீவனத்திற்காக திருவவதாரம் செய்த திருநாள் என்று பொருள் விளங்க புகழுகின்றார். ஆண்டாளுக்கு தமிழ் தந்த அற்புத திருப்பெயர் வேதம் அனைத்துக்கும் வித்தாகும் கோதை தமிழ் என்று கொண்டாடுகிறது. பெரியாழ்வார் பெண் பிள்ளையாய் ஆண்டாள் பிறந்த ஒரு நாளைக்கு உண்டோ மனமே உணர்ந்துபார் ஆண்டாளுக்கு உண்டாகில் ஒப்பு இதற்கும் உண்டு என்று கேள்வி கேட்கிறார். ஆண்டாள் அவதரித்த காரணத்தினாலே இந்த ஒரு நாளைக்கு நிகராக வேற எந்த நாளும் இருக்க முடியுமா? மனமே இதை உணர்ந்து பார் என்கிறது. சிந்தித்து பார்ப்பது ஒன்று, ஒப்பிட்டு பார்ப்பது உண்டு. ஆனால் இதை ஆண்டாள் பாசுரத்தில் தோய்ந்து அருந்தமிழி உண்டு அதற்கு பின்னாலே உணர்ந்து கொள்ளுகிற பொழுதுதான் அந்த சூடி கொடுத்த சுடற்கொடியால் தோண்டி இருக்கக்கூடிய இந்த திருநாளின் சிறப்பு அற்புதமாய் புரியும். அதே மனதிற்கு இன்னொரு பாடலிலும் மணவாள மாமுனிகள் எடுத்துச் சொல்லுகிறார்கள். அஞ்சு குடிக்கொரு சந்ததியாய் ஆழ்வார்கள் தம் செயலை விங்கி நிற்கும் தன்மைகளாய் ஆண்டாளை காட்டுகிறார். அது என்ன அஞ்சு குடி? 5 குடும்பங்கள் என்கிற பொருளில் வருமோ என்று எண்ணி பார்க்கலாம். 5 குடும்பங்கள் எவை? ஆண்டாளுக்கு முன்னே அவதரித்த 7 ஆழ்வார்களின் குடிகள் 5 ஆகும். எப்படி என்றால், முதல் ஆழ்வார் பொய்யாழ்வார், புதத்தாழ்வார், பேயாழ்வார் ஆகிய மூவரும் சேர்ந்தது ஒரு குடி. 2வது திருமழிசை ஆழ்வாருடையது குடி. 3வது நம்மாழ்வாரது குடி. 4வது குலசேகர ஆழ்வாரது குடி. 5வது பெரியாழ்வாருடைய குடி. ஆக இந்த 5 குடிக்கும் ஆண்டாள் ஒருத்தியே சந்தானமாக தோன்றினார் என்று ஒரு பொருள் சொல்லுகிறார். ஆண்டாளுக்கு பின்பு அவதரித்த தொண்டடிப்பொடி ஆழ்வாரும் திருப்பான ஆழ்வாரும் மற்றும் திருமங்கை ஆழ்வார் மூவருக்கும் கூட இவள் ஒருத்தியே சந்ததி என்று கூட நிறைவாகும். எப்படி என்றால், 5 குடி என்பது 5 குடி என்று மட்டும் கொள்ளாமல் ஆழ்வார்கள் 10 முறையும் இச்சொல்லால் குறிப்பிடுவதோடு எம்பெருமானுக்கு என்ன அபாயம் நேரிடுமோ என்று தாய்மை உளத்தோடு அச்சம் கொள்வதினாலே அத்தகைய ஆழ்வார்களுக்கு 5 குடி என்று சொல்வதிலும் கூட ஒரு பொருள் உண்டு. எனவே அத்தகைய ஆழ்வார்களுக்கும் ஆண்டாள் ஒருத்தியே புதல்வியாக தோன்றியிருக்கிறாள் என்கிற விளக்கத்தையும் அவர்கள் சொல்கிறார்கள். எனவே 5 குடிக்கொரு சந்ததியாய் ஆழ்வார்கள் தம் செயலை பிஞ்சி நிற்கும் தன்மைகளாய் பிஞ்சாய் பழுத்தாடை என்று சொல்லுகிறார். கன்னியாகவே இருந்து கண்ண பெருமானை காதலித்து வாழ்க்கையில் உன் நிலை பெற்று பிஞ்சிலே பழுத்த அந்த பெருமாட்டியை பக்தியுடன் நாளும் வழுத்தாய் மனமே மகிழ்ந்து என்று சொல்லுகிற இந்த பாடல் ஆழ்வார் நாச்சியாரின் அற்புத திருப்பாசுரங்களில் மூழ்கி முத்தெடுத்து அந்த அருள் உணர்வை தன்னதாக ஆக்கிக் கொள்வதற்கான வழிகாட்டுகிற நல்ல நாள்

0: இந்த நாள் சூடி கொடுத்த சுடற்கொடியாய் வந்து அவதரித்த ஆண்டாள் நாச்சியாரின் புகழ் சொல்லி அடங்காதது. மேன்மேலும் மிக விளங்க விட்டு சித்தன் தூய திருமகளாய் வந்து அரங்கனார்க்கு துழாய் மாலை முடிசூடி கொடுத்த மாது ஆண்டாள் நாச்சியார். அவர் நேயமுடன் திருப்பாவை பாட்டு ஆறைந்தும் நீ உரைத்த தையொரு திங்கள் பாமாலை ஆய புகழ் நூறுடன் 43 அன்புடனே அடியேனுக்கு அருள் செய் நீயே என்று தேசிகன் பாடியபடி பெரியாழ்வாரின் திருமகளாய் அவதரித்த இந்த திருநாளில் ஆண்டாளை போற்றி பரவுவதும் அவர் புகன்ற பாசுரங்களை மீளவும் நினைவு கூர்ந்து நாடி படிப்பதும் கூட இந்த நாளில் நாம் செய்ய வேண்டிய நன்று. முழுமையாக இல்லாவிடனும் கூட ஏதேனும் ஒன்றை நன்று என்கிற நிலையில் ஆண்டாள் அருளி செய்த பாசுரத்தை உணர்ந்து ஓதினால் கூட இந்த உணர்வை பக்தியின் செழுமையை உள்வாங்க முடியும் என்பதே இன்று ஒன்று நன்று என்கிற முறையில் உங்களுக்கு நான் சொல்ல வழிகிறேன்.
1: தருமபுரி ஹெல்த் கேர் இரத்த பரிசோதனை நிலையம் வழங்கும் இன்று ஒன்று நன்று வழங்கினார் முனைவர் கிருங்கை சேதுபதி அவர்கள். இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர் தருமபுரி ஹெல்த் கேர் இரத்த பரிசோதனை நிலையம்.

தருமபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7. இது பொன்னியின் புதுப்புனல் அறிமுக நேயர்களுக்கான நிகழ்ச்சி. ஆம் நேர்களே, நீங்கள் இந்த பண்பலையில் இது வரைக்கும் பேசாத நேர்களாக இருந்தீங்கன்னா, அதே மாதிரி எனக்கு அந்த வாய்ப்பு கிடைக்கல அப்படின்ற நேர்களாக இருந்தீங்கன்னா, நான் சொல்கிற நம்பருக்கு ஃபோன் பண்ணி பேசுங்கள். உங்களுக்கு பிடிச்ச பாடலை கேளுங்க. 043-42-24-40 மற்றொரு எண் 043-42-24-40-31. இல்லைங்க, நான் வாட்ஸ்அப் பண்ணுறேன் அப்படின்னு நினைக்கிற நேர்களாக இருந்தீங்கன்னா 043-42-24-40-30 இந்த வாட்ஸ்அப் எனக்கு. உங்களுக்கு பிடிச்ச பாடல், அந்த பாடல் இடம்பெற்ற திரைப்படம், உங்கள் பேர், உங்களோட ஊரோட பேரும் டைப் பண்ணி எங்களுக்கு வாட்ஸ்அப்பில் மெசேஜாக அனுப்பிவிங்க. உங்களுக்கு பிடிச்ச பாடலை நீங்கள் கேட்கலாம். இது அணில் கொழுக்கட்டை மாவுவின் பொன்னியின் புதுப்புனல். இந்நிகழ்ச்சியை வழங்குவோர் இன்றைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கும் அணில் கொழுக்கட்டை மாவு, பாரம்பரிய சுவை என்றென்றும்.

0: சேலம் மற்றும் திருச்சி மங்களன் மங்கள் மாபெரும் தங்க மாளிகை நிறுவனத்தின் நல்வாழ்த்துக்கள்.
1: உங்க குழந்தைகளோட கல்லூரி படிப்பு தரமானதாகவும் ஒழுக்கத்துடனும் கேம்பஸ் இன்டர்வியூ பெஸ்டாவும் இருக்கணும்னு யோசிக்கிறீங்களா? அப்ப பொள்ளாச்சியில் இருக்கிற டாக்டர் மகாலிங்கம் காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் அண்ட் டெக்னாலஜி தான் ரைட் சாய்ஸ்.
2: மைக்ரோசாஃப்ட், அமேசான் மாதிரி 200க்கும் மேற்பட்ட MNC கேம்பஸ் ரிக்வயர்மென்ட் இருக்கு. லேட்டஸ்ட் இண்டஸ்ட்ரீஸ் ரெலெவன்ட் கோர்ஸும் சொல்லி தராங்க.
1: MCT பொள்ளாச்சி கவுன்சிலிங் கோ 2706 கால் 9942955540.
3: பாட்டி, கொழுக்கட்டை சாப்பிடுறீங்களா?
4: அதெல்லாம் செய்ய தெரியுமா? அப்படியே எங்க அம்மாவோட கைப்பக்குவோம்.
5: அணில் கொழுக்கட்டை மாவு, பாரம்பரிய சுவை என்றென்றும்.
6: தர்மபுரி பண்பலை 102.5 MHz, ஏற்காடு பண்பலை 103.7 MHz அலைவரிசைகளில் நாளைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்குவோர்
7: தி காவேரி இன்ஜினியரிங் காலேஜ், அட்டானமஸ்
8: பயோமெடிக்கல், சிவில் அண்ட் கம்ப்யூட்டர் சயின்ஸ் இன்ஜினியரிங், எலக்ட்ரிக்கல் அண்ட் எலக்ட்ரானிக்ஸ் இன்ஜினியரிங், எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் கம்யூனிகேஷன் இன்ஜினியரிங், மெக்கானிக்கல் இன்ஜினியரிங், பிடெக், ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அண்ட் டேட்டா சயின்ஸ், இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி, கெமிக்கல் இன்ஜினியரிங் அண்ட் அக்ரிகல்ச்சரல் இன்ஜினியரிங், PhD எலக்ட்ரிக்கல் அண்ட் எலக்ட்ரானிக்ஸ் இன்ஜினியரிங், MCA, MBA போன்ற படிப்புகள் சிறந்த முறையில் தகுதி பெற்ற பேராசிரியர்களால் கற்பிக்கப்படுகிறது.
7: தி காவேரி இன்ஜினியரிங் காலேஜ், அட்டானமஸ், மேச்சேரி, சேலம். கால் 9524936156.
9: இந்தியாவின் மாபெரும் பாத்திரங்கள் மற்றும் வீட்டு உபயோகப் பொருட்களின் சங்கமம் திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்கள் வழங்கும் ஆடி அதிரடி தள்ளுபடி July 17 முதல் August 17 வரை. பாத்திரங்கள், பரிசுப் பொருட்கள், பிளாஸ்டிக் பொருட்களுக்கு 15% அதிரடி தள்ளுபடி. உலகத்தரம் வாய்ந்த பர்னிச்சர்களுக்கு 15% அதிரடி தள்ளுபடி. டிவி, பிரிட்ஜ், வாஷிங் மிஷின், ஏசி என எலக்ட்ரானிக் பொருட்கள் 20,000 ரூபாய்க்கு மேல் பர்ச்சேஸ்க்கு ஒரு தங்க நாணயம் இலவசம். குக்கர், மிக்சி, கிரைண்டர், ஸ்டவ் என அனைத்து வீட்டு உபயோகப் பொருட்களும் அதிரடி தள்ளுபடி. அத்துடன் அழகிய பரிசு பொருட்களும் இலவசம். வெள்ளி ஜரிகையும் வாங்கப்படும். இலவச டோர் டெலிவரி வசதியுடன் மங்களன் மங்கள் புதிய பஸ் நிலையம் அருகில், ஓமலூர் ரோட், சேலம், NSB ரோட், திருச்சி.
10: தர்மபுரி மாவட்டத்தில் அட்டோனமஸ் அந்தஸ்து பெற்ற முதல் பொறியியல் கல்லூரி ஸ்ரீனிவாசா பொறியியல் கல்லூரி.
11: உடனடி வேலை வாய்ப்பை பெற்றுத்தரும் பாடப்பிரிவுகள்.
10: ஃபார் அட்மிஷன்ஸ் கான்டாக்ட் ஸ்ரீனிவாசா பொறியியல் கல்லூரி, அட்டோனமஸ், பொம்மிடி, தர்மபுரி டிஸ்ட்ரிக்ட். கால்

0: 9025400159 கவுன்சிலிங் கோட் 2683.
1: நமது போச்சம்பள்ளியின் புதிய ஜவுளி சாம்ராஜ்யமான ஜி கே சில்க்ஸ் அண்ட் ரெடிமேட்ஸில் பர்ச்சேஸ் செய்யும் வாடிக்கையாளர்களுக்கு பிக்அப் டிராப் வசதி செய்யப்பட்டுள்ளது. ஜி கே சில்க்ஸ் அண்ட் ரெடிமேட்ஸ், குள்ளனூர் போச்சம்பள்ளி. செல் 6369252381.
2: காலேஜ்ல படிக்கிறதே கை நிறைய சம்பளத்தோட நல்ல வேலை கிடைக்கணும்னு தான்.
3: அதுக்கு தான் டாக்டர் மகாலிங்கம் காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் அண்ட் டெக்னாலஜி இருக்கு. மைக்ரோசாஃப்ட், அமேசான் மாதிரி 200 மேற்பட்ட MNCs கேம்பஸ் ரெக்ரூட்மெண்ட் அண்ட் லேட்டஸ்ட் இண்டஸ்ட்ரி ரெலவென்ட் கோர்ஸும் இருக்கு. ஹையஸ்ட் பேக்கேஜ் 51 lakhs per annum.
4: MCET பொள்ளாச்சி கோயம்புத்தூர். கவுன்சிலிங் கோட் 2706. கால் 9942955440.

0: கேட்டு ரசிச்சு இருக்கீங்க. நேர்களே, இது அணில் கொழுக்கொட்டை மாவு வழங்கி கொண்டிருக்கும் பொன்னியின் புதுப்புனால். இந்நிகழ்ச்சியை வழங்கி கொண்டிருப்போர் இன்றைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கும் அணில் கொழுக்கொட்டை மாவு. பொன்னியின் புதுப்புனால் இதோ அறிமுக நேர்களுக்கான நிகழ்ச்சி. இந்நிகழ்ச்சியில் நீங்கள் உங்களுக்கு பிடிச்ச பாடலை கேட்கலாம். நான் சொன்ன நம்பருக்கு ஃபோன் பண்ணி 0043 42 24 40 30 மற்றொரு 0043 42 24 40 31 இந்த எண்ணுக்கு நீங்கள் ஃபோன் பண்ணி உங்களை அறிமுகப்படுத்திக்கிட்டு உங்களுக்கு பிடிச்ச பாடலை நீங்கள் கேட்கலாம். நேர்லி, நேரம் 8:15 நேயர்கள் கேட்கலாம்.
1: தருமபுரி ரங்கா நியூரோ கேர் மருத்துவ மையம் வழங்கும் நலமாய் வாழ இந்நிகழ்ச்சியை உங்களுக்காக வழங்குபவர்கள் தருமபுரி ரங்கா நியூரோ கேர் மருத்துவ மையம். தருமபுரி ரங்கா நியூரோ கேர் மருத்துவ மையம் வழங்கும் நலமாய் வாழ வழங்குகிறார் டாக்டர் சங்கர் ரங்கநாதன் அவர்கள்.
2: தர்மபுரி பண்பலைகளுக்கு காலை வணக்கம்.
3: நீண்ட காலம் கழித்து, ஏறத்தாழ 3 மாதங்கள் கழித்து நான் உங்களை இன்று சந்திக்கிறேன். நான் யார் என்றால், நான் டாக்டர் சங்கர் ரங்கநாதன், மூளை நரம்பியல் அறுவை சிகிச்சை நிபுணர், ரங்கா சூப்பர் ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை மற்றும் நியூரோ கேர் பெண்ணாகரம் மைண்டூரில் அமைந்திருக்கக்கூடிய நம்முடைய மருத்துவமனையில் பணிபுரிகின்ற தலைமை மருத்துவராகிய நான் ஏறத்தாழ 3 மாதங்கள் கழித்து உங்களை இன்று சந்திக்கின்றேன். இது வந்து பார்த்தீங்கன்னா நம்முடைய மருத்துவமனை ஏறத்தாழ 100 படுக்கைகள் கொண்ட மருத்துவமனையாகும். இது வந்து அதிநவீன உயர் சிறப்பு சிகிச்சைக்காக மக்களுக்கு சேவை செய்யக்கூடிய நோக்கத்தோடு மட்டுமே ஆரம்பிக்கப்பட்ட இந்த மருத்துவமனை. இந்த மருத்துவமனைய சிறப்பு அம்சங்கள்னு பார்த்தீங்கன்னா, தருமபுரி மாவட்டத்தில் எந்த நிலையிலும் இல்லாத அளவு இங்கு வசதிகள் உள்ளது. என்ன வசதிகள் அப்படின்னு கேட்டிங்கன்னா, 24 மணி நேரம் பணிபுரிகின்ற மருத்துவர்கள், செவிலியர்கள் மற்றும் 1.5 டெஸ்லா அதிநவீன சிறப்பு MRI ஸ்கேன் பரிசோதனை 24 மணி நேரமும் பயன்படுத்தப்படுகிறது, செயல்பட்டு கொண்டிருக்கிறது. அதே மாதிரி 32 ஸ்லைஸ் CT ஸ்கேன் வசதியும் இருக்கிறது. தீவிர சிகிச்சை பிரிவு, விபத்து மற்றும் தலைகாய சிகிச்சை பிரிவு, விஷ முறிவு சிகிச்சை பிரிவு மற்றும் இருதய சிகிச்சை பிரிவும் இப்பொழுது சமீபத்தில் ஆரம்பித்திருக்கிறோம். இதில் வந்து கேத் லேப்னு சொல்லுவோம். கேத் லேப் அப்படின்னா அது ஹார்ட் அட்டாக்னு சொல்கிறோம் இல்லையா, மாரடைப்புக்கு செய்யக்கூடிய ஆன்ஜியோ கருவிகளை நம்ம நிறுவியிருக்கிறோம் நம்முடைய மருத்துவமனையில். இதில் வந்து இருதய மருத்துவர்கள் இதய பிரச்சனை இருக்கக்கூடிய நோயாளிகளுக்கு உடனடியாக அறு சிகிச்சை செய்து கொண்டிருக்கின்றார்கள். இது மட்டும் இல்லாமல் நம்முடைய மருத்துவமனையில் மற்ற துறைகளான எலும்பு மூட்டு அறுவை சிகிச்சை துறை மற்றும் சீரகத்துறை டயாலிசிஸ் செய்து கொண்டிருக்கிறோம். இது வந்து முதலமைச்சர் சிறப்பு மருத்துவ காப்பீட்டு திட்டத்தின் கீழ் இலவசமாக செய்யப்படுகின்றது. இது மட்டும் இல்லாமல் வயிறு குடல் பிரிவு, நுரையீரல் பிரிவு, அப்புறம் வந்து தலைகாய சிகிச்சை பிரிவு, மூளை நரம்பியல் பிரிவு, தண்டுவட அறுவை சிகிச்சை பிரிவு என எல்லா சிறப்பு சிகிச்சைகளும் கிடைக்கின்றது. நம்முடைய மருத்துவமனை வந்து பார்த்தீங்கன்னா பிரத்யேகமாக முதலமைச்சரின் சிறப்பு மருத்துவ காப்பீட்டுத் திட்டத்தில் இணைக்கப்பட்டுள்ளது. இது மட்டும் இல்லாமல் NK48 சொல்லுவாங்க, அதாவது தலைகாய ஏற்பட்டு விபத்து ஏற்பட்டு 6 மணி நேரத்துக்குள் நம்முடைய மருத்துவமனைக்கு வந்தால் அவர்களுக்கு 2 நாட்களுக்கு இலவசமாக தமிழ்நாடு அரசுடைய பங்கீட்டு கீழ் இந்த சிறப்பு காப்பீட்டு திட்டத்தின் மூலமாக இலவசமாக வைத்தியம் செய்து கொண்டிருக்கின்றோம். இந்த தகவல் எதுக்காக சொல்கிறோம் அப்படின்னா, நம்முடைய உள்ளூர் நோயாளிகள், வெளியூர் நோயாளிகள் இதை வந்து பயன்படுத்தி கொண்டு நம்முடைய மருத்துவ சேவையை நம்ம பயன்படுத்தி கொண்டோம் என்றால் நம்ம ஆரோக்கியமாக நாம் வாழலாம். இது மட்டும் இல்லாமல் மாஸ்டர் ஹெல்த் செக்அப், காம்ப்ரிஹென்சிவ் மாஸ்டர் செக்அப்னு சொல்லுவோம், அதாவது முழு உடல் பரிசோதனை. இதில் வந்து ஸ்கேன் பரிசோதனை, வயிற்று பரிசோதனை, இருதய பரிசோதனை, ட்ரெட்மில் டெஸ்ட்னு சொல்லுவோம், எக்கோ கார்டியோகிராம், அப்புறம் தேவையான முக்கியமான இரத்த பரிசோதனை, அது இல்லாமல் நரம்பு பரிசோதனை, எல்லா பரிசோதனைகளும் மிக குறைந்த செலவில் செய்யப்படுகிறது. இது முழுக்க முழுக்க மருத்துவ ரீதியாக

0: சேவை நோக்கத்தோடு ஆரம்பிக்கப்பட்ட மருத்துவமனை. இது வந்து நம்முடைய மருத்துவமனை சம்பந்தமாக ஒரு சில வார்த்தைகள் இன்று சொல்ல வேண்டுமே என்பதற்காக நான் சொல்கின்றேன். நாம் இந்த நிகழ்ச்சியில வந்து தொடர்ந்து மூளை நரம்பியல் அறுவை சிகிச்சை துறை சம்பந்தமாகவும் மற்ற துறைகள் மற்ற இதர நோய்கள் சம்பந்தமாகவும் நாம் தினமும் பேசலாம். இது வந்து பாத்தீங்கன்னா நம்ம ஏறத்தாழ ஒரு 4-5 வருடங்களாக பேசிக் கொண்டிருக்கிறோம் தருமபுரி வானொலியில். ஒரு சிறிய இடைவெளிக்கு பிறகு நாம் மீண்டும் நம் நிகழ்ச்சியில் நாம் சந்திப்போம். இதை நான் உள்ளத்தில் இருக்கக்கூடிய ஆர்வத்தோடு மகிழ்ச்சியோடு நான் தெரிவிக்கின்றேன். தொடர்ந்து பேசுவோம். நன்றி, வணக்கம்.
1: தருமபுரி ரங்கா நியூரோ கேர் மருத்துவ மையம் வழங்கிய நலமாய் வாழ கேட்டீர்கள். வழங்கினார் டாக்டர் சங்கர் ரங்கநாதன் அவர்கள். இந்நிகழ்ச்சியை உங்களுக்காக வழங்கியோர் தருமபுரி ரங்கா நியூரோ கேர் மருத்துவ மையம். தொடர்புக்கு 9150779329.
2: அண்ணா, நான் 12th முடிச்சிட்டேன். கரியருக்கு நல்ல ஸ்கோப் இருக்கிற காலேஜா பார்த்து இன்ஜினியரிங் சேரணும்.
3: அப்ப அதுக்கு ரைட் சாய்ஸ் நம்ம குமாரபாளையம் எக்ஸல் இன்ஜினியரிங் காலேஜ் ஆட்டோனமஸ் தான். ஏன்னா அங்க 3rd இயர் படிக்கும் போதே 80% மேல மதிப்பெண் இருக்கிறவங்களுக்கு பெய்ட் இன்டர்ன்ஷிப் மூலம் படிக்கும் போதே வேலை வாய்ப்பு பெற்று தராங்க. 2025-26 கல்வியாண்டுல சுமார் 384 மாணவர்களுக்கு வேலை கிடைச்சிருக்கு. அது மட்டும் இல்லாம மாணவர்களுக்கு சென்டர் ஆஃப் எக்ஸலன்ஸ் அமைப்பின் மூலமா ஆப்பிள், மைக்ரோசாஃப்ட் போன்ற முன்னணி நிறுவனங்கள்ல AR&VR, 3D பிரிண்டிங் அண்ட் அட்வான்ஸ்டு டெக்னாலஜிஸ் எல்லாம் எக்ஸ்பர்ட்ஸ் மூலமா கத்து தந்து முன்னணி நிறுவனங்கள்ல வேலை வாய்ப்பும் பெற வழி செய்யறாங்க.
4: மேலும் விவரங்களுக்கு எக்ஸல் இன்ஜினியரிங் காலேஜ் ஆட்டோனமஸ் குமாரபாளையம் கால் 9965523999.
5: பாட்டி, கொழுக்கட்டை சாப்பிடுறீங்களா?
6: அதெல்லாம் செய்ய தெரியுமா? அப்படியே எங்க அம்மாவோட கைப்பக்குவோம்.
7: அணில் கொழுக்கட்டை மாவு, பாரம்பரிய சுவை என்றென்றும்.

0: நம்ம சென்னை சில்க்ஸின் ஆடி பிளாஸ்ட் அப் டு 50% தள்ளுபடி. சேவிங்ஸ் பிளாஸ்ட் கலெக்ஷனும் பிளாஸ்ட் தி சென்னை சில்க்ஸ்.
1: உங்க குழந்தைகளோட கல்லூரி படிப்பு தரமானதாகவும் ஒழுக்கத்துடனும் கேம்பஸ் இன்டர்வியூ பெஸ்டாவும் இருக்கணும்னு யோசிக்கிறீங்களா? அப்ப பொள்ளாச்சியில இருக்கிற டாக்டர் மகாலிங்கம் காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் அண்ட் டெக்னாலஜி தான் ரைட் சாய்ஸ்.
2: மைக்ரோசாஃப்ட், அமேசான் மாதிரி 200க்கும் மேற்பட்ட எம்என்சி கேம்பஸ் ரிக்குயர்மென்ட் இருக்கு. லேட்டஸ்ட் இண்டஸ்ட்ரீஸ் ரிலெவன்ட் கோர்ஸும் சொல்லி தராங்க.
1: MCT பொள்ளாச்சி கவுன்சிலிங் கோ 2706 கால் 9942955540.
3: பாட்டி, கொழுக்கட்டை சாப்பிடுறீங்களா?
4: அதெல்லாம் செய்ய தெரியுமா? அப்படியே எங்க அம்மாவோட கைப்பக்குவோம்.
5: அணில் கொழுக்கட்டை மாவு, பாரம்பரிய சுவை என்றென்றும்.
6: 8:20 ஆயாச்சுங்க, கேட்டு ரசிச்சுட்டு இருக்கீங்க. இது தருமபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7. பொன்னியின் புதுப்புனால் நிகழ்ச்சிக்கு வரும் நேரை வரவேற்போம். வணக்கம்.
7: வணக்கம்.
6: வணக்கம். யார் எங்கிருந்து பேசுறீங்க?
7: பாலாஜி.
6: என்ன பண்றீங்க பாலாஜி?
7: வீட்டில் தாங்க.
6: வீட்டுலதான் எல்லாருமே வீட்டுல தாங்க இருக்கோம். என்ன படிக்கிறீங்க?
7: கம்ப்யூட்டர் சயின்ஸ்.
6: காலேஜ் போயிட்டு இருக்கீங்களா?
7: ஆமாங்க.
6: சரி, இன்னைக்கு லீவா?
7: இன்னைக்கு லீவுங்க.
6: சரிங்க. என்ன பாடல் கொடுக்கலாம் பாலாஜிக்காக? நாங்களே ஒரு பாடல் கொடுத்துட்டுமா? பாலாஜிக்கு வாழ்க்கையின் லட்சியம்னா என்னவா இருக்கும்? அதெல்லாம் கேட்காதீங்க, அது பாட்டுக்கு அது போட்டோம் அப்படின்றீங்களா? ஆமாங்க. சரிங்க. சரி, நல்ல பாட்டையாவது கேட்கலாமா
7: இன்னைக்கு?
6: பாலாஜிக்காக ஒரு பாடல் வந்துட்டு இருக்கு, கேளுங்க. நன்றி.
7: நன்றி.

0: தர்மபுரி மாவட்டத்தில் அட்டோனமஸ் அந்தஸ்து பெற்ற முதல் பொறியியல் கல்லூரி ஸ்ரீனிவாசா பொறியியல் கல்லூரி.
1: உடனடி வேலை வாய்ப்பை பெற்றுத்தரும் பாடப்பிரிவுகள்.
0: ஃபார் அட்மிஷன்ஸ் காண்டாக்ட் ஸ்ரீனிவாசா பொறியியல் கல்லூரி அட்டோனமஸ், பொம்மிடி, தர்மபுரி டிஸ்ட்ரிக்ட். கால் 9025400159. கவுன்சிலிங் கோட் 2683.
2: பாட்டி, கொழுக்கட்டை சாப்பிடுறீங்களா?
3: அதெல்லாம் செய்ய தெரியுமா? அப்படியே எங்க அம்மாவோட கைப்பக்குவம்.
4: அணில் கொழுக்கட்டை மாவு, பாரம்பரிய சுவை என்றென்றும்.
5: மூட்டு மாற்று சிகிச்சைக்கு பிறகு விரைவா குணமடையணும்னா நீங்க சூஸ் பண்ண வேண்டிய மருத்துவமனை குறிஞ்சி மருத்துவமனை. இங்க ரோபோட்டிக் சர்ஜரி மற்றும் குறிஞ்சி ப்ளூம்ஸ் டிரான்சிஷனல் கேர் மூலம் விரைவா குணமடையலாம். குறிஞ்சி மருத்துவமனை, சேலம்.
6: தர்மபுரி பண்பலை 102.5 மெகாஹெர்ட்ஸ், ஏற்காடு பண்பலை 103.7 மெகாஹெர்ட்ஸ் அலைவரிசைகளில் நாளைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்குவோர்
7: காலேஜ்ல படிக்கிறதே கை நிறைய சம்பளத்தோட நல்ல வேலை கிடைக்கணும்னு தான்.
8: அதுக்குதான் டாக்டர் மகாலிங்கம் காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் அண்ட் டெக்னாலஜி இருக்கு. மைக்ரோசாஃப்ட், அமேசான் மாதிரி 200 மேற்பட்ட MNCs கேம்பஸ் ரெக்ரூட்மெண்ட் அண்ட் லேட்டஸ்ட் இண்டஸ்ட்ரி ரெலவென்ட் கோர்ஸும் இருக்கு. ஹையஸ்ட் பேக்கேஜ் 51 lakhs per annum.
9: MCET பொள்ளாச்சி கோயம்புத்தூர். கவுன்சிலிங் கோட் 2706. கால் 9942955540.
10: இது தர்மபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7. கேட்டுட்டு இருக்கீங்க நேர்களே, இது அறிமுக நேர்களுக்கான நிகழ்ச்சி பொன்னியின் புதுப்பினர். நிகழ்ச்சியில் ஒரு அறிவிப்பு. ஈரோடு ஒழுங்குமுறை விற்பனை கூடத்தில் மஞ்சள் விலை நிலவரத்தை தெரிஞ்சுக்கலாம். விரலி மஞ்சள் குவிண்டாலுக்கு 10,919 ரூபாய் அதிகபட்ச விலையாகவும், குறைந்தபட்ச விலையாகவும், அதிகபட்ச விலையாக 17,749 ரூபாய் விலை போனது. கிழங்கு மஞ்சள் குறைந்தபட்சமாக 10,399 ரூபாயும், அதிகபட்சமாக 16,489 ரூபாயும் விலை போனது. இது நேற்றைக்கான ஈரோடு மஞ்சள் மார்க்கெட் ஒழுங்குமுறை விற்பனை கூடத்தின் விலை நிலவரமாகும். நேர்களே, நாம் இதுவரை கேட்டு ரசித்தோம் அணில் கொழுக்கட்டை மாவுவின் பொன்னியின் புதுப்பினால். நிகழ்ச்சியை இதுவரை வழங்கியோர் இன்றைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கும் அணில் கொழு

0: பட்டை மாவு பாரம்பரிய சுவை என்றென்றும். நேர்களே, இன்று காலை 9:05 வானொலியில் வசந்தம் இன்று பேச்சும் செயலும் என்னும் தலைப்பில் வளம் வர இருக்கிறது. நேர்களே, நிறைய பேர் பேச்சில வீரர்களா இருப்பாங்க, செயல்ல வந்து கொஞ்சம் கோட்டை விட்டுருவாங்க. நிறைய பேர் செயல்ல கரெக்டா இருப்பாங்க, ஆனா அவங்களுக்கு பேச்சு திறமைகள் இருக்காது. இப்படி ரெண்டுமே ஒண்ணுக்கு ஒண்ணு நேர் எதிராக தாங்க இருக்கும். அப்படிதான் இயற்கை நம்மளை படைச்சிருக்குன்னு சொல்லலாம். இந்த மாதிரி பேச்சில் ஒரு சிலர் வீரர்களாக இருப்பாங்க, ஒரு சிலர் செயலில் செயல் வீரர்களாக இருப்பாங்க. அன்றாடம் நம்ம எல்லோருக்குள்ளேயும் இந்த கேரக்டர்ஸ் இருந்துக்கிட்டு தான் இருக்கு அப்படின்னு தான் சொல்லணும். நீங்கள் எந்த வகை? நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு பேசலாம், உங்களுடைய கருத்துக்களை தெரிவிக்கலாம். இன்று காலை 9:05 வானொலியில் வசந்தம் பேச்சும் செயலும் என்னும் தலைப்பில் பேச இருக்கிறோம். நேர்களே, நேரம் 8:30. நேயர்கள் இனி கேட்கலாம்.
1: தருமபுரி சீனிவாசா பொறியியல் கல்லூரி அட்டனமஸ் தருமபுரி ஸ்ரீ மகாலட்சுமி சில்க்ஸ் வழங்கும் சிந்தனை சிறகுகள். இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர்
2: உங்கள் இல்ல விசேஷங்களுக்கு தேவையான
3: சுபமுகூர்த்த 10 ஜவுளி ரெடிமேட் ஆடைகள்
2: தரமாகவும் குறைந்த விலையிலும் இருக்க
3: என்றும் இனி என்றென்றும்
2: ஸ்ரீ மகாலட்சுமி சில்க்ஸ்
3: ஆறுமுக ஆட்டாரி தெரு மற்றும் டி கே சீனிவாசராவ் தெரு
2: தருமபுரி. உங்கள் இல்ல விசேஷங்களுக்கு தேவையான
3: சுபமுகூர்த்த 10 ஜவுளி ரெடிமேட் ஆடைகள்
2: தரமாகவும் குறைந்த விலையிலும் இருக்க
3: என்றும் இனி என்றென்றும்
2: ஸ்ரீ மகாலட்சுமி சில்க்ஸ்
3: ஆறுமுக ஆட்டாரி தெரு மற்றும் டி கே சீனிவாசராவ் தெரு
2: தருமபுரி.
1: தருமபுரி சீனிவாசா பொறியியல் கல்லூரி அட்டானமஸ் தருமபுரி ஸ்ரீ மகாலட்சுமி சில்க்ஸின் சிந்தனை சிறைகள் வழங்குகிறார் பேராசிரியர் கு ஞானசம்பந்தன் அவர்கள்.
4: வணக்கம். இப்ப நம்ம எந்த செய்தி சொல்ற போதும் திருக்குறளை மேற்கோள் காட்டி சொல்றோம். இது பலர் என்ன சொல்றாங்கன்னா, அது எப்படிங்க எல்லாத்துக்கும் அவர் வந்து விடை சொல்லியிருக்க முடியும் அப்படிங்கிறாங்க. அதனுடைய காலம் 2000 ஆண்டுகளுக்கு முற்பட்ட காலம்னால இவை சாத்தியமா அப்படின்னு ஒரு கேள்வி வருது. ஆனால் நன்கு ஊன்றி நாம் அதை வந்து கவனித்து பார்த்தா அதில் பல ஆச்சரியங்கள் இருக்குது. எப்படி அப்படின்னா, ஒரு இனத்திற்கோ ஒரு மொழி பேசுவோருக்கோ நாட்டினருக்கோ சொல்லப்பட்டது இல்லை, இது மனித குலத்திற்கு சொல்லப்பட்டது. எப்படி? அதுக்கு என்ன ஆதாரம்? இப்போ தமிழ்நாட்டில் ஒருத்தருக்கு நோய் வந்தாலும், அமெரிக்காவில் சீனாவில் எங்கே நோய் வந்தாலும், இந்த நோய் வர்ற போது அவன் படுற வேதனையிலிருந்து தன்னை காத்து கொள்ள வேண்டுமென்றால் அவன் என்ன செய்யணும்? நம்ம இன்னைக்கு மருத்துவம் வச்சே சொல்லுவோமே, இப்போ நோயாளி ஒருவர், இந்த நோயாளியினுடைய நோயை தீர்க்கக்கூடியவர் மருத்துவர் ரெண்டாச்சா, இந்த ரெண்டு பேருக்கு நடுவில் இருக்கக்கூடியது எது என்றால் மருந்து. நம்பர் 3. 4வது ஒன்று சொல்கிறாங்க, இதுதான் ஆச்சரியம், உழைச்செல்வான் அப்படின்னு ஒரு வார்த்தையை பயன்படுத்துகிறார் திருவள்ளுவர். அது என்ன தெரியுங்களா, மருந்தை தானே சாப்பிட மாட்டான் சில நோயாளி, மருந்தை டாக்டரே கொடுக்கறதும் கஷ்டம். அப்போ இந்த நோயாளிக்கு அருகில இருந்து அவனை கவனித்து கொண்டு வேளாவேளைக்கு மருந்து கொடுத்து அவனை பாதுகாக்கிறதுக்கு ஒருத்தர் இருந்துட்டான்னு வச்சுக்கோங்களேன், இந்த 4 இருந்துட்டா ஒருத்தர் நோயிலிருந்து தப்பிச்சிடலாமா? இது இன்னைக்கு சொல்ற வைத்தியமோ மருத்துவமோ கிடையாது, திருவள்ளுவர் சொல்ற வைத்தியம். 4 வேணுங்கிறார். ஒரு நோயாளி இருந்தான்னா அவன் இந்த நோயை தீர்ப்பதற்கு ஒரு மருத்துவனும், அந்த மருத்துவன் தருகின்ற மருந்தும், இந்த மருந்தை சரியான வேளைகளிலே அவனுக்கு கொடுத்து அவனை காப்பாற்றுவதற்கான ஓர் உதவியாளரும் என்று 4 இருக்குமே ஆனால், கிடைக்குமே ஆனால் அவன் நோயிலிருந்து தப்பிப்பான். இது அப்படியே நீங்கள் ஒரு ஆஸ்பத்திரிக்குள்ளே பொருத்தி பார்க்கலாம். படுத்திருக்க நோயாளி, வந்து பார்க்குற டாக்டர், பிறகு அவர் கொடுக்குற மருந்து, அந்த மருந்தை 3 மணி நேரத்துக்கு ஒருக்க கொடுக்கணுமா, இரவு முழுக்க முடிச்சிருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு போகிறப்ப இதெல்லாம் செய்வதற்கு ஒரு ஆள் இருப்பாங்க. இவை எல்லாம் இருக்கிற போது அவன் நோயிலிருந்து மீண்டு விடுவான். மருந்துங்கிற அதிகாரத்தில் 950வது குறளில் திருவள்ளுவர் நட்பியல் பகுதியில் பொருளதிகாரத்தில் இதை எடுத்து சொல்றார், உற்றவன் தீர்ப்பான் மருந்து உழைச்செல்வான் என்று அப்பார் நாற்கூற்றே மருந்து. இப்போ நான் சொன்னதை புறம் பாருங்களேன், உற்றவன் யாரு? நோயுற்றவன் அப்படி வைங்க, உற்றவன்னா நோயுற்றவன். தீர்ப்பான் யார் தீர்ப்பா? டாக்டர் தான் தீர்த்து வைப்பார். தீர்ப்பான்னா நம்ம வேற மாதிரி நினச்சிப்பிட அவனை தீர்த்து விடுவான்னு சொல்லக்கூடாது. தீர்ப்பான்னு என்ன? நோயை தீர்ப்பான். தீர்ப்பான் எதை கொடுத்து

0: தீர்ப்பார், மருந்து கொடுத்து தீர்ப்பார். சரி, இந்த மருந்தை யார் உடனிருந்து கொடுத்து சரி செய்வார்கள்? ஒரு உதவியாளன் செய்வான். இப்போ இதை நாள் இருந்தால் இந்த நாளும் சொல்லப்பட்டு அதன் மூலமாக ஒரு நோயாளியை நாம் காப்பாற்ற முடியும். திரும்ப குரலை கேளுங்களேன். உற்றவன் தீர்ப்பான் மருந்து உழைச்செல்வான் என்று அப்பார் நாற்கூற்றே மருந்து. இதை நீங்கள் இன்னைக்கு இல்லைங்க, என்னைக்கு வரைக்கும் மனித இனம் இருக்கோ அது நோயுறுகிற போதெல்லாம் இவை எல்லாவற்றையும் நாம் நினைத்து கொண்டால் நாம் வந்து யாரையும் காப்பாற்றி விடலாம், இது சாத்தியமாகலாம். இந்த உழைச்செல்வான்கிற போது மருந்து தயாரிப்பாளர் என்று சில உரையாசிரியர்கள் சொல்லுகிறார்கள். அதை காட்டிலும் உடன் இருக்கின்ற அந்த செவிலி நர்ஸ் அல்லது கம்பவுண்டர் உடன் இருக்கின்றவர் என்று நாம் எடுத்துக்கொண்டால் இன்றைக்கு இது பொருந்தும். திருக்குறள் என்றைக்கும் பொருந்தும். நல்ல செய்திகளை நாளும் சிந்திப்போம். நாளை சந்திப்போம்.
1: நேயர்கள், இதுவரை கேட்டது தர்மபுரி சீனிவாசா பொறியியல் கல்லூரி அட்டானமஸ் தர்மபுரி ஸ்ரீ மகாலட்சுமி சில்க்ஸின் சிந்தனை சிறகுகள். வழங்கினார் பேராசிரியர் கு. ஞானசம்பந்தன் அவர்கள். இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர் தர்மபுரி சீனிவாசா பொறியியல் கல்லூரி அட்டானமஸ்.
2: தர்மபுரி மாவட்டத்தில் அட்டானமஸ் அந்தஸ்து பெற்ற முதல் பொறியியல் கல்லூரி சீனிவாசா பொறியியல் கல்லூரி.
3: பிடெக், ஏஐடிஎஸ், ஐடி, அக்ரி, பிஇ பயோமெடிக்கல், சிஎஸ்சி, ட்ரிபிள் இ, இசிஇ, மெக்கானிக்கல் இன்ஜினியரிங், எம்இ ஸ்ட்ரக்சரல் அண்ட் கம்ப்யூட்டர் சயின்ஸ் இன்ஜினியரிங் மற்றும் எம்பிஏ.
2: தற்பொழுது அட்மிஷன் நடைபெறுகிறது. சீனிவாசா பொறியியல் கல்லூரி அட்டானமஸ், பொம்மிடி, தர்மபுரி மாவட்டம். அட்மிஷன் கான்டாக்ட் 9025400159.
1: தர்மபுரி ஸ்ரீ மகாலட்சுமி சில்க்ஸ்.
4: நேரம் 8:35. வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீஃப்ஸ் வழங்கும் பொன்னியின் புதுப்பினால் இந்நிகழ்ச்சியை வழங்குவோர் வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீஃப்ஸ். நடையிலும் உடையிலும் வைக்கிங் தான்.

0: வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீஃப்ஸ்.
1: உங்க குழந்தைகளோட கல்லூரி படிப்பு தரமானதாகவும் ஒழுக்கத்துடனும் கேம்பஸ் இன்டர்வியூ பெஸ்டாவும் இருக்கணும்னு யோசிக்கிறீங்களா? அப்ப பொள்ளாச்சியில் இருக்கிற டாக்டர் மகாலிங்கம் காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் அண்ட் டெக்னாலஜி தான் ரைட் சாய்ஸ்.
2: மைக்ரோசாஃப்ட், அமேசான் மாதிரி 200க்கும் மேற்பட்ட எம்என்சி கேம்பஸ் ரிக்குயர்மென்ட் இருக்கு. லேட்டஸ்ட் இண்டஸ்ட்ரீஸ் ரெலெவன்ட் கோர்ஸும் சொல்லி தராங்க.
1: MCT பொள்ளாச்சி கவுன்சிலிங் கோ 2706 கால் 9942955540.
3: எப்பவுமே ஃப்ரெஷ்ஷா இருக்கீங்களே, எப்படி சார்?
4: என்னோட புத்துணர்ச்சிக்கு எப்பவுமே நான் பருகிறது ரூபி பாதாம். ஆரோக்கியத்தை அள்ளி தருவது ரூபி பாதாம் மற்றும் ரூபி ஜிகர்தண்டா ரூபி ரோஸ் மில்க்.
5: தி காவேரி இன்ஜினியரிங் காலேஜ், அட்டானமஸ்,
6: பயோமெடிக்கல், சிவில் அண்ட் கம்ப்யூட்டர் சயின்ஸ் இன்ஜினியரிங், எலக்ட்ரிக்கல் அண்ட் எலக்ட்ரானிக்ஸ் இன்ஜினியரிங், எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் கம்யூனிகேஷன் இன்ஜினியரிங், மெக்கானிக்கல் இன்ஜினியரிங், பிடெக், ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அண்ட் டேட்டா சயின்ஸ், இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி, கெமிக்கல் இன்ஜினியரிங் அண்ட் அக்ரிகல்ச்சரல் இன்ஜினியரிங், PhD எலக்ட்ரிக்கல் அண்ட் எலக்ட்ரானிக்ஸ் இன்ஜினியரிங், MCA, MBA போன்ற படிப்புகள் சிறந்த முறையில் தகுதி பெற்ற பேராசிரியர்களால் கற்பிக்கப்படுகிறது.
5: தி காவேரி இன்ஜினியரிங் காலேஜ், அட்டானமஸ், மேச்சேரி, சேலம். கால் 9524936156.

0: நம்ம சென்னை சில்க்ஸின் ஆடி பிளாஸ்ட் அப் டு 50% தள்ளுபடி. சேவிங்ஸ் பிளாஸ்ட் கலெக்ஷனும் பிளாஸ்ட் தி சென்னை சில்க்ஸ்.
1: ஒவ்வொரு வெற்றிக்கு பின்னால் ஒரு சரியான சாய்ஸ் இருக்கும். அந்த சாய்ஸ் சேலம் அன்னபூர்ணா பொறியியல் கல்லூரி.
2: ஆட்டோமொபைல் இன்ஜினியரிங், சிவில் இன்ஜினியரிங், கம்ப்யூட்டர் சயின்ஸ் மற்றும் எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் கம்யூனிகேஷன் இன்ஜினியரிங், எலக்ட்ரிக்கல் அண்ட் எலக்ட்ரானிக்ஸ், மெக்கானிக்கல், இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி, ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அண்ட் டேட்டா சயின்ஸ், பயோமெடிக்கல் இன்ஜினியரிங் என உலகத்தர இளநிலை படிப்புகள்.
1: மேலும் அனுபவமிக்க பேராசிரியர்கள், நவீன உள்கட்டமைப்பு, தொழில்துறை இணைப்பு, சிறந்த வேலை வாய்ப்புகளை பெற்றுத்தரும் ஒரே கல்லூரி அன்னபூர்ணா பொறியியல் கல்லூரி. அட்டானமஸ், சங்ககிரி மெயின் ரோட், சேலம். கவுன்சிலிங் கோட் 2648.
3: தர்மபுரி பண்பலை 102.5 MHz, ஏற்காடு பண்பலை 103.7 MHz அலைவரிசைகளில் நாளைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்குவோர்
4: நேரம் 8:37. இது தர்மபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7 பொன்னியின் புதுப்புனல் அறிமுக நேர்களுக்கான நிகழ்ச்சி. வாழ்க்கையில எப்பயுமே நமக்கு ஒரு எனர்ஜி அப்படின்றது தேவைப்படுதுங்க. அந்த எனர்ஜி யார் மூலமாவது நமக்கு கிடைச்சிக்கிட்டே இருந்தா நம்மள அது ரொம்பவே உற்சாகத்தோடையும் தன்னம்பிக்கையோடையும் வச்சிருக்கோம் அப்படின்னு சொல்லலாம். அந்த எனர்ஜி கடவுள்கிட்ட இருந்தும் கிடைக்கலாம், இல்லை நம்ம சுத்தி இருக்கிறவங்க கிட்ட இருந்தும் கிடைக்கலாம்.

என்னடா எனர்ஜின்னு பேசிகிட்டு இருக்கேன் அப்படின்னு கேட்குறீங்களா? அடுத்து கேட்க போகிற பாடல் அப்படிப்பட்டது அப்படின்னு சொல்லலாம். இந்த பாடலை விரும்பி கேட்டிருக்காங்க தருமபுரியிலேருந்து அருண் கேட்டிருக்காங்க. கருப்பு திரைப்படத்திலிருந்து பாடல் கேட்போம் நேர்களே.

0: தர்மபுரி மாவட்டத்தில் அட்டோனமஸ் அந்தஸ்து பெற்ற முதல் பொறியியல் கல்லூரி ஸ்ரீனிவாசா பொறியியல் கல்லூரி.
1: உடனடி வேலை வாய்ப்பை பெற்றுத்தரும் பாடப்பிரிவுகள்.
0: ஃபார் அட்மிஷன்ஸ் காண்டாக்ட் ஸ்ரீனிவாசா பொறியியல் கல்லூரி அட்டோனமஸ் பொம்மிடி தர்மபுரி டிஸ்ட்ரிக்ட். கால் 9025400159. கவுன்சிலிங் கோட் 2683.
2: அனில் கொழுக்கட்டை மாவு நிறுவனத்தின் நல் வாழ்த்துக்கள்.
3: அண்ணா, நான் 12th முடிச்சிட்டேன். கரியருக்கு நல்ல ஸ்கோப் இருக்கிற காலேஜா பார்த்து இன்ஜினியரிங் சேரணும்.
4: அப்ப அதுக்கு ரைட் சாய்ஸ் நம்ம குமாரபாளையம் எக்ஸல் இன்ஜினியரிங் காலேஜ் அட்டானமஸ் தான். ஏன்னா அங்க தேர்ட் இயர் படிக்கும் போதே 80% மேல மதிப்பெண் இருக்கிறவங்களுக்கு பெய்ட் இன்டர்ன்ஷிப் மூலம் படிக்கும் போதே வேலை வாய்ப்பு பெற்றுத்தராங்க.

0: வேலை வாய்ப்பும் பெற வழி செய்யறாங்க.
1: மேலும் விவரங்களுக்கு எக்ஸல் இன்ஜினியரிங் காலேஜ் ஆட்டோனமஸ் குமாரபாளையம் கால் 9965239.
2: உங்கள் போச்சம்பள்ளி பாஸ்கர் ஜுவல்லரியின் புதிய ஜவுளி சாம்ராஜ்யம் ஜி கே சில்க்ஸ் அண்ட் ரெடிமேட்ஸ். 1500 மேல் வாங்கும் வாடிக்கையாளர்களுக்கு நிச்சய பரிசு. ஜி கே சில்க்ஸ் அண்ட் ரெடிமேட்ஸ், ஜி கே கிருஷ்ணமஹால் அருகில், குள்ளனூர் போச்சம்பள்ளி.
3: டிகிரி படிச்சுட்டேன், டீச்சர் ஆகணும்னு ஆசை, என்ன பண்றது?
4: அதான் நம்ம போச்சம்பள்ளியில குறைந்த கல்வி கட்டணத்துல படிக்கிறதுக்காகவே அண்ணா அறிவகம் கல்வியியல் கல்லூரி இருக்கேன்.
3: அண்ணா அறிவகம் கல்வியியல் கல்லூரி, புது மோட்டூர், போச்சம்பள்ளி.

0: வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீஃப்ஸ்.
1: அண்ணாச்சி, நம்ம கம்பெனி கடலை நினைக்கும், கொஞ்சம் ஆர்டர் போட்டு விடுங்க.
2: உங்களுக்கு மிஸ்டர் கோல்ட் மாதிரி 100% கடலை எண்ணெயா இல்ல அப்படி இப்படி எதுவும் கலப்பட இருக்கா?
1: அதை விடுங்க அண்ணாச்சி, நம்ம ஆயில வித்தாதான் உங்களுக்கு லாபம் அதிகம். நீங்க எதை கொடுத்தாலும் வாங்குவாங்க அண்ணாச்சி.
2: அப்ப நான் நல்லது தானே கொடுக்கணும், அதனாலதான் மிஸ்டர் கோல்ட். தரத்திலையும் அளவுலயும் நோ காம்ப்ரமைஸ்.
3: மிஸ்டர் கோல்ட் 100% கடலெண்ணெய்.
4: சர்க்கரை நோய் சம்பந்தப்பட்ட அனைத்து பிரச்சனைகளுக்கும் தீர்வு கிடைக்கும் ஒரே இடம், அன்னை சர்க்கரை நோய் சிறப்பு சிகிச்சை மையம், குமாரசாமி பேட்டை, தர்மபுரி. தொடர்புக்கு 8608653440.
5: கடத்தூர் ஸ்ரீ ஐயப்பா காலேஜ் ஆஃப் பார்மசி, மத்திய மாநில அரசுகள் அங்கீகாரம் பெற்ற கல்லூரி, டாக்டர் MGR பல்கலைக்கழக இணைவு பெற்றது. அட்மிஷன் நடைபெறுகிறது. 9443449892.

0: நம்ம சென்னை சில்க்ஸின் ஆடி பிளாஸ்ட் அப் டு 50% தள்ளுபடி. சேவிங்ஸ் பிளாஸ்ட் கலெக்ஷனும் பிளாஸ்ட் தி சென்னை சில்க்ஸ்.
1: காலேஜ்ல படிக்கிறதே கை நிறைய சம்பளத்தோட நல்ல வேலை கிடைக்கணும்னு தான்.
2: அதுக்கு தான் டாக்டர் மகாலிங்கம் காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் அண்ட் டெக்னாலஜி இருக்கு. மைக்ரோசாஃப்ட், அமேசான் மாதிரி 200 மேற்பட்ட MNCs கேம்பஸ் ரெக்ரூட்மெண்ட் அண்ட் லேட்டஸ்ட் இண்டஸ்ட்ரி ரெலவென்ட் கோர்ஸும் இருக்கு. ஹையஸ்ட் பேக்கேஜ் 51 lakhs per annum.
3: MCET பொள்ளாச்சி கோயம்புத்தூர். கவுன்சிலிங் கோட் 2706. கால் 9942955540.

0: வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீஃப்ஸ்
1: வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீஃப்ஸ் வழங்கிக் கொண்டிருக்கும் பொன்னியின் புதுப்பு நாள் நிகழ்ச்சியை வழங்கிக் கொண்டிருப்போர் வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீஃப்ஸ். நேரம் 8:45 நேயர்கள் கேட்கலாம்.
2: சருமரோக நிவாரணி சைபால் வழங்கும் தென்கட்சி கோ சுவாமிநாதன் அவர்களின் இன்று ஒரு தகவல். இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர்
3: சைபால்.
4: சைபால்
2: அனைத்து மருந்து கடைகளிலும் கிடைக்கும்.
4: முகத்தில்
5: வருடங்களாக உங்கள் நலனில் ஆழ்ந்த அக்கறை கொண்டது சைபால்.
2: அனைத்து மருந்து கடைகளிலும் கிடைக்கும்
3: சைபால்.
2: சருமரோக நிவாரணி சைபால் வழங்கும் தென்கட்சி கோ சுவாமிநாதன் அவர்களின் இன்று ஒரு தகவல்.
6: இப்பெல்லாம் நம்ம ஊர்ல மாமியார் மருமகள் ஒருத்தர் ஒருத்தர் நல்லா புரிஞ்சுக்கிட்டு நல்ல விதமாக தான் இருக்கிறாங்க பல இடத்துல. அதனால நான் இப்போ சொல்ல போகிற கதையை கேட்டுவிட்டு இந்த காலத்தில் அவ்வளவு மோசமாக யார் சார் நடந்துக்கிறாங்க அப்படின்னு கேட்டு யாரும் சண்டைக்கு வரக்கூடாது. இன்னொரு உண்மையையும் சொல்லிவிடுறேன். அதாவது இந்த கதையை நமக்கு எழுதி அனுப்பியிருக்கிறதே கொஞ்ச நாளில் மருமகளாகவும் அதுக்கப்புறம் கொஞ்சம் காலத்தில் மாமியாராகவும் ஆக போகிற ஒரு நேயர் தான். சரி, இந்த கதைக்கு வருவோம். அதாவது ஒரு சின்ன குடும்பம், அந்த வீட்டில் மாமியார் ஆட்சி, அவங்க வச்சது தான் சட்டம். பிள்ளையாண்டான் எப்படின்னா அம்மா சொல்கிறதையும் கேட்டுக்குவான், மனைவி சொல்கிறதையும் கேட்டுக்குவான், நமக்கு என்னத்துக்கு வம்புங்கிற டைப்பு. மருமகள் பேரில் குறை கண்டுபிடிக்கிறதுலேயே அந்த மாமியாருக்கு ஒரு சுவாரஸ்யம். சின்ன சின்ன விஷயத்துலலாம் குத்தம் கண்டுபிடிச்சிக்கிட்டே இருக்கிறாங்க. பொதுவாக எல்லாரும் எப்படின்னா ஏதாவது ஒரு காரணத்துக்காக சண்டை போட்டுக்கிட்டு இருப்பாங்க. அந்த அம்மா எப்படின்னா ஏதாவது ஒரு சண்டையை போடுறதுக்காக காரணத்தை தேடிக்கிட்டு இருப்பாங்க. அப்படி ஒரு மனசு. அந்த மருமக பொண்ணு பாவம் பயந்து பயந்து ஒவ்வொரு காரியமும் செஞ்சுக்கிட்டு வந்தது. இப்படியே பல வருஷம் ஓடி போட்டுது. அந்த மாமியாருக்கும் ரொம்ப வயசாகிட்டுது. இருந்தாலும் அந்த பழைய சுபாவம் மட்டும் மாறவே இல்லை. திடீர்னு ஒரு நாள் பக்கவாதம் வந்து அந்த அம்மாவுக்கு ஒரு பக்கம் கை கால் இழுத்துக்கிட்டுது. வாய் சுத்தமாக பேச முடியாமல் போயிட்டுது. சத்தம் மட்டும் வரும். ஒரு பக்கத்து கை காலை அசைக்க முடியும். பேசுறதெல்லாம் கையால் தான், அதாவது கை சைகையால். இப்படிப்பட்ட நிலைமையில் கூட

அந்த பொண்ணு தண்ணியோ பாலோ இவங்க எதிரில் கொண்டாந்து வச்சா அதை வேணும்னே தட்டி விட்டுட்டு ஒம்பு வளர்க்குறது. அதுக்கப்புறம் அந்த பொண்ணு தரையை சுத்தப்படுத்தும்ல, அதை பார்த்து ரசிக்கிறது. இருந்தாலும் அந்த பொண்ணு இதையெல்லாம் பெருசுப்படுத்தாமல் ரொம்ப பொறுமையாக தான் இருந்தது. ஒரு நாள் வீட்டில் வச்சுருந்த பாலை வந்து பூனை குடிச்சிட்டு போயிட்டுது. வயசான காலத்தில் இந்த அம்மா பால் இல்லாமல் கஷ்டப்படுவாங்களே அப்படின்னு நினச்சி பக்கத்து வீட்டில் போய் கொஞ்சம் பால் வாங்கிட்டு வந்து காய்ச்சி மாமியார் முன்னாடி கொண்டாந்து வச்சுது அந்த பொண்ணு. வழக்கம் போல் அந்த அம்மா பாலை தட்டி விட்டுட்டாங்க. இதை அந்த மருமக பொண்ணு கவனிச்சுட்டுது. இவ்வளவு நாள் பொறுமையாக இருந்த அந்த மருமகளுக்கு இன்றைக்கி இதை பார்த்ததும் அசாத்திய கோபம் வந்துட்டுது. கதவுக்கு பக்கத்தில் சாத்தி வச்சுருந்த உலக்கையை எடுத்து மாமியார் தலையில் போட, அது குறி தவறி கழுத்தில் பட, அந்த அம்மா கழுத்தை பிடிச்சிக்கிட்டு ஆ ஒன்று கத்த, இந்த பொண்ணு ஒன்றும் அலட்டிக்காமல் உலக்கையை எடுத்து மறுபடியும் கதவு பக்கம் சாத்தி வச்சுட்டு அது பாட்டுக்கு நடந்து போயிட்டுது. இருந்தாலும் மனசுக்குள்ளே லேசாக ஒரு பயம். கணவன் வீட்டுக்கு வந்ததும் என்ன விஷயம்னு கேட்டால் எப்படி சமாளிக்கிறது. அன்னைக்குன்னு பார்த்து ரொம்ப நேரம் கழித்து வீடு வந்து சேர்ந்தான் கணவன். உடனே அந்த அம்மா புகார் பண்ண ஆரம்பிச்சுட்டுது, பேச்சு தான் வராதே.

0: கழுத்தை பிடிச்சிக்கிட்டு ஆ ஒன்று கத்த. இந்த பொண்ணு ஒன்றும் அலட்டிக்காமல் உலக்கை எடுத்து மறுபடியும் கதவு பக்கம் சாத்தி வச்சுட்டு அது பாட்டுக்கு நடந்து போயிடுது. இருந்தாலும் மனசுக்குள்ளே லேசாக ஒரு பயம். கணவன் வீட்டுக்கு வந்ததும் என்ன விஷயம்னு கேட்டால் எப்படி சமாளிக்கிறது? அன்னைக்கின்னு பார்த்து ரொம்ப நேரம் கழித்து வீடு வந்து சேர்ந்தான் கணவன். உடனே அந்த அம்மா புகார் பண்ண ஆரம்பிச்சுட்டுது. பேச்சு தான் வராத, அதனால் ஒரு பக்கத்து கையால் சைகை காட்டுது. கதவுக்கு பக்கத்தில் இருந்த உலக்க பக்கமாக கையை நீட்டி காட்டி அப்படியே அந்த கையை தன் கழுத்துக்கு பின்பக்கமாக சுற்றி காட்டி நாக்கை வெளியில் நீட்டி நடந்த விஷயத்தை புரிய வைக்கிறதுக்கு முயற்சி பண்ணுது. இவனுக்கு ஒன்றும் புரியல, என்ன சொல்கிறாங்க அம்மா அப்படின்னு மனைவிகிட்ட கேட்குறான். அதுக்கு அந்த பொண்ணு ரொம்ப புத்திசாலித்தனமாக, என்னங்க உங்கள் அம்மா சொல்கிறது உங்களுக்கு இன்னும் புரியலையா? அவங்க உங்களை பார்த்து என்ன சொல்கிறாங்கன்னா, ஏண்டா உலக்க மாதிரி நிற்கிற, சாக போகிற எனக்கு சங்கிலி எதுக்கு, என் கழுத்தில் கிடக்கிற இந்த சங்கிலியை கழட்டி என் மருமக கழுத்தில் போடுறா அப்படின்னு சொல்கிறாங்க அப்படின்னு தான். ஓ அப்படியா விஷயம்னு சொல்லி அம்மா கழுத்தில் இருந்த சங்கிலியை எடுத்து மனைவி கழுத்தில் போட்டுட்டு, அம்மா உன் விருப்பப்படியே போட்டாச்சு, இனிமேலாவது நிம்மதியாக படுத்து தூங்கு அப்படின்னு சொல்லிவிட்டு உள்ளே போயிட்டான். பார்த்தீங்களா கதையை? அதனால தான் மாமியார்கள் வந்து சைகை காட்டுறதுன்னா கூட இனிமேல் ஜாக்கிரதையாக இருக்கணும்.
1: சருமரோக நிவாரணி சைபால் வழங்கிய தென்கட்சி கோ சுவாமிநாதன் அவர்களின் இன்று ஒரு தகவல் கேட்டீர்கள். இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர்
2: சைபால். சைபால்
1: அனைத்து மருந்து கடைகளிலும் கிடைக்கும்.
3: எண்பது வருடங்களாக உங்கள் நலனில் ஆழ்ந்த அக்கறை கொண்டது சைபால்.
1: அனைத்து மருந்து கடைகளிலும் கிடைக்கும்
2: சைபால்.
4: நிகழ்ச்சி எமது ஒலிகளஞ்சியத்தில் இருந்து ஒளிபரப்பு செய்யப்பட்டது.

0: வாழ்க்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீஃப்ஸ்.
1: அண்ணா, நான் டுவெல்த் முடிச்சிட்டேன். கரியருக்கு நல்ல ஸ்கோப் இருக்கிற காலேஜா பார்த்து இன்ஜினியரிங் சேரணும்.
2: அப்ப அதுக்கு ரைட் சாய்ஸ் நம்ம குமாரபாளையம் எக்ஸல் இன்ஜினியரிங் காலேஜ் ஆட்டோனமஸ் தான். ஏன்னா அங்க தேர்ட் இயர் படிக்கும் போதே 80% மேல மதிப்பெண் இருக்கிறவங்களுக்கு பெய்ட் இன்டர்ன்ஷிப் மூலம் படிக்கும் போதே வேலை வாய்ப்பு பெற்று தராங்க. 2025-26 கல்வியாண்டுல சுமார் 384 மாணவர்களுக்கு வேலை கிடைச்சிருக்கு. அது மட்டும் இல்லாம மாணவர்களுக்கு சென்டர் ஆஃப் எக்ஸலன்ஸ் அமைப்பின் மூலமா ஆப்பிள், மைக்ரோசாப்ட் போன்ற முன்னணி நிறுவனங்கள்ல AR&VR, 3D பிரிண்டிங் அண்ட் அட்வான்ஸ்டு டெக்னாலஜிஸ் எல்லாம் எக்ஸ்பர்ட்ஸ் மூலமா கத்து தந்து முன்னணி நிறுவனங்கள்ல வேலை வாய்ப்பும் பெற வழி செய்யறாங்க.
3: மேலும் விவரங்களுக்கு எக்ஸல் இன்ஜினியரிங் காலேஜ் ஆட்டோனமஸ் குமாரபாளையம் கால் 9965523999.
4: பாட்டி, கொழுக்கட்டை சாப்பிடுறீங்களா?
5: அதெல்லாம் செய்ய தெரியுமா? அப்படியே எங்க அம்மாவோட கைப்பக்குவம்.
6: அணில் கொழுக்கட்டை மாவு, பாரம்பரிய சுவை என்றென்றும்.
7: உங்க குழந்தைகளோட கல்லூரி படிப்பு தரமானதாகவும் ஒழுக்கத்துடனும் கேம்பஸ் இன்டர்வியூ பெஸ்டாவும் இருக்கணும்னு யோசிக்கிறீங்களா? அப்ப பொள்ளாச்சியில இருக்கிற டாக்டர் மகாலிங்கம் காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் அண்ட் டெக்னாலஜி தான் ரைட் சாய்ஸ்.
8: மைக்ரோசாஃப்ட், அமேசான் மாதிரி 200க்கும் மேற்பட்ட MNC கேம்பஸ் ரிக்குயர்மென்ட் இருக்கு. லேட்டஸ்ட் இண்டஸ்ட்ரீஸ் ரெலவென்ட் கோர்ஸும் சொல்லி தராங்க.
7: MCT பொள்ளாச்சி. கவுன்சிலிங் கோ 2706, கால் 9942955440.
9: வலியில்லா வாழ்க்கைக்கு இன்று தொடக்கம். சேலம் குறிஞ்சி சூப்பர் ஸ்பெஷாலிட்டிஸ் மருத்துவமனை, ஆர்த்தோபெடிக்ஸ் அண்ட் ரோபோட்டிக் சர்ஜரி நிபுணர்கள். உங்கள் நலன் எங்கள் முன்னுரிமை. குறிஞ்சி மருத்துவமனை, சேலம்.
4: பாட்டி, கொழுக்கட்டை சாப்பிடுறீங்களா?
5: அதெல்லாம் செய்ய தெரியுமா? அப்படியே எங்க அம்மாவோட கைப்பக்குவம்.
6: அணில் கொழுக்கட்டை மாவு, பாரம்பரிய சுவை என்றென்றும்.

0: பொன்னியின் புதுப்பு நல அறிமுக நேயர்களுக்கான நிகழ்ச்சி நிகழ்ச்சி கூறும் நேயரை வரவேற்போம். வணக்கம்.
1: வணக்கம், பால்கோட்லேருந்து கௌதம் பேசுகிறோம்.
0: கௌதம் என்ன பண்ணுறீங்க? கௌதம்
1: டென்த்து படிக்கிறோம்.
0: டென்த்து படிக்கிறீங்களா? இன்னைக்கு லீவா? சரிங்க, சொல்லுங்க கௌதம், என்ன பாடல் கொடுக்கலாம்?
1: இது லியோ பர்த்லேருந்து ஒரு பாட்டு.
0: ஏதாவது ஒரு பாடலா? சரிங்க, கேட்கலாமா? சரிங்க, உங்களுக்காக ஒரு நல்ல பாடல் கொடுத்துடலாம்.

0: வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீஃப்ஸ்.
1: தர்மபுரி மாவட்டத்தில் அட்டோனமஸ் அந்தஸ்து பெற்ற முதல் பொறியியல் கல்லூரி ஸ்ரீனிவாசா பொறியியல் கல்லூரி.
2: உடனடி வேலை வாய்ப்பை பெற்றுத்தரும் பாடப்பிரிவுகள்.
1: ஃபார் அட்மிஷன்ஸ் காண்டாக்ட் ஸ்ரீனிவாசா பொறியியல் கல்லூரி அட்டோனமஸ், பொம்மிடி, தர்மபுரி டிஸ்ட்ரிக்ட். கால் 9025400159. கவுன்சிலிங் கோட் 2683.

மக்கள் தொகை கணக்கெடுப்பின் முதல் கட்டத்தில் ஹவுஸ் லிஸ்டிங் மற்றும் ஹவுசிங் சென்சஸ், அதாவது உங்கள் வீடுகள் கணக்கிடப்படும். வாருங்கள், உங்கள் பங்கேற்புடன் இதை வெற்றி பெறச் செய்வோம்.

0: மற்றும் வளர்ந்த இந்தியா 2047 நோக்கி மற்றொரு அடியை எடுத்து வைப்போம்.
1: தர்மபுரி பண்பலை 102.5 மெகாஹெர்ட்ஸ், ஏற்காடு பண்பலை 103.7 மெகாஹெர்ட்ஸ் அலைவரிசைகளில் நாளைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்குவோர்.

0: Viking Bunions and Briefs.
1: நேர்களே, நாம் இதுவரை கேட்டு ரசித்தோம் வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீஃப்ஸ் வழங்கிய பொன்னியின் புதுப்புனல். இந்நிகழ்ச்சியை வழங்கியோர் வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீஃப்ஸ், நடையிலும் உடையிலும் வைக்கிங் தான். நேரம் காலை 9 மணி. தருமபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7 நேயர்கள் கேட்கலாம். தருமபுரி சங்கர் ஸ்கேன்ஸின் இனிய சொல்லமது. இந்நிகழ்ச்சியை வழங்குவோர் தருமபுரி சங்கர் ஸ்கேன்ஸ்.
2: தருமபுரி சங்கர் ஸ்கேன்ஸ் இப்பொழுது புதுப்பொலிவுடன் அதியமான் அரசு ஆண்கள் மேல்நிலைப் பள்ளி அருகில். இங்கு அனைத்து வகையான அல்ட்ராசவுண்ட் ஸ்கேன்களும் சிறப்பாக செய்யப்படும். எங்களது பேத்தாலஜி லேபில் நவீன தொழில்நுட்ப கருவிகளுடன் முழு உடல் சிடி ஸ்கேன், FNA மற்றும் பயாப்சி செய்து தரப்படும். தருமபுரி சங்கர் ஸ்கேன்ஸ், அதியமான் அரசு ஆண்கள் மேல்நிலைப் பள்ளி அருகில், நேதாஜி பைபாஸ் ரோடு, தருமபுரி.
1: தருமபுரி சங்கர் ஸ்கேன்ஸின் இனிய சொல்லமது. வழங்குகிறார் தவத்திரு குன்றக்குடி பொன்னம்பல அடிகளார் அவர்கள்.
3: சுவாமி விவேகானந்தர் இந்தியாவின் ஆன்மீகம் எது என்பதை உலகத்திற்கு அடையாளம் காட்டுகிறார். எப்படி அடையாளம் காட்டுகிறார்? அமெரிக்காவின் சிகாகோ நகரத்தின் கொலம்பஸ் அரங்கத்தில் அவர் அமர்ந்திருக்கிறார். அமெரிக்காவின் சிகாகோ நகரத்தில் அவர் அமர்ந்திருக்கிற அரங்கத்தில் எல்லோரும் அவரை அலட்சியமாக பார்த்து கொண்டிருக்கிறார்கள். அவர் எழுந்து ஆற்றுகிறார். ஆற்றுகிற உரை உலகத்தை உலுக்கி போடுகிறது. எனது அருமை சகோதர சகோதரிகளே என்று அவர் தொடங்கிய முழக்கம் அனைவரையும் ஈர்க்கிறது, அகிலத்தை ஈர்க்கிறது, உலகத்தை ஈர்க்கிறது. இந்த முழக்கம் பிற மத கொள்கைகளை மறுக்காமல் மதித்தல், எந்தவித எதிர்ப்புமின்றி பிற மத கொள்கைகளை ஏற்றுக்கொள்ளல் என்ற மேலான பண்புகளை உலகத்திற்கு போதித்த நாட்டைச் சேர்ந்தவன் நான் என்று அவர் அறிமுகப்படுத்துகிறார். உலகின் அனைத்து நாடுகளாலும் மதங்களாலும் கொடுமைக்குள்ளாகி விரட்டி அடிக்கப்பட்டவர்களுக்கு புகலிடம் தந்து உதவிய பெருமைக்குரிய நாட்டைச் சேர்ந்தவன் நான் என்று அறிமுகப்படுத்துகிறார். இந்த மேலவை கூடிய போது முழங்கிய மணியோசை மதவெறிக்கும் ஒரே குறிக்கோளை அடைய பல்வேறு வழிகளில் பயணம் செய்யும் மனங்களில் நிலவும் இரக்கமற்ற உணர்வுகளுக்கும் சாவுமணியாக மாறும் என்று உறுதியாக நான் நம்புகிறேன் என்று அவர் உரையை நிறைவு செய்ததும் ஆன்மீக மாளிகையின் சாளரத்தின் வழியாக இதுவரை இல்லாத புதிய சமரசக்காற்று உலகமெங்கும் வீசத் தொடங்கியது. இதுதான் உலகத்திற்கு தாய் திருநாட்டின் ஆன்மீகத்தை விவேகானந்த பெருமான் வாரி வழங்கி முழக்கமிட்ட நிலை. அப்ரஹாம் லிங்கன் அமெரிக்க ஜனாதிபதியாக பொறுப்பேற்றிருந்த தருணம், அமெரிக்க விடுதலைப் போரில் உயிரிழந்த வீரர்களின் கல்லறைக்கு மரியாதை செலுத்த வருகிறார் கெட்டிஸ்பர்க் நகருக்கு. 400,000 பேர் திரண்டிருந்த கூட்டத்தில் ரத்தின சுருக்கமாக, இதற்கு மேல் பேசுவதற்கு எதுவும் இல்லை என்ற புரட்சிகரமான உண்மையின் உள்ளத்திலிருந்து எழு ஆற்றிய உரை பொன்னெழுத்துக்கள் பொறிக்கத்தக்க உரையாக இருந்தது. லிங்கன் 400,000 மக்கள் முன்பு தன்னுடைய தாய் திருநாட்டின் விடுதலை போராட்டத்திற்காக உயிரிழந்த வீரர்களின் கல்லறைகளுக்கு மரியாதை செலுத்துவதற்காக வந்த அவர் ஆற்றிய உரையின் சுருக்கம் இதுதான். இதுதான் வரலாற்றில் பொன்னெழுத்துக்களில் பொறிக்கத்தக்க உரை. மக்களுக்காக மக்களால் உருவாக்கப்பட்ட மக்களின் அரசாங்கம் என்று அவர் பிரகடனம் செய்கிறார். இப்படி எத்தனையோ அறிஞர்களின் பொழிவுகள். பேரறிஞர் அண்ணா அவர் ஆற்றிய உரையை கேட்பதற்கு மக்கள் காத்து கிடப்பார்கள். அண்ணா மாலையில் உரையாற்றுகிறார் என்றால் நள்ளிரவு வரை அவர் வருவதற்கு தாமதமானாலும் காத்திருந்து மக்கள் அவர் உரையை கேட்ட காலம் இருந்தது. காந்தியடிகள் மறைந்தபோது அண்ணா உரையாற்றுகிறார். ஒரு நாட்டின் ஒரு தலைமுறையில் ஒரு வீரர் தோன்றுவார், நாட்டுக்கு விடுதலை வாங்கித் தருவார். ஒரு நாட்டின் ஒரு தலைமுறையில் வீரர் ஒருவர்

0: ஒன்றி நாட்டுக்கு விடுதலை வாங்கி தருவார். அடுத்த தலைமுறையில் சட்டநிபுணர் ஒருவர் தோன்றி நல்லாட்சி தருவார். மூன்றாம் தலைமுறையிற்கு நல்லவர்களாக ஆக்குவார். மூன்று தலைமுறைகளில் மூன்று வெவ்வேறு மனிதர்கள் செய்ய வேண்டியதை ஒரே தலைமுறையில் ஒரு மனிதர் செய்து காட்டினார் என்றார். அவர்தான் காந்தி என்றார் அண்ணா. அண்ணாவின் உரைக்கு ஈடில்லை, இணையில்லை.
1: தர்மபுரி சங்கர் ஸ்கேன்ஸ் வழங்கிய இனிய சொல்லமுது கேட்டீர்கள். வழங்கினார் தவ திரு குன்றக்குடி பொன்னம்பல அடிகளார் அவர்கள். இந்நிகழ்ச்சியை வழங்கியோர் தர்மபுரி சங்கர் ஸ்கேன்ஸ்.

0: சேலம் மற்றும் திருச்சி மங்களன் மங்கள் மாபெரும் தங்கமாளிகை நிறுவனத்தின் நல்வாழ்த்துக்கள்.
1: 1978 முதல் சிறப்பாக செயல்பட்டு வரும் மகேந்திரா கல்வி நிறுவனங்கள் சேலம் மற்றும் நாமக்கல்.
2: 5 அட்டானமஸ் கல்லூரிகள் மற்றும் NAC A++ தர அந்தஸ்து பெற்ற கல்லூரிகள்.
1: வருடந்தோறும் 2500 மேற்பட்ட வேலை வாய்ப்புகளை பெற்றுத்தரும் கல்வி நிறுவனம். விவரங்களுக்கு மகேந்திரா கல்வி நிறுவனங்கள் சேலம் மற்றும் நாமக்கல்.
2: தொடர்புக்கு 8985712345.
3: ஒரு வாரமா வயிறு பிரச்சனையாவே இருக்கு, சாப்பிட ஜீரணம் ஆகுறதுல ஒரே தொந்தரவா இருக்கு. ஏபி மெடிக்கல் சென்டர் இருக்கும் போது கவலை எதுக்கு? அங்க தீராத வயிற்று வலி, ஜீரண கோளாறு, வயிற்றுப்புண், குடல்வால் மாதிரியான எல்லா பிரச்சனைகளுக்கும் சிறப்பான சிகிச்சையை கொடுக்கறாங்க.
2: ஏபி மெடிக்கல் சென்டர், சாரதா காலேஜ் ரோட், அழகாபுரம் போலீஸ் ஸ்டேஷன் அருகில், சேலம்.
4: ஒவ்வொரு மாணவரோட கனவும் ஒரு நல்ல ப்ரொஃபஷன்ல ஜாயின் பண்ணணும்ங்கறதான். பெஸ்டான கேரியர் கைடன்ஸ்க்கு அன்னபூர்ணா பொறியியல் கல்லூரியில ஜாயின் பண்ணுங்க.
5: 98% வேலை வாய்ப்பு சாதனை, 9 பொறியியல் இளநிலை படிப்புகள், நவீன உள்கட்டமைப்பு, திறன் மேம்பாட்டு பயிற்சிகள் என மாணவர்களின் முன்னேற்றத்திற்கான ஒரே கல்லூரி அன்னபூர்ணா பொறியியல் கல்லூரி, அட்டானமஸ், சங்ககிரி மெயின் ரோட், சேலம். கவுன்சிலிங் கோட் 2648.
6: கடத்தூர் ஸ்ரீ ஐயப்பா காலேஜ் ஆஃப் பார்மசி மத்திய மாநில அரசுகள் அங்கீகாரம் பெற்ற கல்லூரி. டாக்டர் MGR பல்கலைக்கழக இணைவு பெற்றது. அட்மிஷன் நடைபெறுகிறது. தொடர்புக்கு 9443449892.

பொதுவாகவே மனிதனுடைய அடையாளங்களாக தன்னை முன்னிலைப்படுத்தும் விஷயங்கள் பல உள்ளன. சமூகத்தில் பயணிக்கும் உறவுகளும் மக்களும் கூட தன்னை சார்ந்த தன்னை அடையாளப்படுத்த அடையாளம் கண்டுகொள்ள ஒரு சில விஷயங்கள் அவர்களை முன்னிலைப்படுத்தும். அந்த விஷயமே மதிப்பும் நம்பிக்கையும் ஏற்படுத்தும். அந்த வகையில் இன்றைய வானொலியில் வசந்தம் நிகழ்ச்சியின் தலைப்பு பேச்சும் செயலும் என்ற தலைப்பில் நேர்கள் மனித வாழ்க்கையில் பேச்சும் செயலும் எவ்வாறு இருக்க வேண்டும், அதை எப்படி கடைபிடிக்கலாம் என்பதை நிகழ்ச்சியில் உங்கள் கருத்துக்களை பகிர்ந்து கொள்ளலாம். நிகழ்ச்சியில் பங்கு பெற அறிமுக நேர்கள் அளிக்க வேண்டிய தொலைபேசி எண்கள் 043-442 என்ற முன்னணிப்போடு 24-40-30 என்ற எண்ணோடு, மற்றொரு எண்ணாக 94-86-85-10-25 என்ற எண்ணிலும், மற்ற நேர்கள் 24-40-30-31 என்ற எண்ணோடு 94-86-65-20-25 என்ற எண்ணில் அழைத்து பங்கேற்கலாம். இன்றைய வானொலியில் வசந்தம் நிகழ்ச்சியின் தலைப்பு பேச்சும் செயலும். பொதுவாக எல்லாருடைய வாழ்க்கையிலும் பார்த்தீங்கன்னா, ஒரு தன்னிலைப்படுத்தி ஒரு சொல்லக்கூடிய ஒரு விஷயங்கள் அவங்களுடைய கேரக்டர் அப்படின்னு வந்து சொல்லலாம். அந்த கேரக்டரை தீர்மானிக்கிற ஒரு விஷயங்கள் அப்படின்னு சொல்லும் போது பார்த்தீங்கன்னா, பேச்சு என்பது மனிதனின் அடையாளமாகவும் செயல் என்பது மனிதனின் மதிப்பை உயர்த்தும் ஒரு செயலாகவும் விளங்குது. அந்த வகையில் இன்று வானிலையில் வசந்த நிகழ்ச்சியின் தலைப்பு பேச்சும் செயலும் என்ற தலைப்பில் வளம் வர காத்திருக்கிறது. இணைப்பில் இணையும் நேயர்

0: வருக, வணக்கம். வணக்கம்.
1: தகடூர் அன்பளைக்கு இனிய உற்சாகமான காலை வணக்கம்.
0: காலை வணக்கம் சொல்வது
1: செல்வி அவர்களுக்கு இனிமையான காலை வணக்கம். ஐயம்புதூர் கலைச்செல்வி.
0: கலைச்செல்விமா?
1: சொல்லுங்க, நல்லா இருக்கீங்களா?
0: நல்லா இருக்குமா. இந்த காலை வேளையில பாத்தீங்களா,
1: நம்ம பண்பலையில ஒரு 20 ஆண்டு காலமா பேசிக்கிட்டு வந்துட்டு இருக்கேன். எப்பவுமே கலைச்செல்வின்னா ஒரு அன்பானவங்க, நல்லா ஒரு இனிமையா பேசுவாங்க. அவங்களோட பேசுறதே ஒரு மகிழ்ச்சியா இருக்கும், நல்லா ஒரு நகைச்சுவையும் செய்வாங்க அப்படின்ற மாதிரி தான் நான் போயிட்டு இருக்கேன் எல்லார்ட்டையுமே.
0: கண்டிப்பாக இன்னைக்கு வந்து தலைப்புக்குள்ள வந்துட்டீங்க சரிங்களா. சொல்லும் போது பார்த்தீங்கன்னா அன்பாவும் வந்து பேசுவீங்க அப்படின்னு சொல்லியிருக்கீங்களா. இன்னைக்கு தலைப்பு பார்த்தீங்களா, பேச்சு.
1: வானொலியில் வசமா நான் எப்பவுமே தவறாம வந்துருவேன், ஏன்னா கருத்து பரிமாற்றான்றது எனக்கு ரொம்ப பிடிக்கும். என்னோட கருத்துக்களை நான் பரிமாற்றம் செய்வேன், மற்ற நேயர்களுடைய கருத்துக்களையும் நான் ஏற்றுக்குவேன்.
0: சரிம்மா, சிறப்பா செய்யுங்க.
1: நேயர்களும் நல்லா பேசுவாங்க, அருமையா பேசுவாங்க, அவங்களுடைய கருத்துக்களையும் நான் ஏத்துக்குவேன். எல்லோருடைய மனதிலையும் நான் இடம் பிடிச்சிருக்கேன் அன்பால. உங்களுடைய மனது அறிவாளர்களுடைய மனதிலையும் நான் நிறைய இடம் பிடிச்சிருக்கேன்.
0: சரிங்கம்மா, இன்னைக்கு வானொலி வசந்தம் தலைப்பு பாத்தீங்கன்னா பேச்சும் செயலும் எப்படி இருக்கணும்.
1: ஆமா ஆமா, அதுதான், நல்லா பேசுவேன் நானு. என்னோட பேச்சு திறமை பத்தி நான் சொல்லக்கூடாது, நீங்க தான் சொல்லணும்
0: சரிங்களா. அதாவது நல்ல
1: தமிழ் உச்சரிப்பு எனக்கு நல்லா வரும், ஏன்னா எங்க தமிழ் ஆசிரியை அவங்க 2 ஆண்டுகள் எனக்கு 7-8 தமிழ் ஆசிரியை அவங்க நல்லா இந்த உச்சரிப்பு பத்தி நல்லா சொல்லி கொடுப்பாங்க.
0: சரிம்மா, அதாவது
1: உச்சரிப்பு நல்லா நிறுத்தி நிதானமா நல்லா உச்சரிப்போட பேசணும் அப்படின்ட்டு சொல்லி கொடுப்பாங்க அவங்க. அதை வச்சுட்டு நான் இப்பவும் இன்னமும் அதே போலதான் பேசிட்டு இருக்கேன்.
0: சரிங்கம்மா, பேச்சு போல வந்து செயலும் இருக்கணும்னு சொல்லுவாங்க இல்லைங்களா.
1: அதாவது கண்டிப்பா கண்டிப்பா, நான் வந்து மத்தவங்களை பார்த்து பொறாமப்படுறதெல்லாம் கிடையாது. என்கிட்ட என்னோட உரிமையை நான் கேட்பேன், மற்றவங்களை பார்த்து பொறாமையெல்லாம் பட மாட்டேன். என்னோட உரிமையை நான் கேட்பேன், கேட்டு வாங்கிக்குவேன்.
0: சரிம்மா, நல்ல பேச்சு வந்து
1: உரிமையை கொடுக்கணும் இல்லையா. மற்றவங்க நமக்குள்ள உரிமையை நம்ம கேட்டுத்தானே பெற முடியும். கேட்காம இருந்தா எப்படி சொல்றது, அழுவாத குழந்தை பால் குடிக்காதுன்னு சொல்லுவாங்கல்ல, அது போல நம்ம அமைதியா இருந்தோம்னா எதுவுமே கிடைக்காது.
0: சரிம்மா, சிறப்பா சொல்லிருக்கீங்கம்மா, நன்றி.
1: நன்றிங்க செல்வா, நிகழ்ச்சி அருமையா போகுது, வாழ்த்துக்கள் உங்களுக்கு.
0: நன்றிம்மா. இன்றைய வானொலியில் வசந்தம் நிகழ்ச்சியின் தலைப்பு பேச்சும் செயலும் என்ற தலைப்பில் வலம் வந்து கொண்டிருக்கிறது. நம்ம நேயர்கள் ஆகட்டும், நம்மளுடைய மனித வாழ்க்கையில் வந்து பேச்சும் செயலும் எவ்வாறு இருக்க வேண்டும், அதை எப்படியெல்லாம் கடைபிடிக்கலாம் அப்படின்ற பற்றியும் வந்து உங்களுடைய கருத்துக்களை நிகழ்ச்சியில் பகிர்ந்துக்கலாம். நேர்கள் நிகழ்ச்சியில் பகிர்ந்து கொள்ள அழைக்க வேண்டிய தொலைபேசி எண்கள் அறிமுக நேர்கள் 04342 என்ற முன்னணிப்போடு 24:40:30 என்ற எண்ணோடு, மற்றொரு எண்ணாக 94-86-85-10-25 என்ற எண்ணிலும், மற்ற நேர்கள் 24-40-31 என்ற எண்ணோடு 94-86-65-20-25 என்ற எண்ணில் பங்கேற்கலாம். நிகழ்ச்சியில் இணைப்பில் இணையும் நேயர் வருக, வணக்கம். வணக்கம்மா, யார் இங்கிருந்து? ஈஸ்வரிமா சொல்லுங்க. பேச்சும் செயலும் வந்து வாழ்க்கையில எப்படி இருக்கணும்
2: ஐயா? பேச்சும் செயல் வந்து ஒரு மாதிரி இருக்கணும் ஐயா.
0: அது எப்படி, நீங்க கடைபிடிக்கிறீங்களா?
2: கண்டிப்பா, நான் சொல்றத வந்து கண்டிப்பா கடைபிடிக்கணும் ஐயா.
0: ஒரு திரைப்படத்துல கூட ஒரு வசனம் இருக்குமா
2: சொல்லுங்க ஐயா.
0: சொல்றது ஒண்ணு செய்யறது ஒண்ணு இல்லாம பாத்தீங்கன்னா, சொல்றதும் செயலும் வந்து ஒரே மாதிரிதான் இருக்கு அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா சூப்பர் ஸ்டார் வந்து சொல்லியிருப்பாரு இல்லைங்களா. என்ன சொல்றனோ அதை தான் செய்வேன் அப்படின்ற மாதிரி போகுது இல்லைங்களா. அந்த மாதிரி நம்மளுடைய வாழ்க்கையில பாத்தீங்கன்னா வந்து சொல்லக்கூடிய விஷயங்கள் ஒருத்தருக்கு உறுதி கொடுக்குறோம்னா வச்சுங்களேன், அது சொல்லோடு இல்லாம பாத்தீங்கன்னா வந்து செயலோடு தொடங்குச்சுன்னா கண்டிப்பா அவங்கள நம்ம மேல ஒரு மதிப்பு வந்து உண்டாகும் இல்லைங்களா. ஏற்படுத்தும் இணைப்பில் இனியும் நேயர் வருக, வணக்கம். வணக்கம்.
3: ஹலோ, வணக்கம். பெரியாம்பட்டியில இருந்து சாந்தி பேசுறேங்க.
0: சாந்திமா சொல்லுங்க.
3: எவ்வளவு கஷ்டம் இருந்தாலும் கொடுத்த வாக்க காப்பாத்துனுங்க. எவ்வளவு கஷ்டப்பட்டாச்சும் நம்மளுக்கு இல்லைன்னா கூட மத்தவங்களை கொடுத்து காப்பாத்தணுங்க. அதாங்க வார்த்தை, சொன்ன வார்த்தையை காப்பாத்தணும்.
0: சொன்ன வார்த்தையை காப்பாத்துறது.

0: அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா, அதானங்களா?
1: ஆமாங்க, காப்பாத்திட்டு நம்மள நல்ல பேர் வாங்கணுங்க.
0: சரிம்மா, அது மாதிரி ஏதாவது அது ஏதாவது தவறுன சூழ்நிலை ஏதாவது இருக்குங்களா?
1: கண்டிப்பா இருக்குதுங்க. எப்படியாவது ஒரு ஆள் சொல்லிட்டுமனா அந்த வார்த்தை காப்பாற்ற முடியாத தலைமறிஞ்சு போற மாதிரி ஆயிருங்க. சொல்லிட்டுமே அவங்களுக்கு அப்படின்னு சொல்லிட்டு
0: அது ஒரு குற்ற உணர்வா நம்மளுக்கு ஏற்படும். அது எப்பவுமே நம்மளுக்கு ஒரு குற்ற உணர்வா இருக்கும் தானுங்களே?
1: ஆமாங்க.
0: சரிம்மா,
1: ஐயோ சொல்லிட்டுமே அவங்களுக்கு செய்யாத போயிட்டுமே அப்படின்னு மனசு சங்கடம் இருந்தே இருக்கும்.
0: அதை மேற்கொண்டு பாத்தீங்கன்னா சரி செய்யறதுக்கான வழிகளை வந்து செஞ்சிருக்கீங்களா?
1: செய்யணுங்க, செஞ்சாதான் முடியும், இல்லைன்னா வார்த்தை காப்பாற்ற முடியாது. இல்ல
0: சிறப்பா சொல்லிருக்கீங்கம்மா, நன்றிங்க. இனிப்பில் இனியும் நேயர் வருக. வணக்கம்.
2: காலை வணக்கம்.
0: காலை வணக்கம். யாரு இங்க இருந்து?
2: ராணிங்கய்யா.
0: ராணிமா சொல்லுங்க.
2: அதாவது நம்ம என்ன சொல்றோமோ அதை செஞ்சேனுங்க ஐயா, தப்பா போயிரும், பேர் கெட்டு போயிரும். இப்ப நாங்களே கூட லைனுக்கு வரோம், இப்ப பூவே பெண் பூவே நிகழ்ச்சிக்கு வரோம், ரெண்டு நாள் கழிச்சு வரலாம்னு மனசுல கூட ஒரு கட்டுப்பாடு வச்சுக்கணுங்க ஐயா. அப்புறம் உங்களுக்கே ஒரு சலிப்பா வந்ததுல பாரு, இவங்க டெய்லி வராங்கன்னு சொல்ற மாதிரி உதாரணத்துக்கு சொல்றேன். நான்
0: உண்மையா சொல்றீங்க, உதாரணத்துக்கு சொல்ல உண்மையா சொல்றீங்க.
2: நான் அப்படிதாங்க ஐயா வரேன்.
0: கண்டிப்பா ஒரு
2: வாரத்துக்கு ஒரு முறை வந்தா கூட பரவாயில்ல. சரி, டெய்லியும் பூவே பெண் பூவே நிகழ்ச்சி வருதுன்னா ஒரு 3 days இல்லைன்னா 2 days கழிச்சு வரலாம். தினம் தினம் வந்தா உங்களுக்கே ஒரு சலிப்பு வந்துடும், அந்த நிகழ்ச்சியவே எடுக்கிற மாதிரி கூட வந்துருங்க ஐயா.
0: சரி சரிம்மா.
2: அதுமே இந்த நிகழ்ச்சி வந்து பிரச்சனை இல்லைங்க, இந்த நிகழ்ச்சி நீங்க தினமும் வந்து கருத்து சொல்லலாம், என்ன வேணாலும் பேசலாங்க ஐயா.
0: அதுக்காக
2: என் மேல வருத்தமா கூட இருக்கான், எதிரில பேசுறவங்களுக்கு வாய்ப்பு கொடுக்கணும் என்ன பொறுத்த வரைக்கும்.
0: சரிம்மா. சரிம்மா, உங்களுடைய வாழ்க்கையில பேச்சு எந்த அளவுக்கு வந்து முக்கியத்துவம் வாய்ந்ததா இருக்கு?
2: பார்வேடுங்க ஐயா, நேரா கேட்டு போயிரும், அதனாலதான் நீங்க என் மேல நிறைய பொல்லாப்பு.
0: நேர கேட்கும் போது
2: பாத்தீங்கன்னா மறைச்சு கேக்குற வேலை இருக்காதுங்க, அதனால நிறைய பேர் என்கிட்ட இருந்து ஃப்ரெண்ட்ஷிப் கட் பண்ணிருக்காங்க.
0: நல்ல விஷயத்தை சொன்னீங்க.
2: சரி, எதுனாலும் நான் நேருக்கு நேரவே பேசிடுவேன். நான்
0: கண்டிப்பா, அதாவது
2: எவ்வளவு பெரிய ஆளா இருந்தாலும் சரி,
0: நல்ல பேச்சு நல்ல உறவை உண்டாக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இல்லைங்களா. கண்டிப்பா வந்து ஸ்டேட் பார்வேர்டு
2: எண்ணமும் செயலும், அந்த வடிவேல் கூட ஒரு படத்துல சொல்லுவான் இல்ல,
0: எண்ணமும் செயலும் நிகழ்ச்சியில் விளம்பரத்தை தொடர்ந்து இணையலாம்.
3: உங்க குழந்தைகளோட கல்லூரி படிப்பு தரமானதாகவும் ஒழுக்கத்துடனும் கேம்பஸ் இன்டர்வியூ பெஸ்டாகவும் இருக்கணும்னு யோசிக்கிறீங்களா? அப்ப பொள்ளாச்சியில் இருக்கிற டாக்டர் மகாலிங்கம் காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் அண்ட் டெக்னாலஜி தான் ரைட் சாய்ஸ்.
4: மைக்ரோசாஃப்ட், அமேசான் மாதிரி 200க்கும் மேற்பட்ட MNC கேம்பஸ் ரிக்குயர்மென்ட் இருக்கு. லேட்டஸ்ட் இண்டஸ்ட்ரீஸ் ரெலவென்ட் கோர்ஸும் சொல்லி தராங்க.
3: MCT பொள்ளாச்சி கவுன்சிலிங் கோ 2706, கால் 9942955540.
5: சர்க்கரை நோய் சம்பந்தப்பட்ட அனைத்து பிரச்சனைகளுக்கும் தீர்வு கிடைக்கும் ஒரே இடம், அன்னை சர்க்கரை நோய் சிறப்பு சிகிச்சை மையம், குமாரசாமி பேட்டை, தர்மபுரி. தொடர்புக்கு 8608653440.
6: தர்மபுரி மாவட்டத்தில் அட்டோனமஸ் அந்தஸ்து பெற்ற முதல் பொறியியல் கல்லூரி ஸ்ரீனிவாசா பொறியியல் கல்லூரி.
7: உடனடி வேலை வாய்ப்பை பெற்று தரும் பாடப்பிரிவுகள்.
6: ஃபார் அட்மிஷன்ஸ் காண்டாக்ட் ஸ்ரீனிவாசா பொறியியல் கல்லூரி அட்டோனமஸ், பொம்மிடி, தர்மபுரி டிஸ்ட்ரிக்ட். கால் 9025400159. கவுன்சிலிங் கோட் 2683.
8: தர்மபுரி பண்பலை 102.5 நாளைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்குவோர்
9: உங்கள் குழந்தைகளின் சிறந்த எதிர்காலத்திற்கு அட்டோனமஸ் அந்தஸ்து பெற்ற எக்ஸல் பொறியியல் கல்லூரி, குமாரபாளையம்.

0: இன்றைய வானொலியில் வசந்தம் நிகழ்ச்சியின் தலைப்பு பேச்சும் செயலும். நிகழ்ச்சியில் பேச்சும் செயலும் என்ற தலைப்பில் நேயர்கள் தங்கள் அனுபவங்களையும் கருத்துக்களையும் சிறப்பாக பகிர்ந்து வருகிறார்கள். நிகழ்ச்சியில் இணைப்பில் இணையும் நேயர், வருக, வணக்கம்.
1: ஹலோ,
0: வணக்கம்.
1: வணக்கம், நான் சுகந்தி அன்பழகன் பேசுறேன்.
0: சொல்லுங்கம்மா சுகந்திமா.
1: சார், ஒரு சொல்லும் செயலும் சொல்லிருக்கீங்க சார். வள்ளுவரே சொல்லிருக்காருங்க, சொல்லுதல் யாருக்கும் எளியதாம், சொல்லிய வண்ணம் செயல் அப்படின்னு சொல்லிருக்கிறாருங்க சார். சொல்றது யாருக்கும் ஈஸிங் சார், அது செயல்ல கடைபிடிக்கிறது எவ்வளவு கஷ்டம்ன்றது அது செயல் நடைமுறையில தான் தெரியும் சார். அதே போல ஒரு சொல் வெல்லும், ஒரு சொல் கொள்ளும்.

0: கோட்டுன்னு சொல்லுவாங்க சார், இடம் பொருள் ஏவல்னு இருக்குங்க சார், எந்தெந்த இடத்துல எப்படி பேசணும். அதே மாதிரி அதை நடந்துக்க கத்துக்கணுங்க சார், குடும்ப உறவுகளுக்கு இடையோ அப்புறம் ஒரு சபையிலயோ ஒரு நம்மோட உயர்ந்த ஒரு பண்புடைய கிட்ட பேசும்போதும் நம்ம வந்து யோசனை பண்ணி பேசணும் ஒரு ஒரு செயலையும் சொல்லியும் சார். அதே பாத்தீங்கன்னா அதே மாதிரி பாத்தீங்கன்னா வச்சுக்கோங்க, ஒரு சொல் வெல்லுன்றது ஒரு சொல் கொல்லுன்னு சொல்லுவாங்க சார், ஒருத்தர் திடீர்னு துன்புறுத்துற மாதிரி வார்த்தைகளை
1: கண்டிப்பா வந்து சொல்லும்
2: செயலும் வந்து ஒரே நேர்கோட்டில் இருக்கணும் சரிங்களா. அது ஒண்ணு கொஞ்சம் விலகினா கூட பாத்தீங்கன்னா நம்மளுடைய இருக்கிற வந்து மதிப்புகள் வந்து கீழே இறங்கி
1: ஆமா குறையும் சார். என்னன்னு சொல்லிடுவேன், அது வாயில மட்டும்தான், வாயில வடை சுட முடியாதுன்னு சொல்லுவாங்க, வாயில வடை சுட்டுருவான்னு சொல்லுவாங்க சார். பேச்சு வழக்குல பாத்தீங்கன்னா அது நேர்மை குணமே மாறி போயிடுங்க சார். செயல்ல கண்டிப்பா ஒரு கான்பிடண்டா நம்ம நம்பிக்கையோட இப்படிதான் பேசணும்ன்ற ஒரு கொள்கையோட ஒரு மனிதன் கடைபிடிக்கணும் சார்.
2: நிஜமா இந்த ரெண்டு விஷயத்திலயுமே மனிதனுடைய எல்லா விஷயங்களும் அடங்கிரும்னு சொல்லலாம் இல்லைங்களா.
1: நேர்மை குணமே வெளிப்படுங்க சார் கண்டிப்பா.
2: இப்ப ஒரு சில விஷயங்களை வந்து கரெக்டா செய்யும் போது பாத்தீங்கன்னா அந்த இடத்துல பாத்தீங்கன்னா நேர்மை வெளிப்படும் இல்லைங்களா. நம்மளுக்கு சொன்னாங்க, அது சொன்ன மாதிரி வந்து செஞ்சிட்டாங்க அப்படின்ற ஒரு விஷயம் இருக்கும்.
1: மற்றவங்க சொல்லுவாங்க சார் கண்டிப்பா, அவங்க வாயில மட்டும் இல்ல செயல்ல செஞ்சு காட்டுவாங்க. இது மாதிரி எத்தனையோ தலைவர்கள் உதாரணம் சார், காமராஜர், நேரு, இந்த மாதிரி எத்தனையோ தலைவர்களை எடுத்துக்கிட்டா சொல்லலாங்க சார்.
2: நிறைய சான்றோர்கள் இருக்காங்கம்மா.
1: ஆமாங்க சார், அவங்க வழியை கடைபிடிச்சாவே இந்த நேர்மை குன்றம்ன்றது வந்துருங்க சார் சொல்லும் செயல்ல.
2: கண்டிப்பா அது நிறைவா பாத்தீங்கன்னா வந்து பேச்சிலும் செயலும் பாத்தீங்கன்னா ஒற்றுமை வந்து எப்பவுமே இருக்கணும் இல்லைங்களா.
1: இருக்கணும்,
2: ஒன்றோடு ஒன்று வந்து இணைந்து இருந்தால் மட்டும்தான் வந்து பாத்தீங்கன்னா அந்த செயல் வந்து வெற்றி பெறும் சரிங்களா. நம்மளுடைய வாழ்க்கையிலாகட்டும் நடைமுறைகளாகட்டும் மற்றவங்களுக்கு செய்யும் போதும் பாத்தீங்கன்னா சொல்லும் செயலும் வந்து பாத்தீங்கன்னா எப்பவுமே ஒன்றோடு ஒன்று ஒன்று இருந்தா கண்டிப்பா அது வந்து நம்ம விட்டு வந்து போகாது இல்லைங்களா.
1: அவங்க கிட்ட சொல்லு கரெக்டா இருக்கும்னு சொல்லுவாங்க சார் யாரும் மற்றவங்க கூட.
2: விளம்பரத்தை தொடர்ந்து நிகழ்ச்சியில் இனியலா.
3: குமாரபாளையம் எக்ஸல் கல்வி நிறுவனத்தின் நல்வாழ்த்துக்கள்.
4: உங்க குழந்தைகளோட கல்லூரி படிப்பு தரமானதாகவும் ஒழுக்கத்துடனும் கேம்பஸ் இன்டர்வியூ பெஸ்டாகவும் இருக்கணும்னு யோசிக்கிறீங்களா? அப்ப பொள்ளாச்சியில் இருக்கிற டாக்டர் மகாலிங்கம் காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் அண்ட் டெக்னாலஜி தான் ரைட் சாய்ஸ்.
5: மைக்ரோசாஃப்ட், அமேசான் மாதிரி 200க்கும் மேற்பட்ட MNC கேம்பஸ் ரெக்குயர்மென்ட் இருக்கு. லேட்டஸ்ட் இண்டஸ்ட்ரீஸ் ரெலெவன்ட் கோர்ஸும் சொல்லி தராங்க.
4: MCT பொள்ளாச்சி, கவுன்சிலிங் கோ 2706, கால் 9942955540.
6: தர்மபுரி பண்பலை 102.5 மெகாஹெர்ட்ஸ், ஏற்காடு பண்பலை 103.7 மெகாஹெர்ட்ஸ் அலைவரிசைகளில் நாளைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்குவோர்.

0: உஷா சன்ஃப்ளவர் ஆயில் நமது போச்சம்பள்ளியின் புதிய அடையாளமாக உருவாகி இருக்கும் ஜி கே சில்க்ஸ் அண்ட் ரெடிமேட்ஸில் ஆடி ஆஃபரை முன்னிட்டு காம்போ ஆஃபரில் எந்த ஆடை எடுத்தாலும் ஒன்றுக்கு ஒன்று இலவசம். ஜி கே சில்க்ஸ் அண்ட் ரெடிமேட்ஸ், குள்ளனூர் போச்சம்பள்ளி.
1: தி காவேரி இன்ஜினியரிங் காலேஜ், அட்டானமஸ்,
2: பயோமெடிக்கல், சிவில் அண்ட் கம்ப்யூட்டர் சயின்ஸ் இன்ஜினியரிங், எலக்ட்ரிக்கல் அண்ட் எலக்ட்ரானிக்ஸ் இன்ஜினியரிங், எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் கம்யூனிகேஷன் இன்ஜினியரிங், மெக்கானிக்கல் இன்ஜினியரிங், பிடெக், ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அண்ட் டேட்டா சயின்ஸ், இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி, கெமிக்கல் இன்ஜினியரிங் அண்ட் அக்ரிகல்ச்சரல் இன்ஜினியரிங், பிஹெச்டி எலக்ட்ரிக்கல் அண்ட் எலக்ட்ரானிக்ஸ் இன்ஜினியரிங், எம்சிஏ, எம்பிஏ போன்ற படிப்புகள் சிறந்த முறையில் தகுதி பெற்ற பேராசிரியர்களால் கற்பிக்கப்படுகிறது.
1: தி காவேரி இன்ஜினியரிங் காலேஜ், அட்டானமஸ், மேச்சேரி, சேலம். கால் 9524936156.

0: இந்தியாவின் மாபெரும் பாத்திரங்கள் மற்றும் வீட்டு உபயோகப் பொருட்களின் சங்கமம் திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்கள் வழங்கும் ஆடி அதிரடி தள்ளுபடி ஜூலை 17 முதல் ஆகஸ்ட் 17 வரை. டிவி, பிரிட்ஜ், வாஷிங் மிஷின், ஏசி என எலக்ட்ரானிக் பொருட்கள் 20,000 ரூபாய்க்கு மேல் பர்ச்சேஸ்க்கு ஒரு தங்க நாணயம் இலவசம். இலவச டோர் டெலிவரி வசதியுடன் மங்களன் மங்கள் இந்தியாவின் மாபெரும் பாத்திரங்கள் பர்னிச்சர்கள் மளிகை மற்றும் வீட்டு உபயோகப் பொருட்களின் சங்கமம் புதிய பஸ் நிலையம் அருகில் ஓமலூர் ரோட் சேலம் NSB ரோட்
1: மேலும் விவரங்களுக்கு
2: எக்ஸல் இன்ஜினியரிங் காலேஜ் ஆட்டோனமஸ் குமாரபாளையம் கால் 9965523999.
3: பாட்டி, கொழுக்கட்டை சாப்பிடுறீங்களா?
4: அதெல்லாம் செய்ய தெரியுமா? அப்படியே எங்க அம்மாவோட கைப்பக்குவம்.
5: அணில் கொழுக்கட்டை மாவு, பாரம்பரிய சுவை என்றென்றும்.
6: டிகிரி படிச்சுட்டேன், டீச்சர் ஆகணும்னு ஆசை, என்ன பண்றது?
7: அதான் நம்ம போச்சம் வழியில குறைந்த கல்வி கட்டணத்துல படிக்கிறதுக்காகவே அண்ணா அறிவகம் கல்வியியல் கல்லூரி இருக்கே.
8: அனைத்து பாட பிரிவுகளுக்கும் அட்மிஷன் நடைபெறுகிறது.
6: அண்ணா அறிவகம் கல்வியியல் கல்லூரி, பொது மோட்டோர், போச்சம்பள்ளி.
3: பாட்டி, கொழுக்கட்டை சாப்பிடுறீங்களா?
4: அதெல்லாம் செய்ய தெரியுமா? அப்படியே எங்க அம்மாவோட கைப்பக்குவம்.
5: அணில் கொழுக்கட்டை மாவு, பாரம்பரிய சுவை என்றென்றும்.
9: டியர் ஸ்டூடெண்ட்ஸ், நல்ல பிளேஸ்மெண்ட்ஸ் தர காலேஜ் பாத்துட்டு இருக்கீங்களா? அப்ப மகேந்திரா தான் சூப்பர் சாய்ஸ். முதலாம் ஆண்டில் இருந்து முறையான ட்ரைனிங், டாப் MNC கம்பெனிஸ் கூட சென்டர் ஆஃப் எக்ஸலன்ஸ், வருடம் தோறும் 2,500 மாணவர்களுக்கு பணி நியமன ஆணை, தரமான பிளேஸ்மெண்ட்டுக்கு மகேந்திரா கல்வி நிறுவனங்கள் தான் ஒரே சாய்ஸ்.
2: தொடர்புக்கு 8985712345.
10: சேலத்தின் முன்னணி மருத்துவமனை குறிஞ்சி மருத்துவமனை. ரோபோட்டிக் ஜாயிண்ட் ரீப்ளேஸ்மெண்ட் மூலம் துல்லியமான சிகிச்சை, மேம்பட்ட வசதிகள், அனுபவம் உள்ள டாக்டர்கள். குறிஞ்சி மருத்துவமனை, உங்கள் நலனில் புதிய முன்னேற்றம்.
11: தருமபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7 நாளைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்குவோர்
12: திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்கள் தங்க மாளிகையில் பவுனுக்கு 1,500 ரூபாய் ஆடி அதிரடி தள்ளுபடி ஆகஸ்ட் 17 வரை.
13: தருமபுரி மாவட்டத்தில் அட்டோனமஸ் அந்தஸ்து பெற்ற முதல் பொறியியல் கல்லூரி ஸ்ரீனிவாசா பொறியியல் கல்லூரி.
14: உடனடி வேலை வாய்ப்பை பெற்றுத்தரும் பாட பிரிவுகள்.
13: ஃபார் அட்மிஷன்ஸ் கான்டாக்ட் ஸ்ரீனிவாசா பொறியியல் கல்லூரி அட்டோனமஸ், பொம்மிடி, தருமபுரி டிஸ்ட்ரிக்ட். கால் 9025400159. கவுன்சிலிங் கோட் 2683.
15: தருமபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7,
16: சேலம் மற்றும் திருச்சி மங்களன் மங்கள் மாபெரும் தங்க மாளிகை வழங்கும் வானலையில் வசந்தம் இன்றைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கும் சேலம் மற்றும் திருச்சி மங்களன் மங்கள் மாபெரும் தங்க மாளிகை. தங்க நகைகள் பவுனுக்கு 1,500 ரூபாய் அதிரடி தள்ளுபடி ஆகஸ்ட் 17 வரை.
17: The Kaveri Engineering College, Autonomous.
18: Biomedical, Civil and Computer Science Engineering, Electrical and Electronics Engineering, Electronics and Communication Engineering, Mechanical Engineering, B.Tech, Artificial Intelligence and Data Science, Information Technology, Chemical Engineering and Agricultural Engineering, PhD, Electrical and Electronics Engineering, MCA, MBA போன்ற படிப்புகள் சிறந்த முறையில் தகுதி பெற்ற பேராசிரியர்களால் கற்பிக்கப்படுகிறது.
17: The Kaveri Engineering College, Autonomous, Mecheri, Salem. Call 9524936156.

0: நம்ம சென்னை சில்க்ஸின் ஆடி பிளாஸ்ட் அப் டு 50% தள்ளுபடி. சேவிங்ஸ் பிளாஸ்ட் கலெக்ஷனும் பிளாஸ்ட் தி சென்னை சில்க்ஸ்.
1: பேச்சால் மனங்களை வெல்வோம், செயலால் உலகை மாற்றுவோம் என்ற வரிகளோடு இணைந்திருக்கிறோம் வானொலியில் வசந்தம் நிகழ்ச்சியில். இன்றைய வானொலியில் வசந்தம் நிகழ்ச்சியின் தலைப்பு பேச்சும் செயலும்.

0: என்ற தலைப்பில் நேயர்கள் தங்கள் அனுபவங்களையும் கருத்துக்களையும் சிறப்பாக பகிர்ந்து வருகிறார்கள். நிகழ்ச்சியில் இணைப்பில் இணையும் நேயர், வருக. வணக்கம். வணக்கம்.
1: அன்பு சகோதரர் செல்வராஜ் அவர்களுக்கு காலை வணக்கம் சார்.
0: சொல்லுங்க ஐயா. முருகனையா,
1: காலை வணக்கம் சொல்வார். தர்மபுரி பண்பலோடு இணைந்து இருக்கும் அரசம்பட்டி பக்கம் காவாக்கட்டு தென்னை விவசாயி ஏ முருகன்.
0: முருகனையா சொலுங்க.
1: நல்லா இருக்கா சார்?
0: நல்லா இருக்குங்கய்யா. இன்னைக்கு தலைப்பு தெரியுங்களா?
1: ஆமா கேட்டேன் சார், கேட்டுதான்.
0: பேச்சிலும் செயலிலும்.
1: ஆமாமா சார், நம்ம ரஜினி சொன்ன மாதிரி நம்ம இன்னைக்கு பேசறதுதான் நாளைக்கு செயல வரணும். செய்யறதா இன்னைக்கு பேசணும். அத மாதிரிதான் இருக்கு. எப்ப இப்ப ஒண்ணு பேசிட்டு நாளைக்கு செய்து ஒன்னு இருக்கா சார்? நான் அப்படி இருக்கும்போது காவல்துறையில் இருக்கும்போது அப்பதான் சார் இருந்தேன். எஸ்பி என்ன வந்து என்ன கேஸ் போட்டவன் கம்மியா இருக்கு அப்படின்னா, நாளைக்கு போடுறேன் சார் அப்படின்ற. நாளைக்கு போட்டு பெட்டி கேஸ் போட்டு ஏதோ ஒண்ணு எனக்கு கொடுத்து கோட்டை ஃபுல் பண்ணிடுவேன். நாளைக்கு பேசறதுதான் நாளைக்கு செய்வேன். அப்படிதான் சார் இருந்தேன்.
0: சொல்றதான் செய்றீங்க.
1: ஆமா சார், ஆமா சார். இன்னைக்கு அப்படிதான் சார். தென்னை மரம் போயிட்டாக்க, இன்னைக்கு போயிட்டா இன்னும் ஒரு ரெண்டு மரம் போயிட்டு சொல்லி நாளைக்கு குழி தோண்டி வச்சிருவேன் செடிய நானே.
0: சரிங்கய்யா.
1: ஆமா சார், அதுவும் செய்வேன் சார் நான்.
0: சரிங்கய்யா. மனிதர்களிடத்தில் பேச்சு எந்த அளவுக்கு இருக்கணுங்கய்யா?
1: மனிதர்களிடம் அன்பும் மரணம் நம்ம கொடுக்கணும் சார். நம்ம நம்ம கோபமா இருந்த பேசணும்னா வெறுத்துருவாங்க நம்மள. ஆமா, நம்ம நம்ம அவங்களோட அன்போட பேசணும் சார்.
0: கண்டிப்பா. அந்த எடுத்தெறிஞ்சு பேசுறது அப்படின்னு சொல்லி கிராமப்புறத்துல சொல்லுவாங்க இல்லீங்களா?
1: இல்ல சார், இல்ல சார்.
0: அந்த மாதிரி வந்து பேசும்போது பாத்தீங்கன்னா நிறைய மனங்கள் வந்து புண்படும் இல்லீங்களா?
1: ஆமா சார், ஆமா சார்.
0: அப்ப கண்டிப்பா வந்து பேசும்போது அந்த பேச்சில் ஆகட்டும் வந்து கனிவும் கருணையும் வந்து இருந்து செயல்பட்டா கண்டிப்பா நிறைய மனங்களை வந்து நம்ம பிடிச்சு வச்சுக்கலாம்.
1: கரெக்டா சொன்னீங்க சார்.
2: கிருஷ்ணகிரி மாவட்டம் கெங்காவரம்
0: தேன்மொழிமா சொல்லுங்க
2: ஐயா. கோடி ரூபாய் கொடுத்தாலும் குணத்தை வாங்க
0: முடியாதுன்னு
2: வெண்மை தரும் சொல்லுவாங்க. அவங்களோட குணத்திலயும் அவங்க பண்புலயும் அவங்க உயர்ந்தளவு இருந்தா எவ்வளவுதான் நம்ம சுட்டாலே அதோட வெண்மை போகாதுங்க ஐயா.
0: அதாவது நல்ல மனிதர்களையும் நல்ல செயல் செய்யறவங்களையும் என்னதான் வந்து தூற்றி போற்றினாலும் பாத்தீங்கன்னா அவங்களுக்கு உண்டான குணங்கள் வந்து மாறாதுன்னு சொல்லலாம் இல்லைங்களா?
2: ஆமாங்கய்யா. அது என்னதான் நம்ம சொன்னாலும் அவங்களுடைய பண்பு அவங்களை விட்டு போகாதுங்கய்யா. நாம சொன்ன சொல்லுக்கோசரம் அவங்க வார்த்தைகளோ அவங்க குணத்தையோ அவங்க பேச்சையோ குறைச்சிக்க மாட்டாங்க.
0: என்னைக்கும்
2: அந்த வார்த்தையோட தான் வாழ்வாங்க.
0: ம்,
2: அந்த வழி நாமளும் இருந்தீங்கன்னா நம்ம பக்கம் கோடி ஜனமும் இருக்கும், கோடி மனங்களும் நம்மள
0: நல்ல ஒரு விஷயத்த சொல்லிருக்கீங்கம்மா. எப்பவுமே வாழ்க்கையில வாழ்க்கை நடைபாதையில வந்து நம்ம ஒரு சில விஷயங்களை வந்து தன்னை அறியாம ஒரு நல்ல விஷயங்களை செய்வோம் இல்லைங்களா? அந்த நல்ல விஷயங்கள் அப்பப்போ வந்து போகுதுன்னா அது கண்டிப்பா கெட்டியமா புடிச்சுக்கணும். அப்படி புடிச்சு வாழ்க்கையை கொண்டு போனோமா நிறைய மனங்களையும் சம்பாதிக்கலாம், நிறைய நல்ல செயல்களையும் செய்யலாம்.
2: நல்ல மனங்களே இல்லைங்கய்யா, நாம போற தடத்தை பார்த்து பாரு, அவங்க மாதிரி நாம இருக்கணும்ன்ற ஒரு நாலு பேர் நம்ம பார்த்து கத்துக்கணுங்கய்யா.
0: சிறப்பா சொல்லிருக்கீங்கம்மா. வாழ்த்துக்கள்மா.
2: நன்றிங்க.
0: இனிப்பில் இனியும் நேயர், வருக. வணக்கம்.
3: காலை வணக்கம்.
4: கூடாது. நம்ம என்ன சொல்றோமோ என்ன பேசுறோமோ அது வந்து செயல்பாட்டுலயும் கொண்டு வந்தா தான் நம்ம பேச்சுக்கே
0: மரியாதை.
4: சொல்லும் செயலும் உண்மை.
0: சரி, சரிங்க. அதாவது நல்ல செயல்கள் நல்ல பெயரை பெற்றுத்தரும் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க இல்லைங்களா?
4: ஆமாங்க.
0: கண்டிப்பா வந்து நல்ல செயலுக்கு முன்னாடி பாத்தீங்கன்னா நல்ல பேச்சு இருக்கணும் சரிங்களா? நல்ல பேச்சு வந்து பாத்தீங்கன்னா பிறரை நம்மை மதிக்க வைக்கிறதுக்கான வழியை வந்து தேடி கொடுக்கும். கண்டிப்பா.

0: இது இரண்டும் பாத்தீங்கன்னா நம்ம கிட்ட இருந்துச்சுன்னா
1: ஆமா
0: நாம தாங்க ஐயா பெரிய ஆளு, உண்மைதானே?
1: ஆமா, அதாவது எளிய எளிய முறையில் நம்மளை அணுகக்கூடிய, இவர் இந்த வார்த்தை இவர்கிட்ட போய் கேட்டா இவர் வந்து எடுத்து வச்சு பேசுவார்னு நினைக்கூடாது, இவர்கிட்ட கேட்டு சந்தேகத்தை கூட தீர்த்துக்கலாங்கிற மாதிரியான அணுகுமுறை இருக்கணும். அந்த மாதிரி பேச்சு இருக்கீங்க ஐயா.
0: சரிங்க, சிறப்பாக சொல்லியிருக்கீங்க ஐயா, நன்றிங்க ஐயா.
1: ஆ
0: இனிப்பில் இனியும் நேயர் வருக, வணக்கம்.
2: ஐயா வணக்கம்.
0: வணக்கம் ஐயா, யார் இங்க இருந்து?
2: நான் ஈரோடு சூரம்பட்டி வலசை இளங்கோ.
0: இளங்கோ சொல்லுங்க ஐயா.
2: நண்பன் பெயரை சொல்,
0: உன்னை
2: பற்றி நான் சொல்கிறேன்.
0: உன்னை பற்றி நான் சொல்கிறேன்.
2: நம்ம என்னமும் செய்யலும் நமக்கு தெரியாதுங்க, வேறங்கிட்ட கேட்டு பார்க்கணும். என்ன பத்தி தெரியணும்னா என்னுடைய நண்பர்கள் வேற யார்கிட்ட கேட்டா இவர் எப்படின்னு கேட்டா அவங்க சொல்லுவாங்க, இவர் என்ன எப்படி, இவர் செயல் எப்படின்னு. அந்த அளவுக்கு நாம நல்லவங்களா நடந்துக்கணும், அப்பதான் எண்ணம் செயலும் கரெக்டா இருக்கும். ஒன்றும் இல்லைங்க, இப்ப இந்த ஒரு வார்த்தை சொல்லட்டுமா, அது உண்மையா சொல்றாங்கல்ல, தலையடவு வச்சாது நான் அந்த காப்பாத்துங்கிறாங்கல்ல, அந்த எண்ணமும் செயலும் இருக்கணும். இப்ப அது சொல்லட்டுமா, அதுக்குண்டான செயல பஸ்ட் இறங்கிடணும். ஒருத்தர் வாக்கு கொடுத்துட்டுமா, அது செயல்படுத்துறதுக்கு நாம வந்து கரெக்டா அதுக்குண்டான ஏற்பாட்டை நம்ம பண்ணணும். இல்லைன்னா முடியாதுன்னா முடியாதுன்னே சொல்லிடலாம். இவர்கிட்ட போயிட்டா சொல்லிட்டா கரெக்டா இருக்கும்பா, சொன்னா சொன்னமா நடந்துக்குவாருப்பா, அப்புன்னு யார் சொல்றாங்களோ அப்ப நம்ம அந்த இடத்துல உயர்ந்து நிற்போம்.
0: சரிங்க, இந்த ரெண்டு விஷயத்துல நாம எதை தவிர்க்கணும் அப்படின்னு நினைக்கிறீங்க?
2: என்னத்தை தவிர்க்கலாம், என்னன்னா அப்படி தெரியுங்களா, நம்ம ஒரு சில செயல்களை நினைக்கிறோம்ல, அந்த எண்ணத்தை தவிர்த்துலாம். என்ன எண்ணங்கள் இப்ப மாறுபடுங்க. இப்ப நான் இன்னைக்கு கொடைக்கானல் நான் தர்மபுரியில பேசிடுவேன் அப்படின்னு நண்பர்கள் சொல்றேன் வச்சுக்கோங்க, பேச முடியாது. ஆனா என்ன வந்து எப்படி வேணாலும் மாறும், நினைக்கலாம் நினைக்காம இருக்கலாம், எண்ணங்கள் மாறுபடுறது. ஏன்னா ஒவ்வொருத்தருக்கு எண்ணங்கள் வெவ்வேறு மாதிரி மாறுபடுறது இல்ல, மனுஷருக்கு ஒரே எண்ணமா இருக்காது, செயல் ஒரே மாதிரி இருக்கும், பானை ஒரே விதமா இருக்கும், ஆனா செய்யக்கூடிய எண்ணங்கள் வேற வெவ்வேறு ஆளுங்களா இருப்பாங்க.
0: கண்டிப்பா, அதாவது ஒரு சுருக்கமா சொல்லணும்னா, ஒருத்தர் போற போக்குல நம்ம யாராவது வந்து நம்ம கிட்ட ஏதாவது கேட்டாங்களாம், போற போக்குல ஏதோ ஒன்று சொல்லி விட்டுரும், சரிங்களா, செஞ்சுக்கலாம் பண்ணிக்கலாம் அப்படின்னு. கண்டிப்பா அதை நம்பி அவங்க இருப்பாங்க, சரிங்களா. அப்படி வந்து அதாவது கொஞ்சம் மெத்தனமான வந்து பேச்சும் சரி செயலும் சரி, அதை கண்டிப்பா அறவே தவிர்த்துமா நம்ம மேல மதிப்புகள் வந்து அதிகரிக்கும், இல்லைங்களா?
2: ஆமா கண்டிப்பா, அதைதான் சொல்றேன். அதை சொல்லக்கூடிய செயல் கரெக்டா இருந்துச்சு, நம்ம சொல்லிட்ட வாக்கு, இதுக்கு சொல்லு வாக்குன்னு சொல்றோமே, சுத்தமான வாக்கா இருந்தா சரியா பாருங்க.
0: நம்ம சொல்லும் சொல்லும் செயலும் பார்த்தீங்கன்னா வந்து கரெக்டாக இருக்கும், சரிங்களா. அப்படி இல்லைன்னா நம்மளே பாதிக்காது, நம்மளோட சேர்ந்து மற்றவங்களையும் பாதிக்கும், இல்லைங்களா?
2: ஆமாங்க ஐயா, ஒரு குடும்பம் நல்லா இருக்கணும்னா அந்த குடும்பத்தில் எல்லாரும் செயல்படணும். ஒருத்தர் தப்பு போனா அட போப்பா அந்த வீட்டில் அவன் சரியில்லைப்பா, ஆமாங்க, எல்லாரும் சேர்ந்தா குடும்பமே பரவாயில்லப்பா, அந்த குடும்பம் நல்லா இருக்குதுப்பா, அந்த சொல்ல விரல விட்டு காப்பி கூட்டிய அளவுக்கு இருக்குதுப்பா, ஆமாங்க.
0: சரி சரிங்க,
2: அதனால ஐந்து விரல் சேர்ந்தாதான் ஒரு பொருளை தூக்க முடியும், குடும்பமே சேர்ந்தாதான் அதை வந்து எல்லாரும் பாராட்டுற மாதிரி இருப்பாங்க.
0: கண்டிப்பா, மனங்கள்லயும் அதே மாதிரிதான், எல்லா நல்ல குணங்களையும் எடுத்து பயணம் பண்ணாதான் வந்து நாமும் நல்லா இருப்போம், நம்ம கேரக்டரும் நல்லா இருக்கும், இல்லைங்களா?
2: ஆமாங்க ஐயா, ஆமாங்க ஐயா,
0: நன்றிங்க ஐயா. இணைப்பில் எந்த முக்கிய நன்றிங்க. இணைப்பில் இணையும் நேயர் வருக, வணக்கம்.
3: அன்புக்கினிய சகோதரி, இனிமையான காலை வணக்கம்.
0: காலை வணக்கம், யார் இங்கிருந்து?
3: ஐயா மங்களபுரம் ராஜசேகர்.
0: ராஜசேகர் ஐயா சொல்லுங்க, சிறப்பா சொல்லுங்க.
3: என்னுடைய பார்வையில இப்போ ஒரு நாணயத்துக்கு ரெண்டு பக்கம் மாதிரி சொல்லு செய்யலுங்க மையா, ரெண்டு செய்யறதா நாணயத்துக்கு மதிப்பு. இப்ப பல பேர் வந்து ஒரு வேலை ஒரு இதை சொல்லுவாங்க ஆனா செய்ய முடியாங்க, இது என்ன பிரச்சனை கேளுங்க. அதாவது அவனுடைய வேலையும் அவன் வெற்றி பெற முடியாது, இவனை நம்பி மற்றவர்களும் இந்த வேலையை வைக்க மாட்டாங்க இவனுக்கு, ஏன்னா அவன் செய்ய மாட்டாங்கிறது அந்த வார்த்தையில இருந்து தெரிஞ்சு போயிடும். அதனால சொல்றதும் செய்யறதும் சரியா இருந்தா மட்டும்தான் ஐயா ஒரு மனிதனுடைய முழு மனிதனும் அவனுடைய வாழ்க்கையில நிறைவேற முடியும் என்ற கருத்தை சொல்றாங்க.
0: நிச்சயமா, பேச்சும் செயலும் பாத்தீங்கன்னா மனித வாழ்க்கையின் இரு கண்கள் கூட சொல்லலாம், இல்லைங்களா? இணையும் நேயர் வருக, வணக்கம்.
4: வணக்கம் சார்.
0: வணக்கம், யார் எங்கிருந்து?
4: கரூர் மாவட்டம் வெள்ளையனை சந்தத்தோட்டம் பெரியசாமி பேசுறேங்க.
0: பெரியசாமி ஐயா
4: சார், நலமா இருக்கீங்களா?
0: நல்லா இருக்கீங்க ஐயா.
4: சரிங்க,
0: பேச்சும் செயலும்
4: சொல்லுங்க சார்.
0: பேச்சும் செயலும் என்ற தலைப்பில் வந்து உங்களுடைய கருத்தை பதிவு பண்ணுங்க.
4: ஆமாம் சார், அதாவது ஒரு மனிதனோட பேச்சு சரியா இருக்கும்போது சார் அது செயலில் வந்து சரியா இருக்கும், செய்யும் செயல் சரியா இருக்கும்போது சார் அவரோட பேச்சும் சரியா இருக்கும் சார். தூய்மையான மனம் இருக்கும் இடத்துல பார்த்தீங்கன்னா சார் அவரோட செயலும் பேச்சும் நன்றாக இருக்கும் சார்.
0: சரி சரி, சிறப்பாக சொல்லியிருக்கீங்க ஐயா.

0: நன்றிங்க.
1: நன்றி.
0: விளம்பரத்தை தொடர்ந்து நிகழ்ச்சியில் இணையலா?
2: ஏக்கா, செய்தி தெரியுமா? என்னடி, நம்ம அஞ்சலி டெக்ஸ்டைல்ஸ்ல ஆடி சிறப்பு தள்ளுபடியா 10% முதல் 30% வரை அதிரடி ஆடி தள்ளுபடி, சிறியவர்கள் முதல் பெரியவர்கள் வரை ஆஃபரோ ஆஃபர்கா? அஞ்சலி டெக்ஸ்டைல்ஸ் புதிய பேருந்து நிலையம் எதிரில், தர்மபுரி.
3: பிளஸ் டூ முடிச்சுட்டு நல்ல பிளேஸ்மெண்ட் தர காலேஜ பாத்துட்டு இருக்கீங்களா? மகேந்திரா தான் சூப்பர் ஆப்ஷன். நம்ம மகேந்திரா காலேஜஸ் தான் ட்ரைனிங் அண்ட் பிளேஸ்மெண்ட்ல கலக்கிட்டு இருக்காங்களே. முதலாம் ஆண்டில் இருந்து முறையான ட்ரைனிங், டாப் எம்என்சி கம்பெனிஸ் கூட சென்டர் ஆஃப் எக்ஸலன்ஸ், 250 மேற்பட்ட நிறுவனங்கள் வளாக தேர்வுக்கு வருகை, வருடம்தோறும் 2500 மாணவர்களுக்கு பணி நியமன ஆணை, தரமான பிளேஸ்மெண்ட்டுக்கு மகேந்திரா கல்வி நிறுவனங்கள்.
4: கான்டாக்ட் 8985712345 or visit www.mahindra.org.
5: பாட்டி, கொழுக்கட்டை சாப்பிடுறீங்களா?
6: அதெல்லாம் செய்ய தெரியுமா? அப்படியே எங்க அம்மாவோட கைப்பக்குவோம்.
7: அணில் கொழுக்கட்டை மாவு, பாரம்பரிய சுவை என்றென்றும்.
8: 10 கால கல்வி சேவையில் கடத்தூர் ஸ்ரீ ஐயப்பா காலேஜ் ஆஃப் ஃபார்மசி, பெஸ்ட் லேப் ஸ்பெஷாலிட்டி, அனுபவம் மிக்க பேராசிரியர்கள், காற்றோட்டமான வசதியுடன் இருபாலருக்கும் தனித்தனி விடுதி வசதி. அட்மிஷன் 9443449892.
9: சேலம் மற்றும் திருச்சி மங்களன் மங்கள் மாபெரும் தங்க மாளிகை வழங்கும் வானலையில் வசந்தம் இந்நிகழ்ச்சியை வழங்கிக் கொண்டிருப்போர் சேலம் மற்றும் திருச்சி மங்களன் மங்கள் மாபெரும் தங்க மாளிகை.
10: ஒவ்வொரு மாணவரோட கனவும் ஒரு நல்ல ப்ரொஃபஷன்ல ஜாயின் பண்ணணும்ங்கறதான். பெஸ்டான கேரியர் கைடன்ஸ்க்கு அன்னபூர்ணா பொறியியல் கல்லூரியில ஜாயின் பண்ணுங்க.
11: 98% வேலை வாய்ப்பு சாதனை, 9 பொறியியல் இளநிலை படிப்புகள், நவீன உள்கட்டமைப்பு, திறன் மேம்பாட்டு பயிற்சிகள் என மாணவர்களின் முன்னேற்றத்திற்கான ஒரே கல்லூரி அன்னபூர்ணா பொறியியல் கல்லூரி, அட்டானமஸ், சங்ககிரி மெயின் ரோட், சேலம். கவுன்சிலிங் கோட் 2648.
12: ஜூஸ் பண்ணனும், ஃப்ரூட்ஸ் வாங்கிட்டு வாங்கன்னு சொன்னே, இத வாங்கிட்டு வந்திருக்கீங்க.
13: இது ரூபி ஜூஸ், குடிச்சு பாரு.
12: செம்ம டேஸ்ட்.
13: இதமானது, சுவையானது, ரூபி மேங்கோ, ரூபி ஆப்பிள், ரூபி நன்னாரி.

0: காலேஜ்ல படிக்கிறதே கை நிறைய சம்பளத்தோட நல்ல வேலை கிடைக்கணும்னு தான்.
1: அதுக்கு தான் டாக்டர் மகாலிங்கம் காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் அண்ட் டெக்னாலஜி இருக்கு. மைக்ரோசாஃப்ட், அமேசான் மாதிரி 200 மேற்பட்ட MNCs கேம்பஸ் ரெக்ரூட்மெண்ட் அண்ட் லேட்டஸ்ட் இண்டஸ்ட்ரி ரெலவென்ட் கோர்ஸும் இருக்கு. ஹையஸ்ட் பேக்கேஜ் 51 lakhs per annum.
2: MCET பொள்ளாச்சி கோயம்புத்தூர். கவுன்சிலிங் கோட் 2706. கால் 9942955540.
3: தர்மபுரி பண்பலை 102.5 ஏற்காடு பண்பலை 103.7 தினமும் காலை 10 நன்றே கேட்போம் இன்றே கேட்போம். இந்நிகழ்ச்சியை வழங்குவோர்
4: தர்மபுரி நேதாஜி பைபாஸ் ரோட், JN மருத்துவமனை, ஜனனி கிளினிக்.
5: 1978 முதல் சிறப்பாக செயல்பட்டு வரும் மகேந்திரா கல்வி நிறுவனங்கள் சேலம் மற்றும் நாமக்கல்.
6: 5 அட்டானமஸ் கல்லூரிகள் மற்றும் NAC A++ தர அந்தஸ்து பெற்ற கல்லூரிகள்.
5: வருடந்தோறும் 2500 மேற்பட்ட வேலை வாய்ப்புகளை பெற்று தரும் கல்வி நிறுவனம். விவரங்களுக்கு மகேந்திரா கல்வி நிறுவனங்கள் சேலம் மற்றும் நாமக்கல்.
6: தொடர்புக்கு 8985712345.
7: இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்கள் தங்க மாளிகையின் ஆடி அதிரடி தள்ளுபடி July 17 முதல் August 17 வரை. தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரம். மேலும் பவுனுக்கு 1500 அதிரடி தள்ளுபடி. உங்கள் பழைய 916 நகைகளை அன்றைய மார்க்கெட் விலைக்கு எக்ஸ்சேஞ்ச் செய்து புதிய நகை வாங்கும் போது பவுனுக்கு 1500 தள்ளுபடியும் பெறுங்கள். வைர நகைகள் அதிரடியாக குறைக்கப்பட்ட விலையில். வெள்ளி கொலுசுகள் மெட்டிகளுக்கு செய்கூறி சேதாரம் இல்லை. மங்களன் மங்கள், இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை, NSB ரோட் திருச்சி மற்றும் புதிய பஸ் நிலையம் அருகில் ஓமலூர் ரோட் சேலம்.
8: தர்மபுரி மாவட்டத்தில் அட்டோனமஸ் அந்தஸ்து பெற்ற முதல் பொறியியல் கல்லூரி ஸ்ரீனிவாசா பொறியியல் கல்லூரி.
9: உடனடி வேலை வாய்ப்பு பெற்றுத்தரும் பாடப்பிரிவுகள்.
8: ஃபார் அட்மிஷன்ஸ் காண்டாக்ட் ஸ்ரீனிவாசா பொறியியல் கல்லூரி அட்டோனமஸ், பொம்மிடி, தர்மபுரி டிஸ்ட்ரிக்ட். கால் 9025400159. கவுன்சிலிங் கோட் 2683.

0: நம்ம சென்னை சில்க்ஸின் ஆடி பிளாஸ்ட் அப் டு 50% தள்ளுபடி. சேவிங்ஸ் பிளாஸ்ட் கலெக்ஷனும் பிளாஸ்ட் தி சென்னை சில்க்ஸ்.
1: இன்றைய வானொலியில் வசந்தம் நிகழ்ச்சியில் பேச்சும் செயலும் என்ற தலைப்பில் நேயர்கள் தங்கள் அனுபவங்களையும் கருத்துக்களையும் சிறப்பாக பகிர்ந்து வருகிறார்கள். நிகழ்ச்சியில் இணைப்பில் இணையும் நேயர், வருக. வணக்கம். வணக்கம்
2: ஐயா. வணக்கம்
1: ஐயா. வணக்கம். யார் எங்கிருந்து?
2: ஒருவருடைய சொல்லை நம்பாதே செயலை நம்பு என்ற வரிகளோடு தருமபுரி மாவட்டம் ஏலகிரி குணசேகரன்.
1: குணசேகரன் ஐயா, நல்லா இருக்கீங்களா? நாங்க எல்லாரும் நலங்க ஐயா.
2: சரிங்க.
1: பேச்சும் செயலும் எப்படி இருக்கணும்?
2: செயல் தான் முக்கியம். செயல்பாடு வச்சு எதுவுமே விட போடுவாங்க. நானே செல்லு நானே அதிக நேரம் பேச தப்பு. அடுத்த நேரம் வழி விடுறீங்க. நன்றி.
1: நன்றிங்க. இணைப்பில் இணையும் நேயர், வருக. வணக்கம்
3: ஐயா.

0: காலை வணக்கம்.
1: காலை வணக்கம். யார், எங்கிருந்து?
0: நான் காரியமங்கலம் வட்டம் கெங்குச்செட்டிப்பட்டி பீமராஜன்.
1: பீமராஜன் ஐயா,
0: சொல்லுங்க ஐயா.
1: சொல்லுங்க ஐயா. நலமா?
0: நலமா இருக்கிறேங்க ஐயா.
1: சரிங்க ஐயா. அதாவது பேச்சிலும் செயலிலும் என்ற தலைப்பில் உங்களுடைய
0: ஐயா,
1: கருத்து.
0: எப்பயுமே வந்து ஒருத்தர் சொல்றாங்கன்னா புரிஞ்சு பேசணும். ஒருத்தன் தவறு பண்ணாமே தவறு பண்ணான்னு சொல்றாங்க, அது தவறு தானே? அதனால வந்து நம்ம எப்பயுமே வந்து அவன் தவறு பண்ணானா தவறு பண்ணலையான்றது புரிஞ்சுக்கிட்டு பேசணும். புரியாம சில பேர் பேசுறாங்க, அது எனக்கு பிடிக்கல.
1: பேச்சு வந்து பார்த்தீங்கன்னா ஒருத்தனுடைய அணுகுமுறை வந்து புரிஞ்சு வந்து செயல்படணும் அப்படின்னு சொல்கிறீங்க, அப்படிதானுங்களே?
0: கண்டிப்பாங்க ஐயா.
1: சரிங்க ஐயா, நன்றிங்க ஐயா.
0: நன்றிங்க.
1: இணைப்பில் இணையும் நேயர், வருக. வணக்கம்.
2: காலை வணக்கம் செல்வா. நான் கத்தூர்ல இருந்து பழனி டெய்லர். எப்படி இருக்கீங்க
1: பழனி ஐயா? நலமா இருக்குங்க ஐயா. நலமா இருக்குங்க ஐயா.
2: மகிழ்ச்சி இதை கொடுக்க அதோட பெரிய சந்தோஷம். பேச்சு செய்யலாம் சார், உண்மை தன்மை அறிஞ்சு பேசணும். அதான் ஒரு என்ன சொல்றது, 10 வாரத்தை போய் பேசினா ஒரு 6 வாரத்துல உண்மையை பேசினா சில அதுல நல்ல செயல்பாடா இருக்கும். இன்னொன்னு வந்து ஒரு செயல் செய்யும் போது நம்ம செய்யறதா செய்யறன்னு சொல்லணும், இல்ல முடியும்னு சொல்லிட்டு போயிருச்சு அந்த இடத்துல.
1: சரிங்க,
2: அதான் என்னுடைய கருத்து. நன்றி.
1: நன்றிங்க ஐயா. இணைப்பில் இணையும் நேயர், வருக. வணக்கம்.
3: வணக்கம். வள்ளார் ரங்கசாமி ஐயா.
1: ரங்கசாமி ஐயா, பேச்சும் செயலும்
3: நம்மளுடைய செயல். அதாவது சார் சொல்லு வந்துங்க ஐயா, நல்ல சொல்ல சொல்லி அதுக்கிட்ட நல்லபடியா நாம அந்த செயலை காட்டிட்டோம்னா இந்த சமுதாயத்தில் நல்ல மதிப்போட வாழலாம்.
1: சரிங்க, நாம மதிப்போடு வாழலாம்.
3: ஆமா,
1: அதையும் தாண்டி பாத்தீங்கன்னா நம்ம பேசக்கூடிய வந்து பேச்சு ஆகட்டும் செயலாகட்டும் வந்து பிறரை வந்து ஊக்குவிக்கும் அளவில் வந்து இருக்கணும். சரிங்களா, நம்மளை பார்த்து நம்ம பேசுகிற வந்து பேச்சுகள் வந்து பார்த்தீங்கன்னா மற்றவங்களுக்கு உதாரணமாகவும் அவங்களுக்கு தூண்டுதலாகவும் இருக்கணும் இல்லைங்களா? நாம் நம்ம சரியான பாதையில் போகிறோம், ஆனால் மற்றவங்களையும் அந்த பாதையில் கொண்டு போகிறதுக்கான வந்து பேச்சும் ஊக்கமும் வந்து ஊக்கத்தை கொடுக்குற அளவுக்கு நம்மளுடைய செயலும் பேச்சு இருக்கணும் இல்லைங்களா?
3: இணையும்
1: நேயர், வருக. வணக்கம்.
4: ஐயா வணக்கம். நான் வேலூர் மாவட்டம் கட்பாடியில் இருந்து சந்திரசேகர். நல்லா இருக்கீங்களா?
1: நல்லா இருக்கீங்க. சொல்லுங்க உங்களுடைய கருத்து.
4: சொல்லும் செயலும் ஒன்னா சிங்க்ரனைசர் மாதிரி இருக்கணும் ஐயா. வாயிலிருந்து ஒரு சொல் வருது, ஆனா நம்மளுடைய செயல் வேறு மாதிரி இருக்கு அப்படின்னா சமூகத்துல நமக்குரிய அங்கீகாரமோ மதிப்போ கிடையவே கிடையாதுன்னு சொல்லுவாங்க. அதே மாதிரி நம்ம சொல்வதை போல நடப்பது அப்படிங்கறதுதான் நம்ம யாரு அப்படிங்கிற அடையாளத்தையே நமக்கு ஏற்படுத்தி கொடுக்கும். சில பேர் ஸ்ட்ரைட் ஃபார்வர்டா சொல்லிடுவாங்க ஐயா, இந்த செயல் என்னால செய்ய முடியாது. உங்களுக்கு அந்த கான்பிடன்ஸ் கொடுத்துட்டு என்னோட சாரி கட் ஃபேஸ் சாரி ஃபேஸ் கட் பண்ண முடியாது உங்க முன்னாடிம்பாங்க. அவங்க தவறு அப்படிங்கிற மாதிரி ப்ரொஜெக்ட் பண்ணுவாங்க. ஆனா என்ன பொறுத்த வரைக்கும் அவங்க ரொம்ப நேர்மையானவங்க, நாணயமானவங்க அப்படின்னு சொல்லுவேன். அதுவும் குறிப்பிட்டு பாத்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அந்த வியாபாரம் அல்லது தொழில் செய்யறவங்க எல்லாம் இன்னைக்கு வர இந்த ட்ரெஸ் உங்களுக்கு கொடுக்கறேன் அப்படின்னா அது கொடுத்தாங்கன்னா அவங்க நம்பி அடுத்தடுத்த வாய்ப்புகளும் கொடுப்பாங்க ஐயா.
1: சிறப்பா சொல்லிருக்கீங்க.
4: நம்மளுடைய சொல்லு ஒண்ணும் நம்மளுடைய செயல் ஒண்ணும் வெவ்வேறு மாதிரி இருந்ததுன்னு வச்சுக்கோங்களேன், நமக்கு அந்த வியாபாரமும் நடக்காது. அதே மாதிரி அவங்க சொல்லது ஒண்ணு செய்யறது ஒண்ணு பாப்பா நம்ம வேற இடத்துக்கு போய்க்கலாம் அப்படிம்பாங்க. அப்போ நம்மளுடைய மதிப்பு அப்படிங்கிறது, நாணயம் அப்படிங்கிறது நம்ம செயல்கள்னாலையும் சொல்லுப்படி நடக்கும் பொழுதுதானே நம்ம மதிப்பு கொடுது இல்லையா?
1: சிறப்பா சொல்லிருக்கீங்க ஐயா. நன்றிங்க ஐயா.
4: நன்றி.
1: இணைப்பில் இணையும் நேயர், வருக. வணக்கம்.
5: வணக்கம்.
1: வணக்கம். யார், எங்கிருந்து?
5: செட்டிமரத்துல சத்யாங்க சார்.
1: சத்யாமா, கொஞ்சம் விரைவா சொல்லுங்கம்மா உங்களுடைய கருத்தை.
5: நம்ம பேச்சர் பேசி உண்மை இருந்தாங்க ஐயா, செயல உண்மை இருக்குங்க ஐயா.
1: உண்மை இருக்கணும்ன்றீங்க. வாழ்த்துக்கள்மா. இணைப்பில் இணையும் நேயர், வருக. வணக்கம்.
6: ஐயா
1: வணக்கம். யார், எங்கிருந்து?
6: ஐயா நான் தர்மபுரி உழவர்சந்திரிலிருந்து வானொலி பெரியன் முனிப்புதான் பேசுறேன். நலமா இருக்கிறீங்களா
1: முனிப்பனையா? நல்லா இருக்குங்க ஐயா. உங்களுடைய கருத்தை.
6: நல்ல ஒரு அற்புதமான தலைப்புங்கய்யா. நம்ம என்ன பண்ணா மற்றவங்க பேசும்போதோ இல்ல செயல்படுத்தும் போதோ அது நடைமுறைக்கு சாத்தியமா இருக்கணும். அதாவது இல்ல இருக்கு இல்லாதது இருக்கிற மாதிரி சொல்லக்கூடாது, இருக்கு இல்லாதது இருக்கிற மாதிரி இல்லாத சொல்லக்கூடாது,
1: அது சாத்தியமானது மட்டும்தான் சொல்லணும்.
6: உண்மை பேசி நன்மை செய்யணும்.
1: சரிங்க, சிறப்பா சொல்லிருக்கீங்க. நன்றிங்க. விளம்பரத்தை தொடர்ந்து நிகழ்ச்சியில் இணையலாம்.
7: பாட்டி கொழுக்கட்டை சாப்பிடுறீங்களா?
8: அதெல்லாம் செய்ய தெரியுமா? அப்படியே எங்க அம்மாவோட கைப்பக்குவோம்.
9: அணில் கொழுக்கட்டை மாவு, பாரம்பரிய சுவை என்றென்றும்.
10: உங்க குழந்தைகளோட கல்லூரி படிப்பு தரமானதாகவும் ஒழுக்கத்துடனும் கேம்பஸ் இன்டர்வியூ பெஸ்டாகவும் இருக்கணும்னு யோசிக்கிறீங்களா? அப்ப பொள்ளாச்சியில் இருக்கிற டாக்டர் மகாலிங்கம் காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் அண்ட் டெக்னாலஜி தான் ரைட் சாய்ஸ்.
11: மைக்ரோசாஃப்ட், அமேசான் மாதிரி 200க்கும் மேற்பட்ட MNC கேம்பஸ் இருக்கு.

0: உங்களுக்கு லேட்டஸ்ட் இண்டஸ்ட்ரீஸ் ரெலவென்ட் கோர்ஸும் சொல்லி தராங்க.
1: MCT பொள்ளாச்சி கவுன்சிலிங் கோ 2706 கால் 9942955540.
2: இந்தியாவின் மாபெரும் பாத்திரங்கள் மற்றும் வீட்டு உபயோக பொருட்களின் சங்கமம் திருச்சி மற்றும் சேலம் மங்கள் வழங்கும் ஆடி அதிரடி தள்ளுபடி ஜூலை 17 முதல் ஆகஸ்ட் 17 வரை. பாத்திரங்கள், பரிசு பொருட்கள், பிளாஸ்டிக் பொருட்களுக்கு 15% ஆடி அதிரடி தள்ளுபடி. உலக தரம் வாய்ந்த பர்னிச்சர்களுக்கு 15% அதிரடி தள்ளுபடி. டிவி, பிரிட்ஜ், வாஷிங் மிஷின், ஏசி என எலக்ட்ரானிக் பொருட்கள் 20,000 ரூபாய்க்கு மேல் பர்ச்சேஸிற்கு ஒரு தங்க நாணயம் இலவசம். இலவச டோர் டெலிவரி வசதியுடன் மங்களன் மங்கள், ஓமலூர் ரோட், சேலம், NSB ரோட், திருச்சி.
3: நிகழ்ச்சியினுடைய நிறைவு தருவாய்க்கு வந்துட்டோம். இன்றைய வானொலியில் வசந்தம் நிகழ்ச்சியில் பேச்சும் செயலும் என்ற தலைப்பில் நேயர்கள் தங்கள் அனுபவங்களையும் கருத்துக்களையும் மிக சிறப்பாக பகிர்ந்து கொண்டார்கள். எப்பவுமே பார்த்தீங்கன்னா நல்லதை பேசுவோம், நல்லதை செய்வோம், நல்ல முறையில் செய்வோம், மனித வாழ்க்கை பயணத்தில் மதிப்போடு பயணிப்போம், மற்ற மனங்களோடு என்றும் நிலைத்து நிற்போம்.
4: சேலம் மற்றும் திருச்சி மங்களன் மங்கள் மாபெரும் தங்க மாளிகை வழங்கிய வானொலியில் வசந்தம் இந்நிகழ்ச்சி இதுவரை வழங்கியோர் இன்றைய நிகழ்ச்சி அனைத்தையும் வழங்கும் சேலம் மற்றும் திருச்சி மங்களன் மங்கள் மாபெரும் தங்க மாளிகை தங்க நகைகள் பவுனுக்கு 1,500 ரூபாய் அதிரடி தள்ளுபடி ஆகஸ்ட் 17 வரை.
3: இவற்றோடு நிறைவுக்கு வருகிறது வானொலியில் வசந்தம். தருமபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7. நேரம் காலை 10 மணி. இனி கேட்கலாம்.
5: தருமபுரி நேதாஜி பைபாஸ் ரோட் JN மருத்துவமனை ஜனனி கிளினிக் வழங்கும் நன்றே கேட்போம் இன்றே கேட்போம். இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர் தருமபுரி நேதாஜி பைபாஸ் ரோட் JN மருத்துவமனை ஜனனி கிளினிக்.
6: தருமபுரியின் ஜனனி கிளினிக் தற்பொழுது விரிவுபடுத்தப்பட்டு JN மருத்துவமனையாக 24 மணி நேரமும் 20 படுக்கை வசதியுடன் அறுவை சிகிச்சை அரங்கம், குழந்தைகள் மற்றும் பச்சிளம் குழந்தை தீவிர சிகிச்சை பிரிவுகளுடன் தருமபுரி நேதாஜ் பைபாஸ் ரோட் ஜனனி கிளினிக் பின்புறம் உதயமாகி உள்ளது. மகளிருக்கான அனைத்து சிறப்பு சிகிச்சை வசதிகளும் உண்டு. JN மருத்துவமனை, மலபார் கோல்டு அருகில், தருமபுரி.
5: தருமபுரி நேதாஜி பைபாஸ் ரோட் JN மருத்துவமனை ஜனனி கிளினிக் வழங்கும் நன்றே கேட்போம் இன்றே கேட்போம் வழங்குகிறார் முனைவர் சுந்தர ஆவுடையப்பன் அவர்கள்.
7: நாம் செய்கிற ஒவ்வொரு செயலிலும் நம்முடைய சுயநலம் ஒளிந்திருப்பதாக சொல்கிறார்கள். நம் செயல்கள் அனைத்திலுமே சுயநலம் ஒளிந்திருந்தால் பிறகு பொதுநலம் பேணுவது, பிறர் நலத்திற்காக பாடுபடுவது எப்போது? யோசிக்க வேண்டிய கேள்விதான். முதலில் நம்முடைய செயல்களில் நம்முடைய தன்னலம்தான் ஒளிந்திருக்கிறது என்று கூறுகிறார்களே, அது உண்மைதானா? நாட்டில் அடுத்தவருக்கு உதவுகிறவர்கள் எத்தனை பேர்? பிரதிபலன் கருதாமல் தர்மம் செய்பவர்கள் எத்தனை பேர்? உயிரையும் துச்சமென மதித்து நாட்டின் பாதுகாப்புக்காக உழைப்பவர்கள் எத்தனை பேர்? இவர்கள் அனைவரின் செயல்களிலும் சுயநலம் எப்படி ஒளிந்திருக்கும்? பொதுநலம்தானே மேலோங்கியிருக்கும். ஒரு கிராமத்தில் 2 பேர் பேசிக் கொண்டிருந்தார்கள். இந்த உலகத்தில் இருக்கிற நிலத்தை எல்லாம் எல்லாருக்கும் சரிசமமா பிரிச்சு கொடுத்துடணும்டா என்றான் முதல் ஆள். அருமையான யோசனை என்றான் இரண்டாம் ஆள். இந்த உலகத்தில் இருக்கிற தங்கத்தை எல்லாம் எல்லாருக்கும் சரிசமமா பிரிச்சு கொடுத்துடணும்டா என்றான் முதலாம் ஆள். சபாஷ், இதுவும் அருமையான யோசனை என்றான் இரண்டாவது ஆள். இந்த உலகத்தில் இருக்கிற ஆடுகளை எல்லாம் எல்லாருக்கும் சரிசமமா பிரிச்சு கொடுத்துடணும்டா என்றான் முதலாம் ஆள். அது மட்டும் முடியாதுடா என்றான் இரண்டாவது ஆள். என்னடா அது, இதுவரைக்கும் நான் சொன்ன யோசனை எல்லாம் அருமையான யோசனைன்னு ஆமோதிச்சுக்கிட்டு இருந்த நீ இப்ப இந்த ஆடுகள் விவகாரத்துல மட்டும் ஏன் முடியாதுன்னு சொல்ற? முத ஆள் கேட்டான். எனக்குன்னு சொந்தமா 10 ஆடுகள் இருக்குல்ல, அதனாலதான் என்றான் இரண்டாவது ஆள். ஊருக்கென்று வரும்போது பொதுநலம் பேசுகிற நாம் தனக்கென்று வரும்போது மட்டும் தன்னலத்தை பற்றி சிந்திக்க தொடங்கி விடுகிறோம். ஓர் உளவியல் அறிஞர் சொல்லுகிறார், சாலையோரத்தில் பிச்சைக்காரர்களுக்கு பிச்சை போடுகிறோமே அதில் கூட தன்னலம் ஒளிந்திருக்கிறதாம். எப்படி? பிச்சை கேட்கிற முதியவர், மூதாட்டி, குழந்தை, இப்படி யாரை பார்த்தாலும் அவர்களில் நம்முடைய தாய் தந்தையர் குழந்தைகள் முகம்தான் தெரிகிறதாம். அதனால்தான் பிச்சை போடுகிறோமாம். அப்படியானால் தன்னலம் கருதாத பொதுநலம் சாத்தியமே இல்லையா? சரி, இதை இப்படி மாற்றி கேட்போமே,

0: நலச் சேவையிலேயே பொதுநலம் கருதுவது சாத்தியமாகுமா? நிச்சயமாக முடியும். நம்முடைய குழந்தைகளை படிக்க வைப்பது நம்முடைய தன்னலம்தான். ஆனால் அவர்கள் படிக்கிற படிப்பும் சேருகிற வேலையும் நாட்டிற்கு பயன்படுகிற வகையில் இருக்குமாறு பார்த்து கொண்டால் அதுவே போதும், பொதுநலம் ஆகிவிடும். நாம் நம்முடைய வாழ்க்கைக்காக சம்பாதிக்கிறோம். சம்பாதிக்கிற பணத்தில் நியாயமான பகுதியை வரிப்பணமாக நாட்டிற்கு செலுத்திவிட்டால் அது கூட பொதுநலம்தான். நம்மின் எந்த செயலும் நம்மிலிருந்தேதான் தொடங்க வேண்டும். ஆனால் செயலின் முடிவு பொதுநலம் நோக்கினதாக இருந்தால் போதும், அதுவே தன்னலத்தில் பொதுநலம் கருதும் செயலாக அமைந்துவிடும். நம்புவோம் நாளையும் நமதே.
1: நேயர்கள், இதுவரை கேட்டது தர்மபுரி நேதாஜி பைபாஸ் ரோட் JN மருத்துவமனை ஜனனி கிளினிக் வழங்கிய நன்றே கேட்போம் இன்றே கேட்போம். வழங்கினார் முனைவர் சுந்தர ஆவுடையப்பன் அவர்கள். இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர் தர்மபுரி நேதாஜி பைபாஸ் ரோட் JN மருத்துவமனை ஜனனி கிளினிக்.

0: தருமபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7. நேரம் காலை 10:05. இது சேலம் மற்றும் திருச்சி மங்களன் மங்கள் மாபெரும் தங்க மாளிகை வழங்கும் நீங்கள் கேட்டவை நிகழ்ச்சியை வழங்குவோர் சேலம் மற்றும் திருச்சி மங்களன் மங்கள் மாபெரும் தங்க மாளிகை. தங்க நகைகள் பவுனுக்கு 1,500 ரூபாய் ஆடி அதிரடி தள்ளுபடி August 17 வரை.
1: இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்கள் தங்க மாளிகையின் ஆடி அதிரடி தள்ளுபடி July 17 முதல் August 17 வரை. தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரம், மேலும் பவுனுக்கு 1,500 ரூபாய் அதிரடி தள்ளுபடி. உங்கள் பழைய 916 நகைகளை அன்றைய மார்க்கெட் விலைக்கு எக்ஸ்சேஞ்ச் செய்து புதிய நகை வாங்கும் போது பவுனுக்கு 1,500 ரூபாய் தள்ளுபடியும் பெறுங்கள். மங்களன் மங்கள் திருச்சி மற்றும் சேலம்.
2: காலேஜ்ல படிக்கிறதே கை நிறைய சம்பளத்தோட நல்ல வேலை கிடைக்கணும்னு தான்.
3: அதுக்குதான் டாக்டர் மகாலிங்கம் College of Engineering and Technology இருக்கு. Microsoft, Amazon மாதிரி 200க்கும் மேற்பட்ட MNCs campus recruitment and latest industry relevant courseம் இருக்கு. Highest package 51 lakhs per annum.
4: MCET Pollachi Coimbatore. Counseling code 2706. Call 9942955540.
5: பாட்டி, கொழுக்கட்டை சாப்பிடுறீங்களா?
6: அதெல்லாம் செய்ய தெரியுமா? அப்படியே எங்க அம்மாவோட கைப்பக்குவோம்.
7: அணில் கொழுக்கட்டை மாவு, பாரம்பரிய சுவை என்றென்றும்.
8: ஒவ்வொரு வெற்றிக்கு பின்னால் ஒரு சரியான சாய்ஸ் இருக்கும். அந்த சாய்ஸ் சேலம் அன்னபூர்ணா பொறியியல் கல்லூரி.
9: ஆட்டோமொபைல் இன்ஜினியரிங், சிவில் இன்ஜினியரிங், கம்ப்யூட்டர் சயின்ஸ் மற்றும் எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் கம்யூனிகேஷன் இன்ஜினியரிங், எலக்ட்ரிக்கல் அண்ட் எலக்ட்ரானிக்ஸ், மெக்கானிக்கல், இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி, ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அண்ட் டேட்டா சயின்ஸ், பயோமெடிக்கல் இன்ஜினியரிங் என உலகத்தர இளநிலை படிப்புகள்.
8: மேலும் அனுபவமிக்க பேராசிரியர்கள், நவீன உள்கட்டமைப்பு, தொழில்துறை இணைப்பு, சிறந்த வேலைவாய்ப்புகளை பெற்றுத்தரும் ஒரே கல்லூரி அன்னபூர்ணா பொறியியல் கல்லூரி. அட்டானமஸ், சங்ககிரி மெயின் ரோட், சேலம். கவுன்சிலிங் கோட் 2648.

0: கணக்கெடுப்பு ஆண்டு. மக்கள் தொகை கணக்கெடுப்பின் முதல் கட்டத்தில் ஹவுஸ் லிஸ்டிங் மற்றும் ஹவுசிங் சென்சஸ், அதாவது உங்கள் வீடுகள் கணக்கிடப்படும். வாருங்கள், உங்கள் பங்கேற்புடன் இதை வெற்றி பெற செய்வோம் மற்றும் வளர்ந்த இந்தியா 2047 நோக்கி மற்றொரு அடியை எடுத்து வைப்போம்.
1: அண்ணா, நான் 12th முடிச்சிட்டேன். கரியருக்கு நல்ல ஸ்கோப் இருக்கிற காலேஜா பார்த்து இன்ஜினியரிங் சேரணும்.
2: அப்ப அதுக்கு ரைட் சாய்ஸ் நம்ம குமாரபாளையம் எக்ஸல் இன்ஜினியரிங் காலேஜ் ஆட்டோனமஸ் தான். ஏன்னா தேர்ட் இயர் படிக்கும் போதே 80% மேல மதிப்பெண் இருக்கிறவங்களுக்கு பெய்ட் இன்டர்ன்ஷிப் மூலம் படிக்கும் போதே வேலை வாய்ப்பு பெற்று தராங்க. 2025-26 கல்வியாண்டுல சுமார் 384 மாணவர்களுக்கு வேலை கிடைச்சிருக்கு. அது மட்டும் இல்லாம மாணவர்களுக்கு சென்டர் ஆஃப் எக்ஸலன்ஸ் அமைப்பின் மூலமா ஆப்பிள், மைக்ரோசாப்ட் போன்ற முன்னணி நிறுவனங்கள்ல AR and VR, 3D printing and advanced technologies எல்லாம் எக்ஸ்பர்ட்ஸ் மூலமா கத்து தந்து முன்னணி நிறுவனங்கள்ல வேலை வாய்ப்பும் பெற வழி செய்யறாங்க.
3: மேலும் விவரங்களுக்கு எக்ஸல் இன்ஜினியரிங் காலேஜ் ஆட்டோனமஸ், குமாரபாளையம், கால் 9965523999.
4: உங்க குழந்தைகளோட கல்லூரி படிப்பு தரமானதாகவும் ஒழுக்கத்துடனும் கேம்பஸ் இன்டர்வியூ பெஸ்டாவும் இருக்கணும்னு யோசிக்கிறீங்களா? அப்ப பொள்ளாச்சியில இருக்கிற டாக்டர் மகாலிங்கம் காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் அண்ட் டெக்னாலஜி தான் ரைட் சாய்ஸ்.
5: மைக்ரோசாப்ட், அமேசான் மாதிரி 200க்கும் மேற்பட்ட MNC கேம்பஸ் ரிக்குயர்மென்ட் இருக்கு. லேட்டஸ்ட் இண்டஸ்ட்ரீஸ் ரிலெவன்ட் கோர்ஸும் சொல்லி தராங்க.
4: MCT பொள்ளாச்சி, கவுன்சிலிங் கோ 2706, கால் 9942955540.
6: இந்தியாவின் மாபெரும் பாத்திரங்கள் மற்றும் வீட்டு உபயோகப் பொருட்களின் சங்கமம் திருச்சி மற்றும் சேலம் மங்கள வழங்கும் ஆடி அதிரடி தள்ளுபடி ஜூலை 17 முதல்

0: ஆகஸ்ட் 17 வரை. பாத்திரங்கள், பரிசு பொருட்கள், பிளாஸ்டிக் பொருட்களுக்கு 15% ஆடி அதிரடி தள்ளுபடி. உலக தரம் வாய்ந்த பர்னிச்சர்களுக்கு 15% அதிரடி தள்ளுபடி. டிவி, பிரிட்ஜ், வாஷிங் மிஷின், ஏசி என எலக்ட்ரானிக் பொருட்கள் 20,000 ரூபாய்க்கு மேல் பர்ச்சேஸிற்கு ஒரு தங்க நாணயம் இலவசம். இலவச டோர் டெலிவரி வசதியுடன் மங்களன் மங்கள், ஓமலூர் ரோட், சேலம், NSB ரோட், திருச்சி.
1: சேலம் மற்றும் திருச்சி மங்களன் மங்கள் மாபெரும் தங்க மாளிகை நிறுவனத்தின் நல்வாழ்த்துக்கள்.
2: சேலம் மற்றும் திருச்சி மங்களன் மங்கள் மாபெரும் தங்க மாளிகையின் நீங்கள் கேட்டவை நிகழ்ச்சியை வழங்கிக் கொண்டிருப்போர் சேலம் மற்றும் திருச்சி மங்களன் மங்கள். நேர்கள் தொடர்ந்து கேட்கலாம்.
3: ஆகாஷ்வாணி ஒத்துழையாமை இயக்க தினத்தையொட்டி உரை வழங்குகிறார் தென் திருவிதாங்கூர் இந்து கல்லூரியின் மேனாள் இணை பேராசிரியர் மற்றும் துறை தலைவர் முனைவர் எஸ் பகவதி பெருமாள் அவர்கள்.
4: வணக்கம். ஒத்துழையாமை இயக்கம். ஒத்துழையாமை இயக்கம் என்பது இந்தியாவில் ஆங்கில அரசுக்கு எதிராக 1920 ஆரம்பிக்கப்பட்ட நாடளாவிய மக்கள் இயக்கமாகும். இந்திய விடுதலைப் போராட்டத்தில் இது ஒரு முக்கிய கட்டமாக கருதப்படுகிறது. மகாத்மா காந்தியாலும் இந்திய தேசிய காங்கிரசாலும் முன்னெடுக்கப்பட்ட இவ்வியக்கம் ஆகஸ்ட் 1920 தொடங்கி பிப்ரவரி 1922 வரை நடைபெற்றது. இந்தியர்கள் ஆங்கில அரசுடன் அனைத்து செயல்பாடுகளிலும் ஒத்துழைக்க மறுத்தனர். இந்த இயக்கத்தின் காரணமாக மகாத்மா காந்தி தனிப்பெரும் தலைவராக உருவெடுத்தார். ஒத்துழையாமை இயக்கம் இந்திய விடுதலைப் போராட்ட வரலாற்றில் நடைபெற்ற முதல் மிகப்பெரிய மக்கள் இயக்கமாகும். அகிம்சை மற்றும் சத்தியாகிரகம் ஆகிய வழிகளில் இந்த போராட்டம் முன்னெடுக்கப்பட்டது. இந்த இயக்கம் துவங்கிய நாள் என உறுதியாக ஒரு நாளை குறிப்பிட இயலவில்லை. ஏனென்றால் 1920 டிசம்பர் மாதம் நடைபெற்ற மகாநாட்டில்தான் அதன் செயல் திட்டம் நிறைவேற்றப்பட்டது. ஆனால் 1920 மார்ச் மாதம் கிலாபத் மகாநாட்டில் மகாத்மா காந்தி இந்த இயக்கம் பற்றி குறிப்பிட்டுள்ளார். அதன்படி ஆகஸ்ட் 1, 1920 முதல் துவங்குவதாக காந்தி அறிவித்தார். ஆனால் செப்டம்பர் மாதம் 4 துவங்கியதாக சில நூல்கள் தெரிவிக்கின்றன. ஆனால் காந்தியின் வாக்கு வேதவாக்காக இருந்ததால் ஆகஸ்ட் 1, 1920 என்ற நாள் ஒத்துழையாமை இயக்க துவக்க நாளாக கருதப்படுகிறது. ஆங்கில ஆதிக்கத்தின் பிடி இறுகிய போது இந்தியா நமது நாடு, நாமெல்லாம் இந்தியர்கள், நமது நாட்டை அந்நிய ஆதிக்கத்திலிருந்து விடுவிக்க வேண்டும் போன்ற உணர்வுகள் இந்திய மக்களிடையே சிறிது சிறிதாக தலைகாட்டத் தொடங்கின. இந்தியர்கள் ஆங்கில அதிகாரிகளால் இழிவாக நடத்தப்பட்டனர். அந்நிய ஆதிக்கம் இந்திய பொருளாதாரத்தை சீர்குலைத்ததால் மக்கள் வேதனையும் வெறுப்பும் கொண்டனர். இந்த முரண்பாட்டின் விளைவாக வலிமைமிக்க தேசிய விடுதலைப் போராட்டம் தோன்றியது. நாளடைவில் இந்த விடுதலைப் போராட்டம் வலுவடைந்தது. இந்த வீரம் செறிந்த விடுதலைப் போராட்டம் தேசப்பிதா மகாத்மா காந்தியின் தலைமையில் 1920 ஒரு மாபெரும் மக்கள் இயக்கமாக மலர்ந்தது. 1885 தோற்றுவிக்கப்பட்ட போராட்ட வரலாறு 3 வரலாற்று அறிஞர்களால் வகைப்படுத்தப்பட்டுள்ளது. அவை 1, 1885 முதல் 1905 வரை இருந்த மிதவாதிகள் காலம், 2, 1905 முதல் 1920 வரை இருந்த தீவிரவாத காலம், 3, 1920 முதல் காந்தியின் தலைமையிலான காந்திய காலம். மிதவாதிகள் காலத்தில் சாத்வீகமான போராட்டங்கள், பொதுக்கூட்டங்கள் என நடைபெற்றன. தாதாபாய் நவ்ரோஜி, ஃபெரோஷா மேத்தா, கோபாலகிருஷ்ண கோகலே என சிந்தனையாளர்கள் மக்களை வழிநடத்தினர். தீவிரவாத காலத்தில் வன்முறை சம்பவங்கள் பெருமளவில் நடைபெற்றன. பாலகங்காதர திலகரும், பிபின் சந்திரபாலும், லாலா லஜபதி ராயும் தலைமையேற்று நடத்தினர். காந்திய காலத்தின் முதல் மாபெரும் மக்கள் போராட்டம்தான் ஒத்துழையாமை இயக்கம். ஒத்துழையாமை இயக்கம் மக்களை புதிய நம்பிக்கையோடு, புதிய எதிர்பார்ப்போடு சுதந்திரத்துக்காக போராடும் ஆற்றலை பெறுவதற்கான புனித துவக்கமாகும் என புகழ்பெற்ற வரலாற்றறிஞர் RC மஜூம்தார் கூறுகிறார். தேசப்பிதா மகாத்மா காந்தியால் ஆரம்பிக்கப்பட்ட இந்த இயக்கம் அகிம்சை நெறியை அடிப்படையாக கொண்டதாகும். ஏன் இந்த இயக்கம் ஆரம்பிக்கப்பட்டது? 1914 ஆரம்பமான முதல் உலகப் போரில் இக்கட்டான நிலையிலிருந்த இங்கிலாந்துக்கு இந்திய மக்கள் காலத்தால் உதவி செய்தனர். ஆங்கில அரசாங்கத்தின் போர் முயற்சிகளுக்கு முன்னின்று ஒத்துழைப்பு நல்கினார் காந்தி. உலகப் போர் முடிந்தவுடன் ஆங்கில அரசு

ரவுலட் சட்டம் என்ற ஒரு இராணுவச் சட்டத்தை இயற்றி இந்தியர்களை அடக்க முற்பட்டது. 1919 நடைபெற்ற பஞ்சாப் படுகொலை என்ற ஜாலியன் வாலாபாக் படுகொலையும் அதைத் தொடர்ந்து பிரபிக்கப்பட்ட இராணுவ சட்ட நடவடிக்கைகளும் காந்தியின் உள்ளத்தில் வேதனை வடுக்களை உண்டாக்கின. பஞ்சாப் படுகொலையை விசாரித்த கண்டர் குழு அறிக்கையும் இந்தியருக்கு நீதி வழங்குவதற்கான நம்பிக்கையை ஏற்படுத்தவில்லை. எனவே இந்த அநீதிகளுக்கு எல்லாம் தீர்வு காண ஆத்ம ஆற்றலை அடிப்படையாக கொண்ட சாத்வீக ஒத்துழையாமை இயக்கத்தை 1920 August 1 காந்தி துவக்கினார். இதற்கான அறிவிப்பை ஏற்கனவே March 10, 1920 காந்தி வெளியிட்டிருந்தார். இந்த போராட்ட அறிவிப்பு தீர்மானத்தை நாகபுரியில் நடைபெற்ற காங்கிரஸ் மகாநாட்டில் நிறைவேற்றினார். அத்தீர்மானம் 2 ஒத்துழையாமை இயக்க திட்டத்தை அங்கீகரித்தது. 1 எதிர்மறை திட்டம் நெகட்டிவ், இன்னொன்று உடன்பாட்டு திட்டம் பாசிட்டிவ். எதிர்மறை திட்டத்தில் சட்டமன்ற புறக்கணிப்பு, நீதிமன்ற புறக்கணிப்பு, கல்வி நிலைய புறக்கணிப்பு, போலீஸ் இராணுவ பணி புறக்கணிப்பு, விதேசி பொருட்கள் விலக்கம், வரி கொடாமை, அரசியல் கௌரவ உறுப்பினர் பதவி வகிப்பவர்கள் ராஜினாமா செய்தல், அரசு வழங்கும் பட்டங்கள் விருதுகள் துரத்தல், அரசு விழாக்களை புறக்கணித்தல், தேர்தலில் போட்டியிடாமலும் வாக்களிக்காமலும் இருத்தல். ஆக்கப்பகுதியில் இருந்த திட்டங்கள் பாசிட்டிவ், தேசிய பள்ளிகள் கல்லூரிகள் நாடு முழுவதும் தோற்றுவித்தல், வழக்குகளை தனிப்பட்ட முறையில் விசாரித்து தீர்ப்பளிக்கும் நீதிமன்றங்களை ஏற்படுத்துதல், ராட்டையில் கதிர்நூல் நூற்றலும் கதர் நெசவும் மக்களிடம் பிரபலப்படுத்துதல், கிராம குடிசை தொழில்களை ஊக்குவித்தல், சுதேசி பொருட்களை விற்பனை செய்வதற்காக சுதேசி கடைகள் திறக்க ஏற்பாடு செய்தல், இந்து முஸ்லிம் ஒற்றுமைக்கான முயற்சிகளை மேற்கொள்ளுதல், தீண்டாமையை ஒழிக்க பாடுபடுதல், ஜாதி பேதங்களை ஒழித்தல். இத்தகைய பின்னணி கொண்ட ஒத்துழையாமை இயக்கத்தினுடைய போக்கு என்று பார்த்தோம் என்றால், அரசு பள்ளிகள் கல்லூரிகளிலிருந்து மாணவர்களும் ஆசிரியர்களும் வெளியேறினர். குஜராத் வித்யாபீடம், பீகார் வித்யாபீடம், காசி வித்யாபீடம், அலிகார் பல்கலைக்கழகம், ஜாமியா மில்லியா போன்ற தேசிய கல்வி நிறுவனங்கள் ஏற்படுத்தப்பட்டன. நீதிமன்றங்கள் புறக்கணிப்பு. பிரபல வழக்கறிஞர்களான சி ஆர் தாஸ், மோதிலால் நேரு, லஜபதி ராய், வல்லபாய் பட்டேல், ராஜேந்திர பிரசாத் போன்றோர் தங்கள் வழக்கறிஞர் தொழிலை விட்டு வெளியேறி தேசிய அரசியலில் தீவிரமாக ஈடுபட்டனர். தனிப்பட்ட முறையில் வழக்குகளை விசாரித்து நீதி வழங்க நீதிமன்றங்கள் நிறுவப்பட்டன. முஸ்லீம் தலைவர்களான முகமது அலி, சவுகத் அலி, அப்துல் கலாம் ஆசாத் ஆகியோரும் வழக்கறிஞர் தொழிலை விட்டு வெளியேறினர். பிரபல தொழிலதிபரும் தேசியவாதியுமான சேத் ஓம்லால் பஜாஜ் வேலையை உதறிய வழக்கறிஞர்களுக்கு ஆண்டுதோறும் 1,00,000 ரூபாய் வழங்குவதாக அறிவித்தார். சட்டமன்ற புறக்கணிப்பு. மத்திய மாநில சட்டமன்றங்களில் உறுப்பினர்கள் தங்கள் பதவிகளை ராஜினாமா செய்தனர். 1920 நடந்த சட்டமன்ற தேர்தலில் வேட்பாளர்களை நிறுத்தவில்லை, பெருமளவு மக்கள் வாக்களிக்கவும் இல்லை. அதுபோல அரசு விழாக்களை புறக்கணித்தனர். அந்நிய பொருட்கள் பகிஷ்கரிப்பு, அந்நிய துணிகள் ஆங்காங்கே கொளுத்தப்பட்டன. நாடு முழுவதும் கைராட்டைகளும் கைத்தறிகளும் நிறுவப்பட்டன. அந்நிய பட்டங்களை துரத்தல். காந்தி தனக்கு வழங்கப்பட்ட கைசர் இ ஹிந்த் என்ற பட்டத்தை உதறினார். அதனை பலரும் பின்பற்றினர். மதுக்கடைகள் முன் நடந்த மறியலால் மதுப்பழக்கம் குறைந்தது. இந்து முஸ்லிம் ஒற்றுமைக்கான விழிப்புணர்வு ஏற்பட்டது. மிக குறுகிய காலத்தில் 1,00,000 ரூபாய் திலகர் நிதி திரட்டப்பட்டு ராட்டைகள் வாங்கி நாடு முழுவதும் விநியோகப்படுத்தப்பட்டன. இந்தியாவுக்கு வந்த வேல்ஸ் இளவரசருக்கு எதிர்ப்பு தெரிவித்தல். இதன் தொடர்ச்சியாக 1921 November 17 பம்பாய் வந்த வேல்ஸ் இளவரசருக்கு எதிர்ப்பு தெரிவிக்க ஹர்த்தால் அனுஷ்டிக்கப்பட்டது. அவர் சென்ற இடமெல்லாம் விழாக்கள் புறக்கணிக்கப்பட்டன. சி ஆர் தாஸ், மோதிலால் நேரு என 1 பேர் சிறையில் அடைக்கப்பட்டனர். அகமதாபாத் காங்கிரஸ் மகாநாடு 1921 நடைபெற்றது. இதில் ஒத்துழையாமை இயக்கத்தை தீவிரப்படுத்த தீர்மானிக்கப்பட்டது. ஆந்திராவில் குண்டூரில் வரிகொடா இயக்கம் தொடங்கியது. அரசு கடுமையான அடக்குமுறையை கடைபிடித்தது. 1922 February 1 வைஸ்ராய் ரீடிங் பிரபுவுக்கு காந்தி இறுதி எச்சரிக்கை செய்து ஒரு கடிதம் எழுதினார். அதன்படி 7 கெடுவிதித்தார். அந்தோ பரிதாபம், திடீரென நடந்த சௌரி சௌரா துயர நிகழ்ச்சி. அதாவது ஐக்கிய மாகாணத்தில் கோரக்பூரிலிருந்து 25 கிலோமீட்டர் தூரத்தில் உள்ள சௌரி சௌரா என்ற கிராமத்தில் அந்நிய பொருள் பகிஷ்கரிப்பு நடந்தது. ஒரு காவலர் தொண்டர்களை தாக்கிவிட்டார். ஊர் மக்கள் 500 காவல் நிலையம் சென்று சமரச பேச்சு நடத்தினர். சமரசம் ஏற்பட்டு திரும்பி வரும்போது காவலர்கள் அவர்களை பின்னாலிருந்து மிருகத்தனமாக தாக்கினர். கோபப்பட்ட மக்கள் கல்வீசினர். போலீஸ் துப்பாக்கிச் சூடு நடத்தியது. அதைத் தொடர்ந்து 22 காவலர்கள், அதில் ஒரு உதவி ஆய்வாளர் உள்பட, காவல் நிலையத்தில் தீ வைக்கப்பட்டு உயிரோடு எரித்து கொல்லப்பட்டனர். அதிர்ச்சியடைந்தார் காந்தி.
அஹிம்சை போராட்டம் வன்முறை நிகழ்ச்சிகளுக்கு காரணமாக

0: இருக்கக்கூடாது என கருதினார். அகிம்சை போராட்ட பயிற்சியை மக்கள் இன்னமும் முழுமையாக பெறவில்லை என கருதினார். போராட்ட தலைவர்கள் பலரும் சிறையில் அடைக்கப்பட்டிருந்தனர். அரசாங்கம் அடக்குமுறையை கட்டவிழ்த்து விட்டது. எனவே பிப்ரவரி 12, 1922 அன்று காந்தி ஒத்துழையாமை இயக்கத்தை நிறுத்திவிட்டார். மக்களிடையே செல்வாக்கு பெறுவதை பெரிதாக கருதாது, சமய சந்தர்ப்பத்திற்கு ஏற்ப நடந்து கொண்டு புகழ் பெறுவதை தவிர்த்து கொள்கையே பெரிதென துணிவுடன் செயல்பட்ட காந்தியை போன்ற மனிதரை வரலாற்றில் காண்பது அரிது என்று கூறுகிறார் வில்டூரன் என்ற வரலாற்றறிஞர். மார்ச் 10 காந்தி கைது செய்யப்பட்டார். விசாரணை நடந்தது. நடந்த வன்முறை சம்பவங்களுக்கு தானே முழு பொறுப்பும் ஏற்றுக்கொண்டார் காந்தி. விசாரணை செய்த நீதிபதி புரூம்ஃபீல்ட் கருத்து கூறும் பொழுது, காந்தியின் விரோதி கூட அவரது உயர்ந்த லட்சியங்களையும் நெறிதவறாத ஒழுக்க நடவடிக்கையையும் பாராட்டுவர் என்றார். காந்திக்கு 6 சிறை தண்டனை விதிக்கப்பட்டது. ஒத்துழையாமை இயக்கத்தில் தமிழகத்தின் பங்கு. ராஜாஜி தலைமையில் இயக்கம் மக்கள் இயக்கமாக மாறியது. மதுரை ஜார்ஜ் ஜோசப், சீனிவாச ஐயங்கார், வரதாச்சாரி, VO சிதம்பரம் பிள்ளை போன்றோர் முன்னிலை வகித்தனர். பக்கிங்காம் மில் தொழிலாளர்கள் வேலைநிறுத்தம் செய்தனர். மதுக்கடைகள் முன் மறியல் போராட்டம் நடத்தப்பட்டது. சத்தியமூர்த்தி பல்வேறு பகுதிகளுக்கும் சுற்றுப்பயணம் செய்து ஆதரவு திரட்டினார். ராஜபாளையம் பகுதியில் அரங்கசாமி ராஜா பெரும் தொண்டு செய்தார். மது ஒழிப்பு போராட்டத்தை வெள்ளிங்கிரி கவுண்டர் ராமசாமி ஐயங்கார், ஈவேரா போன்றோர் தீவிரப்படுத்தினர். தூத்துக்குடியில் மாசிலாமணி பிள்ளை என்பார் ஏராளமான கைராட்டைகளை செய்து வழங்கினார். சேலம் விஜயராகவாச்சாரியார் நாகபுரி மகாநாட்டின் தலைவராக இருந்து ஒத்துழையாமை இயக்க தீர்மானத்தை ஆதரித்தார். தென் திருவிதாங்கூர் பகுதியில், அதாவது இன்றைய கன்னியாகுமரி பகுதியில், எம் இ நாயுடு, அப்துல் ரஹீம், காந்திராமன் போன்றோர் முக்கிய பங்கு வகித்தனர். இந்த ஒத்துழையாமை இயக்கத்தினுடைய வரலாற்று சிறப்பு என்று பார்த்தோம் என்றால் அதனை எந்த வகையிலும் குறைத்து மதிப்பிட இயலாது. முதன்முறையாக நாடு தழுவிய தீவிர போராட்டத்தை காந்தியின் தலைமையில் காங்கிரஸ் நடத்தியது. நாடு முழுவதும் ஒரே கோஷம், ஒரே குறிக்கோள் ஒலித்தது. காந்தியின் ஆக்கப்பூர்வமான நிர்வாண திட்டங்களிலும் மக்கள் பெருமளவில் பங்கேற்று பயிற்சியும் பெற்றனர். வழக்கறிஞர்கள், ஆசிரியர்கள், மாணவர்கள், வியாபாரிகள், தொழிலதிபர்கள், தொழிலாளர்கள், விவசாயிகள், அலுவலர்கள், எழுத்தாளர்கள், செல்வச்சீமான்கள் என சமுதாயத்தின் அனைத்து பிரிவினரும் பங்கேற்ற முதல் போராட்டம் இது. மக்களுக்கு அரசு மீது இருந்த அச்சம் அகன்றது. சிறை செல்வது புனித பயணமாக கருதப்பட்டது. சத்தியாகிரகம் என்ற ஆயுதம் கூர்மையாக்கப்பட்டது. இந்து முஸ்லிம் மக்களை இணைத்த பெருமை இந்த இயக்கத்திற்கு உண்டு. மக்களுக்கு ஒரு ஆன்ம பலத்தை அளித்து அவர்களிடம் ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தியது. மக்களிடம் தங்கள் கல்வி, சட்டம், உற்பத்தி ஆகியவற்றில் சுய தேவையை பெற தூண்டியது. நூற்றலும் நெய்தலும் கதராடை அணிவதும் பெருமைக்குரியதாக மாற்றியது இந்த இயக்கம். மக்களிடம் தியாக உணர்வை தோற்றுவித்தது. இந்த இயக்கம் உண்மையில் ஒரு மக்கள் இயக்கமாக இருந்தது. இதில் லட்சக்கணக்கான இந்தியர்கள் அமைதியான வழிகளில் அரசாங்கத்துக்கு எதிராக பகிரங்க போராட்டத்தில் பங்கேற்றனர். இந்த இயக்கத்தின் வீச்சைக் கண்டு ஆங்கில அரசு திகைத்து போனது. நாட்டில் மத நல்லிணக்கம் வெளிப்பட்டது. மக்கள் தங்கள் அரசியல் உரிமைகள் குறித்து விழிப்புணர்வு பெற்றனர். அந்நிய பொருட்கள் புறக்கணிக்கப்பட்டதால் இந்திய வணிகர்களும் ஆலை உரிமையாளர்களும் நல்ல லாபம் ஈட்டினர். சர்க்கரை இறக்குமதி கணிசமாக குறைந்தது. இறுதியாக இந்த இயக்கம் மகாத்மா காந்தியை மக்கள் தலைவராக நிலைநிறுத்தியது. நிறைவாக இந்த இயக்கம் தொடர்ந்து செயல்படாமல் தோல்வியுற்ற போதிலும் இந்திய மக்களிடம் தோற்றுவித்த சக்தியும் வேகமும் பின்னாளில் நடந்த அரசியல் போராட்டங்களுக்கு உரமாய் அமைந்தது. இந்திய மக்களுக்கு எத்தகைய துன்பத்தையும் தாங்கும் சக்தி உண்டு என்பதை எடுத்துக்காட்டியது. நன்றி.
1: இதுவரை ஒத்துழையாமை இயக்க தினத்தையொட்டி உரை வழங்கியவர் தென் திருவிதாங்கூர் இந்து கல்லூரியின் மேனாள் இணை பேராசிரியர் மற்றும் துறை தலைவர் முனைவர் எஸ் பகவதி பெருமாள் அவர்கள். படைப்பு நாகர்கோயில் வானொலி நிலையம்.
2: The Kaveri Engineering College, Autonomous.
3: Biomedical, Civil and Computer Science Engineering, Electrical and Electronics Engineering, Electronics and Communication Engineering, Mechanical Engineering, B.Tech, Artificial Intelligence and Data Science, Information Technology, Chemical Engineering and Agricultural Engineering, Ph.D. Electrical and Electronics Engineering, MCA, MBA போன்ற படிப்புகள் சிறந்த முறையில் தகுதி பெற்ற பேராசிரியர்களால் கற்பிக்கப்படுகிறது.
2: The Kaveri Engineering College, Autonomous, Mecheri, Salem. Call 952-49-36156.
4: நமது போச்சம்பள்ளியின் புதிய ஜவுளி சாம்ராஜ்யமான ஜி கே சில்க்ஸ் அண்ட் ரெடிமேட்ஸில் பர்ச்சேஸ் செய்யும் வாடிக்கையாளர்களுக்கு பிக்அப் டிராப் வசதி செய்யப்பட்டுள்ளது. ஜி கே சில்க்ஸ் அண்ட் ரெடிமேட்ஸ், குள்ளனூர், போச்சம்பள்ளி. செல் 6369252

0: முழங்கால்ல வலியா, மூட்டு பிரச்சனையா? சேலம் குறிஞ்சி சூப்பர் ஸ்பெஷாலிட்டிஸ் மருத்துவமனை இப்போ ரோபோட்டிக் ஜாயிண்ட் ரீப்ளேஸ்மெண்ட் சிகிச்சை, விரைவான நலம், பாதுகாப்பான சிகிச்சை. குறிஞ்சி மருத்துவமனை, நம்பிக்கையின் பெயர்.
1: உங்க குழந்தைகளோட கல்லூரி படிப்பு தரமானதாகவும் ஒழுக்கத்துடனும் கேம்பஸ் இன்டர்வியூ பெஸ்டாவும் இருக்கணும்னு யோசிக்கிறீங்களா? அப்ப பொள்ளாச்சியில் இருக்கிற டாக்டர் மகாலிங்கம் காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் அண்ட் டெக்னாலஜி தான் ரைட் சாய்ஸ்.
2: மைக்ரோசாஃப்ட், அமேசான் மாதிரி 200க்கும் மேற்பட்ட MNC கேம்பஸ் ரிக்குயர்மென்ட் இருக்கு. லேட்டஸ்ட் இண்டஸ்ட்ரீஸ் ரெலெவன்ட் கோர்ஸும் சொல்லி தராங்க.
1: MCT பொள்ளாச்சி கவுன்சிலிங் கோ 2706, கால் 9942955540.
3: தர்மபுரி மாவட்டத்தில் அட்டோனமஸ் அந்தஸ்து பெற்ற முதல் பொறியியல் கல்லூரி ஸ்ரீனிவாசா பொறியியல் கல்லூரி.
4: உடனடி வேலை வாய்ப்பை பெற்று தரும் பாடப்பிரிவுகள்.
3: ஃபார் அட்மிஷன்ஸ் காண்டாக்ட் ஸ்ரீனிவாசா பொறியியல் கல்லூரி ஆட்டோனமஸ், பொம்மிடி, தர்மபுரி டிஸ்ட்ரிக்ட். கால் 9025400159. கவுன்சிலிங் கோ 2683.
5: பாட்டி, கொழுக்கட்டை சாப்பிடுறீங்களா?
6: அதெல்லாம் செய்ய தெரியுமா? அப்படியே எங்க அம்மாவோட கைப்பக்குவோம்.
7: அணில் கொழுக்கட்டை மாவு, பாரம்பரிய சுவை என்றென்றும்.
8: நான் எப்பவுமே மிஸ்டர் கோல்ட் கடலை எண்ணெய் தான் வாங்குறேன். ஏன் தெரியுமா? கலப்பட எதுவும் இல்லாத 100% கடலை எண்ணெய்.
9: சமையல் டேஸ்டாவும் இருக்கும், ஹெல்தியாவும் இருக்கும்.
8: சாதாரண ஆயில் 3 ஸ்பூனுக்கு பதிலா மிஸ்டர் கோல்ட் கடலெண்ணெய் 2 ஸ்பூன் ஊத்துனா போதும். நீங்க சொன்ன எல்லாமே கரெக்ட்.
10: மிஸ்டர் கோல்ட் 100% கடலெண்ணெய், எல்லாமே கரெக்ட்.

0: நம்ம சென்னை சில்க்ஸின் ஆடி பிளாஸ்ட் அப் டு 50% தள்ளுபடி. சேவிங்ஸ் பிளாஸ்ட் கலெக்ஷனும் பிளாஸ்ட் தி சென்னை சில்க்ஸ்.
1: கல்யாணத்துல கவனிச்சியா?
2: பொண்ணும் மாப்பிளையும் ரொம்ப அழகு.
1: அதோட வெள்ளி சீர்வரிசை பாத்திரங்கள், வெள்ளி பூஜை சாமான்கள், விளக்கு, குடம், தட்டுன்னு பல பலன்னு வெள்ளி பார்க்கவே வித்தியாசமா அழகழகா அருமையா இருக்கு.
3: இருக்காதா பின்ன? எல்லாமே மங்களன் மங்கள் வெள்ளி பொருட்களாச்சு. மங்களன் மங்கள்ல 92.5% தரத்துலதான் எல்லா வெள்ளி சாமான்களையும் தராங்க. உங்கள் வீட்டு விசேஷங்களுக்கு தேவையான வெள்ளி பொருட்கள் அனைத்தும் மிக மிக பிரம்மாண்ட தனித்தனி பிரிவுகளில். வெள்ளி கொலுசு மெட்டி கொடிகளுக்கு செய்கூலி சேதாரம் இல்லை. மங்களன் மங்கள், சேலம் மற்றும் திருச்சி.
4: தருமபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7 இது நீங்கள் கேட்டவை. நேர்களே, உங்களுடைய விருப்பப்படலை இந்த நிகழ்ச்சியில் ஒலிக்கணும்னா 0-43-42-24-40 இந்த வாட்ஸ்அப் எனக்கு உங்களுக்கு பிடிச்ச பாடல், அந்த பாடல் இடம்பெற்ற திரைப்படம், உங்கள் பேர், உங்களோட ஊரோட பேரையும் உங்களோட குரலில் குரல் பதிவாக பதிவு பண்ணி எங்களுக்கு அனுப்புவீங்க. உங்களுக்கு பிடிச்ச பாட்டையும் கேட்கலாம், உங்கள் குரலையும் நீங்கள் கேட்கலாம். ரெடியாக நேர்களே, நீங்கள் எங்கே இருந்தாலும் நான் சொன்ன நம்பருக்கு உங்களுக்கு பிடிச்ச பாடல் என்ன அப்படின்றது உங்கள் குரலே குரல் பதிவாக பதிவு பண்ணி எங்களுக்கு அனுப்புவீங்க. சரி, யாரோட பாட்டு முதல்ல வரப்போகுது, யார் எங்கிருந்து கேட்டிருக்காங்க அப்படின்னு கேட்போமா?
5: ஜருகிலிருந்து கோயின்சாமி பேசுறேங்க. கில்லிப்புறத்துலேருந்து ஒரு பாட்டு.
6: Doom, shak, doom, doom, doom, shak, doom, doom, doom.

0: நேர்களை நாம் இதுவரை கேட்டோம் சேலம் மற்றும் திருச்சி மங்களன் மங்கள் மாபெரும் தங்க மாளிகை வழங்கிய நீங்கள் கேட்டோம். இந்நிகழ்ச்சியை வழங்கியோர் சேலம் மற்றும் திருச்சி மங்களன் மங்கள் மாபெரும் தங்க மாளிகை. தங்க நகைகள் பவுனுக்கு 1500 ரூபாய் ஆடி அதிரடி தள்ளுபடி August 17 வரை. தருமபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7 அலைவரிசைகளில் இது நீங்கள் கேட்டவை. உஷா சன்ஃபிளவர் ஆயில் வழங்கும் நீங்கள் கேட்டவை நிகழ்ச்சியை வழங்குவோர் உஷா சன்ஃபிளவர் ஆயில், ஆரோக்கியமான சமையல் எண்ணெய். ஆம்நேர்களே, நீங்கள் கேட்டவை நிகழ்ச்சி தான் இது. நீங்க விரும்பி கேட்ட பாடல்கள் தான் இந்த நிகழ்ச்சியில ஒழிச்சிட்டு இருக்கு. அழகழகான பாடல்கள், விதவிதமான பாடல்கள், நிறைய பேர் கேட்ட பாடல்கள், நிறைய பேர் கேட்காத பாடல்கள், நிறைய பாடல்களை அறிமுகப்படுத்துறது நம்ம வானொலி தாங்க. நிறைய நேயர்களுடைய ரசனைகள் வெவ்வேறா இருக்கு. அதை கேட்கும் போது நம் அட இந்த பாட்டு கூட நல்லா இருக்கே அப்படின்னு நிறைய நேயர்கள் நமக்கும் நல்ல பாடல்களை அறிமுகப்படுத்திருக்காங்கன்னு தாங்க சொல்லணும். சரிங்க, ஃபோன் எடுங்க. உடனே உங்களுக்கு பிடிச்ச பாடல் என்ன, அது எந்த திரைப்படம், நீங்கள் எந்த ஊர் அப்படின்றதையும் உங்கள் வாய்ஸில் வந்து வாய்ஸ் நோட்டாக ரெக்கார்ட் பண்ணி எங்களுக்கு அனுப்பி வைங்க. சரி, அடுத்ததாக யார் எங்கேருந்து என்ன பாடல் கேட்டிருக்காங்க, எந்த திரைப்படத்துலேருந்து கேட்டிருக்காங்க அப்படின்றத நம்ம கேட்போம்.
1: வணக்கம், அத்திமருத்துடரும் படம் முதல்வன் பாடல் முதல்வனே. நன்றி.

0: சன்ஃப்ளவர் ஆயில்.
1: கடத்தூர் ஸ்ரீ ஐயப்பா காலேஜ் ஆஃப் பார்மசி மத்திய மாநில அரசுகள் அங்கீகாரம் பெற்ற கல்லூரி டாக்டர் MGR பல்கலைக்கழக இணைவு பெற்றது. அட்மிஷன் நடைபெறுகிறது. 9443449892.
2: காலேஜ்ல படிக்கிறதே கை நிறைய சம்பளத்தோட நல்ல வேலை கிடைக்கணும்னு தான்.
3: அதுக்கு தான் டாக்டர் மகாலிங்கம் காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் அண்ட் டெக்னாலஜி இருக்கு. மைக்ரோசாஃப்ட், அமேசான் மாதிரி 200 மேற்பட்ட MNC கேம்பஸ் ரெக்ரூட்மெண்ட் அண்ட் லேட்டஸ்ட் இண்டஸ்ட்ரி ரெலவென்ட் கோர்ஸும் இருக்கு. ஹையஸ்ட் பேக்கேஜ் 51 lakhs per annum.
4: MCET பொள்ளாச்சி கோயம்புத்தூர். கவுன்சிலிங் கோட் 2706. கால் 9942955540.
5: கம்மி வட்டியில லோனு வேணுமா? அதுவும் ஆப்ல இருந்தா? ஆஹா,
6: மாட்டிக்கிட்டீங்க.
7: தெரியாத ஆப்பை தவிர்க்கவும்.
8: RBI சொல்கிறது,
7: விவரமா இருங்க, எச்சரிக்கையா இருங்க.

0: சன்ஃப்ளவர் ஆயில்.
1: குமாரபாளையம் எக்ஸல் கல்வி நிறுவனத்தின் நல்வாழ்த்துக்கள்.
2: டிகிரி படிச்சுட்டேன், டீச்சர் ஆகணும்னு ஆசை, என்ன பண்றது?
3: அதான் நம்ம போச்சம் வழியில குறைந்த கல்வி கட்டணத்துல படிக்கிறதுக்காகவே அண்ணா அறிவகம் கல்வியியல் கல்லூரி இருக்கே.
2: அண்ணா அறிவகம் கல்வியியல் கல்லூரி, புது மோட்டூர், போச்சம்பள்ளி.

0: ஆயிஷா சன்ஃப்ளவர் ஆயில்.
1: நேரம் 10:44. உஷா சன்ஃப்ளவர் ஆயில் வழங்கிக் கொண்டிருக்கும் நீங்கள் கேட்டவை நிகழ்ச்சியை வழங்கிக் கொண்டிருப்போர் உஷா சன்ஃப்ளவர் ஆயில். ஆம்நேர்லேயே உங்களுடைய விருப்பப்படல் நிகழ்ச்சியில் ஒழிச்சிட்டு இருக்கு. இது நீங்கள் கேட்டவை நிகழ்ச்சி. நேர்லே சாலையில் போகும்போது நீங்கள் குறைஞ்ச வேகத்தில் போங்க. அதே மாதிரி டூ வீலரில் போகும்போது மறக்காமல் ஹெல்மெட் போட்டுட்டு போங்க. சாலையில் அதிக வேகம் போகிறத தவிர்க்கலாம். நமக்கும் நல்லது, நம்ம சுற்றி இருக்கவங்களுக்கும் நல்லது, நாட்டுக்கும் நல்லதுன்னு சொல்லலாம். நிகழ்ச்சியில் அடுத்ததாக யாரோட விருப்ப பாடல், யார் எங்கேருந்து என்ன பாடல் கேட்டிருக்காங்க அப்படின்னு கேட்போமா?
2: என் பேர் சித்ரா, மேல்நாய்க்குடியிலிருந்து பேசுகிறேன். இனியவள் படத்திலிருந்து தென்றல் வந்து என்னடியே கேட்டது பாடல் போடுவோம். நன்றி, வணக்கம்.

0: ஒவ்வொரு வெற்றிக்கு பின்னால் ஒரு சரியான சாய்ஸ் இருக்கும். அந்த சாய்ஸ் சேலம் அன்னபூர்ணா பொறியியல் கல்லூரி.
1: ஆட்டோமொபைல் இன்ஜினியரிங், சிவில் இன்ஜினியரிங், கம்ப்யூட்டர் சயின்ஸ் மற்றும் எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் கம்யூனிகேஷன் இன்ஜினியரிங், எலக்ட்ரிக்கல் அண்ட் எலக்ட்ரானிக்ஸ், மெக்கானிக்கல், இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி, ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அண்ட் டேட்டா சயின்ஸ், பயோமெடிக்கல் இன்ஜினியரிங் என உலகத்தர இளநிலை படிப்புகள்.
0: மேலும் அனுபவமிக்க பேராசிரியர்கள், நவீன உள்கட்டமைப்பு, தொழில்துறை இணைப்பு, சிறந்த வேலைவாய்ப்புகளை பெற்று தரும் ஒரே கல்லூரி அன்னபூர்ணா பொறியியல் கல்லூரி. அட்டானமஸ், சங்ககிரி மெயின் ரோட், சேலம். கவுன்சிலிங் கோட் 2648.
2: பாட்டி, கொழுக்கட்டை சாப்பிடுறீங்க?

0: Electronics and Communication Engineering, Electrical and Electronics, Mechanical, Information Technology, Artificial Intelligence and Data Science, Biomedical Engineering என உலகத்தர இளநிலை படிப்புகள்.
1: மேலும் அனுபவமிக்க பேராசிரியர்கள், நவீன உள்கட்டமைப்பு, தொழில்துறை இணைப்பு, சிறந்த வேலைவாய்ப்புகளை பெற்றுத்தரும் ஒரே கல்லூரி அன்னபூர்ணா பொறியியல் கல்லூரி, அட்டானமஸ், சங்ககிரி மெயின் ரோட், சேலம். கவுன்சிலிங் கோட் 2648.
2: கொழுக்கட்டை சாப்பிடுறீங்களா?
3: அதெல்லாம் செய்ய தெரியுமா? அப்படியே எங்க அம்மாவோட கைப்பக்குவோம்.
4: அணில் கொழுக்கட்டை மாவு, பாரம்பரிய சுவை என்றென்றும்.
5: நேரம் 10:50 நிமிடம். நேர்கள் கேட்டு ரசித்துக் கொண்டிருப்பது தருமபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7 அலைவரிசைகளில். இது நீங்கள் கேட்டவை. நீங்கள் கேட்டவை நிகழ்ச்சியில் உங்களுடைய விருப்ப பாடல்களை கேட்டு ரசிச்சுக்கிட்டே இருக்கீங்க. அடுத்ததாக யாரோட பாடல் வரப்போகுது, யார் எங்கிருந்து என்ன பாடலை கேட்டிருக்காங்க அப்படின்னு கேட்போமா?
6: சேலம் கருங்கல்பட்டி சண்முகம் பேசுகிறேன். காதலுக்கு மரியாதை படத்திலிருந்து ஆனந்த குயிலின் பாட்டு பாடுங்க. மகிழ்ச்சி, நன்றி.

0: தர்மபுரி மாவட்டத்தில் அட்டோனமஸ் அந்தஸ்து பெற்ற முதல் பொறியியல் கல்லூரி ஸ்ரீனிவாசா பொறியியல் கல்லூரி.
1: உடனடி வேலை வாய்ப்பை பெற்றுத்தரும் பாடப்பிரிவுகள்.
0: ஃபார் அட்மிஷன்ஸ் காண்டாக்ட் ஸ்ரீனிவாசா பொறியியல் கல்லூரி அட்டோனமஸ், பொம்மிடி, தர்மபுரி டிஸ்ட்ரிக்ட். கால் 9025400159. கவுன்சிலிங் கோட் 2683.

0: sunflower oil.
1: ஏ பூஞ்சோல, அடியே பூஞ்சோல, தா என் போன்ல ஒரு மசாஜ் வந்திருக்கு பாரு, என்னன்னு பார்த்து சொல்லு பிள்ள.
2: பாஞ்சால, அது மசாஜ் இல்லடி, மெசேஜ். நல்லா சொன்னப்போ
1: படிச்சுட்டேன்னு ரொம்ப அல்ட்டிக்காத. சரி சரி, அந்த மெசேஜ்ல என்ன போட்டிருக்குன்னு பார்த்து சொல்லு.
2: அடியாத்தி, உன் அக்கவுண்ட்டுக்கு 10 லட்சம் பணம் போட போறாங்களாமே.
1: என்னது 10 லட்சமா? எங்க வரணும், எப்ப வரணும், சீக்கிரம் கேட்டு சொல்லு பிள்ள.
2: அடியே பாஞ்சால, நீ பாட்டுக்கு விவரம் புரியாம அப்படி இப்படி போயிட போற, அது ஒரு தப்பான மெசேஜ். இப்படிதான் பல பேருக்கு அனுப்பி பல பேரு ஆண்டி ஆயி போய் உக்காந்துருக்காங்க.
1: அம்மாடி, இப்படி இல்லாமா ஏமாத்துறாங்க?
2: அட ஆமா பாஞ்சால, இந்த ஓடிபி, பேங்க் டீடைல்ஸ் இதெல்லாம் யாரு கேட்டாலும் கொடுக்க கூடாது. நம்ம தான் உசாரா இருக்கணும். புரிஞ்சதா?
1: நல்லாவே புரிஞ்சது. இனிமே நான் போய் ஏமாறுவனா? விழிப்புடன் இருப்போம்.
2: பொது நலன் கருதி
1: தர்ம புரிப்பான்பலை 102.5.
3: நேர்களே, இன்று காலை 11:05 பூவே பெண் பூவே, இன்னைக்கு பாவையர் விருப்பமா வளம் வரப்போகுது. இன்னைக்கு பூவை பெண் பூவை நிகழ்ச்சியில உங்களுடைய விருப்ப பாடல்களை நீங்க கேட்டு ரசிக்க போறீங்க. நீங்க என்ன பாடல் கேட்க இருக்கீங்கன்றதை இப்பவே நீங்க செலக்ட் பண்ணி வச்சுக்கோங்க தோழிகளே. மறக்காதீங்க சகோதரிகளே, இன்று காலை 11:20 பூவே பெண் பூவே பாவையர் விருப்பமாக வளம் வரப்போகுது. நேர்களை, நாம் இதுவரை கேட்டு ரசித்தோம் உஷா சன்ஃபிளவர் ஆயில் வழங்கிய நீங்கள் கேட்டவை. இந்நிகழ்ச்சியை இதுவரை வழங்கியோர் உஷா சன்ஃபிளவர் ஆயில், ஆரோக்கியமான சமையல் எண்ணெய். மற்றொரு நாள் மற்றொரு நிகழ்ச்சியில் சந்திக்கிறேன் நேர்களே. அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன். கௌசல்யா ராஜா, நன்றி, வணக்கம் நேர்களே. நேரம் காலை 11:00. நேயர்கள், இனி கேட்கலாம்

தர்மபுரி, கடத்தூர், இனிமை சேமியா மற்றும் மாவு வகைகள் வழங்கும் கேட்டால் சுவைக்கும். இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர் தர்மபுரி, கடத்தூர், இனிமை சேமியா மற்றும் மாவு வகைகள்.

0: மற்றும் மாவு வகைகள் வழங்கும் கேட்டால் சுவைக்கும்.
1: வணக்கம் நேர்களே, இன்னைக்கு நம்ம கிச்சன்ல ரெஸ்டாரண்ட் ஸ்டைல் ஆனா வீட்லயே ஈஸியா செய்யக்கூடிய ஒரு சம்ம ரெசிபியை தான் பார்க்க போறோம். அதுதான் கிரீமி கார்லிக் பட்டர் சிக்கன்.
2: ஒவ்வொரு கையிலும் ருசிகள் மாறும், ஒவ்வொரு ருசியிலும் பசிய மாறும். சமையல் ஆறு வகை கலை அல்லவா.
1: இந்த கார்லிக் பட்டர் சிக்கனை நம்ம ரெஸ்டாரண்ட்ல எவ்வளவு டேஸ்டா சாப்பிடுவோமோ அதே மாதிரிதான் வீட்டுல செய்யற மாதிரி சொல்லி தர போறேன். ஒரு பென் பேப்பரை எடுத்து சீக்கிரமா நோட் பண்ணிக்கோங்க. தேவையான பொருட்கள்: எலும்பில்லாத சிக்கன் 500 கிராம், வெண்ணெய் 2 டேபிள்ஸ்பூன், பூண்டு 10 பல் பொடி பொடியா நறுக்கிக்கோங்க, ஃப்ரெஷ் கிரீம் 1/2 கப், பால் 1/4 கப், மிளகு தூள் 1 டீஸ்பூன், சில்லி ஃபிளேக்ஸ் 1 டீஸ்பூன், மிக்சடு ஹெர்ப்ஸ் 1 டீஸ்பூன், உப்பு தேவையான அளவுக்கு, கொத்தமல்லியை கொஞ்சமா எடுத்துக்கோங்க, பிளேட்டிங்க்கு யூஸ் ஆகும். செய்முறையை பார்த்துடலாமா? முதல்ல 500 கிராம் போன்லெஸ் சிக்கனை எடுத்து அதில் கொஞ்சமாக உப்பு மிளகு தூளும் சேர்த்து மிக்ஸ் பண்ணி வச்சுக்கோங்க ஒரு 10 நிமிஷத்துக்கு. இப்போ ஒரு பேன் அடுப்பில் வச்சு 2 டேபிள்ஸ்பூன் பட்டர் போடுங்க. பட்டர் உருகினதும் நம்ம பொடி பொடியாக நறுக்கியிருக்கிற பூண்டை எடுத்து சேர்த்துக்கோங்க. அந்த பூண்டு வாசனை போகிற வரைக்கும் நல்லா வதக்கிக்கோங்க. அடுத்தது சிக்கனை சேர்த்து நல்லா கோல்டன் ப்ரௌன் ஆகிற வரைக்கும் சிக்கனை வேக வச்சுக்கோங்க. சிக்கன் நல்லா வெந்ததும் 1 டீஸ்பூன் சில்லி ஃப்ளேக்ஸ், 1 டீஸ்பூன் மிக்ஸ்டு ஹெர்ப்ஸ் சேர்த்து கிளறி விட்டுக்கோங்க. இப்போது 1/2 கப் பால் சேர்த்து 1 நிமிஷம் கொதிக்க விடுங்க. அதுக்கப்புறம் 1/2 கப் ஃப்ரெஷ் க்ரீமும் சேர்த்துக்கோங்க. லோ ஃப்ளேமில் 3 நிமிஷத்துக்கு விட்டுருங்க. சாஸ் கெட்டியாக க்ரீமியாக மாற ஆரம்பிக்கும். அப்போ தான் நம்மளோட டிஷ் ரெடி ஆயிடுச்சுன்னு அர்த்தம். கடைசியாக கொஞ்சமாக கொத்தமல்லியை தூவி விட்டு ஒரு பிளேட்டில் போட்டு சர்வ் பண்ணிங்கன்னா சூப்பராக ரெஸ்டாரண்ட் ஸ்டைல்லே கிரீமி கார்லிக் பட்டர் சிக்கன் ரெடி.

இதை நம்ம பட்டர் நான், கார்லிக் பிரெட், சப்பாத்தி இல்லைனா ரைஸ் கூடவே சேர்ந்து சாப்பிடலாம். இன்னும் கொஞ்சம் வேணும்னு சொல்லி எல்லாம் கேட்டு சாப்பிடுவாங்க.

0: வீட்டில் மறக்காம ட்ரை பண்ணி பாருங்க. நன்றி நேயர்களே.
1: நேயர்கள் இதுவரை கேட்டது தருமபுரி கடத்தூர் இனிமை சேமியா மற்றும் மாவு வகைகள் வழங்கிய கேட்டால் சுவைக்கும். இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர் தருமபுரி கடத்தூர் இனிமை சேமியா மற்றும் மாவு வகைகள்.

0: தருமபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7 அணில் கொழுக்கட்டை மாவு வழங்கும் பூவே பெண் பூவே இந்நிகழ்ச்சி வழங்குவோர். இன்றைய நிகழ்ச்சியில் அனைத்தையும் வழங்கும் அணில் கொழுக்கட்டை மாவு பாரம்பரிய சுவை என்றென்றும்.
1: அணில் கொழுக்கட்டை மாவு

0: தருமபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7.
1: ஆகாசவாணி

0: நேற்று மாலை தமிழ்நாடு முதலமைச்சர் ச. ஜோசப் விஜய் அவர்கள், இந்திய குடியரசுத் தலைவர், மத்திய உள்துறை அமைச்சர் மற்றும் தமிழ்நாடு முதலமைச்சர் பதக்கங்களை காவல் படையினருக்கு வழங்கி சிறப்பித்த நிகழ்ச்சியின் வானொலி தொகுப்பு.
1: மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் ச. ஜோசப் விஜய் அவர்கள் நேற்று மாலை சென்னை எழும்பூர் ராஜரத்தினம் விளையாட்டு அரங்கில் நடைபெற்ற விழாவில் காவல்துறை, ஊழல் தடுப்பு மற்றும் கண்காணிப்பு துறை, தீயணைப்பு மற்றும் மீட்பு பணிகள் துறை, சிறைகள் மற்றும் சீர்திருத்த பணிகள் துறைகள், ஊர்காவல் மற்றும் குடிமை பாதுகாப்பு படை மற்றும் தடய அறிவியல் துறையினருக்கு பதக்கங்களை வழங்கினார். திருப்பூர் மாநகர இணையாணையர் அஜய் ஜோஷி அவர்களின் தலைமையில் காவல் படையினரின் அணிவகுப்பு மரியாதை முதலமைச்சருக்கு வழங்கப்பட்டது. அணிவகுப்பு மரியாதையின் முடிவில் பெருமை மிகுந்த குடியரசுத் தலைவரின் கொடி தமிழ்நாடு காவல்துறைக்கு வழங்கப்பட்டது. அதன்பின் தமிழ்தாய் வாழ்த்து பாடலோடு நிகழ்ச்சி இனிதே தொடங்கியது. தொடர்ந்து தமிழ்நாடு காவல்துறை இயக்குனர் வரவேற்புரை வழங்கினார். அப்போது பேசிய அவர், இன்று வழங்கப்பட்ட பதக்கங்கள் எமது படையினரின் அர்ப்பணிப்பு, நேர்மை, உயரிய தியாகம் ஆகியவற்றிற்கு சமர்ப்பணம். இந்நிகழ்வின் மூலம் தமிழ்நாடு காவல்துறை ஸ்திரமான உறுதிப்பாட்டுடன், அர்ப்பணிப்புடன், கடமையுணர்வுடன், உண்மையுடனும் தமிழக மக்களுக்கு சேவையாற்றும் என்பதை முதலமைச்சர் அவர்களுக்கு எடுத்துரைக்க விரும்புகிறேன். அரசின் நோக்கமான அனைவருக்கும் பாதுகாப்பு என்பதை நிலைநிறுத்த நாங்கள் அயராது பாடுபடுவோம். தமிழ்நாடு முழுமைக்கும் பாதுகாப்பு, பொது அமைதி, சட்டம் ஒழுங்கு உறுதி செய்யப்படும் என்று கூறினார்.
2: மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களுக்கும், மாண்புமிகு அமைச்சர் பெருமக்களுக்கும், மரியாதைக்குரிய தலைமை செயலாளர் அவர்களுக்கும், அதிகாரிகளுக்கும், பத்திரிகை மற்றும் குறுந்துறை நண்பர்களுக்கும் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த விழாவிற்கு தலைமை தாங்கி சிறப்பாக பணியாற்றிய போலீஸ், ஃபயர் அண்ட் ரெஸ்கியூ சர்வீசஸ், பிரிசன் அண்ட் கரெக்ஷனல் சர்வீசஸ், ஹோம்கார்ட் மற்றும் ஃபொரன்சிக் டிபார்ட்மெண்ட் சேர்ந்த அதிகாரிகள் மற்றும் ஆளுநர்களுக்கு பதக்கங்களை வழங்குவதற்கு, போஸ்டல் செக்யூரிட்டி குரூப்புக்கு சர்வேலன்ஸ் அண்ட் பெட்ரோலிங்காக புதிதாக 42 ஃபோர் வீலர்ஸ் மற்றும் 96 டூ வீலர்ஸ் விளங்குவதற்கும் இந்த விழாவுக்கு வருகை தன் மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களை வருக வருக என் அன்புடன் வரவேற்கிறேன். சார், யுவர் பிரசன்ஸ் வில் என்கரேஜ் அண்ட் மோட்டிவேட் த யூனிஃபார்ம் சர்வீசஸ் பர்சனல் to contribute more for the safety and security of the public in our state. இந்த விழாவில் கலந்து கொண்டு உள்ள மாண்புமிகு அமைச்சர் பெருமக்களையும், மரியாதைக்குரிய தலைமை செயலாளர் அவர்களையும் மற்றும் அனைத்து அதிகாரிகளையும் அன்புடன் வரவேற்கிறேன். இன்று பதக்கங்களை தேரும் அனைவருக்கும் என் மன்மார்ந்த வாழ்த்துகள். தங்களையும் தங்கள் குடும்பத்தினர் அனைவருக்கும் வரவேற்பதில் மகிழ்ச்சி அளிக்கிறேன். இந்த விழாவில் பங்கேற்று உள்ள பிரேட் கண்டிஜென்ட், கல்ச்சுரல் டீம் மற்றும் இவ்விழா சிறப்பாக நடைபெற பணி ஆற்றிய அனைவரும் அன்புடன் வரவேற்கிறேன். மேலும் இவ்விழாவில் பங்கேற்றுள்ள பத்திரிகை மற்றும் ஊடகத்துறை நண்பர்களையும் மன்மார்ந்த வரவேற்கிறேன்.
3: சார், the medals being presented today are a tribute to the dedication, integrity and exemplary devotion to duty displayed by our personnel. On this occasion, I reaffirm to the Chief Minister of Tamil Nadu that the Tamil Nadu Police's unwavering commitment to serve the people of Tamil Nadu with dedication, professionalism and integrity. Sir, we will continue to work with determination to uphold the government's vision of ensuring the safety and security of every citizen, maintaining peace

0: public safety and law and order across the state. Once again, I extend a warm welcome to all our distinguished guests for their gracious presence. Nandri Vanakkam.
1: அடுத்ததாக முதலமைச்சர் அவர்கள் அரும்பணியாற்றியவர்களுக்கு பதக்கங்களை வழங்கி சிறப்பித்தார். தொடர்ந்து சீரிய முறையில் பணியாற்றி வரும் அதிகாரிகள் மற்றும் வீரர்களுக்கு காவல்துறை உயரதிகாரிகள் பதக்கங்களை வழங்கி கௌரவித்தனர். கடல் நம் எல்லை மட்டுமல்ல, அது நம் பாதுகாப்பின் முதல் அரண். அந்த அரணை இரவும் பகலும் விழிப்புடன் காக்கும் தமிழ்நாடு காவல்துறையின் கடலோர பாதுகாப்பு குழுவின் செயல்திறனை வலுப்படுத்தும் விதமாக 42 புதிய நவீன 4 சக்கர வாகனங்களையும் 96 இருசக்கர வாகனங்களையும் மக்கள் சேவைக்காக முதலமைச்சர் அவர்கள் கொடியசைத்து தொடங்கி வைத்தார். தொடர்ந்து மோப்பநாய் பிரிவின் சாகச நிகழ்ச்சி நடைபெற்றது. இதில் உதவி ஆய்வாளர் பி மாணிக்கம், பயிற்சியாளர் கருப்பையா ஆகியோருடன் மோப்பநாய் ராக்கி முதலமைச்சர் அவர்களுக்கு பூங்கொத்து வழங்கி தனித்துவமான வரவேற்பை அளித்தது. அடுத்து அதிதீவிர படை கமாண்டோக்களின் துல்லியமான திட்டமிடல், அதிவேக செயல்பாடு மற்றும் உயிர்காக்கும் திறமையை வெளிப்படுத்தும் பிணைய கைதிகள் மீட்பு ஒத்திகை நடைபெற்றது. அதனைத் தொடர்ந்து நடைபெற்ற காவல் படையின் வீரர் வீராங்கனைகளின் இருசக்கர மோட்டார் வாகன சாகசங்கள் காண்போரை சிலிர்க்க செய்தது. நிறைவாக சென்னை பெருநகர காவல் ஆணையாளர் ஏ அமல்ராஜ் அவர்கள் நன்றியுரை நல்கினார். அவர் பேசும் பொழுது,
2: பெருமதிப்பிற்கும் மரியாதைக்கும் உரிய மாண்புமிகு தமிழக முதலமைச்சர் அவர்களுக்கும், மரியாதைக்குரிய அமைச்சர் பெருமக்களுக்கும், அரசு உயர் அதிகாரிகள், காவல்துறை அதிகாரிகள், காவல்துறையினர் மற்றும் இந்நிகழ்ச்சியில் கலந்து கொண்ட விருந்தினர்கள் அனைவருக்கும் என் மாலை வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். எனக்கு போதுமான பதக்கங்களை தாருங்கள், நான் உங்களுக்காக எந்த போரையும் வென்று காட்டுகிறேன் என்றார் பேரரசர் நெப்போலியன். பதக்கங்கள் வெறும் உலோகங்கள் அல்ல, அவை வீரத்தின் வடிவமைப்பு, தியாகத்தின் பிரதிபலிப்பு, ஒழுக்கத்தின் வெளிப்பாடு, திறமையின் அங்கீகாரம். இந்நிகழ்ச்சி இன்று பதக்கங்களை பெற்றவர்கள் தங்களின் நடத்தையினாலும் தொடர் செயல்பாடுகளினாலும் தாங்கள் அணியும் பதக்கங்களுக்கு மேலும் பெருமை சேர்க்க வேண்டும் என்ற அழைப்பு. இன்று பதக்கம் பெறாதவர்கள் தங்களுடைய சிரத்தையின் மூலமாக தங்களை பதக்கங்களுக்கு உரியவர்களாக மாற்றிக்கொள்வதற்கான ஒரு அழைப்பு இந்த நிகழ்ச்சி. இன்றைய பதக்கம் அளிப்பு விழா தமிழக காவல்துறை, தீயணைப்பு துறை, பிரிசன் துறை மற்றும் போரன்சிக் சயின்ஸ் துறை மற்றும் ஊர்காவல் படையினருக்கு ஒரு தங்களுடைய சீரிய செயல்பாடுகளுக்கும் பெரிய சாதனைகளுக்கும் அரிய சிறப்புகளுக்கும் அவர்கள் பெறும் உயரிய அங்கீகாரம். இவர்கள் பணியில் ஆற்றிய சிறப்புகளை உலகிற்கு எடுத்துக்காட்டும் பெருமை மிகு தருணம் இது. இன்று ஒவ்வொரு வீரரும் வீராங்கனையும் தங்கள் உழைப்பு, தியாகம், அர்ப்பணிப்பு மற்றும் ஒழுக்கம் மூலம் இந்த கௌரவத்தை பெற்றுள்ளனர். மாண்புமிகு தமிழக முதலமைச்சர் திரு ஜோசப் விஜய் அவர்களால் வழங்கப்படும் இந்த பதக்கங்கள் ஒவ்வொருவருக்கும் புதிய ஊக்கத்தையும் உத்வேகத்தையும் ஆற்றலையும் நிறையவே அளிக்கிறது. இந்த பதக்கங்கள் நம் அறிஞர் மனதிலும் வெற்றியின் நம்பிக்கையை வேரூன்ற செய்கிறது. இந்த விழா சிறப்பிக்க இன்று இங்கு வந்து பதக்கங்களை வழங்கிய மாண்புமிகு தமிழக முதலமைச்சர் அவர்களுக்கு மனமார்ந்த நன்றியை உரித்தாக்கிக் கொள்கிறேன். இன்று இவ்விழா மாண்புமிகு அமைச்சர்கள் மற்றும் அரசு உயர் அதிகாரிகள் அனைவரின் சீர்மிகு வருகையால் சிறப்படைந்துள்ளது. உங்கள் அனைவருக்கும் என் மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். இங்கு

0: இன்று வருகை புரிந்துள்ள பதக்கங்களை பெற்ற வீரர்களின் குடும்பத்தார், விருந்தினர்கள், பத்திரிகை மற்றும் ஊடகத் துறையினர் அனைவருக்கும் என் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். உங்கள் வருகை இந்த விழாவை பிரகாசமாக்கியுள்ளது. இன்றைய அழகுமிகு அணிவகுப்பில் மெடுக்குடன் பங்கெடுத்த காவலர்கள் அனைவருக்கும் என் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த விழாவிற்கு வருகை தந்த சட்டமன்ற நாடாளுமன்ற உறுப்பினர்கள், மரியாதைக்குரிய சபாநாயகர் அவர்கள் மற்றும் அமைச்சர் பெருமக்கள் அனைவருக்கும் நன்றி.
1: நன்றி உரைக்கு பின் அனைவர் நெஞ்சையும் தேசப்பற்று நிறைக்க நாட்டுப்பண் இசைக்க நிகழ்ச்சி இனிதே நிறைவுற்றது.
2: இதுவரை நேற்று மாலை தமிழ்நாடு முதலமைச்சர் ச. ஜோசப் விஜய் அவர்கள், இந்திய குடியரசுத் தலைவர், மத்திய உள்துறை அமைச்சர் மற்றும் தமிழ்நாடு முதலமைச்சர் பதக்கங்களை காவல் படையினருக்கு வழங்கி சிறப்பித்த நிகழ்ச்சியின் வானொலி தொகுப்பை கேட்டீர்கள். படைப்பு சென்னை வானொலி நிலையம்.

0: தருமபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7 பூவே பெண் பூவே.
1: தருமபுரி மாவட்டத்தில் அட்டோனமஸ் அந்தஸ்து பெற்ற முதல் பொறியியல் கல்லூரி ஸ்ரீனிவாசா பொறியியல் கல்லூரி.
2: உடனடி வேலை வாய்ப்பை பெற்றுத்தரும் பாடப்பிரிவுகள்.
1: ஃபார் அட்மிஷன்ஸ் காண்டாக்ட் ஸ்ரீனிவாசா பொறியியல் கல்லூரி அட்டோனமஸ், பொம்மிடி, தருமபுரி டிஸ்ட்ரிக்ட். கால் 9025400159. கவுன்சிலிங் கோட் 2683.
3: பிளஸ் டூ முடிச்சுட்டு நல்ல பிளேஸ்மெண்ட் தர காலேஜ பாத்துட்டு இருக்கீங்களா? மகேந்திரா தான் சூப்பர் ஆப்ஷன். நம்ம மகேந்திரா காலேஜஸ் தான் ட்ரைனிங் அண்ட் பிளேஸ்மெண்ட்ல கலக்கிட்டு இருக்காங்களே. முதலாம் ஆண்டில் இருந்து முறையான ட்ரைனிங், டாப் எம்என்சி கம்பெனிஸ் கூட சென்டர் ஆஃப் எக்ஸலன்ஸ், 250 மேற்பட்ட நிறுவனங்கள் வளாக தேர்வுக்கு வருகை, வருடம்தோறும் 2500 மாணவர்களுக்கு பணி நியமன ஆணை, தரமான பிளேஸ்மெண்ட்டுக்கு மகேந்திரா கல்வி நிறுவனங்கள்.
2: கான்டாக்ட் 8985712345 or visit www.mahindra.com.

0: நம்ம சென்னை சில்க்ஸின் ஆடி பிளாஸ்ட் அப் டு 50% தள்ளுபடி. சேவிங்ஸ் பிளாஸ்ட் கலெக்ஷனும் பிளாஸ்ட் தி சென்னை சில்க்ஸ்.
1: ஏபி மெடிக்கல் சென்டரில் மகளிர் மற்றும் மகப்பேறு மருத்துவம், மகளிருக்கான பொது மருத்துவம், கர்ப்பப்பை அகற்றுதல், புற்றுநோய் சிகிச்சை, குழந்தை இல்லா தம்பதிக்கு சிறப்பு சிகிச்சை என அனைத்து விதமான சிகிச்சைகளும் சிறந்த முறையில் அளிக்கப்படுகிறது.
2: ஏபி மெடிக்கல் சென்டர், சாரதா காலேஜ் ரோட், அழகாபுரம் போலீஸ் ஸ்டேஷன் அருகில், சேலம்.
3: காலேஜ்ல படிக்கிறதே கை நிறைய சம்பளத்தோட நல்ல வேலை கிடைக்கணும்னு தான்.
4: அதுக்குதான் டாக்டர் மகாலிங்கம் காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் அண்ட் டெக்னாலஜி இருக்கு. மைக்ரோசாப்ட், அமேசான் மாதிரி 200 மேற்பட்ட MNC கேம்பஸ் ரெக்ரூட்மெண்ட் அண்ட் லேட்டஸ்ட் இண்டஸ்ட்ரி ரெலவென்ட் கோர்ஸும் இருக்கு. ஹையஸ்ட் பேக்கேஜ் 51 lakhs per annum.
5: MCET பொள்ளாச்சி கோயம்புத்தூர். கவுன்சிலிங் கோட் 2706. கால் 9942955540.
6: டியர் ஸ்டூடெண்ட்ஸ், நல்ல பிளேஸ்மெண்ட்ஸ் தர காலேஜ் பாத்துட்டு இருக்கீங்களா? அப்ப மகேந்திரா தான் சூப்பர் சாய்ஸ். முதலாம் ஆண்டில் இருந்து முறையான ட்ரைனிங், டாப் MNC கம்பெனிஸ் கூட சென்டர் ஆஃப் எக்ஸலன்ஸ், வருடம் தோறும் 2500 மாணவர்களுக்கு பணி நியமன ஆணை, தரமான பிளேஸ்மெண்ட்டுக்கு மகேந்திரா கல்வி நிறுவனங்கள் தான் ஒரே சாய்ஸ்.
7: தொடர்புக்கு 8985712345.
8: சேலம் மற்றும் திருச்சி மங்களன் மங்கள் மாபெரும் தங்க மாளிகை நிறுவனத்தின் நல்வாழ்த்துக்கள்.
9: The Kaveri Engineering College, Autonomous.
10: Biomedical, Civil and Computer Science Engineering, Electrical and Electronics Engineering, Electronics and Communication Engineering, Mechanical Engineering, B.Tech, Artificial Intelligence and Data Science, Information Technology, Chemical Engineering and Agricultural Engineering, PhD, Electrical and Electronics Engineering, MCA, MBA போன்ற படிப்புகள் சிறந்த முறையில் தகுதி பெற்ற பேராசிரியர்களால் கற்பிக்கப்படுகிறது.
9: The Kaveri Engineering College, Autonomous, Mecheri, Salem. Call 952493615.
11: தருமபுரி மாவட்ட ஆட்சித்தலைவரிடமிருந்து வந்துள்ள ஓர் அறிவிப்பு. மக்கள் தொகை கணக்கெடுப்பு 2027 முதல் கட்டத்தில் வீட்டு பட்டியல் மற்றும் வீடுகளின் கணக்கெடுப்பு பணி இன்று முதல் இம்மாதம் 30 வரை மாவட்டம் முழுவதும் நடத்தப்பட உள்ளது. மக்கள் தொகை கணக்கெடுப்பு என்பது நாட்டின் வளர்ச்சி திட்டங்களுக்கு அடிப்படையாக விளங்கும் ஒரு முக்கியமான

0: தேசிய பணியாகும். கல்வி, சுகாதாரம், குடியிருப்பு, அடிப்படை வசதிகள் மற்றும் மக்கள் நலத்திட்டங்களை திட்டமிடுவதற்கு கணக்கெடுப்பு தரவுகள் பெரிதும் உதவுகின்றன. எனவே தருமபுரி மாவட்டத்தில் இக்கணக்கெடுப்பு பணி 2376 கணக்கெடுப்பாளர்களும் 399 மேற்பார்வையாளர்களும் நியமனம் செய்யப்பட்டுள்ளனர். கணக்கெடுப்பாளர்கள் உங்கள் இல்லத்திற்கு வரும்போது அவரை அன்புடன் வரவேற்று அவரது அடையாள அட்டையை சரிபார்த்து உங்கள் குடும்பம் மற்றும் வீட்டை பற்றிய துல்லியமான தகவல்களை வழங்கி இப்பணிக்கு முழு ஒத்துழைப்பு வழங்க வேண்டும். இத்தகவலை தருமபுரி மாவட்ட ஆட்சித்தலைவர் தெரிவித்துள்ளார்.
1: அப்படியே எங்க அம்மாவோட கைப்பக்குவோம்.
2: அணில் கொழுக்கட்டை மாவு, பாரம்பரிய சுவை என்றென்றும்.
3: தருமபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7 நாளைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்குவோர்
4: தருமபுரி டு கிருஷ்ணகிரி தேசிய நெடுஞ்சாலையில் அமைந்திருக்கும் நமது விஜய் சூப்பர் ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை.
5: மூட்டு மாற்று சிகிச்சைக்கு பிறகு விரைவா குணமடையணும்னா நீங்க சூஸ் பண்ண வேண்டிய மருத்துவமனை குறிஞ்சி மருத்துவமனை. இங்க ரோபோட்டிக் சர்ஜரி மற்றும் குறிஞ்சி ப்ளூம்ஸ் டிரான்சிஷனல் கேர் மூலம் விரைவா குணமடையலாம். குறிஞ்சி மருத்துவமனை, சேலம்.
6: 1978 முதல் சிறப்பாக செயல்பட்டு வரும் மகேந்திரா கல்வி நிறுவனங்கள் சேலம் மற்றும் நாமக்கல்.
7: 5 அட்டானமஸ் கல்லூரிகள் மற்றும் NAC A++ தர அந்தஸ்து பெற்ற கல்லூரிகள்.
6: வருடந்தோறும் 2500 மேற்பட்ட வேலை வாய்ப்புகளை பெற்று தரும் கல்வி நிறுவனம். விவரங்களுக்கு மகேந்திரா கல்வி நிறுவனங்கள் சேலம் மற்றும் நாமக்கல்.
7: தொடர்புக்கு 8985712345.
1: பாட்டி, கொழுக்கட்டை சாப்பிடுறீங்களா? அதெல்லாம் செய்ய தெரியுமா? அப்படியே எங்க அம்மாவோட கைப்பக்குவோம்.
2: அணில் கொழுக்கட்டை மாவு, பாரம்பரிய சுவை என்றென்றும்.
0: அணில் கொழுக்கட்டை மாவு வழங்கும் பூவி பெண் பூவி இந்நிகழ்ச்சி வழங்கிக் கொண்டிருப்போர் இன்றைய நிகழ்ச்சி அனைத்தையும் வழங்கும் அணில் கொழுக்கட்டை மாவு.
1: பாட்டி, கொழுக்கட்டை சாப்பிடுறீங்களா? அதெல்லாம் செய்ய தெரியுமா? அப்படியே எங்க அம்மாவோட கைப்பக்குவோம்.
2: அணில் கொழுக்கட்டை மாவு, பாரம்பரிய சுவை என்றென்றும்.
8: இது மிஸ்டர் கோல்ட் ஆயில விட தரமும் கம்மி, அளவும் கம்மி.
9: அளவும் கம்மியா? இது 1 லிட்டர் பாக்கெட் தானே?
8: இது மிஸ்டர் கோல்ட். 1 லிட்டர் ஆயில்னா இவ்வளவு இருக்கும், ஆனா இது வெறும் 800 ml தான். இத 1 லிட்டர் பாக்கெட்ல ஊத்தி 1 லிட்டர் மாதிரி விக்கிறாங்க.
9: அவங்க ஏமாத்திட்டாங்களா?
8: 1 லிட்டர்னு நம்பி நீங்க தான் ஏமாந்துட்டீங்க.
2: Mr. Gold Sunflower Oil.
0: பூவே பெண் பூவி பாவையர் விருப்பமாக சகோதரிகள் தங்களுக்கு பிடித்த பாடலை பெற அறிமுக சகோதரிகள் அழைக்க வேண்டிய தொலைபேசி எண்கள் 043342 என்ற முன்னிணைப்போடு, 244030 என்ற எண்ணோடு, 994868110 என்ற எண்ணிலும், மற்ற சகோதரிகள் 244031 என்ற எண்ணோடு, 994866520 என்ற எண்ணில் அழைத்து பங்கேற்கலாம். பூவி பெண் பூவி நிகழ்ச்சியில் இணைப்பில் இணையும் சகோதரி, வருக. வணக்கம்.
10: வணக்கம்.
0: வணக்கமா, யார் எங்கிருந்து? சொல்லுங்கம்மா, உங்களுக்கு பிடித்த பாடல்.
10: வசந்த கால பறவையில இருந்து தை மாசி பங்குன்னு போய் சித்திரை மாசம் அந்த பாட்டு போட்டு.
0: நன்றிம்மா.

0: எதிர்காலத்தை உருவாக்கும் இன்ஜினியராக வேண்டுமா?
1: உங்கள் கனவுகளுக்கு வலுவான அடித்தளம் சேலம் அன்னபூர்ணா பொறியியல் கல்லூரி. தரமான கல்வி, நவீன ஆய்வகங்கள், தொழில்துறை சார்ந்த பயிற்சிகள், சிறந்த வேலைவாய்ப்பு வழிகாட்டுதல் என மாணவர்களின் எதிர்காலத்திற்கான பெஸ்ட் சாய்ஸ் அன்னபூர்ணா பொறியியல் கல்லூரி. அட்டானமஸ், சங்ககிரி மெயின் ரோட், சேலம். கவுன்சிலிங் கோட் 2648.
2: இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்கள் தங்க மாளிகையின் ஆடி அதிரடி தள்ளுபடி ஜூலை 17 முதல் ஆகஸ்ட் 17 வரை. தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதம். மேலும் பவுனுக்கு 1500 ரூபாய் ஆதிரடி தள்ளுபடி. மங்களன் மங்கள் திருச்சி மற்றும் சேலம்.
3: பாட்டி, கொழுக்கட்டை சாப்பிடுறீங்களா?
4: அதெல்லாம் செய்ய தெரியுமா? அப்படியே எங்க அம்மாவோட கைப்பக்குவோம்.
5: அணில் கொழுக்கட்டை மாவு, பாரம்பரிய சுவை என்றென்றும்.
6: உங்கள் போச்சம்பள்ளி பாஸ்கர் ஜுவல்லரியின் புதிய ஜவுளி சாம்ராஜ்யம் ஜி கே சில்க்ஸ் அண்ட் ரெடிமேட்ஸ். 1500 மேல் வாங்கும் வாடிக்கையாளர்களுக்கு நிச்சய பரிசு. ஜி கே சில்க்ஸ் அண்ட் ரெடிமேட்ஸ், ஜி கே கிருஷ்ணமஹால் அருகில், குள்ளனூர் போச்சம்பள்ளி. அண்ணா.

0: நான் 12th முடிச்சிட்டேன். கரியருக்கு நல்ல ஸ்கோப் இருக்கிற காலேஜா பார்த்து இன்ஜினியரிங் சேரணும்.
1: அப்ப அதுக்கு ரைட் சாய்ஸ் நம்ம குமாரபாளையம் எக்ஸல் இன்ஜினியரிங் காலேஜ் ஆட்டோனமஸ் தான். ஏன்னா அங்க தேர்ட் இயர் படிக்கும் போதே 80% மேல மதிப்பெண் இருக்கிறவங்களுக்கு பெய்ட் இன்டர்ன்ஷிப் மூலம் படிக்கும் போதே வேலை வாய்ப்பு பெற்று தராங்க. 2025-26 கல்வியாண்டுல சுமார் 384 மாணவர்களுக்கு வேலை கிடைச்சிருக்கு. அது மட்டும் இல்லாம மாணவர்களுக்கு சென்டர் ஆஃப் எக்ஸலன்ஸ் அமைப்பின் மூலமா ஆப்பிள், மைக்ரோசாப்ட் போன்ற முன்னணி நிறுவனங்கள்ல ஏஆர் அண்ட் விஆர், 3D பிரிண்டிங் அண்ட் அட்வான்ஸ்டு டெக்னாலஜிஸ் எல்லாம் எக்ஸ்பர்ட்ஸ் மூலமா கத்து தந்து முன்னணி நிறுவனங்கள்ல வேலை வாய்ப்பும் பெற வழி செய்யறாங்க.
2: மேலும் விவரங்கள் எக்ஸல் இன்ஜினியரிங் காலேஜ் ஆட்டோனமஸ் குமாரபாளையம், கால் 9965523999.
3: சர்க்கரை நோய் சம்பந்தப்பட்ட அனைத்து பிரச்சனைகளுக்கும் தீர்வு கிடைக்கும் ஒரே இடம் அன்னை சர்க்கரை நோய் சிறப்பு சிகிச்சை மையம், குமாரசாமி பேட்டை, தர்மபுரி. தொடர்புக்கு 8608653440.
4: ஆனந்தம் விளையாடும்
5: வாமா வாமா ராசாத்தி, ஃபங்க்ஷனுக்கு எவ்வளவு நேரத்துக்கு தான் வரதா?
6: டா வரேண்ணே, பரவாயில்லையண்ணே, வீடு சூப்பரா கட்டிருக்கியே.
5: ஏதோமா என்னால முடிஞ்சது? வீடுலாம் எப்படிமா இருக்கு?
6: சூப்பரா இருக்குண்ணே. ஆனா ஒரு சின்ன விஷயம்.
5: என்னமா அது?
6: அந்த இபி மெயின் போர்டுல இருந்து எல்லா சுவிட்சுக்கும் டைரக்டா கனெக்ஷன் பண்ணி வச்சிருக்கு போல இருக்கே.
5: அதனால என்னமா?
6: அட என்னண்ணா இப்படி சொல்லிட்ட? எப்பவுமே மெயின் போர்டுல இருந்து எர்த் லீக்கேஜ் சர்க்கியூட் பிரேக்கருக்கு தனியா ஒரு கனெக்ஷன் கொடுத்து அதுல இருந்து தானே நம்ம வீட்டுக்குள்ள கனெக்ஷன் எடுக்கணும். சரி, மிக்ஸி கிரைண்டர்லாம் வாங்கலாம்னு இருப்பியே.
5: என்னம்மா இதுல சந்தேகம், கண்டிப்பா வாங்கி ஆகணும்.
6: அதெல்லாம் வாங்கும் போது ISI முத்திரை, நட்சத்திர குறியிட்ட மின் சாதனங்களை மட்டுமே வாங்கின. இந்த மாதிரி சின்ன சின்னதா நம்ம பார்த்து பார்த்து செய்யற ஒவ்வொரு விஷயமும் மின் கசிவால் ஏற்படக்கூடிய விபத்துகளை நம்மளால தவிர்க்க முடியும்.
5: நீ சொன்ன மாதிரியே எல்லாத்தையும் பார்த்து பார்த்து வாங்குறம்மா. நட்சத்திர குறியீடு இருக்கக்கூடிய மின்சாதன பொருளையே நான் வாங்கிடுறேன். அதே மாதிரி சர்க்கியூட் பிரேக்கரையும் உப்பையே பொறுத்து சொல்றேன்.
6: அப்படி சொல்லுன. அப்போ எப்பவுமே நம்ம வீடு ஆனந்தம் விளையாடும் வீடுதான்.
4: ஆனந்தம்
2: எச்சரிக்கையுடன் இருப்போம், மின் விபத்துகளை தவிர்ப்போம்.
7: உங்க குழந்தைகளோட கல்லூரி படிப்பு தரமானதாகவும் ஒழுக்கத்துடனும் கேம்பஸ் இன்டர்வியூ பெஸ்டாவும் இருக்கணும்னு யோசிக்கிறீங்களா? அப்ப பொள்ளாச்சியில இருக்கிற டாக்டர் மகாலிங்கம் காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் அண்ட் டெக்னாலஜி தான் ரைட் சாய்ஸ்.
8: மைக்ரோசாஃப்ட், அமேசான் மாதிரி 200க்கும் மேற்பட்ட MNC கேம்பஸ் ரிக்குயர்மென்ட் இருக்கு. லேட்டஸ்ட் இண்டஸ்ட்ரீஸ் ரெலெவன்ட் கோர்ஸும் சொல்லி தராங்க.
7: MCT பொள்ளாச்சி கவுன்சிலிங் கோ 2706, கால் 9942955440.
9: அண்ணாச்சி, நம்ம கம்பெனி கடலை நினைக்கும், கொஞ்சம் ஆர்டர் போட்டு விடுங்க.
10: உங்களுக்கு மிஸ்டர் கோல்ட் மாதிரி 100% கடலையா இல்ல அப்படி இப்படி எதுவும் கலப்படம் இருக்கா?
9: அதை விடுங்க அண்ணாச்சி, நம்ம ஆயில வித்தாதான் உங்களுக்கு லாபம் அதிகம். நீங்க எதை கொடுத்தாலும் வாங்குவாங்க அண்ணாச்சி.
10: அப்ப நான் நல்லது தானே கொடுக்கணும், அதனாலதான் மிஸ்டர் கோல்ட். தரத்திலையும் அளவுலயும் நோ காம்ப்ரமைஸ்.
11: மிஸ்டர் கோல்ட், 100% கடலெண்ணெய்.
12: மூட்டு மாற்று அறுவை சிகிச்சைக்கான அட்வான்ஸ் ட்ரீட்மெண்ட் எல்லாம் வெளிநாட்டுலதான் கிடைக்கும்ல?
13: ராதே ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டல்ல அமெரிக்காவின் AI ரோபோட்டிக் டெக்னாலஜி மூலமா உலகத்தரம் வாய்ந்த அட்வான்ஸ் மூட்டு மாற்று அறுவை சிகிச்சை செய்யறாங்களே.
14: NAC ஜாயிண்ட் ரீப்ளேஸ்மெண்ட் சென்டர், ராதே ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டல், சுவர்ணபுரி மற்றும் அன்புடன் ராதே காஃபி, சேலம்.
15: அணில் கொழுக்கட்டை மாவு வழங்கும் பூவே பெண் பூவி நிகழ்ச்சி இதுவரை வழங்கியோர் இன்றைய நிகழ்ச்சி அனைத்தையும் வழங்கும் அணில் கொழுக்கட்டை மாவு, பாரம்பரிய சுவை என்றென்றும். தருமபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7, குமாரபாளையம் எக்ஸல் என்ஜினியரிங் காலேஜ் அட்டானமஸ் வழங்கும் பூவே பெண் பூவி இந்நிகழ்ச்சி வழங்குவோர் இன்றைய நிகழ்ச்சி அனைத்தையும் வழங்கும் குமாரபாளையம் எக்ஸல் என்ஜினியரிங் காலேஜ் அட்டானமஸ், உங்கள் குழந்தைகளின் சிறந்த எதிர்காலத்திற்கேற்ற பொறியியல் கல்லூரி. பூவே பெண் பூவி நிகழ்ச்சியில் இணைப்பில் இணையும் சகோதரி, வருக. வணக்கம்.
16: வணக்கங்க.
15: வணக்கம்மா, யார் இங்கிறது?
16: நேச்சர்லந்து நிஷா பேசுறேங்க.
15: சொல்லுங்கம்மா நிஷா, உங்களுக்கு பிடித்த பாடல்?
16: பூவே பூச்சோடுவாங்க படம்.
15: ம்,
16: அதே போல அந்த பாடல் இருக்குங்க, அந்த பாடல் கொடுத்துருங்க. ரொம்ப நன்றிங்க.
15: நன்றிம்மா, இணைப்பில் இருந்தமைக்கு நன்றி.
16: நன்றிங்க.

0: ஸ்ரீ ஐயப்பா காலேஜ் ஆஃப் பார்மசி மத்திய மாநில அரசுகள் அங்கீகாரம் பெற்ற கல்லூரி டாக்டர் எம்ஜிஆர் பல்கலைக்கழக இணைவு பெற்றது. அட்மிஷன் நடைபெறுகிறது. தொடர்புக்கு 9443449892.
1: தர்மபுரி மாவட்டத்தில் அட்டோனமஸ் அந்தஸ்து பெற்ற முதல் பொறியியல் கல்லூரி ஸ்ரீனிவாசா பொறியியல் கல்லூரி.
2: உடனடி வேலை வாய்ப்பை பெற்றுத்தரும் பாடப்பிரிவுகள்.
1: ஃபார் அட்மிஷன்ஸ் காண்டாக்ட் ஸ்ரீனிவாசா பொறியியல் கல்லூரி அட்டோனமஸ், பொம்மிடி, தர்மபுரி டிஸ்ட்ரிக்ட். கால் 9025400159. கவுன்சிலிங் கோட் 2683.
3: ஏக்கா, செய்தி தெரியுமா? என்னடி, நம்ம அஞ்சலி டெக்ஸ்டைல்ஸ்ல ஆடி சிறப்பு தள்ளுபடியா 10% முதல் 30% வரை அதிரடி ஆடி தள்ளுபடி. சிறியவர்கள் முதல் பெரியவர்கள் வரை ஆஃபரோ ஆஃபர்க்கா?
4: அஞ்சலி டெக்ஸ்டைல்ஸ் புதிய பேர்.

0: Under the Ayushman Bharat Pradhan Mantri Jan Arogya Yojana, around 60 crore eligible beneficiaries are entitled to free health treatment worth 5 lakh rupees per family every year. So far, over 12 crore free treatments have been provided under the scheme, helping poor and vulnerable families save nearly 2 lakh crore rupees in out-of-pocket medical expenses. Download the Ayushman app today and create Ayushman card. For more information, call 1455.
1: நேர்கள் கேட்டு ரசித்துக் கொண்டிருப்பது பூவே பெண் பூவே. பூவே பெண் பூவே நிகழ்ச்சியில் இணைப்பில் இணையும் சகோதரி, வருக வணக்கம்.
2: வணக்கம் ஐயா.
1: வணக்கம்மா, யார் இங்க இருந்து?
2: ராணிங்கய்யா.
1: ராணிமா, சொல்லுங்க, உங்களுக்கு பிடித்த பாடல்?
2: சூஸ் பண்ணல, இருந்தாலும் சொல்றேன், நாட்டாம படத்துல இருந்து ஏதாவது ஒரு பாடல் போடுங்க.
1: நன்றிமா, இணைப்பிலிருந்து நன்றி.

0: காலேஜ்ல படிக்கிறதே கை நிறைய சம்பளத்தோட நல்ல வேலை கிடைக்கணும்னு தான்.
1: அதுக்கு தான் டாக்டர் மகாலிங்கம் காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் அண்ட் டெக்னாலஜி இருக்கு. மைக்ரோசாஃப்ட், அமேசான் மாதிரி 200 மேற்பட்ட MNCs கேம்பஸ் ரெக்ரூட்மெண்ட் அண்ட் லேட்டஸ்ட் இண்டஸ்ட்ரி ரெலவென்ட் கோர்ஸும் இருக்கு. ஹையஸ்ட் பேக்கேஜ் 51 lakhs per annum.
2: MCET பொள்ளாச்சி கோயம்புத்தூர். கவுன்சிலிங் கோட் 2706. கால் 9942955540.
3: குமாரபாளையம் எக்ஸல் கல்வி நிறுவனத்தின் நல்வாழ்த்துக்கள்.

0: நம்ம சென்னை சில்க்ஸின் ஆடி பிளாஸ்ட் அப் டு 50% தள்ளுபடி. சேவிங்ஸ் பிளாஸ்ட், கலெக்ஷனும் பிளாஸ்ட். தி சென்னை சில்க்ஸ்.
1: குமாரபாளையம் எக்ஸல் என்ஜினியரிங் காலேஜ் அட்டானமஸ் வழங்கும் பூவி பெண் பூவி இந்நிகழ்ச்சி வழங்கிக் கொண்டிருப்போர் இன்றைய நிகழ்ச்சி அனைத்தையும் வழங்கும் குமாரபாளையம் எக்ஸல் என்ஜினியரிங் காலேஜ் அட்டானமஸ்.
2: இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்கள் தங்க மாளிகையின் ஆடி அதிரடி தள்ளுபடி ஜூலை 17 முதல் ஆகஸ்ட் 17 வரை. தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரம். மேலும் பவுனுக்கு 1500 ரூபாய் அதிரடி தள்ளுபடி. உங்கள் பழைய 916 நகைகளை அன்றைய மார்க்கெட் விலைக்கு எக்ஸ்சேஞ்ச் செய்து புதிய நகை வாங்கும் போது பவுனுக்கு 1500 ரூபாய் தள்ளுபடியும் பெறுங்கள். வைர நகைகள் அதிரடியாக குறைக்கப்பட்ட விலையில். வெள்ளி கொலுசுகள் மெட்டிகளுக்கு செய்கூலி சேதாரம் இல்லை. மங்களன் மங்கள் இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை, NSB ரோட் திருச்சி மற்றும் புதிய பஸ் நிலையம் அருகில் ஓமலூர் ரோட் சேலம்.

0: பூவே பெண் பூவே நிகழ்ச்சியில் இணைப்பில் இணையும் சகோதரி, வருக வணக்கம்.
1: வணக்கம் ஐயா.
0: வணக்கம்மா, யார் எங்கிருந்து?
1: தருமபுரி மாவட்டம் பம்னூர்ந்து உஷாங்க ஐயா.
0: உஷாமா, என்ன பண்ணிட்டு இருக்கீங்க?
1: ஹவுஸ் ஒய்ஃபா இருக்கங்க ஐயா.
0: சரிம்மா, வேற ஏதாவது வேலை பார்த்துட்டு இருக்கீங்களா?
1: 100 நாள் வேலையை வாய்ப்புக்கு வந்து கலந்துக்கிறேங்க ஐயா.
0: கண்டிப்பா சிறப்பா அதை கலந்துகிட்டு பாடலாம் கேட்டு வரீங்க, அப்படிதானுங்களே?
1: பாடல்
0: கேட்கறது ரொம்ப ஆர்வமா இருப்பீங்களா? சரிம்மா, சொல்லுங்கம்மா, என்ன பாடல் வேணும்? சரி, ரொம்ப சிறப்புமா, என்ன பாடல் வேணுமா?
1: எனக்கு காதலர் தினம் பாட்டு வந்து தாண்டியா ஆட்டமோட பாடல் கொடுங்கய்யா.
0: நன்றிம்மா, இணைப்பில் இருந்தமைக்கு நன்றிம்மா.
1: ஆ, நன்றிங்கய்யா.

0: பாட்டி கொழுக்கட்டை சாப்பிடுறீங்களா?
1: அதெல்லாம் செய்ய தெரியுமா? அப்படியே எங்க அம்மாவோட கைப்பக்குவோம்.
2: அணில் கொழுக்கட்டை மாவு, பாரம்பரிய சுவை என்றென்றும்.
3: டியர் ஸ்டூடெண்ட்ஸ், நல்ல பிளேஸ்மெண்ட்ஸ் தர காலேஜ் பார்த்துட்டு இருக்கீங்களா? அப்ப மகேந்திரா தான் சூப்பர் சாய்ஸ். முதலாம் ஆண்டில் இருந்து முறையான ட்ரைனிங், டாப் எம்என்சி கம்பெனிஸ் கூட சென்டர் ஆஃப் எக்ஸலன்ஸ், வருடம் தோறும் 2500 மாணவர்களுக்கு பணி நியமன ஆணை, தரமான பிளேஸ்மெண்ட்டுக்கு மகேந்திரா கல்வி நிறுவனங்கள் தான் ஒரே சாய்ஸ்.
0: தொடர்புக்கு 8985712345.
4: வலியில்லா வாழ்க்கைக்கு இன்று தொடக்கம். சேலம் குறிஞ்சி சூப்பர் ஸ்பெஷாலிட்டிஸ் மருத்துவமனை, ஆர்த்தோபெடிக்ஸ் அண்ட் ரோபோட்டிக் சர்ஜரி நிபுணர்கள். உங்கள் நலன் எங்கள் முன்னுரிமை. குறிஞ்சி மருத்துவமனை, சேலம்.
5: தருமபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7. நாளைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்குவோர்
6: திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்கள் தங்க மாளிகையில் பவுனுக்கு 1500 ரூபாய் ஆடி அதிரடி தள்ளுபடி August 17 வரை.
0: பாட்டி கொழுக்கட்டை சாப்பிடுறீங்களா?
1: அதெல்லாம் செய்ய தெரியுமா? அப்படியே எங்க அம்மாவோட கைப்பக்குவோம்.
2: அணில் கொழுக்கட்டை மாவு, பாரம்பரிய சுவை என்றென்றும்.
7: ஒவ்வொரு மாணவரோட கனவும் ஒரு நல்ல ப்ரொஃபஷன்ல ஜாயின் பண்ணணும்ங்கறதா. பெஸ்டான கேரியர் கைடன்ஸ்க்கு அன்னபூர்ணா பொறியியல் கல்லூரியில ஜாயின் பண்ணுங்க.
8: 98% வேலைவாய்ப்பு சாதனை, 9 பொறியியல் இளநிலை படிப்புகள், நவீன உள்கட்டமைப்பு, திறன் மேம்பாட்டு பயிற்சிகள் என மாணவர்களின் முன்னேற்றத்திற்கான ஒரே கல்லூரி அன்னபூர்ணா பொறியியல் கல்லூரி, அட்டானமஸ், சங்ககிரி மெயின் ரோட், சேலம். கவுன்சிலிங் கோட் 2648.

0: மனிதன் பேசினால் கேட்கும் இவ்வுலகமே, மரம் நான் பேசுகிறேன், இதையும் கேளுங்கள்.
1: பல குருவிகளின் கூடாரமாகவும் பசித்திட்ட உயிர்களின் பசியை போக்கிட பழங்களை தந்து சின்னஞ்சிறு குழந்தைகள் ஊஞ்சல்லாடி மகிழ்ந்திட வளர்ந்த வேர்கள் வெட்டப்பட்டு என் மடியில் அமர்ந்து ஊர் நடப்பு விஷயத்தை பேசின மூத்தோர்களின் சபையாகவும் என்னை சுற்றி சுற்றி விளையாடிய செல்வங்களின் விளையாட்டு கூடமாகவும் நிலத்தடி நீரை சேமித்தும் குளுமையான காற்றை தந்தும் என் வெளி மூச்சு உயிர் மூச்சாக இருந்த என்னை காணாமல் செய்திட்ட உங்களின் நிலை என்னவோ
0: சிந்திப்போம். இயற்கையின் அழகு மரம், உயிர் காக்கும் மரங்களின் உயிரை அழிக்காதீர்கள்.
1: மரம் வளர்ப்போம், மண் வளத்தையும் மனித வளத்தையும் காப்போம்.

0: நம்ம சென்னை சில்க்ஸின் ஆடி பிளாஸ்ட் அப் டு 50% தள்ளுபடி. சேவிங்ஸ் பிளாஸ்ட் கலெக்ஷனும் பிளாஸ்ட் தி சென்னை சில்க்ஸ்.
1: தர்மபுரி மாவட்டத்தில் அட்டோனமஸ் அந்தஸ்து பெற்ற முதல் பொறியியல் கல்லூரி ஸ்ரீனிவாசா பொறியியல் கல்லூரி.
2: உடனடி வேலை வாய்ப்பை பெற்று தரும் பாடப்பிரிவுகள்.
1: ஃபார் அட்மிஷன்ஸ் காண்டாக்ட் ஸ்ரீனிவாசா பொறியியல் கல்லூரி அட்டோனமஸ், பொம்மிடி, தர்மபுரி டிஸ்ட்ரிக்ட். கால் 9025400159. கவுன்சிலிங் கோட் 2683.
3: உங்க குழந்தைகளோட கல்லூரி படிப்பு தரமானதாகவும் ஒழுக்கத்துடனும் கேம்பஸ் இன்டர்வியூ பெஸ்டாவும் இருக்கணும்னு யோசிக்கிறீங்களா? அப்ப பொள்ளாச்சியில இருக்கிற டாக்டர் மகாலிங்கம் காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் அண்ட் டெக்னாலஜி தான் ரைட் சாய்ஸ்.
4: மைக்ரோசாஃப்ட், அமேசான் மாதிரி 200க்கும் மேற்பட்ட எம்என்சி கேம்பஸ் ரிக்குயர்மென்ட் இருக்கு. லேட்டஸ்ட் இண்டஸ்ட்ரீஸ் ரிலெவன்ட் கோர்ஸும் சொல்லி தராங்க.
3: MCT பொள்ளாச்சி. கவுன்சிலிங் கோ 2706. கால் 9942955440.
5: குமாரபாளையம் எக்ஸல் இன்ஜினியரிங் காலேஜ் அட்டானமஸ் வழங்கும் பூவே பெண் பூவே இந்நிகழ்ச்சி இதுவரை வழங்கியோர். இன்றைய நிகழ்ச்சி அனைத்தையும் வழங்கும் குமாரபாளையம் எக்ஸல் இன்ஜினியரிங் காலேஜ் அட்டானமஸ், உங்கள் குழந்தைகளின் சிறந்த எதிர்காலத்திற்கேற்ற பொறியியல் கல்லூரி.

தருமபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7 இன்று வளம் வரும் நிகழ்ச்சிகள். இன்று பகல் 12:10 தமிழருவி சிலம்பத்தில் பூத்த சிந்தனைகள் புலவர் சி கோவிந்தராஜ் அவருடன் நேர்முகம். 12:40 தமிழ் செய்திகள் சென்னை அஞ்சலாக. 12:50 சோழல் காப்போம் அறிவிப்புகள் மெல்லிசை இடம்பெறும். 1:05 ஆங்கிலத்தில் செய்திகள் டெல்லி அஞ்சலாக. 1:10 நேயர் விருப்பம். 1:30 தருமபுரி பீஜார் மல்டி ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை வழங்கும் ஆரோக்கியம் ஆயுள் முழுவதும். 1:45 வானிலை செய்திகள். 1:55 வானிலை அறிக்கை. 2 மணிக்கு உழைப்போம் உயர்வோம். இன்றைய உழைப்போம் உயர்வோம் வேலு அவருடன் நேர்முகம் கேட்கலாம். இன்று பகல் 2:30 பன்மொழி பாடல்கள். 3 மணிக்கு கட்சவியில் கலக்கல் பாடல்கள். மாலை 4 மணிக்கு விடை தீடும் வினாக்கள். மாலை 5 மணிக்கு டாக்டர் தீபக் நியூபான் சைல்ட் கேர் மருத்துவமனை வழங்கும் நாளும் நலமுடன். மாலை 6 மணிக்கு தருமபுரி ராதே கிருஷ்ணா ஜுவல்லரி வழங்கும் தினம் ஒரு திருக்கோவில். 6:05 ஆங்கிலத்தில் செய்திகள் டெல்லி அஞ்சலாக. மாலை 6:10 இசை மின்னல்.

மாலை 6:40 வேலை காத்திருக்கு, 6:45 வானிலை அறிக்கை, 6:50 அறிவிப்புகள், 6:55 சேலம் புதிய பேருந்து நிலையம் கடை விதி கோயம்புத்தூர் ஜுவல்லர்ஸ் வழங்கும் நட்சத்திர ஒளியில் நம்பிக்கை வார்த்தைகள், 7:00 திரை இசை. இன்னும் சில நொடிகளில் ஆங்கிலத்தில் செய்திகள். டெல்லி அஞ்சலாக.

0: நேரம் பகல் 12:10.
1: காலேஜில் படிக்கிறதே கை நிறைய சம்பளத்தோட நல்ல வேலை கிடைக்கணும்னு தான்.
2: அதுக்கு தான் டாக்டர் மகாலிங்கம் காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் அண்ட் டெக்னாலஜி இருக்கு. மைக்ரோசாஃப்ட், அமேசான் மாதிரி 200 மேற்பட்ட MNCs கேம்பஸ் ரெக்ரூட்மெண்ட் அண்ட் லேட்டஸ்ட் இண்டஸ்ட்ரி ரெலவென்ட் கோர்ஸும் இருக்கு. ஹையஸ்ட் பேக்கேஜ் 51 lakhs per annum.
3: MCET பொள்ளாச்சி கோயம்புத்தூர். கவுன்சிலிங் கோட் 2706. கால் 9942955540.

மக்கள் தொகை கணக்கெடுப்பின் முதல் கட்டத்தில் ஹவுஸ் லிஸ்டிங் மற்றும் ஹவுசிங் சென்சஸ், அதாவது உங்கள் வீடுகள் கணக்கிடப்படும். வாருங்கள், உங்கள் பங்கேற்புடன் இதை வெற்றி பெற செய்வோம் மற்றும் வளர்ந்த இந்தியா 2047 நோக்கி மற்றொரு அடியை எடுத்து வைப்போம்.

0: அனைவருக்கும் வணக்கம்.
1: இன்றைய தமிழறிவி நிகழ்ச்சியில்
0: சிலம்பில் பூத்த சிந்தனைகள் என்ற தலைப்பில் புலவர் கோவிந்தராசன் அவர்கள் தரும் தகவல்களை கேட்கலாம்.
2: போற்றுதலுக்கும் பாராட்டுதலுக்கும் உரிய தர்மபுரி பண்பலை நிலையத்தார்க்கும் பண்பலை நேயர்களுக்கும் நன்றி கலந்த வணக்கம் கூறுவது உங்கள் இலக்கிய செம்மல் புலவர் கோவிந்தராசு. நேயர்களே, இன்றைய தமிழறிவு நிகழ்ச்சியில் சிலம்பில் பூத்த சிந்தனைகள் என்ற தலைப்பில் உங்களோடு உரையாட விரும்புகின்றேன். சிலப்பதிகாரம் ஒரு அற்புதமான காப்பியம். இக்காப்பியம் நாடக பாணியிலே அமைந்திருப்பதால் இதை நாடக காப்பியம் என்றும், இக்காப்பியத்தில் இளங்கோவடிகள் இயற்றமிழ் இசைத்தமிழ் நாடகத்தமிழ் ஒருங்கே குழைத்து நமக்கு உண்ண கொடுத்திருப்பதால் இதை முத்தமிழ் காப்பியம் என்றும் சிறப்பித்து போற்றப்படுகிறது. மற்ற நூல்களிலெல்லாம் கதையில் ஒரு அரசனையோ ஒரு கொடை வள்ளலையோ கடவுளையோ அல்லது சமயக்குறவரையோ பாட்டுடை தலைவராக கொண்டு பாடுவது வழக்கம். ஆனால் சிலப்பதிகாரத்தில் மட்டும்தான் ஒரு சாதாரண வணிகனின் மகன் கோவலன் என்பவனை பாட்டுடை தலைவராக கொண்டு பாடப்பட்டுள்ள இந்த மக்கள் காப்பியம் என்று போற்றப்படுகிறது. கண்ணகி பிறந்தது சோழ நாடு, வழக்குரைத்தது பாண்டிய நாடு, சேரன் செங்குட்டவனால் பத்தினி தெய்வம் கண்ணகிக்கு சிலைவடித்து கோயில் எழுப்பி விழா எடுத்தது சேரநாடு. எனவே இந்த கதை மூன்று நாடுகளுக்கு உரியது. அதனால்தான் மகாகவி பாரதியார் இந்த நூலை நெஞ்சை எல்லும் சிலப்பதிகாரம் என்றோர் மணி ஆரம்படைத்த தமிழ்நாடு என்று போற்றுகின்றார். இக்கதை சிலம்பு காரணமாக இருந்த கதை, அதனால் சிலப்பதிகாரம் என்று பெயர் பெற்றது. சிலப்பதிகாரம் புகார் காண்டம், மதுரை காண்டம், வஞ்சிக்காண்டம் என்ற மூன்று காண்டங்களாகவும் 30 காதைகளாகவும் அமைந்துள்ளது. இது ஒரு சமண காப்பியம். இளங்கோவடிகள் மங்கள வாழ்த்து பாடும்போது மற்ற தெய்வங்களை வாழ்த்தி பாடாமல் ஞாயிறு போற்றுதும் ஞாயிறு போற்றுதும், திங்களை போற்றுதும் திங்களை போற்றுதும், மாமழை போற்றுதும் மாமழை போற்றுதும் என்று சூரியன் சந்திரன் மழை ஆகிய இயற்கையை வாழ்த்தி ஒரு புதுமையை புகுத்தியுள்ளார். ஐயன் வள்ளுவன் படைத்த 1330 திருக்குற்பாக்களும் மரகத மணியில் கோர்க்கப்பட்ட ஒரு அற்புதமான மாலையாகும். ஒவ்வொரு குரலும் மனிதனுடைய பண்பாட்டு கருவூலம். திருக்குறளில் இல்லாத பொருள் ஏதுமில்லை, சொல்லாத ஒழுக்க நெறிகளும் இல்லவே இல்லை. அது எக்காலத்திலும் அழியவே அழியாது. கடலிலே தூக்கி போட்டாலும் அது கட்டுமரமாக மிதந்து வந்து கரை சீரும். 2000 ஆண்டுகளுக்கு முன் படைக்கப்பட்ட திருக்குறள் எப்படி ஒரு சாகா வரம் பெற்றதோ அதே போல சிலப்பதிகாரமும் சாகா வரம் பெற்றது. சிலப்பதிகாரத்தில் அன்றைய மக்களின் நாகரீகம், பண்பாடு, கலைகள், இயல் இசை நாடகம், போர்க்கருவிகள், இசைக்கருவிகள், விலங்குகள், பறவைகள், வாணிபம், தொழில்கள், நிலநீர் வளங்கள் போன்றவை அனைத்தும் நேரில் காண்பது போல படம் பிடித்து காட்டப்பட்டுள்ளன. கண்ணகியின் கற்புநிலை, பாண்டியனின் செங்கோலாட்சி, சேரன் செங்குட்டவனின் போர்திறன் போன்றவைகளை எண்ணும்போது நாம் வியப்படைகிறோம். அதனால்தான் சாவா இலக்கியமாகிய சிலப்பதிகாரத்தை பாராட்டுகிறோம், வாழ்த்துகிறோம்.

வாழ்க சிலப்பதிகாரம், வளர்க அதன் தமிழ் தொண்டு. சரி நேயர்களே, இனி நாம் நிகழ்ச்சிக்கு செல்லலாம். வாருங்கள், நிகழ்ச்சியின் முதலில் சிலப்பதிகாரத்தின் கதையை சுருக்கமாக கூற விடைகின்றேன். இப்படிதான் ஒரு ஊரில் ராமாயணம் சொல்ல ஒரு பாகவதர் ஏற்பாடு செஞ்சாங்க. கோயிலில் ராமாயணம் கேட்க அவ்வளவு கூட்டம், எள்ளு போட்டால் எள்ளு இறங்காது. பாகவதரும் வந்தார், அனைவருக்கும் வணக்கம் சொன்னார். மகாஜனங்களே, எனக்கு ரொம்ப சந்தோஷம், இந்த ஊரில் தான் இவ்வளோ கூட்டத்தை பார்க்குறேன். எங்க எல்லோரும் கண்ணை மூடுங்க, நான் சொல்கிறத அப்படியே சொல்லுங்க. ஜெய் ஸ்ரீராம், ஜெய் ஸ்ரீராம், ஜெய் ஸ்ரீராம் பாகவதர் சொல்ல சொல்ல ஜனங்களும் கண்களை மூடினார்கள். ஜெய் ஸ்ரீராம், ஜெய் ஸ்ரீராம் என்று சொல்லிக்கொண்டிருந்தார்கள். ஆனால் ராமாயண கதைக்கு வந்த பாடில்லை, நேரம் போயிட்டே இருந்தது. கூட்டத்தில் ஒருத்தன் கோபமாக எழுந்து சத்தமாக, ஏய் பாகவதரே, ராமாயண கதை சொல்கிறேன்னு சொல்லி பார்த்தா அதை விட்டுட்டு ஜெய் ஸ்ரீராம், ஜெய் ஸ்ரீராம் சொல்லி நேரத்தை போக்குறியே என்று கோபப்பட்டான். பாகவதர் கண்களை திறந்தார். அவசரப்படாதே, ராமாயணத்தில் என்ன உள்ளது இதோ சொல்கிறேன் பாரு அப்படின்னு சொல்லிட்டு ராமகோன் மனைவி சீதா தேவியை ராவணக்கோன் தூக்கிட்டு போயிட்டான். கோன்னா அரசன் பேர். அதை போய் அனுமந்தக்கோன் அடித்து பிடிச்சி சீதையை தூக்கிட்டு வந்துட்டான். பின்னால் பட்டாபிஷேகம் செஞ்சிட்டான். இதுதான் ஐயா ராமாயணம், இதுக்கு போய் இவ்வளோ குதி குதின்னு குதிக்கிறியே, அவ்வளோதான் நின்றான். கூட்டம் முடிந்தது. அந்த மாதிரி சிலப்பதிகாரத்தை சுருக்கமாக நான் சொல்ல மாட்டேன், கொஞ்சம் விரிவாக நீங்கள் புரிஞ்சிக்கிற மாதிரி சொல்கிறேன். என்ன நேயர்களே, கதைக்கு போகலாமா? இப்போ வஞ்சிக்காண்டத்திலிருந்து தொடங்கலாம். அப்போ தான் இந்த கதை ஏன் தொடங்குச்சு, இதை எழுதுனது யாருன்னு புரியும். சேரநாட்டின் தலைநகர் வஞ்சி. சேரநாட்டு மன்னன் நெடுஞ்சேரலாதன் அவனுக்கு ரெண்டு மகன்கள், மூத்தவன் செங்குட்டவன், இளையவன் இளங்கோ. ஒரு நாள் அரசவையில் மன்னன் சேரநாதனும் மற்றும் இரு மகன்களும் அமர்ந்திருந்தனர். அப்போது அவைக்கு ஒரு நிமித்திகன் வந்தான். மன்னனை வாழ்த்தி வணங்கினான். அந்த நிமித்திகன் ஒருவனுடைய முகக்குறிப்பை கண்டே அந்த நபரின் எதிர்காலத்தை கணித்து சொல்லும் ஆற்றல் மிக்கவன். மேடையிலே அமர்ந்திருக்கும் செங்குட்டவனையும் இளங்கோவையும் அடி முதல் முடிவரை உற்று நோக்கினான். பின் மன்னரை பார்த்து வணங்கி, அரசே, உங்களுக்கு பின் இந்த நாட்டை ஆளும் வாய்ப்பு இளையவன் இளங்கோவுக்குத்தான் உள்ளது என்று கூறினான். அதை கேட்ட மூத்தவன் செங்குட்டவனுடைய முகம் வாடி சுருங்கியது. இதை பார்த்த இளங்கோ எழுந்து நின்று, ஏய் நிமித்தகரே, நீ கூறிய குற்றை இப்போதே நான் பொய்யாக்கி காட்டுகிறேன் பார் என்று கோபமாக கூறி, இன்றே நான் அரச வாழ்வை தொடர்ந்து துறவு வாழ்க்கையை மேற்கொள்ள பார்க்கிறேன் என கூறி அரண்மனைக்குள் சென்றான். துறவு உடை அணிந்து காட்டிலே குடவாயிற்கோட்டம் என்ற இடத்திலே தங்கி துறவு வாழ்க்கையை மேற்கொண்டான். ஒரு முறை மலை வளம் காண்பதற்காக சேரன் செங்குட்டவன் தன் மனைவி வேண்மாளுடன் தன் குழுவினருடனும் செங்குன்றம் வந்தார். இளங்கோவடிகளும் அவருடைய நண்பர் சீத்தலை சாத்தனாரும் அவர்களுடன் வந்திருந்தனர். மலை வளம் காண வந்திருந்த அரசை வரவேற்க, அந்த குழுவினரை வரவேற்க, அந்த மலையிலே வாழும் குன்றக்குறவர்கள் வரவேற்று பல வகையான மலை பொருள்களை பரிசாக கொடுத்தனர். குன்றக்குறவர்களுடைய தலைவர் மன்னன் செங்குட்டவனை பார்த்து, மன்னா, 3 நாட்களுக்கு முன்பாக இந்த மலையிலே ஒரு அதிசயம் நடந்தது, அதை கண்டு நாங்கள் வியந்தோம். இந்த மலையிலே இருக்கக்கூடிய பெரிய வேங்கை மரத்தின் அடியிலே ஒற்றை மார்புடன் ஒரு பத்திரி பெண்ணான அவள் தலைவர் கோலமாக கண்ணீரும் கம்பளையுமாய் நின்றிருந்தாள். அப்போது வானத்திலிருந்து ஒரு விமானம் தேவர்களுடன் ஒரு இளைஞன் கீழே இறங்கி வந்து அந்த பெண்ணை அந்த விமானத்தில் ஏற்றி கொண்டு விண்ணகம் பறந்ததை எங்கள் கண்களாலே கண்டு வியப்புற்றோம் என்று கூறினான். அப்போது அங்கிருந்து அனைவரும் வியப்படைய உடனிருந்த சாத்தனார் என்ற அந்த புலவர், அந்த கதை முழுதும் எனக்கு தெரியும், கூறுகிறேன் கேளுங்கள் என்றார். ஒற்றை மார்புடன் வேங்கை மரத்தின் அடியில் என்ற பெண்ணினுடைய பெயர் கண்ணகி. அவள் சோழ நாட்டைச் சேர்ந்தவள். விமானத்திலிருந்து வந்த இளைஞன் அவளுடைய கணவன் கோவலன். வாணிபம் செய்ய வந்த கோவலனை அறியாமல் கொன்றுவிட்டான் பாண்டிய நெடுஞ்செழியன். கோபம் கொண்ட பத்தினி பெண் கண்ணகி மதுரை தீக்கரையாக்கி செங்குன்ற வந்தாள் என்று முழு கதையும் சாத்தனார் சொல்ல, அங்கிருந்தவர்கள் இளங்கோவடிகள், அரசியல் பிழைத்தோர்க்கு அறம் கூற்றாவதும், உரைசால் பத்தினியை உயர்ந்தோர் ஏத்தலும், ஊழ்வினை உறுத்து வந்து ஊட்டுவதும் என்பதும், சூழ்வினை சிலம்பு காரணமாக சிலப்பதிகாரம் என்னும் பெயரால் நாட்டும் யாமோர் பாட்டுடை செயல் என்று அடிகள் கூற, இதில் அரசியல் பிழைத்தோர்க்கு அறம் கூற்றாவதும், உரைசால் பத்தினி உயர்ந்தோர் ஏத்தலும், ஊழ்வினை உறு

வந்து ஊட்டுவதும் என்பதும் தான் முக்கிய மூன்று கொள்கை சிலப்பதிகாரத்தில். அடிகள் நீரே அருளும் என்று சாத்தனார் கூற சிலப்பதிகாரம் என்ற உயர்ந்த காப்பியத்தை இளங்கோவடிகள் படைத்தார். அரசியல் செங்கோன்மை வழிவு நீதி தவறும் மன்னனை அறக்கடவுள் தண்டிப்பான் என்பது சிலப்பதிகாரத்துடைய முதல் கொள்கை. கற்பெண்ணும் திண்மை கொண்ட பெண்ணை மண்ணுலகில் மக்களும் விண்ணுலகில் தேவர்களாலும் போற்றப்படுவாள் என்பது இரண்டாவது கொள்கை. அடுத்து ஒருவன் பிறப்பில் உறுதியாக செய்யும் நல்வினை தீவினைகளின் பயனை மறுபிறப்பில் கண்டிப்பாய் அடைவான் என்பது மூன்றாவது கொள்கையாகும். ஆக இந்த மூன்று உண்மைகளை உலகுக்கு உணர்த்த உய வேண்டும் என்று எண்ணி இந்த நூலை இளங்கோவடிகள் யாத்துள்ளார். நேயர்களே, இப்போது கோவலன் கண்ணகி கதையை அறிய பூம்புகார் செல்லலாம். சோழ நாட்டினுடைய தலைநகர் பூம்புகார். அந்த பூம்புகாரிலே பெருவணிகன் மாசாத்துவன் மகன்தான் கோவலன். கோவலனுக்கு இப்போது வயது 16. கண்ணகி யார் தெரியுமா? அதே நகரில் வாழும் அதே வணிகத்தை தொழிலை செய்யக்கூடிய மாநாயக்கனுடைய மகன் கண்ணகி. அவளுக்கு வயது எவ்வளவு தெரியுமா? வயது 12. இக்காலம் போல் அக்காலத்திலே திருமணம் செய்வதற்கு வயது வரம்பு ஏதுமில்லை. இரு வீட்டாரும் உற்றாரும் உறவினரும் கூடி கோவலனுக்கு கண்ணகிக்கும் தேவலோகத்திலே நடக்கும் திருமணம் போல மிகச் சிறப்பாக நடத்தினார்கள். திருமண விழாவின் சிறப்பை கூற வேண்டும் என்று சொன்னால் ஒரு நாள் போதாது. திருமணம் முடிந்த கையோடு ஒரு பெரிய மாளிகையிலே இருவரையும் தனி குடித்தனம் வைத்தனர் அவர்களுடைய பெற்றோர்கள். கோவலனும் கண்ணகியினுடைய இல்வாழ்க்கை மிக சிறப்பாக நடந்து கொண்டிருந்தது. கோவலனுடைய தந்தை மாசாத்துவன், கண்ணகியின் தந்தை மாநாயக்கனும் கடல் வணிகம் செய்து பல மாதங்கள் கழித்து வீடு திரும்புகின்ற போது அவர்கள் கொண்டு வரும் பொற்காசுகளை எண்ணி பார்த்து பெட்டியிலே வைக்க மாட்டார்கள். வள்ளத்திலே அளந்து மூட்டைகளை கட்டி வீட்டின் முற்றத்திலே அடுக்கி வைப்பார்களாம். பொன், மாணிக்கம், மரகதம், பவளம் போன்ற மணிகள் பெட்டியில் நிறைந்து வழிந்தோடும். இருவரும் அப்படிப்பட்ட குண்டுகளைப் போல பொருள்கள் நிறைந்தவர், குபேரர்கள் என்று சொல்லலாம். சரி, இப்போது மாதவியின் கதைக்கு வரலாம். மாதவி கணிகை குலத்திலே பிறந்த சித்ராபதியினுடைய மகள். மாதவி அழகோ அழகு, அப்படிப்பட்ட அழகு, பேரழகு, அழகுக்கே அழகு செய்யும் அழகு. சிறு வயதிலேயே மாதவி 11 வகையான நடனக் கலைகளை கற்றுத் தேர்ந்தவள். இசைக்கருவிகளை இசைப்பதிலும் வல்லவள், பாடல் பாடுவதிலும் ஒரு கானக்குயில். அவள் கருவிலே திருவுடையவள். அன்று பூம்புகாரிலே இந்திர விழா. சோழனுடைய அரண்மனையிலே மாதவியுடைய நடனமானது நடந்து கொண்டிருக்கிறது. மாதவியின் ஆடலைக் கண்டு சோழன் மயங்கினான், மகிழ்ந்தான். மாதவிக்கு தலைக்கோல் பட்டம் வழங்கினான். மணியாரத்தை பரிசாக அளித்து 1008 கழஞ்சி பொன் கொடுத்து இந்த மாலையை பெறுபவர்களுக்கு மாதவி உரியவள் என்று சிறப்பை அளித்தான். இந்த வாய்ப்பை பயன்படுத்தி கொண்ட மாதவியினுடைய தாய் சித்ராபதி மாதவிக்கு திருமணம் செய்துவிட வேண்டும் என்று எண்ணம் கொண்டு மன்னன் கொடுத்த மாலையை தன் பணிப்பெண்ணிடம் கொடுத்து, நகர நம்பிய திருதரும் தெருவிலே அந்த மாலையை விற்றுவா என்று அனுப்பினார். அந்த மாலையை கையிலே பிடித்து கொண்டு அந்த பணிப்பெண்ணானது 1008 கழஞ்சி பொன் கொடுத்து இம்மாலையை யார் வாங்குவாரோ அவருக்கு மாதவி உரியவள், அவளை அடையலாம் என்று கூவினாள். அந்த நேரத்தில் கோவலன் வந்தான். 1008 கழஞ்சி பொன் கொடுத்து மாலையை வாங்கினான். மாதவியின் வீட்டுக்கு சென்றான். மாதவியிடம் மயங்கினான், கூடினான். ஒரு நாள் அல்ல, பல நாள் அல்ல, பல நாட்கள் அல்ல, பல ஆண்டுகள் மாதவியின் மடியிலே தவழ்ந்தான். தன் குண்டத்தில் பொன்னையும் பொருளையும் இழந்தான். இவர்களின் பெண் வாரிசுதான் மணிமேகலை. கோவலன் மாதவியின் மயக்கத்தில் கண்ணகி மறந்தான். தன் கணவன் கோவலன் வீட்டை மறந்ததால் கண்ணகி அவளது அழகிய சீரடி அணிசிலம்பு ஒழிந்தது. செங்கையல் நெடுங்கன் அஞ்சனம் மறந்தது. பவளவால் முதல் திலகம் இழந்தது. மையிறு குந்தல் நெய்யணி மறந்தது. மங்கள அணி அன்றி மற்ற அணிகலனை மறந்தாள். மேலும் அந்த கண்ணகி அறவோர்க்கு அளித்தலும் அந்தனர் ஓம்பலும் துறவோர்க்கு எதிர்தலும் சுற்றம் தழுதலும் போன்ற அறங்களையும் அற்றுப்போயின. இப்படிப்பட்ட துன்பங்களை கொண்டிருந்த கண்ணகியை பார்த்து அவளுடைய தோழி தேவதி, நமது ஊர் எல்லையிலே சோமகுண்டம் சூரியகுண்டம் என்ற இரண்டு பொய்கைகள் உள்ளன. அவற்றிலே மூழ்கி கரையில் உள்ள காமதேவன் கோட்டத்திலே காமனை வணங்கினால் பிரிந்த கணவன் மனைவிகள் கூடுவார்கள் என்பது ஐதீகம். அங்கே சென்று வரலாம் வா.

அப்பா என்று அழைத்தார். அதுக்கு கண்ணகி சொன்னால், இது பீடன்று என்று கூறினார். நான் எனது கணவனைத் தவிர வேறு தெய்வங்களை வணங்க மாட்டேன் என்று கூறியதிலிருந்து கண்ணகியினுடைய கற்பின் திறன் நமக்கு தெளிவாக புரிகிறது.

மக்களின் ஆடலும் பாடலும் அதோ பாருங்கள் அந்த பூம்புகாரிலே கடல் ஓரத்திலே மக்களுடைய ஆடலும் பாடலும் மகிழ்ச்சியாக நடந்து கொண்டிருக்கிறது. ஆம், பூம்புகாரிலே இந்திர விழா. இந்த விழாவிலே கோவலனும் மாலையும் கலந்து கொண்டு ஆடிப்பாடி மகிழ்ந்து கொண்டிருந்தனர். கோவலன் யாழ் எடுத்து கண்ணையை பிரித வருத்தத்தை எண்ணி காணல் வரி பாடினான். இங்கேதான் ஊழ்வினை தொடங்குகிறது. அந்த பாடலை கேட்ட மாதேவி கோவலன் தன்னை உதறிவிட்டு வேறொரு பெண்ணை நினைத்து பாடுகின்றானே என்று மயங்கி அவள் அவனிடமிருந்த யாழை வாங்கி மாதேவி ஒரு பாட்டை பாடினாள். அந்த பாட்டு கோவலனை விடுத்து சோழனை எண்ணி பாடுவதைப் போல கோவலனுக்கு தெரிந்தது. சினம் கொண்டான், கண்கள் சிவந்தன. அவளை விட்டு பிரிந்து கண்ணகி வீட்டை நோக்கி கோவலன் புறப்பட்டான். ஊழ்வினை அவனோடு சேர்ந்து புறப்பட்டது. கண்ணகியை கண்டான், கண்களிலே கண்ணீர் உகுத்தது. கோவலன் சொல்லுகின்றான், சலம்புணர் கொள்கை சலதியோடாடி குளம் தரும் வான்பொருள் குன்றம் தொலைத்து இளம்பாடு நானு தரும் எனக்கு என்று பேசினான். அதாவது வஞ்சகம் பொருந்திய மாதவியோடு கூடி எனது முன்னோர்கள் சேர்த்து வைத்த குன்று போன்ற பொருள்கள் அனைத்து செல்வத்தை இழந்தேன் அப்படி என்று சொல்லுகின்ற போது அவனுக்கு மாதவிக்கு பொருள் கொடுக்க பொருள் ஏதும் இல்லை என்று வருத்தப்படுகிறான் போலும் என்று எண்ணி கண்ணகி நலம் கேர் முறுவல் நகைமுகம் காட்டி சிலம்புட பொன் என்றாள். இனி கோவலன் கொடுப்பதற்கு ஏதுமில்லை என்று கருதி இது போன்று கூறுகின்றாள் என்று நினைத்து கொண்டு கண்ணகியானவள் அப்படி கூறினாள். உடனே கோவலன் சொன்னான், அதுவல்ல, இனி நாம் இங்கே இருப்பது பயனில்லை. உன்னிடமுள்ள இரண்டு சிலம்புகளை மூலதனமாக கொண்டு வாணிபம் செய்து பொருள் ஈட்டலாம். ஆகவே இங்கு இல்லை, மதுரைக்கு செல்லலாம், சென்று வாணிகம் செய்யலாம் என்று எடுக என சொன்னான். கண்ணகி எடுத்தாள். நான்காவது ஜாம பொழுதிலே இருவரும் மதுரை நோக்கி புறப்பட்டார்கள். வழியிலே கவுஞ்செடிகளின் துணை கிட்டியது. ஒவ்வொரு மதுரைக்கு நடந்து கொண்டிருந்தார்கள். இப்போது மதுரை காண்டம் தொடங்குகிறது. மதுரை காண்டத்துக்கு வந்துட்டோம். இதோ மதுரை எல்லை வந்துவிட்டது. இப்போது அந்த மூவரும் மதுரை புறஞ்சேரியிலே இருக்கின்றார்கள். புறஞ்சேரியிலே ஆயர்குல பெண் மாதிரியிடமும் அவன் மகள் ஐயையிடமும் கவுஞ்செடிகள் அடைக்கலமாக கோவலனையும் கண்ணகியும் ஒப்படைத்து விட்டு கவுஞ்செடிகள் வேறு இடம் புறப்பட்டு சென்று விட்டார்கள். ஐயை கோவலனைக்கும் கண்ணகிக்கும் ஒரு புதிய வீட்டை ஏற்பாடு செய்து உணவு சமைக்க வேண்டிய பொருட்களையெல்லாம் கொடுத்து உதவினால் கண்ணகியும் உணவு

கவித்தாள். உணவு உண்ண கணவனை அடைத்தால் இங்கு அமுதம் உண்க அடிகள் இங்கு என்று வேண்டினார். கோவலனும் உணவு உண்டான். பின் கோவலன் கூறுகின்றான், நானின் பாவாய் நீல்நில விளக்கே கற்பின் கொழுந்தே பொற்பின் செல்வி சீரடி சிலம்பில் ஒன்று யான் போய் கொண்டு போய் மாறி வருவன் மயங்காது விழுகின்றான். இதில் மாறி வருவேன் என்று சொல்லுகின்ற போதே வினை அவனை இழுத்து கொண்டு செல்லுகிறது. ஒரு சிலம்பை மட்டும் கொண்டு செல்கின்றேன் என்று ஏன் சொல்லுகின்றான் என்று சொன்னால் இதுதான் வினைப்பயன் என்று சொல்லுகின்றார்கள் ஆசிரியர். இரண்டு சிலம்புகளையும் கொண்டு சென்றிருந்தால் இந்த கதையும் வந்திருக்காது, சிலப்பதிகாரம் படைத்திருக்க முடியாது. ஒரு சிலம்பு எடுத்து கொண்டு சென்றதனால தான் இந்த கதையே வந்தது, நிகழ்ச்சி நடந்தது. இதனால் தான் வினைவிளை காலம் என்று சொல்லப்படுகிறது. ஒரு சிலம்பை கையிலே பற்றி கொண்டு மதுரை மூதூர் வணிகர் வீதியிலே சென்று கொண்டிருந்தான் கோவலன். அவ்வீதியிலே அரசவை பொற்கொள்ளன் 100 பொற்கொள்ளர்கள் பின்தொடர்ந்து வர முன்னால் நடந்து கொண்டிருந்தான். கோவலன் அந்த பொற்கொள்ளனை பார்த்தான், அருகே சென்றான், சிலம்பை காட்டினான். காவலன் தேவிக்கு ஆவதோர் கார்க்கு அணி, நீ விளையிடுவதற்கு ஆதியோ என்றான். பேசாமல் அந்த சிலம்பை விற்றுக்கொடு என்று கேட்டிருந்தால் இந்த பிரச்சனையே இல்லை. இங்கே தான் வினையானது வேலை செய்கிறது. முன் செய்த வினை, முன்பகல் வினையானது இங்கே வேலை செய்கிறது. காவலன் தேவிக்கு ஆவதோர் கார்க்கணி என்று சொன்னான். அது அரசமாதேவிக்கு அணியக்கூடிய சிலம்பு மிக விலை உயர்ந்த சிலம்பு இருக்கிறது என்று சொல்லிய உடனே அந்த பொற்களுடைய மூளையிலே ஒரு பொறி தட்டியது. ஏற்கனவே பாண்டிமாதேவியுடைய சிலம்பை சிலம்பு ஒன்றை களவாடி வைத்திருந்தான் அந்த பொற்கொள்ளன். நல்ல வேளையாக கோவலன் கொண்டு வந்த சிலம்பை இவன்தான் கல்வன் என்று சொல்லி மன்னிடத்திலே காட்டி கொடுத்து நாம் தப்பித்து விடலாம் என்று எண்ணத்திலே அவன் மிகுந்த சந்தோஷப்பட்டால் மகிழ்ச்சி அடைந்தான். கோவலனை பார்த்து அந்த பொற்கொள்ளன், இந்த விளைவுகிற சிலம்பு பாண்டிமாதேவி தான் அணியக்கூடிய ஒரு வாய்ப்பு இருக்கிறது, நான் அரண்மனைக்கு சென்று அந்த சிலம்பை காட்டி வருகின்றேன், சிலம்பையிடத்தில் பேசி வருகின்றேன் என்று சொல்லிவிட்டு நீ அதுவரையிலும் என்னுடைய சிறு குடிசையிலே தங்கியிரு என்று அவனை அங்கே அமர்த்தி விட்டு அரண்மனைக்கு செல்லுகின்றான் பொற்கொள்ளன். இங்கே ஒரு வினை பாருங்கள். அந்த அரண்மனையிலே அன்றைக்கு ஒரு நடனமாவது நடனமாடிக்கொண்டிருக்கிறான். நடனமாடிக்கொண்டிருக்கின்ற நேரத்தில் பாண்டிய நெடுஞ்செழியனும் பாண்டிமாதேவியும் நடனத்தை பார்த்து கொண்டிருக்கிறார்கள். அவ்வாறு நடனத்தை பார்த்து கொண்டிருக்கின்ற போது பாண்டியன் அவருடைய உடலழகையும் ரசித்து கொண்டிருக்கின்றான். கொஞ்சம் உற்று நோக்கி இருக்கின்றான். கலைக்கண்ணோடு பார்க்காமல் காமக்கண்ணோடு பார்த்து விட்டான். இதை பாண்டிமாதேவி பார்த்துவிட்டு கோபம் கொண்டு விருட்டனை எழுந்து தலையை வலிக்கிறது என்று சொல்லி தன்னுடைய இருப்பிடத்திற்கு செல்லுகின்றாள். அவள் கோபம் கொண்டு செல்கின்றாள் என்பதை உணர்ந்த பாண்டிய மன்னன் பின்னாலே சென்று அவளை அவருடைய கோபத்தை எவ்வாறேன தவிர்க்க வேண்டும் என்று பின்னால் செல்லுகின்றான். அந்த நேரத்தில் தான் பொற்கொள்ளன் வருகின்றான். அந்த பொற்கொள்ளன் வந்து கண்ணகமின்றியும் கவைக்கோளின்றியும் துண்ணிய மந்திரம் துணையாய் கொண்டு வாயிலோரை மயக்குதுயில் உறுத்தி கோயிற்சாம்பை கொண்ட கல்வன் என் சிறுகுடில் கண் வந்திருக்கின்றான் என்றான். முன்பு ஒரு முறை பாண்டிமாதேவியுடைய சிலம்பு ஒன்று களவாடப்பட்டது, காணாமல் போய்விட்டது என்று சொன்னேனே, அந்த சிலம்பானது ஒரு கல்வன் கையில் இருக்கிறது. அவன் கண்ணகமின்றி கவைக்கோளின்றி துண்ணிய மந்திரத்தை துணையாக கொண்டு எப்படியோ காவலர்களெல்லாம் ஏமாற்றி மயக்கி அது கொண்டு சென்று விட்டான். இப்போது அவனை பிடித்து வைத்திருக்கின்றேன், என்னுடைய சிறு குடியிலே வைத்திருக்கின்றேன் என்று சொன்னவுடனே மன்னனுக்கு மகிழ்ச்சி தாங்கவில்லை. இது ஒரு வாய்ப்பாக போய்விட்டது. அந்த சிலம்பை கொண்டு வந்து தன்னுடைய மனைவிடத்தில் காட்டி அவருடைய சினத்தை போக்கலாம் என்று கருதி சொல்லுகின்றான். இப்போதான் ஊழ்வினை வந்து உறுத்துது. சினையனர் வேந்தன் தேரானாகி என் தாழ் பூங்குவதை காற்சிலம்பு கன்றிய கல்வன் கையதாகில் கொன்று அச்சிலம்பை கொணர்கையுங்கு. அவனுடைய பேச்சானது தடுமாறுது. கன்றிய கல்வன் கையதாகில் கொன்று அச்சிலம்பை கொணர்கையுங்கன்றான். கொண்டு அவனை கொண்டு வந்து இங்கே நிறுத்தி அந்த சிலம்பை வாங்கி வாங்கன்னு சொல்லிதா இந்த பிரச்சனையும் வந்திருக்காது. இந்த வினையினுடைய பயனாக கொண்டு என்பதற்கு பதிலாக கொன்று என்று சொல்லிவிட்டான். அதை ஒரு சாக்காக பயன்படுத்தி கொண்டு உடனடியாக அந்த காவலர்களை அழைத்துச் சென்று கோவலனை

0: கொலைகளைப்படுத்தினா அந்த சிலம்பை கொண்டு வந்து அரசனிடத்தில் கொடுத்து விட்டான். கோவலன் இப்போது மாண்டு விட்டான். எவ்வளோ பெரிய அநியாயம் பாருங்கள். அப்படிப்பட்ட ஒரு இக்கட்டான சூழ்நிலை. இந்த சூழ்நிலையிலே கோவலன் மாண்டான். இந்த செய்தி கொஞ்சம் கொஞ்சமாக பரவி அந்த புறச்சேரிக்கு போனது. கண்ணைக்கு செய்தி தெரிஞ்சது. இதைத்தான் பாவம் ஒரு பக்கம், பழி ஒரு பக்கம் என்று சொல்வார்கள். கோவலன் கதை முடிந்தது. கண்ணைக்கு செய்தி அறிந்தால், சினத்துடன் பொங்கியிருந்தால், சிவந்த கண்கள் நெருப்பாய் கொதித்தது. சூரியனை பார்த்து, காய்கதிர் செல்வனே, உலகில் எல்லா பொருளும் நீ அறிவாய், நீ சொல் என் கணவன் கல்வனா என்று கேட்டால் சூரியனை பார்த்து. உடனே, பெண்ணே, உன் கணவன் கல்வன் அல்ல, இனி இந்த ஊரை தீ உண்ணும் என்று அசரீதியாக ஒரு குரல் ஓங்கி ஒழித்தது. அது கேட்ட கண்ணகி காலம் தாழ்த்தவில்லை. தன்னிடமிருந்த மற்றொரு சிலம்பை கையிலே எடுத்தாள். அங்கே சுற்றின்ற பெண்ணை பார்த்து, நான் இதுவரை படாத துன்பம் இல்லை, எல்லா துன்பங்களையும் பட்டுவிட்டேன். என் கணவன் கல்வன் அல்ல, என் கால் சிலம்பை கவர்ந்து கொள்ளும் பொருட்டு கல்வன் என்று குற்றம் சுமத்தி கொல்லப்பட்டான். நான் பத்தினி பெண் என்பது உண்மையானால் என் கணவனை உயிருடன் காண்பேன். அவன் வாயிலிருந்து குற்றமற்ற நன்மொழியை நான் கேட்பேன். அப்படி நான் கேளாளாயின் கல்வனின் மனைவி என்று என்னை தூற்றுங்கள் என்று கூறி விம்மி விம்மி அழுது கொண்டே அரண்மனை நோக்கி சென்றாள். அவள் சென்ற நிலையை கண்ட நகர மாந்தர்கள், வளையாத பாண்டிய மன்னனுடைய செங்கோல் இன்று வளைந்தது, பாண்டிய அரசு இத்தோடு அழிந்தது, இனி இந்த மதுரையிலே என்ன நிகழுமோ என்று பேசிக்கொண்டார்கள். கண்ணகியினுடைய பெருந்துயர் அனைவரையும் சோகத்திலே மூழ்கடித்தது. கண்ணகி கோவலன் வெட்டுண்டு இறந்து கிடந்தான். அவன் உடலை தழுவினால் தழுவி கோவலன் உடல் முன்போல உயிர் பெற்றது. எழுந்தான். கண்ணகியினுடைய கண்ணீரை கைகளால் துடைத்தான். இனி நீ இரு என்று சொல்லிவிட்டு கோவலன் விண்ணுலகம் அடைந்தான். இந்த வழக்குறை காதில் மிக அற்புதமான வழக்கு இருக்கிறது. கண்ணகியும் பாண்டிய நெடுஞ்செழியன் வழக்கு மிக அற்புதமாக இளங்கோவடிகள் கொண்டு சென்றிருக்கிறார். நீர்வார் கண்ணே, கண்ணை என் முன் வந்தாய், யாரையோ நீ மடக்கொடியா என்று கேட்க, தேரா மன்னா செப்புவது உடையேன் என்று சொல்லி, நான் நீ கொன்ற அந்த கோவனுடைய மனைவி நான் என்று சொல்கின்றான். உடனே அந்த பாண்டிய நெடுஞ்செழியன், கல்வனை கோரல் கொடுங்கோல் என்று சொன்னான். யார் கல்வன்? என்னுடைய கல்வனா? என்னுடைய கணவன் கல்வனா? என்னுடைய சிலம்பில் இருக்கக்கூடியது மாணிக்க பரகல் என்று சொல்ல அதிசயப்பட்டான் பாண்டியன். உடனே கோவனிடத்திலிருந்து பறித்த அந்த சிலம்பை கொண்டு வந்து கண்ணையனுடைய கையிலே கொடுத்தான். கண்ணைக்கு அந்த சிலம்பை ஓங்கி அடித்து அதில் இருக்கக்கூடிய பரல் மாணிக்க பரல், பாண்டியமாதேவனுடைய சிலம்பில் இருக்கக்கூடியது முத்துப்பரல்கள். இந்த பரல் ஒன்று மன்னவனுடைய வாயிலை தெரித்தது. அதை பிடித்து பார்த்தான். பார்த்துவிட்டு, தாழ்ந்த செங்குடையன், தளர்ந்த செங்கோடன், பொன்சைக்குள்ளன் தன்சல் கேட்ட யானோவரசன், யானையே கல்வன், மண்பதை காக்கும் தென்புலம் காவல் என் முதல் பிழைத்தது கெடுகை என் ஆயில் என்று சொல்லி கீழே விழுந்து உயிர்விட்டான். தன்னுயிர் கொண்டு அவள் உயிர் தேடியது போல, அவன் உயிர் தேடியது போல பாண்டியமாதேவி உயிர்விட்டால் கடைசியிலே தன்னுடைய ஒரு மார்பை அறுத்து மதுரை மீது வீசினாள் கண்ணகி. மதுரை தீப்பற்றி எரிந்தது, மதுரையானது அழிந்தது. இந்த செய்தியைத்தான் மீண்டும் வந்து கணவனோடு சேர்ந்து விண்ணுலக அடைந்தால் இந்த செய்தியைத்தான் சித்தரை சாத்தன சொல்ல மிக அற்புதமாக இளங்கோவடிகள் இயற்றமிழையும் இசைத்தமிழ் நாடகத்தில் மூன்றையும் குறைத்து நமக்கு கொடுத்திருக்கின்றார் என்ற இந்த அளவோடு நிறைவு செய்வது புலவர் கோவிந்தராசு. நன்றி, வணக்கம்.
1: இன்னும் சில நொடிகளில் தமிழ் இச்செய்திகள் சனி அஞ்சலாக.

ಆಕಾಶವಾಣಿ செய்திகள் வாசிப்பவர் சுமித்ரா ரத்னம். தலைப்புச் செய்திகள். விவசாயிகளின் வாழ்வாதாரத்தை மேம்படுத்த வேண்டும் என்பதில் மத்திய

0: மத்திய அரசு உறுதியுடன் உள்ளதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். சரக்கு மற்றும் சேவை வரி வருவாய் கடந்த மாதம் 2,11,000 கோடி ரூபாயை எட்டியதாக மத்திய அரசு தெரிவித்துள்ளது. வணிக பயன்பாட்டிற்கான சமையல் எரிவாயு விலை சிலிண்டருக்கு 192 ரூபாய் குறைக்கப்பட்டுள்ளது. ஈரான் மீது தாக்குதல் நடத்தினால் உரிய பதிலடி கொடுக்கப்படும் என்று அந்நாட்டு அரசு எச்சரித்துள்ளது. 17 வயதுக்குட்பட்டோருக்கான உலக மல்யுத்த சாம்பியன் போட்டியில் இந்தியா 2 வெள்ளி, 2 வெண்கலப் பதக்கங்களை வென்றது. இனி விரிவான செய்திகள். விவசாயிகளின் வாழ்வாதாரத்தை மேம்படுத்த வேண்டும் என்பதில் மத்திய அரசு உறுதியுடன் உள்ளதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். சமூக வலைதளத்தில் இதனை தெரிவித்துள்ள அவர், இதன் அடிப்படையிலேயே விவசாயிகளுக்கான வருவாய் ஆதரவு திட்டம் அடுத்த 5 ஆண்டுகளுக்கு நீட்டிக்கப்பட்டுள்ளதாக குறிப்பிட்டுள்ளார். இந்த திட்டம் விவசாயிகளின் பொருளாதார நிலையை மேம்படுத்தி வருவதாகவும் திரு நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார். தூய எரிசக்தி பயன்பாட்டிற்கு மத்திய அரசு உத்வேகம் அளித்து வருவதாக உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா தெரிவித்துள்ளார். சமூக வலைதளத்தில் இதனை தெரிவித்துள்ள அவர், 84,084 கோடி ரூபாய் மதிப்பிலான சமுத்திர மந்தன் திட்டத்திற்கு மத்திய அமைச்சரவை ஒப்புதல் அளித்துள்ளதை சுட்டிக்காட்டியுள்ளார். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான இலக்குகளை எட்ட இது உதவிடும் என்றும் திரு அமித்ஷா அதில் குறிப்பிட்டுள்ளார். இளையோர் மேம்பாட்டில் மத்திய அரசு கூடுதல் கவனம் செலுத்தி வருவதாக பாதுகாப்புத்துறை அமைச்சர் திரு ராஜ்நாத் சிங் கூறியுள்ளார். சமூக வலைதளத்தில் இதனை தெரிவித்துள்ள அவர், மாற்றியமைக்கப்பட்ட கேலோ இந்தியா மற்றும் தேசிய விளையாட்டு அமைப்புகளுக்கு நிதி வழங்கும் திட்டத்திற்கு மத்திய அமைச்சரவை ஒப்புதல் அளித்துள்ளதை சுட்டிக்காட்டியுள்ளார். 36,441 கோடி ரூபாய் செலவில் இந்த திட்டங்கள் செயல்படுத்தப்பட உள்ளதை சுட்டிக்காட்டியுள்ளார். இளையோரின் விளையாட்டு திறனை கண்டறிந்து அவர்களுக்கு சர்வதேச தரத்திலான பயிற்சி இந்த திட்டத்தின் கீழ் வழங்கப்பட உள்ளதாகவும் திரு ராஜ்நாத் சிங் கூறியுள்ளார். டிஜிட்டல் பண பரிவர்த்தனை கடந்த மாதம் 29,88,000 கோடி ரூபாயாக அதிகரித்துள்ளதாக மத்திய அரசு கூறியுள்ளது. இது கடந்த ஆண்டு இதே காலகட்டத்துடன் ஒப்பிடுகையில் 22% அதிகமாகும் என்று மத்திய அரசின் செய்திக்குறிப்பு தெரிவிக்கிறது. டிஜிட்டல் பண பரிவர்த்தனை தொடர்ந்து அதிகரித்து வருவதாகவும் அதில் குறிப்பிடப்பட்டுள்ளது. சரக்கு மற்றும் சேவை வரி வருவாய் கடந்த மாதம் 211,000 கோடி ரூபாயை எட்டியதாக மத்திய அரசு கூறியுள்ளது. இது கடந்த ஆண்டு இதே காலகட்டத்துடன் ஒப்பிடுகையில் 15.4% அதிகமாகும் என்று எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார். வணிக பயன்பாட்டிற்கான சமையல் எரிவாயு விலை சிலிண்டருக்கு 192 ரூபாய் குறைக்கப்பட்டுள்ளது. இதன்படி தில்லியில் இந்த சிலிண்டரின் விலை 2,738 ரூபாயாக குறைந்துள்ளதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார். விமான எரிபொருள் விலை லிட்டருக்கு 5 ரூபாய் அதிகரித்துள்ளது. சுதந்திர போராட்ட வீரர் லோக்மான்ய பாலகங்காதர திலகரின் நினைவு தினம் இன்று அனுசரிக்கப்படுகிறது. இதனையொட்டி தலைவர்கள் பலர் அன்னாருக்கு புகழஞ்சலி செலுத்தியுள்ளனர். தில்லியில் மகளிருக்கு மாதந்தோறும் 2,500 ரூபாய் உதவித்தொகை வழங்கும் திட்டம் இன்று முதல் செயல்பாட்டுக்கு வருகிறது. இந்த திட்டத்தின் மூலம் 17,00,000 மேற்பட்டோர் பயனடைவார்கள் என்று தில்லி அரசின் செய்திக்குறிப்பு தெரிவிக்கிறது. நீங்கள் கேட்டுக் கொண்டிருப்பது ஆகாஷ்வாணியின் செய்தி அறிக்கை. தமிழை சாதாரண மக்களும் எளிதாக புரிந்து கொண்டு பாட திருமுறைகள் உதவியுள்ளதாக மத்திய நிதியமைச்சர் திருமதி நிர்மலா சீதாராமன் கூறியுள்ளார். சென்னையில் நடைபெற்று வரும் சேக்கிழார் திருவிழாவில் இன்று புத்தக வெளியீட்டு நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு அவர் பேசினார்.
1: தமிழை சாதாரண மக்களுக்கும் தெரிந்து கொண்டு பாட இந்த திருமுறைகள் உதவி செய்தன. பலவிதமான தமிழ் இலக்கிய மரபுகளை இந்த திருமுறைகளில் நாம் பார்க்கலாம். உதாரணமாக தாண்டகம் என்ற தமிழ் யாப்பு வடிவத்தை திருநாவுக்கரசர் தான் தமிழில் முதல் முதலாக இந்த வடிவத்தை அதிக அளவில் பயன்படுத்தியவர். அதே போல பாலிண்ட்ரோம் என்று ஆங்கிலத்தில் சொல்லப்படுகிற இடமிருந்து வலம் படித்தாலும் வலமிருந்த இடமாக படித்தாலும் ஒரே மாதிரியான ஓசை தரக்கூடிய பாடல்கள், பிறகு ஒரே ஒரு சொல் திரும்ப திரும்ப வந்து வேறே வேறே அர்த்தம் தரக்கூடிய யமகப் பாடல்கள் என்று சம்பந்தர் தமிழோடு விளையாடி இருக்கிறார்.
0: தமிழகத்தில் மக்கள் தொகை கணக்கெடுப்பிற்கான களப்பணிகள் இன்று தொடங்கின. முதல்கட்டமாக வீடு பட்டியல் மற்றும் வீட்டு வசதிகள் குறித்த கணக்கெடுப்புகள் இதில் மேற்கொள்ளப்பட உள்ளதாக மத்திய அரசின் செய்திக்குறிப்பு தெரிவிக்கிறது. முதல் முறையாக டிஜிட்டல் தொழில்நுட்பத்தை பயன்படுத்தி இந்த பணிகள் மேற்கொள்ளப்பட உள்ளன. இப்பணிகளில் 100,000 மேற்பட்டோர் ஈடுபட உள்ளதாகவும் அதில் கூறப்பட்டுள்ளது. சுயமாக விவரங்களை பதிவு செய்யும் வசதியை பயன்படுத்தி 10,00,000 மேற்பட்டோர் தங்களது விவரங்களை பதிவு செய்துள்ளதாகவும் அந்த செய்திக்குறிப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. மேகதாது பிரச்சினையில் உச்சநீதிமன்றத்தை நாடுவதே தமிழகத்திற்கான ஒரே வழி என்று மாநில அமைச்சர்

0: திரு நிர்மல்குமார் கூறியுள்ளார். இன்று திருநெல்வேலியில் செய்தியாளர்களிடம் பேசுகையில் அவர் இவ்வாறு கூறினார்.
1: நமக்கு தண்ணி கொடுக்க கூடாதுன்றதுல கர்நாடகா 100-200 வருஷமா தரவா இருக்காங்க. நம்ம அதுல முன்னாடி இருந்த காலகட்டங்கள்ல நமக்கு வலுவான ஹோல்டு இருந்துச்சு. மெட்ராஸ் ராஜதானிக்கும் மைசூருக்கும் இருந்த அக்ரிமெண்ட், அந்த 50 வருஷம் அக்ரிமெண்ட் 1974 மிஸ் பண்ணிட்டோம். அப்பவே நம்ம வந்து ட்ரிபுனல் மூலியமாக திறப்பாக, ஏன்னா ட்ரிபுனல் 1998 இந்த இப்ப நம்ம கொடுக்கற 3500 கண்ணாடி கொடுக்கணும்னு சொல்லிருக்காங்க. இதை ஏற்றுக்காமல் கர்நாடகா இருந்துச்சுனால அந்த அணையின் ஆபரேஷனை ஆணையமே கைப்பற்றி அவர்களே வந்து அதை திறந்து விடும் நடவடிக்கை எடுக்கணும்னு சொல்லி அப்ப இருந்துச்சு. அப்ப கருணாநிதி அவர்கள் எடுத்து விட்டார். சோ இது மாதிரி நிறைய விஷயங்கள் அவர் செய்த தவறு. நமக்கு இருக்கிற ஒரே ஆப்ஷன் உச்சநீதிமன்றம் மட்டும்தான். அது போக வேற என்னென்ன ஆப்ஷன் இருக்கோ அனைத்தையும் முதல்வர் ஆராய்ந்து விரைவாக அறிவிப்பார்.
0: கேரளாவில் கனமழையால் ஏற்படும் எந்தவொரு சூழ்நிலையையும் எதிர்கொள்ள தேவையான அனைத்து முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளும் மேற்கொள்ளப்பட்டுள்ளதாக அம்மாநில வருவாய்த்துறை அமைச்சர் திரு ஏ பி அனில்குமார் கூறியுள்ளார். மலப்புரத்தில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், அதிக பாதிப்புக்குள்ளாகும் என கண்டறியப்பட்டுள்ள பகுதிகளில் நிவாரண முகாம்கள் ஏற்படுத்தப்பட்டிருப்பதாக தெரிவித்தார். மாநிலத்தில் மழை நீடித்து வந்த போதிலும் நிலைமை கட்டுக்குள் உள்ளதாகவும் திரு அனில்குமார் கூறினார். பெங்களூரு நகரை தூய்மையாக பராமரிக்க அனைவரும் ஒத்துழைப்பு அளிக்க வேண்டும் என்று கர்நாடக முதலமைச்சர் திரு டி கே சிவக்குமார் கேட்டுக் கொண்டுள்ளார். பெங்களூரு தூய்மை இயக்கத்தில் இன்று பங்கேற்று பேசுகையில் அவர் இவ்வாறு கூறினார். கட்டுமான கழிவுகளை முறையாக அகற்றாத வாகனங்கள் பறிமுதல் செய்யப்படும் என்றும் முதலமைச்சர் எச்சரித்தார். சத்தீஸ்கர் முதலமைச்சர் திரு விஷ்ணு தியோசாய் பிஜேபி தலைவர் திரு நிதின் நபினை புதுதில்லியில் சந்தித்து பேசினார். இந்த சந்திப்பின் போது சத்தீஸ்கரில் வளர்ச்சிக்கான திட்டங்கள் குறித்து விவாதிக்கப்பட்டதாக அம்மாநில அரசின் செய்திக்குறிப்பு தெரிவிக்கிறது. ஒடிஷாவில் வாக்காளர் பட்டியல் சிறப்பு தீவிர திருத்த பணிகளுக்கு பின்னர் இறுதி வாக்காளர் பட்டியல் அடுத்த மாதம் 21ஆம் தேதி வெளியிடப்படும் என்று தேர்தல் ஆணையம் அறிவித்துள்ளது. பெயர் சேர்ப்பதற்கான விண்ணப்பங்களை வரும் 19ஆம் தேதி வரை சமர்ப்பிக்கலாம் என்று தேர்தல் ஆணையத்தின் செய்திக்குறிப்பு தெரிவிக்கிறது. வரைவு வாக்காளர் பட்டியலில் பெயர் இடம்பெறாதவர்கள் அடுத்த மாதம் 17ஆம் தேதி வரை அதற்கான விண்ணப்பங்களை சமர்ப்பிக்கலாம் என்றும் அந்த செய்திக்குறிப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. ஹிமாச்சல பிரதேசத்தில் 2 ரசாயன பூங்காக்களை ஏற்படுத்துவதற்கான திட்டங்கள் மத்திய அரசிடம் சமர்ப்பிக்கப்பட்டுள்ளதாக அம்மாநில அரசு கூறியுள்ளது. 234 கோடி ரூபாய் செலவில் இந்த ரசாயன பூங்காக்களை ஏற்படுத்துவதற்கான திட்ட முன்வடிவுகள் சமர்ப்பிக்கப்பட்டுள்ளதாக ஹிமாச்சல பிரதேச அரசின் செய்திக்குறிப்பு தெரிவிக்கிறது. சோலன் மாவட்டத்திற்குட்பட்ட மச்ஹாலியில் 150 ஏக்கர் பரப்பில் ரசாயன பூங்காவை ஏற்படுத்துவதற்கான திட்டம் இதில் அடங்கும் என்றும் அந்த செய்திக்குறிப்பில் குறிப்பிடப்பட்டுள்ளது. ஜம்முவில் உள்ள 1000 பள்ளி வளாகங்களில் மழைநீர் சேகரிப்பிற்கான கட்டமைப்பு வசதிகள் ஏற்படுத்தப்பட உள்ளதாக ஜம்மு காஷ்மீர் அரசு கூறியுள்ளது. மத்திய அரசின் மழைநீரை சேமிப்போம் இயக்கத்தின் கீழ் இந்த நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டுள்ளதாக ஜம்மு காஷ்மீர் அரசின் செய்திக்குறிப்பு தெரிவிக்கிறது. ஈரான் மீது தாக்குதல் நடத்தினால் உரிய பதிலடி கொடுக்கப்படும் என்று அந்நாட்டு அரசு எச்சரித்துள்ளது. மேற்காசியாவில் உள்ள அமெரிக்கா மற்றும் இஸ்ரேலின் கட்டமைப்புகளை குறிவைத்து தாக்குதல் நடத்தப்படும் என்றும் ஈரான் கூறியுள்ளது. ஈரான் மீது புதிதாக தாக்குதல் நடத்துவதற்கான நடவடிக்கைகளை அமெரிக்கா மேற்கொண்டு வருவதாக வெளியான செய்தியை அடுத்து ஈரான் இந்த எச்சரிக்கையை விடுத்துள்ளது. ஜப்பானில் இன்று நிலநடுக்கம் நேரிட்டது. ஜப்பானின் அமோரி பகுதியில் நேரிட்ட இந்த நிலநடுக்கம் ரிக்டர் அளவில் 5.8 பதிவானது. 17 வயதுக்குட்பட்டோருக்கான உலக மல்யுத்த சாம்பியன் போட்டியில் இந்தியா 2 வெள்ளி 2 வெண்கலப் பதக்கங்களை வென்றது. அசர்பைஜானின் பாக்குவில் நடைபெற்று வரும் இப்போட்டியின் மகளிர் 46 கிலோ எடைப்பிரிவில் சந்தியா விஷ்ணோயும் 53 கிலோ எடைப்பிரிவில் அக்ஷராவும் வெள்ளிப்பதக்கம் வென்றனர். 61 கிலோ எடைப்பிரிவில் அவன்ஷிகாவும் 69 கிலோ எடைப்பிரிவில் தானியாவும் வெண்கலப் பதக்கம் வென்றனர். இப்போட்டியில் இந்தியா இதுவரை 3 வெள்ளி 4 வெண்கலப் பதக்கங்களை வென்றுள்ளது. தைபே ஓபன் பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் தன்வி சர்மா இறுதியாட்டத்திற்கு முன்னேறியுள்ளார். மகளிர் ஒற்றையர் பிரிவு அரையிறுதி ஆட்டத்தில் அவர் 21-17, 21-11 என்ற செட்கணக்கில் சீன தைபேயின் ஹுவாங் யூ சூனை வென்றார். மீண்டும் தலைப்புச் செய்திகள். விவசாயிகளின் வாழ்வாதாரத்தை மேம்படுத்த வேண்டும் என்பதில் மத்திய அரசு உறுதியுடன் உள்ளதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். சரக்கு மற்றும் சேவை வரி வருவாய் கடந்த மாதம் 211,000 கோடி ரூபாயை எட்டியதாக மத்திய அரசு தெரிவித்துள்ளது. வணிக பயன்பாட்டிற்கான சமையல் எரிவாயு விலை சிலிண்டருக்கு 192 ரூபாய் குறைக்கப்பட்டுள்ளது. ஈரான் மீது தாக்குதல் நடத்தினால் உரிய பதிலடி கொடுக்கப்படும் என்று அந்நாட்டு அரசு எச்சரித்துள்ளது. 17 வயதுக்குட்பட்டோருக்கான உலக மல்யுத்த சாம்பியன் போட்டியில் இந்தியா 2 வெள்ளி 2 வெண்கலப் பதக்கங்களை வென்றது. செய்தியறிக்கை நிறைவடைகிறது.

0: தருமபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7. நேரம் பகல் 12:50. இனி கேட்கலாம் சூழல் காப்போம்.
1: அப்பப்பா என்ன வெயில், ஒன்னும் முடியல. சம வெயில் கொளுத்துதே, எங்கேயாச்சும் போய் உட்காரலான்னு பார்த்தா எங்கேயும் காணமே, மரம் ஒன்று கூட காணமே. அதோ தூரத்தில் ஒரு மரம் இருக்கு, அங்கே போய் கொஞ்ச நேரம் உட்காருவோம். வெயில் ரொம்ப தாங்க முடியல. என்ன இந்த ஏரியாவில் கண்ணு கெட்டின தூரம் வரைக்கும் ஒரே ஒரு மரம் தான் தெரியுது, எல்லா மரத்தையும் வெட்டி சாய்ச்சிட்டாங்களா?
2: அப்புறம் என்னை வெட்டி வீழ்த்திட்டீங்கன்னா அப்புறம் எப்படி நான் இருப்பேன்?
1: இப்ப யார் பேசுனதுன்னு தெரியலையே.
2: நான் தான் பேசுறேன்.
1: நான் தானாவா? மரத்து பின்னாடி பேயா பிசாசா எம பேசுறானே தெரியலையே.
2: நான் மரம் தான் பேசுறேன்.
1: மரமா? மரம் எங்க பேசும்?
2: ஆனா இந்த மரம் பேசுவேன்.
1: ஓ மரமா, அப்ப நீ நானும் ஃப்ரெண்ட்ஸ் ஆயிரலாம். சரி நீ எப்படி இருக்க?
2: நான் நல்லா தான் இருக்கேன். ஆனா நீங்க தான் என்ன நல்லா இருக்க விட மாட்டீங்களே.
1: அப்படியா? ஏன் அப்படி சொல்ற?
2: போனா போதுன்னு உங்களுக்கு நிழல் கொடுத்தா, வெயில் அதிகமா இருக்குதுன்னு வந்து என் நிழல்ல உட்காந்துக்கிறீங்க. கிளம்பும் போது அமைதியாவா போறீங்க, பிளாஸ்டிக் கவரை போடுறீங்க, தண்ணி பாட்டில போடுறீங்க, எல்லாத்தையும் என்கிட்ட

0: மரமா? மரம் எங்க பேசும்?
1: ஆனா இந்த மரம் பேசுவேன்.
0: ஓ மரமா, அப்ப நீ நானும் ஃப்ரெண்ட்ஸ் ஆயிரலாம். சரி நீ எப்படி இருக்க?
1: நான் நல்லா தான் இருக்கேன். ஆனா நீங்க தான் என்ன நல்லா இருக்க விட மாட்டீங்களே.
0: அப்படியா? ஏன் அப்படி சொல்ற?
1: போனா போதுன்னு உங்களுக்கு நிழல் கொடுத்தா, வெயில் அதிகமா இருக்குதுன்னு வந்து என் நிழல்ல உட்காந்துக்கிறீங்க. கிளம்பும் போது அமைதியாவா போறீங்க, பிளாஸ்டிக் கவரை போடுறீங்க, தண்ணி பாட்டில போடுறீங்க, எல்லாத்தையும் என்கிட்ட விட்டுட்டு போயிடுவீங்க.
0: அப்படியா? அது கொஞ்சம் தப்புதான்.
1: எது கொஞ்சமா? என் வேருக்கு சாப்பாடு மண்ணுதான். ஆனா நீங்க என்ன பண்றீங்கன்னா, பிளாஸ்டிக் தூக்கிட்டு வந்து என் வேருக்கிட்ட போட்டு போயிடுறீங்க.
0: சரி சரி, நீ எங்களுக்கு நிழல் மட்டும் தானே தர, வேற என்ன தர முடியும் உன்னால எங்களுக்கு?
1: என்ன கேள்வி இது? நீங்க சுவாசிக்கிறதுக்கு காரணமே நான் தான்.
0: ஓ அப்படியா? அதுக்கு நீ எப்படி காரணமாவ?
1: நீங்க வெளியே விடுற கார்பன் டை ஆக்சைட நான் வாங்கிக்கிட்டு என்கிட்ட இருக்கிற ஆக்சிஜன் உங்களுக்கு ஃப்ரீயா குடுக்கறேன்.
0: அப்படினா நீங்க தான் உலகத்திலேயே பெரிய ஆக்சிஜன் பேங்க் போலயே.
1: ஆமா, ஆனா என்னோட பிரான்ச் கலைகள் எல்லாம் நீங்க வெட்டிட்டீங்கனா அப்புறம் பேங்க் எப்படி இயங்கும்?
0: நல்ல ஜோக்.
1: ஜோக் இல்ல, நிஜம்தான்.
0: சரி மரமே, நீ பேசுனது எனக்கு நல்லாவே புரிஞ்சுது. அத நான் உனக்கு பாட்டா போட்டு காட்டவா?

0: சரி அதற்கட்டும், உன்னை வெட்டினா என்னதான் ஆகும்?
1: வெயில் அதிகமாகவும் மழையும் குறைஞ்சு போவும், பறவைக்கு வீடு இருக்காது, கடைசியில நீங்களே என்னை தேடி அலைய வேண்டிய நிலைமை வரும்.
0: சரி, உன்னை வெட்டிட்டா இதெல்லாம் ஆகும் நீ சொல்ற, உன்னை வளர்த்தா எனக்கு என்னதான் பயன்?
1: உங்களுக்கு சுவாசிக்கிறதுக்கு தூய்மையான காற்ற தருவேன், நீர் சுழற்சியை சமநிலைப்படுத்தி மழைப்பொழிவு அதிகரிப்பேன், சுற்றுப்புற சூழலை குளிர்ச்சியா வைத்திருக்க வெப்பத்தையும் குறைப்பேன், மண்ணரிப்பை தடுப்பேன், நிலத்தடி நீர் உயர்றதுக்கு உதவேன், தூய்மையான காற்று கொடுப்பேன், நிலத்தடி நீரை உயர வைப்பேன், மன அமைதியையும் ஆரோக்கியத்தையும் தருவேன், எதிர்கால சந்ததியினருக்கு வளமான பூமியையும் தருவேன்.
0: உன்னால எனக்கு இவ்வளவு பயன் கிடைக்கும் இத்தனை நாள் எனக்கு தெரியாம போச்சு.
1: அதான் இப்போ தெரிஞ்சிருச்சுல.
0: இதனால மனுஷங்களாகிய நாங்க உங்களுக்கு என்ன செய்யணும்?
1: ஒவ்வொருத்தரும் ஒரு மரமாவது நடணும், நட்ட மரத்தை குழந்தைய போல வளர்க்கணும்.
0: நீ சொல்றது சரிதான், மரம் நடுறது ஒரே நாள் தான், ஆனா அதை வளர்க்கறது தான் பெரிய பொறுப்பு இல்லையா?
1: அதான் பிறந்த நாள், திருமண நாள், வெற்றி நாள்னு ஒவ்வொரு நாளும் கொண்டாடுறீங்கல்ல, ஒவ்வொரு நாளிலையும் ஒவ்வொரு மரத்தை நடுங்க.
0: சரி மரமே, உனக்கு ஏதாவது ஆசை இருக்கா?
1: ஏன் இருக்காது, அதெல்லாம் நல்லா தான் இருக்கு. செல்ஃபி எடுக்க மட்டும் வராதீங்க, ஒரு வாளி தண்ணியும் ஊத்திட்டு போங்க.
0: ஆஹா, இது ரொம்ப நல்ல ஐடியாவா இருக்கே.
1: ஐடியாவா இருந்தா மட்டும் போதாது, செயல்படுத்தியும் பாக்கணும்.
0: சரி மரமே, நான் அக்கம் பக்கத்துல இருக்கவங்க கிட்ட சொல்லி தினமும் உனக்கு ஒரு வாளி தண்ணி ஊத்த சொல்றேன். என்ன மரமே, சந்தோஷமா?
2: மண்ணின் மடியில் முளைத்த உயிரே மரமே, மனித வாழ்வின் முதல் நண்பனே மரமே, மூச்சுக்கு காற்றை தந்து காக்கும் காவலன், மழையை வரவழைக்கும் இயற்கையின் தோழன், பறவைகள் பாடும் இனிய இல்லம் நீ, பயணிகள் இறைப்பாறும் நிழலும் நீ, காயும் கனியும் கொடுத்த வாழ்வை வளமாக்கி காலம் முழுவதும் நன்மையை பகிர்ந்திடுவாய். ஒரு மரம் வெட்டினால் பல உயிர்கள் வாடும், ஒரு மரம் நட்டால் பூமி முழுவதும் புன்னகைக்கும். மரம் நடுவோம், பசுமையை வளர்ப்போம், எதிர்கால தலைமுறைக்கு பூமியை பரிசாக அளிப்போம், சுற்றுச்சூழலை காப்போம், இது சூழல் காப்போம்.
3: குமாரபாளையம் எக்ஸல் கல்வி நிறுவனத்தின் நல்வாழ்த்துக்கள்.
4: ஒரு வாரமா வயிறு பிரச்சனையாவே இருக்கு, சாப்பிட ஜீர்ணம் ஆகுறது இல்ல, ஒரே தொந்தரவா இருக்கு. ஏபி மெடிக்கல் சென்டர் இருக்கும் போது கவலை எதுக்கு? அங்க தீராத வயிற்று வலி, ஜீரண கோளாறு, வயிற்று புண், குடல்வால் மாதிரியான எல்லா பிரச்சனைகளுக்கும் சிறப்பான சிகிச்சையை கொடுக்கறாங்க.
5: ஏபி மெடிக்கல் சென்டர், சாரதா காலேஜ் ரோட், அழகாபுரம் போலீஸ் ஸ்டேஷன் அருகில், சேலம்.
6: தருமபுரி பண்பலை 102.5 ஏற்காடு பண்பலை 103.7 தினமும் பகல் 1:30 ஆரோக்கியம் ஆயுள் முழுவதும். இந்நிகழ்ச்சியை வழங்குவோர்
7: தருமபுரி பிஜிஆர் மல்டி ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை.
8: வணக்கம். தருமபுரி பண்பலை நேயர்களுக்கு சில அறிவிப்புகள். தமிழ்நாடு கால்நடை மருத்துவ அறிவியல் பல்கலைக்கழகம் விரிவாக்க கல்வி இயக்குநரகத்திலிருந்து வந்துள்ள அறிவிப்பு. கால்நடை மருத்துவ பல்கலைக்கழக பயிற்சி மற்றும் ஆராய்ச்சி மையம் சேலம் நடத்தும் முயல் மற்றும் காடை வளர்ப்பு குறித்த ஒருநாள் பயிற்சி பட்டறை 6/8/2026 வியாழக்கிழமை முதல் நடைபெறுகிறது. இடம் VUTRC சேலம், சேலம் மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் அருகில். பயிற்சி கட்டணமாக ₹590 முன்பதிவு அவசியம் செய்ய வேண்டும். பயிற்சி அளிப்பவர்கள் முயல் மற்றும் காடை வளர்ப்பில் கைதேர்ந்த ஆசிரியர்கள் முனைவர் ஜெகவீர பாண்டியன், முனைவர் பாரதி, முனைவர் முரளி அவர்கள். பயிற்சியில் பங்கு பெறுபவர்களுக்கு பயிற்சி கையேடுடன் சான்றிதழ் மற்றும் மதிய உணவு வழங்கப்படும். சிறப்பு அம்சங்கள் முயல் மற்றும் காடை கண்காட்சி நடைபெறும். முயல் மற்றும் காடை வளர்த்து வரும் பண்ணையாளர்களின் அறிவுரைகளை

0: பெறலாம். யார் யாரெல்லாம் கலந்து கொள்ளலாம் என்றால், மாணவர்கள், விவசாயிகள், பண்ணையாளர்கள் மற்றும் ஆர்வமுள்ள அனைவரும் இதில் கலந்து கொண்டு பயன்பெறலாம் என்று சேலம் மாவட்ட ஆட்சியர் அறிவித்துள்ளார். மேலும் விவரங்களுக்கு 0427 என்பதை முன்னிணைப்போடு 24 10 40 8 என்ற எண்ணிற்கு அலைபேசியின் மூலம் தகவல்களை பெற்றுக் கொள்ளலாம். அடுத்த அறிவிப்பு, நர்சிங் முடித்தவர்களுக்கு எய்ம்ஸ் மருத்துவ அறிவியல் நிறுவனத்தில் காலியிடங்களுக்கு அறிவிப்பு வெளியாகியுள்ளது. டெல்லி இஎஸ்ஐசி 523, புதுச்சேரி ஜிப்மர் 39, தியோகர் எய்ம்ஸ் 223, புவனேஸ்வர் 197, கவுகாத்தி 188, டெல்லி 121, பிளாஸ்பூர் 89, ரேபரேலி 81 உட்பட மொத்தம் 2218 இடங்கள் காலியாக உள்ளன. கல்வி தகுதி பிஎஸ்சி மற்றும் நர்சிங் TGNM முடித்தவர்கள் இதில் பங்கு பெறலாம். வயது 18 முதல் 30 வயதுக்குள் இருக்க வேண்டும். அதாவது 13/8/2026 படி 30 வயதுக்குள் இருக்க வேண்டும். தேர்ச்சி முறை பிரிலிமினரி மெயின் தேர்வு எழுதி தேர்வு பெறலாம். விண்ணப்பிக்கும் முறை ஆன்லைனில் விண்ணப்பிக்கலாம். விண்ணப்ப கட்டணமாக ₹3000 செலுத்த வேண்டும். எஸ்சி எஸ்டி பிரிவினருக்கு ₹2400 செலுத்தினால் போதும். கடைசி நாள் 13/8/2026. விவரங்களுக்கு AIIMS exams@ac.in என்ற இணையதளத்தில் சென்று தகவல்களை பெறலாம். அடுத்து அறிவிப்பு, இன்ஜினியரிங் ஆராய்ச்சி மையத்தில் டெக்னீசியனாக சேருவதற்கான அறிவிப்பு. துர்காபூரில் உள்ள மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் ஆராய்ச்சி மையத்தில் காலியாக உள்ள டெக்னீசியன் பணியிடங்களுக்கு அறிவிப்பு வெளியிடப்பட்டுள்ளது. கல்வி தகுதி 10ஆம் வகுப்பு தேர்ச்சியுடன் ஃபிட்டர், எலக்ட்ரீசியன், எலக்ட்ரானிக் மெக்கானிக், இன்ஸ்ட்ருமெண்டேஷன், மெஷினிலிஸ்ட் அல்லது பவுண்டரிமேன் ஆகிய ஏதாவது ஒரு பிரிவில் ஐடிஐ படித்திருக்க வேண்டும். வயது 28 இருக்க வேண்டும். தேர்ச்சி முறை ஆன்லைனில் எழுத்து தேர்வு மற்றும் திறன் தேர்வு நடைபெறும். விண்ணப்பிக்கும் முறை ஆன்லைனில் விண்ணப்பிக்கலாம். விண்ணப்ப கட்டணமாக ₹500. எஸ்சி எஸ்டி மற்றும் பெண்களுக்கு விண்ணப்ப கட்டணம் ஏதும் இல்லை. கடைசி நாள் 3/8/2026. விவரங்களுக்கு www.cmeri.res.in என்ற இணையதளத்தில் சென்று தகவல்களை பெறலாம். நேயர்களுக்கான அடுத்த அறிவிப்பு, ஏரோநாட்டிக்கல் நிறுவனத்தில் நிதி அதிகாரியாக வேலை அறிவிப்பு. மத்திய அரசின் இந்துஸ்தான் ஏரோநாட்டிக்கல் நிறுவனத்தில் காலியிடங்களுக்கு அறிவிப்பு வெளியாகியுள்ளது. நிதி அதிகாரி 17, துணை மேனேஜர் 8, மேனேஜர் அதாவது டிசைனிங் டிசைனர்ஸ் 5 என மொத்தம் 30 இடங்கள் உள்ளன. கல்வி தகுதி BE, பிடெக், சிஏ, ஐசி, WA படித்திருக்க வேண்டும். வயது 18 முதல் 35 வயது நிரம்பியவராக இருக்க வேண்டும். மேலும் 18 முதல் 45 வயது நிரம்பியவராக இருக்க வேண்டும். தேர்ச்சி முறை நேர்முக தேர்வின் மூலம் தேர்ந்தெடுக்கப்படுகிறார்கள். சான்றிதழ் சரிபார்ப்பு நடைபெறுகிறது. விண்ணப்பிக்கும் முறை ஆன்லைனில் விண்ணப்பிக்கலாம். விண்ணப்ப கட்டணமாக ₹500 செலுத்த வேண்டும். எஸ்சி எஸ்டி பிரிவினருக்கு கட்டணம் ஏதும் இல்லை. கடைசி நாள் 12/8/2026. விவரங்களுக்கு HALCORP.FORMFLIX.com என்ற முகவரியில் சென்று தகவல்களை பெற்றுக் கொள்ளலாம். நேயர்களுக்கான அடுத்த அறிவிப்பு, மத்திய அரசின் NMTC இரும நிறுவனத்தில் காலியிடங்களுக்கு அறிவிப்பு வெளியாகியுள்ளது. எக்ஸ்கியூட்டிவ் ட்ரைனிங் பிரிவில் மெக்கானிக்கல் 51, எலக்ட்ரிக்கல் 22, நிதி 7, கெமிக்கல் 4, சிவில் 3, கம்ப்யூட்டர் 3, HR 3 உட்பட மொத்தம் 102 இடங்கள் உள்ளன. கல்வி தகுதி BE, பிடெக், MBA, MCA, CA முடித்தவராக இருக்க வேண்டும். வயது 18 முதல் 27 வயதுக்குள் இருக்க வேண்டும். தேர்ச்சி முறை ஆன்லைன் தேர்வு, குழு விவாதம், நேர்முக தேர்வின் மூலம் தேர்ந்தெடுக்கப்படுகிறார்கள். விண்ணப்பிக்கும் முறை ஆன்லைனில் விண்ணப்பிக்கலாம். விண்ணப்ப கட்டணமாக ₹600. எஸ்சி எஸ்டி பிரிவினருக்கு கட்டணம் ஏதுமில்லை. கடைசி நாள் 11/8/2026. விவரங்களுக்கு nmdcetr.formflix.org என்ற இணையதளத்தில் சென்று பார்க்கலாம். நன்றி.
1: உங்க குழந்தைகளோட கல்லூரி படிப்பு தரமானதாகவும் ஒழுக்கத்துடனும் கேம்பஸ் இன்டர்வியூ பெஸ்டாவும் இருக்கணும்னு யோசிக்கிறீங்களா? அப்ப பொள்ளாச்சியில இருக்கிற டாக்டர் மகாலிங்கம் காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் அண்ட் டெக்னாலஜி தான் ரைட் சாய்ஸ்.
2: மைக்ரோசாஃப்ட், அமேசான் மாதிரி 200க்கும் மேற்பட்ட MNC கேம்பஸ் ரிக்குயர்மென்ட் இருக்கு. லேட்டஸ்ட் இண்டஸ்ட்ரீஸ் ரிலெவன்ட் கோர்ஸும் சொல்லி தராங்க.
1: MCT பொள்ளாச்சி. கவுன்சிலிங் கோ 2706, கால் 9942955540.
3: தருமபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7 நாளைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்குவோர்
4: திருச்சி மற்றும் சேலம் மங்கலன் மங்கள் தங்க மாளிகையில் பவுனுக்கு 1500 ரூபாய் ஆடி அதிரடி தள்ளுபடி ஆகஸ்ட் 17 வரை.

0: சேலம் மற்றும் திருச்சி மங்களன் மங்கள் மாபெரும் தங்க மாளிகை நிறுவனத்தின் நல்வாழ்த்துக்கள்.
1: காலேஜ்ல படிக்கிறதே கை நிறைய சம்பளத்தோட நல்ல வேலை கிடைக்கணும்னு தான்.
2: அதுக்குதான் டாக்டர் மகாலிங்கம் காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் அண்ட் டெக்னாலஜி இருக்கு. மைக்ரோசாஃப்ட், அமேசான் மாதிரி 200 மேற்பட்ட MNCs கேம்பஸ் ரெக்ரூட்மெண்ட் அண்ட் லேட்டஸ்ட் இண்டஸ்ட்ரி ரெலவென்ட் கோர்ஸும் இருக்கு. ஹையஸ்ட் பேக்கேஜ் 51 lakhs per annum.
3: MCET பொள்ளாச்சி கோயம்புத்தூர். கவுன்சிலிங் கோட் 2706. கால் 9942955540.
4: தருமபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7 நாளைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்குவோம்.
5: திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்கள் தங்க மாளிகையில் பவுனுக்கு 1500 ஆடி அதிரடி தள்ளுபடி August 17 வரை.
6: குமாரபாளையம் எக்ஸல் என்ஜினியரிங் காலேஜ் அட்டானமஸ் வழங்கும் நேயர் விருப்பம் இந்நிகழ்ச்சியை வழங்குவோர். இன்றைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கும் குமாரபாளையம் எக்ஸல் என்ஜினியரிங் காலேஜ் அட்டானமஸ் உங்கள் குழந்தைகளின் சிறந்த எதிர்காலத்திற்கு ஏற்ற பொறியியல் கல்லூரி. நேயர் விருப்பம் நிகழ்ச்சியில முதல் பாடலை கேட்டிருக்கிறாங்க. மதிக்கோன் பாளையத்திலிருந்து மோகன் சுகுணா என்ற நேயர். தேவா இசையில் வைரமுத்து வரிகளில் அரிஹரன் சுஜாதா குரல் வண்ணத்தில் ஆனந்த பூங்காற்றே என்ற திரைப்படத்தில் இருந்து கேட்டு மகிழலாம் நேயர்களே.

0: நம்ம சென்னை சில்க்ஸின் ஆடி பிளாஸ்ட் அப் டு 50% தள்ளுபடி. சேவிங்ஸ் பிளாஸ்ட் கலெக்ஷனும் பிளாஸ்ட் தி சென்னை சில்க்ஸ்.
1: தர்மபுரி பண்பலை 102.5 நாளைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்குவோர்
2: உங்கள் குழந்தைகளின் சிறந்த எதிர்காலத்திற்கு அட்டோனமஸ் அந்தஸ்து பெற்ற எக்ஸல் பொறியியல் கல்லூரி குமாரபாளையம்.
3: தர்மபுரி மாவட்டத்தில் அட்டோனமஸ் அந்தஸ்து பெற்ற முதல் பொறியியல் கல்லூரி ஸ்ரீனிவாசா பொறியியல் கல்லூரி.
4: உடனடி வேலை வாய்ப்பை பெற்றுத்தரும் பாடப்பிரிவுகள்.
3: ஃபார் அட்மிஷன்ஸ் காண்டாக்ட் ஸ்ரீனிவாசா பொறியியல் கல்லூரி அட்டோனமஸ், பொம்மிடி, தர்மபுரி டிஸ்ட்ரிக்ட். கால் 9025400159. கவுன்சிலிங் கோட் 2683.
5: கற்றலையில் நண்பகல் நேரத்தில் கேட்டு ரசித்து கொண்டிருக்கிறோம் நேயர்களே. நேயர் விருப்பம் நிகழ்ச்சியே நேயர் விருப்பம் நிகழ்ச்சியில் அடுத்த பாடலை கேட்டிருக்கக்கூடிய நேயர் கடத்தூர் பழனி டெய்லர். இளையராஜா இசையில் வாலி கங்கையமரன் வரிகளில் ஜானகி குரல் வண்ணத்தில் தெய்வ வாக்கு திரைப்படத்திலிருந்து கேட்டு மகிழலாம் நேயர்களே. இது உங்கள் அபிமான தர்மபுரி பண்படை 102.5, ஏற்காடு பண்படை 103.7.

0: நீண்டகால கல்வி சேவையில் கடத்தூர் ஸ்ரீ ஐயப்பா காலேஜ் ஆஃப் ஃபார்மசி பெஸ்ட் லேப் ஸ்பெஷாலிட்டி அனுபவம் மிக்க பேராசிரியர்கள் காற்றோட்டமான வசதியுடன் இருபாலருக்கும் தனித்தனி விடுதி வசதி அட்மிஷன் 9443449892
1: ஒவ்வொரு வெற்றிக்கு பின்னால் ஒரு சரியான சாய்ஸ் இருக்கும் அந்த சாய்ஸ் சேலம் அன்னபூர்ணா பொறியியல் கல்லூரி
2: ஆட்டோமொபைல் இன்ஜினியரிங் சிவில் இன்ஜினியரிங் கம்ப்யூட்டர் சயின்ஸ் மற்றும் எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் கம்யூனிகேஷன் இன்ஜினியரிங் எலக்ட்ரிக்கல் அண்ட் எலக்ட்ரானிக்ஸ் மெக்கானிக்கல் இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அண்ட் டேட்டா சயின்ஸ் பயோமெடிக்கல் இன்ஜினியரிங் என உலகத்தர இளநிலை படிப்புகள்
1: மேலும் அனுபவம் மிக்க பேராசிரியர்கள் நவீன உள்கட்டமைப்பு தொழில்துறை இணைப்பு சிறந்த வேலைவாய்ப்புகளை பெற்றுத்தரும் ஒரே கல்லூரி அன்னபூர்ணா பொறியியல் கல்லூரி அட்டானமஸ் சங்ககிரி மெயின் ரோட் சேலம் கவுன்சிலிங் கோட் 2648
3: தர்மபுரி பண்பலை 102.5 ஏற்காடு பண்பலை 103.7 நாளைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்குவோர்
4: தர்மபுரி டு கிருஷ்ணகிரி தேசிய நெடுஞ்சாலையில் அமைந்திருக்கும் நமது விஜய் சூப்பர் ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை.
5: நான் எப்பவுமே மிஸ்டர் கோல்ட் கடல எண்ணெய்தான் வாங்குறேன். ஏன் தெரியுமா? கலப்பட எதுவும் இல்லாத 100% கடல எண்ணெய். சமையல் டேஸ்டாவும் இருக்கும், ஹெல்தியாவும் இருக்கும். சாதாரண ஆயில் 3 ஸ்பூனுக்கு பதிலா மிஸ்டர் கோல்ட் கடல எண்ணெய் 2 ஸ்பூன் ஊத்துனா போதும். நீங்க சொன்ன எல்லாமே கரெக்ட்.
6: மிஸ்டர் கோல்ட் 100% கடல எண்ணெய் எல்லாமே கரெக்ட்.
7: குமாரபாளையம் எக்ஸல் என்ஜினியரிங் காலேஜ் அட்டானமஸ் வழங்கும்

காற்றலையில் நண்பகல் 1:26 கேட்டு ரசித்து கொண்டிருக்கிறோம் நேயர்களே, நேயர் விருப்பம் நிகழ்ச்சியை. நேயர் விருப்பம் நிகழ்ச்சியில் அடுத்த பாடலை கேட்டிருக்கக்கூடிய நேயர் நாகலாபுரம் சுலோசனா அவர்கள். இளையராஜா இசையில் வாளி ஆர்வி உதயகுமார் பாடல் வரிகளில் SBB குரல் வண்ணத்தில் கிழக்கு வாசல் திரைப்படத்தில் இருந்து கேட்டு மகிழலாம் நேயர்களே. இது உங்கள் அபிமான தர்மபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7.

0: நேயர்கள் இனி தொடர்ந்து கேட்கலாம் ஆரோக்கியம் ஆயுள் முழுவதும்.
1: தருமபுரி பிஜிஆர் மல்டி ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை வழங்கும் ஆரோக்கியம் ஆயுள் முழுவதும் இந்நிகழ்ச்சியினை உங்களுக்காக வழங்குபவர்கள் தருமபுரி பிஜிஆர் மல்டி ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை. தருமபுரி பிஜிஆர் மல்டி ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை வழங்கும் ஆரோக்கியம் ஆயுள் முழுவதும் வழங்குகிறார் டாக்டர் ராஜேஷ் அவர்கள்.
2: தருமபுரி பண்புலை நேயர்கள் அனைவருக்கும் எனது மதிய வணக்கங்கள். நான் உங்கள் மருத்துவர் ராஜேஷ். அனைவரும் நலமா இருக்கிறீங்களா?
3: The Kaveri Engineering College, Autonomous
4: Biomedical, Civil and Computer Science Engineering, Electrical and Electronic.
1: டாக்டர் ராஜேஷ் அவர்கள்.
2: தருமபுரி பண்புலை நேயர்கள் அனைவருக்கும் எனது மதிய வணக்கங்கள். நான் உங்கள் மருத்துவர் ராஜேஷ். அனைவரும் நலமா இருக்கிறீங்களா? ஆக்சுவலாக நேற்று ஒரு பேஷண்ட் வந்தார். இந்த மாதிரி வந்து பைல்ஸு எனக்கு வந்து ரொம்ப நாளாக வந்து ஒரு 15-20 நாளாக வந்து என்னால் வந்து வலியே தாங்க முடியல செய்யலை அப்படின்ட்டுன்னு. சரி படுங்க அப்படின்னு சொல்லி படுக்க வச்சு பார்த்து செஞ்சு பண்ணாக்கா ஒரு நூல் மாதிரி அங்கே இருந்தது. அப்புறமா கேட்டேன், என்னங்க இங்கே நூல் மாதிரி இருக்குது செய்து பண்ணுது, இது என்ன விஷயம் அப்படின்னு சொல்லி கேட்டாக்கா அப்புறமா சொல்கிறாரு, இந்த நிறைய இந்த நார்த் இந்தியன்ஸ் வந்து என்ன பண்ணுறாங்கனாக்கா அங்கங்கே ஊர் ஊருக்கு வந்து இந்த பைல்ஸுக்கு வந்து நூல் கட்டி விடுறாங்க அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. நான் பேஷண்ட் நிறைய வர்றாங்க, நான் பார்த்துருக்குறேன் அந்த நூல் கட்டி மாதிரி. ஆக்சுவலாக என்னென்னா அவங்க வந்து பார்த்திங்கன்னா அந்த வெளியில் தெரியுறது எல்லாத்துக்குமே பார்த்திங்கன்னா ஒரு படுக்கை வச்சு குப்புற படுக்க வச்சுக்கிறாங்க, அப்புறம் மேலே ரெண்டு பேர் ஏறி உக்காந்துக்கிறாங்க, அதுக்கப்புறம் அந்த வெளியே தீர்த்திட்டு இருக்கிறது எல்லாத்தையுமே அவங்களுக்கு வெளியே தெரியுறது எல்லாமே பைல்ஸ் தான். இழுத்து வச்சு ஒரு நூல் மாதிரி வந்து ஒரு த்ரெட்டை வந்து போட்டு நல்லா டைட்டாக இறுக்கி கட்டி விட்டுட்டு மாத்திரை மருந்து கொடுத்துட்டு அதுக்கு ஒன்றும் சாதாரணமாலாம் சார்ஜ் பண்ணுறதில்ல, 10,000-5,000 பிடிங்கிட்டு துரத்தி விட்டுறாங்க. அது என்னென்னா என்ன பேசிக் ப்ராப்ளம்னா வெளி மூலம் அப்படின்றது, அதாவது வெளியே தெரியறது எல்லாமே மூலம் கிடையாது. உங்களுக்கு நான் இதை வந்து ரொம்ப நாளாகவே வந்து நான் எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பேன் செஞ்சுருப்பேன். நிறைய பேருக்கு வந்து வெறும் தோல் மட்டும் துருத்திட்டு இருக்கும், அது வந்து பயிற்சியே கிடையாது. அதேமாதிரி ஒரு சிலருக்கு என்னாகும் செய்ய முன்னா அந்த இடத்துல வந்து ஒரு ரத்தக்கட்டு மாதிரி வரும், மோஷன் முக்கி போய் செஞ்சு பண்ணுறதுனால அந்த இடத்துல இருக்கிற ஒரு ரத்த நாளங்களை கிழித்து செஞ்சு பண்ணிச்சு அது ரத்தக்கட்டு மாதிரி வந்து செஞ்சு அந்த இடத்துல அது ஒரு வீக்கம் மாதிரி வரும். இதெல்லாம் ஒன்றுமே பண்ண தேவையில்லை. இதெல்லாம் வந்து நம்ம உணவு பழக்க வழக்கங்கள் மூலமாகவும் மலச்சிக்கல் வராத இருந்து செஞ்சு பண்ணோம்னாவே போதும். வெளியே தெரியறது எல்லாத்துக்கும் நம்ம வைத்தியம் பண்ணணுன்றது அவசியமும் கிடையாது. அந்த இடத்தெல்லாம் பிடிச்சி நூலை கட்டி விட்டுறாங்க, அது பூரா என்ன ஆகுதுனாக்கா நூல் கட்டி விட்டால் அந்த இடத்துக்கு போகிற ரத்த ஓட்டம் பாதிப்படையுது, உடனே அந்த இடத்துல புண்ணாயிடுது. புண்ணாயி செஞ்சு பண்ணிச்சுனாக்கா வலி எடுத்துக்கும் செஞ்சு, அதாவது என்ன அது நல்லா இருக்கிறத போய் நம்ம நோண்டி விட்டு கெடுக்கிற மாதிரி தான் கணக்கு. தயவுசெய்து அந்த மாதிரிலாம் போகாதீங்க, பக்கத்தில் இருக்கிற மருத்துவரை பாருங்கள். அது வந்து பைல்ஸுன்றது வந்து நமக்கு நிறைய ரத்தம் கசியணும், அப்புறமா வந்து நீண்ட நாட்களாக இருக்கணும், அப்புறம் வந்து அதில் வந்து உள் மூலம் வெளி மூலம்னு இருக்குது, அதில் அது எந்தெந்த கிரேடுன்னு இருக்குது. அதில் வந்து நான் உங்ககிட்ட ஏற்கனவே சொன்ன மாதிரி ஃபஸ்ட்டு 2 கிரேடுகள்லாம் வந்து மாத்திரை மருந்துலேயே அது சரியாக போயிடும். இதில் பல விஷயங்கள் இருக்குது செய்து பண்ணுது, நீங்கள் பார்க்கலாம். இது என்னென்னா இந்த நூல் கட்டிட்டு வர்றவங்க எல்லாருக்குமே இன்வேரியபிளாக நம்ம மருந்து மாத்திரை நல்லா வர்றதில்லை. அவங்களுக்கு நம்ம சர்ஜரி பண்ணி அந்த நூலெல்லாம் எடுத்துகிட்டு செஞ்சு அந்த புண்ணெல்லாம் நம்ம கொஞ்சம் கிளியர் பண்ணி செஞ்சு பண்ணால் மட்டும்தான் அவங்களுக்கு நல்லாகுது. அதாவது வைத்தியமே தேவையில்லாத ஒரு விஷயத்துக்கு நீங்களாக போய் உக்காந்து அதுக்கு ஒரு நூலை கட்டி செஞ்சு பண்ணி அதுக்கு வந்து திரும்ப ஒரு வலியும் வேதனையும் ஒரு 15-20 நாள் அனுபவித்து அதுக்கப்புறம் திரும்ப வந்து ஒரு ஆப்ரேஷனை பண்ணிக்கிட்டு செஞ்சுட்டு பண்ணிவிட்டு இதெல்லாம் தேவையற்ற வேலை என்னை பொறுத்த வரைக்கும் செஞ்ச வரைக்கும். அதனால் வந்து இதில் வந்து மூலன்றது வந்து அந்த ஆசன வாயில் பிரச்சனைன்றது ஒரு பெரிய சப்ஜெக்டு, பெரிய டாப்பிக்கு. அதை வந்து எல்லாத்துக்குமே ஆப்ரேஷன் தான் தேவை, எல்லாத்துக்குமே வந்து நம்ம வந்து வெளியே ஒரு துருத்திக்கிட்டு இருந்ததுனாவே உடனே பயந்துடுறது அப்படின்லாம் இருக்க தேவையில்லை. இதில் என்னன்னாக்கா நான் ஒரு 1.5 வருஷத்துக்கு முன்னாடி வந்தவருக்கும் ஒருத்தருக்கும் இப்போ ஆசன வாயில் பகுதி உள் பகுதியில் வந்து இப்போ பெருங்குடலில் கேன்சர், அவருக்கு வெளியே துருத்திக்கிட்டு இருந்திருக்கு, அதை போட்டு கட்டி விட்டாங்க. அதுவும் வந்து அவர் வந்து 1-2 மாசமாக வெளியே சொல்லாத சுற்றி இருந்து எல்லாம் பூரா அந்த இடம் பூரா புண்ணாகி ரொம்ப கோரமாக வந்து அதுக்கப்புறமா நாங்கள் வந்து அந்த மலக்குடலை திருப்பி வச்சு செஞ்சு பண்ணி அந்த ரேடியோ தெரப்பின்றத ஒன்று கொடுத்து செஞ்சு பண்ணி அதை வந்து வைத்தியம் பண்ணோம் நாங்கள். அதனால் தயவுசெய்து வந்து இன்று நவீன காலகட்டத்திலையும் வந்து அந்த மாதிரிலாம் போய் இந்த நூல் கட்டுறது செய்கிறதெல்லாம்

0: தயவு செய்து பண்ணாதீங்க. பக்கத்தில் இருக்கிற மருத்துவரை அணுகுங்க, உங்களுக்கு அருமையாக கைட் பண்ணி விட்டுருவாங்க, செஞ்சுருவாங்க. எல்லா மூலமும் ஆப்ரேஷன் பண்ணணுன்றது அவசியமும் கிடையாது.
1: நேயர்கள், இதுவரை தருமபுரி பிஜிஆர் மல்டி ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை வழங்கிய ஆரோக்கியம் ஆயுள் முழுவதும் கேட்டீர்கள். வழங்கினார் டாக்டர் ராஜேஷ் அவர்கள். இந்நிகழ்ச்சியினை உங்களுக்காக வழங்கியவர்கள் தருமபுரி பிஜிஆர் மல்டி ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை,
2: தி காவேரி இன்ஜினியரிங் காலேஜ், அட்டானமஸ்,
3: பயோமெடிக்கல், சிவில் அண்ட் கம்ப்யூட்டர் சயின்ஸ் இன்ஜினியரிங், எலக்ட்ரிக்கல் அண்ட் எலக்ட்ரானிக்ஸ் இன்ஜினியரிங், எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் கம்யூனிகேஷன் இன்ஜினியரிங், மெக்கானிக்கல் இன்ஜினியரிங், பிடெக் ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அண்ட் டேட்டா சயின்ஸ், இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி, கெமிக்கல் இன்ஜினியரிங் அண்ட் அக்ரிகல்ச்சரல் இன்ஜினியரிங், பிஹெச்டி எலக்ட்ரிக்கல் அண்ட் எலக்ட்ரானிக்ஸ் இன்ஜினியரிங், எம்சிஏ, எம்பிஏ போன்ற படிப்புகள் சிறந்த முறையில் தகுதி பெற்ற பேராசிரியர்களால் கற்பிக்கப்படுகிறது.
2: தி காவேரி இன்ஜினியரிங் காலேஜ், அட்டானமஸ், மேச்சேரி, சேலம். கால் 9524936156.
4: உங்க குழந்தைகளோட கல்லூரி படிப்பு தரமானதாகவும் ஒழுக்கத்துடனும் கேம்பஸ் இன்டர்வியூ பெஸ்டாகவும் இருக்கணும்னு யோசிக்கிறீங்களா? அப்ப பொள்ளாச்சியில் இருக்கிற டாக்டர் மகாலிங்கம் காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் அண்ட் டெக்னாலஜி தான் ரைட் சாய்ஸ்.
5: மைக்ரோசாஃப்ட், அமேசான் மாதிரி 200க்கும் மேற்பட்ட எம்என்சி கேம்பஸ் ரிக்குயர்மென்ட் இருக்கு. லேட்டஸ்ட் இண்டஸ்ட்ரீஸ் ரெலவென்ட் கோர்ஸும் சொல்லி தராங்க.
4: எம்சிடி பொள்ளாச்சி, கவுன்சிலிங் கோ 2706, கால் 9942955540.
6: சேலத்தின் முன்னணி மருத்துவமனை குறிஞ்சி மருத்துவமனை. ரோபோட்டிக் ஜாயிண்ட் ரீப்ளேஸ்மெண்ட் மூலம் துல்லியமான சிகிச்சை, மேம்பட்ட வசதிகள், அனுபவம் உள்ள டாக்டர்கள். குறிஞ்சி மருத்துவமனை, உங்கள் நலனில் புதிய முன்னேற்றம்.
7: தருமபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7. நாளைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்குவோம்.
8: திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்கள் தங்க மாளிகையில் பவுனுக்கு 1500 ரூபாய் ஆடி அதிரடி தள்ளுபடி August 17 வரை.
9: அண்ணா, நான் 12th முடிச்சிட்டேன். கரியருக்கு நல்ல ஸ்கோப் இருக்கிற காலேஜா பார்த்து இன்ஜினியரிங் சேரணும்.
10: அப்ப அதுக்கு ரைட் சாய்ஸ் நம்ம குமாரபாளையம் எக்ஸல் இன்ஜினியரிங் காலேஜ், அட்டானமஸ் தான். ஏன்னா அங்க தேர்ட் இயர் படிக்கும் போதே 80% மேல மதிப்பெண் இருக்கிறவங்களுக்கு பெய்ட் இன்டர்ன்ஷிப் மூலம் படிக்கும் போதே வேலை வாய்ப்பு பெற்று தராங்க. 2025-26 கல்வியாண்டுல சுமார் 384 மாணவர்களுக்கு வேலை கிடைச்சிருக்கு. அது மட்டும் இல்லாம மாணவர்களுக்கு சென்டர் ஆஃப் எக்ஸலன்ஸ் அமைப்பின் மூலமா ஆப்பிள், மைக்ரோசாஃப்ட் போன்ற முன்னணி நிறுவனங்கள்ல ஏஆர் அண்ட் விஆர், 3D printing and advanced technologies எல்லாம் experts மூலமா கத்து தந்து முன்னணி நிறுவனங்கள்ல வேலை வாய்ப்பும் பெற வழி செய்றாங்க.
11: மேலும் விவரங்களுக்கு எக்ஸல் இன்ஜினியரிங் காலேஜ், அட்டானமஸ், குமாரபாளையம், கால் 9965523999.
6: தருமபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7 தினமும் காலை 8 மணிக்கு. இன்று ஒன்று நன்று. இந்நிகழ்ச்சியை உங்களுக்காக வழங்குவோர்
12: தருமபுரி அரோவா ரத்த பரிசோதனை நிலையம், நேதாஜி பைபாஸ் ரோட், தருமபுரி.
13: நண்பகல் 1:39 கேட்டு ரசித்துக் கொண்டிருக்கிறோம் நேயர்களே. தருமபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7 நேயர் விருப்பம் நிகழ்ச்சியை. நேயர் விருப்பம் நிகழ்ச்சியில அடுத்த பாடலை கேட்டிருக்கக்கூடிய நேயர் காரிமங்கலம் மேல் கொல்லப்பட்டி ஹேமாவதி அன்பு கேட்டிருக்காங்க. தேவா இசையில் வாளி வைரமுத்து பாடல் வரிகளில் தேவா கே எஸ் சித்ரா குரல் வண்ணத்தில் பாரதி கண்ணம்மா திரைப்படத்தில் இருந்து கேட்டு மகிழலாம் நேயர்களே.

குமாரபாளையம் எக்ஸல் என்ஜினியரிங் காலேஜ் அட்டானமஸ் வழங்கும் நேயர் விருப்பம். இந்நிகழ்ச்சியை இதுவரை வழங்கியோர், இன்றைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கும் குமாரபாளையம் எக்ஸல் என்ஜினியரிங் காலேஜ் அட்டானமஸ், உங்கள் குழந்தைகளின் சிறந்த எதிர்காலத்திற்கு ஏற்ற பொறியியல் கல்லூரி. ஒலித்த பாடலுடன் நிறைவு பெற்றது நேயர் விருப்பம் நிகழ்ச்சி. நேயர்கள் இனி தொடர்ந்து கேட்கலாம் மாநில செய்திகள்.

வணக்கம். ஆகாஷவாணி திருச்சிராப்பள்ளி மாநில செய்திகள் வாசிப்பவர் பானுமதி ஸ்ரீனிவாசன். தலைப்புச் செய்திகள். நாட்டில் கடந்த 12 ஆண்டுகளில் சிவில் விமான போக்குவரத்து துறை பிரம்மாண்ட வளர்ச்சி கண்டுள்ளதாக பிரதமர் திரு நரேந்திரமோடி பெருமிதம் தெரிவித்துள்ளார். தொன்மையான தமிழ் கலாச்சாரம் பாதுகாத்து பராமரிக்கப்பட வேண்டும் என்று மத்திய நிதியமைச்சர் திருமதி நிர்மலா சீதாராமன் அறிவுறுத்தியுள்ளார். மாணாக்கர் உயர்கல்வியை தொடர பொருளாதாரம் தடையாக இருக்கக்கூடாது என்ற நோக்கில் கல்விக்கடன் வழங்கப்படுவதாக மாநில அமைச்சர் திரு அருண்ராஜ் கூறியுள்ளார். தமிழ்நாட்டின் உயிர் நாடியான காவிரி நீர் விவகாரத்தில் முதலமைச்சர் உரிய ஆலோசனைகளை மேற்கொள்வதன் அவசியத்தை திமுக தலைவர் திரு மு க ஸ்டாலின் வலியுறுத்தியுள்ளார். தாய்பே ஓபன் பேட்மிண்டன் மகளிர் ஒற்றையர் இறுதிப் போட்டிக்கு இந்தியாவின் தன்வி சர்மா முன்னேறியுள்ளார். இனி விரிவான செய்திகள். நாட்டில் கடந்த 12 ஆண்டுகளில் சிவில் விமான போக்குவரத்து துறை பிரம்மாண்ட வளர்ச்சியடைந்துள்ளதாக பிரதமர் திரு நரேந்திரமோடி பெருமிதம் தெரிவித்துள்ளார். ஆந்திர மாநிலம் விஜயநகர மாவட்டம்

0: மாவட்டம் போகாபுரத்தில் 5,640 கோடி ரூபாய் மதிப்பிலான சர்வதேச விமான நிலையம் உட்பட 18,000 கோடி ரூபாய் மதிப்பிலான பல்துறை திட்டங்களை இன்று தொடங்கி வைத்து பிரதமர் உரையாற்றினார். 2014 ஆண்டு 74 விமான நிலையங்கள் மட்டுமே செயல்பாட்டில் இருந்ததாக சுட்டிக்காட்டிய பிரதமர், தற்போது அது 166 உயர்ந்துள்ளதாக எடுத்துரைத்தார். பெருநகரங்களில் மட்டுமே இருந்த விமான போக்குவரத்து வசதி தேசிய ஜனநாயக கூட்டணி ஆட்சியில் சிறிய நகரங்களுக்கும் விரிவுபடுத்தப்பட்டதாகவும் குறிப்பிட்டார். இதனால் சாமானிய மக்களும் தற்போது விமான பயணங்களை மேற்கொள்வதாக பிரதமர் கூறினார். தொன்மையான தமிழ் கலாச்சாரம் பாதுகாத்து பராமரிக்கப்பட வேண்டியதன் அவசியத்தை மத்திய நிதியமைச்சர் திருமதி நிர்மலா சீதாராமன் வலியுறுத்தியுள்ளார். சென்னையில் பன்னிரு திருமுறைகள் திருச்செந்தூர் ஸ்தலபுராணம் தொடர்பான புத்தக வெளியீட்டு விழாவில் இன்று உரையாற்றிய அவர், இலக்கியத்தின் வளத்தை செறிவூட்ட தமிழ் மொழியால் இயலும் என்று குறிப்பிட்டார். பழங்காலங்களில் தமிழர்கள் பின்பற்றிய சைவ மரபுகளை இப்புத்தகங்கள் வெளிப்படுத்துவதாகவும், இளையோர் இதனை படித்து நம் பண்டைய கலாச்சாரங்களை அறிந்து கொள்ள வேண்டும் என்றும் அவர் அறிவுறுத்தினார். பொதுத் தேர்வு முறைகேடுகள் சட்டத்திருத்த மசோதாவிற்கு குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு ஒப்புதல் வழங்கியுள்ளார். நாடாளுமன்ற இரு அவைகளிலும் நிறைவேற்றப்பட்ட இம்மசோதாவில் வினாத்தாள் கசிவு உள்ளிட்ட தேர்வு முறைகேடுகளில் ஈடுபடுபவர்களுக்கு 10 ஆண்டுகள் சிறை தண்டனை, 10 கோடி ரூபாய் அபராதம், சொத்து பறிமுதல் உள்ளிட்ட கடும் தண்டனைகளுக்கு வகை செய்யப்பட்டுள்ளது. நாட்டில் சென்ற மாதம் 211,205 கோடி ரூபாய் சரக்கு சேவை வரி வசூலானதாக மத்திய நிதியமைச்சகம் கூறியுள்ளது. இது சென்ற ஆண்டின் இதே காலத்தை விட 15.4% அதிகம் என்றும் அமைச்சகம் தெரிவித்துள்ளது. தமிழ்நாட்டில் 22 மாவட்ட அரசு மருத்துவமனைகளில் செயல்படும் நலம் AI செயலி வசதி மூலம் பொதுமக்கள் வீட்டிலிருந்தே மருத்துவ சேவைகளை பெற்றுக் கொள்ளுமாறு மாநில மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் திரு அருண்ராஜ் கூறியுள்ளார். நாமக்கல் மாவட்டம் திருச்செங்கோடில் 47 மாணாக்கருக்கு 3.5 கோடி ரூபாய் மதிப்பில் கல்விக் கடன் வழங்கி உரையாற்றிய அமைச்சர், மாநிலத்தில் மாணவ மாணவியர் உயர்கல்வியை தொடர பொருளாதாரம் ஒரு தடையாக இருக்கக்கூடாது என்ற நோக்கில் கல்விக் கடன் வழங்கப்படுவதாக எடுத்துரைத்தார்.
1: மேற்படிப்புக்காக ஒரு மாணவர் மாணவியர் வந்து நாம் படிக்கணும் அப்படின்னு சொல்றப்ப பொருளாதார வசதி இன்மை ஒரு தடையா இருக்கக்கூடாதுங்கிறதுக்காக தான் இந்த கல்வி கடன் ஒரு திட்டம் இருக்கு. 7.5 லட்சம் வரைக்கும் நம்ம எந்த ஒரு பிணையும் இல்லாம கல்வி கடன் கிடைக்கும். சில கோர்சஸ்ல ஃபீஸ் இதுக்கு தாண்டி இருக்கும், ஒரு 10 லட்சம் 12 லட்சம் இந்த லிமிட், அதை இன்னும் கூட்டி கொடுக்கணும் அப்படிங்கறதான் நிறைய மாணவர்கள் மற்றும் பெற்றோர்களோட கோரிக்கையா இருக்கு. இதுவும் கூடிய விரைவில் 7.5 லட்சத்திலிருந்து 20 லட்சமா உயர்த்தப்படக்கூடிய அனைத்து வாய்ப்புகளும் இருக்கு.
0: சுகாதார வீதி திட்டத்தை முன்னெடுத்துச் செல்லும் வகையில் சாலையோர விற்பனையாளர்களுக்கு சிறப்பு பயிற்சிகள் அண்மையில் வழங்கப்பட்டதாகவும் அமைச்சர் கூறினார். ஏற்கனவே 6 மாவட்டங்களில் இத்திட்டம் நடைமுறையில் இருப்பதாகவும், விரைவில் திருச்செங்கோடில் உணவு வீதி அமைப்பதற்கான நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்படும் என்றும் கூறினார். தமிழகத்தில் மின்துறையில் கூடுதல் பணியாளர்கள் நியமனத்திற்கு பின்னரே மாதாந்திர மின் கணக்கீடு பணிகள் தொடர்பான நடவடிக்கை எடுக்கப்படும் என்று மாநில மின்துறை அமைச்சர் திரு நிர்மல்குமார் தெரிவித்துள்ளார். நெல்லையில் இன்று செய்தியாளர்களிடம் பேசிய அவர், மின் கணக்கீடு தொடர்பாக பெறப்பட்ட புகார்களின் அடிப்படையில் 10,000 மின் இணைப்புகளில் சரிபார்ப்பு பணிகள் நடைபெற்றதாக கூறினார். கோடைக்காலத்தில் மக்கள் அதிக அளவில் மின்சாரம் பயன்படுத்தியதாக கூறிய அவர், கூடுதல் கட்டணம் தொடர்பான 3,70,000 மின் இணைப்புகள் ஒரு வாரத்திற்குள் சரிபார்க்கப்படும் என்றார். மேகதாது அணை விவகாரத்தில் உச்சநீதிமன்றத்தை நாடுவதே தீர்வாக அமையும் என்றும் அவர் எடுத்துரைத்தார். நீங்கள் கேட்டுக் கொண்டிருப்பது ஆகாஷவாணியின் மாநில செய்தி அறிக்கை.
2: ஊரக வளர்ச்சிக்கான புதிய அத்தியாயம். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான ஊரக வேலைவாய்ப்பு உறுதி மற்றும் வாழ்வாதார சட்டம் செயல்பாட்டிற்கு வந்துள்ளது. இந்த சட்டம் ஆண்டிற்கு 125 நாட்கள் வேலையை உறுதி செய்கிறது. வாரந்தோறும் ஊதியம் வழங்கப்படுவது கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. பணி முடித்த 15 நாட்களுக்குள் ஊதியம் வழங்குவதை உறுதி செய்வதற்கான அம்சங்களும் இதில் இடம்பெற்றுள்ளன. கால தாமதமாக ஊதியம் வழங்கப்பட்டால் அதற்கான இழப்பீட்டு தொகைக்கும் வகை செய்யப்பட்டுள்ளது. வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு தொடரும் சீர்திருத்த நடவடிக்கைகள்.
0: தமிழ்நாட்டிற்கு தண்ணீர் தர முடியாது என்று திட்டவட்டமாக அறிவித்துள்ள கர்நாடகத்தை சட்ட ரீதியாக அணுகுவதன் அவசியத்தை திமுக தலைவர் திரு மு க ஸ்டாலின் வலியுறுத்தியுள்ளார். தமிழ்நாட்டின் உயிர் நாடியான காவிரி நீர் விவகாரத்தில் முதலமைச்சர் உரிய ஆலோசனைகளை மேற்கொள்வதன் முக்கியத்துவத்தையும் அவர் எடுத்துரைத்தார். மேகதாது அணை விவகாரத்தில் கர்நாடகத்துடன் பேச்சுவார்த்தை நடத்துவது எவ்வித பயனும் அளிக்காது என்பதை அனைவரும் எடுத்துரைத்ததாகவும் அவர் சுட்டிக்காட்டினார். காவிரி பிரச்சினையில் கர்நாடகத்தில் அனைவரும் ஒற்றுமையாக இருப்பதை சுட்டிக்காட்டிய திரு ஸ்டாலின், இவ்விவகாரத்தில் அனைத்துக் கட்சி கூட்டத்தை முதலமைச்சர் கூட்டுவது எப்போது என்றும் கேள்வி எழுப்பியுள்ளார். தமிழ்நாட்டில் மக்களின் குறைகளை விரைந்து தீர்க்கப்பட வேண்டும் என்பதே முதலமைச்சரின் விருப்பம் என்று சட்டப்பேரவைத் தலைவர் திரு JCD பிரபாகர் தெரிவித்துள்ளார்.

0: சென்னை ஆயிரம் விளக்கு பகுதியில் மாற்றுத்திறனாளி மாணாக்கருக்கான சேவை மையத்தை இன்று திறந்து வைத்து பேசிய அவர், மாற்றுத்திறனாளிகள் துறை மாநிலத்தில் வேகமாக முன்னேறி வருவதன் அடையாளமாக இந்த மையம் திகழ்கிறது என்றார். தமிழகத்தின் பல்வேறு மாவட்டங்களில் மக்கள் தொகை கணக்கெடுப்பு பணிகள் இன்று தொடங்கின. வரும் 30ஆம் தேதி வரை நடைபெறும் இப்பணியில் 1.5 லட்சத்திற்கும் மேற்பட்ட கணக்கெடுப்பாளர்கள் களப்பணிகளை மேற்கொள்கின்றனர். வேலூர் மாவட்டத்தில் 2500க்கும் மேற்பட்டோர் மக்கள் தொகை கணக்கெடுப்பு களப்பணிகளில் ஈடுபட உள்ளதாக ஆட்சித்தலைவர் திருமதி லீலா அலெக்ஸ் தெரிவித்துள்ளார். ஆன்லைன் பதிவு மேற்கொண்டவர்கள் அது தொடர்பான எண்ணை வழங்கினால் சரிபார்ப்பு பணிகள் மேற்கொள்ளப்படும் என்றும் அவர் கூறினார்.
1: நம்ம மாவட்டத்துல வந்து இந்த ஹவுஸ் லிஸ்டிங் பணி வந்து தொடங்கிருக்கோம். கடந்த 15 நாள் வந்து செல்ஃப் எனுமரேஷன் முறையில வந்து நம்மளோட ஹவுஸ் டீடைல்ஸ் பொதுமக்களே பதிவு பண்ற ஒரு ஆப்ஷன் இருக்குது. இப்போ அந்த மாதிரி பதிவு பண்ணிருக்க பட்சத்துல அந்த யூனிக் ஐடி வந்து அவங்க கொடுத்தாங்கன்னா நம்ம அவங்க கிட்ட ஒரு வெரிபிகேஷன் மட்டும் வாங்கிட்டு ஒரு கன்ஃபர்மேஷன் பண்ணிடுவோம். இன்கேஸ் அவங்க வந்து செல்ஃப் எனுமரேஷன் பண்ணாத பட்சத்துல ஃபுல் டீடைல்ஸ் வந்து இங்க பதிவு பண்றோம். மொத்தம் 2686 எனுமரேட்டர்ஸ் வந்து என்கேஜ் பண்ணிருக்கோம். அவங்களுக்கு மேல அவங்கள சூப்பர்வைஸ் பண்றதுக்கு சூப்பர்வைசர்ஸ் இருக்காங்க.
0: தர்மபுரியில் மக்கள் தொகை கணக்கெடுப்பு பணிகளை மாவட்ட

0: தமிழகத்தில் 2500க்கும் மேற்பட்டோர் மக்கள் தொகை கணக்கெடுப்பு களப்பணிகளில் ஈடுபட உள்ளதாக ஆட்சித்தலைவர் திருமதி லீலா அலெக்ஸ் தெரிவித்துள்ளார். ஆன்லைன் பதிவு மேற்கொண்டவர்கள் அது தொடர்பான எண்ணை வழங்கினால் சரிபார்ப்பு பணிகள் மேற்கொள்ளப்படும் என்றும் அவர் கூறினார்.
1: நம்ம மாவட்டத்துல வந்து இந்த ஹவுஸ் லிஸ்டிங் பணி வந்து தொடங்கிருக்கோம். கடந்த 15 நாள் வந்து செல்ஃப் எனுமரேஷன் முறையில வந்து நம்மளோட ஹவுஸ் டீடைல்ஸ் பொதுமக்களே பதிவு பண்ற ஒரு ஆப்ஷன் இருக்குது. இப்போ அந்த மாதிரி பதிவு பண்ணிருக்க பட்சத்துல அந்த யூனிக் ஐடி வந்து அவங்க கொடுத்தாங்கன்னா நம்ம அவங்க கிட்ட ஒரு வெரிபிகேஷன் மட்டும் வாங்கிட்டு ஒரு கன்ஃபர்மேஷன் பண்ணிடுவோம். இன் கேஸ் அவங்க வந்து செல்ஃப் எனுமரேஷன் பண்ணாத பட்சத்துல ஃபுல் டீடைல்ஸ் வந்து இங்க பதிவு பண்றோம். மொத்தம் 2686 எனுமரேட்டர்ஸ் வந்து என்கேஜ் பண்ணிருக்கோம். அவங்களுக்கு மேல அவங்களை சூப்பர்வைஸ் பண்றதுக்கு சூப்பர்வைசர்ஸ் இருக்காங்க.
0: தர்மபுரியில் மக்கள் தொகை கணக்கெடுப்பு பணிகளை மாவட்ட ஆட்சித்தலைவர் திரு சரவணன் இன்று தொடங்கி வைத்தார். வரும் 30ஆம் தேதி வரை நடைபெறும் இப்பணிகளில் 3000க்கும் மேற்பட்டோர் ஈடுபட உள்ளனர். உலக தாய்ப்பால் வார விழா இன்று முதல் வரும் 7ஆம் தேதி வரை கடைபிடிக்கப்படுகிறது. நிலையான பாதுகாப்பிற்கு தாய்ப்பால் என்பதை வலியுறுத்தும் பல்வேறு நிகழ்ச்சிகள் நடைபெறுகின்றன. குழந்தையின் வளர்ச்சி, ஆரோக்கியம், நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகரிக்க தாய்ப்பால் மிகவும் அவசியம் என திருச்சி மாவட்ட ஒருங்கிணைந்த குழந்தை வளர்ச்சிப் பணிகள் திட்ட அலுவலர் திருமதி நித்யா தெரிவித்துள்ளார்.
2: தாய்ப்பாலானது குழந்தைக்கு இயற்கையால் வழங்கப்பட்ட முதல் மற்றும் சிறந்த உணவாகும். குழந்தை பிறந்த 1 மணி நேரத்திற்குள் தாய்ப்பால் கொடுப்பதை தொடங்க வேண்டும். தாய்ப்பால் கொடுப்பதனால் குழந்தைக்கு வயிற்றுப்போக்கு, நிமோனியா போன்ற நோய்கள் அபாயம் குறைந்து உடல் மன வளர்ச்சி சிறப்பாக அமையும். எனவே தாய்ப்பாலின் முக்கியத்துவத்தை புரிந்து கொண்டு முதல் 6 மாதங்கள் முழுமையாக தாய்ப்பால் மட்டும் வழங்கி பின்னர் இணை உணவுடன் 2 வயது வரை தாய்ப்பாலை தொடர்ந்து கொடுக்க வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன்.
0: சேலத்தில் தாய்ப்பால் விழிப்புணர்வு வாக்கத்தான் நடைப்பயணத்தில் ஏராளமானோர் பங்கேற்றனர். மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதியில் கனமழை காரணமாக நெல்லை மாவட்டம் பாபநாசம் சேர்வலாறு அணைகளின் நீர்மட்டம் வேகமாக அதிகரித்து வருகிறது. திருக்குறுங்குடி நம்பியாற்றில் நீர்வரத்து அதிகரித்துள்ளதால் மலைக்கோவிலுக்கு செல்லவும் ஆற்றுப்பகுதியில் குளிக்கவும் தடை விதிக்கப்பட்டுள்ளதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார்.
3: நெல்லை மாவட்டத்தில் கடந்த சில வாரங்களாக கடும் வெயில் வாட்டி வந்த நிலையில் கடந்த 2 தினங்களாக தென்மேற்கு பருவமழை திடீரென தீவிரமடைய தொடங்கியுள்ளது. இதன் காரணமாக நெல்லை மாவட்டம் மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதியில் கனமழை தொடர்ந்து நீடித்து வருவதால் 143 அடி கொள்ளளவு கொண்ட பாபநாச அணையின் நீர்மட்டம் ஒரே நாளில் 5 அடி உயர்ந்து 68 அடியாக உள்ளது. தொடர் மழையின் காரணமாக திருக்கரங்குடி நம்பியாற்றில் நீர்வரத்து அதிகரித்துள்ளதால் மலைப்பகுதியில் அமைந்துள்ள நம்பி கோயிலுக்கு செல்லவும் ஆற்றுப்பகுதியில் குளிக்கவும் வனத்துறையினர் தடை விதித்துள்ளனர். நெல்லையிலிருந்து திருமலைக்குமார்.
0: நீலகிரி மாவட்டம் கூடலூர் அருகே கரியசோலை பகுதியில் காட்டியானை தாக்கியதில் தேயிலை தோட்ட தொழிலாளி உயிரிழந்தது அப்பகுதி மக்களிடையே அச்சத்தை ஏற்படுத்தியுள்ளது. தாய்பே ஓபன் பேட்மிண்டன் மகளிர் ஒற்றையர் இறுதிப் போட்டிக்கு இந்தியாவின் தன்வி சர்மா முன்னேறியுள்ளார். அரையிறுதியில் தைவானின் ஹுவாங்கை 21-17, 21-11 என்ற நேர் செட்களில் இன்று தன்வி சர்மா வென்றார். கிளாஸ்கோவில் நடைபெறும் காமன்வெல்த் விளையாட்டுப் போட்டிகளின் குத்துச்சண்டை பிரிவில் ஒலிம்பிக் வீராங்கனை லவ்லினா தலைமையில் 10 இந்திய வீர வீராங்கனைகள் இறுதிப் போட்டிகளில் இன்று களமிறங்குகின்றனர். மீண்டும் தலைப்புச் செய்திகள். நாட்டில் கடந்த 12 ஆண்டுகளில் சிவில் விமான போக்குவரத்து துறை பிரம்மாண்ட வளர்ச்சி கண்டுள்ளதாக பிரதமர் திரு நரேந்திரமோடி பெருமிதம் தெரிவித்துள்ளார். தொன்மையான தமிழ் கலாச்சாரம் பாதுகாத்து பராமரிக்கப்பட வேண்டும் என்று மத்திய நிதியமைச்சர் திருமதி நிர்மலா சீதாராமன் அறிவுறுத்தியுள்ளார். மாணாக்கர் உயர்கல்வியை தொடர பொருளாதாரம் தடையாக இருக்கக்கூடாது என்ற நோக்கில் கல்விக்கடன் வழங்கப்படுவதாக மாநில அமைச்சர் திரு அருண்ராஜ் கூறியுள்ளார். தமிழ்நாட்டின் உயிர் நாடியான காவிரி நீர் விவகாரத்தில் முதலமைச்சர் உரிய ஆலோசனைகளை மேற்கொள்வதன் அவசியத்தை திமுக தலைவர் திரு மு க ஸ்டாலின் வலியுறுத்தியுள்ளார். தாய்பே ஒபன் பேட்மிண்டன் மகளிர் ஒற்றையர் இறுதிப் போட்டிக்கு இந்தியாவின் தன்வி சர்மா

கோயம்புத்தூர் சோளையாற்றில் 97 மில்லிமீட்டர் பதிவாகியுள்ளது. வெப்பநிலையாக கடந்த 24 மணி நேரத்தில் தமிழகம், புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளில் அதிகபட்ச வெப்பநிலையில் பொதுவாக குறிப்பிடத்தக்க மாற்றம் ஏதும் இல்லை. தமிழகம், புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளில் அதிகபட்ச வெப்பநிலை அநேக இடங்களில் இயல்பில் இருந்து 2-3 டிகிரி செல்சியஸ் வரை உயர்ந்துள்ளது. அதிகபட்ச வெப்பநிலையாக மதுரை விமான நிலையத்தில் 39 டிகிரி செல்சியஸ் பதிவாகியுள்ளது. குறைந்தபட்ச வெப்பநிலையாக சமவெளி பகுதிகளில் ஈரோட்டில் 23 டிகிரி செல்சியஸ் பதிவாகியுள்ளது. மலைப்பகுதிகளில் குறிப்பாக உதகமண்டலத்தில் 13.2 டிகிரி செல்சியஸ் பதிவாகியுள்ளது. கோயம்புத்தூர் மற்றும் திருநெல்வேலி மாவட்டங்களின் மலைப்பகுதிகள், நீலகிரி, தேனி, கன்னியாகுமரி மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் இடி மின்னல் மற்றும் பலத்த காற்றுடன் மணிக்கு 40 முதல் 50 கிலோமீட்டர் வேகத்தில் கூடிய கனமழை பெய்யக்கூடும். இதர மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்களான வட கடலோர தமிழகத்தில் ஓரிரு இடங்களிலும், புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளிலும் இடி மின்னல் மற்றும் பலத்த காற்றுடன் மணிக்கு 40 முதல் 50 கிலோமீட்டர் வேகத்தில் கூடிய லேசானது முதல் மிதமான மழை பெய்யக்கூடும். ஏனைய தமிழகத்தில் ஓரிரு இடங்களில் இடி மின்னலுடன் கூடிய லேசான மழை பெய்யக்கூடும். தமிழகம், புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளில் அதிகபட்ச வெப்பநிலை ஒரு சில இடங்களில் 2 டிகிரி செல்சியஸ் வரை குறையக்கூடும். தமிழகம், புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளில் அதிகபட்ச வெப்பநிலை இயல்பை ஒட்டியே இருக்கக்கூடும். மீனவர்களுக்கான எச்சரிக்கை: தென் தமிழக கடலோர பகுதிகள், மன்னார் வளைகுடா மற்றும் குமரிக்கடல் பகுதிகளில் சூறாவளி காற்று மணிக்கு 40 முதல் 50 கிலோமீட்டர் வேகத்திலும், இடையிடையே 60 கிலோமீட்டர் வேகத்திலும் வீசக்கூடும். வங்கக்கடல் பகுதிகளில், தென்மேற்கு வங்கக்கடலின் சில பகுதிகளில் சூறாவளி காற்று மணிக்கு 40 முதல் 50 கிலோமீட்டர் வேகத்திலும், இடையிடையே 60 கிலோமீட்டர் வேகத்திலும் வீசக்கூடும். மத்திய மேற்கு அரபிக்கடல் பகுதிகளை ஒட்டிய மத்திய கிழக்கு அரபிக்கடல் பகுதிகள் மற்றும் தென்கிழக்கு அரபிக்கடலின் சில பகுதிகளில் சூறாவளி காற்று மணிக்கு 45 முதல் 55 கிலோமீட்டர் வேகத்திலும், இடையிடையே 65 கிலோமீட்டர் வேகத்திலும், கேரள கர்நாடக கடலோர பகுதிகள், லட்சத்தீவு பகுதிகள் மற்றும் அதனை ஒட்டிய தென்கிழக்கு அரபிக்கடல் பகுதிகளில் சூறாவளி காற்று மணிக்கு 40 முதல் 50 கிலோமீட்டர் வேகத்திலும், இடையிடையே 60 கிலோமீட்டர் வேகத்திலும் வீசக்கூடும். இத்துடன் நிறைவு பெற்றது இன்றைய வானிலை அறிக்கை.

நேயர்கள் கேட்டு ரசித்துக் கொண்டிருப்பது தர்மபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7. நேயர்களின் கவனத்திற்கு, பிற்பகல் 2 மணிக்கு உங்கள் களம் உழைப்போம் உயர்வோம் என்ற நிகழ்ச்சியில் தர்மபுரி தையல் கலைஞர் வேலு அவர்களுடன் நேர்முகம் கேட்கலாம்.

0: நேயர்கள் இணை கேட்கலாம் உழைப்போம் உயர்வோம். இன்றைய நிகழ்ச்சியில் தருமபுரி தையல் கலைஞர் வேலு அவர்களுடன் நேர்முகம் கேட்கலாம். ஐயா வணக்கம். ஐயா
1: வணக்கங்க. டெய்லர் நானு, தருமபுரி வெளிப்பேட்டை தெரு அங்காளம்மன் கோயில் அருகில் கடை வச்சிருக்கிறேங்க நானு.
0: சரிங்க ஐயா, இப்போ அந்த தையல் தொழில் வந்து ஒரு முக்கியமான தொழில். இந்த

0: தொழிலில் நீங்கள் எத்தனை வருஷமாக செஞ்சுட்டு வரீங்க?
1: நான் 86லேருந்து இருக்கேங்க, கிட்டத்தட்ட 39 40 வருஷமாக அந்த தொழில் இருக்குது சார். நான்
0: சரிங்க, முதல் முதல்ல யார்கிட்ட அந்த தொழிலை கற்றுக்கிட்டீங்க நீங்கள்?
1: அது வீனஸ் டெய்லர் ரவின்ட்டுங்க, அவர்கிட்ட தான் நான் தொழில் இப்போ முதல் முதல்ல கற்றுக்கிட்டேன். அதுக்கப்புறம் சட்டத்தைக்கு கற்றுக்கிட்டனால அதுக்கப்புறம் அவர் 93ல் வந்து கந்தசாமி வாத்தியார் தெருவில் இருக்கார் மோகனுங்கிறவர்கிட்ட நான் 20 வருஷமாக ஒர்க் பண்ணேங்க. பேண்ட்டு ஷர்ட்டு எல்லாமே அவர்கிட்ட தான் கற்றுக்கிட்டேன். 20 வருஷமாக அவர்கிட்ட ஒர்க் பண்ணியிருந்தேங்க நான். அதுக்கப்புறம் நான் கடை வச்சுட்டேங்க, தனியாக சொந்தமாக கடை வச்சு நான் இப்போ 15 வருஷம் ஆகுது.
0: என்ன படிச்சிருக்கீங்க, நீங்கள் எதனால் அந்த தையல் தொழிலை சூஸ் பண்ணீங்க?
1: நான் 8th வரைக்கும் தான் சார் படிச்சிருக்கிறேன். எனக்கு படிப்பு கொஞ்சம் கம்மியாக வந்தனால எங்கள் அப்பா கூப்பிட்டு போய் அந்த தொழிலை சேர்த்து விட்டாருங்க. இப்போ எனக்கு ரொம்ப திருப்தியாக இருக்குது அந்த தொழிலில் கருது.
0: சரிங்க, அப்பா என்ன தொழில் செஞ்சுட்டு இருந்தார்?
1: அப்பா மிக்சர் வியாபாரம் பண்ணிட்டு இருக்கிறாருங்க. அதுக்கு அவருக்கப்புறம் நானும் கொஞ்ச நாள் பண்ணேங்க சார் அது. அதுக்கப்புறம் எனக்கு இந்த தொழிலில் ரொம்ப இன்ட்ரெஸ்டாக இருந்ததுனால மறுபடியும் அதை விட்டுட்டு நான் இப்போ இந்த தொழில் தான் சார் சேர்த்துக்கிறேன்.
0: சரிங்க, இப்போ ஸ்வீட் தொழிலில் விட்டுட்டு இதுக்கு வந்தது காரணம்னா ரொம்ப இன்ட்ரெஸ்டாக இல்லை தனியாக ஒரு தொழில் செய்யணும்னா?
1: தனியாக செய்யணும் தான் சார். ஸ்வீட் தொழில் என்னால் தனியாக ஒண்டியாக செய்ய முடியல என்னால். அதனால் இது என்னால் முடியும். அது சப்போர்ட் ஆள் சப்போர்ட் இல்லை எனக்கு. அதனால் இது என்னால் முடிஞ்ச அளவுக்கு நான் இது நாம் மட்டும் பண்ணிக்கலாம், ஒன் மேன் ஆர்மியாக அப்படின்ட்டு பண்ணிட்டு இருக்கிறேங்க நான்.
0: சரிங்க, இப்போ தையல் தொழிலில் வந்து ஆண்களுக்கான துணிகளும் தைக்கிறாங்க, பெண்களுக்கான துணிகளும் தைக்கிறாங்க, நீங்கள் அதில் எந்த விதமான டைலர்?
1: ஆமாங்க, நான் வந்து ஒன்லி ஜென்ஸ் ஒர்க்கு தாங்க. எனக்கு வந்து ஃப்ரெண்டுங்க சர்க்கிளில் ஸ்கூல் யூனிஃபார்மு ஆடவருக்கு தேவையானது எல்லாமே நான் தைச்சி தருவேன் சார். ஒன்லி ஜென்ஸ் ஒர்க்கு தான் எனக்கு, லேடிஸ் வேலை தெரியாது எனக்கு, நான் கற்றுக்கல. ஸ்கூல் ஒர்க்கு நான் கிட்டத்தட்ட 2-3 மாதமாக செய்வேன் சார். நான் மே மாதத்துலேருந்து ஜூலை மாதம் வரைக்கும் ஸ்கூல் ஒர்க்கே போவேன். எனக்கு அந்தளவுக்கு எனக்கு கஷ்டம் இருக்கிறாங்க. எல்லாேருக்கும் நான் கேட்குற அளவுக்கு திருப்தியாக பண்ணி கொடுக்குறேன் சார். நான் ரெகுலர் கஸ்டமர் எனக்கு நிறையா பேர் இருக்கிறாங்க. நான் தொழில் கரெக்டாக செய்யறதுனால என்னை தேடிட்டு வராங்க, அவங்க திருப்திக்கு நான் செஞ்சு தரேங்க.
0: சரி ஓகேங்க, இப்போ எத்தனை வருஷமாக செஞ்சிட்ருக்கீங்க இந்த தொழிலை?
1: இப்போ நான் ஒரு 7 வருஷம் கேப் விட்டுங்க, அப்பா தொழில் செஞ்சுட்டு இருந்தேன். மறுபடியும் இப்போ வந்து எனக்கு இந்த தொழில் மேலே ஆர்வம் இருக்கிறதுனால இப்போ ஒரு 4 வருஷம் தான் செஞ்சுட்டு இருக்கிறேன் நான்.
0: சரி ஓகேங்க, தையல் தொழில் இப்போ ஆரம்பிக்கும் போது நிறைய தவறுகள்லாம் நடந்துருக்கும், அந்த மாதிரி நீங்கள் அதெல்லாம் பண்ணீங்களா?
1: கண்டிப்பாக அதெல்லாம் பண்ணியிருக்கேன் சார். யாருமே தவறு இல்லாத கற்றுக்க முடியாது. பெரியவங்கக்கிட்ட திட்டு வாங்கி அடி வாங்கி தான் அந்த தொழில் கற்றுக்க முடியும். இருந்தாலையும் அது மைண்டு ஃபஸ்ட்டு மைண்டில் அது ஃபிக்ஸ் ஆகணும், அதுக்கப்புறம் தான் அந்த தொழில் கற்றுக்க முடியும். கட்டிங்லாம் பொறுத்த வரைக்கும் தையல் கற்றுக்கிறது கற்றுக்கலாம், ஆனால் கட்டிங்லாம் பொறுத்த வரைக்கும் மைண்டில் ஃபிக்ஸ் ஆகணும் அது, அந்த மெஷர்மெண்ட்லாம். அதுக்கப்புறம் தாங்க அது வந்து கரெக்டாக நம்ம செய்ய முடியும். நான் அது கரெக்டாக செஞ்சுட்டு வரேங்க.
0: சரி ஓகேங்க, முதல் முதல்ல உங்களுக்கு குரு மாதிரி இருந்து இந்த மாதிரி தான் தைக்கணும், இந்த மாதிரி தான் பண்ணணும்னு யார் சொல்லி கொடுத்தது?
1: அவர் எங்கள் ஓனர் தாங்க, சிட்டிமேன் டெய்லரு, வீனஸ் டெய்லர் ரவி அண்ணா, சிட்டிமேன் டெய்லர் மோகன், அவங்க எனக்கு கற்றுக் கொடுத்தாங்க.
0: சரிங்க, இப்போ அந்த தையலுக்கு தேவையான பொருட்கள்லாம் நிறைய இருக்கும், அந்த பேண்ட்டுக்கோ சர்ட்டுக்கோ அந்த பொருள்லாம் தருமபுரியில் வாங்குறீங்களா இல்லை வெளியூர்லேருந்து வாங்கிக்கிறீங்க?
1: இல்லைங்க, எல்லாமே தருமபுரியில் கிடைக்குதுங்க. தருமபுரி அந்தளவுக்கு நம்ம பெரிய ஊர் தான். நம்ம என்ன மெட்டீரியல் தேவையோ எல்லாமே நம்ம தருமபுரியில் தேர் மட்டையில் கிடைக்குதுங்க. 4-5 கடை இருக்குது, எல்லா கடையிலையும் வச்சுருக்குறாங்க. அங்கே என்ன தேவையோ அங்கே எல்லாம் வாங்கிக்கிறோங்க நாங்கள். எல்லா கடைக்காரங்களும் அங்கே தான் பர்ச்சேஸ் பண்ணிக்கிறாங்க.
0: சரிங்க, இப்போ வந்து ஒரு சர்ட்டை தைக்கணும்னா அதுக்கு எவ்வளோ மீட்டர் அந்த மாதிரிலாம் இருக்குல்ல, அதில் எப்படி வாங்கணும்?
1: ஆமாங்க, ஆஃப் ஹேண்டு தைக்கணும்னா அது அளவு பொறுத்து, கொஞ்சம் ரொம்ப பாடியாக இருக்கிறவங்களுக்கு 2.5 மீட்டர் வேணும், கரெக்டாக ஒரு அளவுக்கு மீடியமாக இருக்கிறவங்களுக்கு 2 மீட்டர் இருந்தால் போதும், ஃபுல் ஹேண்டுக்கு 2.5 மீட்டர் வேணும், ரொம்ப பாடியாக இருக்கிறவங்களுக்கு 3 மீட்டர் 2.5 வேணுங்க. அதே பெரிய பண்ணாவில் பார்த்திங்கன்னா 1-2 மீட்டர் வேணும் ரொம்ப பாடியாக இருக்கிறவங்களுக்கு. மீடியமாக இருக்கிறவங்களுக்கு 1-50 ஃபுல் ஹேண்டுக்கு 1-60 1-70 இருந்தால் போதுங்க, ஆஃப் ஹேண்டுக்கு 1-30 போ வேணுங்க.
0: சரிங்க, இப்போ வந்து பேண்ட்டு சட்டில் வந்து நிறைய வகைகள்லாம் இருக்குது, அதில் எப்படி தைக்கிறீங்க, என்னென்ன வகைகள்லாம் இருக்குது?
1: பேண்ட்டில் பார்த்தீங்கன்னா இப்போ எல்லாம் இப்போ பூரா எல்லாமே வந்து ஃபார்மல் தான் கேட்குறாங்க, ஃபிட்டிங் மாடல் தான் கேட்குறாங்க. அவங்க கஸ்டமருக்கு கேட்குற மாதிரி நான் தைச்சி கொடுக்குறேங்க. என்னால் முடிஞ்ச அளவுக்கு நான் திருப்தியாக பண்ணி கொடுக்குறேங்க சார். என் முன்னாடி அவங்கள போட்டு பார்த்து, கஸ்டமர் புது கஸ்டமராக இருந்தால் என் முன்னாடி போட்டு பார்த்து எனக்கு ஒரு திருப்தியாக இருக்கும். போட்டு கம்பல் பண்ணி அவங்கள போட்டு பார்க்க சொல்லி அதுக்கப்புறம் அவங்களுக்கு டெலிவரி கொடுக்கும் சார். நான் அவங்க ஓகேன்னு சொல்லிட்டு மறுபடியும் நெக்ஸ்ட் டைம் என்னை தேடிட்டு வராங்க. நான் இல்லைனா ஊரில் இல்லைனா கூட கால் பண்ணிவிட்டு 2 நாள் வெயிட் பண்ணி கூட எங்கிட்ட துணி கொடுக்குறாங்க சார். அவங்க கேட்குற மாதிரி நான் தைச்சு தரேன்.
0: சரிங்க, இப்போ ஒரு சட்டு ஒரு பேண்ட் அது தைக்கிறதுக்கு எவ்வளோ சார்ஜஸ் பண்ணுறீங்க?
1: 800 850. தெரிஞ்சவங்க ரொம்ப ரெகுலர் கஸ்டமராக இருந்தால் அவங்க கிட்ட நான் கராராக பேசுகிறதில்ல, கொடுக்குறத 150 முன்ன பண்ண வாங்கிக்கிறேன். எனக்கு தேவை கஸ்டமர் தான், என்னை தேடிட்டு வரவங்களாம் நான் மதிக்கிறேங்க. அவங்க அதாவது ஒரு 10 100%ல் 10% ஒரு குறை மாறுவாங்க. சரி, நீங்கள் கொடுக்குறத கொடுங்கன்ட்டு நான் வாங்கிக்குவேன், வேறு ஒன்றும் இல்லைங்க.
0: சரிங்க, இப்போ நீங்கள் ஒருத்தர் தனியாலாக இருக்கிறீங்களா இல்லை ஹெல்ப் பண்ணுறாங்களா உங்களுக்குலாம் வீட்டிலலாம்?
1: வீட்டில் ஒய்ஃபை ஹெல்ப் பண்ணுறாங்க, பசங்க காலேஜ் படிக்கிறாங்க, 2 பசங்களும் அங்கே தருமபுரி ஆர்ட்ஸ் காலேஜில் படிக்கிறாங்க, நல்லா படிக்கிறாங்க. அவங்க படிக்கட்டும், என் தொழில் நான் பார்த்துக்குறேங்க. எனக்கு வந்து சமயம் வீட்டில் வந்து ஹெல்ப் பண்ணுறாங்க, அயர்ன் பண்ணி கொடுக்குறாங்க, எல்லாம் பண்ணித்தராங்க. அவங்க ஹவுஸ் ஒய்ஃப் தாங்க.
0: இப்போ அந்த காலத்துலலாம் வந்து தைச்சி போடுற துணின்றது ஒரு ஃபேமஸாக இருந்துச்சு, இப்போ பொங்கல் தீபாவளினாவே தைச்ச துணி தான். இப்போ இந்த காலத்தில் வந்து

0: ரெடிமேட் துணிங்க நிறைய போட ஆரம்பிச்சிட்டாங்க. எப்படி அந்த நீங்கள் அந்த தொழிலை வந்து சீராக சமாளிக்கிறீங்க, எப்படி பண்ணுறீங்க?
1: இல்லை சார், இப்போ 25 இயர்ஸாக பார்த்தீங்கன்னா, இல்லை இப்போ வர ஜென்ரேஷன் பூரா ரெடிமேட் தான் விரும்புகிறாங்க. அவங்க குழந்தைலேருந்தே ரெடிமேடு போட்டு போட்டு பழகிறதுனால அவங்க பெரியவங்களானே வேலைக்கு போய் மேரேஜ் ஆனால் கூட அவங்க ரெடிமேடு தான் விரும்புகிறாங்க. ஆனால் தைக்கிற கஸ்டமர் தைச்சிட்டு தான் இருக்கிறாங்க. அவங்களுக்கு தைச்சி போட்டால் தான் திருப்தியாக இருக்கும். அவங்க பேரண்ட்ஸு அவங்க பசங்க யாருனா துணி எடுத்து கொடுத்தா கூட, ரெடிமேட் எடுத்து கொடுத்தா கூட அவங்களுக்கு பிடிக்கிறதில்ல, நான் தைச்சே போட்டுக்கிறேன்ட்டு. அந்த மாதிரி என்கிட்ட நிறைய கஸ்டமர் இருக்கிறாங்க, அவங்களுக்கு திருப்தியாக நான் பண்ணி கொடுக்குறேங்க.
0: சரிங்க, இப்போ வந்து இப்போ ரெடிமேட்டுக்கு தகுந்த மாதிரி உங்களை நீங்கள் அப்டேட் பண்ணிக்கிட்டீங்களா?
1: ஆமாங்க, கஸ்டமர் எப்படி கேட்குற ரெடிமேட் டைப்லையும் கேட்குறாங்க. அவங்களுக்கு மெஷர்மெண்ட்டு தான் நம்ம மெயினு. நம்ம எடுக்கிற மெஷர்மெண்ட்டு அவங்களுக்கு கரெக்டாக பண்ணி கொடுத்தோங்கன்னா அவங்களுக்கு ஃபிட்டிங் கரெக்டாக இருக்குது, திருப்தியாக அவங்க எங்கள்கிட்ட தேங்க்ஸ் சொல்லிட்டு போகிறாங்க. மறுபடியும் தேடிட்டு வராங்க. நான் ஊரில் இல்லைன்னா கூட, இல்லை வெளியில் எங்கன்னா இருந்தால் கூட எனக்கு கால் பண்ணி, கடை பூட்டிட்டு இருந்தால் கூட கால் பண்ணி வெயிட் பண்ணி கொடுத்துட்டு போகிறாங்க. அந்த அளவுக்கு தான் நாங்கள் பண்ணி கொடுக்குறேன்.
0: சரி, ஓகேங்க ஐயா. உங்களுக்கு ரெகுலர் கஸ்டமர்னால் எத்தனை பேர் இருப்பாங்க?
1: எனக்கு ரெகுலர் கஸ்டமர் பார்த்திங்கன்னா ஒரு 25-30 பேர் இருக்கிறாங்க. நான் எங்கிட்ட தவிர எங்கேயும் தைக்க மாட்டாங்க. நான் 10 நாள் ஊரில் இல்லைன்னா கூட, சரி வேலை வந்த பின்னால் வெயிட் பண்ணி கொடுக்கலாம் அப்படின்ட்டு எங்கிட்ட 25-30 கஸ்டமர் இருக்கிறாங்க. அதில் நியூ கஸ்டமரும் வராங்க. அவங்களுக்கு இதை கேட்குறமான தைச்சி கொடுக்குறேன். என் முன்னாடி போட்டு பார்க்க சொல்லி நான் திருப்தி, எனக்கு ஒரு திருப்தி. அவங்க போட்டு பார்த்தாங்கன்னா அவங்களுக்கும் ஒரு சந்தோஷம். சில பேர் வீட்டில் போய் போட்டு பார்த்துட்டு கால் பண்ணுவாங்க. அவங்க கால் பண்ணலாம் கூட நானாக கால் பண்ணி கேட்டுக்குவேன், எப்படி இதுங்கன்ட்டு. என்ன ஆல்ட்ரு இருந்தால் எடுத்துருவாங்க, பண்ணித்தரேன், நான் உங்களுக்கு என்னவோ பண்ணித்தரேங்க. இல்லைங்க, அதெல்லாம் ஒன்றும் இல்லை, எல்லாம் கரெக்டாக இதுன்னுவாங்க. நெக்ஸ்ட் டைம் தேடின்னு வருவாங்க, என்ன தேடின்னு வருவாங்க.
0: சரி, ஓகேங்க. இப்போ வந்து மிஷின்ஸ் எல்லாம் இருக்கும் கண்டிப்பாக, ஒவ்வொரு இதுக்கும் ஒரு மிஷின்ஸ் எல்லாம் இருக்கும். அதுக்கு என்னென்ன மாதிரி மிஷின்லாம் பயன்படுத்துகிறீங்க, எத்தனை மிஷின் வச்சுருக்கீங்க?
1: சார், நான் வந்து 2 மிஷின் தான் சார், நான் ஒன்றிய தான் ஒர்க் பண்ணுறேன். யாரும் ஆளுலாம் எங்கிட்ட இல்லை. எங்கிட்ட பவர் மிஷின் தான் இருக்குது, ஒரு நியூ மிஷின் தான் வாங்கியிருக்கிறேன். வேலைலாம் பக்காவாக பண்ணுறேன். ஓவர்லாக் மிஷின், மறுபடியும் டேபிள், கடை, ஒரு ஆள் நான் 1 ஆள் பண்ணுகிறேன். எனக்கு எஃப்எம் தான் துணையாக இருக்குது. எப்போவுமே நான் கடையை ஓப்பன் பண்ணவுடனே ஃபஸ்ட்டு எஃப்எம் ஆன் பண்ணிட்டு தான் கடையவே நான் பெருக்குவேன். அதே மாதிரி கடை மூடுற வரைக்கும் எஃப்எம் கேட்டு தான் இருப்பேன். அது எனக்கு கூட இருக்கிற ஒரு நண்பன், அவர் இல்லைனா நான் இல்லைன்ற மாதிரி ஆயிடுச்சுங்க என் வாழ்க்கை. அந்த மாதிரி தாங்க.
0: சரி, ஓகேங்க. ரொம்ப சந்தோஷமாக இருக்குது கேட்கும் போது. எத்தனை வருஷமாக கேட்குறீங்க?
1: நான் கிட்டத்தட்ட 2007 கேட்குறேன் சார். இது நான் எப்போ நான் தனியாக தொழில் செய்ய ஆரம்பிச்சுன்னா அப்போ வந்து எஃப்எம் கேட்டு தாங்கிறேன். அதுக்கு முன்னால் கடையிலலாம் அவங்க பாட்டு போடுவாங்க, கேஷில் பாட்டு போடுவாங்க, அதை கேட்டுப்பான். எனக்குன்னு நான் சொந்தமாக செய்கிறப்ப வந்து நான் எஃப்எம் கேட்டு தான் சார். இன்றைக்கி வரைக்கும் நைட்டு 11 மணி வரைக்கும் நான் கேட்டு தான் போகிறேன். கடையை நேரத்தில் மூடிட்டால் கூட ஆன்லைனில் நான் கேட்குறேன். நான் தருமபுரி எஃப்எம் வந்து ஆன்லைனில் கேட்டு தான் இருக்கிறேன்.
0: சரிங்க, நம்ம எஃப்எம்ல என்னென்ன மாதிரி நிகழ்ச்சிலாம் உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும்?
1: எல்லா நிகழ்ச்சியுமே எனக்கு பிடிக்கும், ரொம்ப விரும்பி கேட்பேன் நான். ஆனால் நான் இது வரைக்கும் கால் பண்ணி பேசுனதில்ல, எனக்கு அந்த அளவுக்கு எனக்கு வரல டேலண்ட்டு. ஆனால் எனக்கு ஆசை தான் பண்ணலான்ட்டு, லைன் கிடைக்குமோ இல்லையன்ற ஒரு டவுட்டில் நான் விட்டுறேங்க நான். ஆனால் இதுக்கு மேலே கண்டிப்பாக ட்ரை பண்ணி நான் பேசுவேங்க.
0: சரி, ஓகேங்கய்யா. இல்லை, ஏதோ ஃப்ரெண்டு மூலமாக ஒரு பாட்டு கேட்டேன்னு சொன்னீங்க, என்ன பாட்டு கேட்டீங்க?
1: ஆமாங்க, அது சத்யா படத்துலேருந்து வலையோசை பாட்டு தாங்க எனக்கு ரொம்ப பிடிக்கும். கமல் ஃபேன் நான், எனக்கு அந்த பாட்டு தாங்க நான் அதிகமாக கேட்குவேன். எஃப்எம்லேயும் கேட்டுக்கிறேன் நிறைய டைமு.

0: சரி ஓகேங்கய்யா. இப்போ பள்ளி சீருடைகள் அப்படின்னு சொல்லிட்டீங்க, இப்போ எப்படிங்க ஒவ்வொரு ஸ்கூல்லாம் போய் தைக்கிறீங்க இல்லை தனிப்பட்ட முறையில் உங்ககிட்ட தைப்பாங்க?
1: தனிப்பட்ட முறையில் நாங்கள் ஸ்கூல்லலாம் போய் தைக்கிறதுல எனக்குன்னு ரெகுலர் கஸ்டமர் இருக்கிறாங்க. டான் ஸ்கூல், செந்தில் ஸ்கூல், விஜய் ஸ்கூலு, கவர்மெண்ட் ஸ்கூலு, எல்லா ஸ்கூல் யூனிஃபார்மும் நான் செஞ்சு தரேங்க. எங்கிட்ட ரெகுலர் கஸ்டமர் கிட்டத்தட்ட 15 வருஷமாக தைக்கிறாங்க. ஒன்ஸ் எங்கிட்ட வந்துட்டாங்கன்னா கரெக்டாக நான் தேடிட்டு வந்து எங்கிட்ட மறுபடியும் 2 வருஷம் எனக்கு தைச்சி தராங்க. நான் தைச்சி கொடுத்த எல்கேஜிலேருந்து தைச்சி கொடுத்த பசங்களாம் இன்றைக்கி காலேஜுக்கெலாம் போயிருக்கிறாங்க. இங்கே கொல்லப்பட்டியிலேருந்து ஒருத்தர் டாக்டரே முடிச்சிட்டாரு.
0: இப்போ அங்கே போய் அளவெல்லாம் எடுத்துகிட்டு வந்துடுவீங்களா?
1: இல்லைங்க, கஸ்டமர் என்னை தேடிட்டு வராங்க. எனக்கு கால் பண்ணிவிட்டு கடையில் இருக்கிறனான்னு கேட்டு தேடிட்டு வராங்க. அவங்க வந்து கடையில் நான் அளவு எடுத்துக்கிறேன், நான் அவங்க திருப்தியாக செஞ்சு கொடுக்குறேங்க. நானும் யாரையும் தேடிட்டு போகிறதில்ல. இந்த ஒர்க்கர் கரெக்டாக இருக்குது, அதனால் என்னை தேடிட்டு வராங்க, நான் கரெக்டாக பண்ணி கொடுக்குறேங்க. அப்படி தாங்க என் லைஃப் போயிட்டு இருக்குது.
0: சரிங்க, இப்போ நிறைய துணிகள் உங்ககிட்ட தைக்கிற மாதிரி வந்துருச்சு, பக்கத்தில் இருக்கிற டைலர்கிட்ட அந்த மாதிரிலாம் கொடுத்து நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணி தைச்சிக்குவீங்களா?
1: இல்லைங்க, அந்த அளவுக்குலாம் இல்லை. எனக்கு இன்னும் ரெகுலர் கஸ்டமர் இருக்கிறாங்க. என்னால் முடிஞ்ச அளவுக்கு நான் டைம் வாங்கிக்கிறேன். டைம் வாங்கி அர்ஜென்ட்டாக இருந்தால் ஒரு 2 டேஸ் 1 டேஸில் பண்ணி கொடுத்துட்றேன். இல்லை கொஞ்சம் லேட்டாக வேணும்னா கூட ஒரு 4-5 டேஸில் கண்டிப்பாக கொடுத்துட்றேன். நான் சொல்லி வச்ச மாதிரி நான் கரெக்டாக பண்ணி கொடுத்துறேங்க. நானே பண்ணிக்கிறேங்க, யாரோட தயவும் நான் எதிர்பார்க்குறதில்ல. ஏன்னா அடுத்தவங்க நம்ம கட் பண்ணி கொடுத்துட்டு சரியாக தைக்கலன்னா அது எனக்கு தான் கெட்ட பேர். அதனால் கட்டிங்கு நானே தைக்க, டிச்சிங்கு நானே, என்னால் முடிஞ்ச அளவுக்கு நானே பண்ணி கொடுத்துறேங்க.
0: சரி ஓகேங்கய்யா. ஒரு முக்கியமான கேள்வி ஒன்று, அந்த தைக்கிறதுக்கு முன்னாடி அந்த அளவுன்றது ஒரு முக்கியமான ஒரு ஒன்று. கொஞ்சம் மாறி போச்சுனாலும் ஃபுல்லாக மாறிடும் அப்படின்னு சொல்லுவாங்க, அதுக்கு என்னென்ன மாதிரி அளவுகோலாம் நீங்கள் பயன்படுத்துகிறீங்க, எப்படி அதை அளப்பீங்க?
1: அது வந்து பார்த்திங்கன்னா நம்ம எடுக்கிற மெஷர்மெண்ட் கரெக்டாக நோட்டில் நம்ம அளவு எழுதிட்டுங்கன்னா நம்ம கட் பண்ணும்போது கரெக்டாக பார்த்து கட் பண்ணிக்கணும். எதனா வே மைண்டெல்லாம் பூரா அதில் தான் இருக்கணும், நம்ம கான்சன்ட்ரேஷன் பூரா அதில் தான் இருக்கணும். வேறு நினப்பில் நம்ம பண்ணோங்கன்னா மாறிச்சுன்னா நம்ம வேறு துணி தான் எடுத்து தைச்சி கொடுக்கணும், வேறு வழி இல்லை. ஏன்னா நமக்கு தேவை கஸ்டமரு. இப்போ அந்த மீட்ரு 1000 ரூபா இல்லை 2000 ரூபான்னா கூட நான் வந்து எடுத்து கொடுத்துருக்குறேன். அந்த மாதிரி மிக்சருக்கானதை வந்து துணி எடுத்து கொடுத்துருக்குறேன். என் மேலே தப்பு கேதுங்க, வாங்க உங்களுக்கு அதே துணி எடுத்து கொடுக்குறேன்ட்டு ஜவுளிகளை கூப்பிட்டு போய் அவங்களுக்கு திருப்தியாக எடுத்து கொடுத்து அவங்க திருப்தி பண்ணதான் என்னோடய வேலை, அதுதான் என் தொழில். மறுபடியும் எங்களை என்னை தேடிட்டு வரணும். அவங்க என்னடா இப்படி பண்ணிட்டாங்களேன்னு ஃபீல் பண்ணக்கூடாது. இப்போ கூட நான் 3 மாதத்துக்கு முன்னே ஒரு பேண்ட்ஸ் ரெய்மண்ட் பேண்ட் வந்து கொஞ்சம் சின்ன ஃபால்ட் ஆகிடுச்சு. அது நான் 2200 ரூபா மீட்ரு அது கூட்டிகிட்டு போய் அதை வந்து 1.5 மீட்டர் எடுத்து அவர் ஆள் பெருசு பெரிய ஆள் கொஞ்சம் தப்பமாகறாரு, அவருக்கு வந்து நான் எடுத்து கொடுத்து 1.5 மீட்டர் 3300 ரூபா ஆச்சு. நான் அதை பற்றி காசை பற்றி கவலையப்படலை. அவருக்கு திருப்திக்காக அந்த பேண்ட் எடுத்து கொடுத்து தைச்சி கொடுத்து அனுப்பிச்சி விட்டுங்க. மறுபடியும் அவர் ரொம்ப சந்தோஷப்பட்டார். அவர் வேறு துணி எடுத்துருந்தாரு அவரே, இருந்தாலும் தப்பு எழுந்துங்க, நான் தான் அதை சரி பண்ணணுன்ட்டு அவருக்கு பண்ணி கொடுத்தேங்க நான்.
0: சரிங்க, உங்கள்

0: பசங்களாம் என்ன பண்ணுறாங்க அதை பற்றி சொல்லலாமே.
1: என் பசங்க, ரெண்டு பசங்க எனக்கு, அரவிந்த் பிரேம்குமார். அரவிந்த் வந்து பிஎஸ்சி ஜுவாலஜி முடிக்க போகிறார் ஃபைனல் இயர். பிரேம்குமார் பிசிஏ ஃபஸ்ட் இயர் படிக்கிறாருங்க. ஹவுஸ் ஒய்ஃப் எங்கள் ஒய்ஃபு, அவங்க பேர் சித்ரா. நாங்கள் நாலு பேர் தாங்க ஒரு ஃபேமிலி. மற்றபடி எங்கள் அண்ணன் பசங்க எங்கள் எல்லாம் ஒசூரில் இருக்கிறாங்க. எங்கள் அக்கா பொண்ணு பேங்க்கில் இருக்கிறாங்க, அவங்க திருப்பூரில் இருக்கிறாங்க.
0: சரி ஓகேங்க. இப்போ ஒரு கஸ்டமர் வந்து நீங்கள் தைச்சி கொடுத்துட்டு பின்னாடி அவங்களோட சந்தோஷம் கண்டிப்பாக நிறைய பேர் உங்ககிட்ட சொல்லியிருப்பாங்க. அந்த மாதிரி சொல்லும் போது உங்களுக்கு எந்த அளவுக்கு திருப்தியாக இருக்குது அதை பற்றி கொஞ்சம் சொல்லலாமே.
1: உண்மையிலேயே நீங்கள் கேட்டதுக்கு ஆகிட்டுதாங்க. அவங்க என் முன்னாடி, அவங்க மொதல் கஸ்டமருக்கு நான் யாருக்கு தைச்சி கொடுத்தாலும் என் முன்னாடி போட்டு பாருங்கன்னு நான் கம்பல் பண்ணி கேட்குவேன். இல்லைங்க அவங்க பரவாயில்ல இருக்கட்டும், நாங்கள் வீட்டில் போய் போட்டுக்கிறோம்னா கடையில் ஒரு சங்கடமாக நினைப்பாங்க. வீட்டில் போய் போட்டு பார்த்துட்டு சொல்கிறேன்னு வாங்க. ஆனால் சில பேர் சொல்ல மாட்டாங்க. இருந்தாலும் நான் அடுத்த நாள் ஃபோன் பண்ணி கேட்குவேன், கம்பல்சரியாக கேட்குவேன். எப்படிங்க இருக்குது, நான் தைச்சி கொடுத்தது திருப்திங்களா அப்படின்னா கண்டிப்பாக நல்லாகுதுங்க, எந்த பிரச்சனையும் இல்லை, மறுபடியும் நாங்கள் எடுத்துகிட்டு வரேன்னு சொல்லுவாங்க. அது எனக்கு பெரிய திருப்தி தாங்க, இந்த தொழில் செஞ்சதுக்கு அது ஒரு சந்தோஷங்க எனக்கு.
0: சரி ஓகேங்க. இப்போ ஒரு சில இப்போ பண்டிகை சீசன்களில் மட்டும்தான் துணி தைக்கிறதுன்றது இருக்குமா, இல்லை எல்லா சீசன்லேயும் இருக்குமா?
1: இல்லை ரெகுலர் கஸ்டமர் வேலை வந்துகிட்டே இருக்கிறாங்க. நம்ம கடையில் எப்போவுமே இருந்துங்கன்னா யாராவது ஒரு கஸ்டமர் வந்துகிட்டே இருக்கிறாங்க. நேற்று கூட பாருங்கள், நான் வெளியில் இருந்தேன், நான் ஒரு கஸ்டமர் ரெகுலர் கஸ்டமர் தான் அவர். எனக்கு ஃபோன் பண்ணி கூப்பிட்டு என் கடையாண்ட ஹாஃப் அன் அவர் வெயிட் பண்ணி அதுக்கப்புறம் துணி கொடுத்துட்டு போனார், ரெண்டு ஃபேன் ஷர்ட்டு. அதனால் இப்போ வர 2 டேஸில் 3 டேஸில் கொடுத்தேன்னு சொல்லுங்கிறேங்க. அதுதான் இப்போ கட் பண்ணிட்டுக்கிறேன்.
0: சரி ஓகேங்க. இப்போ ஸ்வீட் தொழில் வந்து உங்களுக்கு தெரியும், நீங்கள் ஸ்வீட்லாம் எப்படி செய்யலாம், என்னென்ன ஸ்வீட்லாம் உங்களுக்கு செய்ய தெரியும்?
1: எனக்கு கார ஐட்டம் தாங்க அதிகமாக தெரியும். எங்கள் அப்பா தான் அது பண்ணிட்டு இருந்தார். சரி அப்பா அது திடீர்னு எக்ஸ்பைரி ஆனதுனால சரி அவர் தொழில் விடக்கூடாதுன்னு நான் பண்ணியிருந்தேன். கார ஐட்டம் நான் போட்டுக்குவோங்க. ஸ்வீட்ஸ்லாம் வந்து நான் லட்டு போடுவேன், மற்ற அது மட்டும்தான் எனக்கு தெரியும். தித்திப் சேவ் செய்வேன் நான், அது மட்டும்தான் எனக்கு ரெண்டு தெரியும். மீதி வந்து எங்கள் ரிலேட்டிவ் செஞ்சுருந்தாங்க, அவங்கக்கிட்ட நான் வாங்கிக்குவோங்க ஹோல்சேல் ரேட்டில்.
0: சரிங்க. எங்கள் கடை வச்சுட்டு இருந்தீங்க?
1: கடைவீதி வர்த்தகர் மகள் முன்னாடி தாங்க. அப்பா கிட்டத்தட்ட 60-65 வருஷமாக வியாபாரம் பண்ணியிருந்தார். நானும் ஒரு 8 வருஷமாக பண்ணியிருந்தேங்க. இப்போ தைலத் தொழில செய்யலான்ட்டு இப்போ நான் அதை விட்டுட்டு இப்போ தைலத் தொழில் செய்கிறேங்க நான்.
0: சரி ஓகேங்கய்யா. இப்போ உங்கள் கடை எங்கே இருக்குது அதை பற்றி சொல்லலாம்ல, அந்த டீட்டெயில்ஸ்.
1: கண்டிப்பாங்க. என்னோடய கடையை பார்த்தீங்கன்னா வெளிப்பேட்டை தெரு அங்காளம்மன் கோயில் அருகில் இப்போ வச்சுருக்கிறேங்க நான். அதுக்கு முன்னே கடைவீதி ரோட்டில் வச்சுருந்தேன் நான். இப்போ வந்து 6 மந்த் ஆகுதுங்க நான், வெளிப்பேட்டை அங்காளம்மன் கோயில் அருகில் வச்சுருக்கிறேங்க. கஸ்டமருங்க எனக்கு ஆதரவு கொடுங்க நாங்க.
0: சரி கண்டிப்பாங்க ஐயா. இப்போ உங்களை மாதிரி தினமும் எவ்வளோ டைலர் இருப்பாங்க உங்களுக்கு தெரிஞ்ச வரைக்கும்?
1: டெய்லர்ஸ்லாம் நிறையா இருக்கிறாங்க சார், அது கணக்கெலாம் நான் கரெக்டாக சொல்ல முடியாது. என் ஃப்ரெண்டுங்க சர்க்கிளே ஒரு 30-40 பேர் கடை வச்சிருக்கிறாங்க. ஏன்னா நம்ம 39-40 வருஷமாக அந்த தொழில் இருக்கிறதுனால எல்லா டெய்லருமே எனக்கு பழக்கம். கடை இவ்வளோ தான் இருக்குதுன்னு நான் கரெக்டாக எனக்கு தெரியாது சார். நான் எந்த டெய்லருக்கும் அது தெரியாது, வீட்லேயும் தைக்கிறவங்கிறாங்க, அதனால் கரெக்டாக தெரியாது. நிறைய கடை இருக்குது சார், இருக்கிறவருந்தாலே ரெடிமேடு வந்தாலும் வேலை செய்கிறவங்க செஞ்சு தாக்குறாங்க. ஸ்டிச்சிங் நல்லா இருந்தால் தேடிட்டு வராங்க ஜனங்க, அதுதாங்க மெயின்.
0: சரிங்க. உங்களோட பொழுதுபோக்குன்னா என்ன சொல்லுவீங்க, சினிமாலாம் பார்ப்பீங்களா?
1: சினிமாலாம் பார்ப்போங்க. என்னோடய பொழுதுபோக்குன்னா எஃப்எம் தாங்க, வேறு ஒன்றும் கிடையாது. கடையை ஓப்பன் பண்ணால் கடையை க்ளோஸ் பண்ணுற வரைக்கும் நான் எஃப்எம் தான் கேட்பேன். அதுதான் எனக்கு வந்து கூட இருக்கிற என் உயிர் தோழன்.

0: குமாரபாளையம் எக்ஸல் கல்வி நிறுவனத்தின் நல்வாழ்த்துக்கள்.
1: பாட்டி, கொழுக்கட்டை சாப்பிடுறீங்களா?
2: அதெல்லாம் செய்ய தெரியுமா? அப்படியே எங்க அம்மாவோட கைப்பக்குவோம்.
3: அணில் கொழுக்கட்டை மாவு, பாரம்பரிய சுவை என்றென்றும்.

0: மக்கள் தொகை கணக்கெடுப்பின் முதல் கட்டத்தில் ஹவுஸ் லிஸ்டிங் மற்றும் ஹவுசிங் சென்சஸ், அதாவது உங்கள் வீடுகள் கணக்கிடப்படும். வாருங்கள், உங்கள் பங்கேற்புடன் இதை வெற்றி பெற செய்வோம் மற்றும் வளர்ந்த இந்தியா 2047 நோக்கி மற்றொரு அடியை எடுத்து வைப்போம்.
1: இதோ இதோ மெசேஜ் வந்துருச்சு. உங்க விருப்ப பாடலை கேட்க தயாராயாச்சு. SMS இல் இனிய கீதங்கள், வாட்ஸ்அப் மூலமாக உங்களுடைய விருப்ப பாடலை கேட்டு ரசிப்போம். தினமும் பகல் 3 மணிக்கு நீங்க மெசேஜ் பண்ண வேண்டிய நம்பர் 0434242443300.
2: காலேஜ்ல படிக்கிறதே கை நிறைய சம்பளத்தோட நல்ல வேலை கிடைக்கணும்னு தான்.
3: அதுக்கு தான் டாக்டர் மகாலிங்கம் காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் அண்ட் டெக்னாலஜி இருக்கு. மைக்ரோசாஃப்ட், அமேசான் மாதிரி 200க்கும் மேற்பட்ட MNCs கேம்பஸ் ரெக்ரூட்மெண்ட் அண்ட் லேட்டஸ்ட் இண்டஸ்ட்ரி ரெலெவன்ட் கோர்ஸும் இருக்கு. ஹையஸ்ட் பேக்கேஜ் 51 lakhs per annum.
4: MCET பொள்ளாச்சி கோயம்புத்தூர். கவுன்சிலிங் கோட் 2706. கால் 9942955540.
5: மூட்டு மாற்று அறுவை சிகிச்சைக்கான அட்வான்ஸ் ட்ரீட்மெண்ட் எல்லாம் வெளிநாட்டுலதான் கிடைக்கும்ல.
6: ராதே ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டல்ல அமெரிக்காவின் AI ரோபோட்டிக் டெக்னாலஜி மூலமா உலகத்தரம் வாய்ந்த அட்வான்ஸ் மூட்டு மாற்று அறுவை சிகிச்சை செய்யறாங்களே.
7: NAC ஜாயிண்ட் ரீப்ளேஸ்மெண்ட் சென்டர், ராதே ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டல், சுவர்ணபுரி மற்றும் அன்புடன் ராதே காஃபி, சேலம்.
8: நேயர்கள் கேட்டு ரசித்துக் கொண்டிருப்பது தர்மபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7. நேயர்கள் இனி தொடர்ந்து கேட்கலாம் பன்மொழி பாடல்கள். நிலையத்தில் நேரம் 2:32. பன்மொழி பாடல்கள் என்பது பல மொழிகளில் சமூகம் கலாச்சாரம் அனைத்தும் சேர்த்து பாடக்கூடிய கேட்கக்கூடிய இசை. நேயர்களே, இசையின் மூலம் சமூகத்தை ஒருங்கிணைக்கக்கூடிய நிகழ்ச்சி தான் பன்மொழி பாடல்கள் நிகழ்ச்சி. இந்த பன்மொழி பாடல்கள் நிகழ்ச்சியில் நாம் முதல் பாடலை கேட்க இருக்கிறோம். ஜோஸ்வா இசையில் சுனிதா அவர்களின் குரல் வண்ணத்தில் காதல் திரைப்படத்தில் இருந்து கேட்டு மகிழலாம் நேயர்களே.

நேர்களே, பிற்பகல் நேரத்தில் கேட்டு ரசித்துக் கொண்டிருக்கிறோம் பன்மொழி பாடல்கள் நிகழ்ச்சியை. தமிழ், மலையாளம், தெலுங்கு, ஹிந்தி, கன்னடம் உட்பட பல மொழிகளில் பல பல்வேறு சமூகங்களில் ஒரே நேர்கோட்டில் ஒரு இசை அனுபவத்துடன் கேட்டு மகிழும் நிகழ்ச்சிதான் இந்த பன்மொழி பாடல்கள் நிகழ்ச்சி. பன்மொழி பாடல்கள் நிகழ்ச்சியில் அடுத்த பாடலாக ஒலிக்க வருகிறது மலையாளம் மொழியிலிருந்து கருப்பின் அழகு என்ற பாடல். ஸ்வப்னகூடு திரைப்படத்தில் இருந்து மோகன் சித்தாரா இசையில் ராஜேஷ் விஜய் குரல் வண்ணத்தில் கேட்டு மகிழலாம் நேயர்களே. இது உங்கள் அபிமான தர்மபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7.

பிற்பகல் 2:42 கேட்டு ரசித்துக் கொண்டிருக்கிறோம் நேயர்களே, பன்மொழி பாடல் நிகழ்ச்சியை. மொழி மாறுபாடுள்ள இசையின் ஓட்டத்தில் தனித்துவமான அழகை கேட்டு ரசிக்கும் நிகழ்ச்சிதான் பன்மொழி பாடல் நிகழ்ச்சி. பன்மொழி பாடல் நிகழ்ச்சியில் அடுத்த பாடலாக ஒலிக்க வருகிறது தெலுங்கு மொழியில் இருந்து எம்எம் சீரவாணி இசையில் ரஞ்சித் குரலில் மகதீரா திரைப்படத்தில் இருந்து கேட்டு மகிழலாம் நேயர்களே. இது உங்கள் அபிமான தர்மபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7.

பிற்பகல் 2:50 கேட்டு ரசித்துக் கொண்டிருக்கிறோம் நேயர்களே, பன்மொழி பாடல் நிகழ்ச்சியை. பல மொழிகளில் பல சமூகங்களை இணைக்கக்கூடிய ஒரு இனிமையான நிகழ்ச்சி தான் பன்மொழி பாடல் நிகழ்ச்சி. அந்த வகையில் நாம் அடுத்த பாடலை ஹிந்தி மொழியில் கேட்க இருக்கலாம் நேயர்களே. சச்சின் சூகர் இசையில் ஸ்ரேயா கோஷல் குரல் வண்ணத்தில் ராமையா வஸ்தாவையா என்ற திரைப்படத்தில் இருந்து கேட்டு மகிழலாம் நேயர்களே.

0: தருமபுரி பண்பலை 102.5 ஏற்காடு பண்பலை 103.7 தினமும் காலை 8:30 சிந்தனை சிறகுகள். இந்நிகழ்ச்சியை வழங்குவோர்
1: ஸ்ரீனிவாசா பொறியியல் கல்லூரி அட்டானமஸ், பொம்மிடி, தருமபுரி மாவட்டம். அட்மிஷன் கான்டாக்ட் 9025400159.
2: தருமபுரி பண்பலை 102.5 ஏற்காடு பண்பலை 103.7 தினமும் காலை 8:35 மாலை 5:05 வைக்கிங் பனி அண்ட் சன் பிரீஃப் வழங்கும் விளம்பரதாரர் நிகழ்ச்சியை கேட்கலாம். இந்நிகழ்ச்சியை வழங்குவோர்
3: வைக்கிங் பனி அண்ட் சன் பிரீஃப்.
4: பிற்பகல் நேரத்தில் காற்றலையில் 2:55 கேட்டு ரசித்துக் கொண்டிருக்கிறோம் நேயர்களே. பன்மொழி பாடல்களை இசையின் சங்கமத்தையும் மொழியின் சங்கமத்தையும் ஒருங்கிணைக்கும் நிகழ்ச்சி தான் பன்மொழி பாடல் நிகழ்ச்சி. இந்த நிகழ்ச்சியில் அடுத்த பாடலாக கன்னட மொழியில் இருந்து பட்நாயக் இசையில் குணால் குரல் வண்ணத்தில் ஆகாஷ் திரைப்படத்திலிருந்து கேட்டு மகிழலாம் நேயர்களே.

பிடித்த பாடலுடன் நிறைவு பெற்றது இன்றைய பன்மொழி நிகழ்ச்சி. நேயர்களுக்கு பாடல்களை வழங்கிய நிறைவோடு விடைபெறுகிறேன். உங்கள் நிகழ்ச்சி அறிவிப்பாளர் லக்ஷ்மண்.

0: தருமபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7. நேரம் 3:01. குமாரபாளையம் எக்ஸல் இன்ஜினியரிங் காலேஜ் அட்டானமஸ் வழங்கும் கட்செவியில் கலக்கல் பாடல்கள் இந்நிகழ்ச்சி வழங்குவோர். இன்றைய நிகழ்ச்சியை அனைத்தையும் வழங்கும் குமாரபாளையம் எக்ஸல் இன்ஜினியரிங் காலேஜ் அட்டானமஸ், உங்கள் குழந்தைகளின் சிறந்த எதிர்காலத்திற்கேற்ற பொறியியல் கல்லூரி.
1: சேலம் மற்றும் திருச்சி மங்களன் மங்கள் மாபெரும் தங்க மாளிகை நிறுவனத்தின் நல்வாழ்த்துக்கள்.

கட்சவியில் கலக்கல் பாடல்கள் நிகழ்ச்சியில் பாடல் பெற நீங்கள் செய்ய வேண்டியது, உங்கள் கைபேசியில் உங்களுக்கு பிடித்த பாடல், பாடல் இடம்பெற்ற திரைப்படத்தின் பெயர், உங்கள் ஊர் பெயரை டைப் செய்து 043-42-24-40-30 என்ற எண்ணிற்கு வாட்ஸ்அப் அனுப்புங்கள். உங்கள் விருப்ப பாடலும் நிகழ்ச்சியில் இடம்பெறும். கட்சவியில் கலக்கல் பாடல்கள் நிகழ்ச்சியில் வாட்ஸ்அப் மூலம் பாடல் கேட்டிருக்கும் நேயர், காதல் தேசம் என்னும் திரைப்படத்தில் இருந்து பாடலுக்கு வாட்ஸ்அப் வழி பாடல் கேட்டிருக்கும் நேயர் சேலம் ஆட்டியம்பட்டி கோவிந்தன் கேட்டிருக்கும் பாடல்

நேர்கள் கேட்டு ரசித்துக் கொண்டிருப்பது கட்சவியில் கலக்கல் பாடல்கள். கட்சவியில் கலக்கல் பாடல்கள் நிகழ்ச்சியில் வாட்ஸ்அப் மூலம் பாடல் கேட்டிருக்கும் நேயர் காவிரிப்பட்டினம் பகுதியிலிருந்து ரமேஷ் கேட்டிருக்கும் பாடல் லவ் டுடே எனும் திரைப்படத்திலிருந்து.

0: ஒவ்வொரு வெற்றிக்கு பின்னால் ஒரு சரியான சாய்ஸ் இருக்கும். அந்த சாய்ஸ் சேலம் அன்னபூர்ணா பொறியியல் கல்லூரி.
1: ஆட்டோமொபைல் இன்ஜினியரிங், சிவில் இன்ஜினியரிங், கம்ப்யூட்டர் சயின்ஸ் மற்றும் எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் கம்யூனிகேஷன் இன்ஜினியரிங், எலக்ட்ரிக்கல் அண்ட் எலக்ட்ரானிக்ஸ், மெக்கானிக்கல், இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி, ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அண்ட் டேட்டா சயின்ஸ், பயோமெடிக்கல் இன்ஜினியரிங் என உலகத்தர இளநிலை படிப்புகள்.
0: மேலும் அனுபவமிக்க பேராசிரியர்கள், நவீன உள்கட்டமைப்பு, தொழில்துறை இணைப்பு, சிறந்த வேலைவாய்ப்புகளை பெற்றுத்தரும் ஒரே கல்லூரி அன்னபூர்ணா பொறியியல் கல்லூரி. அட்டானமஸ், சங்ககிரி மெயின் ரோட், சேலம். கவுன்சிலிங் கோட் 2648.
2: தர்மபுரி பண்பலை 102.5 நாளைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்குவோர்
3: உங்கள் குழந்தைகளின் சிறந்த எதிர்காலத்திற்கு அட்டானமஸ் அந்தஸ்து பெற்ற எக்ஸல் பொறியியல் கல்லூரி குமாரபாளையம்.
4: அணில் கொழுக்கட்டை மாவு நிறுவனத்தின்

நிலையத்தில் நேரம் பகல் 3:15. குமாரபாளையம் எக்ஸல் இன்ஜினியரிங் காலேஜ் அட்டானமஸ் வழங்கும் கட்சவியில் கலக்கல் பாடல்கள். இந்நிகழ்ச்சி வழங்கிக் கொண்டிருப்போர் இன்றைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கும் குமாரபாளையம் எக்ஸல் இன்ஜினியரிங் காலேஜ் அட்டானமஸ். கட்சவியில் கலக்கல் பாடல்கள் நிகழ்ச்சியில் வாட்ஸ்அப் மூலம் பாடல் கேட்டிருக்கும் நேயர் போச்சம்பள்ளியிலிருந்து செல்வி கேட்டிருக்கும் பாடல் காஷ்மீர் எனும் திரைப்படத்திலிருந்து.

0: தருமபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7 நாளைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்குவோர்
1: தருமபுரி டு கிருஷ்ணகிரி தேசிய நெடுஞ்சாலையில் அமைந்திருக்கும் நமது விஜய் சூப்பர் ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை.

மக்கள் தொகை கணக்கெடுப்பின் முதல் கட்டத்தில் ஹவுஸ் லிஸ்டிங் மற்றும் ஹவுசிங் சென்சஸ், அதாவது உங்கள் வீடுகள் கணக்கிடப்படும். வாருங்கள், உங்கள் பங்கேற்புடன் இதை வெற்றி பெற செய்வோம் மற்றும் வளர்ந்த இந்தியா 2047 நோக்கி மற்றொரு அடியை எடுத்து வைப்போம்.

கட்சவியில் கலக்கல் பாடல்கள் நிகழ்ச்சியில் வாட்ஸ்அப் மூலம் பாடல் கேட்டிருக்கும் நேயர் நாமக்கல் மாவட்டம் பள்ளிப்பாளையம் ஆஷா கேட்டிருக்கும் பாடல் கண்ணோடு காண்பதெல்லாம் என்னும் திரைப்படத்திலிருந்து.

0: கடத்தூர் ஸ்ரீ ஐயப்பா காலேஜ் ஆஃப் பார்மசி மத்திய மாநில அரசுகள் அங்கீகாரம் பெற்ற கல்லூரி டாக்டர் MGR பல்கலைக்கழக இணைவு பெற்றது. அட்மிஷன் நடைபெறுகிறது. 9443449892.
1: தருமபுரி பண்பலை 102.5 ஏற்காடு பண்பலை 103.7 தினமும் காலை 8:30 சிந்தனை சிறகுகள். இந்நிகழ்ச்சியை வழங்குவோர்
2: ஸ்ரீ மகாலட்சுமி
3: ஆறுமுக ஆட்டாரி தெரு மற்றும் TK சீனிவாசராவ் தெரு
2: தருமபுரி.
4: தருமபுரி மாவட்ட ஆட்சித்தலைவரிடமிருந்து வந்துள்ள ஓர் அறிவிப்பு, மக்கள் தொகை கணக்கெடுப்பு 2027 முதல் கட்டத்தில் வீட்டு பட்டியல் மற்றும் வீடுகளின் கணக்கெடுப்பு பணி இன்று முதல் இம்மாதம் 30 வரை மாவட்டம் முழுவதும் நடத்தப்படவுள்ளது. மக்கள் தொகை கணக்கெடுப்பு என்பது நாட்டின் வளர்ச்சி திட்டங்களுக்கு அடிப்படையாக விளங்கும் ஒரு முக்கியமான தேசிய பணியாகும். கல்வி, சுகாதாரம், குடியிருப்பு, அடிப்படை வசதிகள் மற்றும் மக்கள் நலத்திட்டங்களை திட்டமிடுவதற்கு கணக்கெடுப்பு தரவுகள் பெரிதும் உதவுகின்றன. எனவே தருமபுரி மாவட்டத்தில் இக்கணக்கெடுப்பு பணி 2376 கணக்கெடுப்பாளர்களும் 399 மேற்பார்வையாளர்களும் நியமனம் செய்யப்பட்டுள்ளனர். கணக்கெடுப்பாளர்கள் உங்கள் இல்லத்திற்கு வரும்போது அவரை அன்புடன் வரவேற்று அவரது அடையாள அட்டையை சரிபார்த்து உங்கள் குடும்பம் மற்றும் வீட்டை பற்றிய துல்லியமான தகவல்களை வழங்கி இப்பணிக்கு முழு ஒத்துழைப்பு வழங்க வேண்டும். இத்தகவலை தருமபுரி மாவட்ட ஆட்சித்தலைவர் தெரிவித்துள்ளார்.
5: குமாரபாளையம் எக்ஸல் இன்ஜினியரிங் காலேஜ் அட்டானமஸ் வழங்கும் கட்சவியில் கலக்கல் பாடல்கள். இந்நிகழ்ச்சி இதுவரை வழங்கியோர் இன்றைய நிகழ்ச்சி அனைத்தையும் வழங்கும் குமாரபாளையம் எக்ஸல் இன்ஜினியரிங் காலேஜ் அட்டானமஸ், உங்கள் குழந்தைகளின் சிறந்த எதிர்காலத்திற்கேற்ற பொறியியல் கல்லூரி. தருமபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7 அணில் கொழுக்கட்டை மாவு வழங்கும் கட்சவியில் கலக்கல் பாடல்கள். இந்நிகழ்ச்சி வழங்குவோர் இன்றைய நிகழ்ச்சி அனைத்தையும் வழங்கும் அணில் கொழுக்கட்டை மாவு, பாரம்பரியமான சுவை என்றென்றும். கட்சவியில் கலக்கல் பாடல்கள் நிகழ்ச்சியில் வாட்ஸ்அப் மூலம் பாடல் கேட்டிருக்கும் நேயர் ஈரோடு மாவட்டம் கோபிசெட்டிபாளையம் பகுதியிலிருந்து சித்ரா கேட்டிருக்கும் பாடல் மனுநிதி எனும் திரைப்படத்திலிருந்து அந்த இனிய பாடல்.

தருமபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7 இல் நாளைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்குவோம்.

0: திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்கள் தங்க மாளிகையில் பவுனுக்கு 1500 ரூபாய் ஆடி அதிரடி தள்ளுபடி ஆகஸ்ட் 17 வரை.
1: தர்மபுரி மாவட்டத்தில் அட்டோனமஸ் அந்தஸ்து பெற்ற முதல் பொறியியல் கல்லூரி ஸ்ரீனிவாசா பொறியியல் கல்லூரி.
2: உடனடி வேலை வாய்ப்பை பெற்றுத்தரும் பாடப்பிரிவுகள்.
1: ஃபார் அட்மிஷன்ஸ் காண்டாக்ட் ஸ்ரீனிவாசா பொறியியல் கல்லூரி அட்டோனமஸ் பொம்மிடி தர்மபுரி டிஸ்ட்ரிக்ட். கால் 9025400159. கவுன்சிலிங் கோட் 2683.
3: தர்மபுரி பண்பலை 102.5 ஏற்காடு பண்பலை 103.7 தினமும் காலை 8:35 மாலை 5:05 வைக்கிங் பனி அண்ட் சன் பிரீஃப் வழங்கும் விளம்பரதாரர் நிகழ்ச்சியை கேட்கலாம். இந்நிகழ்ச்சியை வழங்குவோர்
4: வைக்கிங் பனி அண்ட் சன் பிரீஃப்ஸ்.

நேர்கள் கேட்டு ரசித்துக் கொண்டிருப்பது கட்சவியில் கலக்கல் பாடல்கள். கட்சவியில் கலக்கல் பாடல்கள் நிகழ்ச்சியில் வாட்ஸ்அப் மூலம் பாடல் கேட்டிருக்கும் நேயர் விஜயமங்கலம் கள்ளிப்புதூர் பகுதியைச் சேர்ந்த கோபாலன் கேட்டிருக்கும் பாடல் கோகுலம் எனும் திரைப்படத்திலிருந்து.

0: இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்கள் தங்க மாளிகையின் ஆடி அதிரடி தள்ளுபடி ஜூலை 17 முதல் ஆகஸ்ட் 17 வரை. தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரம். மேலும் பவுனுக்கு 1500 ரூபாய் அதிரடி தள்ளுபடி. உங்கள் பழைய 916 நகைகளை அன்றைய மார்க்கெட் விலைக்கு எக்ஸ்சேஞ்ச் செய்து புதிய நகை வாங்கும் போது பவுனுக்கு 1500 ரூபாய் தள்ளுபடியும் பெறுங்கள். வைர நகைகள் அதிரடியாக குறைக்கப்பட்ட விலையில். வெள்ளி கொலுசுகள் மெட்டிகளுக்கு செய்கூலி சேதாரம் இல்லை. மங்களன் மங்கள், இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை, NSB ரோட் திருச்சி மற்றும் புதிய பஸ் நிலையம் அருகில் ஓமலூர் ரோட் சேலம்.
1: தர்மபுரி பண்பலை 102.5 நாளைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்குவோர்
2: உங்கள் குழந்தைகளின் சிறந்த எதிர்காலத்திற்கு அட்டானமஸ் அந்தஸ்து பெற்ற எக்ஸல் பொறியியல் கல்லூரி குமாரபாளையம்.

அணில் கொழுக்கட்டை மாவு வழங்கும் கட்சிவியில் கலக்கல் பாடல்கள். இந்நிகழ்ச்சி வழங்கிக் கொண்டிருப்போர் இன்றைய நிகழ்ச்சி அனைத்தையும் வழங்கும் அணில் கொழுக்கட்டை மாவு. கட்சிவியில் கலக்கல் பாடல்கள் நிகழ்ச்சியில் வாட்ஸ்அப் மூலம் பாடல் கேட்டிருக்கும் நேயர் திருவண்ணாமலை செங்கம் பகுதியிலிருந்து பழனி கேட்டிருக்கும் பாடல் நான் பாடும் பாடல் எனும் திரைப்படத்திலிருந்து.

0: தருமபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7 நாளைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்குவோர்.
1: தருமபுரி டு கிருஷ்ணகிரி தேசிய நெடுஞ்சாலையில் அமைந்திருக்கும் நமது விஜய் சூப்பர் ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை,
2: சேலம் மற்றும் திருச்சி மங்களன் மங்கள் மாபெரும் தங்க மாளிகை நிறுவனத்தின் நல்வாழ்த்துக்கள்.
3: கட்சேவியில் கலக்கல் பாடல்கள் நிகழ்ச்சியில் வாட்ஸ்அப் மூலம் பாடல் கேட்டிருக்கும் நேயர், தருமபுரியிலிருந்து மோகனா கேட்டிருக்கும் பாடல் மௌன ராகம் எனும் திரைப்படத்திலிருந்து.

0: அனில் கொழுக்கட்டை மாவு நிறுவனத்தின் நல்வாழ்த்துக்கள்.
1: ஒவ்வொரு மாணவரோட கனவும் ஒரு நல்ல ப்ரொஃபஷன்ல ஜாயின் பண்ணணும்ங்கறத தான். பெஸ்டான கேரியர் கைடன்ஸ்க்கு அன்னபூர்ணா பொறியியல் கல்லூரியில ஜாயின் பண்ணுங்க.
2: 98% வேலை வாய்ப்பு சாதனை, 9 பொறியியல் இளநிலை படிப்புகள், நவீன உள்கட்டமைப்பு, திறன் மேம்பாட்டு பயிற்சிகள் என மாணவர்களின் முன்னேற்றத்திற்கான ஒரே கல்லூரி அன்னபூர்ணா பொறியியல் கல்லூரி. அட்டானமஸ், சங்ககிரி மெயின் ரோட், சேலம். கவுன்சிலிங் கோட் 2648.
0: தருமபுரி பண்பலை 102.5 ஏற்காடு பண்பலை 103.7 தினமும் காலை 8 மணிக்கு இன்று ஒன்று நன்று. இந்நிகழ்ச்சியை உங்களுக்காக வழங்குவோர்
3: தருமபுரி அரோவா ரத்த பரிசோதனை நிலையம், நேதாஜி பைபாஸ் ரோட், தருமபுரி.

கட்சேவியில் கலக்கல் பாடல்கள் நிகழ்ச்சியில் வாட்ஸ்அப் மூலம் பாடல் கேட்டிருக்கும் நேயர் கிருஷ்ணகிரி மாவட்டம் போச்சம்பள்ளி சந்தியா கேட்டிருக்கும் பாடல் வண்டி சோலை சின்னராசினம் திரைப்படத்திலிருந்து அந்த இனிய பாடல்

0: தர்மபுரி
1: மாவட்டத்தில் அட்டோனமஸ் அந்தஸ்து பெற்ற முதல் பொறியியல் கல்லூரி ஸ்ரீனிவாசா பொறியியல் கல்லூரி.
2: உடனடி வேலை வாய்ப்பை பெற்றுத்தரும் பாடப்பிரிவுகள்.
1: ஃபார் அட்மிஷன்ஸ் காண்டாக்ட் ஸ்ரீனிவாசா பொறியியல் கல்லூரி அட்டோனமஸ், பொம்மிடி, தர்மபுரி டிஸ்ட்ரிக்ட். கால் 9025400159. கவுன்சிலிங் கோட் 2683.
3: அணில் கொழுக்கட்டை மாவு வழங்கும் கட்சவியில் கலக்கல் பாடல்கள். இந்நிகழ்ச்சி இதுவரை வழங்கியோர் இன்றைய நிகழ்ச்சி அனைத்தையும் வழங்கும் அணில் கொழுக்கட்டை மாவு பாரம்பரிய சுவை என்றென்றும்.

இனிய மாலை வணக்கம் நேயர்களே. சேலம் மற்றும் திருச்சி மங்களன் மங்கள் மாபெரும் தங்க மாளிகை வழங்கும் விடை தேடும் வினாக்கள் இந்நிகழ்ச்சியை வழங்குவோர் இன்றைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கும் சேலம் மற்றும் திருச்சி மங்களன் மங்கள் மாபெரும் தங்க மாளிகை. தங்க நகைகள் பவனுக்கு 1,500 ரூபாய் அதிரடி தள்ளுபடி August 17 வரை. தருமபுரி பண்பலை 102.5 ஏற்காடு பண்பலை 103

0: புள்ளியலிலும் விடை தேடும் வினாக்கள். நிகழ்ச்சியில் நீங்களும் கலந்து கொள்ள விரும்பினால் நீங்கள் அறிமுக நேயராக இருந்தால் 043-42-24-40-30 என்ற எண்ணிலும், 94-86-81-10-25 என்ற எண்ணிலும் தொடர்பு கொள்ளலாம். மற்ற நேயர்கள் 043-42-24-40-31 என்ற எண்ணிலும், 94-86-65-20-25 என்ற எண்ணிலும் தொடர்பு கொள்ளலாம். வணக்கம் லட்சுமணன்.
1: வணக்கம் கார்த்திகேயன்.
0: சொல்லுங்க லட்சுமணன், நிறைய குறிப்புகள் வச்சிருக்கீங்க.
1: ஆமா,
0: நிறைய நபர்களை பத்தி இடங்களை பத்தி எடுத்திருக்கீங்க இல்லைங்களா?
1: நம்ம நேயர்கள்லாம் ரொம்ப ஆர்வத்தோட விடை தினம் வினாக்களை கேட்டு இருக்காங்க.
0: மிகுந்த ஆர்வமா இருக்குங்க. இன்னைக்கு நிறைய குறிப்புகள் அவங்களுக்காக கொடுக்க பாருங்க. முதலாவது எந்த நேயர் இணைகிறார்னு கேட்டுருவோம். வணக்கம். வணக்கம். யாரெங்கிருந்து? சரிங்க துரை, உங்களுக்கு முதல் மூன்று குறிப்பு சொல்லிடுறேங்க, இப்ப கேளுங்க.
2: சொல்லுங்க.
0: சரி, நம்ம இப்ப கேட்கக்கூடிய ஒரு நபர் வந்து பாத்தீங்கன்னா கர்நாடக இசை கலைஞர், சரிங்களா? இவர் வந்து ஆரம்ப காலத்தில் ஒரு கம்பெனியில் வேலை செஞ்சிருந்தாருங்க, சரிங்களா? இவர் வந்து இந்தியாவை சார்ந்தவர். கே பாலச்சந்தர். எப்படி சொல்றீங்க பாலச்சந்தர்? இசை கலைஞர் சொன்னேன்
2: நானு.
0: சரி, நன்றி. அடுத்த நேயரை சந்திப்போம். வருக, வணக்கம். வணக்கம். வணக்கம். குறிப்புகள் எல்லாம் கேட்டீங்களா சார்? உங்களை அறிமுகப்படுத்திங்க சரிங்க. நாம இப்ப வந்து ஒரு இசை கலைஞரை வந்து கேட்டிருக்கிறோம். ஆமாங்க, அவர் இந்தியாவை சார்ந்தவர். யாருன்னு சொல்ல முடியுங்களா? சரிங்க, மகிழ்ச்சிங்க, மகிழ்ச்சிங்க, நன்றி. அடுத்த நேயரை சந்திப்போம். வணக்கம். வணக்கம் ஐயா, யார் இங்கிருந்து? வணக்கம்.
3: நாமக்கல் மாவட்டம் மங்களபுரத்துல இருந்து சம்பூர்ணம்.
0: சம்பூர்ணம் பதில் கண்டுபிடிச்சிட்டீங்களா? சம்பூர்ணம் நீங்க?
3: ஆமாங்க ஐயா. டைகர் வரதராஜர்.
0: டைகர் வரதாச்சாரியார், எப்படி சொல்றீங்க? இன்னைக்கு அவரோட பிறந்த நாள், அதனால கேட்டிருப்பாங்க நீங்க எதிர்பார்க்கறீங்க, அப்படிதானே? அங்கதான் ஒரு சின்ன டிஸ்ட் வச்சுங்க நாங்க. தவறான பதிலுமா? நன்றி, நல்ல முயற்சி. அடுத்த நேயரை சந்திக்கும் முன்,
4: சேலம் மற்றும் திருச்சி மங்களன் மங்கள் மாபெரும் தங்க மாளிகை நிறுவனத்தின் நல்வாழ்த்துக்கள்.
5: பாட்டி, கொழுக்கட்டை சாப்பிடுறீங்களா?
6: அதெல்லாம் செய்ய தெரியுமா? அப்படியே எங்க அம்மாவோட கைப்பக்குவோம்.
7: அணில் கொழுக்கட்டை மாவு, பாரம்பரிய சுவை என்றென்றும்.
8: ஒரு வாரமா வயிறு பிரச்சனையாவே இருக்கு, சாப்பிட்டா ஜீரணம் ஆகுறது இல்ல, ஒரே தொந்தரவா இருக்கு. ஏபி மெடிக்கல் சென்டர் இருக்கும் போது கவலை எதுக்கு? அங்க தீராத வயிற்று வலி, ஜீரண கோளாறு, வயிற்று புண், குடல்வால் மாதிரியான எல்லா பிரச்சனைகளுக்கும் சிறப்பான சிகிச்சையை கொடுக்கறாங்க.
9: ஏபி மெடிக்கல் சென்டர், சாரதா காலேஜ் ரோட், அழகாபுரம் போலீஸ் ஸ்டேஷன் அருகில், சேலம்.
10: உங்க குழந்தைகளோட கல்லூரி படிப்பு தரமானதாகவும் ஒழுக்கத்துடனும் கேம்பஸ் இன்டர்வியூ பெஸ்டாவும் இருக்கணும்னு யோசிக்கிறீங்களா? அப்ப பொள்ளாச்சியில் இருக்கிற டாக்டர் மகாலிங்கம் காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் அண்ட் டெக்னாலஜி தான் ரைட் சாய்ஸ்.
11: மைக்ரோசாஃப்ட், அமேசான் மாதிரி 200க்கும் மேற்பட்ட எம்என்சி கேம்பஸ் ரிக்வயர்மெண்ட் இருக்கு. லேட்டஸ்ட் இண்டஸ்ட்ரீஸ் ரெலவென்ட் கோர்ஸும் சொல்லி தராங்க.
10: MCT பொள்ளாச்சி, கவுன்சிலிங் கோட் 2706, கால் 9942955540.
12: அணில் கொழுக்கட்டை மாவு நிறுவனத்தின் நல்வாழ்த்துக்கள்.
13: நமது போச்சம்பள்ளியின் புதிய அடையாளமாக உருவாகி இருக்கும் GK Silks and Readymadesல் ஆடி ஆஃபரை முன்னிட்டு காம்போ ஆஃபரில் எந்த ஆடை எடுத்தாலும் ஒன்றுக்கு ஒன்று இலவசம். GK Silks and Readymades, குள்ளனூர் போச்சம்பள்ளி.
0: நான்கு மணி ஏழு நிமிடம். கேட்டு ரசித்துக் கொண்டிருக்கின்றோம் விடை தேடும் வினாக்கள். இணைப்பில் இணையும் அடுத்த நேயரை சந்திப்போம். வணக்கம். வணக்கம். யார் இங்கிருந்து? சரிங்க, பதில்
14: கண்டுபிடிச்சிட்டீங்களா?
0: செம்மங்குடி சீனிவாச ஐயர் அப்படின்னு. தவறான பதில், நல்ல முயற்சி. இணைப்பில் இணையும் மடுத நேரை வரவேற்போம். வணக்கம். வணக்கம். சொல்லுங்க.

0: நான் மதுரை மாவட்டம் மணிநகரம் ஷோ சண்முகசுந்தரம்.
1: சரிங்க சண்முகசுந்தரம் சார், குறிப்புகள்லாம் கேட்டிங்களா?
0: ஒரு இசைக்கலைஞரை பற்றி பேசிட்டுருக்கோம்.
1: ஆமாங்க.
0: எனக்கு ஒரு குறிப்பு தாங்க.
1: அவர் வந்து இளங்கலை பட்டம் பெற்றவர்.
0: ஆனா பெண்ணா?
2: ஒரு ஆளுக்கு
1: ஒரு குறிப்பு தானே சொல்ல
2: குறிப்பு தாங்க. ஒருத்தருக்கு
0: அறிவிப்பு தெரிஞ்ச வரைக்கும் சொல்றேன்.
1: சொல்லுங்க சொல்லுங்க.
0: ஏ ஜமுனா ராணி.
1: ஜமுனா ராணி.
2: இப்ப வந்து அண்மையில மறைஞ்சு அவங்க வந்து இறந்துட்டாங்க இல்லைங்களா, அதனால அந்த கேப்பங்க அப்படின்னு ஒரு நல்ல நம்பிக்கையோட கேட்டிருக்கீங்க. சொல்லி
1: நன்றி.
2: வணக்கம். வணக்கம்.
3: இருவருக்கும் வணக்கம். மிக்க மகிழ்ச்சி. நான் வேலூர் மாவட்டம் கட்படி பகுதியிலிருந்து சந்திரசேகர் பேசுறேன்.
2: சரிங்க சந்திரசேகர், பதில் கண்டுபிடிச்சிட்டீங்களா?
3: நல்ல
2: முயற்சி. அடுத்த நேயரை சந்திப்போம்.
1: இணைப்பில் நீங்கள் அடுத்த நேயரை வரவேற்போம். முருக வணக்கம்.
4: வணக்கம் ஐயா.
1: வணக்கம் சொல்லுங்க.
4: ராஜேஷ் கண்ணா, சேலம் மாவட்டம், இந்த ஆட்டமங்கலம் வில்லேஜ்.
1: சரிங்க, நீங்க குறிப்புகள் கேட்டீங்களா ராஜேஷ் கண்ணான் சார்?
4: ஐயா ஒரு குறிப்பு கொடுங்க ஐயா.
1: சரிங்க, இவர் பக்தி பாடல்களை அதிகமா பாடக்கூடியவர்.
4: லோகமானிய திலகருங்க.
1: லோகமானிய திலகர்.
2: இவருக்கு நல்ல விடுதலை போராட்ட வீரர் போயிட்டாருன்னு நினைக்கிறேன். நன்றி. அடுத்த நேயரை சந்திப்போம். வணக்கம். வணக்கம்.
1: வருக வணக்கம்.
5: வணக்கம் ஐயா.
1: வணக்கம் வணக்கம். உங்களை அறிமுகப்படுத்தி.
5: வேறையிலிருந்து பால்கார சரவணன் பேசுறேன் ஐயா.
1: பால்கார சரவணன். குறிப்புகள் கேட்டிங்களா?
5: கேட்டுக்கறேங்க ஐயா.
1: நீங்க ஏதாவது பதில் சொல்ல முடியுங்களா
5: ஐயா? பாலமலை கிருஷ்ணா.
1: பாலமலை கிருஷ்ணா.
2: பாலமுரளி கிருஷ்ணா.
5: பாலமுரளி கிருஷ்ணா
2: இல்லைங்க, தவறான பதில். நல்ல முயற்சி. வணக்கம்.
6: ஹலோ ஐயா. வணக்கம் ஐயா.
2: வணக்கம்மா, யார் எங்க இருந்து?
6: இதுவரைக்கும் வணக்கம். நான் குப்பல்மலை மிருதிகார குட்டாயி ராஜேஸ்வரி ராஜன் பேசுறேன்.
2: சரிங்கம்மா. ராஜேஸ்வரிமா, கண்டுபிடிச்சிட்டீங்களா? பரதநாட்டிய கலைஞர்மா. முக்கியமான குறிப்பு
6: சொல்லுங்க.
2: தவறான பதில். நல்ல முயற்சி. அடுத்த நீங்க சந்திக்கு முன்
7: பாட்டி கொழுக்கட்டை சாப்பிடுறீங்களா? அதெல்லாம் செய்ய தெரியுமா? அப்படியே எங்க அம்மாவோட கைப்பக்குவோம்.
8: அணில் கொழுக்கட்டை மாவு, பாரம்பரிய சுவை என்றென்றும்.
9: 1978 முதல் சிறப்பாக செயல்பட்டு வரும் மகேந்திரா கல்வி நிறுவனங்கள் சேலம் மற்றும் நாமக்கல்.
10: 5 அட்டானமஸ் கல்லூரிகள் மற்றும் NAAC A++ தர அந்தஸ்து பெற்ற கல்லூரிகள்.
9: வருடந்தோறும் 2500 மேற்பட்ட வேலை வாய்ப்புகளை பெற்றுத்தரும் கல்வி நிறுவனம். விவரங்களுக்கு மகேந்திரா கல்வி நிறுவனங்கள் சேலம் மற்றும் நாமக்கல்.
10: தொடர்புக்கு 8985712345.
11: அண்ணா, நான் 12th முடிச்சிட்டேன். கரியருக்கு நல்ல ஸ்கோப் இருக்கிற காலேஜா பார்த்து இன்ஜினியரிங் சேரணும்.
9: அதுக்கு ரைட் சாய்ஸ் நம்ம குமாரபாளையம் எக்ஸல் இன்ஜினியரிங் காலேஜ் அட்டானமஸ் தான். ஏன்னா அங்க 3rd இயர் படிக்கும் போதே 80% மேல மதிப்பெண் இருக்கிறவங்களுக்கு பெய்ட் இன்டர்ன்ஷிப் மூலம் படிக்கும் போதே வேலை வாய்ப்பு பெற்றுத்தராங்க. 2025-26 கல்வியாண்டுல சுமார் 384 மாணவர்களுக்கு வேலை கிடைச்சிருக்கு. அது மட்டும் இல்லாம மாணவர்களுக்கு சென்டர் ஆஃப் எக்ஸலன்ஸ் அமைப்பின் மூலமா ஆப்பிள், மைக்ரோசாப்ட் போன்ற முன்னணி நிறுவனங்கள்ல AR&VR, 3D பிரிண்டிங் அண்ட் அட்வான்ஸ்டு டெக்னாலஜிஸ் எல்லாம் எக்ஸ்பர்ட்ஸ் மூலமா கத்து தந்து முன்னணி நிறுவனங்கள்ல வேலை வாய்ப்பும் பெற வழி செய்யறாங்க.
10: மேலும் விவரங்களுக்கு எக்ஸல் இன்ஜினியரிங் காலேஜ் அட்டானமஸ் குமாரபாளையம் கால் 9655239.
12: இது மிஸ்டர் கோல்ட் ஆயில விட தரமும் கம்மி, அளவும் கம்மி.
13: அளவும் கம்மியா? இது 1 லிட்டர் பாக்கெட் தானே?
12: இது மிஸ்டர் கோல்ட். 1 லிட்டர் ஆயில்னா இவ்வளவு இருக்கும், ஆனா இது வெறும் 800 ml தான். இத 1 லிட்டர் பாக்கெட்ல ஊத்தி 1 லிட்டர் மாதிரி விக்கிறாங்க.
13: அவங்க ஏமாத்திட்டாங்களா?
12: 1 லிட்டர்னு நம்பி நீங்க தான் ஏமாந்துட்டீங்க.
14: மிஸ்டர் கோல்ட் சன்ஃபிளவர் ஆயில்.
9: தர்மபுரி மாவட்டத்தில் அட்டோனமஸ் அந்தஸ்து பெற்ற முதல் பொறியியல் கல்லூரி ஸ்ரீனிவாசா பொறியியல் கல்லூரி.
10: உடனடி வேலை வாய்ப்பை பெற்று தரும் பாடப்பிரிவுகள்.
9: ஃபார் அட்மிஷன்ஸ் காண்டாக்ட் ஸ்ரீனிவாசா பொறியியல் கல்லூரி அட்டோனமஸ், பொம்மிடி, தர்மபுரி டிஸ்ட்ரிக்ட். கால் 9025400159. கவுன்சிலிங் கோட் 2683.
15: முழங்கால்ல வலியா, மூட்டு பிரச்சனையா? சேலம் குறிஞ்சி சூப்பர் ஸ்பெஷாலிட்டிஸ் மருத்துவமனை இப்போ ரோபோட்டிக் ஜாயிண்ட் ரீப்ளேஸ்மெண்ட் சிகிச்சை. விரைவான நலம், பாதுகாப்பான சிகிச்சை. குறிஞ்சி மருத்துவமனை, நம்பிக்கையின் பெயர்.
2: சொல்லுங்க லக்ஷ்மணன். இந்த குறிப்புகள் வச்சு நம்ம நேயர்கள் விடைகளை தேடிக்கிட்டே இருக்காங்க. இப்போ ஒரு நேயர் இருக்காரு, அவர் விடை சொல்றாரா அப்படின்னு பார்ப்போம். வணக்கம்.
1: வணக்கம். வணக்கம்
5: வணக்கம்
1: சொல்லுங்க
5: சார். உங்களுக்கு வணக்கம்
1: சார். சார் வணக்கம். வணக்கம் சொல்லுங்க
5: சார். நான் டேரக்டா ஒரு விடைக்கு வரேன் சார்.
2: நீங்க அதுக்கு முன்னாடி நீங்க சந்தோஷ் டைலரா யாருன்னு எங்களுக்கு சொல்லணும்.

0: பிரகாஷ், சரி சொல்லுங்க பிரகாஷ், பேர் சொல்லிட்டீங்க.
1: ஆமாங்க சார்.
0: சொல்லுங்க உங்களுடைய பதில் சொல்லுங்க. உங்களுக்கு ஒரு குழு, முக்கியமான குழுன்னு பாத்தீங்கன்னா இவர் வந்து கலைமாமணி விருது வாங்கியிருக்காருங்க. குத்து மதிப்பு வந்து தவறா போயிருச்சு. நன்றி, அடுத்த நேயரை சந்திப்போம்.
2: வருக வணக்கம்.
3: வணக்கம் சார்.
2: வணக்கம் வணக்கம்.
3: ஈரோடு மாவட்டம் கந்தசாமி பழையம் அக்பர்.
2: அக்பர், சரிங்க. இந்த குறிப்புகள்லாம் கேட்டிங்களா? நான்
3: கேட்டேன் சார்.
2: பதில் சொல்ல முடியுங்களா?
3: டிஎம் கிருஷ்ணா.
2: டிஎம் கிருஷ்ணா, டிஎம் கிருஷ்ணாவும் நல்ல இசைக்கலைஞர் தான். ஆனால் நீங்கள் சொன்ன பதில் வந்து சரியில்லையே, அது இல்லையே.
0: நன்றி, வணக்கம்.
4: வணக்கம்.
0: வணக்கம்மா, யார் இங்கிருந்து?
4: மதுகான் பாலத்திலிருந்து ரமணி.
0: சொல்லுங்க ரமணி, பதில் கண்டுபிடிச்சிட்டீங்களா?
4: இவர் எந்த மாநிலம்?
0: இவர் வந்து இந்தியாவை சார்ந்தவர் அப்படின்னு நாங்கள் சொல்லியிருக்கோங்க.
4: நன்றி,
0: அடுத்த ஏறி சந்திப்போம்.
2: இணைப்பில் வணக்கம். வருக வணக்கம். வருக வணக்கம். வருக வணக்கம்.
0: உங்க மௌனம் காக்குறாங்க. வருக வணக்கம். வணக்கம்.
5: சேலம் மாவட்டம் குளத்தூர்ல இருந்து பழக்கடை குருநாதன்.
0: அருமையா இருக்குங்க. ஏன் பதில் கண்டுபிடிச்சிட்டீங்களா
5: நீங்க? எனக்கும் ஒரு குடி கொடுங்க. நானும் போட்டதாக ஒண்ணும் வரமாட்டேங்க.
2: அப்படிங்களா, சரிங்க.
0: இணையம் இணையம் கை கொடுக்கல அப்படின்னு நினைக்கிறேன். சரிங்க, மிகவும் முக்கியமான குறிப்பு என்ன என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, இவரோட மகள் இருக்காங்க இல்லைங்களா, நம்ம கேட்கக்கூடிய நபரோட மகளும் இசைத்துறையை சார்ந்தவர். சொல்லுங்க. என்னங்க? விட்டலாச்சாரியார். எங்கயோ போயிட்டாரு அப்படின்ற மாதிரி ரொம்ப பின்னாடி எங்களை கூட்டு போயிட்டீங்க. நன்றிங்கய்யா, தவறான பதிலா போயிருச்சு. அடுத்த நேயரை சந்திக்கும் முன்,
6: குமாரபாளையம் எக்ஸல் கல்வி நிறுவனத்தின் நல்வாழ்த்துக்கள்.
7: காலேஜ்ல படிக்கிறதே கை நிறைய சம்பளத்தோட நல்ல வேலை கிடைக்கணும்னு தான்.
8: அதுக்குதான் டாக்டர் மகாலிங்கம் காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் அண்ட் டெக்னாலஜி இருக்கு. மைக்ரோசாப்ட், அமேசான் மாதிரி 200 மேற்பட்ட MNCs கேம்பஸ் ரெக்ரூட்மெண்ட் அண்ட் லேட்டஸ்ட் இண்டஸ்ட்ரி ரெலவென்ட் கோர்ஸும் இருக்கு. ஹையஸ்ட் பேக்கேஜ் 51 lakhs per annum.
9: MCET பொள்ளாச்சி கோயம்புத்தூர். கவுன்சிலிங் கோட் 2706. கால் 9942955540.

0: நம்ம சென்னை சில்க்ஸின் ஆடி பிளாஸ்ட் அப் டு 50% தள்ளுபடி. சேவிங்ஸ் பிளாஸ்ட் கலெக்ஷன் பிளாஸ்ட் தி சென்னை சில்க்ஸ்.
1: பிளஸ் டூ முடிச்சுட்டு நல்ல பிளேஸ்மெண்ட் தர காலேஜ பாத்துட்டு இருக்கீங்களா? மகேந்திரா தான் சூப்பர் ஆப்ஷன். நம்ம மகேந்திரா காலேஜஸ் தான் ட்ரைனிங் அண்ட் பிளேஸ்மெண்ட்ல கலக்கிட்டு இருக்காங்களே. முதலாம் ஆண்டில இருந்து முறையான ட்ரைனிங், டாப் எம்என்சி கம்பெனிஸ் கூட சென்டர் ஆஃப் எக்ஸலன்ஸ், 250 மேற்பட்ட நிறுவனங்கள் வளாக தேர்வுக்கு வருகை, வருடம்தோறும் 2500 மாணவர்களுக்கு பணி நியமன ஆணை, தரமான பிளேஸ்மெண்ட்டுக்கு மகேந்திரா கல்வி நிறுவனங்கள்.
2: கான்டாக்ட் 8985712345 or visit www.mahindra.org.
3: தர்மபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7 தினமும் காலை 9 இனிய சொல்லமுது. இந்நிகழ்ச்சியை வழங்குவோர்
4: தர்மபுரி சங்கர் ஸ்கேன்ஸ், அதியமான் அரசு ஆண்கள் மேல்நிலைப்பள்ளி அருகில், நேதாஜி பைபாஸ் ரோடு, தர்மபுரி.
5: சேலம் மற்றும் திருச்சி மங்களம் மங்கள் மாபெரும் தங்க மாளிகை வழங்கிக் கொண்டிருக்கும் விடை தேடும் வினாக்கள் இந்நிகழ்ச்சியை வழங்கிக் கொண்டிருப்போம். இன்றைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கும் சேலம் மற்றும் திருச்சி மங்களம் மங்கள் மாபெரும் தங்க மாளிகை. சரிங்க லக்ஷ்மணன்,
6: சொல்லுங்க.
5: இப்போ நிறைய நேரம் கடந்துருச்சு இல்லைங்களா? கிட்டத்தட்ட ஒரு 10 மேலாக நம்ம நேயர்கள் முயற்சி செஞ்சுக்கிட்டே இருக்காங்க பதில் கண்டுபிடிக்க முடியல. அதனால நம்ம அந்த பதிலை நாமளே சொல்லிடலாங்களா?
6: சொல்லிடலாம், தாராளமா.
5: சரிங்க, இவ்வளவு சிறப்புக்கு உரியவர் யார்?
6: யார்
5: யார் சொல்லுங்க, யார் அந்த பாடகர் அப்படின்னு சொன்னா? பி உன்னிகிருஷ்ணன்.
6: உன்னிகிருஷ்ணன்
5: அது இப்ப பாத்தீங்கன்னா சமீபத்துல ட்ரெண்ட்ல இருக்கக்கூடிய பாடகர் தான் கேட்டாங்க. ஆனா பழைய பாடகர்களை நிறைய பேர் நினைவுபடுத்த

0: ஆனால் நம்ம கேட்கக்கூடிய பாடகர் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பி உன்னிகிருஷ்ணன். இவர் தான் அந்த இளங்கலை பட்டம் வாங்கியவர், பக்தி பாடல்கள் பாடியவர். இவரோட மனைவி பரதநாட்டிய கலைஞர் என்பது குறிப்பிடத்தக்கது. இவரது மகளும் இசைத்துறையை சார்ந்தவர். நம்ம தமிழ்ல கூட ஒரு பாடல் பாடியிருப்பாங்க இல்லைங்களா, அது இவங்களோட பெண் தான். இந்த சைவம் படத்தில் ஒரு பாடல் வரும். இவரது மகன் கிரிக்கெட் மீது மிகுந்த ஆர்வம் கொண்டவர். கலைமாமணி விருது, இசைச்செல்வம் விருது, சங்கீத சக்கரவர்த்தி, சங்கீத கலாசாரதி அப்படின்னு நிறைய விருதுகள் வாங்கியிருக்காரு. அது மட்டும் இல்லாம திரைப்பட பாடல்களும் பாடியிருக்காரு, பல்வேறு மொழிகள்ல பாடியிருக்காரு பி உன்னிகிருஷ்ணன்.
1: 12 வயதிலே இசையை கற்றவர் கூட,
0: சிறு வயதிலிருந்து இசையை கற்றவர். இவ்வளவு சிறப்புக்கு முடியவர் பி உன்னிகிருஷ்ணன்.
1: சிறப்பா சொன்னீங்க.

0: எதிர்காலத்தை உருவாக்கும் இன்ஜினியராக வேண்டுமா?
1: உங்கள் கனவுகளுக்கு வலுவான அடித்தளம் சேலம் அன்னபூர்ணா பொறியியல் கல்லூரி. தரமான கல்வி, நவீன ஆய்வகங்கள், தொழில்துறை சார்ந்த பயிற்சிகள், சிறந்த வேலைவாய்ப்பு வழிகாட்டுதல் என மாணவர்களின் எதிர்காலத்திற்கான பெஸ்ட் சாய்ஸ் அன்னபூர்ணா பொறியியல் கல்லூரி. அட்டானமஸ், சங்ககிரி மெயின் ரோட், சேலம். கவுன்சிலிங் கோட் 2648.
2: கொழுக்கட்டை சாப்பிடுறீங்களா?
3: அதெல்லாம் செய்ய தெரியுமா? அப்படியே எங்க அம்மாவோட கைப்பக்குவோம்.
4: அணில் கொழுக்கட்டை மாவு, பாரம்பரிய சுவை என்றென்றும்.
5: இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்கள் தங்க மாளிகையின் ஆடி அதிரடி தள்ளுபடி ஜூலை 17 முதல் ஆகஸ்ட் 17 வரை. தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரம். மேலும் பவுனுக்கு 1500 ரூபாய் அதிரடி தள்ளுபடி. உங்கள் பழைய 916 நகைகளை அன்றைய மார்க்கெட் விலைக்கு எக்ஸ்சேஞ்ச் செய்து புதிய நகை வாங்கும் போது பவுனுக்கு 1500 ரூபாய் தள்ளுபடியும் பெறுங்கள். வைர நகைகள் அதிரடியாக குறைக்கப்பட்ட விலையில். வெள்ளி கொலுசுகள் மெட்டிகளுக்கு செய்கூலி சேதாரம் இல்லை. மங்களன் மங்கள், இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை, NSB ரோட் திருச்சி மற்றும் புதிய பஸ் நிலையம் அருகில் ஓமலூர் ரோட் சேலம்.
6: எப்பவுமே ஃப்ரெஷ்ஷா இருக்கீங்களே, எப்படி சார்?
7: என்னோட புத்துணர்ச்சிக்கு எப்பவுமே நான் பருகிறது ரூபி பாதாம். ஆரோக்கியத்தை அள்ளி தருவது ரூபி பாதாம் மற்றும் ரூபி ஜிகர்தண்டா ரூபி ரோஸ் மில்க்.
8: மூட்டு மாற்று அறுவை சிகிச்சைக்கான அட்வான்ஸ் ட்ரீட்மெண்ட் எல்லாம் வெளிநாட்டுல தான் கிடைக்கும்ல?
9: ராதே ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டல்ல அமெரிக்காவின் AI ரோபோடிக் டெக்னாலஜி மூலமா உலகத்தரம் வாய்ந்த அட்வான்ஸ் மூட்டு மாற்று அறுவை சிகிச்சை செய்றாங்களே.
10: NIC ஜாயிண்ட் ரீப்ளேஸ்மெண்ட் சென்டர், ராதே ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டல், சுவர்ணபுரி மற்றும் அன்புடன் ராதே காஃபி சேலம்.
3: பாட்டி, கொழுக்கட்டை சாப்பிடுறீங்களா? அதெல்லாம் செய்ய தெரியுமா? அப்படியே எங்க அம்மாவோட கைப்பக்குவோம்.
4: அணில் கொழுக்கட்டை மாவு, பாரம்பரிய சுவை என்றென்றும்.
11: தி காவேரி இன்ஜினியரிங் காலேஜ், அட்டானமஸ்,
12: பயோமெடிக்கல், சிவில் அண்ட் கம்ப்யூட்டர் சயின்ஸ் இன்ஜினியரிங், எலக்ட்ரிக்கல் அண்ட் எலக்ட்ரானிக்ஸ் இன்ஜினியரிங், எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் கம்யூனிகேஷன் இன்ஜினியரிங், மெக்கானிக்கல் இன்ஜினியரிங், பிடெக் ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அண்ட் டேட்டா சயின்ஸ், இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி, கெமிக்கல் இன்ஜினியரிங் அண்ட் அக்ரிகல்ச்சரல் இன்ஜினியரிங், PhD எலக்ட்ரிக்கல் அண்ட் எலக்ட்ரானிக்ஸ் இன்ஜினியரிங், MCA, MBA போன்ற படிப்புகள் சிறந்த முறையில் தகுதி பெற்ற பேராசிரியர்களால் கற்பிக்கப்படுகிறது.
11: தி காவேரி இன்ஜினியரிங் காலேஜ், அட்டானமஸ், மேச்சேரி, சேலம். கால் 9524936156.
13: கடத்தூர்ஷி ஐயப்பா காலேஜ் ஆஃப் பார்மசி மத்திய மாநில அரசுகள் அங்கீகாரம் பெற்ற கல்லூரி. டாக்டர் MGR பல்கலைக்கழக இணைவு பெற்றது. அட்மிஷன் நடைபெறுகிறது. தொடர்புக்கு 9443449892.
14: நான்கு மணி 26 நிமிடம் கேட்டு ரசித்துக் கொண்டிருக்கின்றோம் விடை தேடும் வினாக்கள். சொல்லுங்க லக்ஷ்மணன், ஒரு பாடகரை பற்றி கேட்டங்க. நம்ம நேர்கள் நிறைய முயற்சி செஞ்சாங்க, நிறைவாக பார்த்தீங்கன்னா நாமளே அந்த பாடகர் யார் அப்படின்னு சொல்லிட்டு
15: சொல்லிட்டோம்,
14: ஒரு பாடலையும் கொடுத்துட்டோம். சரிங்களா?
15: ஆமாங்க.
14: சரிங்க, இப்போ அடுத்ததான் யாரை பற்றி கேட்க போகிறோங்க?
15: நம்ம ஒரு விளையாட்டை பற்றி கேட்க போகிறோம்.
14: விளையாட்டுக்கு போயிடலாம் அப்படின்றீங்க. சரி, இப்போ ஒரு நேயர் இருக்காரு, அது என்ன விளையாட்டுன்னு சொல்கிறாரா பார்ப்போம்.
15: பார்ப்போம்.
14: வணக்கம்.
15: வணக்கம். ரகுபதி ஐயா, சிறப்பு சிறப்பு. மகிழ்ச்சி மகிழ்ச்சி, நலமா இருக்கும். ஐயா இது ஒரு விளையாட்டுங்க, காலால விளையாடக்கூடிய
16: விளையாட்டுங்க.
15: கால்பந்து தான், அதான ட்விஸ்ட். ஆமா, கால்பந்து தான். அது என்ன கால்பந்துன்றதுதான்
14: அந்த தொடர் டோர்னமெண்ட் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லைங்களா, அதுக்கு ஒரு பெயர் வைப்பாங்க இல்லைங்களா, உலக கோப்பை அந்த மாதிரி. அந்த கால்பந்து இதுக்கு ஒரு பேர் வச்சிருக்காங்க தொடருக்கு.
15: மகிழ்ச்சி மகிழ்ச்சி, நன்றி நன்றி. இணைப்பில் நீங்க மடுத்த நேரை வரவேற்போம். முருக வணக்கம்
17: ஐயா. இருவருக்கும் வணக்கம் ஐயா.
15: வணக்கம் ஐயா. வணக்கம்.
17: நான் மதிகன்பாளையம் ராமகாயிலிருந்து 1வது ஆள் என்ன பேசுறேங்க ஐயா.
15: லக்ஷ்மண் ஐயா,
14: எல்லாருக்கும்
15: ஒரு திறமை இருக்குங்க, இந்த உலகத்துல திறமை இல்லாதவங்க யாரும் இல்ல. ஆமா சொல்லுங்க, குறிப்புகளை வச்சு சொல்லுங்க.
17: குறிப்பு கொடுத்துட்டீங்களா?
15: மூணு குறிப்பு கொடுத்துட்டோம், உங்களுக்கு குறிப்பு வேண்டுமா?
14: ஒரு முடிவு

0: வந்திருக்காரு.
1: ஐயா கபடின்னு சொல்றாமா,
2: கபடி
0: காலால் விளையாடக்கூடவே சிறப்பு, நல்ல முயற்சி.
1: நன்றிங்க.
0: நன்றி
2: நன்றி.
0: அடுத்த நேயர் வணக்கம். வணக்கம்
3: ஐயா. வணக்கம்.
0: வணக்கம்.
3: மாதிரிமகள் குட்டூர்ல குப்பன்.
0: சரிங்க குப்பன், அது என்ன விளையாட்டு அப்படின்னு கண்டுபிடிச்சிட்டீங்களா?
3: யூரோ கால்பந்துங்க.
0: யூரோ கால்பந்து அப்படின்றீங்க. உலக கோப்பை சொன்னதால இவர் யூரோ கால்பந்து அப்படின்னு சொல்றாங்க நினைக்கிறேன். இல்லைங்க, அந்த தொடருக்கு வேற ஒரு பெயர் இருக்கு. நன்றி. வணக்கம்.
4: ஹலோ.
0: வணக்கம்.
4: கரூர்ல இருந்து பேசுறேன். பூபாலன்.
0: பூபாலன் ஐயா, குறிப்புகள் கேட்டீங்களா?
4: சார் எனக்கு தெரிஞ்சு கோபா அமெரிக்கா கால்பந்து தொடர்ந்து.
2: கோபா அமெரிக்கா கால்பந்து,
0: நல்ல முயற்சிங்க.
5: மேற்பட்ட
6: வருடந்தோறும் 2500 மாணவர்களுக்கு பணி நியமன ஆணை, தரமான பிளேஸ்மெண்ட்டுக்கு மகேந்திரா கல்வி நிறுவனங்கள் தான் ஒரே சாய்ஸ்.
7: தொடர்புக்கு 8987-12345.
8: தர்மபுரி பண்பலை 102.5 ஏற்காடு பண்பலை 103.7 தினமும் காலை 8:35 மாலை 5:05 வைக்கிங் பனி அண்ட் சன் பிரீஃப் வழங்கும் விளம்பரதாரர் நிகழ்ச்சியை கேட்கலாம். இந்நிகழ்ச்சியை வழங்குவோர்
9: அனில் கொழுக்கட்டை மாவு நிறுவனத்தின் நல் வாழ்த்துக்கள்.
0: சேலம் மற்றும் திருச்சி மங்களன் மங்கள் மாபெரும் தங்க மாளிகை வழங்கிய விடை தேடும் வினாக்கள் என் நிகழ்ச்சியை இதுவரை வழங்கியோர் இன்று என் நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கும் சேலம் மற்றும் திருச்சி மங்களன் மங்கள் மாபெரும் தங்க மாளிகை. தங்க நகைகள் பவனுக்கு 1500 ரூபாய் ஆடி அதிரடி தள்ளுபடி August 17 வரை. சொல்லுங்க லட்சுமணன், ஒரு விளையாட்டை பத்தி கேட்டிருக்கீங்க. அந்த விளையாட்டு வந்து காலால் விளையாடக்கூடிய விளையாட்டு அப்படின்னு நீங்க ஒரு முக்கியமான குறிப்பு சொல்லியிருக்கீங்க. இப்ப வரக்கூடிய நேர் அது என்ன விளையாட்டு, அந்த விளையாட்டுக்கு என்ன பெயர், அது என்ன தொடரை பத்தி கேட்கறேங்க அப்படின்னு சொல்றாரா பாப்போம்.
2: வருக வணக்கம். வணக்கம் வணக்கம், சொல்லுங்க. எடப்பாடியிலிருந்து நிர்மலா. சரிங்க, குறிப்புகள் கேட்டீங்களா நீங்க? இந்த கால்பந்து விளையாட்டுல 2 அணிகள் மோதின.
0: ஃபிஃபா வேர்ல்ட் கப்ல 2 அணிகள் தான் ஆடுவாங்களா நிர்மலா? நாங்க ஒரு தொடரை பத்தி கேட்டுக்கிறோங்க. அந்த தொடர்ல வந்து 2 அணிகள் தான் மோதி இருக்கு அப்படின்னு அவங்க ஒரு குறிப்பு கொடுத்துருக்குங்க. தொடர்ந்து கேளுங்க, அது என்ன தொடர் அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கலாம்.
2: இணைப்பிள்ளை நேரை வரவேற்போம். வருக வணக்கம். வணக்கம் வணக்கம்.
10: வணக்கம். சொல்வது காரி மனப்போக்கடல்னு குமார்.
2: குமார் குமார் ஐயா, குறிப்புகள் கண்டுபிடிச்சிட்டீங்களா?
10: ரஃபி கால்பந்து விளையாட்டு.
2: ரஃபி கால்பந்து.
0: என்னங்க என்ன சொல்றீங்க?
10: ரஃபி
0: ரஃபி ரஃபி அப்படின்னு சொல்லுவாங்க இல்லைங்களா?
2: அதெல்லாம் முயற்சிங்க, தவறான பதில். இணைப்பிள்ளை நீங்க மடத்த நேரை வரவேற்போம். வருக வணக்கம்.
11: வணக்கம்
2: வணக்கம் வணக்கம், சொல்லுங்க.
11: தர்மபுரி மாவட்டம் பாலக்கோடு அன்பு.
2: பாலக்கோடு அன்பு. குறிப்புகள் கேட்டீங்களா, பதில் சொல்லலாங்களா?
11: கேட்டுட்டே இருக்கிறேங்க, எனக்கு ஒரு குறிப்பு கொடுங்க.
2: சரிங்க, இந்த 2 அணிகள் வந்து விளையாடுச்சு. ஒரு அணி வந்து பார்சிலோனா அணி, இன்னொரு அணி வந்து ரியல் மாட்ரேட் அணி.
11: இப்ப வந்து அந்த தொடருக்கு என்ன பேருன்றத சொல்லணுங்களா?
2: அந்த கால்பந்து என்ன கால்பந்துன்னு சொல்லணும். அந்த கால்பந்து விளையாட்டு எது? ஆமா ஆமா ஆமா. அந்த தொடர் நல்ல முயற்சி எடுத்திருக்கீங்க, ஆனா தவறான பதில.
0: நன்றி, அடுத்த நேரை சந்திப்போம். வணக்கம்.
12: இனிய மாலை வணக்கம்.
0: வணக்கம் வணக்கம்.
12: தர்மபுரி மாவட்டம்.
0: சரிங்க தஸ்தகீர், அந்த கால்பந்து தொடருக்கு ஒரு பெயர் வச்சிருப்பாங்க இல்லைங்களா?
12: எதே எனக்கு தெரிஞ்சு சொல்றேன்.
7: நம்ம கிரிக்கெட்ல பாத்தீங்கன்னா ஆசிய கோப்பை அப்படின்னு சொல்லுவாங்க.

0: இப்போ இப்போ கூட காமன்வெல்த் விளையாட்டு போட்டிகள் நடக்குதுன்னா அந்த மாதிரி அந்த கால்பந்து தொடர் இரண்டு அணிகள் விளையாடிய தொடருக்கு ஒரு பெயர் வச்சிருக்காங்க. அந்த தொடரோட பெயர் என்ன அப்படின்னு நம்ம கேக்குறங்க.
1: டாக்கர் இன்டோர் கால்பந்து.
2: டாக்கர் இன்டோர் கால்பந்து. நல்ல முயற்சிங்க, ஆனா சரியான பதில் அல்லையே.
0: நன்றி. அடுத்த நேயர் வணக்கம்.
2: வருக்கு வணக்கம்.
3: வணக்கம். சேலம் மாவட்டம் ஆத்தூர் முல்லைவாடி தேனி ரங்காடி ரங்கனையா.
2: ரங்கனையா, குறிப்புகள் கேட்டீங்களா, பதில் சொல்லுங்க.
3: அது எந்த கண்டம் சொல்றதுங்க ஐயா?
2: எந்த கண்டமா?
3: ஹீரோ கால்பந்து நான் நினைக்கிறேங்க
2: ஐயா. இல்லைங்க இல்லைங்க ஐயா, இது ஹீரோ கால்பந்து எல்லாம் இல்லை.
0: அது மேலும் சொல்ல போனீங்கன்னா அவ்வளவு ஒரு பிரபலமான பெயர் இல்லை.
2: ஆமா,
0: ஃபிபா யூரோலாம் சொல்றீங்க இல்லைங்களா, அந்த அளவுக்கு பிரபலமான பெயர் இது இல்லை. நன்றி. அடுத்த நேயர் வணக்கம்.
2: வணக்கம்.
0: சரிங்க லக்ஷ்மண்,
2: இந்த விளையாட்டு கார்த்திகேயன்
0: சரிங்க
2: ஸ்பெயின்ல நடைபெற்றதுங்க.
0: ஸ்பெயின்ல ஆடி இருக்காங்க. எந்த இரண்டு அணிகள் ஆடிச்சுன்னு நீங்க சொல்லிட்டீங்க.
2: ஆமா,
0: அந்த அணிகளோட பெயர் மறுபடியும் கூட நினைவுபடுத்திருங்க, அதை வச்சு கூட நம்ம கண்டுபிடிக்கலாம் இல்லைங்களா.
2: பார்சிலோனா அணியும் ரியல் மாட்ரிட் அணியும் வந்து இரண்டு அணிகளும் பரபரப்பா விளையாடின ஒரு விளையாட்டு தாங்க இந்த கால்பந்து.
0: கால்பந்து ஆட்டங்களை பாக்குறவங்களுக்கு வந்து இந்த இரண்டு அணிகளும் மிகவும் பிரபலமான அணிகள் தான். அவங்க அறிமுகம் ஆயிருப்பாங்க ஏற்கனவே, அந்த அணிகள் பத்தி அவங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். சரி, இந்த மாதிரி நீங்க ஃபுட்பால் ஆனது உண்டா இல்ல வேடிக்கை பார்த்தது உண்டா?
2: ஃபுட்பால் வேடிக்கை தான் பார்த்துருக்கேன்.
0: வேடிக்கை பார்த்துருக்கீங்க.
2: ஃபுட்பால் வந்து வாலிபால் நல்லா விளையாடுவேன்.
0: வாலிபால் விளையாடுவீங்க, ஃபுட்பால் வேடிக்கை பார்த்துருக்கீங்க.
2: ஆமா ஆமா,
0: நான் ரெண்டுமே வேடிக்கை மட்டும் தான் பார்த்துருக்கேன். இப்போ ஒரு நேயர் இருக்காரு.
2: வருக வணக்கம்.
4: ஐயா வணக்கம். ஐயா
2: வணக்கம். வணக்கம் சொல்லுங்க.
4: நான் தர்மபுரி மதிமோன் பாளையம் மோகன் பேசுறியா.
2: மோகன் ஐயா?
4: ஆமாங்கய்யா.
2: குறிப்பு கேட்டீங்களா?
4: ம், கேட்டீங்கய்யா.
2: பதில் சொல்லுங்க. நீங்க வந்தாவே பதில் வந்துருச்சுன்னு அர்த்தமே.
4: உற்சாகப்படுத்துறது சரியா? இன்னொரு குறிப்பு, ஒரு நேரடி குறிப்பு விடுங்கய்யா.
2: சரிங்க. இதுல இந்த பார்சிலோனா அணி அதிக கோல் கணக்குல வெற்றி பெற்றிருக்கு.
4: அப்படிங்களா?
2: ஆமாங்க.
4: சரி, கற்பனை கேட்டவாறு ஒரு விட கண்டுபிடிச்சிங்க இணையத்துல. சொல்ற பாருங்க.
2: சொல்லுங்க சொல்லுங்க.
4: எல் கிளாசிகோ.
2: எல் கிளாசிகோ.
4: அந்த போட்டியின் பேர் வந்து அதுதான் இப்போ வருது.
2: அதுதான் வருது.
4: பார்சிலோனாவும் ரியல் மாட்ரிட் அணியும் விளையாடி இருக்காங்க.
2: ஆனா நீங்க சரியா கண்டு துல்லியமா போயிருக்கீங்க. ஆனா சரியான விடையை நாங்க எதிர்பார்க்கிற அளவுக்கு வரலையே.
4: தவறான
2: பதில்.
0: வணக்கம். வணக்கம்.
2: வணக்கம்.
5: ஈரோடு மாவட்டம் மந்திர சந்தீப கைத்தறி ஜெகநாதன்.
0: சரிங்க, கைத்தறி ஜெகநாதன், நீண்ட நாட்களுக்கு பிறகு உங்களுடைய குரலை கேட்கறேன். சரிங்க, பதில் கண்டுபிடிச்சிட்டீங்களா?
5: நான் குறிப்புங்க ஐயா.
0: முக்கியமான ஒரு குறிப்பு உங்களுக்காக தரப்போறேங்க.
2: சரி
5: சரிங்க.
2: இந்த போட்டியில பார்சிலோனா அணி 29வது முறையாக சாம்பியன் பட்டம் பெற்றிருக்குது.
0: 29 முறை சாம்பியன் ஆயிருக்காங்க. முக்கியமான குறிப்பு.
2: 29வது முறையில அதிக புள்ளி வேற
0: புள்ளி. ஏ ஜெகநாதன் ஐயா சொல்றீங்களா?
5: நன்றி.
0: அடுத்த நேயரை சந்திக்கும் முன்,
6: தருமபுரி பண்பலை 102.5 ஏற்காடு பண்பலை 103.7 இன்று மாலை 5 கேட்கலாம். நாளும் நலமுடன். இந்நிகழ்ச்சியை உங்களுக்காக வழங்குவோர்
7: தருமபுரி டாக்டர் தீபக்ஸ் நியூ பார்ன் அண்ட் சைல்ட் கேர் குழந்தைகள் மருத்துவமனை.
8: ஒவ்வொரு மாணவரோட கனவும் ஒரு நல்ல ப்ரொஃபஷன்ல ஜாயின் பண்ணணும். பெஸ்டான கேரியர் கைடன்ஸ்க்கு அன்னபூர்ணா பொறியியல் கல்லூரியில ஜாயின் பண்ணுங்க.
9: 98% வேலை வாய்ப்பு சாதனை, 9 பொறியியல் இளநிலை படிப்புகள், நவீன உள்கட்டமைப்பு, திறன் மேம்பாட்டு பயிற்சிகள் என மாணவர்களின் முன்னேற்றத்திற்கான ஒரே கல்லூரி அன்னபூர்ணா பொறியியல் கல்லூரி. அட்டானமஸ், சங்ககிரி மெயின் ரோட், சேலம். கவுன்சிலிங் கோட் 2648.
10: அண்ணா, நான் 12th முடிச்சிட்டேன். கரியருக்கு நல்ல ஸ்கோப் இருக்கிற காலேஜா பார்த்து இன்ஜினியரிங் சேரணும்.
11: அப்ப அதுக்கு ரைட் சாய்ஸ் நம்ம குமாரபாளையம் எக்ஸல் இன்ஜினியரிங் காலேஜ் அட்டானமஸ் தான். ஏன்னா அங்க தேர்ட் இயர் படிக்கும் போதே 80% மேல மதிப்பெண் இருக்கிறவங்களுக்கு பெய்ட் இன்டர்ன்ஷிப் மூலம் படிக்கும் போதே வேலை வாய்ப்பு பெற்று தராங்க. 2025-26 கல்வியாண்டுல சுமார் 384 மாணவர்களுக்கு வேலை கிடைச்சிருக்கு. அது மட்டும் இல்லாம மாணவர்களுக்கு சென்டர் ஆஃப் எக்ஸலன்ஸ் அமைப்பின் மூலமா ஆப்பிள், மைக்ரோசாஃப்ட் போன்ற முன்னணி நிறுவனங்கள்ல AR and VR, 3D printing and advanced technologies எல்லாம் எக்ஸ்பர்ட்ஸ் மூலமா கத்து தந்து முன்னணி நிறுவனங்கள்ல வேலை வாய்ப்பும் பெற வழி செய்யறாங்க.

0: மேலும் விவரங்களுக்கு எக்ஸல் இன்ஜினியரிங் காலேஜ் அட்டானமஸ் குமாரபாளையம் கால் 9969523999.
1: ஏக்கா செய்தி தெரியுமா? என்னடி நம்ம அஞ்சலி டெக்ஸ்டைல்ஸ்ல ஆடி சிறப்பு தள்ளுபடியா 10% முதல் 30% வரை அதிரடி ஆடி தள்ளுபடி, சிறியவர்கள் முதல் பெரியவர்கள் வரை ஆஃபரோ ஆஃபர்கா? அஞ்சலி டெக்ஸ்டைல்ஸ் புதிய பேருந்து நிலையம் எதிரில் தர்மபுரி.
2: பாட்டி கொழுக்கட்டை சாப்பிடுறீங்களா?
3: அதெல்லாம் செய்ய தெரியுமா? அப்படியே எங்க அம்மாவோட கைப்பக்குவோம்.
4: அணில் கொழுக்கட்டை மாவு, பாரம்பரிய சுவை என்றென்றும்.

0: சொல்லுங்க லக்ஷ்மண், ஒரு கால்பந்து தொடரை பத்தி கேட்டுக்கிறீங்க. அந்த போட்டியோட பெயர் என்ன அப்படின்ட்டு நம்ம நேர்கள் நிறைய முயற்சி செஞ்சுக்கிட்டு இருக்காங்க, நீங்களே சொல்லிருங்களா, அது என்ன தொடரா இருக்கும்
1: இந்த தொடர் வந்து? நான் கடைசியா சொல்றேன் இப்போ.
0: சரிங்க.
1: பார்சிலோனா அணியும் ரியல் மாட்ரிட் அணியும் தொடர்ந்து இரண்டு அணிகள் வந்து மோதிக்கிட்டு இருந்ததுங்க இந்த கால்பந்து விளையாட்டுல.
0: சரிங்க. இந்த விளையாட்டுல
1: பார்சிலோனா அணி வந்து அதிக 2.0 அப்படின்ற கோல் கணக்குல விளையாடி ஜெயிச்சிருச்சு.
0: சரிங்க.
1: இந்த கால்பந்துல பார்சிலோனா அணி அதிக முறை விளையாடி இருக்கு.
0: சரி.
1: கிட்டத்தட்ட 30 போட்டிகள்ல வந்து கலந்துருக்குது. இதுல 30வது போட்டியில 91 புள்ளிகளுடன் முதலிடம் பெற்றிருக்குது.
0: சரிங்க.
1: 29வது முறையில சாம்பியன் பட்டம் பெற்றிருக்கு.
0: ஓ,
1: அவ்வளவு பிரசித்தி பெற்ற விளையாட்டு தான் இந்த கால்பந்து விளையாட்டு.
0: இவ்வளவு சிறப்புக்குரிய அந்த விளையாட்டோட பெயர் தெரிஞ்சுக்க நம்ம திரைப்படத்தை சொல்றப்ப எனக்கே ஆசையா இருக்கு, அவரை பார்க்கணும் அப்படின்ற மாதிரி அந்த பேரை கேட்கணும்
1: அப்படின்ட்டு. ஒரு நேயர்கிட்ட கேட்டுருவோமா
0: என்ன சொல்றாருங்களா? சரி, கேட்போம்,
1: கேட்டுட்டு நம்ம பதில் சொல்லிடுவோம்.
0: சரிங்க. ஒரு நேயர், வருக. வணக்கம்.
2: வணக்கம்.
0: நிறைவு நேயரா உங்களுக்கு ஒரு வாய்ப்பு கொடுத்துருக்குங்க. பதில் சரியா சொன்னீங்கன்னா நீங்க கேட்கக்கூடிய. சரிங்க. சண்முக பாண்டியன் பதிலோட வந்துட்டாருன்னு நினைக்கிறேன். சரி, மேலும் ஒரு குறிப்பு. நாங்க இருக்கிற குறிப்பு எல்லாமே நிறைய சொல்லிட்டுங்களே, அது பதில் சொல்லவே போயிட்டுங்க. சரி,
1: இந்த பார்சிலோனா அணி 30வது போட்டியில 91 புள்ளிகளுடன் முதலிடம் பிடிச்சிருக்குப்பா இந்த விளையாட்டு விளையாடி. வெரி குட், சிறப்பு. இதான் நாங்க எதிர்பார்த்தோம். சண்முக பாண்டியன், ரொம்ப அருமையா சொல்லிட்டீங்க. எப்படி கண்டுபிடிச்சீங்க? இணையத்துல போட்டு கண்டுபிடிச்சிட்டீங்க.
0: பட் உங்க நேர்மை எனக்கு பிடிச்சிருக்குன்னு சொல்லலாம், எவ்வளவு நேர்மையா ஒத்துக்கிட்டா இருக்கீங்க. சரி, சொல்லுங்க, என்ன பாடல் கேட்கலாம்?
1: சண்முக பாண்டியன் சரியான பதில் சொல்லிட்டீங்க.
0: என்ன என்ன பாடல்? என் ஜீவன் பாடுது. பக்கத்துல யாரோ சொல்லி தராங்க, அதை கேட்டு கேட்டு நீங்க சொல்லிக்கிட்டு இருக்கீங்க. சரி சொல்லுங்க, அதுல என்ன பாடல்? நன்றி சண்முக பாண்டியன். ஒரு வாய்ப்பு கொடுத்து நம்ம நேயர் ஒருத்தர் வந்து சரியான பதில் சொல்லிட்டாங்க.
1: ஆமாங்க, ஆவலுடன் எதிர்பார்த்துட்டு இருக்காங்க.
0: லாலிகா கால்பந்து அப்படின்றது
1: சரியான பதில்,
0: மிகவும் சரியான பதில். சரி, அவர் கேட்ட பாடல் கேட்டுடலாங்களா?
1: கேட்டுடலாம்.

0: டிகிரி படிச்சிட்டேன், டீச்சர் ஆகணும்னு ஆசை, என்ன பண்றது?
1: அதான் நம்ம போச்சம் வழியில குறைந்த கல்வி கட்டணத்துல படிக்கிறதுக்காகவே அண்ணா அறிவகம் கல்வியியல் கல்லூரி இருக்கே.
0: அண்ணா அறிவகம் கல்வியியல் கல்லூரி, பொது மோட்டோர், போச்சம்பள்ளி.
2: 1978 முதல் சிறப்பாக செயல்பட்டு வரும் மகேந்திரா கல்வி நிறுவனங்கள் சேலம் மற்றும் நாமக்கல்.
3: 5 அட்டானமஸ் கல்லூரிகள் மற்றும் NAC A++ தர அந்தஸ்து பெற்ற கல்லூரிகள்.
2: வருடந்தோறும் 2500 மேற்பட்ட வேலை வாய்ப்புகளை பெற்று தரும் கல்வி நிறுவனம். விவரங்களுக்கு மகேந்திரா கல்வி நிறுவனங்கள் சேலம் மற்றும் நாமக்கல்.
3: தொடர்புக்கு 8985712345.
4: பாட்டி, கொழுக்கட்டை சாப்பிடுறீங்களா?
5: அதெல்லாம் செய்ய தெரியுமா? அப்படியே எங்க அம்மாவோட கைப்பக்குவோம்.
6: அணில் கொழுக்கட்டை மாவு, பாரம்பரிய சுவை என்றென்றும்.

0: நம்ம சென்னை சில்க்ஸின் ஆடி பிளாஸ்ட் அப் டு 50% தள்ளுபடி. சேவிங்ஸ் பிளாஸ்ட் கலெக்ஷனும் பிளாஸ்ட் தி சென்னை சில்க்ஸ்.
1: காலேஜ்ல படிக்கிறதே கை நிறைய சம்பளத்தோட நல்ல வேலை கிடைக்கணும்னு தான்.
2: அதுக்கு தான் டாக்டர் மகாலிங்கம் காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் அண்ட் டெக்னாலஜி இருக்கு. மைக்ரோசாஃப்ட், அமேசான் மாதிரி 200 மேற்பட்ட MNCs கேம்பஸ் ரெக்ரூட்மெண்ட் அண்ட் லேட்டஸ்ட் இண்டஸ்ட்ரி ரெலவென்ட் கோர்ஸும் இருக்கு. ஹையஸ்ட் பேக்கேஜ் 51 lakhs per annum.
3: MCET பொள்ளாச்சி கோயம்புத்தூர். கவுன்சிலிங் கோட் 2706. கால் 9942955540.
4: இனிய நேர்கள், இன்று இரவு 8 இளம் தென்றல் இன்று தமிழ் பேசுங்க என்ற பொருளில். இன்று இரவு 8 இளம் தென்றல் இன்று தமிழ் பேசுங்க என்ற பொருளில்

0: மக்கள் தொகை கணக்கெடுப்பின் முதல் கட்டத்தில் ஹவுஸ் லிஸ்டிங் மற்றும் ஹவுசிங் சென்சஸ், அதாவது உங்கள் வீடுகள் கணக்கிடப்படும். வாருங்கள், உங்கள் பங்கேற்புடன் இதை வெற்றி பெற செய்வோம் மற்றும் வளர்ந்த இந்தியா 2047 நோக்கி மற்றொரு அடியை எடுத்து வைப்போம்.
1: இந்தியாவின் மாபெரும் பாத்திரங்கள் மற்றும் வீட்டு உபயோகப் பொருட்களின் சங்கமம் திருச்சி மற்றும் சேலம் மங்கள் வழங்கும் ஆடி அதிரடி தள்ளுபடி ஜூலை 17 முதல் ஆகஸ்ட் 17 வரை. பாத்திரங்கள், பரிசு பொருட்கள், பிளாஸ்டிக் பொருட்களுக்கு 15% ஆடி அதிரடி தள்ளுபடி. உலக தரம் வாய்ந்த பர்னிச்சர்களுக்கு 15% அதிரடி தள்ளுபடி. டிவி, பிரிட்ஜ், வாஷிங் மிஷின், ஏசி என எலக்ட்ரானிக் பொருட்கள் 20,000 ரூபாய்க்கு மேல் பர்ச்சேஸிற்கு 1 தங்க நாணயம் இலவசம். இலவச டோர் டெலிவரி வசதியுடன் மங்களன் மங்கள், ஓமலூர் ரோட், சேலம், NSB ரோட், திருச்சி.
2: The Kaveri Engineering College, Autonomous.
3: Biomedical, Civil and Computer Science Engineering, Electrical and Electronics Engineering, Electronics and Communication Engineering, Mechanical Engineering, B.Tech, Artificial Intelligence and Data Science, Information Technology, Chemical Engineering and Agricultural Engineering, Ph.D. Electrical and Electronics Engineering, MCA, MBA போன்ற படிப்புகள் சிறந்த முறையில் தகுதி பெற்ற பேராசிரியர்களால் கற்பிக்கப்படுகிறது.
2: The Kaveri Engineering College, Autonomous, Mecheri, Salem. Call 952-493-6156.
4: பாட்டி, கொழுக்கட்டை சாப்பிடுறீங்களா?
5: அதெல்லாம் செய்ய தெரியுமா? அப்படியே எங்க அம்மாவோட கைப்பக்குவோம்.
6: அணில் கொழுக்கட்டை மாவு, பாரம்பரிய சுவை என்றென்றும்.
7: PM ஜெய், அப் கரீபோ கே ஜெய் பன் கயி ஹை.

0: Under the Ayushman Bharat Pradhan Mantri Jan Arogya Yojana, around 60 crore eligible beneficiaries are entitled to free health treatment worth 5 lakh rupees per family every year. So far, over 12 crore free treatments have been provided under the scheme, helping poor and vulnerable families save nearly 2 lakh crore rupees in out-of-pocket medical expenses. Download the Ayushman app today and create Ayushman card. For more information, call 14555.
1: Dear students, nalla placements thara college paathirukkeengala? Appo Mahindra da super choice. முதலாம் ஆண்டிலிருந்து முறையான ட்ரைனிங், டாப் எம்என்சி கம்பெனிஸ் கூட சென்டர் ஆஃப் எக்ஸலன்ஸ், வருடம் தோறும் 2500 மாணவர்களுக்கு பணி நியமன ஆணை, தரமான பிளேஸ்மெண்ட்டுக்கு மகேந்திரா கல்வி நிறுவனங்கள் தான் ஒரே சாய்ஸ்.
2: தொடர்புக்கு 8985712345.
3: 4:50 கேட்டு ரசித்துக் கொண்டிருக்கின்ற விடை தேடும் வினாக்கள். சரிங்க லக்ஷ்மணன், அடுத்ததா என்ன வினா, யாருக்கு கேட்கலாம்?
4: ஒரு தொலைநோக்கியை பற்றி கேட்கலாங்க.
3: தொலைநோக்கி, தொலைதூர பார்வை அப்படின்ற மாதிரி தொலைநோக்கியை பற்றி கேட்க போறீங்க. ஒரு நேயர் இருக்காரு, அவர்கிட்ட கேட்டுருவோம்.
4: வருக வணக்கம். வருக வணக்கம்,
3: இணைப்பில் இருக்கீங்க. வானொலி பெட்டியோட ஒளி அளவை குறைச்சிட்டு நீங்க பேசலாம். நன்றி. சரிங்க லக்ஷ்மணன், இந்த மாதிரி தொலைநோக்கியெல்லாம் நீங்க எங்கேயாவது போய் பார்த்துருக்கீங்களா? தொலைநோக்கி அப்படின்னு நம்ம கிட்ட சின்ன வயசுல கிட்டத்தட்ட அந்த திருவிழாக்கள்லாம் வாங்கி ஒரு தொலைநோக்கி பார்த்துருப்பாங்க, பைனா குளர் அப்படின்ட்டு, அந்த மாதிரி தொலைநோக்கி பார்த்துருப்பீங்க. உண்மையாக இருக்கக்கூடிய தொலைநோக்கி எங்கேயாவது பார்த்துருக்கீங்களா?
4: உண்மையான தொலைநோக்கி நான் பார்த்தது இல்லைங்க இது வரையும்.
3: ஆனால் தொலைதூர பார்வை மட்டும் இருக்கு அப்படின்றீங்க.
4: தொலைநோக்கு பார்வை,
3: தொலைநோக்கு பார்வை. ஒரு நேயர் இருக்காரு, அவர்கிட்ட பேசிருவோம். வணக்கம்.
5: ஹலோ.
4: வணக்கம் வணக்கம்
5: வணக்கம். நான் பாப்பாரப்பட்டியிலேருந்து நவீன் பேசுகிறேன்.
4: அப்பறப்பட்டி நவீன், சொல்லுங்க நவீன். குறிப்புகள், இது ஒரு தொலைநோக்கிங்க. நாசாவால் உருவாக்கப்பட்டது மிக முக்கியமான தொலைநோக்கி. ஆமாங்க, மிக முக்கியமான தொலைநோக்கி.
3: டக்குன்னு பதில் சொன்னா நவீன் ஒரு பாடல் கொடுத்துடலாம். நம்ம நேரம் குறைவா இருக்கு.
5: கண்டிப்பா செய்யல. நன்றி
3: நன்றி
4: நன்றி நன்றி.
3: அடுத்த நேயர் வருக வணக்கம்.
6: வணக்கம்.
3: சரிங்க,
4: கண்டுபிடிச்சிட்டீங்களா?
3: வணக்கம்.

0: தொலைநோக்கி அப்படின்றீங்க இல்லம்மா, தவறான பதில், நல்ல முயற்சி. அடுத்த நேயரை சந்திப்போம்.
1: வருக வணக்கம். வருக வணக்கம்.
2: வணக்கம். திருப்பூர் பெருமானந்தூர் டெய்லர் குமார்.
1: குமார் குமார், குறிப்புகள் எல்லாம் கேட்டீங்களா?
2: இன்னொரு குறிப்பு சொல்றீங்களா?
1: சரி, இது 2.4 மீட்டர் கண்ணாடியை கொண்டுள்ளது. தெரியல, சரிங்க, ஓகே.
0: அடுத்த நேயரை சந்திப்போம். வணக்கம்.
3: ஐயா வணக்கம்.
0: வணக்கம். வணக்கம்.
3: நான் தர்மபுரி உழவர்சந்தர்கள் முனைப்பன் பேசுறேன். ஒரு குரூப் புரியா?
1: சரி, இது ஹப்பின் விண்வெளி தொலைநோக்கியை விட பெரியது.
3: ஜேம்ஸ் வெப் தொலைநோக்கி.
1: அந்த ஜேம்ஸ் வெப் விண்வெளி தொலைநோக்கிக்கு பிறகு உருவாக்கப்பட்ட தொலைநோக்கி.
0: நன்றி. அடுத்த நேயரை சந்திக்கும் முன்
4: ஏ

0: நோக்கிக்கு பிறகு உருவாக்கப்பட்ட தொலைநோக்கி. நன்றி. அடுத்த நேரி சந்திக்கும் முன்
1: ஏபி மெடிக்கல் சென்டரில் மகளிர் மற்றும் மகப்பேறு மருத்துவம், மகளிருக்கான பொது மருத்துவம், கர்ப்பப்பை அகற்றுதல், புற்றுநோய் சிகிச்சை, குழந்தையில்லா தம்பதிக்கு சிறப்பு சிகிச்சை என அனைத்து விதமான சிகிச்சைகளும் சிறந்த முறையில் அளிக்கப்படுகிறது.
2: ஏபி மெடிக்கல் சென்டர், சாரதா காலேஜ் ரோட், அழகாபுரம் போலீஸ் ஸ்டேஷன் அருகில், சேலம்.
3: உங்க குழந்தைகளோட கல்லூரி படிப்பு தரமானதாகவும் ஒழுக்கத்துடனும் கேம்பஸ் இன்டர்வியூ பெஸ்டாவும் இருக்கணும்னு யோசிக்கிறீங்களா? அப்ப பொள்ளாச்சியில் இருக்கிற டாக்டர் மகாலிங்கம் காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் அண்ட் டெக்னாலஜி தான் ரைட் சாய்ஸ்.
4: மைக்ரோசாஃப்ட், அமேசான் மாதிரி 200க்கும் மேற்பட்ட MNC கேம்பஸ் ரிக்குயர்மென்ட் இருக்கு. லேட்டஸ்ட் இண்டஸ்ட்ரீஸ் ரெலெவன்ட் கோர்ஸும் சொல்லி தராங்க.
3: MCT பொள்ளாச்சி, கவுன்சிலிங் கோ 2706, கால் 9942955540.
5: தருமபுரி பண்பலை 102.5 ஏற்காடு பண்பலை 103.7 இன்று இரவு 7:30 இந்திய அரசின் வேளாண்மை மற்றும் உழவர் நல அமைச்சகம் வழங்கும் கிசான் வாணி விளம்பரதாரர் நிகழ்ச்சியினை கேட்கலாம். இந்நிகழ்ச்சியை உங்களுக்காக வழங்குவோர்
6: வேளாண்மை மற்றும் விவசாயிகள் நல அமைச்சகம், இந்திய அரசு.
7: தருமபுரி மாவட்டத்தில் அட்டோனமஸ் அந்தஸ்து பெற்ற முதல் பொறியியல் கல்லூரி ஸ்ரீனிவாசா பொறியியல் கல்லூரி.
8: உடனடி வேலை வாய்ப்பை பெற்றுத்தரும் பாடப்பிரிவுகள்.
7: ஃபார் அட்மிஷன்ஸ் காண்டாக்ட் ஸ்ரீனிவாசா பொறியியல் கல்லூரி, அட்டோனமஸ், பொம்மிடி, தருமபுரி டிஸ்ட்ரிக்ட். கால் 9025400159. கவுன்சிலிங் கோட் 2683.
9: தருமபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7 நாளைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்குவோம்.
10: திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்கள் தங்க மாளிகையில் பவுனுக்கு 1500 ரூபாய் ஆடி அதிரடி தள்ளுபடி August 17 வரை.
0: சரிங்க லக்ஷ்மணன், ஒரு தொலைநோக்கி பத்தி கேட்டுக்கிட்டு இருக்கீங்க. ஒரு நேயர் இருக்காரு, அவர் கரெக்டா சொல்லிடுறாரு பாருங்க. இப்போ வணக்கம்
11: ஐயா. வணக்கம்.
0: வணக்கம். அது என்ன தொலைநோக்கி டக்குன்னு சொல்லிருங்க, பேரோட சேர்த்து.
11: தருமபுரி மாவட்டம், காரி மாவட்டம், சுண்ணாம்பட்டியில் பழனிசாமி
0: தேர்தல் தொலைநோக்கி. என்னங்க
11: அப்பின் வருது?
0: அந்த தொலைநோக்கிக்கு தான் இப்ப நம்ம லக்ஷ்மணன் என்ன சொன்னார்னா, ஹப்பின் விண்வெளி தொலைநோக்கியை விட பெரியது அப்படின்னு சொன்னாரு.
12: அதுக்கு பிறகு கண்டுபிடிக்கப்பட்டது.
0: அதுக்கு பிறகு கண்டுபிடிக்கப்பட்டது, அதோட பெருசு அப்படின்னு ஏற்கனவே சொல்லிட்டாரு. நன்றி, அடுத்த நேரத்தை சந்திப்போம். வணக்கம்.
12: வணக்கம். வணக்கம் ஐயா. வணக்கம். வணக்கம், சொல்லுங்க.
11: நான் பாலோடு பக்கம் செங்கோட்டை பேசுறேன். சின்னசாமி.
12: சின்னசாமி, குறிப்புகள் கேட்டீங்களா? பதில் சொல்றீங்களா?
11: கேட்டுங்க ஐயா.
12: சொல்லுங்க பதிலு.
11: ஐயா மைக்ரோஸ்கோப்ங்களா ஐயா?
12: மைக்ரோஸ்கோப் தான்.
0: அதோட பெயர் என்ன?
12: அதனுடைய பெயர் தான் என்னன்னு கேட்டோம்.
11: அப்படிங்களா? தெரியலங்க.
0: நன்றி, அடுத்த நேரத்தை சந்திப்போம். வணக்கம்.
13: வணக்கம்.
0: வணக்கம், யார் அங்கிருந்து?
13: மதிகன் பள்ளியில இருந்து மதுஸ்ரீ.
12: மதுஸ்ரீ, குறிப்புகள் கேட்டீங்களா? சொல்லுங்க பதில்.
13: நான்சி கிரேஸ் ரோமன்.
12: வெரி குட் மா, சிறப்பான பதில சொல்லிருக்கீங்க. நான்சி கிரேஸ் ரோமன் தொலைநோக்கி. சரி, எப்படி கண்டுபிடிச்சீங்க?
13: சரி, இணையத்துல கண்டுபிடிச்சீங்க.
12: நாங்கள் கொடுத்த குறிப்புகளை வச்சு இணையத்தில் கண்டுபிடிச்சிட்டீங்க. சரிம்மா, ரொம்ப சரிம்மா.
0: அதாவது நீங்கள் லக்ஷ்மண், நீங்கள் என்ன வேணால் பேசுங்க, எனக்கு தேவை பாட்டு அப்படின்ற மாதிரி நீங்கள் சொல்கிறத விட்டு அங்கே அவங்க பார்த்தீங்களா, செம்பருத்தி இதுதான் காரியத்தில் கண்ணாக இருக்கிறது அப்படின்னு சொல்லுவாங்க. மிகவும் சிறப்பான மதுசிரி சொன்னாங்க இல்லைங்களா, சிறப்பான ஒரு பதில். சொல்லுங்கள் செம்பருத்தியில்.
12: சொல்லுங்கள்.
13: வஜ்ரம் அவ்வாலு.
12: வஜ்ரம் அவ்வாலு,
0: செம்பருத்தி படத்தில் இல்லைங்களா?
12: செம்பருத்தி படமா அது? வஜ்ரம் அவ்வாலு.
0: கன்ஃபியூஸ் ஆயிட்டாங்க. சரி, செம்பருத்தி உங்களுக்கு ஒரு இணைய பாடல் கொடுத்துடலாம். அது சரி, நன்றி. சொல்லுங்க, வேற என்ன குறிப்புகள் வச்சிருக்கீங்க நீங்க இந்த தொலைநோக்கியை பத்தி?
12: நான்சி கிரேஸ் ரோமன் தொலைநோக்கி ரொம்ப ரொம்ப முக்கியமான தொலைநோக்கி.
0: என்ன காரணம்?
12: ஏன் அப்படின்னா, பிரபஞ்சத்தினுடைய விரிவாக்கத்தை தெரிஞ்சுக்கிறதுக்கு ரொம்ப பயன்படக்கூடிய ஒரு தொலைநோக்கி நான்சி கிரேஸ் தொலைநோக்கி அப்படின்றாங்க.
0: சரி,
12: அது மட்டும் இல்ல, இது புற கோள்களை வந்து கண்டுபிடிக்க உதவுது. ஸ்பேஸ் எக்ஸ் பால்கன் ஹெவி மூலம் விண்வெளியில 1.2 எனப்படும் பகுதிக்கு இது ஏவப்பட்டிருக்குது அப்படின்றாங்க. புதிய தலைமுறை விண்வெளி தொலைநோக்கி அப்படின்னு சொல்றாங்க.
0: சரி,
12: அது மட்டும் இல்லைங்க, ஹப் அப்படின்னு சொல்றாங்கல்ல, ஹப்பின் தொலைநோக்கி, அந்த ஹப்பின் தொலைநோக்கினுடைய தாய் இந்த நான்சி கிரேஸ் ரோமன் தொலைநோக்கின்றாங்க.
0: சரி சரிங்க.
12: அதை விட 100 மடங்கு பெரிய விண்வெளி பகுதியை படம் பிடிக்கக்கூடிய திறன் கொண்டது அப்படின்னு.
0: எவ்வளவு சிறப்புக்குரிய அந்த தொலைநோக்கி, பெயர் சொல்லிருங்க.
12: நான்சி கிரேஸ் ரோமன் தொலைநோக்கி.
0: அருமை.
14: மூட்டுமாற்று சிகிச்சைக்கு பிறகு விரைவா குணமடையணும்னா நீங்க சூஸ் பண்ண வேண்டிய மருத்துவமனை குறிஞ்சி மருத்துவமனை. இங்க ரோபோட்டிக் சர்ஜரி மற்றும் குறிஞ்சி

0: ப்ளூம்ஸ் டிரான்சிஷனல் கேர் மூலம் விரைவாக குணமடையலாம். குறிஞ்சி மருத்துவமனை, சேலம்.
1: 10 ஆண்டு கால கல்வி சேவையில் கடத்தூர் ஸ்ரீ ஐயப்பா காலேஜ் ஆஃப் பார்மசி, பெஸ்ட் லேப் ஸ்பெஷாலிட்டி, அனுபவம் மிக்க பேராசிரியர்கள், காற்றோட்டமான வசதியுடன் இருபாலருக்கும் தனித்தனி விடுதி வசதி. அட்மிஷன் 9443449892.
2: ஒவ்வொரு மாணவரோட கனவும் ஒரு நல்ல ப்ரொஃபஷன்ல ஜாயின் பண்ணணும். பெஸ்டான கேரியர் கைடன்ஸ்க்கு அன்னபூர்ணா பொறியியல் கல்லூரியில ஜாயின் பண்ணுங்க.
3: 98% வேலை வாய்ப்பு சாதனை, 9 பொறியியல் இளநிலை படிப்புகள், நவீன உள்கட்டமைப்பு, திறன் மேம்பாட்டு பயிற்சிகள் என மாணவர்களின் முன்னேற்றத்திற்கான ஒரே கல்லூரி அன்னபூர்ணா பொறியியல் கல்லூரி. அட்டானமஸ், சங்ககிரி மெயின் ரோட், சேலம். கவுன்சிலிங் கோட் 2648.

0: நிறைவு பெறுகிறது விடை தேடும் வினாக்கள். நிகழ்ச்சியை தொகுத்து வழங்கிய மகிழ்ச்சியோடு நன்றி கூறி விடைபெறுவோர் லக்ஷ்மண் மற்றும் நல்லம்பள்ளி எஸ் கார்த்திகேயன். நன்றி நேயர்களே, தொடர்ந்து கேட்கலாம்
1: தர்மபுரி டாக்டர் தீபக்ஸ் நியூ பார்ன் அண்ட் சைல்ட் கேர் குழந்தைகள் மருத்துவமனை வழங்கும் நாளும் நலமுடன். இந்நிகழ்ச்சியை உங்களுக்காக வழங்குபவர்கள் தர்மபுரி டாக்டர் தீபக்ஸ் நியூ பார்ன் அண்ட் சைல்ட் கேர் குழந்தைகள் மருத்துவமனை. தர்மபுரி டாக்டர் தீபக்ஸ் நியூ பார்ன் அண்ட் சைல்ட் கேர் குழந்தைகள் மருத்துவமனை வழங்கும் நாளும் நலமுடன் வழங்குகிறார் டாக்டர் தீபக் அவர்கள்.
2: தர்மபுரி ஆல் இண்டியா நேயர்களுக்கு இனிய மாலை வணக்கம். நிறைய விஷயங்களில் குவான்டிட்டியோட குவாலிட்டி தாங்க முக்கியம். இது எல்லாரும் ஒத்துப்பீங்கன்னு நினைக்கிறேன். உதாரணத்துக்கு வெற்றி, நம்ம எத்தனை இதில் வெற்றி பெற்றிருக்கோம், எவ்வளோ வெற்றி பெற்றிருக்கோங்கிறது வெற்றி பெற்றிருக்கோமா இல்லையா. அதே மாதிரி சந்தோஷம், எவ்வளோ சந்தோஷம், எத்தனை சந்தோஷம்னு கேட்க மாட்டோம், சந்தோஷமாக இருக்கமா இல்லையா. அதே மாதிரி அன்பு, லவ், எவ்வளோ அன்புன்னா நம்ம குவான்டிஃபை பண்ண மாட்டோம், ஒருத்தர் மேலே அன்பு வைக்கிறோம் அதுதான். அந்த மாதிரி எல்லா விஷயங்களிலுமே குவான்டிட்டியோட எது முக்கியம், குவாலிட்டி தான் முக்கியம். அது உங்கள் குழந்தைகளுக்கு நிறைய விஷயங்களில் நீங்கள் வலியுறுத்தணும். எவ்வளோ பணம் சம்பாதிக்கிறோம், எத்தனை கார் வாங்குகிறோம், வீடு எப்போ கட்டுறோம், எவ்வளோ பணத்தில் கட்டுறோம், இது எல்லாத்தையும் விட நாம் சில நல்ல குவாலிட்டிஸ் டெவலப் பண்ணுறோமா, அதை மற்றவங்க நம்மளை பார்த்து பாராட்டுறாங்களா, அந்த மாதிரி விஷயங்களை தான் நாம் வந்து ஃபோக்கஸ் பண்ணணும். அந்த மாதிரி நாங்களும் எங்கள் கிட்டே வர பேரண்ட்ஸ் அண்ட் குழந்தைங்களுக்கு எங்களுக்கு முக்கியமான குவாலிட்டிஸ் என்னென்னலாம் இருக்கோ அதை வந்து அவங்கக்கிட்ட கொடுக்குறோம். முதல்ல எங்கள் கிட்டே வர எல்லா குழந்தைங்களுக்கும் அன்பு கொடுக்குறோம். அன்பு கொடுத்துட்டாலே அவங்க உடலளவிலும் மனசளவுலையும் லேசாயிடுவாங்க, சீக்கிரம் அவங்கள குணப்படுத்திடலாம். அப்புறம் வர குழந்தைங்களோட பேரண்ட்ஸ்க்கு அவங்களுக்கு உண்டான ரெஸ்பெக்டை நானும் சரி என்னோடய ஸ்டாஃப்ஸும் சரி எல்லோரும் கொடுப்போம். அடுத்து டெடிக்கேஷன். காலையில் இந்த ஓபி டைமிங் காலையிலேருந்து நைட்டு வரைக்கும் எப்பயுமே நான் இருப்பேன். நான் இல்லாத எமர்ஜென்சி சுச்சுவேஷன்லேயும் டியூட்டி டாக்டர் இருப்பான். நைட்டு எமர்ஜென்சியாக வந்து அட்மிட் ஆகிற குழந்தைங்களை டியூட்டி டாக்டரும் பார்ப்பாங்க. தேவைப்படும் போது நாங்களும் நேரில் போய் பார்ப்போம். அந்த மாதிரி நாங்களும் சரி, எங்கள் டியூட்டி டாக்டர்ஸும் சரி, ஸ்டாஃப்ஸும் சரி, வர குழந்தைங்க அவங்க ஹெல்த் மேலே ஒரு டெடிக்கேட்டட் அப்ரோச் இருக்கும். அடுத்து ஏதோ குழந்தைங்க வந்தாங்க, அவங்களை டயக்னோஸ் பண்ணணும், ட்ரீட் பண்ணணுன்ட்டு எல்லாமே ஒரு ஹோலிஸ்டிக் அப்ரோச், அவங்க மைண்ட், பாடி, சோல்

0: எல்லாமே ஹெல்த்தியாக இருக்கணும்னு நினைக்கிறோம். அதனால தான் இதை நான் ஏற்கனவே பல தடவை சொல்லியிருக்கேன், மறுபடியும் சொல்கிறேன். எங்கள் ஹாஸ்பிட்டலில் கிட்ஸ் கார்னர், லைப்ரரி, பேரண்டிங் கார்னர், குழந்தை வளர்ப்பு முறைகளுக்கு அதிக முக்கியத்துவம் கொடுக்குறோம். அதை நாங்கள் பேரண்ட்ஸ்கிட்டையும் வலியுறுத்துகிறோம். அதே மாதிரி ஊட்டச்சத்து, கரெக்டான தடுப்பூசிகள், இது எல்லாத்தையும் கரெக்டாக போட சொல்லி பேரண்ட்ஸை வலியுறுத்துகிறோம். அதுக்கப்புறம் லேர்னிங் ஃப்ரம் மிஸ்டேக்ஸ்ன்னு நான் அடிக்கடி குழந்தைங்கக்கிட்ட நீங்கள் சொல்லித்தரணும்னு சொல்லியிருக்கேன். நாங்களும் அப்படி தாங்க, எங்கக்கிட்ட வர ஃபீட்பேக் அது ஃப்ரெண்ட்ஸ் மூலிமா, வெல்விஷர்ஸ் மூலிமா வரும். அப்புறம் பேரண்ட்ஸ் வந்து வீட்டுக்கு போகும்போது சஜஷன் நோட்டில் எழுதிட்டு போவாங்க, அதுலேருந்து வர ஃபீட்பேக், வெப்சைட்ஸ்லேருந்து வர ஃபீட்பேக், இது எல்லாத்தையும் அனலைஸ் பண்ணி எங்களால் எவ்வளோக்கு எவ்வளோ இம்ப்ரூவ் பண்ணிக்க முடியுமோ அதை நாங்கள் முயற்சி பண்ணுவோம். அப்புறம் வர பேரண்ட்ஸ் இன்னொரு விஷயம் முக்கியமாக எதிர்பார்க்கறது, வந்துட்டு சீக்கிரம் குழந்தையை காமிச்சிட்டு மருந்து வாங்கிட்டு போகணும். ஏன்னா அவங்க நிறைய வேலையெல்லாம் விட்டுட்டு வருவாங்க. அந்த வகையில் நம்ம ஹாஸ்பிட்டலில் நீங்கள் வந்தீங்கன்னா ஒரு 10 நிமிஷத்துக்குள்ளார உங்கள் குழந்தைய டாக்டர்கிட்ட காமிச்சிடலாம். அடுத்த 10 நிமிஷத்துக்குள்ளே மருந்து வாங்கிட்டு நீங்கள் வீட்டுக்கு போயிட்டே இருக்கலாம். சப்போஸ் பிளட் டெஸ்ட்டை தான் எடுத்தா இல்லை வேறு ஏதாவது விஷயங்கள் சொன்னால் மட்டும்தான் எக்ஸ்ட்ரா ஒரு 1/2 hour 1 hour ஆகும். ஸோ இந்த மாதிரி பேரண்ட்ஸ் எதிர்பார்க்குற நிறைய குவாலிட்டிஸ் நாங்கள் மக்களுக்கு கொடுக்குறோம். நேற்று சொன்ன மாதிரி மக்கள் நலனும் மருத்துவ நலனும் ஒரு நாணயத்தின் இரு பக்கங்கள். உங்கள் குழந்தைகிட்ட அன்பு காட்ட ட்ரீட்மெண்ட் கொடுக்க நாங்கள் ரெடியாக இருக்கோம். எங்களை நம்பி வந்து நாங்கள் சொல்கிறத நம்பிக்கையோடு செய்யுங்க. உங்கள் குழந்தையோட உடல்நலம், மனநலம், சமூக நலம் எல்லாமே சீராக இருக்கும். நன்றி, நாளை மீண்டும் பேசுவோம்.
1: தர்மபுரி டாக்டர் தீபக்ஸ் நியூ பார்ன் அண்ட் சைல்ட் கேர் குழந்தைகள் மருத்துவமனை வழங்கிய நாளும் நலமுடன் கேட்டீர்கள். வழங்கினார் டாக்டர் தீபக் அவர்கள். இந்நிகழ்ச்சியை உங்களுக்காக வழங்கியவர்கள் தர்மபுரி டாக்டர் தீபக்ஸ் நியூ பார்ன் அண்ட் சைல்ட் கேர் குழந்தைகள் மருத்துவமனை.

தருமபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7 நேர மாலை 5:05. வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீப்ஸ் வழங்கும் மாலை தென்றல். இந்நிகழ்ச்சி வழங்குவோர் வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீப்ஸ். நடையிலும் உடையிலும் வைக்கிங் தான்.

0: வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீஃப்ஸ்.
1: காலேஜில் படிக்கிறதே கை நிறைய சம்பளத்தோட நல்ல வேலை கிடைக்கணும்னு தான்.
2: அதுக்கு தான் டாக்டர் மகாலிங்கம் காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் அண்ட் டெக்னாலஜி இருக்கு. மைக்ரோசாஃப்ட், அமேசான் மாதிரி 200 மேற்பட்ட MNCs கேம்பஸ் ரெக்ரூட்மெண்ட் அண்ட் லேட்டஸ்ட் இண்டஸ்ட்ரி ரெலவென்ட் கோர்ஸும் இருக்கு. ஹையஸ்ட் பேக்கேஜ் 51 lakhs per annum.
3: MCET பொள்ளாச்சி கோயம்புத்தூர். கவுன்சிலிங் கோட் 2706. கால் 9942955540.
4: பாட்டி, கொழுக்கட்டை சாப்பிடுறீங்களா? அதெல்லாம் செய்ய தெரியுமா? அப்படியே எங்க அம்மாவோட கைப்பக்குவோம்.
5: அணில் கொழுக்கட்டை மாவு, பாரம்பரிய சுவை என்றென்றும்.
6: தருமபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7 தினமும் மாலை 6 தினம் ஒரு திருக்கோவில். இந்நிகழ்ச்சியை வழங்குவோர்
7: உறவுகளின் தொடக்கம் ராதே கிருஷ்ணா, தி வெட்டிங் பாரடைஸ், TR சுந்தரம் ரோடு, வாசன் ஐ கேர் அருகில், தருமபுரி.
8: தி காவேரி இன்ஜினியரிங் காலேஜ், அட்டானமஸ்
9: பயோமெடிக்கல், சிவில் அண்ட் கம்ப்யூட்டர் சயின்ஸ் இன்ஜினியரிங், எலக்ட்ரிக்கல் அண்ட் எலக்ட்ரானிக்ஸ் இன்ஜினியரிங், எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் கம்யூனிகேஷன் இன்ஜினியரிங், மெக்கானிக்கல் இன்ஜினியரிங், பிடெக் ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அண்ட் டேட்டா சயின்ஸ், இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி, கெமிக்கல் இன்ஜினியரிங் அண்ட் அக்ரிகல்ச்சரல் இன்ஜினியரிங், PhD எலக்ட்ரிக்கல் அண்ட் எலக்ட்ரானிக்ஸ் இன்ஜினியரிங், MCA, MBA போன்ற படிப்புகள் சிறந்த முறையில் தகுதி பெற்ற பேராசிரியர்களால் கற்பிக்கப்படுகிறது.
8: தி காவேரி இன்ஜினியரிங் காலேஜ், அட்டானமஸ், மேச்சேரி, சேலம். கால் 9524936156.
10: தருமபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7 இன்று இரவு 7:30 இந்திய அரசின் வேளாண்மை மற்றும் உழவர் நல அமைச்சகம் வழங்கும் கிசான் வாணி விளம்பரதார நிகழ்ச்சியினை கேட்கலாம். இந்நிகழ்ச்சியை உங்களுக்காக வழங்குவோர்
11: வேளாண்மை மற்றும் விவசாயிகள் நல அமைச்சகம், இந்திய அரசு.
12: 1978 முதல் சிறப்பாக செயல்பட்டு வரும் மகேந்திரா கல்வி நிறுவனங்கள், சேலம் மற்றும் நாமக்கல்.
13: 5 அட்டானமஸ் கல்லூரிகள் மற்றும் NAC A++ தர அந்தஸ்து பெற்ற கல்லூரிகள்.
12: வருடம்தோறும்

0: இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்கள் தங்க மாளிகையின் ஆடி அதிரடி தள்ளுபடி ஜூலை 17 முதல் ஆகஸ்ட் 17 வரை. தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரம். மேலும் பவுனுக்கு 1500 ரூபாய் அதிரடி தள்ளுபடி. மங்களன் மங்கள் திருச்சி மற்றும் சேலம்.
1: குமாரபாளையம் எக்ஸல் கல்வி நிறுவனத்தின் நல்வாழ்த்துக்கள்.

0: முக்கட்டை மாவு, பாரம்பரிய சுவை என்றென்றும்.
1: பிளஸ் டூ முடிச்சுட்டு நல்ல பிளேஸ்மெண்ட் தர காலேஜ பாத்துட்டு இருக்கீங்களா? மகேந்திரா தான் சூப்பர் ஆப்ஷன். நம்ம மகேந்திரா காலேஜஸ் தான் ட்ரைனிங் அண்ட் பிளேஸ்மெண்ட்ல கலக்கிட்டு இருக்காங்களே. முதலாம் ஆண்டில் இருந்து முறையான ட்ரைனிங், டாப் எம்என்சி கம்பெனிஸ் கூட சென்டர் ஆஃப் எக்ஸலன்ஸ், 250 மேற்பட்ட நிறுவனங்கள் வளாக தேர்வுக்கு வருகை, வருடம்தோறும் 2,500 மாணவர்களுக்கு பணி நியமன ஆணை, தரமான பிளேஸ்மெண்ட்டுக்கு மகேந்திரா கல்வி நிறுவனங்கள்.
2: கான்டாக்ட் 8985712345 ஆர் விசிட் www.mahindra.org.

0: இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்கள் தங்க மாளிகையின் ஆடி அதிரடி தள்ளுபடி ஜூலை 17 முதல் ஆகஸ்ட் 17 வரை. தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரம். மேலும் பவுனுக்கு 1500 ரூபாய் அதிரடி தள்ளுபடி. மங்களன் மங்கள் திருச்சி மற்றும் சேலம்.
1: குமாரபாளையம் எக்ஸல் கல்வி நிறுவனத்தின் நல்வா

0: பாட்டி, கொழுக்கட்டை சாப்பிடுறீங்களா?
1: அதெல்லாம் செய்ய தெரியுமா? அப்படியே எங்க அம்மாவோட கைப்பக்குவோம்.
2: அணில் கொழுக்கட்டை மாவு, பாரம்பரிய சுவை என்றென்றும்.

0: நம்ம சென்னை சில்க்ஸின் ஆடி பிளாஸ்ட் அப் டு 50% தள்ளுபடி. சேவிங்ஸ் பிளாஸ்ட் கலெக்ஷனும் பிளாஸ்ட் தி சென்னை சில்க்ஸ்.
1: சர்க்கரை நோய் சம்பந்தப்பட்ட அனைத்து பிரச்சனைகளுக்கும் தீர்வு கிடைக்கும் ஒரே இடம் அன்னை சர்க்கரை நோய் சிறப்பு சிகிச்சை மையம், குமாரசாமி பேட்டை, தர்மபுரி. தொடர்புக்கு 8608653440.
2: 1978 முதல் சிறப்பாக செயல்பட்டு வரும் மகேந்திரா கல்வி நிறுவனங்கள் சேலம் மற்றும் நாமக்கல்.
3: 5 அட்டானமஸ் கல்லூரிகள் மற்றும் NAC A++ தர அந்தஸ்து பெற்ற கல்லூரிகள்.
2: வருடந்தோறும் 2500 மேற்பட்ட வேலை வாய்ப்புகளை பெற்று தரும் கல்வி நிறுவனம். விவரங்களுக்கு மகேந்திரா கல்வி நிறுவனங்கள் சேலம் மற்றும் நாமக்கல்.
3: தொடர்புக்கு 8857-12345.
4: தர்மபுரி பண்பலை 102.5 ஏற்காடு பண்பலை 103.7 இன்று இரவு 7:30 இந்திய அரசின் வேளாண்மை மற்றும் உழவர் நல அமைச்சகம் வழங்கும் கிசான் வாணி விளம்பரதார நிகழ்ச்சியினை கேட்கலாம். இந்நிகழ்ச்சியை உங்களுக்காக வழங்குவோர்
5: வேளாண்மை மற்றும் விவசாயிகள் நல அமைச்சகம், இந்திய அரசு.
6: தர்மபுரி மாவட்டத்தில் அட்டோனமஸ் அந்தஸ்து பெற்ற முதல் பொறியியல் கல்லூரி ஸ்ரீனிவாசா பொறியியல் கல்லூரி.
5: உடனடி வேலை வாய்ப்பை பெற்றுத்தரும் பாடப்பிரிவுகள்.
6: ஃபார் அட்மிஷன்ஸ் காண்டாக்ட் ஸ்ரீனிவாசா பொறியியல் கல்லூரி அட்டோனமஸ், பொம்மிடி, தர்மபுரி டிஸ்ட்ரிக்ட். கால் 9025400159. கவுன்சிலிங் கோட் 2683.

மனமயங்கும் மாலை வேளையில் மனதை வருடும் கீதங்களாக வளமருகிறது மாலை தென்றல். மாலை தென்ற நிகழ்ச்சி இடம்பெறும் அடுத்த பாடல் மனைவி சொல்லி மந்திரம் எனும் திரைப்படத்திலிருந்து, இளையராஜாவின் இசையில் முத்துலிங்கத்தின் வரிகளில் கே ஜே யேசுதாஸ் உமாரமணனின் குரல்வனத்தில் இடம்பெறும் அந்த இனிய பாடல்.

0: மக்கள் தொகை கணக்கெடுப்பின் முதல் கட்டத்தில் ஹவுஸ் லிஸ்டிங் மற்றும் ஹவுசிங் சென்சஸ், அதாவது உங்கள் வீடுகள் கணக்கிடப்படும். வாருங்கள், உங்கள் பங்கேற்புடன் இதை வெற்றி பெறச் செய்வோம் மற்றும் வளர்ந்த இந்தியா 2047 நோக்கி மற்றொரு அடியை எடுத்து வைப்போம்.
1: உங்க குழந்தைகளோட கல்லூரி படிப்பு தரமானதாகவும் ஒழுக்கத்துடனும் கேம்பஸ் இன்டர்வியூ பெஸ்டாவும் இருக்கணும்னு யோசிக்கிறீங்களா? அப்ப பொள்ளாச்சியில் இருக்கிற டாக்டர் மகாலிங்கம் காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் அண்ட் டெக்னாலஜி தான் ரைட் சாய்ஸ்.
2: மைக்ரோசாஃப்ட், அமேசான் மாதிரி 200 மேற்பட்ட MNC கேம்பஸ் ரிக்குயர்மெண்ட் இருக்கு. லேட்டஸ்ட் இண்டஸ்ட்ரீஸ் ரெலவென்ட் கோர்ஸும் சொல்லி தராங்க.
1: MCT பொள்ளாச்சி, கவுன்சிலிங் கோ 2706, கால் 9942955540.
3: அனில் கொழுக்கட்டை மாவு நிறுவனத்தின் நல்வாழ்த்துக்கள்.
4: வலியில்லா வாழ்க்கைக்கு இன்று தொடக்கம். சேலம் குறிஞ்சி சூப்பர் ஸ்பெஷாலிட்டிஸ் மருத்துவமனை, ஆர்த்தோபெடிக்ஸ் அண்ட் ரோபோட்டிக்ஸ் சர்ஜரி நிபுணர்கள். உங்கள் நலன் எங்கள் முன்னுரிமை. குறிஞ்சி மருத்துவமனை, சேலம்.
5: வீடியோ லைக் செஞ்சா பணம் கிடைக்குமா? சோ ஈஸி.
6: மாட்டிக்கிட்டீங்க.
7: தெரியாத லிங்க்ஸ்ல கிளிக் பண்ணாதீங்க. RBI சொல்கிறது,
5: விவரமா இருங்க, எச்சரிக்கையா இருங்க.

0: மக்கள் தொகை கணக்கெடுப்பு 2027 முதல் கட்டத்தில் வீட்டு பட்டியல் மற்றும் வீடுகளின் கணக்கெடுப்பு பணி இன்று முதல் இம்மாதம் 30 வரை மாவட்டம் முழுவதும் நடத்தப்படவுள்ளது. மக்கள் தொகை கணக்கெடுப்பு என்பது நாட்டின் வளர்ச்சி திட்டங்களுக்கு அடிப்படையாக விளங்கும் ஒரு முக்கியமான தேசிய பணியாகும். கல்வி, சுகாதாரம், குடியிருப்பு, அடிப்படை வசதிகள் மற்றும் மக்கள் நல திட்டங்களை திட்டமிடுவதற்கு கணக்கெடுப்பு தரவுகள் பெரிதும் உதவுகின்றன. எனவே தருமபுரி மாவட்டத்தில் இக்கணக்கெடுப்பு பணி 2376 கணக்கெடுப்பாளர்களும் 399 மேற்பார்வையாளர்களும் நியமனம் செய்யப்பட்டுள்ளனர். கணக்கெடுப்பாளர்கள் உங்கள் இல்லத்திற்கு வரும்போது அவரை அன்புடன் வரவேற்று அவரது அடையாள அட்டையை சரிபார்த்து உங்கள் குடும்பம் மற்றும் வீட்டை பற்றிய துல்லியமான தகவல்களை வழங்கி இப்பணிக்கு முழு ஒத்துழைப்பு வழங்க வேண்டும். இத்தகவலை தருமபுரி மாவட்ட ஆட்சித்தலைவர் தெரிவித்துள்ளார்.
1: காலேஜ்ல படிக்கிறதே கை நிறைய சம்பளத்தோட நல்ல வேலை கிடைக்கணும்னு தான்.
2: அதுக்குதான் டாக்டர் மகாலிங்கம் காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் அண்ட் டெக்னாலஜி இருக்கு. மைக்ரோசாப்ட், அமேசான் மாதிரி 200 மேற்பட்ட MNCs கேம்பஸ் ரெக்ரூட்மெண்ட் அண்ட் லேட்டஸ்ட் இண்டஸ்ட்ரி ரெலவென்ட் கோர்ஸும் இருக்கு. ஹையஸ்ட் பேக்கேஜ் 51 lakhs per annum.
3: MCET பொள்ளாச்சி கோயம்புத்தூர். கவுன்சிலிங் கோட் 2706. கால் 9942955540.
4: அண்ணாச்சி, நம்ம கம்பெனி கடல் என்னைக்கும் கொஞ்சம் ஆர்டர் போட்டு விடுங்க.
5: உங்களுக்கு மிஸ் கோல்ட் மாதிரி 100% கடல் எண்ணெயா இல்ல அப்படி இப்படி எதுவும் கலப்பட இருக்கா?
4: அதை விடுங்க அண்ணாச்சி, நம்ம ஆயில வித்தாதான் உங்களுக்கு லாபம் அதிகம். நீங்க எதை கொடுத்தாலும் வாங்குவாங்க அண்ணாச்சி.
5: அப்ப நான் நல்லது தானே கொடுக்கணும். அதனாலதான் மிஸ்டர் கோல்டு, தரத்திலையும் அளவுலயும் நோ காம்ப்ரமைஸ்.
6: மிஸ்டர் கோல்ட் 100% கடல் எண்ணெய்.
7: பாட்டி, கொழுக்கட்டை சாப்பிடுறீங்களா?
8: அதெல்லாம் செய்ய தெரியுமா? அப்படியே எங்க அம்மாவோட கைப்பக்குவோம்.
9: அணில் கொழுக்கட்டை மாவு.

0: டியர் ஸ்டூடெண்ட்ஸ், நல்ல பிளேஸ்மெண்ட்ஸ் தர காலேஜ் பார்த்துட்டு இருக்கீங்களா? அப்ப மகேந்திரா தான் சூப்பர் சாய்ஸ். முதலாம் ஆண்டிலிருந்து முறையான ட்ரைனிங், டாப் எம்என்சி கம்பெனிஸ் கூட சென்டர் ஆஃப் எக்ஸலன்ஸ், வருடம் தோறும் 2500 மாணவர்களுக்கு பணி நியமன ஆணை, தரமான பிளேஸ்மெண்ட்டுக்கு மகேந்திரா கல்வி நிறுவனங்கள் தான் ஒரே சாய்ஸ்.
1: தொடர்புக்கு 8985712345.
2: தருமபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7 நாளைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்குவோர்
3: திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்கள் தங்க மாளிகையில் பவுனுக்கு 1500 ரூபாய் ஆடி அதிரடி தள்ளுபடி August 17 வரை.
4: ஒவ்வொரு மாணவரோட கனவும் ஒரு நல்ல ப்ரொஃபஷன்ல ஜாயின் பண்ணணும். பெஸ்டான கேரியர் கைடன்ஸ்க்கு அன்னபூர்ணா பொறியியல் கல்லூரியில ஜாயின் பண்ணுங்க.
5: 98% வேலை வாய்ப்பு சாதனை, 9 பொறியியல் இளநிலை படிப்புகள், நவீன உள்கட்டமைப்பு, திறன் மேம்பாட்டு பயிற்சிகள் என மாணவர்களின் முன்னேற்றத்திற்கான ஒரே கல்லூரி அன்னபூர்ணா பொறியியல் கல்லூரி, அட்டானமஸ், சங்ககிரி மெயின் ரோட், சேலம். கவுன்சிலிங் கோட் 2648.

தருமபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7 மணமயங்கு மாலை வேளையில் மாலை தென்றல். மாலை தென்ற நிகழ்ச்சி இடம்பெறும் அடுத்த பாடல் சோரக்கோட்டை சிங்கக்குட்டி எனும் திரைப்படத்திலிருந்து இளையராஜாவின் இசையில் வாளியின் வரிகளில் பி. ஜெயச்சந்திரன், பி. சுசீலா குரல்வனத்தில் இடம்பெறும் அந்த இனிய பாடல்.

0: தருமபுரி பண்பலை 102.5 ஏற்காடு பண்பலை 103.7 தினமும் மாலை 6:55 நட்சத்திர ஒளியில் நம்பிக்கை வார்த்தைகள். இந்நிகழ்ச்சியை வழங்குவோர்
1: கோயம்புத்தூர் ஜுவல்லர்ஸ், கடை வீதி மற்றும் புதிய பேருந்து நிலையம் அருகில் சேலம்,
2: கடத்தூர் ஸ்ரீ ஐயப்பா காலேஜ் ஆஃப் பார்மசி, மத்திய மாநில அரசுகள் அங்கீகாரம் பெற்ற கல்லூரி டாக்டர் MGR பல்கலைக்கழக இணைவு பெற்றது. அட்மிஷன் நடைபெறுகிறது. 9443449892.
3: உங்க குழந்தைகளோட கல்லூரி படிப்பு தரமானதாகவும் ஒழுக்கத்துடனும் கேம்பஸ் இன்டர்வியூ பெஸ்டாவும் இருக்கணும்னு யோசிக்கிறீங்களா? அப்ப பொள்ளாச்சியில் இருக்கிற டாக்டர் மகாலிங்கம் காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் அண்ட் டெக்னாலஜி தான் ரைட் சாய்ஸ்.
4: மைக்ரோசாஃப்ட், அமேசான் மாதிரி 200 மேற்பட்ட MNC கேம்பஸ் ரிக்குயர்மெண்ட் இருக்கு. லேட்டஸ்ட் இண்டஸ்ட்ரீஸ் ரெலவென்ட் கோர்ஸும் சொல்லி தராங்க.
3: MCT பொள்ளாச்சி, கவுன்சிலிங் கோ 2706, கால் 9942955440.
5: ஒரு வாரமா வயிறு பிரச்சனையாவே இருக்கு, சாப்பிட ஜீர்ணம் ஆகுறது இல்ல, ஒரே தொந்தரவா இருக்கு. AP மெடிக்கல் சென்டர் இருக்கும் போது கவலை எதுக்கு? அங்க தீராத வயிற்று வலி,

0: ஜீரணக்கோளாறு, வயிற்றுப்புண், குடல்வால் மாதிரியான எல்லா பிரச்சனைகளுக்கும் சிறப்பான சிகிச்சையை கொடுக்கறாங்க.
1: ஏபி மெடிக்கல் சென்டர், சாரதா காலேஜ் ரோட், அழகாபுரம் போலீஸ் ஸ்டேஷன் அருகில், சேலம்.
2: தர்மபுரி மாவட்டத்தில் அட்டோனமஸ் அந்தஸ்து பெற்ற முதல் பொறியியல் கல்லூரி ஸ்ரீனிவாசா பொறியியல் கல்லூரி.
3: உடனடி வேலை வாய்ப்பை பெற்றுத்தரும் பாட பிரிவுகள்.
2: ஃபார் அட்மிஷன்ஸ் காண்டாக்ட் ஸ்ரீனிவாசா பொறியியல் கல்லூரி அட்டோனமஸ், பொம்மிடி, தர்மபுரி டிஸ்ட்ரிக்ட். கால் 9025400159. கவுன்சிலிங் கோட் 2683.

நம் தருமபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7. நேர மாலை 5:45. மனதை வருடும் கீதங்களாக வளமறுகிறது மாலைத்தென்றல். மாலைத்தென்ற நிகழ்ச்சியில் இடம்பெறும் அடுத்த பாடல் ஹலோ யார் பேசுகிறது என்ற திரைப்படத்திலிருந்து இளையராஜாவின் இசையில் கங்கை அமரனின் வரிகளில் மலேசிய வாசுதேவன் எஸ் ஜானகி குரல் வனத்தில் இடம்பெறும் அந்த இனிய பாடல்.

0: இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்கள் தங்க மாளிகையின் ஆடி அதிரடி தள்ளுபடி ஜூலை 17 முதல் ஆகஸ்ட் 17 வரை. தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரம். மேலும் பவுனுக்கு 1500 ரூபாய் ஆதிரடி தள்ளுபடி. உங்கள் பழைய 916 நகைகளை அன்றைய மார்க்கெட் விலைக்கு எக்ஸ்சேஞ்ச் செய்து புதிய நகை வாங்கும் போது பவுனுக்கு 1500 ரூபாய் தள்ளுபடியும் பெறுங்கள். வைர நகைகள் அதிரடியாக குறைக்கப்பட்ட விலையில். வெள்ளி கொலுசுகள் மெட்டிகளுக்கு செய்கூலி சேதாரம் இல்லை. மங்களன் மங்கள், இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை, NSB ரோட் திருச்சி மற்றும் புதிய பஸ் நிலையம் அருகில் ஓமலூர் ரோட் சேலம்.
1: காலேஜ்ல படிக்கிறதே கை நிறைய சம்பளத்தோட நல்ல வேலை கிடைக்கணும்னு தான்.
2: அதுக்குதான் டாக்டர் மகாலிங்கம் காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் அண்ட் டெக்னாலஜி இருக்கு. மைக்ரோசாப்ட், அமேசான் மாதிரி 200 மேற்பட்ட MNC கேம்பஸ் ரெக்ரூட்மெண்ட் அண்ட் லேட்டஸ்ட் இண்டஸ்ட்ரி ரெலவென்ட் கோர்ஸும் இருக்கு. ஹையஸ்ட் பேக்கேஜ் 51 lakhs per annum.
3: MCET பொள்ளாச்சி கோயம்புத்தூர். கவுன்சிலிங் கோட் 2706. கால் 9942955440.

மனமயங்கும் மாலை வேளையில் மாலைத்தென்றல். மாலைத்தென்றல் நிகழ்ச்சி இடம்பெறும் அடுத்த பாடல் ஆகாய தாமரைகள் எனும் திரைப்படத்திலிருந்து. கங்கை அமரனின் இசையில், வாலியின் வரிகளில் நிகழ்ச்சி இடம்பெறும் அந்த இனிய பாடல்.

0: அண்ணா நான் 12th முடிச்சிட்டேன், கரியருக்கு நல்ல ஸ்கோப் இருக்கிற காலேஜா பார்த்து இன்ஜினியரிங் சேரணும்.
1: அப்ப அதுக்கு ரைட் சாய்ஸ் நம்ம குமாரபாளையம் எக்ஸல் இன்ஜினியரிங் காலேஜ் ஆட்டோனமஸ் தான். ஏன்னா அங்க தேர்ட் இயர் படிக்கும் போதே 80% மேல மதிப்பெண் இருக்கிறவங்களுக்கு பெய்ட் இன்டர்ன்ஷிப் மூலம் படிக்கும் போதே வேலை வாய்ப்பு பெற்று தராங்க. 2025-26 கல்வியாண்டுல சுமார் 384 மாணவர்களுக்கு வேலை கிடைச்சிருக்கு. அது மட்டும் இல்லாம மாணவர்களுக்கு சென்டர் ஆஃப் எக்ஸலன்ஸ் அமைப்பின் மூலமா ஆப்பிள், மைக்ரோசாஃப்ட் போன்ற முன்னணி நிறுவனங்கள்ல ஏஆர் அண்ட் விஆர், 3D பிரிண்டிங் அண்ட் அட்வான்ஸ்டு டெக்னாலஜிஸ் எல்லாம் எக்ஸ்பர்ட்ஸ் மூலமா கத்து தந்து முன்னணி நிறுவனங்கள்ல வேலை வாய்ப்பும் பெற வழி செய்யறாங்க.
2: மேலும் விவரங்களுக்கு எக்ஸல் இன்ஜினியரிங் காலேஜ் ஆட்டோனமஸ் குமாரபாளையம் கால் 9965523999.
3: மனமயங்கும் மாலை வேளையில் மாலை தென்றல். மாலை தென்றல் நிகழ்ச்சி இடம்பெறும் நிறைவு பாடல் அலையோசை எனும் திரைப்படத்திலிருந்து இளையராஜாவின் இசையில் வைரமுத்துவின் வரிகளில் எஸ் பி பாலசுப்ரமணியம் எஸ் ஜானகி குரல்வனத்தில் இடம்பெறும் அந்த இனிய பாடல்

0: இவற்றோடு நிறைவுக்கு வருகிறது மாலைத்தென்றல். தருமபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7. நேரம் மாலை 6 மணி. இனி கேட்கலாம்.
1: தருமபுரி ராதே கிருஷ்ணா த வெட்டிங் பாரடைஸ் வழங்கும் தினம் ஒரு திருக்கோவில். இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர் தருமபுரி ராதே கிருஷ்ணா த வெட்டிங் பாரடைஸ்.
2: உறவுகளின் தொடக்கம் ராதே கிருஷ்ணா த வெட்டிங் பாரடைஸ். பாரம்பரிய பட்டு சங்கமிக்கும் முதல் தளத்தில் 40% வரை ஸ்பெஷல் தள்ளுபடி. வீட்டு உபயோக பொருட்களுக்கான 2nd தளத்தில் அனைத்து பொருட்களுக்கும் 10% தள்ளுபடி. உறவுகளின் தொடக்கம் ராதே கிருஷ்ணா த வெட்டிங் பாரடைஸ், TR சுந்தரம் ரோட், வாசன் ஐ கேர் அருகில், தருமபுரி.
1: தருமபுரி ராதே கிருஷ்ணா த வெட்டிங் பாரடைஸ் வழங்கும் தினம் ஒரு திருக்கோவில்.
3: இன்று நாம் தமிழ்நாட்டின் கோவை மாவட்டத்தில் அமைந்துள்ள ஓர் புகழ்பெற்ற இந்து கோவிலான மாசாணியம்மன் கோவிலை தரிசிக்கலாம். தமிழ்நாட்டின் கோயம்புத்தூர் மாவட்டம் பொள்ளாச்சி அருகே அமைந்துள்ள அம்மன் கோவில் இந்த மாசாணியம்மன் கோவில். மாசாணியம்மன் சக்தி தேவியின் அவதாரமாக கருதப்படுகிறது. இந்த அம்மன் மாசாணி தேவி என்று வட இந்தியர்களால் அழைக்கப்படுகிறது. இக்கோவில் இந்தியாவில் உள்ள ஆனைமலை பொள்ளாச்சியில் அமைந்துள்ளது. இது ஆனைமலை மாசாணியம்மன் கோவில் எனவும் அழைக்கப்படுகிறது. ஆனைமலை குன்றின் அடிவாரத்தில் ஆழியாறு சங்கமிக்கும் இடத்தில் இக்கோவில் உள்ளது. இக்கோவிலின் பின்புலமாக ஆனைமலை குன்றின் பசுமையினை நம்மால் காண முடியும். இக்கோவிலின் பிரதான தெய்வமாக மாசாணியம்மன் சன்னதி உள்ளது. இங்குள்ள மாசாணியம்மன் சிலை படுத்த வாக்கில் அமைந்துள்ளது. அம்மனின் தலை முதல் பாதம் வரை 15 அடி நீளம் இருக்கும். இக்கோவிலில் உள்ள முக்கியமான பிற சன்னதிகள் நீதிக்கல் மற்றும் மகா முனியப்பன் போன்றவையும் உள்ளது. மாசாணியம்மனை சுற்றி வளம் வந்தால் தீராத வியாதிகளும் தீரும் என்கிற நம்பிக்கை மக்களிடம் காணப்படுகிறது. இக்கோவிலின் ராஜகோபுரம் வடக்கு நோக்கி அமைந்துள்ளது. கோவிலுக்கு 4 வாயில்கள் உள்ளன. கருவறையின் கிழக்கு பக்கத்தில் அம்மன் சுயம்புவாக உள்ளார். பேச்சியம்மனுக்கு தனி சன்னதியும் உள்ளது. கோவிலின் காவல் தெய்வமாக கும்ப முனீஸ்வரர் உள்ளார். கோவில் வளாகத்தில் துர்கை, மகிஷாசுரவர்த்தினி, சப்த மாதாக்கள், விநாயகர், கருப்பராயர், புவனேஸ்வரி, பைரவர் ஆகியோர் காட்சியளிக்கின்றனர். இக்கோவிலின் பிரதான தெய்வமாக மாசாணியம்மன் சன்னதி அமைந்துள்ளது. இங்குள்ள மாசாணியம்மன் தெற்கே தலை வைத்து படுத்திருக்கும் அவருடைய திருக்கரங்களில் திரிசூலம், உடுக்கை, கபாலம், சர்ப்பம் ஆகியவையும் காணப்படுகின்றன. தலையில் ஜுவாலா மகுடத்துடன் மேலே நோக்கியபடி காணப்படுகிறார். பிள்ளை பேறு இல்லாதவர்கள் மாசாணி அம்மனை வேண்டினால் பிள்ளை பேறு கிடைக்கும் என்றும் நம்பப்படுகிறது. அதுபோல மிளகாய் அரைத்து அம்மன் மீது பூசி வேண்டினால் நினைத்த காரியமும் வெற்றியடையுமாம்.

புராணங்களின் படி கடவுள் ராமர் தாடகை என்ற அரக்கியை கொள்வதற்கு முன்பு மாசாணி தேவியிடம் பிரார்த்தனை செய்ய ஆனைமலைக்கு வந்ததாகவும் சொல்லப்படுகிறது.

நேர்களே, காற்றலையில் மாலை நேரத்தில் கேட்டு ரசித்துக் கொண்டிருக்கிறோம். தருமபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7. நேர்கள், இந்த மாலை நேரத்தில் இணைந்திருக்கிறோம் இசை மின்னல் நிகழ்ச்சியில். ஒரு மின்னலை போல ஒருவரினுடைய மனதில் ஆழமாக பதிந்திருக்கக்கூடியது தான் இசை. இசைக்கு மயங்காதவர்கள் இவ்வுலகில் எவரும் இல்லை. அந்த வகையில் இசையாக நம்முடைய மின்னலாக நம்முடைய மனதில் தாக்கத்தை ஏற்படுத்தக்கூடிய ஒரு நிகழ்ச்சி தான் இந்த இசை மின்னல் நிகழ்ச்சி. இந்த இசை மின்னல் நிகழ்ச்சியில் முதல் பாடலாக வளம் வர இருக்கிறது இளையராஜா இசையில் கங்கையமரன் பாடல் வரிகளில் மனோ கே எஸ் சித்ரா குரல் வண்ணத்தில் பாண்டிய நாட்டு தங்கம் திரைப்படத்தில் இருந்து. கேட்டு மகிழலாம் நேயர்களே. இது உங்கள் அபிமான தருமபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7.

0: மற்றும் திருச்சி மங்களன் மங்கள் மாபெரும் தங்க மாளிகை நிறுவனத்தின் நல்வாழ்த்துக்கள்.
1: தருமபுரி பண்பலை 102.5 ஏற்காடு பண்பலை 103.7 இன்று இரவு 7:30 இந்திய அரசின் வேளாண்மை மற்றும் உழவர் நல அமைச்சகம் வழங்கும் கிசான் வாணி விளம்பரதார நிகழ்ச்சியினை கேட்கலாம். இந்நிகழ்ச்சியை உங்களுக்காக வழங்குவோர்
2: வேளாண்மை மற்றும் விவசாயிகள் நல அமைச்சகம், இந்திய அரசு.
3: ஒவ்வொரு மாணவரோட கனவும் ஒரு நல்ல ப்ரொஃபஷன்ல ஜாயின் பண்ணணும். பெஸ்டான கேரியர் கைடன்ஸ்க்கு அன்னபூர்ணா பொறியியல் கல்லூரியில ஜாயின் பண்ணுங்க.
4: 98% வேலை வாய்ப்பு சாதனை, 9 பொறியியல் இளநிலை படிப்புகள், நவீன உள்கட்டமைப்பு, திறன் மேம்பாட்டு பயிற்சிகள் என மாணவர்களின் முன்னேற்றத்திற்கான ஒரே கல்லூரி அன்னபூர்ணா பொறியியல் கல்லூரி, அட்டானமஸ், சங்ககிரி மெயின் ரோட், சேலம். கவுன்சிலிங் கோட் 2648.
0: தருமபுரி பண்பலை 102.5 ஏற்காடு பண்பலை 103.7 தினமும் காலை 11 கேட்டால் சுவைக்கும். இந்நிகழ்ச்சியை வழங்குவோர்
5: இனிமை வறுத்த சேமியா, ராகி சேமியா, கோதுமை சேமியா. சேமியா என்றால் இனிமை. தருமபுரி
6: மாலை 6:16 கேட்டு ரசித்துக் கொண்டிருக்கிறோம் நேயர்களே, இசை மின்னல் நிகழ்ச்சியை. தருமபுரி பண்பலை 102.5 ஏற்காடு பண்பலை 103.7 இசைமினல் நிகழ்ச்சியில அடுத்த பாடலாக ஒழிக்க வருகிறது இசைஞானி இசையில் கங்கை அமரன் பாடல் வரிகளில் மனோ எஸ் ஜானகி குரல் வண்ணத்துல கும்பகர தங்கையா என்ற திரைப்படத்தில் இருந்து கேட்டு மகிழலாம் நேயர்களே.

0: உங்க குழந்தைகளோட கல்லூரி படிப்பு தரமானதாகவும் ஒழுக்கத்துடனும் கேம்பஸ் இன்டர்வியூ பெஸ்டாவும் இருக்கணும்னு யோசிக்கிறீங்களா? அப்ப பொள்ளாச்சியில இருக்கிற டாக்டர் மகாலிங்கம் காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் அண்ட் டெக்னாலஜி தான் ரைட் சாய்ஸ்.
1: மைக்ரோசாஃப்ட், அமேசான் மாதிரி 200க்கும் மேற்பட்ட MNC கேம்பஸ் ரிக்குயர்மென்ட் இருக்கு. லேட்டஸ்ட் இண்டஸ்ட்ரீஸ் ரெலெவன்ட் கோர்ஸும் சொல்லி தராங்க.
0: MCT பொள்ளாச்சி கவுன்சிலிங் கோ 2706 கால் 9942955440.

0: நம்ம சென்னை சில்க்ஸின் ஆடி பிளாஸ்ட் அப் டு 50% தள்ளுபடி. சேவிங்ஸ் பிளாஸ்ட் கலெக்ஷனும் பிளாஸ்ட் தி சென்னை சில்க்ஸ்.
1: கடத்தூர் ஸ்ரீ ஐயப்பா காலேஜ் ஆஃப் பார்மசி மத்திய மாநில அரசுகள் அங்கீகாரம் பெற்ற கல்லூரி. டாக்டர் எம்ஜிஆர் பல்கலைக்கழக இணைவு பெற்றது. அட்மிஷன் நடைபெறுகிறது. தொடர்புக்கு 9443449892.
2: 1978 முதல் சிறப்பாக செயல்பட்டு வரும் மகேந்திரா கல்வி நிறுவனங்கள் சேலம் மற்றும் நாமக்கல்.
3: 5 அட்டானமஸ் கல்லூரிகள் மற்றும் NAC A++ தர அந்தஸ்து பெற்ற கல்லூரிகள்.
2: வருடந்தோறும் 2500 மேற்பட்ட வேலை வாய்ப்புகளை பெற்றுத்தரும் கல்வி நிறுவனம். விவரங்களுக்கு மகேந்திரா கல்வி நிறுவனங்கள் சேலம் மற்றும் நாமக்கல்.
3: தொடர்புக்கு 8985712345.
4: தருமபுரி பண்பலை 102.5 ஏற்காடு பண்பலை 103.7 இன்று இரவு 7:30 இந்திய அரசின் வேளாண்மை மற்றும் உழவர் நல அமைச்சகம் வழங்கும் கிசான் வாணி விளம்பரதாரர் நிகழ்ச்சியினை கேட்கலாம். இந்நிகழ்ச்சியை உங்களுக்காக வழங்குவோர்
5: வேளாண்மை மற்றும் விவசாயிகள் நல அமைச்சகம், இந்திய அரசு.
6: அணில் கொழுக்கட்டை மாவு நிறுவனத்தின் நல் வாழ்த்துக்கள்.
7: காலேஜ்ல படிக்கிறதே கை நிறைய சம்பளத்தோட நல்ல வேலை கிடைக்கணும்னு தான்.
8: அதுக்கு தான் டாக்டர் மகாலிங்கம் காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் அண்ட் டெக்னாலஜி இருக்கு. மைக்ரோசாஃப்ட், அமேசான் மாதிரி 200 மேற்பட்ட MNCs கேம்பஸ் ரெக்ரூட்மெண்ட் அண்ட் லேட்டஸ்ட் இண்டஸ்ட்ரி ரெலவென்ட் கோர்ஸும் இருக்கு. ஹையஸ்ட் பேக்கேஜ் 51 lakhs per annum.
9: MCET பொள்ளாச்சி கோயம்புத்தூர். கவுன்சிலிங் கோட் 2706. கால் 9942955540.
10: எழில் பொங்கும் மாலை நேரத்தில் கேட்டு ரசித்துக் கொண்டிருக்கிறோம் நேயர்களே இசை மின்னல் நிகழ்ச்சியை. இணையத்தில் நேரம் 6:23. இசை மின்னல் நிகழ்ச்சியில் அடுத்த பாடலாக ஒழிக்க வருகிறது இசைஞானி இசையில் கங்கை அமரன் பாடல் வரிகளில் மனோ கே எஸ் சித்ரா குரல் வண்ணத்தில் கரகாட்டக்காரன் திரைப்படத்தில் இருந்து கேட்டு மகிழலாம் நேயர்களே.

0: ஆகாஷ்வாணி விளம்பரத்தை தொடர்ந்து மாநில செய்தி அறிக்கை ஒலிபரப்பாகும்.
1: இவன் என் தம்பி, ரொம்ப குறும்புக்காரன். காலேஜ் படிக்கிறப்ப மார்க் ஷீட்டை போட்டோஷாப் பண்ணி அப்படியே காட்டுவான். நேத்து கரண்ட் பில் ஜீரோ இருந்ததை பார்த்தேன். அப்போ இவன் கண்டிப்பா போட்டோஷாப் பண்ணிருப்பான்னு நினைச்சேன். இல்லனா கரண்ட் பில் எப்படி ஜீரோவா ஆகும் கேட்டா சொல்றான். அண்ணா எல்லாம் மேல இருக்கிறனோட மகிமை. சோலார் பேனல் இருக்குதுல்ல, ஓ இது நல்லா இருக்கே தம்பின்னு சொன்னேன். பிரதமரின் சூரிய வீடு இலவச மின்சார திட்டம் இப்போதே பிஎம் சூரியகர் .gov.in என்ற இணையதளத்தில் பதிவு செய்யுங்கள்.
2: வணக்கம். மாநில செய்திகள் வாசிப்பவர் வடிவழகி கபிலன். தலைப்புச் செய்திகள். நாட்டின் இளைஞர்கள் உலகளாவிய வளர்ச்சிக்கு பங்களிப்பதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார். மத்திய அரசு தமிழகத்திற்கு 4,466 கோடி ரூபாய் வரி வருவாய் பங்கு தொகையை கூடுதல் நிதியாக விடுவித்துள்ளது. தமிழகத்தில் குடும்ப அட்டைதாரர்களுக்கான கைவிரல் ரேகை பதிவு சிறப்பு முகாம் நாளை நடைபெறுகிறது. அதிக முதலீடுகளை ஈர்க்கும் மாநிலங்களின் பட்டியலில் தமிழகம் 10வது இடத்திற்கு தள்ளப்பட்டிருப்பது அதிர்ச்சி அளிப்பதாக பிஜேபி மாநில தலைவர் திரு நயினார் நாகேந்திரன் தெரிவித்துள்ளார். காமன்வெல்த் விளையாட்டுப் போட்டியில் இந்தியா இன்று 3 தங்கப்பதக்கங்களை வென்றுள்ளது. இனி விரிவான செய்திகள். நாட்டின் இளைஞர்கள் உலகளாவிய வளர்ச்சிக்கு பங்களிப்பதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார். கர்நாடக மாநிலம் மைசூரில் சுவாமி விவேகானந்தர் கலாச்சார இளையோர் மையத்தை இன்று தொடங்கி வைத்து பேசிய அவர், சுவாமி விவேகானந்தர் நாட்டின் ஆன்மீக வளர்ச்சிக்கு பெரும் பங்காற்றியவர் என்று கூறினார். 1892 ஆண்டில் அமெரிக்காவின் சிகாகோவில் நடைபெற்ற உலக ஆன்மீக மாநாட்டில் பங்கேற்பதற்கு முன்னதாக சுவாமி விவேகானந்தர் மைசூர் சென்றதை நினைவுகூரும் வகையில் இந்நிகழ்ச்சி நடைபெற்றது. மத்திய அரசு 1,09,019 கோடி ரூபாய் மாநில அரசுகளுக்கு வரி வருவாய் பங்கு தொகையை கூடுதல் நிதியாக இன்று விடுவித்துள்ளது. இதுகுறித்து மத்திய நிதி அமைச்சகம் வெளியிட்டுள்ள அறிக்கையில், வரும் 10 தேதி வரி வருவாய் விடுவிக்கப்படவுள்ள நிலையில் முன்கூட்டியே இதனை இன்று விடுவித்துள்ளது. தமிழகத்திற்கு 4,466 கோடி ரூபாயும், உத்தரப்பிரதேசத்துக்கு 19,208 கோடி ரூபாயும், பீகாருக்கு 10,845 கோடி ரூபாயும், மத்திய பிரதேசத்துக்கு 8,010 கோடி ரூபாயும் விடுவிக்கப்பட்டுள்ளது. தமிழகத்தில் குடும்ப அட்டைதாரர்களுக்கான கைவிரல் ரேகை பதிவு சிறப்பு முகாம் நாளை நடைபெறுகிறது. இது தொடர்பாக மாநில அரசு வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பில், மாநிலம் முழுவதும் உள்ள நியாயவிலைக் கடைகளில் பொது விநியோக திட்டத்தின் கீழ் அத்தியாவசியப் பொருட்கள் அளிக்கப்பட்டு வரும் குடும்ப அட்டைகளில் உள்ள உறுப்பினர்கள் அனைவரும் இ-KYC கைவிரல் ரேகை பதிவை செய்ய வேண்டும் என்று அறிவுறுத்தப்பட்டுள்ளது. பணி நிமித்தமாக வேறு இடங்களுக்கு சென்றுள்ளவர்கள் அருகில் உள்ள எந்தவொரு நியாயவிலைக் கடையிலும் குடும்ப அட்டை எண்ணை குறிப்பிட்டு கைவிரல் ரேகை பதிவை மேற்கொள்ளலாம் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. தமிழகத்தின் பொருளாதாரத்தை வரும் 2030 ஆண்டுக்குள் 1.5 டிரில்லியன் டாலர் அளவுக்கு அதிகரிக்க இலக்கு நிர்ணயிக்கப்பட்டுள்ளதாக மாநில அமைச்சர் திரு மதன் ராஜா தெரிவித்துள்ளார். திருப்பூரில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், இந்த வளர்ச்சிக்கு சிறு குறு நடுத்தர தொழில் நிறுவனங்களின் பங்களிப்பு முக்கியமானது என்று தெரிவித்தார்.
3: இப்போ நம்மளோட விஷன் வந்து என்னன்னா 2036 தான் நம்மளோட விஷன் வந்து அந்த 1.5 டிரில்லியன் அச்சீவ்மெண்ட் பண்ணணும். ஸோ அதில் எம்எஸ்எம்இ டிபார்ட்மெண்ட்டோட வந்து மேஜர் கான்ட்ரிபியூஷன், அதில் வந்து நம்ம 30% நம்மளோட கான்ட்ரிபியூஷன் இருக்கு. ஸோ அதுக்கு நம்ம வந்து பார்த்தீங்கன்னா துறை வாரியான டெவலப்மெண்ட்டுக்கான ஒர்க்கு தான் நம்ம பண்ணிட்டு இருக்கோம். ஸோ அது அச்சீவ்மெண்ட்டுக்காக அதுக்கான வேலைகளை செயல்பாடு அதுக்கான சப்சிடிஸ் ஸ்கீம்ஸ் லோன்ஸ் எல்லாமே வந்து அந்த ஆண்டர்பிரஸ் போய் சேர்ற மாதிரி அந்த பெனிஃபிஷரி போய் சேர்ற மாதிரியான விஷயங்களை நம்ம அடிப்படை விஷயங்களை பண்ணிக்கிட்டு இருக்கோம்.
2: தொகுதி மறுவரையறை தமிழகத்தை கடுமையாக பாதிக்கும் என்று மக்களவை எதிர்க்கட்சித் தலைவர் திரு ராகுல்காந்தி தெரிவித்துள்ளார். சென்னையை அடுத்த மாமல்லபுரத்தில் இன்று செய்தியாளர்களிடம் பேசிய அவர், தொகுதி மறுவரையறையால் மக்களின் உரிமைகள் பறிக்கப்படும் என்று குற்றம் சாட்டினார். தொகுதி மறுவரையறைக்கு எதிராக அரசியல் கட்சிகள் ஒன்றிணைந்து குரல் கொடுக்க வேண்டும் என்றும் திரு ராகுல்காந்தி கேட்டுக் கொண்டார். அதிக முதலீடுகளை ஈர்க்கும் மாநிலங்களின் பட்டியலில் தமிழகம் 10வது இடத்திற்கு தள்ளப்பட்டிருப்பது அதிர்ச்சி அளிப்பதாக பிஜேபி மாநில தலைவர் திரு நயினார் நாகேந்திரன் தெரிவித்துள்ளார். இது தொடர்பாக அவர் வெளியிட்டுள்ள சமூக வலைதள பதிவில், மாநிலத்தில் ஆளும் தாவேக அரசு கடந்த

0: ஆட்சியை குறை கூறாமல் ஆக்கப்பூர்வமான நடவடிக்கைகளில் ஈடுபட்டு புதிய முதலீடுகளை ஈர்க்க உறுதியான நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று வலியுறுத்தியுள்ளார். பரந்தூர் விமான நிலையம் உள்ளிட்ட பல்வேறு வளர்ச்சித் திட்டங்களுக்கு எதிர்ப்பு தெரிவிக்கும் போக்கை கைவிட வேண்டும் என்றும் அவர் கூறியுள்ளார். தமிழகத்தில் முதலீடு செய்ய வரும் நிறுவனங்களுக்கு இணைப்பு வசதிகள், உட்கட்டமைப்பு, கடன் வசதிகள், மானியங்கள், சட்ட அனுமதி ஆகியவற்றை எளிதாக்க வேண்டும் என்றும் திரு நயினார் நாகேந்திரன் கேட்டுக் கொண்டுள்ளார். நீங்கள் கேட்டுக் கொண்டிருப்பது மாநில செய்தி அறிக்கை.
1: ஊரக வளர்ச்சிக்கான புதிய அத்தியாயம். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான ஊரக வேலைவாய்ப்பு உறுதி மற்றும் வாழ்வாதார சட்டம் செயல்பாட்டிற்கு வந்துள்ளது. இந்த சட்டம் வருடத்திற்கு 125 நாட்கள் வேலையை உறுதி செய்கிறது. இதில் வாரந்தோறும் ஊதியம் வழங்கப்படுவது கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. நாள்தோறும் குறைந்தபட்சம் 300 ரூபாய் ஊதியத்தை இந்த சட்டம் உறுதி செய்கிறது. பணி முடிந்த 15 நாட்களுக்குள் ஊதியம் வழங்குவதை உறுதி செய்வதற்கான அம்சங்களும் இதில் இடம்பெற்றுள்ளன. ஊதியம் காலதாமதமாக வழங்கப்பட்டால் அதற்கான இழப்பீட்டு தொகைக்கும் இதில் வகை செய்யப்பட்டுள்ளது. வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு தொடரும் சீர்திருத்த நடவடிக்கைகள்.
0: கபினி அணை நிரம்பும் தருவாயில் உள்ளதால் காவிரியில் உபரிநீர் திறந்துவிடப்பட உள்ளதாக கர்நாடக முதலமைச்சர் திரு டி கே சிவக்குமார் தெரிவித்துள்ளார். மைசூர் விமான நிலையத்தில் இன்று செய்தியாளர்களிடம் பேசிய அவர், கபினி அணை முழு கொள்ளளவை எட்டும் நிலையில் நீரை தேக்கி வைக்க இயலாத நிலை உள்ளதாக கூறினார். அம்மாநிலத்தில் போராடி வரும் விவசாயிகள் மற்றும் கண்டன அமைப்பினர் போராட்டத்தை கைவிட வேண்டும் என்றும் திரு டி கே சிவக்குமார் கேட்டுக் கொண்டுள்ளார். இதனிடையே காவிரி நீர்பிடிப்பு பகுதிகளான கேரள மாநிலம் வயநாடு உள்ளிட்ட பகுதிகளில் கனமழை பெய்து வருவதால் கபினி அணைக்கு நீர்வரத்து வினாடிக்கு 40,000 கனஅடியாக அதிகரித்துள்ளது. இதனிடையே காவிரியில் நீர்வரத்து படிப்படியாக அதிகரிக்கும் என்ற எதிர்பார்ப்பில் விவசாயிகள் உள்ளதாக எமது தருமபுரி மாவட்ட செய்தியாளர் தெரிவிக்கிறார்.
2: கேரள கர்நாடக காவிரி நீர்பிடிப்பு பகுதிகளில் பலத்த மழை பெய்து வருவதால் கர்நாடக அணைகளுக்கு தண்ணீர் வரத்து அதிகரித்துள்ளது. குறிப்பாக கபினி அணைக்கு வரும் தண்ணீரின் வரத்து அதிகரித்துள்ளது. இந்நிலையில் கபினி அணையிலிருந்து உபரிநீராக வினாடிக்கு 5,000 கனஅடி நீர் காவிரி ஆற்றில் திறந்துவிடப்பட்டுள்ளதாக அங்கிருந்து வரும் தகவல்கள் தெரிவிக்கின்றன. இதனிடையே தருமபுரி ஒகேனக்கல் காவிரி ஆற்றில் அடுத்த 2 நாட்களில் இந்த தண்ணீர் வரத்து படிப்படியாக அதிகரிக்கும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. நாளை மறுநாள் ஆடிப்பெருக்கு விழா கொண்டாடப்பட உள்ள நிலையில் தண்ணீர் வரத்து அதிகரிக்கக்கூடும் என்று பொதுமக்கள் மற்றும் சுற்றுலா பயணிகள் விவசாயிகள் எதிர்பார்த்து வருகின்றனர். தருமபுரியில் இருந்து மா தண்டபாணி.
0: கோவை மாவட்ட மலைப்பகுதிகள், நீலகிரி மற்றும் தேனி மாவட்டங்களில் அடுத்த 24 மணி நேரத்தில் கனமழை பெய்யக்கூடும் என்று வானிலை ஆய்வு மையத்தின் தென்மண்டல இயக்குநர் டாக்டர் வி ஆர் துரை தெரிவித்துள்ளார். எமது செய்தியாளரிடம் பேசிய அவர் இதனை தெரிவித்தார்.
3: தமிழக கல்லோரப் பகுதிகளில் கீழ்மட்ட வளிமண்டலத்தில் ஒரு காற்றழுத்த தாழ்வுப்பாதை நிலவுகிறது. மேலும் மற்றொரு காற்றழுத்த தாழ்வுப்பாதை சராசரி கடல் மட்டத்தில் தெற்கு குஜராத்திலிருந்து வடக்கு கேரளா வரை நிலவுகிறது. இதன் காரணமாக அடுத்த 24 மணி நேரத்தில் கோயம்புத்தூர் மாவட்டத்தின் மலைப்பகுதிகள், நீலகிரி, தேனி மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் இடிமின்னல் மற்றும் பலத்த காற்றுடன் கூடிய கனமுதல் மிக கனமழை பெய்யக்கூடும். மேலும் திருப்பூர் மாவட்டத்தின் மலைப்பகுதிகள் மற்றும் திண்டுக்கல் மாவட்டத்தின் ஓரிரு இடங்களில் இடிமின்னல் மற்றும் பலத்த காற்றுடன் கூடிய கனமழை பெய்யக்கூடும். சென்னை, செங்கல்பட்டு, திருவள்ளூர், காஞ்சிபுரம், ராணிப்பேட்டை, வேலூர், திருவண்ணாமலை, விழுப்புரம், கள்ளக்குறிச்சி, சேலம் மற்றும் ஈரோடு மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் இடிமின்னல் மற்றும் பலத்த காற்றுடன் கூடிய மிதமான மழை பெய்யக்கூடும். சென்னை மற்றும் அதன் புறநகர் பகுதிகளை பொறுத்தவரையில் அடுத்த 2 நாட்களுக்கு வானம் ஓரளவு மேகமூட்டத்துடன் காணப்படும். மாலை இரவு நேரங்களில் நகரின் ஒரு சில பகுதிகளில் இடிமின்னலுடன் கூடிய லேசானது முதல் மிதமான மழை பெய்ய வாய்ப்புள்ளது.
0: மாவட்ட செய்திகள். நாமக்கல் மாவட்டம் திருச்செங்கோட்டில் 3,59,00,000 ரூபாய் மதிப்பிலான கல்விக் கடன்களை மாநில அமைச்சர் திரு அருண்ராஜ் பயனாளிகளுக்கு இன்று வழங்கினார். தூத்துக்குடி மாவட்டத்தில் நீர்வழித் தடங்களை பாதுகாக்க நடவடிக்கை எடுக்கப்படும் என்று மாநில மீன்வளத்துறை அமைச்சர் திரு ஸ்ரீநாத் கூறியுள்ளார். வேலூர் மாவட்டம் தொரப்பாடியில் ஒருங்கிணைந்த வேளாண் விரிவாக்க மையத்தில் மாநில அமைச்சர் திரு வினோத் ஆய்வு செய்தார். தருமபுரி மாவட்டத்தில் மக்கள் தொகை கணக்கெடுப்பு பணிகளை ஆட்சியர் திரு சரவணன் இன்று தொடங்கி வைத்தார். அரியலூர் மாவட்டம் கங்கை கொண்ட சோழபுரம் பிரகதீஸ்வரர் ஆலய வளாகத்தில் நடைபெறவுள்ள மாமன்னர் ராஜேந்திர சோழனின் பிறந்தநாள் விழாவிற்கான முன்னேற்பாட்டு பணிகளை ஆட்சியர் திருமதி மிருணாலினி ஆய்வு செய்தார். ராணிப்பேட்டை மாவட்டத்தில் சமூக நலன் மற்றும் மகளிர் உரிமைத்துறையின் செயல்பாடுகள் குறித்த ஆய்வுக் கூட்டம் ஆட்சியர் திருமதி பிரியா ரவிச்சந்திரன் தலைமையில் இன்று நடைபெற்றது. மக்கள் தொகை கணக்கெடுப்புக்கு வரும் அலுவலர்களிடம் தேவையான தகவல்களை பொதுமக்கள் வழங்கி முழு ஒத்துழைப்பு தர வேண்டும் என்று மதுரை மாவட்ட ஆட்சியர் திரு நிஷாந்த் கிருஷ்ணா கேட்டுக் கொண்டுள்ளார். விளையாட்டுச் செய்திகள். காமன்வெல்த் விளையாட்டுப் போட்டியில் இந்தியா இன்று 3 தங்கப்பதக்கங்களை வென்றுள்ளது.

0: கிளாஸ்கோவில் நடைபெற்று வரும் இப்போட்டியில் குத்துச்சண்டை பிரிவில் மகளிர் 54 கிலோ எடைப்பிரிவில் பிரீத்தி பவாரும் 57 கிலோ எடைப்பிரிவில் ஜாஸ்மினும் தங்கப்பதக்கம் வென்றனர். பாரா குண்டு எறிதல் பிரிவில் சோமன் ராணா தங்கப்பதக்கம் வென்றார். ஆடவர் குத்துச்சண்டை 55 கிலோ எடைப்பிரிவில் இந்தியாவின் ஜடுமணி சிங் வெள்ளிப்பதக்கத்தை வென்றார். பாரா குண்டு எறிதல் பிரிவில் ஷுபம் ஜூயல் வெள்ளிப்பதக்கம் வென்றார். ட்ரிபிள் ஜம்ப் பிரிவில் இந்தியாவின் பிரவீன் சித்திரவேல் வெள்ளிப்பதக்கத்தையும் செல்வப்பிரபு திருமாறன் வெண்கலப் பதக்கத்தையும் வென்றுள்ளனர். காமன்வெல்த் விளையாட்டுப் போட்டியில் பதக்கம் வென்ற இந்திய வீரர்களுக்கு குடியரசுத் தலைவர், குடியரசு துணைத் தலைவர், பிரதமர் மற்றும் மத்திய அமைச்சர்கள் பலர் வாழ்த்து தெரிவித்துள்ளனர். கிருஷ்ணகிரி மாவட்ட உள் விளையாட்டு அரங்கில் மாநில அளவிலான இறகு பந்து போட்டி மற்றும் டேபிள் டென்னிஸ் போட்டி இன்று தொடங்கியது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். நாட்டின் இளைஞர்கள் உலகளாவிய வளர்ச்சிக்கு பங்களிப்பதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார். மத்திய அரசு தமிழகத்திற்கு 4,466 கோடி ரூபாய் வரி வருவாய் பங்குத் தொகையை கூடுதல் நிதியாக விடுவித்துள்ளது. தமிழகத்தில் குடும்ப அட்டைதாரர்களுக்கான கைவிரல் ரேகை பதிவு சிறப்பு முகாம் நாளை நடைபெறுகிறது. அதிக முதலீடுகளை ஈர்க்கும் மாநிலங்களின் பட்டியலில் தமிழகம் 10வது இடத்திற்கு தள்ளப்பட்டிருப்பது அதிர்ச்சி அளிப்பதாக பிஜேபி மாநில தலைவர் திரு நயினார் நாகேந்திரன் தெரிவித்துள்ளார். காமன்வெல்த் விளையாட்டுப் போட்டியில் இந்தியா இன்று 3 தங்கப்பதக்கங்களை வென்றுள்ளது. செய்தி அறிக்கை நிறைவு பெற்றது.
1: நேரம் இப்பொழுது 6:40:36. ஆகாஷ்வாணி இன்று இரவு 7:30 இந்திய அரசின் வேளாண்மை மற்றும் உழவர் நல அமைச்சகம் வழங்கும் கிசான் வாணி அடுத்த அறிவிப்பு தொடரும். மதியலை

நீங்கள் கேட்டு ரசித்துக் கொண்டிருப்பது தருமபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7. தொடர்ந்து கேட்கலாம் வேலை காத்திருக்கு நிகழ்ச்சியில். முதல் அறிவிப்பாக, எய்ம்ஸ் மருத்துவ அறிவியல் நிறுவனத்தில் 2218 இடங்கள் உள்ளன. இதன் விவரம், டெல்லியில் உள்ள இஎஸ்ஐசியில் 523 இடங்களும், புதுச்சேரி ஜிப்மரில் 39 இடங்களும், தியோகர் எய்ம்ஸில் 223 இடங்களும், புவனேஸ்வரில் 197 இடங்களும், கவுகாத்தியில் 188 இடங்களும், டெல்லியில் 121 இடங்களும், பிலாஸ்பூரில் 89 இடங்களும், ரேபரேலியில் 81 இடங்கள் என 2218 இடங்கள் உள்ளன. இதற்கு கல்வி தகுதி பிஎஸ்சி நர்சிங் அல்லது டிஜிஎன்எம் படித்திருக்க வேண்டும். இதற்கான வயது 18 முதல் 30 இருக்க வேண்டும். இந்த வயது வரம்பானது 13/8/2026 இருக்க வேண்டும். தேர்ச்சி முறை என்று பார்த்தால் பிரிலிமினரி மெயின் தேர்வு முறையில் இருக்கும். விண்ணப்பிக்கும் முறை ஆன்லைனில் மட்டுமே விண்ணப்பிக்க வேண்டும். விண்ணப்ப கட்டணமாக 3000 ரூபாய் செலுத்த வேண்டும். ஆதி திராவிடர் மற்றும் பழங்குடியினர் பிரிவினர் 2400 ரூபாய் செலுத்த வேண்டும். விண்ணப்பிக்க கடைசி நாள் 13/8/2026. மேலும் விவரங்களுக்கு aimsexams.ac.in என்ற இணையதளத்தில் தெரிந்து கொள்ளலாம். தொடர்ந்து துர்காபூரில் உள்ள மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் ஆராய்ச்சி மையத்தில் காலியாக உள்ள டெக்னீசியன் பணியிடங்களுக்கு 10ஆம் வகுப்பு தேர்ச்சியுடன் பிட்டர், எலக்ட்ரிஷியன், எலக்ட்ரானிக் மெக்கானிக், இன்ஸ்ட்ருமெண்டேஷன், மெஷினிஸ்ட் அல்லது பவுண்டரி மேன் ஆகிய ஏதாவது ஒரு பிரிவில் ஐடிஐ படித்தவர்கள் விண்ணப்பிக்கலாம். இதற்கான வயது 28 இருக்க வேண்டும். ஆன்லைன் முறையில் தேர்ச்சி முறை இருக்கும். விண்ணப்பிக்கும் முறை ஆன்லைன். விண்ணப்ப கட்டணமாக 500 ரூபாய் செலுத்த வேண்டும். ஆதி திராவிடர் மற்றும் பழங்குடியினர் பெண்களுக்கு கட்டணம் இல்லை. விண்ணப்பிக்க கடைசி நாள் 3/8/2026. மேலும் விவரங்களுக்கு www.cmeri.res.in என்ற இணையதளத்தில் தெரிந்து கொள்ளலாம். தொடர்ந்து மத்திய அரசின் இந்துஸ்தான் ஏரோநாட்டிக்கல் நிறுவனத்தில் 30 காலியிடங்கள் உள்ளன. இதன் விவரம், நிதி அதிகாரி பிரிவில் 17, துணை மேனேஜர் பிரிவில் 8, மேனேஜர் டிசைன் பிரிவில் 5 என மொத்தம் 30 இடங்கள் உள்ளன. இதற்கான வயது 18 முதல் 45 இருக்க வேண்டும். இந்த வயது வருமானது 12/8/2026 இருக்க வேண்டும். நேர்முக தேர்வு மற்றும் சான்றிதழ் சரிபார்ப்பு முறையில் தேர்ச்சி முறை இருக்கும். ஆன்லைனில் மட்டுமே விண்ணப்பிக்க வேண்டும்.

0: விண்ணப்ப கட்டணமாக 500 ரூபாய் செலுத்த வேண்டும். ஆதி திராவிடர் பழங்குடியினர் பிரிவினருக்கு கட்டணம் இல்லை. விண்ணப்பிக்க கடைசி நாள் 12/8/2026. மேலும் விவரங்களுக்கு hallcard.farmplex.com என்ற இணையதளத்தில் தெரிந்து கொள்ளலாம். தொடர்ந்து மத்திய அரசின் NMTC இரும்பு நிறுவனத்தில் 102 காலியிடங்கள் உள்ளன. காலியிடங்களின் விவரம் எக்ஸிகியூட்டிவ் ட்ரைனி பிரிவில் மெக்கானிக்கலில் 51, எலக்ட்ரிக்கலில் 22, நிதியில் 3, கெமிக்கல் பிரிவில் 4, சிவில் பிரிவில் 3, கம்ப்யூட்டர் பிரிவில் 3, HR பிரிவில் 3 என மொத்தம் 102 இடங்கள் உள்ளன. இதற்கான கல்வி தகுதி BE, BTEC, MBA, MCA அல்லது CA முடித்தவர்கள் விண்ணப்பிக்கலாம். இதற்கான வயது வரம்பு 18 முதல் 27 இருக்க வேண்டும். இந்த வயது வரம்பானது 11/8/2026 இருக்க வேண்டும். தேர்ச்சி முறை ஆன்லைன் தேர்வு, குழு விவாதம், நேர்முக தேர்வு முறையில் இருக்கும். ஆன்லைனில் மட்டுமே விண்ணப்பிக்க வேண்டும். விண்ணப்ப கட்டணமாக 600 ரூபாய் செலுத்த வேண்டும். ஆதி திராவிடர் மற்றும் பழங்குடியினர் பிரிவினருக்கு கட்டணம் இல்லை. விண்ணப்பிக்க கடைசி நாள் 11/8/2026. மேலும் விவரங்களுக்கு nmdcetr.farmplex.org என்ற இணையதளத்தில் தெரிந்து கொள்ளலாம். தொடர்ந்து இந்திய விண்வெளி ஆய்வு மையம் அதாவது இஸ்ரோவில் 242 காலியிடங்கள் உள்ளன. இதன் விவரம் அசிஸ்டன்ட், கிளர்க், ஜூனியர் பர்சனல் அசிஸ்டன்ட், ஸ்டெனோகிராபர் ஆகிய பிரிவுகளில் 242 இடங்கள் உள்ளன. இதற்கு கல்வி தகுதி பட்டப்படிப்பு முடித்தவர்கள் விண்ணப்பிக்கலாம். வயதானது 18 முதல் 28 வயதுக்குள் இருக்க வேண்டும். இந்த வயதானது 16/8/2026 இருக்க வேண்டும். தேர்ச்சி முறை என்று பார்த்தால் எழுத்து தேர்வு, ஸ்கில் தேர்வு, சான்றிதழ் சரிபார்ப்பு முறையில் இருக்கும். ஆன்லைனில் மட்டுமே விண்ணப்பிக்க வேண்டும். விண்ணப்ப கட்டணமாக 500 ரூபாய் செலுத்த வேண்டும். விண்ணப்பிக்க கடைசி நாள் 18/8/2026. மேலும் விவரங்களுக்கு isro.gov.in என்ற இணையதளத்தில் தெரிந்து கொள்ளலாம். நிறைவுக்கு வருகிறது வேலை காத்திருக்கு. தொடர்ந்து கேட்கலாம் வானிலை அறிக்கை. தமிழகத்தில் ஒரு சில இடங்களில் மழை பெய்துள்ளது. புதுவையில் மிக லேசான மழை பதிவாகியுள்ளது. காரைக்கால் பகுதிகளில் வறண்ட வானிலையே நிலவியது. அதிகபட்ச மழை அளவாக திருநெல்வேலி மாவட்டம் நாலுமுக்கு பகுதியில் 294 மில்லிமீட்டர் மழை பதிவானது. கடந்த 24 மணி நேரத்தில் தமிழகம், புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளில் அதிகபட்ச வெப்பநிலையில் பொதுவாக குறிப்பிடத்தக்க மாற்றம் ஏதும் இல்லை. தமிழகம், புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளில் அதிகபட்ச வெப்பநிலை அநேக இடங்களில் இயல்பில் இருந்து 2 முதல் 4 டிகிரி செல்சியஸ் வரை உயர்ந்துள்ளது. அதிகபட்ச வெப்பநிலையாக மதுரை விமான நிலையத்தில் 40.4 டிகிரி செல்சியஸும், குறைந்தபட்ச வெப்பநிலையாக சமவெளி பகுதிகளில் கோயம்புத்தூர் விமான நிலையத்தில் 22.4 டிகிரி செல்சியஸும், மலைப்பகுதிகளில் கொடைக்கானலில் 12.5 டிகிரி செல்சியஸும் பதிவானது. அடுத்த 24 மணி நேரத்திற்கான வானிலை முன் அறிவிப்பு. மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்களிலும் வட கடலோர தமிழகத்தில் ஓரிரு இடங்களிலும், புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளிலும் இடி, மின்னல் மற்றும் பலத்த காற்றுடன் கூடிய லேசானது முதல் மிதமான மழை பெய்யக்கூடும். ஏனைய தமிழகத்தில் ஓரிரு இடங்களில் இடி, மின்னலுடன் கூடிய லேசான மழை பெய்யக்கூடும். வானிலை அறிக்கை கேட்டீர்கள்.
1: எஃப்எம்ல பேசணும்னு ஆசையா? கூடவே உங்களுக்கு பிடிச்ச பாட்டை கேட்கணுமா? பல நாட்கள் ட்ரை பண்ணி லைனே கிடைக்கலையா? கவலையை விடுங்க, உங்களுக்கான நிகழ்ச்சி தான் இது. தினமும் காலை 8:05 பொன்னியின் புதுப்புணர் அறிமுக நேர்கள் மட்டும் பங்கேற்று உங்களுக்கு பிடித்த பாடலை கேட்டு ரசிக்கலாம்.
2: நமது தருமபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7.
0: இனியர்கள் இன்று இரவு 8 மணிக்கு இளம் தென்றல், இன்று தமிழ் பேசுங்க என்ற பொருளில். 8:30 எரப்பட்டி ஸ்ரீ சாய் மாருதி மருத்துவமனை வழங்கும் ஆரோக்கியம் அனைவருக்கும். இன்று இரவு 10 மணிக்கு சுகமான ராகங்கள். இன்றைய நிகழ்ச்சியில் நாமக்கல், கரூர் மாவட்ட நேயர்கள் விருப்ப பாடல்கள் இடம்பெறும். இன்று இரவு 10 மணிக்கு சுகமான ராகங்கள். இன்றைய நிகழ்ச்சியில் நாமக்கல்

0: மற்றும் கரூர் மாவட்டத்தைச் சேர்ந்த நேயர்கள் தங்களது விருப்ப பாடல்களை கேட்டு ரசிக்கலாம். தொடர்ந்து கேட்கலாம்.
1: வணக்கம். தர்மபுரி பண்பலை நேயர்களுக்கு சில அறிவிப்புகள். தமிழ்நாடு கால்நடை மருத்துவ அறிவியல் பல்கலைக்கழகம் விரிவாக்க கல்வி இயக்குநரகத்திலிருந்து வந்துள்ள அறிவிப்பு. கால்நடை மருத்துவ பல்கலைக்கழக பயிற்சி மற்றும் ஆராய்ச்சி மையம் சேலம் நடத்தும் முயல் மற்றும் காடை வளர்ப்பு குறித்த ஒருநாள் பயிற்சி பட்டறை 6/8/2026 வியாழக்கிழமை முதல் நடைபெறுகிறது. இடம் VUTRC சேலம், சேலம் மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் அருகில். பயிற்சி கட்டணமாக ₹590 முன்பதிவு அவசியம் செய்ய வேண்டும். பயிற்சி அளிப்பவர்கள் முயல் மற்றும் காடை வளர்ப்பில் கைதேர்ந்த ஆசிரியர்கள் முனைவர் ஜெகவீர பாண்டியன், முனைவர் பாரதி, முனைவர் முரளி அவர்கள். பயிற்சியில் பங்கு பெறுபவர்களுக்கு பயிற்சி கையேடுடன் சான்றிதழ் மற்றும் மதிய உணவு வழங்கப்படும். சிறப்பு அம்சங்கள் முயல் மற்றும் காடை கண்காட்சி நடைபெறும். முயல் மற்றும் காடை வளர்த்து வரும் பண்ணையாளர்களின் அறிவுரைகளை பெறலாம். யாரெல்லாம் கலந்து கொள்ளலாம் என்றால் மாணவர்கள், விவசாயிகள், பண்ணையாளர்கள் மற்றும் ஆர்வமுள்ள அனைவரும் இதில் கலந்து கொண்டு பயன்பெறலாம் என்று சேலம் மாவட்ட ஆட்சியர் அறிவித்துள்ளார். மேலும் விவரங்களுக்கு 0427 என்பதை முன்னிணைப்போடு 24/10/40/8 என்ற எண்ணிற்கு அலைபேசியின் மூலம் தகவல்களை பெற்றுக் கொள்ளலாம். அடுத்த அறிவிப்பு, நர்சிங் முடித்தவர்களுக்கு எய்ம்ஸ் மருத்துவ அறிவியல் நிறுவனத்தில் காலியிடங்களுக்கு அறிவிப்பு வெளியாகியுள்ளது. டெல்லி ESIC 523, புதுச்சேரி ஜிப்மர் 39, தியோகர் எய்ம்ஸ் 223, புவனேஸ்வர் 197, கவுகாத்தி 188, டெல்லி 121, பிளாஸ்பூர் 89, ரேபரேலி 81 உட்பட மொத்தம் 2218 இடங்கள் காலியாக உள்ளன. கல்வி தகுதி BSc மற்றும் நர்சிங் TGNM முடித்தவர்கள் இதில் பங்கு பெறலாம். வயது 18 முதல் 30 வயதுக்குள் இருக்க வேண்டும். அதாவது 13/8/2026 படி 30 வயதுக்குள் இருக்க வேண்டும். தேர்ச்சி முறை பிரிலிமினரி மெயின் தேர்வு எழுதி தேர்வு பெறலாம். விண்ணப்பிக்கும் முறை ஆன்லைனில் விண்ணப்பிக்கலாம். விண்ணப்ப கட்டணமாக ₹3000 செலுத்த வேண்டும். SC/ST பிரிவினருக்கு ₹2400 செலுத்தினால் போதும். கடைசி நாள் 13/8/2026. விவரங்களுக்கு AIIMS exams@ac.in என்ற இணையதளத்தில் சென்று தகவல்களை பெறலாம். அடுத்து அறிவிப்பு, இன்ஜினியரிங் ஆராய்ச்சி மையத்தில் டெக்னீசியனாக சேருவதற்கான அறிவிப்பு. துர்காபூரில் உள்ள மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் ஆராய்ச்சி மையத்தில் காலியாக உள்ள டெக்னீசியன் பணியிடங்களுக்கு அறிவிப்பு வெளியிடப்பட்டுள்ளது. கல்வி தகுதி 10ஆம் வகுப்பு தேர்ச்சியுடன் ஃபிட்டர், எலக்ட்ரீசியன், எலக்ட்ரானிக் மெக்கானிக், இன்ஸ்ட்ருமெண்டேஷன், மெஷினிலிஸ்ட் அல்லது பவுண்டரிமேன் ஆகிய ஏதாவது ஒரு பிரிவில் ITI படித்திருக்க வேண்டும். வயது 28க்குள் இருக்க வேண்டும். தேர்ச்சி முறை ஆன்லைனில் எழுத்து தேர்வு மற்றும் திறன் தேர்வு நடைபெறும். விண்ணப்பிக்கும் முறை ஆன்லைனில் விண்ணப்பிக்கலாம். விண்ணப்ப கட்டணமாக ₹500. SC/ST மற்றும் பெண்களுக்கு விண்ணப்ப கட்டணம் ஏதுமில்லை. கடைசி நாள் 3/8/2026. விவரங்களுக்கு www.cmeri.res.in என்ற இணையதளத்தில் சென்று தகவல்களை பெறலாம். நேயர்களுக்கான அடுத்த அறிவிப்பு, ஏரோநாட்டிக்கல் நிறுவனத்தில் நிதி அதிகாரியாக வேலை அறிவிப்பு. மத்திய அரசின் இந்துஸ்தான் ஏரோநாட்டிக்கல் நிறுவனத்தில் காலியிடங்களுக்கு அறிவிப்பு வெளியாகியுள்ளது. நிதி அதிகாரி 17, துணை மேனேஜர் 8, மேனேஜர் அதாவது டிசைனிங், டிசைனர்ஸ் 5 என மொத்தம் 30 இடங்கள் உள்ளன. கல்வி தகுதி BE, BTEC, CA, IC, WA படித்திருக்க வேண்டும். வயது 18 முதல் 35 வயது நிரம்பியவராக இருக்க வேண்டும். மேலும் 18 முதல் 45 வயது நிரம்பியவராக இருக்க வேண்டும். தேர்ச்சி முறை நேர்முக தேர்வின் மூலம் தேர்ந்தெடுக்கப்படுகிறார்கள். சான்றிதழ் சரிபார்ப்பு நடைபெறுகிறது. விண்ணப்பிக்கும் முறை ஆன்லைனில் விண்ணப்பிக்கலாம். விண்ணப்ப கட்டணமாக ₹500 செலுத்த வேண்டும். SC/ST பிரிவினருக்கு கட்டணம் ஏதும் இல்லை. கடைசி நாள் 12/8/2026. விவரங்களுக்கு HALCORP.FORMFLIX.com என்ற முகவரியில் சென்று தகவல்களை பெற்றுக் கொள்ளலாம். நேயர்களுக்கான அடுத்த அறிவிப்பு, மத்திய அரசின் NMTC இரும்பு நிறுவனத்தில் காலியிடங்களுக்கு அறிவிப்பு வெளியாகியுள்ளது. எக்ஸிகியூட்டிவ் ட்ரைனிங் பிரிவில் மெக்கானிக்கல் 51, எலக்ட்ரிக்கல் 22, நிதி 7, கெமிக்கல் 4, சிவில் 3, கம்ப்யூட்டர் 3, HR 3 உட்பட மொத்தம் 102 இடங்கள் உள்ளன. கல்வி தகுதி BE, BTEC, MBA, MCA, CA முடித்தவராக இருக்க வேண்டும். வயது 18 முதல் 27 வயதுக்குள் இருக்க வேண்டும். தேர்ச்சி முறை ஆன்லைன் தேர்வு, குழு விவாதம், நேர்முக தேர்வின் மூலம் தேர்ந்தெடுக்கப்படுகிறார்கள்.

0: விண்ணப்பிக்கும் முறை ஆன்லைனில் விண்ணப்பிக்கலாம். விண்ணப்ப கட்டணமாக ரூபாய் 600. எஸ்சி எஸ்டி பிரிவினருக்கு கட்டணம் ஏதுமில்லை. கடைசி நாள் 11/8/2026. விவரங்களுக்கு nmdcetr.forumflix.org. என்ற இணையதளத்தில் சென்று பார்க்கலாம். நன்றி.
1: சேலம் புதிய பேருந்து நிலையம் மற்றும் கடைவீதி ஸ்ரீ கோயம்புத்தூர் ஜுவல்லர்ஸின் நட்சத்திர ஒளியில் நம்பிக்கை வார்த்தைகள். இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர்
2: நமக்கான கௌரவம் இங்கிருந்தே தொடங்கும். கோயம்புத்தூர் ஜுவல்லர்ஸ், கடைவீதி மற்றும் புதிய பேருந்து நிலையம் அருகில் சேலம்.
1: சேலம் புதிய பேருந்து நிலையம் மற்றும் கடைவீதி ஸ்ரீ கோயம்புத்தூர் ஜுவல்லர்ஸ்.

0: சேலம் புதிய பேருந்து நிலையம் மற்றும் கடைவீதி ஸ்ரீ கோயம்புத்தூர் ஜுவல்லர்ஸின் நட்சத்திர ஒளியில் நம்பிக்கை வார்த்தைகள். இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர்
1: நமக்கான கௌரவம் இங்கிருந்தே தொடங்கும். கோயம்புத்தூர் ஜுவல்லர்ஸ் கடைவீதி மற்றும் புதிய பேருந்து நிலையம் அருகில் சேலம்.
0: சேலம் புதிய பேருந்து நிலையம் மற்றும் கடைவீதி ஸ்ரீ கோயம்புத்தூர் ஜுவல்லர்ஸின் நட்சத்திர ஒளியில் நம்பிக்கை வார்த்தைகள் வழங்குகிறார் பேராசிரியர் கு ஞானசம்பந்தன் அவர்கள்.
2: வணக்கம். இப்ப நண்பர்கள் துரோகம் செய்த போது தாங்க நம்மளால் தாங்க முடியாது. நமக்கு தெரிஞ்சு இவன் கெட்டவன், அவன் கெட்டதான் செய்வான் அப்படின்னா அதுல ஒன்றும் பெரிய விஷயம் இல்லை, மற்றவங்கள நீயே அவன் போய் வளர்கிற அப்படிம்பாங்க. ஆனா இந்த கூட இருந்தே சில பேர் செய்யக்கூடிய வேலை இருக்கு பாருங்க, அது நம்மளை பயமுறுத்திடும். அதுலயும் குறிப்பா நம்மால முன்னுக்கு வந்தவங்க இருக்காங்கல்ல, அவங்களும் முன்னுக்கு வந்த பிறகு நம்ம பேரை சொல்லாட்டாலும் பரவாயில்லைங்க, நமக்கு எதிரான வேலைகளை செய்ய ஆரம்பிப்பாங்க பாருங்க. அது மாதிரி கொடுமை எதுவுமே கிடையாது. அது அதுதான் உலகத்திலேயே கொடுமையான ஒரு துரோகம்ங்கிறது. நம்ம கூடவே இருப்பாங்க, நம்ம நம்புவோம் அவங்கள. ஆனால் அவங்க எப்போ தங்களுடைய குணங்களை காட்டுவாங்க அப்படின்னா பொருள் என்று வருகிற போது காட்டுவாங்க, அதே போல பதவின்னு வர்ற போது காட்டுவாங்க, வேலைன்னு வர்றப்ப காட்டுவாங்க, இன்னும் கூட காதல்னு வர்ற போது கூட காட்டுவாங்க. அப்படியான அந்த துரோகங்கள் எல்லாம் அதை தாங்கிறதுக்கு சாதாரணமாக முடியாது. பல பேர் வந்து வெளியே சொல்ல முடியாம வாயடைச்சு போய் நிற்பாங்க, அப்படியே இப்பதான் இப்படி பண்ணிட்டான் அப்படிங்கிற மாதிரி. ஜூலியஸ் சீசருடைய வாழ்க்கையில நீங்க நினைச்சு பாருங்க, இன்னைக்கு நீங்க சபைக்கு போக வேண்டான்னு அவனுடைய மனைவி சொல்றா பேரரசி, இல்ல என்னை காட்டிலும் பெரியவன் யார் இருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு போறாரு. அவரை சுத்தி நின்று எல்லாரும் ஒத்த ஆளை கொல்றான், ஆளாளுக்கு கத்திய சொருகிறான். அப்படி அவர் அவங்களோட சண்டை போடலாங்கிறப்ப அவர் நெஞ்சில குத்துறவன் யாருன்னு கேட்டா அவனுடைய நெருங்கிய நண்பன் புரூட்டஸ். அப்பதான் ஒரு வார்த்தை அப்படி திரும்பி, யூ டூ புரூட்டஸ் அப்படிங்கிறார், நீயுமா யூ டூ அப்படிங்கிறார். இன்னைக்கு கூட இந்த வார்த்தை பயன்படுங்க. இதுல ஒரு ஆச்சரியத்தை சொல்லுவாங்க, அப்படி அவன் குத்துற போது அந்த ரத்தம் அப்படி பொங்கி வந்ததான். ஏன் வந்தது தெரியுமா? வழக்கமா குத்துறாம போற ரத்தம் வரும்தான், ஆனா அந்த பொங்கி வந்த ரத்தத்தை எப்படி திறனாய்வாளர்கள் எழுதுறாங்க தெரியுமா? புரூட்டஸா குத்திட்டான் அப்படின்னு பார்க்கறதுக்காக அந்த ரத்தம் வேகமாக வந்ததாங்க. இப்போ பாருங்க, அப்படியான ஒரு அழிவு ஏற்படுற போது, நண்பனால் கொல்லப்படுகிற போது, சுப்பிரமணிய புறம் அதானுங்க, காதலிச்ச பெண்ணு காட்டி கொடுத்துட்டாங்கிறது மட்டுமல்ல, அந்த ஒருத்தன் நிராயுதபாணியாக கொல்லப்படுற போது எப்படி இருக்கும் நம்ம வாழ்க்கையிலேயே பாருங்க. இப்போ நம்ம கேட்போம், உங்களுக்கெல்லாம் யாருங்க எதிரி இருக்க போறா அப்படின்னு. நம்ம ஒரு ஒரு சின்ன விஷயத்தில் மாறிட்டோம், இதாகிட்டோம்னா, முன்னுக்கு வந்துட்டோம்னா 10 நிமிஷத்துல 100 எதிரியை சம்பாதிச்சிருவோம். காரணமே என்னன்னு தெரியாது. சில சமயத்துல வார்த்தையை சொல்லக்கூட வேண்டாங்க. எப்படின்னு கேட்டா, எங்க கல்லூரி சேர்மன் ஒரு முறை வந்திருந்தாரு. வந்த உடனே எல்லாரும் போய் இப்ப அவருக்கு வணக்கம் செலுத்துவோம். அப்ப யார் யார் என்னங்கிறத பத்தி கேட்பாரு. இப்ப என்னைய பத்தி என்கிட்ட கூட இருக்கவர், அவர் எனக்கு மேல அதிகாரம்னு வச்சுக்கங்களேன், அவர்கிட்ட என்ன எப்படி இருக்காரு அப்படின்னு கேட்கிறாரு. கேட்கிறாருன்னா, இவர் பரவாயில்லைங்க, சுமாரா இருக்காரு, கொஞ்சம் லீவு போடுறாருங்க அப்படி கூட சொல்லிக்கலாம். அதெல்லாம் சொல்லாம எப்படி இருக்கான்னு கேட்டார்ல உடனே, அது வந்து இல்லை வேண்டாம், இல்லை இல்லை சார், அதாவது வேண்டாம் இருக்கட்டும், நான் வந்து சொல்லக்கூடாது, நான் நினைச்சேன் செத்தண்டா, ஏன்னா சொல்லியிருந்தா கூட பரவாயில்லைங்க, இப்ப சொல்லாம விடவும் மேலதிகாரனுடைய முகம் எப்படி மாறி இருக்கும் பாருங்க, எனக்கு எப்படி வயிற்றுல புளிய கரைச்ச மாதிரி இருக்கும், இப்பதான் நமக்கு பயமா இருக்குது. அப்பதான் நினைக்கிறோம், என்னங்கடா இது கொடுத்தாடா இருக்க, நானும் கொடுத்தான்னு நிக்கிறேன். ஏதாவது ஒரு வார்த்தை சொல்றப்ப இப்படி சொல்லிட்டா அது எத்தனை ஒரு பாதிப்பை ஏற்படுத்தும் அப்படின்னு நான் மனசுக்குள்ள நினைச்சு வருத்தப்பட்டேன். நமக்கு பூராமே எல்லாமே படிக்கல்லா இருக்காதுங்க, தடைக்கல்லாத்தான் இருக்கும். நான் என்ன சொல்றேன், இந்த படிக்கல் தடைக்கல்லா மாறுதுன்னா அதை உடச்சு எடைக்கல்லா வச்சுக்கிட்டு மேல வந்துடணும் அப்படின்னு நான் நினைப்பேன். அப்படிதான் நான் வந்திருக்கிறேன்.
0: நேர்கள் இதுவரை கேட்டது சேலம் புதிய பேருந்து நிலையம் மற்றும் கடைவீதி ஸ்ரீ கோயம்புத்தூர் ஜுவல்லர்ஸின் நட்சத்திர ஒளியில் நம்பிக்கை வார்த்தைகள் வழங்கினார் பேராசிரியர் கு ஞானசம்பந்தன் அவர்கள். இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர் சேலம் புதிய பேருந்து நிலையம் மற்றும் கடைவீதி ஸ்ரீ கோயம்புத்தூர் ஜுவல்லர்ஸ்.
1: நமக்கான கௌரவம் இங்கிருந்தே தொடங்கும். கோயம்புத்தூர் ஜுவல்லர்ஸ் கடைவீதி மற்றும் புதிய பேருந்து நிலையம் அருகில் சேலம்.

இனி நேற்றைய இரவு 8 மணிக்கு இளம் தென்றல் என்ற தமிழ் பேசுங்க என்ற பொருளில், இன்று இரவு 8 மணிக்கு இளம் தென்றல் இன்று தமிழ் பேசுங்க என்ற பொருளில். நீங்கள் கேட்டு ரசித்துக் கொண்டிருப்பது தருமபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7. நிலையத்தில் நேரம் 7:00. இனிய இரவு வணக்கம் நேயர்களே, தொடர்ந்து கேட்கலாம் திரையிசை. இடம்பெறும் முதல் பாடல் சென்னை 28 என்ற திரைப்படத்திலிருந்து.

0: மற்றும் திருச்சி மங்களன் மங்கள் மாபெரும் தங்க மாளிகை நிறுவனத்தின் நல்வாழ்த்துக்கள்.
1: தருமபுரி பண்பலை 102.5 ஏற்காடு பண்பலை 103.7 இன்று இரவு 7:30 இந்திய அரசின் வேளாண்மை மற்றும் உழவர் நல அமைச்சகம் வழங்கும் கிசான் வாணி விளம்பரதாரர் நிகழ்ச்சியினை கேட்கலாம். இந்நிகழ்ச்சியை உங்களுக்காக வழங்குவோர்
2: வேளாண்மை மற்றும் விவசாயிகள் நல அமைச்சகம், இந்திய அரசு.
3: தருமபுரி பண்பலை 102.5 ஏற்காடு பண்பலை 103.7 தினமும் காலை 6:55 மழலை மொழி இந்நிகழ்ச்சியை வழங்குவோர்
4: மணிப்பால் மருத்துவமனை, தால்மியா போர்டு, என்ன சேலம்.
5: தொடரும் பாடல் திருடன் போலீஸ் என்ற திரைப்படத்தில் இருந்து.

0: நீங்கள் கேட்டு ரசித்துக் கொண்டிருக்கும் இந்த இனிய பாடலோடு நிறைவுக்கு வருகிறது இன்றைய திரை இசை. தொடர்ந்து கேட்கலாம் மாவட்ட செய்தி மலர், அதனைத் தொடர்ந்து தமிழில் செய்திகள்.
1: நேரம் 7:10 ஆகாஷ்வாணி. இன்றைக்கு இடம்பெறுவது ஈரோடு மாவட்ட செய்திகள். எழுதியவர் பி சி மூர்த்தி.
2: ஈரோடு திண்டலில் உள்ள குதிரையேற்ற பயிற்சி மைய மாணவர்கள் கோவையில் நடைபெற்ற தேசிய அளவிலான குதிரையேற்ற போட்டியில் பங்கேற்று வெற்றி பெற்றனர். இந்த தேசிய அளவிலான போட்டியில் தமிழ்நாடு, கர்நாடகா, ஆந்திர பிரதேசம், தெலுங்கானா, மகாராஷ்டிரா, ராஜஸ்தான் உள்ளிட்ட பல்வேறு மாநிலங்களைச் சேர்ந்த வீரர் வீராங்கனைகள் பங்கேற்றனர். ட்ரஸ்ட் டெஸ்ட் போட்டியின் 10 வயதிற்குட்பட்டோர் பிரிவில் மாணவன் அகன் முதலிடம் பெற்று தேசிய சாம்பியன் பட்டம் வென்றார். அதே பிரிவில் அன்வி 2வது இடத்தையும் யாரா அஸ்மின் 3வது இடத்தையும் பெற்று சாதனை படைத்தனர். அனைத்து வயதினருக்குமான ட்ரஸ்ட் டெஸ்ட் பிரிவில் மாணவன் கார்வேந்தன் 7வது இடத்தையும், குழந்தைகளுக்கான போட்டியில் ரிதன் 4வது இடத்தையும், தீரா 6வது இடத்தையும் பிடித்தனர். இது குறித்து பயிற்சியாளர் ராஜா கூறியில், சிறு வயதிலேயே மாணவர்கள் குதிரையேற்ற விளையாட்டில் ஆர்வத்துடன் பங்கேற்று தேசிய அளவில் வெற்றி பெறுவது அவர்களின் தன்னம்பிக்கையை அதிகரிக்கும். மேலும் பயிற்சியாளர்களின் அர்ப்பணிப்பானது, பயிற்சியும் பெற்றோரின் ஒத்துழைப்புமே இந்த வெற்றிக்கு காரணம் என கூறி வெற்றி பெற்ற மாணவர்களுக்கு பாராட்டு தெரிவித்தார். குதிரை ஏற்ற போட்டியில் வெற்றி பெற்ற மாணவனின் பெற்றோர் நித்யா கூறுகையில்,
3: ஆல் இண்டியா லெவல்ல ஹார்ஸ் ரைடிங் காம்படிஷன் நடந்துச்சு. ஹூவர்ஸ் ஸ்ப்ரிண்ட்னு காம்படிஷன் பேரு. ஈரோடு ஹார்ஸ் ரைடிங் கிளப்ல இருந்து பார்ட்டிசிபேட் பண்ணாங்க 3 different கேட்டகரிஸ்ல. அண்டர் 10 ட்ராட் டெஸ்ட்ல கம்ப்ளீட் ஸ்வீப் பண்ணிட்டாங்க. ஃபர்ஸ்ட் 3 கேட்டகரிஸ் வந்து ஈரோடு ஹார்ஸ் ரைடிங் கிளப் ஸ்டூடெண்ட்ஸ் தான் வின் பண்ணாங்க. இந்த காம்படிஷன் ப்ரிப்பரேஷன் வந்து ஒரு 1 இயரா போயிட்டு இருக்குது. ஸ்டூடெண்ட்ஸ் வந்து ரொம்ப கான்ஃபிடண்டா இங்க ரைட் பண்றாங்க. பட் இது எல்லாமே பாத்தீங்கன்னா கோச்சஸ் தான் வந்து அந்த கிரெடிட் போய் சேரும். ஹார்ஸ் ரைடிங் ரைட் பண்றதை விட இட் ஸ்டார்ட்ஸ் வித் எக்ஸசைஸ். 1 hour எக்ஸசைஸ் வந்து டெய்லி பண்ணுவாங்க. ஸோ அது எதுக்காக பண்றதுன்னா வந்து அவங்களோட மசில் ஸ்ட்ரென்த் அண்ட் காஃப் அண்ட் கோர் ஸ்ட்ரென்த் இன்க்ரீஸ் பண்றதுக்காக. ஸோ எவ்ரிடே பாத்தீங்கன்னா 1 hour எக்ஸசைஸ் அண்ட் 45 minutes ட்ரைனிங் இருக்கு. ட்ரைனிங் பாத்தீங்கன்னா இட்ஸ் வெரி ஆர்கனைஸ்டா இங்க வந்து பண்றாங்க. பயங்கர டிசிப்ளின் வேணும் இந்த ஹார்ஸ் ரைடிங் பார்ட்டிசிபேட் பண்றதுக்கு. கார்வேந்தன் என்னோட சன் பேரு. ஹி பார்ட்டிசிபேட்டட் இன் ட்ராட் டெஸ்ட் ஓபன் கேட்டகரி அண்ட் ஹி செக்யூர்ட் 7th பிளேஸ்.
2: ஈரோட்டில் உள்ள ஜெம் அண்ட் ஜுவல்லரி டெக்னாலஜி ட்ரைனிங் சென்டர் திறன் மற்றும் தொழில் முனைவோர் மேம்பாட்டு பயிற்சி நிறுவனம் சார்பில் தங்க நகை மதிப்பீட்டாளர் பயிற்சி அளிக்கப்படுகிறது. வரும் ஆகஸ்ட் 3rd முதல் ஆகஸ்ட் 12th வரை 10 நாட்களுக்கு பயிற்சி நடைபெறுகிறது. இப்பயிற்சியில் தங்கத்தின் விலை கணக்கிடும் முறை, கொள்முதல் செய்யும் முறை, உரைகளில் தங்கத்தின் தரம் அறிதல், கடன் தொகை வழங்கும் முறை, ஹால்மார்க் தரம் அறியும் விதங்கள் குறித்து பயிற்சி அளிக்கப்படுகின்றன. பயிற்சியில் 18 வயது நிரம்பிய ஆண் பெண் இருபாலாரும் கலந்து கொள்ளலாம். வயது வரம்பு இல்லை. பயிற்சி முடித்தவர்கள் தேசிய கூட்டுறவு மற்றும் தனியார் வங்கிகள் மற்றும் நகை அடகு நிதி நிறுவனங்களிலும் நகை மதிப்பீட்டாளராகவும் பணியில் சேரலாம். பயிற்சியில் சேர விரும்புபவர்கள் 3 stamp size போட்டோ, முகவரி சான்றிதழ், கல்வி சான்றிதழ், பயிற்சி கட்டணம் ₹8500 செலுத்த வேண்டும். கூடுதல் விவரங்களுக்கு 9443728438 என்ற எண்ணை தொடர்பு கொள்ளலாம். ஈரோடு மாவட்டம் சத்தியமங்கலம் புலிகள் காப்பகம் விலாமுண்டி வனப்பகுதியில் ஏராளமான யானைகள் நடமாடுகின்றன. இந்த வனப்பகுதி வழியாக சத்தியமங்கலம் பவானிசாகர் மேட்டுப்பாளையம் சாலை அமைந்துள்ளது. பெரிய கள்ளிப்பட்டி காவல் சோதனை சாவடி அருகே வனப்பகுதியொட்டி நெடுஞ்சாலை ஓரத்தில் தற்காலிக பழக்கடைகள், மீன் இறைச்சி கடைகள் அமைக்கப்பட்டுள்ளது. வனப்பகுதியிலிருந்து வெளியேறும் மக்னா யானை பழக்கடைக்குள் புகுந்து அங்கிருந்த பழங்களை தின்றுவிட்டு கடையை சூறையாடியது. இதைத் தொடர்ந்து அவ்வழியாக சென்ற வாகன ஓட்டிகளையும் துரத்தியது. இதனால் வாகனத்தில் சென்றவர்கள் அச்சமடைந்தனர். தகவல் அறிந்து வந்த விலாமுண்டி வனத்துறையினர் மக்னா யானையை வனப்பகுதிக்குள் விரட்டி அடித்தனர். வனத்துறை அதிகாரி சுரேஷ் இதுகுறித்து கூறுகையில், வனவிலங்குகள் நடமாட்டம் உள்ளதால் வனப்பகுதியையொட்டி சாலையோரம் கடைகளை அமைக்கக்கூடாது என அறிவுறுத்தியுள்ளோம். ஆனால் அவர்கள் வாழ்வார்

0: தரம் பாதிக்கப்படுகின்றது என தெரிவிக்கின்றனர். யானை உள்ளிட்ட விலங்குகளால் அசம்பாவிதம் ஏற்பட வாய்ப்புள்ளது. ஆகவே வனப்பகுதி சாலையோர கடைகளை அமைத்தால் சட்டப்பூர்வமாக கடும் நடவடிக்கை எடுக்கப்படும் என தெரிவித்தார்.
1: இதுவரை நீங்கள் கேட்டது ஈரோடு மாவட்ட செய்திகள். எழுதியவர் பி சி மூர்த்தி. இன்னும் சில நொடிகளில் தமிழ் செய்தி அறிக்கை தொடரும்.
2: ஆகாஷவாணி செய்திகள் வாசிப்பவர் சித்ரா பாலசுப்ரமணியன். தலைப்புச் செய்திகள். போதைப் பொருளுக்கு எதிரான விழிப்புணர்வு மற்றும் உறுதிமொழி இயக்கத்தை பிரதமர் திரு நரேந்திர மோடி நாளை தொடங்கி வைக்கிறார். அரசு பணியாளர்கள் மற்றும் ஓய்வு பெற்றவர்களுக்கான கர்ஜீவி வீட்டு வசதி திட்டம் சிறப்பாக செயல்படுத்தப்பட்டு வருவதாக மத்திய வீட்டு வசதித்துறை அமைச்சர் திரு மனோகர்லால் தெரிவித்துள்ளார். இந்தியா சீனா இடையே சிக்கிம் நாதுல்லா கணவாய் வழியாக 6 ஆண்டுகளுக்கு பிறகு இன்று வர்த்தகம் மீண்டும் தொடங்கியுள்ளது. கேரள மாநிலத்தில் கனமழை காரணமாக பல்வேறு மாவட்டங்களில் மக்களின் இயல்பு வாழ்க்கை பாதிக்கப்பட்டுள்ளது. காமன்வெல்த் விளையாட்டுப் போட்டிகளில் இந்தியா இதுவரை 30 பதக்கங்களை வென்றுள்ளது. இனி விரிவான செய்திகள். போதைப் பொருளுக்கு எதிரான விழிப்புணர்வு மற்றும் உறுதிமொழி இயக்கத்தை பிரதமர் திரு நரேந்திர மோடி நாளை தொடங்கி வைக்கிறார். வளர்ச்சியடைந்த பாரதம் என்ற இலக்கை நோக்கிய பயணத்தில் 100 வாரங்கள் இந்த விழிப்புணர்வு மற்றும் உறுதிமொழி இயக்கம் நடைபெறவுள்ளது. நாட்டின் பல்வேறு பகுதிகளில் உள்ள 10,000-க்கும் மேற்பட்ட இடங்களில் இளைஞர்கள் இந்த இயக்கத்தில் பங்கேற்கின்றனர். மை பாரத் இயக்க தன்னார்வலர்கள், நாட்டு நலப்பணி திட்டமானவர்கள், இளையோர் மணமகள் மன்றங்கள், கல்லூரிகள், தன்னார்வலர் மற்றும் 150-க்கும் மேற்பட்ட ஆன்மீக அமைப்புகள் இந்த இயக்கத்தில் பங்கேற்கின்றன. போதைப் பொருள் இல்லாத சமுதாயத்தை உருவாக்குவதற்கு ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமையும் பல்வேறு நிகழ்ச்சிகள் நடத்தப்படவுள்ளன. விளையாட்டுப் போட்டிகள், நடைப்பயிற்சி, கலை நிகழ்ச்சிகள், விழிப்புணர்வு பிரச்சாரம் உள்ளிட்ட பல்வேறு நிகழ்ச்சிகளுக்கும் ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது. இளைஞர்கள் போதைப்பொருள் பழக்கத்திற்கு ஆளாகாமல் சமுதாயத்தின் வளர்ச்சிக்காக பாடுபட வேண்டும் என்ற நோக்கில் இந்த இயக்கத்திற்கு மத்திய இளையோர் நலத்துறை ஏற்பாடு செய்துள்ளது. வளர்ச்சியடைந்த இந்தியாவை நோக்கிய பயணத்தில் போதைப் பொருள் பழக்கத்திலிருந்து இளைஞர்களை விடுவிக்க வேண்டும் என்ற இலக்கோடு நாளை தொடங்கும் இயக்கத்தில் இளைஞர்கள் மை பாரத் இணையதளத்தில் உறுதிமொழி ஏற்க வேண்டும் என அந்த அமைப்பின் திருவள்ளூர் மாவட்ட அலுவலர் திரு ஆதித்ய சந்திரம் கேட்டுக் கொண்டுள்ளார். திருவள்ளூரில் இன்று செய்தியாளர்களிடம் பேசிய அவர், போதைப் பொருள் ஒழிப்பு உறுதிமொழியை ஏற்க இளைஞர்கள் அனைவரையும் ஊக்குவிக்க வேண்டும் என கேட்டுக் கொண்டார்.
3: நாளைக்கு புதுசா நம்ம பிரைம் மினிஸ்டர் லான்ச் பண்ண போற ஒரு ஈவெண்ட் 100 ஞாயிறு நிகழ்ச்சிகள், 100 வாரத்துக்கான ஞாயிற்றுக்கிழமையில நிகழ்ச்சி பண்ண போறோம். ஒரு வாரம் கல்ச்சரல் இருக்கும், ஒரு வாரம் ஸ்போர்ட்ஸ், ஒரு வாரம் மெடிடேஷன், இந்த மாதிரி வேரியஸ் ஆன பார்ட்டிசிபேட்ஸ் பண்ண போறாங்க. ஸோ இதை நாளைக்கு லான்ச் பண்றோம். ஸோ எல்லாருமே நீங்க அதுல யூத் எல்லாருமே பார்ட்டிசிபேட் பண்ணி இந்த ட்ரக் சப்ஸ்டன்ஸ் அபியூஸ் பண்றத நம்ம நிப்பாட்டணும். ஸோ எல்லாரும் அதுல பார்ட்டிசிபேட் பண்ணி இ பிளெட்ஜ், ஸோ ஆன்லைன்ல ஒரு உறுதிமொழி எடுத்துக்கிட்டு ட்ரக் எதுவும் நம்ம யூஸ் பண்ணாம நம்ம அடுத்த ஒரு சந்ததிக்கு நம்ம ஒரு நல்ல ஒரு எடுத்துக்காட்டு. ஸோ இதுதான் நம்மளோட மெயின் அஜெண்டாவே.
2: நாட்டின் சிவில் விமான போக்குவரத்து துறை வளர்ச்சியடைந்துள்ளதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார். ஆந்திரப்பிரதேச மாநிலம் போகாபுரமில் அல்லூரி சீதாராம ராஜு சர்வதேச விமான நிலையத்தை திறந்து வைத்து பேசிய அவர், உடான் திட்டம் மூலம் பயணியர் விமான சேவையை சாதாரண மக்களும் பயன்படுத்த வழிவகை செய்யப்பட்டுள்ளதாக கூறினார். ஆந்திரப்பிரதேச மாநிலத்தில் 18,000 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் விமான நிலைய சாலை எரிசக்தி கட்டமைப்பு திட்டங்கள் செயல்படுத்தப்பட்டு வருவதாகவும் அவர் தெரிவித்தார். சுதந்திர போராட்ட வீரர் அல்லூரி சீதாராம ராஜுவின் பெயர் இந்த விமான நிலையத்திற்கு சூட்டப்பட்டுள்ளதாக பிரதமர் கூறினார். 1,00,000 கோடி ரூபாய் மதிப்பீட்டிலான ரயில்வே திட்டங்கள் செயல்படுத்தப்பட்டு வருவதாக கூறிய அவர், 70 ரயில் நிலையங்கள் நவீனமயமாக்கப்பட்டு வருவதாக தெரிவித்தார். இந்நிகழ்ச்சியில் பேசிய சிவில் விமான போக்குவரத்துறை அமைச்சர் திரு ராம்மோகன் நாயுடு, வடக்கு ஆந்திராவின் மேம்பாட்டிற்கு இந்த புதிய விமான நிலையம் வழிவகுக்கும் என்றார். மத்திய உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா லோக் மானிய திலக் தேசிய விருதை தேசிய பாதுகாப்பு ஆலோசகர் திரு அஜித் தோவலுக்கு இன்று வழங்கினார். புனேயில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் இவ்விருதினை வழங்கி பேசிய அவர், நாட்டின் பாதுகாப்புக்கும் வெளிநாட்டுக் கொள்கைக்கும் அஜித் தோவலின் பங்கு மிகவும் முக்கியமானது என்று தெரிவித்தார். சுதந்திர போராட்ட வீரர் லோக்மானிய பாலகங்காதர திலகரின் நினைவு நாளை ஒட்டி பேசிய அவர், நாட்டின் சுதந்திரத்திற்காக போராடியவர் திலகர் என்று பாராட்டு தெரிவித்தார். அவரது பெயரில் வழங்கப்பட்ட இந்த விருது மூலம் நாட்டின் பாதுகாப்புக்காக உழைக்கும் அனைவருக்கும் ஊக்கமளிக்கும் என்று திரு அமித்ஷா குறிப்பிட்டார். அரசு பணியாளர்கள் மற்றும் ஓய்வு பெற்றவர்களுக்கான கர்ஜீவி வீட்டு வசதி திட்டம் சிறப்பாக செயல்படுத்தப்பட்டு வருவதாக மத்திய வீட்டு வசதித்துறை அமைச்சர் திரு மனோகர் லால் தெரிவித்துள்ளார்.

0: தில்லியில் நாரேலாவில் இத்திட்டத்தின் கீழ் அமைக்கப்பட்ட வீடுகளை ஆய்வு செய்த பின் சமூக வலைதளத்தில் அவர் வெளியிட்டுள்ள பதிவில் பாதுகாப்பான தரமான வீடுகளை வழங்க உறுதிபூண்டிருப்பதாக தெரிவித்தார். தில்லி வளர்ச்சி ஆணையம் சார்பில் இந்த குடியிருப்புகள் குறைந்த விலையில் அரசு ஊழியர்களுக்காக கட்டப்பட்டுள்ளதாக திரு மனோகர் லால் கூறியுள்ளார். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷவாணியின் செய்தி அறிக்கை.
1: ஊரக வளர்ச்சிக்கான புதிய அத்தியாயம். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான ஊரக வேலைவாய்ப்பு உறுதி மற்றும் வாழ்வாதார சட்டம் செயல்பாட்டிற்கு வந்துள்ளது. இந்த சட்டம் வருடத்திற்கு 125 நாட்கள் வேலையை உறுதி செய்கிறது. இதில் வாரந்தோறும் ஊதியம் வழங்கப்படுவது கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. நாள்தோறும் குறைந்தபட்சம் 300 ரூபாய் ஊதியத்தை இந்த சட்டம் உறுதி செய்கிறது. பணி முடிந்த 15 நாட்களுக்குள் ஊதியம் வழங்குவதை உறுதி செய்வதற்கான அம்சங்களும் இதில் இடம்பெற்றுள்ளன. ஊதியம் காலதாமதமாக வழங்கப்பட்டால் அதற்கான இழப்பீட்டு தொகைக்கும் இதில் வகை செய்யப்பட்டுள்ளது. வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு தொடரும் சீர்திருத்த நடவடிக்கைகள்.
0: இந்தியா சீனா இடையே சிக்கிம் நாதுல்லா கணவாய் வழியாக 6 ஆண்டுகளுக்கு பிறகு இன்று வர்த்தகம் மீண்டும் தொடங்கியுள்ளது. இரு நாடுகளுக்கு இடையேயான பொருளாதார மேம்பாட்டுக்கு இது முக்கிய பங்கு வகிக்கவுள்ளது. இந்தியா சீனா அதிகாரிகள் குழு எல்லைப்பகுதியில் இன்று காலை கூடி வர்த்தகம் மீண்டும் தொடங்கியதாக அறிவித்துள்ளது. 1962 இந்தியா சீனா போருக்கு பிறகு இந்த வழியான வர்த்தகம் நிறுத்தி வைக்கப்பட்டிருந்தது. கடந்த 2006 மீண்டும் தொடங்கப்பட்ட எல்லை வர்த்தகம் கோவிட் பெருந்தொற்று காரணமாக 2020 நிறுத்தி வைக்கப்பட்டது. பின்னர் இன்று மீண்டும் தொடங்கப்பட்ட இந்த வர்த்தகம் மூலம் பதிவு செய்யப்பட்ட வணிகர்கள் நாள்தோறும் 2 லட்சம் ரூபாய் மதிப்பிலான வர்த்தகம் செய்ய அனுமதி அளிக்கப்பட்டுள்ளது. கேரள மாநிலத்தில் கனமழை காரணமாக கோட்டயம், இடுக்கி, பத்தனம்திட்டா உள்ளிட்ட பல்வேறு மாவட்டங்களில் மக்களின் இயல்பு வாழ்க்கை பாதிக்கப்பட்டுள்ளது. கோட்டயம் மற்றும் இடுக்கி மாவட்டங்களில் கனமழை மற்றும் நிலச்சரிவினால் 4 பேர் உயிரிழந்துள்ளனர். ராணியில் பல்வேறு வீடுகள் மற்றும் கடைகளில் மழை வெள்ளம் சூழ்ந்துள்ளது. முதலமைச்சர் திரு வி டி சதீசன் நிவாரணப் பணிகளை கண்காணித்து வருகிறார். பம்பா உள்ளிட்ட பல்வேறு ஆறுகளில் தண்ணீர் பெருக்கெடுத்து ஓடுவதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார். மழை காரணமாக அணைகள் நிரம்பி வருவதால் 10 அணைகளிலிருந்து தண்ணீர் திறந்துவிடப்பட்டுள்ளது. இதனிடையே அரக்கோணத்திலிருந்து தேசிய பேரிடர் மீட்புப் படையின் 34 பேர் கொண்ட குழு இடுக்கி மாவட்டத்தின் மலைப்பகுதிகளில் மீட்புப் பணியில் ஈடுபட்டுள்ளது. அப்பகுதியில் நிலச்சரிவு ஏற்பட்டதால் 1 உயிரிழந்தார். சாலை போக்குவரத்து முற்றிலும் துண்டிக்கப்பட்டுள்ளது. நாட்டில் நேற்று வரை 5 கோடியே 90 லட்சம் பேர் வருமான வரி கணக்குகள் தாக்கல் செய்துள்ளனர். இது தொடர்பாக வருமான வரித்துறை வெளியிட்டுள்ள சமூக வலைதள பதிவில் நாட்டின் வளர்ச்சிக்கு இது பெரிதும் உதவிகரமாக இருக்கும் என கூறியுள்ளது. வருமான வரி செலுத்திய அனைவருக்கும் நன்றி தெரிவிப்பதாகவும் அந்த பதிவில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. மும்பை சிஎஸ்டி ரயில் நிலையத்திலிருந்து சாவந்துவாடி ரயில் நிலையம் வரை புதிய பயணியர் ரயில் இயக்கப்படவுள்ளது. ரயில்வே அமைச்சகம் வெளியிட்டுள்ள அறிக்கையில் இந்த விரைவு ரயில் தாதர், தானே, பன்வேல், ரோஹா உள்ளிட்ட ரயில் நிலையங்களில் நின்று செல்லும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்த ரயில் சேவை மூலம் சிந்துதுர்க் மாவட்டத்தில் சுற்றுலா மேம்படும் என்றும் பல்வேறு துறைகளைச் சேர்ந்த 1000கணக்கானோர் பயனடைவர் என்றும் கூறப்பட்டுள்ளது. விளையாட்டுச் செய்திகள். காமன்வெல்த் விளையாட்டுப் போட்டிகளில் இந்தியா இதுவரை 30 பதக்கங்களை வென்று பதக்கப்பட்டியலில் 6வது இடத்தில் உள்ளது. இதுவரை 8 தங்கம், 15 வெள்ளி, 7 வெண்கலப் பதக்கங்களை வென்றுள்ளது. கிளாஸ்கோவில் நடைபெற்று வரும் இப்போட்டிகளின் குத்துச்சண்டை பிரிவில் இந்தியா இன்று 3 தங்கப்பதக்கங்களை வென்றுள்ளது. 54 கிலோ எடை பிரிவில் பிரீத்தி பவாரும், 57 கிலோ எடை பிரிவில் ஜாஸ்மின் லம்பூரியாவும், பாரா குண்டு எறிதல் பிரிவில் சோமன் ராணாவும் தங்கப்பதக்கம் வென்றுள்ளனர். இறுதிப் போட்டியில் பிரீத்தி பவார் கனடாவின் ஸ்கார்லெட்டையும், ஜாஸ்மின் லம்பூரியா வட அயர்லாந்தின் மெக்கேலா வால்ஷையும் வென்றனர். ஆடவர் குத்துச்சண்டை 55 கிலோ எடை பிரிவில் இந்தியாவின் ஜாதுமுனி சிங் வெள்ளிப்பதக்கத்தை வென்றுள்ளார். பாரா குண்டு எறிதல் பிரிவில் சுப்னம் ஜுயால் வெள்ளிப்பதக்கம் வென்றார். ட்ரிபிள் ஜம்ப் பிரிவில் இந்தியாவின் பிரவீன் சித்திரவேல் வெள்ளிப்பதக்கத்தையும், செல்வப்பிரபு திருமாறன் வெண்கலப் பதக்கத்தையும் வென்றுள்ளனர். காமன்வெல்த் விளையாட்டுப் போட்டிகளில் பதக்கம் வென்ற இந்திய வீரர்களுக்கு குடியரசுத் தலைவர், குடியரசுத் துணைத் தலைவர், பிரதமர் மற்றும் மத்திய அமைச்சர்கள் பலர் வாழ்த்து தெரிவித்துள்ளனர். மீண்டும் தலைப்புச் செய்திகள். போதைப் பொருளுக்கு எதிரான விழிப்புணர்வு மற்றும் உறுதிமொழி இயக்கத்தை பிரதமர் திரு நரேந்திர மோடி நாளை தொடங்கி வைக்கிறார். அரசு பணியாளர்கள் மற்றும் ஓய்வு பெற்றவர்களுக்கான கர்ஜீவி வீட்டு வசதி திட்டம் சிறப்பாக செயல்படுத்தப்பட்டு வருவதாக மத்திய வீட்டு வசதித்துறை அமைச்சர் திரு மனோகர் லால் தெரிவித்துள்ளார். இந்தியா சீனா இடையே சிக்கிம் நாதுல்லா கணவாய் வழியாக 6 ஆண்டுகளுக்கு பிறகு இன்று வர்த்தகம் மீண்டும் தொடங்கியுள்ளது. கேரள மாநிலத்தில் கனமழை காரணமாக

பல்வேறு மாவட்டங்களில் மக்களின் இயல்பு வாழ்க்கை பாதிக்கப்பட்டுள்ளது. காமன்வெல்த் விளையாட்டுப் போட்டிகளில் இந்தியா இதுவரை 30 பதக்கங்களை வென்றுள்ளது. இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவடைகிறது. எமது செய்திகளை சமூக வலைதள பக்கங்களில் ஏஆர் நியூஸ் சென்னை என்ற முகவரியிலும் ஆர்என்யூ சென்னை என்ற யூடியூப் சேனலிலும் உடனுக்குடன் அறிந்து கொள்ளலாம்.

நேயர்கள் கேட்டு ரசித்துக் கொண்டிருப்பது தர்மபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7. நிலையத்தில் நேரம் 7:25. நேயர்கள் இனி தொடர்ந்து கேட்கலாம் விவசாயிகளுக்கான அறிவிப்புகள்.

0: பாட்டி கொழுக்கட்டை சாப்பிடுறீங்களா?
1: அதெல்லாம் செய்ய தெரியுமா? அப்படியே எங்க அம்மாவோட கைப்பக்குவோம்.
2: அணில் கொழுக்கட்டை மாவு, பாரம்பரிய சுவை என்றென்றும்.
3: வணக்கம் நேயர்களே, விவசாயிகளுக்கான அறிவிப்புகள். தமிழ்நாடு அரசு வேளாண்மை துறை, தருமபுரி மாவட்டம். பிரதம மந்திரி பயிர் காப்பீடு திட்டம், காரிப் மற்றும் சிறப்பு பருவம். தருமபுரி மாவட்டத்தில் நடப்பு 2026-27 ஆண்டுக்கான காரிப் மற்றும் சிறப்பு பருவத்தில் பயிரிடப்பட்டுள்ள பயிர்களுக்கு பிரதம மந்திரி பயிர் காப்பீடு திட்டம் செயல்படுத்தப்பட்டுள்ளது. அதன்படி தருமபுரி மாவட்டத்தில் அறிவிக்கை செய்யப்பட்டுள்ள பிற்கா மற்றும் வருவாய் கிராமங்களில் சாகுபடி செய்யப்படும் அறிவிக்கை செய்யப்பட்ட பயிர்களுக்கு காப்பீடு செய்து விவசாயிகள் பயன்பெறலாம். திட்டத்தில் இணைவதற்கான தகுதி: அனைத்து விவசாயிகளும், அதாவது குத்தகைதாரர் உட்பட, பயிர் காப்பீடு செய்யலாம். தேசிய மயமாக்கப்பட்ட வங்கிகள் மற்றும் தொடக்க வேளாண்மை கூட்டுறவு கடன் சங்கங்களில் அறிவிக்கை செய்யப்பட்ட பயிர்களுக்கு பயிர்கடன் பெறும் விவசாயிகள் தங்கள் விருப்பத்தின் அடிப்படையில் பயிர் காப்பீடு திட்டத்தில் சேரலாம். காப்பீடு பதிவின் போது அளிக்கப்பட வேண்டிய ஆவணங்கள்: 1. முன்மொழிவு படிவம், 2. பதிவு படிவம், 3. பயிர் சாகுபடி அடங்கல் அறிக்கை, 4. ஆதார் அட்டை நகல், 5. வங்கி கணக்கு, 6. சிட்டா, பயிர் காப்பீடு கட்டணம் செலுத்தும் இடங்கள். அனைத்து தேசியமயமாக்கப்பட்ட வங்கிகள், தொடக்க வேளாண்மை கூட்டுறவு கடன் சங்கங்கள், அனைத்து பொது சேவை மையங்கள் போன்ற இடங்களில் தங்களினுடைய பயிர் காப்பீடு கட்டணங்களை செலுத்தலாம். பிரதம மந்திரி பயிர் காப்பீடு திட்டம், காரிப் மற்றும் சிறப்பு பருவம். பயிர் காப்பீடு விவசாயிகள் செலுத்த வேண்டிய பிரீமியம் தொகை: மக்காச்சோளத்திற்கு பிரீமியம் தொகை 30,200 ரூபாய், விவசாயிகள் செலுத்த வேண்டிய தொகை 604 ரூபாய். அதை 17/8/2026 செலுத்திவிட வேண்டும். ராகி பயிரிடப்பட்டவர்கள் பிரீமியம் தொகையாக செலுத்த வேண்டியது 370. ராகி பயிர் காப்பீட்டு தொகை 12,760 ரூபாய், விவசாயிகள் செலுத்த வேண்டியது 255 ரூபாய். காப்பீடு செய்ய கடைசி நாள் 17/8/2026. துவரைக்கு பயிர் காப்பீட்டு தொகை 18,700 ரூபாய், விவசாயிகள் செலுத்த வேண்டிய தொகை 374 ரூபாய். 16/9/2026 செலுத்திவிட வேண்டும். பருத்திக்கு பயிர் காப்பீட்டு தொகை 14,594 ரூபாய், விவசாயிகள் செலுத்த வேண்டியது 651 ரூபாய். விவசாயிகள் 30/9/2026 செலுத்திவிட வேண்டும். வெண்டைக்கு பயிர் காப்பீட்டு தொகை 26,400 ரூபாய், விவசாயிகள் செலுத்த வேண்டிய தொகை 467 ரூபாய். அதை 31/8/2026 செலுத்திவிட வேண்டும். கத்தரி பயிர் காப்பீட்டு தொகை 30,100 ரூபாய், விவசாயிகள் செலுத்த வேண்டிய தொகை 749 ரூபாய். காப்பீடு செய்ய கடைசி நாள் 31/8/2026 செலுத்திவிட வேண்டும். வெங்காயம் பயிர் காப்பீடு தொகை 42,700 ரூபாய், விவசாயிகள் செலுத்த வேண்டிய தொகை 2,122 ரூபாய். 31/8/2026 செலுத்திவிட வேண்டும். தக்காளிக்கு பயிர் காப்பீட்டு தொகை 37,600 ரூபாய், விவசாயிகள் செலுத்த வேண்டிய தொகை 1,771 ரூபாய். காப்பீடு செய்ய கடைசி நாள் 31/8/2026. வாழைக்கு பயிர் காப்பீட்டு தொகை 38,700 ரூபாய், விவசாயிகள் செலுத்த வேண்டிய தொகை 1,935 ரூபாய். அதை 15/9/2026 செலுத்திவிட வேண்டும். மஞ்சள் பயிர் காப்பீட்டு தொகை 84,000 ரூபாய், விவசாயிகள் செலுத்த வேண்டியது 4,200 ரூபாய். காப்பீடு செய்ய கடைசி நாள் 15/9/2026 செலுத்திவிட வேண்டும். சிறப்பு பருவமாக நெல் ரகம் 2, காப்பீட்டு தொகை 39,100.

0: ரூபாய், விவசாயிகள் செலுத்த வேண்டிய தொகை 587 ரூபாய், காப்பீடு செய்ய கடைசி நாள் 15/11/2026 செலுத்திவிட வேண்டும். கூடுதல் விவரங்களுக்கு மற்றும் விரைவான சேவைகளுக்கு தங்கள் வட்டார வேளாண்மை உதவி இயக்குனர் அலுவலகத்தை அணுகவும். வேளாண்மை இணை இயக்குனர் தருமபுரி, மாவட்ட ஆட்சியர் தருமபுரி.
1: நேயர்கள் இனி தொடர்ந்து கேட்கலாம் இந்திய அரசின் வேளாண்மை மற்றும் உழவர் நல அமைச்சகம் வழங்கும் கிசான் வாணி.

0: சேர்ந்திருக்கேன். பிஎம்எஃப்பிஒய் பாலிசி மூலமா இழப்புக்கு நிதி கிடைக்கும்னு நம்பிக்கையா இருக்கேன்.
1: இயற்கை பேரிடர், எதிர்பாராத வானிலை மாற்றம் போன்ற காரணங்களால் ஏற்படும் பயிர் இழப்பிலிருந்து பாதுகாக்க உதவுகிறது பிரதம மந்திரி பயிர் காப்பீட்டு திட்டம்.
2: தகுதியுள்ள விவசாயிகள் உதவி எண் 1444 தொடர்பு கொள்ளுங்கள் அல்லது PMFBY அதிகாரப்பூர்வ இணையதளத்தை பார்வையிடலாம். அருகில் உள்ள வேளாண்மை துறை அலுவலகம் அல்லது பொது சேவை மையத்தையும் அணுகலாம்.
3: வேளாண்மை மற்றும் விவசாயிகள் நல அமைச்சகம், இந்திய அரசு.
4: தேனுமா தேனு தேனு தேனு தேனுமா தேனு தேனு
5: அக்கா அக்கா தேனு வைக்கிறாக்கா.
4: ஓ
5: இங்க இங்க இங்க வாங்க.
4: இந்த வாரமா
5: உங்களை தான் ரெண்டு மூணு நாளாக எதிர்பார்த்துக்கிட்டே இருந்தேன்.
4: ஆட அப்படியா?
5: அதோ அந்த எதிர்த்த விட்ட அக்கா உங்ககிட்ட தேன் வாங்கினாங்களாமே.
4: ஆமாம் ஆமாம், அந்த அக்கா நல்லா பேசினாங்களே. இதோ இந்த மாதிரி ஒரு பாட்டில் தேன் வாங்கினாங்க.
5: ஆ, அவங்க தான் உங்களை பற்றியும் நீங்கள் விற்கிற தேனை பற்றியும் சொன்னாங்க. நானும் ருசி பார்த்தேன். தேனு ரொம்ப பிரமாதமாக இருந்துச்சு. எனக்கும் ஒரு பாட்டில் கொடுங்க.
4: இதோ தாரேன். நீங்கள் தேனை ருசி பார்த்துட்டு தான் வாங்குறீங்க. இருந்தாலும் சொல்கிறேன், எங்கள் தேனு சுத்தமான முறையில் தயார் செய்யப்படுது. நாங்களே
5: ஆ எனக்கு தான் தெரியுமே. நீங்களே தேனீக்களை வளர்த்து அதில் கிடைக்கிற தேனை தான் விற்பனை செய்கிறீங்களாமே. அந்த அக்கா கூட சொன்னாங்க. அது இருக்கட்டும், இந்த தேனீக்களை எப்படி வளர்த்து பராமரிக்கிறீங்க? அது உங்களை கொட்டிடாதா? இப்படி தேனீக்களை வளர்த்து பராமரித்து தேனையும் எடுத்து விற்பனை செய்கிறீங்களே. வாங்குகிற எங்களுக்கு சுத்தமான தேன் கிடைக்கிறது நல்ல விஷயந்தான். ஆனால் இது உங்களுக்கு வேலை அதிகமாச்சே.
4: அக்கா நீங்கள் நினைக்கிற மாதிரியெல்லாம் இல்லை. நாம் பக்குவமாக கையாண்டா தேனீக்களை வளர்க்குறது ரொம்ப சுலபந்தான். ஆனால் அதுக்கு தேனீக்களோட வளர்ப்பு முறை, பராமரிப்பு, இதில் உள்ள நெளிவு சுழிவுகள் எல்லாம் சரியாக தெரிஞ்சு வச்சுக்கிட்டு செய்யணும்.
5: இவ்வளோ தூரம் சொல்லிட்டீங்க, அந்த நெளிவு சுழிவையும் சொல்லுங்களேன். சுவாரஸ்யமாக இருக்கும் போலையே.
4: அக்கா தேனீக்களை வளர்த்துக்கிட்டு வர காஞ்சிபுரம் மாவட்டம் சோமங்கலத்தை சேர்ந்த ஆர் ஷியாம்ஜான் அவங்க பி சரவணன் அவங்க கேட்ட கேள்விகளுக்கு என்னெல்லாம் விளக்கம் சொன்னாங்கன்னு கேட்டு தெரிஞ்சுக்கங்க.
6: என்ன நோக்கத்துக்காக சென்னைக்கு வந்தீங்க?
7: எலக்ட்ரிக்கல் வேலை பண்ணிட்டு இருந்தேன். அப்புறமா டிரைவராக ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு வாஞ்சியோட டிரைவர் வேலையில் இறங்கினேன். இறங்கி ஐஆர்டி படித்தேன். டிரைவராக ஒர்க் பண்ணிட்டு இருக்கிறேன்.
6: பஸ்ஸில் டிரைவராக இருக்கு?
7: பஸ்ஸில் டிரைவராக இருக்கிறேன். வாரத்தில் மூணு நாள் அந்த டியூட்டி. அதை முடிச்சுட்டு இந்த நாலு நாள் வந்து இந்த எங்கள் அப்பா சின்னதுலேயே வந்து இந்த தேனி வளர்ப்பில் வந்து பயங்கரமாக ஆர்வம். எங்கள் தாத்தா காலத்துலேயே அவங்க ஆர்வம். நான் கண்ணால் வந்து பார்த்துருக்கேன் தாத்தா தேனி வளர்க்குறதெல்லாம். எங்கள் அப்பா வளர்க்குறது, அப்பா 70 வயசு, இன்றைக்கும் ரொம்ப ஒரு 1000 பெட்டிக்கு மேலே இன்றைக்கி அப்பா வச்சுக்கிறாரு.
6: இப்போ இருக்கா?
7: இப்போவும் இருக்குது, 1000 பெட்டிக்கு மேலே இருக்குது.
6: எங்கே இருக்குது?
7: கேரளாவில் இருக்குது. கோட்டயம், தொடுபுழா, பாலக்காடு இந்தமாரி ஏரியாவில் எல்லாமே வச்சுக்கிறாரு. குறைஞ்சது ஒரு 50 பேர் வேலைக்கு இருக்கிறாங்க
6: அவர்கிட்ட.
7: இன்றைக்கி வேலைக்கு ஆள் இல்லை. இந்த வேலை செய்கிறதுக்கு ஆள் கிடையாது. இப்போ சென்னையில் கூட எனக்கு 100 பெட்டி இருக்குது.
6: 100
7: பெட்டி இருக்குது.

0: உங்கள் ஊர்லையா?
1: இங்கே ஒரு சோமங்கலத்தில் இருக்குது. இங்கே கேவிபி மூலமாக வரவங்களுக்கு நான் இங்கே வந்து கிளாஸ் எடுக்கிறேன், கிளாஸ் பற்றி சொல்லிக் கொடுக்குறேன். தேனி இங்கே ஒரு ஸ்டெப்பில் வந்து 50 பேருக்கு இங்கே ட்ரைனிங் கொடுத்தாங்க. கொடுத்து இங்கேருந்து நல்ல முறையில் அவங்களுக்கு ட்ரைனிங் கொடுத்து அவங்களுக்கு பெட்டி கூட இங்கே அலாட்மெண்ட் பண்ணி கொடுத்தாங்க. அந்த பெட்டிக்கு கூட ஃபோன் பண்ணால் நான் தான் போய் அவங்களுக்கு பராமரித்து இந்த மாதிரி பண்ணுங்கள், இந்த மாதிரி எப்பவும் போய் நம்மளால் பார்க்க முடியலை. அந்த தேனி வளர்ப்பில் நல்ல ஆர்வம் உள்ளவங்க நிறைய பேர் நம்ம காஞ்சிபுரம் டிஸ்ட்ரிக்டில் சென்னையில் இருக்கிறாங்க. மாடி மேலே வளர்க்கலாம்னு பார்க்குறாங்க.
0: குத்திராதா?
1: ஆ, குத்தும். இப்போ கூட தான் வேலை முகத்தை பார்த்தீங்கள,
0: வீங்கியிருக்க?
1: ஆ, வீங்கியிருக்கு.
0: அப்போ தேனீக்கள் கொட்டத்தான் செய்யும்.
1: ஆ, கொட்டத்தான் செய்யும். ஆனால் கொட்டு வாங்குறது வந்து நல்லது, ஹார்ட் ப்ராப்ளம் வராது.
0: அதுக்கு ஒரு காசு கேட்டுருவீங்களே?
1: அது காசெல்லாம் கேட்கும்.
0: ஒரு தெரப்பின்னு சொல்லிடுவீங்களே?
1: அது சொல்ல மாட்டோம்.
0: சொல்கிறாங்க
1: சொல்கிறாங்க காசு சம்பாதிக்கிறாங்க. நம்ம வந்து அவங்க நல்லா இருக்கணும் நான் எண்ணிட்டு இருக்கிறேன்.
0: அதனால் அதுக்கு நீங்கள் காசு வாங்குறது?
1: காசு வாங்குறது கிடையாது. யார் வந்தாலும் கொட்டு கொடுக்கலாம்.
0: இதய நோய் உள்ளவங்களுக்கு மட்டும்தான் அந்த கொட்டு சரியாக இருக்குமா இல்லை எல்லாருக்குமே?
1: எல்லோரும் வாங்குறவனே எல்லோரும் வாங்கலாம். எல்லோரும் வந்து வாங்குறது நல்லது எனக்கு தெரிஞ்சு. ஆனால் இந்த தேனி வளர்ப்பில் வந்து நிறைய விஷயங்கள் வந்து அதுக்குள்ளே ரொம்ப ஆழமாக நிறைய விஷயங்கள் இருக்குது. ஒரு ராணி வந்து சப்போஸ் நம்ம பார்க்குற பார்வையில் செத்து போச்சுன்னு சொன்னால் அது புது ராணி அதில் உருவாகும்.
0: ராணி தேனி
1: உருவாகும். நமக்கு தெரியாது. நீங்கள் பார்க்குற பார்வையில் அந்த ராணி தேனி செத்து போனால் இப்போ 50,000 ஈ இருக்குது அப்படின்னு சொன்னால் அந்த ராணி செத்து போனால் 9 நாளுக்குள்ளே புது ராணி உருவாக்கி இவங்க வந்து ஒரு கூட்டம் கூட்டமாக தனித்தனியாக வெளியே போயிடுவாங்க. இது இந்த மக்களுக்கு தெரியாது. இவங்க இப்படி எட்டி பார்ப்பாங்க, மூடி வைப்பாங்க, வருவாங்க. அதில் என்ன நடக்குது எது நடக்குதுன்னு தெரியாது.
0: உங்களுக்கு தெரியும்?
1: எங்களுக்கு தெரியும். பெட்டி பிரிக்கிறதுலேருந்து இன்னொரு பெட்டியை வந்து உற்பத்தி பண்ணுறதுலேருந்து இப்போ 50,000 100,000 ஈ இருக்குதுன்னா அது ரெண்டாக வந்து நம்ம பிரிக்கணும். இப்போ ஒரு 1,000 பெட்டி இருக்குன்னா 2,000 பெட்டி ஆக்கலாம்.
0: இப்போ நீங்கள் எத்தனை பெட்டி வச்சுருக்கீங்க?
1: இது 50 பெட்டி வச்சுக்கிறேன்.
0: இந்த 50 பெட்டியும் பராமரிக்கிறதுக்கு நீங்கள் ஒரு ஆள் போதுமா?
1: ஒரு ஆள் போதும். எனக்கு ஹெல்ப்புக்கு ஒரு ஆள் கூட இருந்தால் அதை எடுங்க, அந்த பொருள் எடுங்க, இதை எடுங்க அப்படின்னு சொல்லி கொடுத்து அவங்களையும் வந்து அந்த இதில் கொண்டு வரணும்,
0: ட்ரெயின் பண்ணி
1: அந்த ட்ரைனிங்கில் கொண்டு வரணும். அப்போ அவங்களுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் நிறைய பேர் இப்போ எங்கள் வீட்டாண்ட வராங்க. நானே வந்து அது ஃப்ரீயாக தான் அவங்களுக்கு சொல்லிக் கொடுக்குறேன். தெரிஞ்சவங்க கூட நிறைய பேர் கூட இந்த குழுவிலேருந்து பெட்டி வாங்கினவங்க கூட என்ன அணுகுனாங்க. நான் அந்த டைமில் போய் அவங்களுக்கு எல்லாம் கொஞ்சம் கூட வேலையெல்லாம் அவங்களுக்கு நான் செஞ்ச நாட்கள் இருக்குது. ஏன்னா இது போயிட்டு ஒரு 10 நிமிஷத்தை வேலை செஞ்சுட்டு வந்துடுவேன். ஆனால் அதுக்கு போயிட்டு நம்ம வந்து காசு கேட்கறதுக்கு நமக்கு வந்து அவங்களுக்கு
0: சரிப்படலை.
1: கஸ்டமர் நமக்கு தேவை. ஆனால் ஒரிஜினலாக கொடுக்கணும். நம்ம சொந்த பொருள் தான், எங்கள் அப்பா கிட்டேருந்து வாங்குகிற பொருள் தான் நான் வந்து சென்னை ஃபுல்லாக இப்போ வந்து சப்ளை பண்ணிகிட்ருக்கிறேன். நிறைய பேரை வந்து தேன் வந்து சேல்ஸ் பண்ணுங்கன்னு சொல்லிட்டு அவங்கள ஃபுட் லைசன்ஸ் எடுத்து கொடுத்து அவங்க நேமில் கூட நான் வந்து அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணி நீங்கள் வேலையை அதிகப்படுத்துங்க, உங்கள் தொழிலை வந்து இது பண்ணுங்க அப்படி கூட அவங்களுக்கு நான் முயற்சி பண்ணி கொடுத்துட்ருக்குறேன். இப்படி குறைஞ்சது ஒரு 25 பேருக்கு வேறு மேலே எங்கிட்ட தேன் வாங்கி ஒரு நேமில் சேல்ஸ் பண்ணுறாங்க.
0: அவங்க பேர் போட்டு விற்கிறாங்க?
1: அவங்க பேர் போட்டு விற்கிறாங்க.
0: ஒரு கிலோ தேன் என்ன விலைங்க?
1: நாங்கள் இப்போ கொடுத்துட்ருக்கிறது 350 ரூபாய்க்கு கொடுத்துட்ருக்குறோம் சார்.
0: நல்ல தேன், சுத்தமான தேன்.
1: சுத்தமான தேன்
0: 350 ரூபா.
1: 350 ரூபா. ஆனால் இது பார்த்தோன்னா வருஷத்தில் வந்து பிப்ரவரி மார்ச் ஏப்ரல் இந்த 3 மாதம்தான் அந்த தேனுக்கு ட்ரெண்டு.
0: அப்போ தான் கிடைக்குமா?
1: அப்போ தான் கிடைக்கும். மற்ற மாதிரி நாளிலெல்லாம் தேனே கிடைக்காது. ஆனால் ஆக்சுவலாக இந்த ஈய வளர்த்தி எல்லாம் ரெடி பண்ணி நம்ம வந்து அந்த தேன் எடுக்கிற சீசனில் எடுத்துகிட்டு இருக்கும்போது ஒரு ஸ்டெப்பு 1,000 பெட்டி நம்ம பார்த்துட்டு வரோம்னு வச்சுக்கலேன். அந்த டைமில் 2 டன் வந்துச்சு. உடனே மழை அடிச்சிட்டேன்னா அந்த மாதம் நமக்கு ஒன்றும் கிடைக்காது.
0: ஓ, மழை பெஞ்சுன்னா அவ்வளோதான்,
1: அவ்வளோதான் முடிஞ்சு போச்சு. அந்த செஞ்ச காசு போச்சு, வேலை கூலி போச்சு,
0: உழைப்பு போச்சு,
1: எல்லாம் உழைப்பு. கால இயற்கையில் வந்து இப்போ வந்து 2021 ரொம்ப மாற்றங்கள் ஏற்பட்டுது. ஈக்கும் நோய்கள் அதிகரித்து வந்துருச்சு. நோய்கள்னா ஒரு அடையை எடுத்து பார்க்கும், இன்றைக்கி பார்த்தா குஞ்சு முட்டை ஃபுல்லாக இருக்கும், மறுநாளைக்கு பார்த்தா எல்லாம் ஓட்டை போட்டு எல்லாம் வெளியே கொண்டு போட்டிருக்கும். அதுக்கு ஒரு நோய். ஆனால் எங்கள் ஆராய்ச்சியில் நாம் பண்ணதில் சில ஈக்கள் வந்து வெளியூர் கொஞ்சம் ஒரு 5 கிலோமீட்டர் போனால் அந்த ஈ வந்து சப்போஸ் மழை பெஞ்சு வர முடியல, அங்கே தங்கிட்டு வரும்.
0: தங்கிட்டு மறுபடியும் வந்துருமா?
1: திருப்பி வந்துடும், மறுநாளைக்கு தான் வரும். இப்போ இந்த இங்கே இருக்கிற கூடை வந்து இன்றைக்கி வந்து நான் ஈவினிங் 6 மணிக்கு இங்கேருந்து எடுத்து நான் வேறு இடத்துக்கு கொண்டு போய் கொடுத்துட்டேன். இங்கேருந்து 5 கிலோமீட்டர் தாண்டி பைக்கில் வச்சு போயிட்டேன். மறுநாள் இப்படி காலம் 5 மணிக்கு எல்லாம் போய் ஒரு 6 மணிக்கு போய் இங்கே நின்று வச்சிங்களேன், ஒரு 50 பேர் இங்கே வந்து நிற்பாங்க.
0: நீங்கள் அங்கே வச்ச
1: இந்த பொட்டியில் இந்த பெட்டி எடுத்துகிட்டு போயிட்டேன். இல்லை, ஈவினிங் 6 மணிக்கு எடுத்துகிட்டு
0: போயிட்டேன்.
1: மறுநாளைக்கு காலையில் இதே இடத்துல வந்து நிற்குமோ அதே இந்த இடத்துல
0: அப்படின்னு வந்து நிற்பாங்க.
1: வந்து இங்கே நிற்பாங்க.
0: அவங்க தானே நீங்கள் எப்படி உறுதியாக சொல்ல முடியும்?
1: அவங்க வீட்டாண்ட அவங்க தான் நிற்பாங்க, வேறு பக்கத்து பெட்டியில் நாங்கள் போக மாட்டாங்க.
0: ஓ, அந்த பெட்டிலே வந்து பார்த்தீங்கன்னா அந்த பெட்டிக்கு உரியவர்கள் தான் வருவாங்க.
1: அந்த ஸ்டாண்ட் எங்கே இருக்கோ அந்த ஸ்டாண்டில் வந்து இங்கே நிற்பாங்க.
0: எப்படி சார்?
1: அந்த சைக்காலஜியில் நாங்கள் வந்து டெய்லி வந்து பெட்டியை பராமரித்து பார்க்குறதுனால அவங்களுக்கு தெரியும்.
0: அப்போ உங்கள் வாசனை கூட அவருக்கு தெரியணுமே?
1: கண்டிப்பாக தெரியும். வீட்டு ஃபுல்லாக வந்து அடை தான் வச்சுக்கிறேன், தேன் அடை. இந்த அடை எல்லாத்தையும் தேன் எடுத்து முடிச்சு எல்லாத்தையும் கட் பண்ணி எடுத்துருவோம். தண்ணியில் போட்டு சூடு பண்ணி அதை வந்து இன்னொரு பச்சை தண்ணியில் ஊற்றினா போதும் அந்த அடை மட்டும் வேட்ஸ் மட்டும் தனியாக வந்துடும். அது வந்து ரவுண்டாக இருக்கும். அதை எடுத்து நம்ம வீட்டுக்குள்ளே வச்சா வீட்டுக்குள்ளே வந்து

0: ரொம்ப வாசனையாக இருக்கும், தேனோட வாசனையாக இருக்கும். அந்த மெழுகு தான் வந்து முன்னாடி வந்து அந்த நகைக்குள்ளே எல்லாம் வைக்கிறது.
1: நகை செய்கிறவங்க வச்சுருப்பாங்க,
0: நகை செய்ய வச்சுருக்கோம். அதுதான் நாங்கள் வந்து இன்றைக்கி ஒரு 5 கிலோ 6 கிலோ மேலே இருக்குது.
1: அதுவும் விலைக்கு கொடுக்கலாம்.
0: அதுவும் விலைக்கு கொடுக்கலாம். கேட்குறவங்களும் அந்த வேல்ஸ் வந்து மெடிசனுக்கு யூஸ் ஆகுது. அது நிறைய பேர் நம்மள்கிட்ட வந்து வாங்கிட்டு போகிறாங்க. பின்ன வந்து இந்த தேனில் வந்து ஒரு விஷயம் இருக்குது. இந்த ஆடையை பொறுத்த அளவில் இந்த வீசிங் ப்ராப்ளம் வருது பார்த்திங்களா, மூச்சு திணறல் வருது பார்த்திங்களா, அவங்களுக்கு முட்டையில் வந்து மஞ்சள் கருவை மாற்றிட்டு அந்த வெள்ளைக்கருவும் இந்த தேன் பெட்டியில் இருக்கிற அடையில் குஞ்சு அடை புளிஞ்சா பால் மாதிரி வரணும், அந்த மாதிரி அடையை எடுத்து நம்ம பால் மாதிரி அதில் எடுக்கணும். வெளியில் எடுத்து இது மிஸ் பண்ணி ஒரு 2 ட்ரிப்பு கொடுத்தா போதும் அந்த வீசிங் ப்ராப்ளம் மாறிடும். அப்படி நிறைய பேருக்கு கொடுத்து கிளியர் ஆகிருக்கு.
1: தேன் மட்டும் நம்முடைய பொருள் அல்ல,
0: இல்லை
1: தேன் கூட சேர்ந்து மற்ற பொருட்களெலாம் கிடைக்கிறது.
0: நிறைய பொருட்கள் அதில்
1: அதுக்கு நிறைய மருத்துவ குணங்களும் உண்டு.
0: ஒன்று மருத்துவ குணங்களும் உண்டு.
1: இப்போ ஒரு பெட்டி இருக்குங்க, அந்த பெட்டியில் ராணி தேனின்னு ஒன்று சொன்னீங்க.
0: ஆமாம்.
1: அப்புறம் மற்ற ஈக்கள்னு சொன்னீங்க. ராணி தேனியை மட்டும்தான் ராணி தேனின்னு சொன்னீங்க.
0: ஆமாம்.
1: மற்றவங்கெல்லாம் ஈக்கள்ங்கிற மாதிரி சொல்லுங்க.
0: ஈக்கள்
1: அதை வகைப்படுத்துங்க. எப்படி
0: வேலைக்காரன் ஈக்கள் இருக்கும்,
1: வேலைக்கார ஈக்கள்,
0: ஆண் ஈக்கி ஆணி இருக்கும்.
1: வேலைக்கார ஈக்கள் வேற, ஆண் ஈக்கள்
0: வேற. அவங்க வேலையெல்லாம் செய்ய மாட்டாங்க,
1: சும்மா உட்காந்துருப்பாங்க.
0: அவங்க சும்மாவே அவங்களை பராமரிச்சுட்டு அவங்க கொண்டு வைக்கிற சாப்பாடை இவங்க சாப்பிட்டுட்டு. இந்த ராணியை பொறுத்தவரை 1 வருஷத்துக்குள்ள ஒரு ராணியை வச்சிருக்க மாட்டோம். போன வருஷம் டிசம்பரில் இருக்கிற ராணியை இந்த வருஷம் தேன் எடுத்து முடித்தோடனே திருப்பி அதை வந்து அது பிடிச்சி அப்படியே சாவடிச்சிருவோம்.
1: சாவடிச்சிருவீங்க?
0: ஆமாம். நம்ம சாவடிச்சு உள்ளே போட்ட உடனே இவங்க ராணி செத்து போச்சு, இனி என்ன பண்ணுறதுன்னு ஒரு 10 ராணியை இவங்க உருவாக்குவாங்க.
1: புதுசாக
0: வருவாங்க. கரெக்டு 9 நாளுக்குள்ள இவங்க வந்து ராணி, புது ராணியை ஒரு 9 நாள் உருவாக்கி வச்சுருவாங்க. அப்புறம் 2 ஹவருக்கு முன்னாடி வேறு எந்த பெட்டியில் பழைய ராணி இருக்கோ அவங்களெல்லாம் பிடிச்சி பிடிச்சி பிடிச்சி எல்லாத்தையும் சாப்பிடிச்சு போட்டுட்டு 5 மணி நேரம் தாண்டி அவங்களுக்குள்ள ஒரு கலவரம் ஏற்படும். நம்ம தலைவர் செத்து போயிட்டார், அவங்களுக்கு எங்கள் ராணி செத்து போச்சு அப்படின்னு நாங்கள் வச்சு கொடுத்துருவோம் உள்ள. அவங்க 1-2 ஹவர் தாண்டி இந்த 9 ராணியை கட் பண்ணி அதுக்கு மேலே படாத மெழுகு மாதிரி கட் பண்ணி ஒன்று கொண்டு போய் என்ன பண்ணுவோம், அதுக்கு வச்சு கொடுத்துருவோம். புதிய புதிய நாட்களை வச்சு கொடுத்துருவோம். அந்த ராணி அப்படி என்ன பண்ணும், இது 2-5 நாளில் அவங்க புது ராணி அதில் இறங்கிடும். ஆனால் அது இறங்கினாலும் நம்ம என்ன பண்ணோம், என்றைக்கு அந்த ராணியை சாப்பிடிச்சோமோ அதுலேருந்து 9 நாளுக்குள்ளே அந்த ராணியை நம்ம பார்க்கணும். நம்ம கொடுத்த செல்லு வந்து நல்ல செல்லா கெட்ட செல்லான்னு நமக்கு தெரியாது, உள்ளே ஓப்பன் பண்ணி பார்க்க முடியாது. அப்போ சப்போஸ் கொடுத்தது வந்து தப்பாக இருக்கலாம் ஒரு வேளை, அப்போ தப்பாக இருந்தால்
1: அதை மாற்றணும்,
0: மாற்ற முடியாது. கீழே அவங்க ராணி உருவாக்குவாங்க.
1: ஓஹோ.
0: அவங்க உருவாக்குவாங்க,
1: அவங்களே உருவாக்கிடுவாங்க.
0: நாங்கள் என்ன பண்ணுவோம், 3 அறைக்கு தாண்டி 4வது அறை வந்து புதுசாக கட்டியிருப்பாங்க. எட்டி பார்த்தோன்னா தெரியும் எங்களுக்கு, ஆ புது
1: ராணி
0: உருவாயிடுச்சு. அப்படி இருக்கும் போது அதிகமாக தேன் உற்பத்தி பண்ணுற டைமில் அதிகமாக ராணியை உற்பத்தி பண்ணாது, முட்டை அதிகமாக உற்பத்தி ஆகும், கூடு நல்லா டெவலப்பாக இருக்கும். தேன் எடுக்கிறதுக்கு 1 வருஷத்தில் ஒரு பெட்டிக்கு குறைஞ்சது கேரளாவில் 15 கிலோ கிடைக்கும்.
1: ஒரு பெட்டிக்கு
0: நம்ம காஞ்சிபுரம் டிஸ்ட்ரிக்டில் நமக்கு வந்து 1 பெட்டிக்கு 3 கிலோ தான் கிடைக்கும். ஆனால் பரிங்கிரமான மருத்துவ குணம் உள்ள தேன் காஞ்சிபுரம் டிஸ்ட்ரிக்டில் இருக்குது.
1: கேரளாவிட
0: வேப்ப மரத்து தேன் 1 கிலோ 1000 ரூபா. இன்னும் இல்லை, பொருள் இல்லை எங்கிட்ட. ஆளுங்க எத்தனை பேர் கேட்குறாங்க கேவிபியில் இந்த குரூப்பில் இருக்கிறதுனால அந்த வீடியோ போட்டால் போதும். மிளகுல இருந்து பச்சை மிளகு வாங்கிட்டு வந்து கூட நான் கொடுத்துக்கிறேன். அந்த வீடியோ போட்ட உடனே செங்கல்பட்டில் இங்கே வந்து இறங்கின உடனே, பெருங்குளத்தூர் வந்து இறங்கின உடனே அது வாங்க ரெடி ஆள் இருக்காங்க. மிளகு, பச்சை மிளகு 1 கிலோ 900 ரூபாய் மிளகு சொல்கிறேன்.
1: மிளகு தேன், மிளகு அந்த பூலேருந்து வந்தது
0: தோட்டத்தில் பறிக்கிறது. இங்கே வந்து அதே மாதிரி அங்கே எடுக்கிற தேனை சாப்பிட்றதுக்கு ஒரு டேஸ்ட்டு. இந்த வளர்ப்பு தேனை பொறுத்த அளவில் தேன் வந்து திக்னஸ் கம்மியாக இருக்கும். காட்டில் இருக்கிற தேனுக்கு வந்து திக்னஸ் ஜாஸ்தியாக இருக்கும். ஏன்னு சொன்னால் அந்த ஈயை வந்து யாரும் பராமரிக்க மாட்டாங்க, அடர்த்தி ஜாஸ்தியாக இருக்கும். இருக்க அந்த தேன் வந்து நல்லா ஸ்ட்ராங் ஆகிடும், நல்ல திக்னஸ் ஜாஸ்தியாகும் காட்டில் இருக்கிற தேன். அது அடிக்கணும்னா 2 கிலோ 3 கிலோ தான் நமக்கு அந்த தேன் கிடைக்கும். ஆனால் வளர்ப்பு தேனில் 7 நாளுக்கு 1 நாங்கள் எடுத்துகிட்டே இருப்போம் மிஷின் வச்சு.
1: தேன்
0: மிஷின் வச்சு எடுத்துகிட்டே இருப்போம். எடுத்து மிஷினை தூக்கி உள்ளே கொண்டு வச்சுன்னு தீயை உதறி விட்டு இங்கே மிஷினில் வச்சு சுற்றினா தேன் மட்டும் வரும், ஆனால் டேமேஜ் ஆக திருப்பி வச்சு கொடுத்துருவோம். ஆனால் இந்த உதறி விடுத்த டைமில் எல்லாம் உஷாரா அந்த ராணி வந்து அடிபடாத அளவுக்கு
1: பார்த்துக்கணும்.
0: நம்ம தேங்காய் இந்த தேங்காய் நரில் ஒரு புகை கொடுவோம் ஸ்மோக்கரில், அதை போட்டு அந்த ராணி இருந்தாலே ஈ இருந்தாலே இறக்கி விட்டுணும். அவனை அந்த 3 மாதம் பயங்கரமாக அவனை பாதுகாக்கணும், மிஸ் ஆகக்கூடாது.
1: ராணி தேனி
0: மட்டும். இன்னொரு விஷயம் இதில் நடக்கும், சப்போஸ் மிஸ் ஆச்சுன்னு வச்சுங்களேன், இவங்களுக்குள்ள 9 ராணி 8 ராணி உருவாக்குவாங்க, நமக்கு தெரியாது. இவங்க 9 நாளில் ஃபஸ்ட்டு இறங்குற ராணி என்ன பண்ணோம், இருக்கிறதுல 1-25 பேரை செட் பண்ணி நமக்கு தனியாக போயிடலான்னு சொல்லிட்டு இவங்க என்ன பண்ணுவாங்க, கிளம்பி வெளியில் போயிட்டு அவங்க தலைமையில் ஒரு ஆட்சி அமைச்சு அங்கே தனியாக இருப்பாங்க. பாக்கி இருக்கிறவன் 1 ஹவரில் அடுத்த ஒருத்தன் இறங்குவான், அவன் என்ன பண்ணுவான், கொஞ்சம் வேற கூட்டிகிட்டு 10,000 பேரை கூட்டிகிட்டு அவன் இன்னொரு மரத்தில் போவான். அப்படி எல்லாமே போய் மொத்த பேரும் இருக்கிற 50,000 ஈயும்

0: ரேடியோ காலியாகி பெட்டிப்பட்டும் கொஞ்சம் ஈய வச்சுட்டு ஒரு ராணியை வச்சுட்டு உட்காந்துருக்கும். இதெல்லாம் பராமரிப்பு வேலை.
1: இது ஒரு த்ரில்லர் கதை சொல்கிற மாதிரி சொல்லிகிட்டு இருக்கிறீங்க.
0: ஆமாம், இது நிறைய விஷயங்கள் இதில் இந்த தேனி வளர்ப்பில் இருக்கு.
1: தெரிஞ்சு தெரிஞ்சு பார்த்து பார்த்து நிறைய அனுபவப்பட்டுட்டீங்க.
0: அனுபவம் நிறைய அனுபவங்கள் இருக்குது. இது தெரியாதவங்களுக்கு அவங்களுக்கு அந்த ராணியை இது பண்ணுறது தெரியாது. திருப்பி வந்து இந்த பொட்டியில் இருக்கிற ராணியை வந்து இந்த மாதிரி சாவடிக்கணும்னு அவங்களுக்கு தெரியாது. இந்த மாதிரி கூட்டம் கலைஞ்சு போகணும்னு தெரியாது.
1: அதனால தான் வந்து பொட்டி காலியாகிறது.
0: பொட்டி காலியாக
1: சரியான தேனி வளர்ப்பு இல்லாமல் எனக்கு தேன் கிடைக்கல, ஒன்றும் கிடைக்கல,
0: எனக்கு ஒன்றும் கிடைக்கலன்னு சொல்கிறது. இப்படிப்பட்ட நிறைய விஷயங்களும் இந்த பராமரிப்பு வேலை எல்லாமே இருக்குது.
1: ஒரு பொட்டி வைக்கிறீங்க ஒரு இடத்துல.
0: ஆமாம்யா.
1: நீங்கள் கூட 20 பொட்டி வச்சுருக்கீங்களா?
0: 50 பொட்டி.
1: 50 பொட்டி வச்சுருக்கீங்க.
0: ஆமாம்யா.
1: இந்த 50 பொட்டியும் ஒரே நாளில் வைப்பீங்களா அல்லது இப்போ நாள் விட்டு வைப்பீங்களா?
0: இல்லை, இப்போ ஒரு தோட்டத்தில் ஒரு 2 ஏக்கர் 3 ஏக்கர் யாருக்கோ தோட்டம் இருந்தேன்னா அங்கே போய் கேட்டு அவங்கக்கிட்ட அவங்க ஓரமாட்டு அவங்களுக்கு டிஸ்டர்ப் இல்லாத இடத்துல வந்து ஒரு 25 பெட்டி ஒரு 10 பெட்டி வச்சுருவோம். ஒரு 3-4 கிலோமீட்டர் தாண்டி அங்கே ஒரு இடத்துல ஒரு 10 பெட்டி வச்சுருவோம். இப்போ இங்கேருந்து பார்த்தோன்னா எனக்கு குறை தூரத்தில் ஒரு சிதம்பரம்புத்தூர்லேருந்தே இருக்குது. ஸோ தாமரை வரைக்கும் எனக்கு வந்து
1: பொட்டிகள்
0: இருக்குது.
1: அங்கங்கே வச்சுருக்கீங்க?
0: அங்கங்கே வச்சுருக்கேன். யாருக்கும் டிஸ்டர்ப் இல்லாமல் அங்கங்கே தோட்டம் அவங்கவுங்களுக்கு கார்டன் இருக்கும் பாருங்கள், அந்த கார்டன்லாம் வச்சுருக்கிறோம். வாடகையெல்லாம் கிடையாது.
1: நீங்கள் சும்மா வச்சுட்டு போவோம்?
0: ஆ, சும்மா வச்சுருப்பேன். அவங்களுக்கு தேன் மட்டும் கொடுப்பேன், எடுக்கமாக கொடுப்பேன் தேன். அப்போ அவங்களுக்கு தேவைப்பட்ட என்கிட்ட வந்து கே சார் கொஞ்சம் தேன் வேணும் கேட்டால் நான் கொடுக்க அவங்களுக்கு நான் வந்து அவங்களுக்கு கொடுப்பேன்.
1: ஏன் இப்போ இது மாதிரி அங்கங்கே வைக்கிறீங்க?
0: அது வந்து ஒரே இடத்துல வைக்க முடியாது சார். இப்போ இந்த பில்டிங் இருக்கிற 5 சென்ட் இருக்குன்னு வச்சுன்னா ஒரு 10 பெட்டி வைக்கலாம்.
1: 5 சென்ட்டில் 10 பெட்டி வைக்கலாம்.
0: 10 பெட்டி வைக்கலாம். ஒரே ஏக்கரில் இருக்கிற இடத்துல 50 பெட்டியும் வைக்கலாம். ஒரு ஏக்கரில்
1: 50 பெட்டி வைக்கலாம்.
0: ஆனால் நிழல் இருக்கணும், மரம் இருக்கணும்,
1: பூ இருக்கணும்.
0: வைக்கிற இடத்துல மரம் இருக்கணும், ஏன்னா அதுக்கு நிழல் தான் வேணும். மொட்டை மாடியிலெல்லாம் வைக்க முடியாது. சென்னையை பொறுத்தளவில் மொட்டை மாடியில் எங்கேயும் வைக்க. இப்போ அம்பத்தூரில் கூட விடியகாலம் போகணும், 3 மணிக்கு போகணும்.
1: போய்
0: இந்த பெட்டி இங்கிட்ட 5 பெட்டி கேட்டுருக்குறாங்க. அந்த 5 பெட்டியை வந்து அங்கே கொண்டு போய் அவங்களுக்கு வச்சு கொடுத்துட்டு வரணும்.
1: அதுக்கெலாம் எவ்வளோ செலவாகும்?
0: இப்போ வந்து ஒரு பெட்டினா 3000 வரும் சார். ஒரு பெட்டி
1: இப்போ நீங்கள் அந்த
0: ஸ்டாண்டு
1: 5 பெட்டிக்கும் 5-3-15
0: வரும். அது வந்து சாயந்தரம் 5 மணிக்கு 6 மணிக்கு தான் அந்த பெட்டியை நம்ம லோடு பண்ண முடியும், வண்டியில் ஏற்ற முடியும்.
1: என்ன ஊரில்?
0: இப்போ கன்னியாகுமரியிலேருந்து இங்கே கொண்டு வரணும் வச்சுக்கோங்க.
1: ஏன் கன்னியாகுமரியில் ஏற்றுறீங்க? இங்கேயே செய்ய முடியாதா?
0: பெட்டியில் ஈயோடு சேர்த்து சார்.
1: ஈயோடு வருது.
0: இப்போ ஒரு இங்கே கஸ்டமருக்கு கொடுக்கணும்னு சொன்னால்
1: புரியும்.
0: இங்கேருந்து ஒரே ஸ்டெப்பில் உங்களை ட்ராவலில் கொண்டு வர முடியாது. 6 மணிக்கு தான் அந்த பெட்டியை தூக்கி நம்ம வண்டியில் வைக்க முடியும்.
1: லாரில் ஏற்றுவீங்களா?
0: பெரிய வண்டியில் ஒரு 100 பெட்டி ஏற்றலாம்.
1: சரிங்க. அதில் ஈயோடு ஏற்றுவேன்.
0: ஈயோடு ஏற்றுவேன்.
1: அந்த ஈ எத்தனை இருக்கும்?
0: அதில் ஒரு 50,000 ஈ இருக்குது ஒரு பெட்டியில்.
1: 50,000?
0: 50,000 ஈ இருக்குது ஒரு பாக்ஸில். அப்படியே தூக்கி என்ன பண்ணுவோம், வண்டியில் வச்சுருவோம். எல்லா லோடெல்லாம் ஏற்றி, ஒரு பெட்டியும் ஏற்றி, ஸ்டாண்டெல்லாம் ஏற்றிட்டு நேராக என்ன பண்ணுவோம், திருச்சியில் வரும்போது விடியகாலம் 4 மணி ஆகிடும்.
1: சரி.
0: அப்போ அங்கே வந்து ஒரு விவசாய நிலத்தை பார்த்து இந்த பெட்டி எல்லாத்தையும் ஒரு 5 அடி 5 அடி கேப்பில் வச்சு பெட்டி எல்லாத்தையும் இறக்கணும்.
1: கீழே இறக்க,
0: கீழே இறக்கணும். இறக்கி வச்சுட்டு ஈவினிங் அதே போல் சாயந்தரம் 5 மணிக்கு பிறகு 6-7 மணிக்கு பிறகு திருப்பி ஏற்றினா இங்கே வந்து ஒரு 2 மணிக்கெல்லாம் நம்ம இங்கே வந்து இறங்கி
1: விடியகாலம்.
0: கேவிக்கே நல்ல ஒரு பிரயோஜனமாக இருக்குது. இதில் வந்து காலி வச்சத பிறகு தான் இங்கே உள்ள ட்ரைனிங்கும் இன்னைக்கு எங்களுக்கு நல்ல ஒரு துணையாக இருக்கிறது இந்த கேவிக்கே தான்.
1: தொடரட்டும்.
2: அக்கா, தேனி வளர்ப்பு அனுபவங்களை காஞ்சிபுரம் மாவட்டம் சோமங்கலம் ஆர் ஷியாம் ஜான் அவங்க சொன்னது சுவாரஸ்யமாக தானே இருந்துச்சு?
3: ஆஹா, தேனி வளர்ப்பு எவ்வளவு அருமையான விஷயம். இதில் இவ்வளவு நுணுக்கங்கள் இருக்குன்னு இப்போ நல்லா புரிஞ்சுக்கிட்டேன்.
2: சுத்தமான தேனை உங்களை போல வாடிக்கையாளர் சந்தோஷமா மனநிறைவா வாங்கிட்டு போறாங்க. நல்ல பொருள் கொடுத்த திருப்தி எங்களுக்கு.
3: அது சரி, அன்னைக்கு கீரை அவரன்னு உங்க தோட்டத்துல போட்ட காய்கறிகளும் விற்பனைக்கு கொண்டு வந்ததா அந்த அக்கா சொன்னாங்களே?
2: ஆமாக்கா, அதுவும் இயற்கை உரங்களை மட்டும் பயன்படுத்தி பயிரிடுறோம். அன்னைக்கு அறுவடை செஞ்சிருந்தோம், அதான் கொண்டாந்துருந்தேன்.
3: அட, அப்ப உங்க இயற்கை விவசாயத்தை பத்தியும் கொஞ்சம் சொல்ல, அதையும் கேட்டுக்கிறேன்.
2: இயற்கை விவசாயத்திலயும் உங்களுக்கு ஆர்வம் இருக்கா அக்கா? அப்படின்னா இயற்கை வேளாண்மை பத்தின விவரங்களை தேனி காமாட்சிபுரம் சென்டெக் வேளாண் அறிவியல் மைய பயிர் பாதுகாப்பியல் தொழில்நுட்ப வல்லுநர் வி கார்த்திக் பாண்டி அவங்க எடுத்து சொல்றாங்க. இந்த விவரங்களை கவனமா கேட்டுக்கங்க.
4: இயற்கை முறையில் சாகுபடி பண்ணுறதுக்கு என்னென்ன வழிமுறைகளை நம்ம முறைப்படி செய்யலாம்?
5: இப்போ உதாரணத்துக்கு வந்து நம்ம ஊரில் வந்து ஒரு தக்காளி போடுறாங்க அப்படின்னா, இப்போ நம்ம விதையை வாங்குகிறோம், வாங்கினோடனே அந்த விதைக்கு பின்னாடி வந்து பார்த்தீங்க அப்படின்னா அந்த விதையினுடைய முளைப்புத்திறன் இவ்வளோ இருக்கும், முளைப்புத்திறன் அப்படின்னு பின்னாடி போட்டிருப்பாங்க. அந்த சீடோட மெச்சூரிட்டி அப்படின்னு இங்கிலீஷில் சொல்லுவாங்க. அதே மாதிரி அதனுடைய ஈரப்பதம் எவ்வளோ இருக்கும் அப்படின்னு ஒவ்வொருத்துக்கும் வந்து ஒரு சதவீதம் வந்து போட்டிருப்பாங்க. ஆனால் இப்போ வந்து நம்ம போடுற விதைகளில் தான் பூச்சி நோயோ வருது அப்படின்ற மாதிரி நான் சொன்னேன். அப்போ எந்த ஒரு

0: காய்கறி பயிர்களோ இல்ல எது நம்ம வாங்கினாலும் அதை கண்டிப்பாக விதை நேர்த்தி செஞ்சு பண்ணணும். விதை நேர்த்தி செஞ்சு பண்ணினா மட்டும்தான் பூச்சி நோயில இருந்து நம்ம பாதுகாக்க முடியும். ட்ரைகோடர்மா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பூஞ்சானம் இருக்கு. அது தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழகத்துல வந்து பயிர் நோயியல் துறையில வந்து உற்பத்தி செஞ்சு கொடுத்துட்டு இருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் அந்தந்த ஏரியாவில் உள்ள கேவிகேன்னு சொல்லுவாங்க, கிருஷி விஜயன் கேந்திரா, வேளாண்மை விரிவாக்க மையம், அதே மாதிரி ஆராய்ச்சி கூடங்கள், இந்த மாதிரி பகுதிகளில் எந்தெந்த ஏரியால மாவட்டங்கள்ல இந்த மாதிரி வந்து தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழக அங்கீகரிக்கப்பட்ட எல்லா பகுதிகளிலுமே வந்து இந்த பூஞ்சானங்களோ பூச்சியை தாக்கக்கூடிய மருந்துகள் எல்லா இடத்துலயுமே விற்குதுங்க. அப்ப நம்ம அந்த பூஞ்சானம் அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா இந்த ட்ரைகோடர்மா அஸ்பரல்லம் அப்படின்னு சொல்லுவாங்க. சோ இந்த ட்ரைகோடர்மா அஸ்பரல்லம் அப்படின்றத நம்ம எப்படி பயன்படுத்துறது, நம்ம வாங்கிட்டோம் எப்படி பயன்படுத்துறது அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஒரு கிலோ விதைக்கு வந்து நீங்க வந்து ஒரு 10 கிராம்ல இருந்து 15 கிராம் வரையும் நீங்க அந்த விதைக்குள்ள போட்டுட்டு அதை என்ன பண்ணணும், அந்த விதையில போய் அந்த பவுடர் ஒட்டணும். அதனால கொஞ்சம் கஞ்சி, நம்ம பழைய கஞ்சி இருக்கு இல்லைங்களா, அந்த கஞ்சியை கொஞ்சம் ஊத்தணும் அப்படின்னா, ஏன்னா அது வந்து ஒரு ஒட்டு பசைக்காக நம்ம அதை சேர்த்துக்கிறோம். அப்ப நல்லா வந்து விதை நேர்த்தி செஞ்சு நீங்க வந்து பண்ணிக்கலாம் அப்படின்றதாங்க. விதை நேர்த்தி செஞ்சு நம்ம பண்ணணும் அப்படின்னா மண்ணில பரவக்கூடிய அனைத்து நோய்களையுமே கட்டுப்படுத்தும். சரிங்க, இப்ப விவசாயிகள் வந்து இதை எப்படி இப்படி எல்லாம் போடணும் அப்படின்றத வந்து பார்ப்போம். விதையை வாங்கி வச்சிருப்பாங்க, திடீர்னு டிராக்டர்கார வந்துருவான், மழையும் வந்துடும், உடனே உழுதுருவீங்க. ஆனா விதையை வந்து விதை நேர்த்தி செய்யாம நீங்க வந்து என்ன பண்ணிடுவீங்கன்னா விதைச்சிருவீங்க. அப்ப நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா, நீங்க அந்த விதைச்சு முடிச்ச உடனே அந்த தண்டு முளைச்சு ஒரு 2 இலை 3 இலை பருவத்துல வரும்போதே இந்த ட்ரைகோடர்மா அஸ்பரல்லம் அப்படின்ற பவுடர், இது வந்து 2 வடிவத்திலயுமே கிடைக்குது. ஒன்று பவுடர் வடிவத்திலயும் இருக்கு, இன்னொன்று திரவ வடிவத்திலயுமே இருக்கு. இது அனைத்து தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழகத்திலும் சரி, இல்ல நம்மளுக்கு வந்து பிரைவேட்ல கம்பெனிலையும் சரி நிறைய வந்து வழங்கிட்டு இருக்காங்க. அந்த மாதிரி பொருட்களை வாங்கி வந்து நீங்க பவுடரா எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா செடிக்கு வந்து 10 இலிருந்து 15 கிராம் வீதமாக வந்து நீங்க செடியை சுத்தி போட்டீங்க அப்படின்னா மண்ணில் கூடிய அனைத்து நோய்களையுமே கட்டுப்படுத்திடுங்க.
1: அதாவது நம்ம முதல்ல விதை நேர்த்தி பண்ணலைன்னாலும் அடுத்து ஒரு வாய்ப்பு இருக்கு,
0: அது மாதிரி இருக்குங்க. தொழில்நுட்பங்கள் வந்து நிறைய வளர்ந்துருச்சு. அப்ப சொட்டு நீர் பாசனம் அப்படின்ற ஒரு புதிய தொழில்நுட்பம் வந்து விவசாயிகள் மத்தியில வந்து நல்ல வரவேற்பு இருக்கு. ஒரு புளுக்கொள்ள ட்ரம், அது வந்து நம்ம கிராமத்துல வந்து 150 லிட்டர் 200 லிட்டர் வந்து தண்ணி கொள்ளளவு பிடிக்கும். அந்த தண்ணியில வந்து நீங்க என்ன பண்ணணும், 1 கிலோ அந்த ட்ரைகோடர்மா அப்படின்ற பவுடரை கொட்டி விட்டுட்டு நல்லா வலதுபுறமாவும் இடதுபுறமாவும் கலக்கி விட்டுட்டு நீங்க சொட்டு நீர் பாசனத்தின் வழியாக கொடுப்பதன் மூலமாகவும் நீங்க மண்ணில் பரவக்கூடிய அனைத்து நோய்களையுமே கட்டுப்படுத்திக்கலாம் அப்படின்னு நம்ம சொல்லலாங்க.
1: இப்ப நீங்க சொல்ற இந்த மருந்து வந்து இயற்கை முறையில பண்ணாலும் அது தக்காளிக்கு மட்டும்தானா இல்ல பொதுவா எல்லா காய்கறி பயிருக்குமேவா?
0: அதாவது விவசாயம் சார்ந்த பயிர்களுக்கும் தோட்டக்கலை பயிர்களுக்குமே நம்ம பயன்படுத்திக்கலாம். பொதுவான இதுதான் நான் சொல்றதுங்க. இப்ப வந்து பாத்தீங்கன்னா அந்த ட்ரைகோடர்மா அப்படின்ற பவுடரை இப்ப சொட்டு நீர் பாசனத்தின் வழியாகவும் வந்து நீங்க கொடுத்துக்கலாம். அப்படி இல்ல என்கிட்ட வந்து நான் வந்து சும்மா ஒரு கொஞ்சம் இடமா தான் வச்சிருக்கேன், ஒரு 40 சென்ட் 30 சென்ட் தான் வச்சிருக்கேன். அப்ப நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா, ஒரு டேங்க் வந்து 10 லிட்டரா இருக்கலாம், 15 லிட்டரா கூட இருக்கலாம். அப்போ 1 லிட்டர் தண்ணிக்கு வந்து நீங்க வந்து ஒரு 20 கிராம் பவுடர் நீங்க போட்டுக்கலாம். அப்போ ஒரு 15 லிட்டர் அப்படின்னா அப்போ 30 30னா 300 கிராம் அந்த மாதிரி நீங்க வந்து கலந்துட்டு நீங்க வந்து செடிக்கு வந்து அடிச்சீங்கனாலும் உங்களுக்கு மண்ணில் பரவக்கூடிய நோய்களை வந்து கட்டுப்படுத்திடும் இந்த ட்ரைகோடர்மா அஸ்பரல்லம் அப்படின்ற பவுடருங்க.
1: இது தவிர தோட்டக்கலை பயிருக்கும் இதை பயன்படுத்தலாம்னு சொன்னீங்க, அதுக்கு அளவு மாறுபடுமா?
0: ஆமா, இப்ப காய்கறி பயிர்கள் அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா தக்காளி, பச்சை மிளகாய், வெண்டிக்காய், பாவக்காய், புடலங்காய், இந்த மாதிரி காய்கறி பயிர்களுக்கு 15 இலிருந்து 20 கிராம் வரையும் வைக்கலாம். இதே போன்று பல்லாண்டு பயிர்கள், தென்னை மரமா இருக்கும், இல்ல ஒரு திராட்சையா இருக்கும், இல்ல வந்து ஒரு பெரிய வாழை பயிர் பண்ணக்கூடியவங்களா இருக்கும், அதுல வந்து 25 இலிருந்து 30 கிராம் வரையும் கூட நம்ம வைக்கலாம். ஆளுக்கு தகுந்த மாதிரி நம்ம உரத்தை கூட்டிக்கிறவங்க அந்த மருந்தை வந்து கொஞ்சம் கூட போட்டுக்கலாம். இதனால வந்து நிறைய பேர் கேட்கலாம், இது கூட போறதுனால ஏதாவது பாதிப்பு வருமா? வராதுங்க. ஏன்னா இது வந்து இயற்கை முறையில தயார் பண்ணக்கூடியதான், மண்ணில இருந்து தான் எடுக்கிறாங்க, மண்ணில வந்து குறைந்த அளவுல இருக்கு. நிவர்த்தி செய்யறதுக்காக இதை நம்ம அப்ளை பண்ணி அதை ஈக்குவல் பண்றோம், பேலன்ஸா கொடுக்கறதுக்காக தான் இந்த பவுடரவோ இல்ல திரவ வடிவத்துல இருக்க இதவோ நம்ம பயிர்களுக்கு வந்து கொடுக்கறோம். இப்ப தக்காளிக்கு நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா நம்மளுக்கு வந்து பாத்தீங்கன்னா இலை கருக ஆரம்பிச்சிடும், நல்லா இலை கருகலும். அதே மாதிரி நிறைய பயிர்களை வந்து இலை வந்து இலையில வரக்கூடிய நிறைய நோய்கள் இருக்கும். இப்ப அந்த மாதிரி பயிர்களுக்கு வந்து நம்ம தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழகத்திலே வந்து பாத்தீங்கன்னா பயிர் நோய் துறையில வந்து பேசில்ல சப்டிலிஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இதை நீங்க வந்து நான் சொன்ன அதே மாதிரி விதை நேர்த்தி செய்யறதுக்கும் நீங்க பயன்படுத்திக்கலாம் பவுடரை. இல்ல வந்து நீங்க சொட்டு நீர் பாசனத்தின் வழியாக கொடுக்கும்போது அதே மாதிரி பவுடரா இருந்தா 1 கிலோ போட்டுக்கலாம். இதை திரவ வடிவத்தில் இருந்துச்சு அப்படின்னா 150 லிட்டர் 200 லிட்டர் தண்ணியில 1/2 லிட்டர் நீங்க திரவத்தை ஊத்துனீங்க அப்படின்னா உங்களுக்கு இலைவெளி பரவக்கூடிய நோய்களை கட்டுப்படுத்தும். இதற்கு முன்னாடி வந்து பாத்தீங்கன்னா சூடோமோனஸ் ஃப்ளூரசன்ஸ் அப்படின்னு எல்லா விவசாயிகளும் கேள்விப்பட்டிருப்பாங்க. அது இப்ப நடைமுறையில வந்து இல்லைங்க, அது வந்து தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழகத்தினால வந்து அது வந்து தடை செஞ்சுட்டாங்க, அது பயன்படுத்த கூடாது. அது என்ன வேலையை செய்யுமோ அதே வேலையை தான் இந்த பேசில சப்டிலிஸ் அப்படின்றது வந்து செய்ய ஆரம்பிக்குது. அதனால இந்த பேசில சப்டிலிஸ் அப்படின்றது இயற்கை

0: நோய்களை வந்து இலைவழி பரவக்கூடிய அனைத்து நோய்களையுமே வந்து கட்டுப்படுத்தும் மேடம்,
1: இந்த புது
0: கட்டுப்படுத்தும்.
1: மருந்து விவசாயிகள் இப்ப பயன்படுத்திட்டு வராங்க.
0: விவசாயிகள் வந்து பெரும்பாலும் வந்து தோட்டக்கலை துறையினாலும் சரி, வேளாண்மை துறையினாலும் சரி, இல்ல கல்லூரிகள்னாலும் சரி, விவசாயிகளுக்கு வந்து இலவசமாக கொடுத்தோம் அப்படின்னா இலவசம்னாலே இன்றைக்கு வந்து விவசாயிகள்கிட்ட வந்து ஒரு வரவேற்பே கிடைக்காது. என்னத்த வேலை செய்ய போகுது, ஏதோ அவங்க ஓசியா கொடுக்குறாங்க அப்படின்ற மாதிரி அதை போய் நம்ம என்ன பண்றாங்க, அவங்களுக்குள்ள ஒரு உரக்கூட உள்ள போய் போட்டுடுறாங்க. நம்ம போய் என்னைக்காவது போய் சொல்லுவோம், ஏன்னா இந்த பேர் வேற வாய்க்குள்ள வராத பேரா
1: புதுசா இருக்கு
0: இருக்குங்களா,
1: இல்லையா?
0: என்ன ட்ரைகோடர்மா என்னங்க, அவங்களுக்கு தெரிஞ்சதெல்லாம் என்ன தெரியும், கார்பன் டைஆக்சைடு, காப்பராக்சி குளோரைடு, குளோரோத்தலனில் இந்த மாதிரி அவங்களுக்கு வந்து நம்மளுக்கு தெரியாத பேர் கூட அவங்களுக்கு தெரியும், பட் இந்த மாதிரி வந்து பேர்கள் வந்து அவங்களுக்கு தெரியாது. விவசாயத்துறையில கொடுத்துருப்பாங்களே அப்படின்னு சொல்லிட்டு நம்மளை கூட்டு போவாங்க அந்த உரக்கூடவனுக்கு, இதை பவுடரானு. அப்ப அந்த பவுடரை தூக்கி போகும்போது பேப்பர் இத்து போய் பவுடர் அப்படியே கொட்டிக்கிட்டே இருக்கும். ஏன்னா விவசாயிகளுக்கு வந்து இலவசமா கொடுத்தா அதனுடைய அருமை தெரியாது. அதனால விவசாயிகள் என்ன பண்றாங்க அப்படின்னா அந்த மாதிரி பொருளை வந்து இன்றைக்கும் வந்து விவசாயத்துறையிலையும் தோட்டக்கலை துறையிலும் மானிய விலையில விவசாயிகள் கொடுத்துட்டு இருக்காங்க. விவசாயிகள் வந்து அந்த மாதிரி போடாம, கிடப்புல போடாம நீங்க வாங்குற இந்த மாதிரி பொருட்களை வந்து உடனடியா பயன்படுத்திட்டீங்க அப்படின்னா
1: நல்ல பலன் கிடைக்கும்.
0: பலன்கள் வந்து கிடைக்கும். அதே மாதிரி இதை வந்து நிறைய பேர் கேட்பாங்க, இதை எவ்வளவு வருஷம் வச்சுக்கலாம், பல வருஷம், ஏன்னா இந்த வருஷம் வாங்கி அடுத்த வருஷம் தக்காளி போடுறப்ப பயன்படுத்திக்கலாம்.

0: கொடுத்தா அதனுடைய அருமை தெரியாது. அதனால விவசாயிகள் என்ன பண்றாங்க அப்படின்னா, அந்த மாதிரி பொருளை வந்து இன்றைக்கும் வந்து விவசாயத்துறையிலையும் தோட்டக்கலை துறையிலும் மானிய விலையில விவசாயிகள் கொடுத்துட்டு இருக்காங்க. விவசாயிகள் வந்து அந்த மாதிரி போடாம, கிடப்புல போடாம, நீங்க வாங்குற இந்த மாதிரி பொருட்களை வந்து உடனடியா பயன்படுத்திட்டீங்க அப்படின்னா
1: நல்ல பலன் கிடைக்கும்,
0: பலன்கள் வந்து கிடைக்கும். அதே மாதிரி இதை வந்து நிறைய பேர் கேட்பாங்க, இதை எவ்வளவு வருஷம் வச்சுக்கலாம், பல வருஷம், ஏன்னா இந்த வருஷம் வாங்கி அடுத்த வருஷம் தக்காளி போடுறப்ப பயன்படுத்திக்கலாமா அப்படின்லாம் கேட்பாங்க. அப்படி பயன்படுத்த கூடாங்க. பூஞ்சான நுண்ணுயிர்களுமே வந்து உடனே வந்து நம்ம பயிர்களுக்கு கொடுத்தோம் அப்படின்னா அதுல நல்ல ரிசல்ட் தெரியும். எதுக்கு நான் அதை சொல்றேன் அப்படின்னா, அதெல்லாம் ஒரு நுண் கிருமிகள் தான். கிருமிகள் வந்து உள்ள இருக்கு, அதை லேட்டாக லேட்டாக என்ன ஆகும், இப்ப 100 கிருமிகள் ஒரு டப்பாக்குள்ள இருக்கு அப்படின்னா உடனே கொடுத்துட்டோம்னா அந்த கிருமி வந்து ஆக்டிவா ரொம்ப முனைப்போடு செயல்படும். அதே அந்த கிருமிகள் அப்படியே வச்சுக்கிட்டு ஒரு மாசம் வரை வச்சிருந்தா என்ன, 100 கிருமி இருக்க இடத்துல ஒரு 10 குறையும், 90 ஆகும், அப்புறம் குறையும். அப்ப குறைய குறைய என்ன ஆகும், கடைசியில புழு புல்லா செத்து போயிடும். அப்ப அது வெறும் பவுடர் தான் இருக்கும். அது வந்து பயிர்களுக்கு நம்ம கொடுக்கறது மூலமா எந்த விதமான நன்மைகளும் கிடையாது. அதனால விவசாயிகள் வந்து தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழகத்திலையும் கிடைக்குது, அதே மாதிரி நீங்க வந்து தோட்டக்கலைத்துறை விவசாயத்துறையிலுமே இலவசமா தான் கொடுக்கறாங்க, இல்ல மானிய விலையிலையும் கொடுக்கறாங்க. அதை வாங்கி நீங்க பயன்படுத்தீங்கன்னா மண்ணில் பரவக்கூடிய அனைத்து நோய்களுக்கும், இலைவழி பரவக்கூடிய அனைத்து நோய்களையுமே கட்டுப்படுத்தும்.
2: என்னக்கா இயற்கை வேளாண்மை பத்தின விவரங்களை தேனி காமாட்சிபுரம் சென்டெக் வேளாண் அறிவியல் மைய பயிர் பாதுகாப்பியல் தொழில்நுட்ப வல்லுநர் வி கார்த்திக் பாண்டிய அவங்க அருமையா எடுத்து சொல்லிட்டாங்கல்ல.
3: அடே அப்பா, இயற்கை விவசாயத்துல இத்தனை விஷயங்கள் இருக்கா, கால சூழலை தாங்கி வளமா பயிர் வளர இவங்க சொன்ன தொழில்நுட்பங்கள் ரொம்ப உதவியா இருக்கும்.
2: நெசந்தாங்கா, இது போல வல்லுநர்கள் எடுத்து சொல்ற தகவல்களை குறிச்சு வச்சுக்கிட்டு செயல்படுத்திக்கிட்டு வாராரு எங்க மச்சான்.
3: அப்படின்னா உங்க தோட்டத்துல காய்கறி அறுவடை செய்யும் போதெல்லாம் மறக்காம எனக்கு கொண்டு வந்துருங்க.
2: அதுக்கு என்ன, கண்டிப்பா கொண்டாறேங்கா. நான் இன்னும் 4 தெரு போகணும், தேனையும் விக்கணும். கிளம்பட்டுமா? தேனு தேனு.
4: நேர்கள் இதுவரை கேட்டது இந்திய அரசின் வேளாண்மை மற்றும் உழவர் நல அமைச்சகம் வழங்கிய கிசான் வாணி. இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர் இந்திய அரசின் வேளாண்மை மற்றும் உழவர் நலத்துறை.
5: இந்த வருஷம் மகசூல் கொஞ்சம் குறைஞ்சிருச்சு.
6: என்ன தம்பி, மண்ண பரிசோதனை செஞ்சியா?
5: இல்லையானே.
6: முதல்ல உங்க மண்ண பரிசோதனை செய்யுங்க. பிரதம மந்திரியின் மண்வள அட்டையால நம்ம மண்ணோட தன்மையை தெரிஞ்சு அதுக்கு ஏத்த மாதிரி எந்த உரம் எவ்வளவு போடணும்னு தெரிஞ்சுக்கலாம். செலவும் குறையும், மகசூலும் கூடும்.
5: இது நல்லா இருக்கு. வளமான விவசாயத்துக்கு மண் ஆரோக்கியம் ரொம்ப முக்கியங்கிறீங்க. இப்பவே பக்கத்துல இருக்கிற நம்ம வேளாண்மை துறை அலுவலகத்துக்கு போறேன், மண் பரிசோதனை செய்யறேன், மண் வளாட்டையே வாங்குறேன்.
6: நீ கில்லாடி தான் போ.
7: வேளாண்மை மற்றும் விவசாயிகள் நல அமைச்சகம் இந்திய அரசு.
6: இந்த முறை விதை உரம் வாங்க பணம் கிடைச்சது ரொம்ப உதவியா இருந்துச்சு.
5: எப்படின்னா,
6: பிரதம மந்திரி கிசான் சம்மான் நிதி திட்டத்துல சேர்ந்த ஆண்டுக்கு 6000 ரூபாய் 3 தவணைகளா நேரடியா வங்கி கணக்குக்கு வந்துச்சுல்ல.
8: பிரதம மந்திரி கிசான் சம்மான் நிதி திட்டத்தின் மூலம் தகுதியுள்ள விவசாயிகளுக்கு ஆண்டுதோறும் 6000 ரூபாய் நிதி உதவி நேரடியாக வங்கிக் கணக்கில் வழங்கப்படுகிறது.
9: நீங்களும் தகுதி பெற்றிருந்தால் அருகில் உள்ள பொது சேவை மையம் அல்லது வேளாண்மை துறை அலுவலகத்தை அணுகி பதிவு செய்து பயனடையுங்கள்.
7: வேளாண்மை மற்றும் விவசாயிகள் நல அமைச்சகம் இந்திய அரசு.
2: அமைப்பில் உதவி வி உஷா. நிகழ்ச்சி அமைப்பு பி வாசுதேவன்.

0: இன்று தமிழ் பேசுங்க என்ற பொருளில் நிகழ்ச்சியில் நீங்களும் கலந்து கொள்ள நீங்கள் அறிமுக நேயராக இருந்தால் 0 43 42 24 40 30 என்ற எண்ணிலோ அல்லது 94 86 81 10 25 என்ற எண்ணிலும் தொடர்பு கொள்ளலாம். மற்ற நேயர்கள் 0 43 42 24 40 31 என்ற எண்ணிலும் 94 86 65 20 25 என்ற எண்ணிலும் தொடர்பு கொள்ளலாம். இளம் தென்றல் தமிழ் பேசுங்க என்ற பொருளில் இணைப்பில் இணையும் முதல் நேயரை சந்திப்போம். வணக்கம். வணக்கம்.
1: வணக்கம்.
0: வணக்கம். யார் இங்க இருந்து பேசுறீங்க? சரிங்க ராஜசேகர் ஐயா, இந்த நிகழ்ச்சியோட விதிமுறை பாத்தீங்கன்னா 3 ஆங்கில வார்த்தைகள் கேட்பேன், சரிங்களா? மிகவும் எளிமையான தமிழ் வார்த்தைகள் உங்களுக்கு கேட்கப்போ, அதுக்கு இணையான தமிழ் வார்த்தை நீங்க சொன்னீங்கன்னா, 3 வார்த்தைகளுக்கு நீங்க சரியா சொன்னீங்கன்னா நீங்கள் கேட்கக்கூடிய பாடல் கொடுக்கப்படும், சரிங்களா? தவறா சொன்னீங்கன்னா என்ன நடக்கணும் உங்களுக்கு தெரியும். எளிமையா
1: கேட்டுறேன்.
0: சுத்தியல் மிகவும் சரியான பதில். சரி, உண்டான இரண்டாவது வார்த்தை சொல்லிடலாங்களா? டனல். டனல், TUNNEL, டனல்.
1: TUNNEL.
0: நீண்ட நேரம் எடுத்துக்கிறீங்களே,
1: கொஞ்சம்
0: யோசனை பண்ண முடியல, நிறைய கேள்விப்பட்டிருப்பீங்க. சரி, அடுத்த நேரம் சந்திப்போம். வணக்கம்.
1: வணக்கம் ஐயா.
0: வணக்கம். யார் எங்கிருந்து பேசுறீங்க? மஞ்சுப்பட்டி சக்கரவர்த்தி. சரிங்க சக்கரவர்த்தி, உங்களுக்கு முதல் வார்த்தை சொல்லிடலாங்களா?
1: சொல்லுங்க ஐயா.
0: மிகவும் எளிமையான வார்த்தையை கொடுத்துடலாம். லேடர்.
1: லேடர்.
0: வாய்ப்புக்கு நன்றி. வாய்ப்புக்கு நன்றியா. வணக்கம்.
2: ஹலோ.
0: வணக்கம் ஐயா. யார் எங்கிருந்து?
2: அன்பு சோதர் நல்லமல்லி காசி. இரவு வணக்கம் சார்.
0: இரவு வணக்கம் செல்பவர்.
2: பண்பலையோடு இணைந்தே இருக்கும் கிருஷ்ண மாவட்டம் அரசம்பட்டி பக்கம் காவாக்கட்டு தென்னை விவசாயி ஏ முருகன் சார்.
0: சரிங்க முருகன் ஐயா, மிகவும் எளிமையான
2: சார்,
0: உங்களுக்கு வந்து மிகவும் எளிமையான ஒரு வார்த்தை சொல்றேன், நீங்க அதுக்கு சரியான தமிழ் வார்த்தை சொல்லுங்க.
2: மறைத்தல். கேடயம். கேடயம்.
0: கேடயம் என்பது மிகவும் சரியான வார்த்தை. சரி, உங்களுக்கு உண்டான இரண்டாவது வார்த்தை சொல்லிடலாங்களா?
2: சொல்லுங்க சார்.
0: இன்ஃபெக்ஷன். தவறான பதில், நன்றி. அடுத்த நேயரை சந்திப்போம். வணக்கம்.
3: வணக்கம்.
0: வணக்கம்.
3: என்ன துறை? நாகமில்ல இருந்து பேசுறேன்.
0: சரிங்க துறை, முதல் வார்த்தை உங்களுக்கு பப்ளிஷர்.
3: பப்ளிஷர். அதாவது
0: புத்தகம் படிக்கிறது அப்படின்றீங்களா? சரி, இல்ல தவறான பதில், நன்றி. அடுத்த நேரம் சந்திப்போம். வணக்கம்
4: ஐயா. வணக்கம். நான் வேலூர் மாவட்டம் கட்பாடியில் இருந்து சந்திரசேகர்.
0: சரிங்க சந்திரசேகர், முதல் வார்த்தை ஆடி ஆட்டோபயோகிராபி.
4: ஆட்டோபயோகிராபி.
0: சுயசரிதை என்பது மிகவும் சரியான பதில். இரண்டாவது வார்த்தை என்சைக்ளோபீடியா. என்சைக்ளோபீடியா அப்படிங்கிற மாதிரி என்சைக்ளோபீடியா.
4: தகவல் திரட்டு.
0: தகவல் திரட்டு இல்ல, இன்னும் கொஞ்சம் சரியா சொல்லலாம். அதுக்கு உண்டான ஒரு அழகான தமிழ் வார்த்தை இருக்கு. நன்றி, தொடர்ந்து கேளுங்க, நான் சொல்றேன். அடுத்த நேயரை சந்திப்போம். வணக்கம். வணக்கம்.
5: ஐயா வணக்கம்.
0: வணக்கம்.
5: நாகலாபுரம் கன்னியப்பன்.
0: கன்னியப்பன்.
5: வணக்கம்.
0: வணக்கம் சொல்பவர். சரிங்க ராஜா, தயாரா இருக்கீங்களா ராஜா?
5: சொல்லுங்க.
0: சரி, சர்வீஸ் ரோடு அப்படின்னா என்ன ராஜா?
5: சர்வீஸ்ங்களா?
0: சர்வீஸ் ரோடுங்க. சர்வீஸ்

0: இல்லை சர்வீஸ் ரோடு.
1: சர்வீஸ் ரோடுங்களா?
0: ஆ, நீங்கள் நாகாவதி அணை போகும்போது நல்லம்பள்ளியிலேருந்து சர்வீஸ் ரோடு வழியாக உள்ளே போவீங்கன்னு நினைக்கிறேன் நான். கரெக்டா?
1: ஆமாங்க, பக்கப்பாதைங்க.
0: பக்கப்பாதை,
1: பக்கவழிப்பாதை.
0: சரியான வார்த்தையை நீங்கள் சொல்லணும், சரிங்களா? நம்ம அன்றாட பேச்சு வழக்கில் இருக்கக்கூடிய வார்த்தைகளை சொல்லக்கூடாது. நன்றி. அடுத்த நேயரை சந்திக்கும் முன்,
2: டியர் ஸ்டூடெண்ட்ஸ், நல்ல பிளேஸ்மெண்ட்ஸ் தர காலேஜ் பார்த்துட்டு இருக்கீங்களா? அப்ப மகேந்திரா தான் சூப்பர் சாய்ஸ். முதலாம் ஆண்டிலிருந்து முறையான ட்ரைனிங், டாப் எம்என்சி கம்பெனிஸ் கூட சென்டர் ஆஃப் எக்ஸலன்ஸ், வருடம் தோறும் 2500 மாணவர்களுக்கு பணி நியமன ஆணை, தரமான பிளேஸ்மெண்ட்டுக்கு மகேந்திரா கல்வி நிறுவனங்கள் தான் ஒரே சாய்ஸ்.
3: தொடர்புக்கு 8985712345.

0: நம்ம சென்னை சில்க்ஸின் ஆடி பிளாஸ்ட் அப் டு 50% தள்ளுபடி. சேவிங்ஸ் பிளாஸ்ட் கலெக்ஷனும் பிளாஸ்ட் தி சென்னை சில்க்ஸ்.
1: பிளஸ் டூ முடிச்சுட்டு நல்ல பிளேஸ்மெண்ட் தர காலேஜ பாத்துட்டு இருக்கீங்களா? மகேந்திரா தான் சூப்பர் ஆப்ஷன். நம்ம மகேந்திரா காலேஜஸ் தான் ட்ரைனிங் அண்ட் பிளேஸ்மெண்ட்ல கலக்கிட்டு இருக்காங்களே. முதலாம் ஆண்டில் இருந்து முறையான ட்ரைனிங், டாப் எம்என்சி கம்பெனிஸ் கூட சென்டர் ஆஃப் எக்ஸலன்ஸ், 250 மேற்பட்ட நிறுவனங்கள் வளாக தேர்வுக்கு வருகை, வருடம்தோறும் 2500 மாணவர்களுக்கு பணி நியமன ஆணை, தரமான பிளேஸ்மெண்ட்டுக்கு மகேந்திரா கல்வி நிறுவனங்கள்.
2: கான்டாக்ட் 8985712345 ஆர் விசிட் www.mahindra.org.
3: பாட்டி, கொழுக்கட்டை சாப்பிடுறீங்களா?
4: அதெல்லாம் செய்ய தெரியுமா? அப்படியே எங்க அம்மாவோட கைப்பக்குவம்.
5: அணில் கொழுக்கட்டை மாவு, பாரம்பரிய சுவை என்றென்றும்.
6: உங்க குழந்தைகளோட கல்லூரி படிப்பு தரமானதாகவும் ஒழுக்கத்துடனும் கேம்பஸ் இன்டர்வியூ பெஸ்டாவும் இருக்கணும்னு யோசிக்கிறீங்களா? அப்ப பொள்ளாச்சியில இருக்கிற டாக்டர் மகாலிங்கம் காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் அண்ட் டெக்னாலஜி தான் ரைட் சாய்ஸ்.
7: மைக்ரோசாஃப்ட், அமேசான் மாதிரி 200 மேற்பட்ட எம்என்சி கேம்பஸ் ரிக்குயர்மெண்ட் இருக்கு. லேட்டஸ்ட் இண்டஸ்ட்ரீஸ் ரெலவென்ட் கோர்ஸும் சொல்லி தராங்க.
6: MCT பொள்ளாச்சி. கவுன்சிலிங் கோ 2706, கால் 9942955540.
8: எட்டு மணி 7 கேட்டு ரசித்துக் கொண்டிருக்கின்றோம் இளம் தென்றல். இன்று தமிழ் பேசுங்க என்ற பொருளில் இணைப்பில் இனியும் அடுத்த நேயரை சந்திப்போம். வணக்கம். வணக்கம். யார்? எங்க?
9: தாராபுரம்.
8: ஐயா, உங்க பெயர் சொல்லுங்க மறுபடியும்.
9: ஐயா, திருப்பூர் மாவட்டம் தாராபுரம், சங்கரலிங்கம்.
8: சங்கரலிங்கம் ஐயா, சரிங்க. உங்களுக்கு முதல் வார்த்தை சொல்லிடலாம். இந்த நிகழ்ச்சியோட விதிமுறை உங்களுக்கு தெரியுங்களா? ஏற்கனவே கேட்டிருப்பீங்கன்னு
9: நினைக்கிறேன்.
8: கேட்டிருக்கீங்க, அருமை. சரி, உங்களுக்கு முதல் வார்த்தை மிகவும் எளிமையான வார்த்தையா கொடுக்கறேன். மேப்
9: சொல்லுங்க.
8: மேப், மேப்ங்க ஐயா.
9: வரைபடம், உலகப்படம், வரைபடம்.
8: அருமை, மிகவும் அருமையா சொன்னீங்க. வரைபடம் என்பது மிகவும் சரியான பதில். இரண்டாவது வார்த்தை கேட்டலாங்களா உங்களுக்கு?
9: சொல்லுங்க.
8: மிகவும் எளிமையாவே கேட்கிறேன் இதுவும். கேம்பஸ்,
9: திசை காட்டி.
8: திசை காட்டி என்பது மிகவும் சரியான பதில்.
10: சூப்பர்பா, நீ இந்த மாதிரி பேசுற பாத்தியாடா.
8: சரிங்க, உங்களுக்கு மூன்றாவது நிறைவு வார்த்தை, சரிங்களா? டிஜிட்டல் லைப்ரரி,
9: தனிமயமாக்கப்பட்ட நூலகம்.
8: நீ இன்னும் கொஞ்சம் சரியா சொல்லலாம். நீங்க அது கொஞ்சம் விளக்கமா சொல்லிட்டீங்க.
9: கணினி
8: நூலகம். இன்னும் கொஞ்சம் தெளிவா சொல்லலாம். சரி, இருந்தாலும் நான் சரியான பதிலை எடுத்துக்கிறேன். மின்னணு நூலகம் அப்படின்னு சொல்லலாம். கணினி மயமாக்கப்பட்ட நூலகம். அருமை. சரி, மூன்று வினாக்களுக்கு சரியா பதில் சொல்லிட்டீங்க.
9: என்ன
8: பாடல் வேணும் சங்கரலிங்கம் ஐயா?
9: ஐயா, அனைவர் விருப்பத்துக்காகவும் நீங்களே போடுங்க ஐயா.
8: நானே ஒரு பாடல் கொடுத்துடலாங்களா?
9: நன்றிங்க. வணக்கம்.
8: நன்றி.

0: முதல் சிறப்பாக செயல்பட்டு வரும் மகேந்திரா கல்வி நிறுவனங்கள் சேலம் மற்றும் நாமக்கல்
1: 5 அட்டானமஸ் கல்லூரிகள் மற்றும் NAC A++ தர அந்தஸ்து பெற்ற கல்லூரிகள்
0: வருடந்தோறும் 2500 மேற்பட்ட வேலை வாய்ப்புகளை பெற்றுத்தரும் கல்வி நிறுவனம். விவரங்களுக்கு மகேந்திரா கல்வி நிறுவனங்கள் சேலம் மற்றும் நாமக்கல்
1: தொடர்புக்கு 8985712345.
2: தருமபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7. நாளைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்குவோம்.
3: திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்கள் தங்க மாளிகையில் பவுனுக்கு 1500 ரூபாய் ஆடி அதிரடி தள்ளுபடி August 17 வரை.
4: தருமபுரி மாவட்டத்தில் அட்டோனமஸ் அந்தஸ்து பெற்ற முதல் பொறியியல் கல்லூரி ஸ்ரீனிவாசா பொறியியல் கல்லூரி.
5: உடனடி வேலை வாய்ப்பை பெற்றுத்தரும் பாடப்பிரிவுகள்.
4: ஃபார் அட்மிஷன்ஸ் காண்டாக்ட் ஸ்ரீனிவாசா பொறியியல் கல்லூரி அட்டோனமஸ், பொம்மிடி, தருமபுரி டிஸ்ட்ரிக்ட். கால் 9025400159. கவுன்சிலிங் கோட் 2683.

0: மக்கள் தொகை கணக்கெடுப்பின் முதல் கட்டத்தில் ஹவுஸ் லிஸ்டிங் மற்றும் ஹவுசிங் சென்சஸ், அதாவது உங்கள் வீடுகள் கணக்கிடப்படும். வாருங்கள், உங்கள் பங்கேற்புடன் இதை வெற்றி பெற செய்வோம் மற்றும் வளர்ந்த இந்தியா 2047 நோக்கி மற்றொரு அடியை எடுத்து வைப்போம்.
1: 1978

0: கல்யாணத்துல கவனிச்சியா?
1: பொண்ணும் மாப்பிளையும் ரொம்ப அழகு.
0: அதோட வெள்ளி சீர்வரிசை பாத்திரங்கள், வெள்ளி பூஜை சாமான்கள், விளக்கு, குடம், தட்டுன்னு பல பலன்னு வெள்ளி பார்க்கவே வித்தியாசமா அழகழகா அருமையா இருக்கு.
2: இருக்காதா பின்ன? எல்லாமே மங்களன் மங்கள் வெள்ளி பொருட்களாச்சு. மங்களன் மங்கள்ல 92.5% தரத்துலதான் எல்லா வெள்ளி சாமான்களையும் தராங்க. உங்கள் வீட்டு விசேஷங்களுக்கு தேவையான வெள்ளி பொருட்கள் அனைத்தும் மிக மிக பிரம்மாண்ட தனித்தனி பிரிவுகளில். வெள்ளி கொலுசு மெட்டி அருணா கொடிகளுக்கு செய்கூலி சேதாரம் இல்லை. மங்களன் மங்கள், சேலம் மற்றும் திருச்சி.
3: காலேஜ்ல படிக்கிறதே கை நிறைய சம்பளத்தோட நல்ல வேலை கிடைக்கணும்னு தான்.
4: அதுக்குதான் டாக்டர் மகாலிங்கம் காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் அண்ட் டெக்னாலஜி இருக்கு. மைக்ரோசாப்ட், அமேசான் மாதிரி 200 மேற்பட்ட MNCs கேம்பஸ் ரெக்ரூட்மெண்ட் அண்ட் லேட்டஸ்ட் இண்டஸ்ட்ரி ரெலவென்ட் கோர்ஸும் இருக்கு. ஹையஸ்ட் பேக்கேஜ் 51 lakhs per annum.
5: MCET பொள்ளாச்சி கோயம்புத்தூர். கவுன்சிலிங் கோட் 2706. கால் 9942955540.
6: நமது போச்சம்பள்ளியின் புதிய ஜவுளி சாம்ராஜ்யமான GK சில்க்ஸ் அண்ட் ரெடிமேட்ஸில் பர்ச்சேஸ் செய்யும் வாடிக்கையாளர்களுக்கு பிக்அப் டிராப் வசதி செய்யப்பட்டுள்ளது. GK சில்க்ஸ் அண்ட் ரெடிமேட்ஸ், குள்ளனூர் போச்சம்பள்ளி. செல் 6369252381.
7: பாட்டி, கொழுக்கட்டை சாப்பிடுறீங்களா?
8: அதெல்லாம் செய்ய தெரியுமா? அப்படியே எங்க அம்மாவோட கைப்பக்குவோம்.
9: அணில் கொழுக்கட்டை மாவு, பாரம்பரிய சுவை என்றென்றும்.
10: சேலத்தின் முன்னணி மருத்துவமனை குறிஞ்சி மருத்துவமனை. ரோபோட்டிக் ஜாயிண்ட் ரீப்ளேஸ்மெண்ட் மூலம் துல்லியமான சிகிச்சை, மேம்பட்ட வசதிகள், அனுபவம் உள்ள டாக்டர்கள். குறிஞ்சி மருத்துவமனை, உங்கள் நலனில் புதிய முன்னேற்றம்.
11: எட்டு மணி 18 நிமிடம். கேட்டு ரசித்துக் கொண்டிருக்கின்றோம் இளம் தென்றல். இன்று தமிழ் பேசுங்க என்ற பொருளில் இணைப்பில் இணையும் அடுத்த நேயர்
12: யாரது? யாரது?
11: வணக்கம்.
13: வணக்கம்.
11: வணக்கம். யாரெங்கிருந்து?
13: கிருஷ்ணகிரி மாவட்டம் அகரத்திலிருந்து சதீஷ்குமார்.
11: சதீஷ்குமார், அகரத்திலிருந்து பேசுறீங்க. சரிங்க சதீஷ்குமார், தமிழ் பேசுங்க இந்த நிகழ்ச்சியோட விதிமுறை உங்களுக்கு தெரியும் தானே? எளிமையான முதல் வார்த்தை பாருங்க உங்களுக்கு. நர்ஸ். அப்படின்னா நீங்க அதுக்கு தமிழ்ல என்னன்னு
13: சொல்லணும்.
11: செவிலியர் என்பது மிகவும் சரியான பதில். இரண்டாவது வார்த்தை சொல்லிடலாங்களா? எதிர்பார்க்காத ஒரு பதில். இரண்டுக்கும் சரியான பதில் சொல்லிட்டீங்க. மூன்றாவதா உங்களுக்கு ஒன்னு கேட்டலாங்களா?
13: பகுதி
11: பாடம், சப்ஜெக்ட்னா பாடம், பிரிவு, செக்ஷன்னா பிரிவு, பாடம் இல்ல. என்ன சரியா சொல்லணும் நீங்க?
13: பாடப்பகுதி.
11: பகுதி பார்ட்னா பகுதின்னு சொல்லலாமா? நல்ல, இரண்டு சொன்னீங்க, கிட்டத்தட்ட நெருங்கிட்டீங்க. சரியான வார்த்தை உங்களால கண்டுபிடிக்க முடியல. நன்றி, வாழ்த்துக்கள். இரண்டு வினாக்களுக்கு சரியா பதில் சொல்லிருக்கீங்க. இணைப்பில் இணையும் அடுத்த நேயரை சந்திப்போம். வணக்கம். வணக்கம்.
13: காரிமங்கலம் வட்டம் எங்கச்சேரி. பீமராஜன்.
11: பீமராஜன் ஐயா,
13: சொல்லுங்க.
11: தயாரா இருக்கீங்களா?
13: எளிமை கொடுங்க.
11: என்ன கேக்குறதெல்லாம் என்ன சொல்றது, எளிமையிலும் கீழே வந்துருச்சு இது.
13: சரிங்க,
11: ஒரு 10% கூட டஃப்னு சொல்ல முடியாது நான் கேக்குறது. சரி, முதல் வார்த்தை கேண்டில். மெழுகுவத்தி என்பது மிகவும் சரியானது. உங்களுக்கு இரண்டாவது வார்த்தை கேட்கலாங்களா? ஹேண்ட்கர்சீப். ஹேண்ட்கர்சீப்.
13: கைக்குட்டை.
11: கைக்குட்டை என்பது மிகவும் சரியான பதில். மூன்றாவது வினா கேட்கலாங்களா?
13: கொடுங்க ஐயா.
11: ஓபிடி.

0: என்னங்கய்யா?
1: ஓபிடி.
0: ம்,
1: சொல்லுங்க மறுபடியும்.
0: ஓபிடி,
1: ஓபிடி, வெளி நோயாளி பிரிவு.
0: ம், அதுக்குள்ள இணையத்தில் பார்த்துட்டீங்கன்னு நினைக்கிறேன். ஓபிடி அப்படின்னு ஓபிடி ஈஸியாக தட்டினா ஈஸியாக வந்துடுது இல்லைங்கன்னா. வெளி நோயாளி பிரிவு, புறநோயாளர் பிரிவு என்பது மிகவும் சரியான பதில். மூன்று வினாக்களுக்கு சரியாக பதில் சொல்லிட்டீங்க. என்ன பாடல் வேண்டும்?
1: மெல்ல திறந்தது கதவு.
0: சரிங்க.
1: ஜானகிமா பாடின பாட்டு சொல்லுங்க.
0: ஜானகிமா பாடின பாடல்.
1: ஆமாங்க.
0: ஒரு சனம் தூங்கிருச்சு.

0: குமாரபாளையம் எக்ஸல் கல்வி நிறுவனத்தின் நல்வாழ்த்துக்கள்.
1: டியர் ஸ்டூடெண்ட்ஸ், நல்ல பிளேஸ்மெண்ட்ஸ் தர காலேஜ் பார்த்துட்டு இருக்கீங்களா? அப்ப மகேந்திரா தான் சூப்பர் சாய்ஸ். முதலாம் ஆண்டிலிருந்து முறையான ட்ரைனிங், டாப் எம்என்சி கம்பெனிஸ் கூட சென்டர் ஆஃப் எக்ஸலன்ஸ், வருடம் தோறும் 2500 மாணவர்களுக்கு பணி நியமன ஆணை, தரமான பிளேஸ்மெண்ட்டுக்கு மகேந்திரா கல்வி நிறுவனங்கள் தான் ஒரே சாய்ஸ்.
2: தொடர்புக்கு 8985712345.
3: எதிர்காலத்தை உருவாக்கும் இன்ஜினியராக வேண்டுமா?
4: உங்கள் கனவுகளுக்கு வலுவான அடித்தளம் சேலம் அன்னபூர்ணா பொறியியல் கல்லூரி. தரமான கல்வி, நவீன ஆய்வகங்கள், தொழில்துறை சார்ந்த பயிற்சிகள், சிறந்த வேலைவாய்ப்பு வழிகாட்டுதல் என மாணவர்களின் எதிர்காலத்திற்கான பெஸ்ட் சாய்ஸ் அன்னபூர்ணா பொறியியல் கல்லூரி, அட்டானமஸ், சங்ககிரி மெயின் ரோட், சேலம். கவுன்சிலிங் கோட் 2648.
5: 1978 முதல் சிறப்பாக செயல்பட்டு வரும் மகேந்திரா கல்வி நிறுவனங்கள் சேலம் மற்றும் நாமக்கல்.
2: 5 அட்டானமஸ் கல்லூரிகள் மற்றும் NAC A++ தர அந்தஸ்து பெற்ற கல்லூரிகள்.
5: வருடந்தோறும் 2500 மேற்பட்ட வேலை வாய்ப்புகளை பெற்றுத்தரும் கல்வி நிறுவனம். விவரங்களுக்கு மகேந்திரா கல்வி நிறுவனங்கள் சேலம் மற்றும் நாமக்கல்.
2: தொடர்புக்கு 8985712345.

0: நம்ம சென்னை சில்க்ஸின் ஆடி பிளாஸ்ட் அப் டு 50% தள்ளுபடி. சேவிங்ஸ் பிளாஸ்ட் கலெக்ஷனும் பிளாஸ்ட் தி சென்னை சில்க்ஸ்.
1: தர்மபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7 நாளைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்குவோர்
2: தர்மபுரி டு கிருஷ்ணகிரி தேசிய நெடுஞ்சாலையில் அமைந்திருக்கும் நமது விஜய் சூப்பர் ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை.
3: 8:27 கேட்டு ரசித்துக் கொண்டிருக்கின்றோம் இளம் தென்றல். இன்று தமிழ் பேசுங்க என்ற பொருளில் இணைப்பில் இனியும் அடுத்த நேயரை சந்திப்போம். யாரது யாரது? வணக்கம்.
4: வணக்கம். ஏறுவாடி பட்டியிலிருந்து ராஜேஸ்வரி.
3: சரிங்க ராஜேஸ்வரிமா, உங்களுக்கு முன்னாடி முதல் வார்த்தை சொல்லிடலாங்களா?
4: சொல்லுங்க.
3: சாக்ஸ்.
4: சாக்ஸ்.
3: எழுதுகோள்ங்களா? இல்ல இல்லைங்க, தவறான பதிலுமா. நல்ல முயற்சி, தொடர்ந்து கேளுங்க, தெரிஞ்சுக்கலாம். வணக்கம். ஐயா, உங்களோட இணைப்பு சரியா இல்லை. ஈரோடு அப்படின்னு வந்து மறுபடியும் கோபிசெட்டி, அதோட நிச்சு போயிருது. ஈரோடு கோபிசெட்டி பாளையம்ன்றது நான் ஓரளவுக்கு புரிஞ்சுக்கிட்டேன். உங்க பெயர் சொல்லுங்க.
5: கோவிந்தசாமி சார்.
3: கோவிந்தசாமி. சரிங்க கோவிந்தசாமி, தயாரா இருக்கீங்களா? சரி, முதல் வார்த்தை ஸ்க்ரூ. கோவிந்தசாமி இருக்கீங்களா? ஐயா ஸ்க்ரூ.
5: அதாவது திருகாணி.
3: திருகாணி, மிகவும் சரியான பதில். திருகு அல்லது திருகாணி என்று சொல்லலாம். சரி, இரண்டாவது வார்த்தை சொல்லிடலாங்களா? ஐயா இருக்கீங்களா? இருக்குங்களா? சரிங்க, அமைதியா இருக்கிறதுனால கொஞ்சம் எனக்கு அமைதியா இருந்தாலும் கொஞ்சம் பயம் உள்ளுக்குள்ள பக்கு பக்குன்னு பதட்டமா இருப்பேன் நானு. சரி, உங்களுக்கு இரண்டாவது வார்த்தை சொல்லிடலாங்களா? ரெஃபரன்ஸ். ரெஃபரன்ஸ் கேக்கலீங்களா?
5: சொல்லுங்க
3: ஐயா. ரெஃபரன்ஸ்
5: தெரியல சார்.
3: தெரியலீங்களா? நன்றி, நல்ல முயற்சிங்கயா.

0: தொடர்ந்து நிகழ்ச்சியை கேட்போம். அதற்கு முன்னதாக
1: ஏறப்பட்டி ஸ்ரீ சாய் மாருதி மருத்துவமனை வழங்கும்
2: ஆரோக்கியம் அனைவருக்கும்.
1: இந்நிகழ்ச்சியை உங்களுக்காக வழங்குவோர் ஏறப்பட்டி ஸ்ரீ சாய் மாருதி மருத்துவமனை. ஏறப்பட்டி ஸ்ரீ சாய் மாருதி மருத்துவமனை வழங்கும்
2: ஆரோக்கியம் அனைவருக்கும்.
1: வழங்குகிறார் டாக்டர் ஸ்ரீனிவாசன் அவர்கள்.
3: தர்மபுரி பண்பலை நேயர்களுக்கு வணக்கம்.
4: மலச்சிக்கல் பற்றி கேட்டிருந்தாரு, அதை பற்றி பார்ப்பாங்க. மலச்சிக்கல் ஏன் வருதுன்னு பார்த்தீங்கன்னா மூணு விஷயங்க. ஒன்று வந்து தண்ணி போதுமான அளவு குடிக்கிறதில்ல, நார்ச்சத்து நிறைந்த உணவுகளை சாப்பிட்றதில்ல, அப்புறம் வந்து உடல் இயக்கம் அதாவது நடக்கிறது மாடியற

0: அந்த மாதிரியான விஷயம் இல்லாமல் செடன்ட்ரி லைஃப் ஸ்டைல்னு சொல்லுவாங்க. உட்காந்துட்டே வேலை செய்கிறது, நடக்கிறதுலாம் ரொம்ப கம்மியாக இருக்குது. அந்த மாதிரி இந்த மூணு தான் அங்கே முக்கியமான காரணம். இன்னொரு மிக முக்கியமான விஷயம் வந்து மலச்சிக்கல் வந்தாவே ஒரு மாதிரி மக்கள் ரொம்ப ஒரு மாதிரி சங்கடமாக எடுத்துக்கிறாங்க. நமக்கு வந்து காலையில் நமக்கு டாய்லெட் போக முடியல, போகலை, அது ஒரு மாதிரி இருக்குது, நாள் முழுக்க நல்லாவே இல்லை, ஒரு மாதிரி இருக்குது அப்படின்ற மாதிரி நினைக்கிறாங்க. அது வந்து என்னன்னா மறுபடியும் ஒரு விதமான மன அழுத்தத்தை தான் கொடுக்கும். நீங்கள் அதை பற்றி ரொம்ப சீரியஸாக எடுத்துக்க வேண்டிய அவசியம் கிடையாதுங்க, கேஷுவலாக விட்டுருங்க அவ்வளோதான். இதில் இன்னொரு விஷயம் என்னென்னா, நம்ம டாய்லெட்டில் போய் உட்காந்த உடனே உடனே வந்து ஒரு நிமிஷத்தில் முடிச்சுட்டு வந்துடணும் அப்படின்னு நம்ம நினைக்கிறோம். அது அப்படி இல்லைங்க, நீங்கள் பொறுமையாக போய் உட்காந்துட்டு ஒரு 5 நிமிஷம் 10 நிமிஷம் கூட இருக்கலாம், தப்பில்லை. போயிட்டு நம்ம ஸ்ட்ரெயின் பண்ண வேண்டாம், முக்க வேண்டாம். ஏன்னா அந்த மாதிரி பண்ணிங்கன்னா ஹர்னியா வந்துடும் சரிங்களா. அதனால் என்ன பண்ணுங்கள், தண்ணி குடிங்க, நல்லா ஒரு நாளைக்கு 4-5 லிட்டர் தண்ணி குடிங்க. நார்ச்சத்து இருக்கிற உணவுகளை சாப்பிடுங்க. அதாவது நார்ச்சத்து உள்ள உணவுகள்னால் வாழைத்தண்டு, வெள்ளரிக்காய், க்ரீன் லீஃபி வெஜிடபிள்ஸ், அதாவது பச்சை காய்கறிகள் இருக்கு இல்லைங்களா, காய்கறிகள் நிறையா சாப்பிடுங்க. அதே மாதிரி வந்து நடங்க கொஞ்சம். இந்த மாதிரி ப்ராப்ளம் இருந்துச்சுன்னா நைட்டு நீங்கள் சாப்பிட்டுட்டு நீங்கள் சாப்பிட்ற நேரத்துக்கும் தூங்குறதுக்கும் இடையில ஒரு 1 ஹவர் கேப் இருக்கணும். சாப்பிட்டுட்டு அப்படியே பொறுமையாக கொஞ்ச நேரம் ஒரு 10 நிமிஷம் நடக்கலாம். இந்த மாதிரி பண்ணிங்கன்னா வந்து நிச்சயமாக வந்து இதிலிருந்து நமக்கு இந்த மலச்சிக்கலிருந்து விடுபடலாம். அதேமாதிரி போயிட்டு உட்காந்து டாய்லெட்டில் போயிட்டு உட்காந்துட்டு நீங்கள் வந்து ரொம்ப இது பண்ண வேண்டாம், ஸ்ட்ரெயின் பண்ண வேண்டாம். இதில் இன்னொரு முக்கியமான விஷயம்னா காலையில் நம்ம வேலைக்கு போவோம் என்ன கிளம்பி, ஸோ லேட் ஆச்சுன்னா அதில் லேட் ஆகிடும், பஸ்ஸு போயிடும், அட்டண்டன்ஸ் க்ளோஸ் பண்ணிடுவாங்க அப்படின்ற சிக்கலாக இருக்கும். அதனால் பெட்டர் என்ன பண்ணுங்கள், சரி இங்கே வரல ஆஃபீஸில் போய் டாய்லெட் போய்க்கலாம் அப்படின்ற மாதிரியான இது நீங்கள் பிளான் பண்ணிக்கங்க. ட்ரெஸ் எடுத்துக்கிறது தேவையானது, அதுக்கு ரெடி பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு அதை பற்றியான ஒரு அழுத்தமே இருக்காது, ஒரு மன அழுத்தம் அந்த இது இருக்காது. இன்றைக்கி நம்ம டாய்லெட் போக முடியலையே, எப்படி ஆயிடுச்சு எப்படி ஆயிடுச்சு அப்படின்ற மாதிரியான ஒரு சிக்கல் இருக்காது, ரொம்ப ரிலாக்ஸ்டாக இருக்கும். அந்த மாதிரியான விஷயங்களை கடைபிடிங்க. மீண்டும் வேறொரு நிகழ்ச்சியை சந்திப்போம் நேயர்களே, நன்றி வணக்கம்.
1: நேயர்கள் இதுவரை ஏர்ரப்பட்டி ஸ்ரீ சாய் மாருதி மருத்துவமனை வழங்கிய
2: ஆரோக்கியம் அனைவருக்கும்
1: கேட்டீர்கள். வழங்கினார் டாக்டர் ஸ்ரீனிவாசன் அவர்கள். இந்நிகழ்ச்சியை உங்களுக்காக வழங்கியோர் அதியமான்கோட்டை மேம்பாலம் அருகிலுள்ள ஏர்ரப்பட்டி ஸ்ரீ சாய் மாருதி மருத்துவமனை.

0: தி காவேரி இன்ஜினியரிங் காலேஜ் அட்டானமஸ்
1: பயோமெடிக்கல் சிவில் அண்ட் கம்ப்யூட்டர் சயின்ஸ் இன்ஜினியரிங் எலக்ட்ரிக்கல் அண்ட் எலக்ட்ரானிக்ஸ் இன்ஜினியரிங் எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் கம்யூனிகேஷன் இன்ஜினியரிங் மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் பிடெக் ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அண்ட் டேட்டா சயின்ஸ் இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி கெமிக்கல் இன்ஜினியரிங் அண்ட் அக்ரிகல்ச்சரல் இன்ஜினியரிங் பிஹெச்டி எலக்ட்ரிக்கல் அண்ட் எலக்ட்ரானிக்ஸ் இன்ஜினியரிங் எம்சிஏ எம்பிஏ போன்ற படிப்புகள் சிறந்த முறையில் தகுதி பெற்ற பேராசிரியர்களால் கற்பிக்கப்படுகிறது.
0: தி காவேரி இன்ஜினியரிங் காலேஜ் அட்டானமஸ் மேச்சேரி சேலம். கால் 9524936156.
2: பாட்டி, கொழுக்கட்டை சாப்பிடுறீங்களா?
3: அதெல்லாம் செய்ய தெரியுமா? அப்படியே எங்க அம்மாவோட கைப்பக்குவோம்.
4: அணில் கொழுக்கட்டை மாவு, பாரம்பரிய சுவை என்றென்றும்.
5: அணில் கொழுக்கட்டை மாவு நிறுவனத்தின் நல்வாழ்த்துக்கள்.
6: தருமபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7 நாளைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்குவோம்.
7: திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்கள் தங்க மாளிகையில் பவுனுக்கு 1500 ரூபாய் ஆடி அதிரடி தள்ளுபடி August 17 வரை.
8: அண்ணா, நான் 12th முடிச்சிட்டேன். கரியருக்கு நல்ல ஸ்கோப் இருக்கிற காலேஜா பார்த்து இன்ஜினியரிங் சேரணும்.
9: அப்ப அதுக்கு ரைட் சாய்ஸ் நம்ம குமாரபாளையம் எக்ஸல் இன்ஜினியரிங் காலேஜ் அட்டானமஸ் தான். ஏன்னா அங்க தேர்ட் இயர் படிக்கும் போதே 80% மேல மதிப்பெண் இருக்கிறவங்களுக்கு பெய்ட் இன்டர்ன்ஷிப் மூலம் படிக்கும் போதே வேலை வாய்ப்பு பெற்றுத்தராங்க. 2025-26 கல்வியாண்டுல சுமார் 384 மாணவர்களுக்கு வேலை கிடைச்சிருக்கு. அது மட்டும் இல்லாம மாணவர்களுக்கு சென்டர் ஆஃப் எக்ஸலன்ஸ் அமைப்பின் மூலமா ஆப்பிள், மைக்ரோசாப்ட் போன்ற முன்னணி நிறுவனங்கள்ல AR&VR, 3D printing and advanced technologies எல்லாம் எக்ஸ்பர்ட்ஸ் மூலமா கத்து தந்து முன்னணி நிறுவனங்கள்ல வேலை வாய்ப்பும் பெற வழி செய்றாங்க.
10: மேலும் விவரங்களுக்கு எக்ஸல் இன்ஜினியரிங் காலேஜ் அட்டானமஸ் குமாரபாளையம் கால் 9965523999.
11: உங்க குழந்தைகளோட கல்லூரி படிப்பு தரமானதாகவும் ஒழுக்கத்துடனும் கேம்பஸ் இன்டர்வியூ பெஸ்டாவும் இருக்கணும்னு யோசிக்கிறீங்களா? அப்ப பொள்ளாச்சியில இருக்கிற டாக்டர் மகாலிங்கம் காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் அண்ட் டெக்னாலஜி தான் ரைட் சாய்ஸ்.
12: மைக்ரோசாப்ட், அமேசான் மாதிரி 200க்கும் மேற்பட்ட MNC கேம்பஸ் ரிக்வயர்மென்ட் இருக்கு. லேட்டஸ்ட் இண்டஸ்ட்ரீஸ் ரெலெவன்ட் கோர்ஸும் சொல்லி தராங்க.
11: MCT பொள்ளாச்சி. கவுன்சிலிங் கோ 2706. கால் 9942955540.
13: 8:40. கேட்டு ரசித்துக் கொண்டிருக்கின்றோம் இளம் தென்றல் என்று தமிழ் பேசுங்க என்ற பொருளில் இணைப்பில் இணையும் மனித நேயரை சந்திப்போம். வணக்கம். வணக்கம்.
14: ஐயா வணக்கம்.
13: வணக்கம்.
14: தூத்துக்குடி மாவட்டம் முள்ளக்காடு பாபு.
13: சரிங்க பாபு, முதல் வார்த்தை சொல்லிடலாங்களா உங்களுக்காக?
14: சொல்லுங்க ஐயா.
13: கைட் புக்.
14: கைடு புக்கா சார்?
13: ஆமாங்க.
14: வழிகாட்டி சார்.
13: வழிகாட்டி?
14: ஆமா, வழிகாட்டி நூல்.

0: வழிகாட்டிட்டு அப்படியே தமிழ் படுத்திட்டீங்க அப்படின்னு நினைக்கிறேன். சொன்ன ஆங்கில வார்த்தை அப்படியே தமிழா மாத்திட்டீங்க, அருமை. சரி, இரண்டாவது வார்த்தை கேட்டலாங்களா?
1: சொல்லுங்க சார்.
0: எமர்ஜென்சி,
1: அவசர கால உதவி, அவசர கால.
0: நம்ம ஒரு மருத்துவமனை சம்பந்தப்பட்ட வார்த்தை கேக்குறேங்க. மருத்துவமனையில என்ன வார்த்தையை பயன்படுத்துவாங்க, அந்த வார்த்தையை சொல்லுங்க நீங்க.
1: மருத்துவமனையில அதாவது ஊசி போடுறாங்க,
0: பதிவு செய்யவிடும். கிட்டத்தட்ட ஒரு
1: பதிவு பண்ணணும்
0: இல்லைங்க. எமர்ஜென்சி அப்படின்னா அதுக்கு இணையான தமிழ் வார்த்தை இல்ல இல்ல. ஃபர்ஸ்ட் எய்ட் அப்படின்னா நீங்க சொல்லலாம், முதலுதவி இல்ல அவசர உதவி இந்த மாதிரி சொல்லலாம். நான் கேக்குறது எமர்ஜென்சி அவசர கால அப்படின்றது ரைட்டு, அதை சரியா நீங்க முடிக்கல, நன்றி. அடுத்த நேயரை சந்திக்கும் முன்,
2: பத்தாண்டு கால கல்வி சேவையில் கடத்தூர் ஸ்ரீ ஐயப்பா காலேஜ் ஆஃப் ஃபார்மசி, பெஸ்ட் லேப் ஸ்பெஷாலிட்டி, அனுபவம் மிக்க பேராசிரியர்கள், காற்றோட்டமான வசதியுடன் இருபாலருக்கும் தனித்தனி விடுதி வசதி. அட்மிஷன் 9443449892.
3: ஒவ்வொரு மாணவரோட கனவும் ஒரு நல்ல ப்ரொஃபஷன்ல ஜாயின் பண்ணணும்ங்கறதா. பெஸ்டான கேரியர் கைடன்ஸ்க்கு அன்னபூர்ணா பொறியியல் கல்லூரியில ஜாயின் பண்ணுங்க.
4: 98% வேலை வாய்ப்பு சாதனை, 9 பொறியியல் இளநிலை படிப்புகள், நவீன உள்கட்டமைப்பு, திறன் மேம்பாட்டு பயிற்சிகள் என மாணவர்களின் முன்னேற்றத்திற்கான ஒரே கல்லூரி அன்னபூர்ணா பொறியியல் கல்லூரி. அட்டானமஸ், சங்ககிரி மெயின் ரோட், சேலம். கவுன்சிலிங் கோட் 2648.
5: ஏக்கா, செய்தி தெரியுமா? என்னடி, நம்ம அஞ்சலி டெக்ஸ்டைல்ஸ்ல ஆடி சிறப்பு தள்ளுபடியா 10% முதல் 30% வரை அதிரடி ஆடி தள்ளுபடி, சிறியவர்கள் முதல் பெரியவர்கள் வரை ஆஃபரோ ஆஃபர்க்கா? அஞ்சலி டெக்ஸ்டைல்ஸ், புதிய பேருந்து நிலையம் எதிரில், தர்மபுரி.
6: பாட்டி, கொழுக்கட்டை சாப்பிடுறீங்களா?
7: அதெல்லாம் செய்ய தெரியுமா? அப்படியே எங்க அம்மாவோட கைப்பக்குவோம்.
8: அணில் கொழுக்கட்டை மாவு, பாரம்பரிய சுவை என்றென்றும்.
9: தர்மபுரி பண்பலை 102.5 ஏற்காடு பண்பலை 103.7 தினமும் காலை 7:25 நலம் தானே. இந்நிகழ்ச்சியை வழங்குவோர்
10: கோபி மற்றும் சிவகுமாரின் SS ஜுவல்லரி, தர்மபுரி கடை வீதி மற்றும் பாரதிபுரம்.
11: தர்மபுரி மாவட்டத்தில் அட்டோனமஸ் அந்தஸ்து பெற்ற முதல் பொறியியல் கல்லூரி ஸ்ரீனிவாசா பொறியியல் கல்லூரி.
12: உடனடி வேலை வாய்ப்பை பெற்று தரும் பாடப்பிரிவுகள்.
11: ஃபார் அட்மிஷன்ஸ் காண்டாக்ட் ஸ்ரீனிவாசா பொறியியல் கல்லூரி அட்டோனமஸ், பொம்மிடி, தர்மபுரி டிஸ்ட்ரிக்ட். கால் 9025400159. கவுன்சிலிங் கோட் 2683.
9: தர்மபுரி பண்பலை 102.5 ஏற்காடு பண்பலை 103.7 தினமும் காலை 8:35 மாலை 5:05 வைக்கிங் பனி அண்ட் சன் பிரீஃப் வழங்கும் விளம்பரதாரர் நிகழ்ச்சியை கேட்கலாம். இந்நிகழ்ச்சியை வழங்குவோர்
8: வைக்கிங் பனி அண்ட் சன் பிரீஃப்ஸ்.
9: தர்மபுரி பண்பலை 102.5 ஏற்காடு பண்பலை 103.7 தினமும் காலை 6:55 மழலை மொழி இந்நிகழ்ச்சியை வழங்குவோர்
13: ஸ்ரீ கிருஷ்ணா சில்க்ஸ் அண்ட் ரெடிமேட், சின்னசாமி நாயுடு தெரு, தர்மபுரி, மற்றும் புதிய பஸ் நிலையம் எதிரில், பாலக்கோடு.
0: எட்டு மணி 44 நிமிடம். இணைப்பில் இணையும் அடுத்த நேயர், வணக்கம்.
1: ஐயா வணக்கம்.
0: வணக்கம்,
1: நான் தர்மபுரி மதிவோன் பாளையம் மோகன் பேசுறியா?
0: சரிங்க மோகன், உங்களுக்கு முதல் வார்த்தை சொல்லிடலாங்களா?
1: மூன்று வார்த்தையுமே
0: எளிமையா கொடுத்துறேங்க, ஏன்னா நமக்கு இன்னும் ஒரு நிமிடம் தான் இருக்கு. பிளட் பிரஷர்,
1: ரத்த அழுத்தம்.
0: ரத்த அழுத்தம் என்பது மிகவும் சரியான பதில். உங்களுக்கு இரண்டாவது வார்த்தை என்சைக்ளோபீடியா. நன்றி, நிறைவு பெறுகிறது இன்றைய இளம் தென்றல். இன்று தமிழ் பேசுங்க என்ற பொருளில் மலர்ந்தது. இணைப்பில் வந்த நேயர்களுக்கும் இணைப்பில் வர முயற்சித்த அத்துணை நேயர்களுக்கும் நன்றிகளும் பாராட்டுகளும் வாழ்த்துக்களும் வணக்கங்களும். தொடர்ந்து கேட்கலாம் நாடாளுமன்றத்தில் வாராந்திர பதிவுகள் ஒரு பார்வை.
14: This is Akashvani, a review of this week's Parliament proceedings read by Ashish Abraham. After the first week of monsoon session of Parliament was washed out, this week resulted in some productivity with the government able to push through the key legislation enabling swift trial and stiffer penalties and sentence to deal with examination paper leak menace. Both houses approved other legislations as well, often without discussion, even as opposition continued to stall proceedings over police crackdown on students' protest and donation.

0: தர்மபுரி பண்பலை 102.5
1: மெகாஹெர்ட்ஸின்
2: உங்கள் இதய நினைவுகளை மெருகேற்றும் பாடல்களை காற்றலையில்
0: கேட்டு ரசிக்கலாம். சுகமான ராகங்கள்
3: தினமும் இரவு 10 மணிக்கு. இன்று இரவு 10 மணிக்கு நாமக்கல் மற்றும் கரூர் மாவட்டத்தைச் சேர்ந்த நேயர்கள் தங்களது விருப்ப பாடல்களை கேட்டு ரசிக்கலாம். மீண்டும் உங்கள் நினைவிற்கு இன்று இரவு 10 மணிக்கு சுகமான ராகங்கள். இன்றைய நிகழ்ச்சியில் நாமக்கல் மற்றும் கரூர் மாவட்டத்தைச் சேர்ந்த நேயர்கள் தங்களது விருப்ப பாடல்களை கேட்டு ரசிக்கலாம். உங்கள் அபிமான தர்மபுரி பண்பலை 102.5 ஏற்காடு பண்பலை 103.7 தொடர்ந்து கேட்கலாம். ஆங்கிலத்தில் செய்திகள், அதனைத் தொடர்ந்து ஸ்பாட்லைட்.
4: Valsa Williams with the news at 9. The headlines. Prime Minister Narendra Modi inaugurates Swami Vivekanand Cultural Youth Centre in Mysuru, credits Indian youth for progress in science, technology and sports. Prime Minister launches development projects worth 18,000 crore rupees in Andhra Pradesh. Centre approves advance release of over 2,000 crore.

0: படிப்பு, திறன் மேம்பாட்டு பயிற்சிகள் என மாணவர்களின் முன்னேற்றத்திற்கான ஒரே கல்லூரி அன்னபூர்ணா பொறியியல் கல்லூரி, அட்டானமஸ், சங்ககிரி மெயின் ரோட், சேலம். கவுன்சிலிங் கோட் 2648.
1: டியர் ஸ்டூடெண்ட்ஸ், நல்ல பிளேஸ்மெண்ட்ஸ் தர காலேஜ் பார்த்துட்டு இருக்கீங்களா? அப்ப மகேந்திரா தான் சூப்பர் சாய்ஸ். முதலாம் ஆண்டில் இருந்து முறையான ட்ரைனிங், டாப் எம்என்சி கம்பெனிஸ் கூட சென்டர் ஆஃப் எக்ஸலன்ஸ், வருடம் தோறும் 2500 மாணவர்களுக்கு பணி நியமன ஆணை, தரமான பிளேஸ்மெண்ட்டுக்கு மகேந்திரா கல்வி நிறுவனங்கள் தான் ஒரே சாய்ஸ்.
2: தொடர்புக்கு 8985712345.
3: இனி தொடர்ந்து கேட்கலாம் இடைவிடாத இசை மழை.

0: ஏக்கா, செய்தி தெரியுமா?
1: என்னடி? நம்ம அஞ்சலி டெக்ஸ்டைல்ஸ்ல ஆடி சிறப்பு தள்ளுபடியா 10% முதல் 30% வரை அதிரடி ஆடி தள்ளுபடி, சிறியவர்கள் முதல் பெரியவர்கள் வரை ஆஃபரோ ஆஃபர்க்கா?
0: அஞ்சலி டெக்ஸ்டைல்ஸ் புதிய பேருந்து நிலையம் எதிரில் தர்மபுரி.
2: தர்மபுரி பண்பலை 102.5 நாளைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்குவோர்
3: உங்கள் குழந்தைகளின் சிறந்த எதிர்காலத்திற்கு அட்டோனமஸ் அந்தஸ்து பெற்ற எக்ஸல் பொறியியல் கல்லூரி குமாரபாளையம்,
4: கடத்தூர் ஸ்ரீ ஐயப்பா காலேஜ் ஆஃப் பார்மசி மத்திய மாநில அரசுகள் அங்கீகாரம் பெற்ற கல்லூரி, டாக்டர் MGR பல்கலைக்கழக இணைவு பெற்றது, அட்மிஷன் நடைபெறுகிறது 9443449892.
5: கொழுக்கட்டை சாப்பிடுறீங்களா?
6: அதெல்லாம் செய்ய தெரியுமா? அப்படியே எங்க அம்மாவோட கைப்பக்கோ.
7: அணில் கொழுக்கட்டை மாவு, பாரம்பரிய சுவை என்றென்றும்.
8: இனிய இரவு வணக்கம் நேயர்களே. நிலையத்தில் நேரம் 10:00. தர்மபுரி பண்பலை 102.5 ஏற்காடு பண்பலை 103.7 கேட்டு ரசிக்கலாம் சுகமான ராகங்கள். இன்றைய சுகமான ராகங்கள் நிகழ்ச்சியில் நாமக்கல் மற்றும் கரூர் மாவட்டத்தைச் சேர்ந்த நேயர்கள் மட்டும் கலந்து கொண்டு தங்களது விருப்ப பாடல்களை கேட்டு ரசிக்கலாம். மீண்டும் உங்கள் நினைவிற்காக இன்றைய நிகழ்ச்சியில் நாமக்கல் மற்றும் கரூர் மாவட்டங்களைச் சேர்ந்த நேயர்கள் மட்டும் கலந்து கொண்டு தங்களது விருப்ப பாடல்களை கேட்டு ரசிக்கலாம். கேட்டு ரசிக்க நீங்கள் அறிமுக நேயராக இருந்தால் 0 43 42 24 40 30 என்ற எண்ணிலும், 94 86 81 10 25 என்ற எண்ணிலும் தொடர்பு கொள்ளலாம். மற்ற நேயர்கள் 0 43 42 24 40 31 என்ற எண்ணிலும், 94 86 65 20 25 என்ற எண்ணிலும் தொடர்பு கொள்ளலாம். காலத்தால் அழியாத காவிய கானங்களின் தொகுப்பாக இது சுகமான ராகங்கள்.

0: டிகிரி படிச்சுட்டேன், டீச்சர் ஆகணும்னு ஆசை, என்ன பண்றது?
1: அதான் நம்ம போச்சம்பள்ளியில குறைந்த கல்வி கட்டணத்துல படிக்கிறதுக்காகவே அண்ணா அறிவகம் கல்வியியல் கல்லூரி இருக்கே.
0: அண்ணா அறிவகம் கல்வியியல் கல்லூரி, புது மோட்டூர், போச்சம்பள்ளி.
2: குமாரபாளையம் எக்ஸல் கல்வி நிறுவனத்தின் நல்வாழ்த்துக்கள்.
3: இனிகள் ஓய்வெடுக்கும் நேரத்தில் உங்களை இசையால் தாளாட்டிக் கொண்டிருக்கிறது தர்மபுரி பண்பலை 102.5 ஏற்காடு பண்பலை 103.7 சுகமான ராகங்கள் இணைப்பில் இனியும் முதல் நேயரை சந்திப்போம். வணக்கம்.
4: நாமக்கல் மாவட்டம் குமாரபாளையம், ராஜு சார்.
3: சொல்லுங்க ராஜு, என்ன பாடல் கேட்கலாம்
4: சார்? கண்ணா நாள் மாவட்டத்தில் பெட்டெடுத்த உள்ள மட்டும் தெய்வம் தெய்வம்.
3: சரிங்க, இதோ இந்த இனிய பாடல் அனைவருக்காகவும்.

அன்றொரு நாள் மன்னன் சாலமனுடைய சபையில் ஒரு விசித்திரமான வழக்கு வந்தது. ஒரு பிள்ளை, இரண்டு தாய்மார்கள், இரண்டு பேரும் அது தன்னுடைய பிள்ளை என்கிறார்கள். பிள்ளைக்கோ தன் தாய் யார் என்று சொல்ல தெரியவில்லை. மன்னன் சாலமன் யோசித்தான்,

0: தருமபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7 நாளைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்குவோர்
1: திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்கள் தங்க மாளிகையில் பவுனுக்கு 1500 ரூபாய் ஆடி அதிரடி தள்ளுபடி August 17 வரை.
0: தருமபுரி பண்பலை 102.5 நாளைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்குவோர்
2: உங்கள் குழந்தைகளின் சிறந்த எதிர்காலத்திற்கு அட்டானமஸ் அந்தஸ்து பெற்ற எக்ஸல் பொறியியல் கல்லூரி குமாரபாளையம்.
3: 10:12 கேட்டு ரசித்துக் கொண்டிருக்கின்றோம் சுகமான ராகங்கள். இன்றைய நிகழ்ச்சியை நாமக்கல் மற்றும் கரூர் மாவட்டங்களைச் சேர்ந்த நேயர்கள் அலங்கரித்துக் கொண்டிருக்கிறார்கள். இணைப்பில் இனியும் அடுத்த நேயர், வணக்கம்.
4: வணக்கம், நாமக்கல் சின்னமணலி முருகேசன்.
3: சொல்லுங்க முருகேசன், என்ன பாடல் கேட்கலாம்?
4: வண்டிக்காரன் மகள் படத்திலிருந்து மேடையில் ஆடிடும்.
3: சரிங்க, இது வந்து இனிய பாடல் அனைவருக்காகவும்.

0: தருமபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7 நாளைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்குவோர்
1: தருமபுரி டு கிருஷ்ணகிரி தேசிய நெடுஞ்சாலையில் அமைந்திருக்கும் நமது விஜய் சூப்பர் ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை.
2: தருமபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7 தினமும் காலை 8:35 மாலை 5:05 வைக்கிங் பனி அண்ட் சன் பிரீஃப் வழங்கும் விளம்பரதாரர் நிகழ்ச்சியை கேட்கலாம். இந்நிகழ்ச்சியை வழங்குவோர் வைக்கிங் பனி அண்ட் சன் பிரீஃப்ஸ்.
3: காலத்தால் அழியாத காவிய கானங்களை காற்றலையில் கேட்டு ரசித்துக் கொண்டிருக்கின்றோம். சுகமான ராகங்களாக இன்றைய நிகழ்ச்சியை நாமக்கல் மற்றும் கரூர் மாவட்டங்களைச் சேர்ந்த நேயர்கள் அலங்கரித்துக் கொண்டிருக்கிறார்கள். இணைப்பில் இணையும் அடுத்த நேயரை சந்திப்போம். வணக்கம்.
4: பண்பலைக்கு இனிய இரவு வணக்கம்.
3: வணக்கம் செல்பவர்
4: நாமக்கல் மாவட்டம் ராசிபுரம் தண்ணீர் பந்துக்கம் கே கே கருப்பண்ணன்.
3: கே கே கருப்பண்ணா ட்ரிபிள் கே அப்படின்னு உங்களை சொல்லலாம் இல்லைங்களா?
4: இல்லைங்க, டபுள் கே தான் கூப்பிடுவேன்.
3: அப்படிங்களா, சரிங்க. என்ன பாடல் வேண்டும் உங்களுக்கு?
4: பாபு படத்துல இருந்து கஞ்சி வருதப்பா.
3: கஞ்சி வருதப்பா, சரிங்க. இது வந்து இனிய பாடல் அனைவருக்காக.
5: வரதப்பா வரதப்பா கஞ்சி வரதப்பா கஞ்சி வரதப்பா
6: எங்கப்பா. வரதப்பா வரதப்பா கஞ்சி வருதப்பா கஞ்சி கலையன் தன்னை தலையில் தாங்கி

0: 10:22 கேட்டு ரசித்துக் கொண்டிருக்கின்றோம் சுகமான ராகங்கள். இன்றைய நிகழ்ச்சி நாமக்கல் மற்றும் கரூர் மாவட்டங்களைச் சேர்ந்த நேயர்கள் அலங்கரித்துக் கொண்டிருக்கிறார்கள். இணைப்பில் இணையும் அடுத்த நேயர், வணக்கம்.
1: இரவு வணக்கங்கண்ணா, நல்லா இருக்கீங்களா?
0: யாருமையா இருக்குங்கம்மா, யாருங்கிறது பேசுறீங்க?
1: எங்கமேட்ல இருந்து அமுதாங்கண்ணா.
0: சொல்லுங்க அமுதா, என்ன பாடல் கேட்கலாம்?
1: இரவும் பகல்ல இருந்து எனிசங்கண்ணா.
0: சரிங்க, உங்களுக்காக ஒரு இனிய பாடல். நன்றிம்மா.
1: நன்றிங்க.

0: 10:27 இமைகள் ஒய்பிற்கும் நேரத்தில் உங்களை இசையால் தாளாடி கொண்டிருக்கிறது. தருமபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7 சுகமான ராகங்கள் இணைப்பில் இணையும் அடுத்த நேயரை சந்திப்போம். வணக்கம்
1: சார். இரவு வணக்கம் சார்.
0: வணக்கம் செல்பவர்.
1: கரூர் மாவட்டம் காந்தோண்டி மலை ஜீவா நகர்ந்து செல்வராஜ் பேசுறேன்.
0: சொல்லுங்க ஐயா, என்ன படம் கேட்கலாம்?
1: படம் சார், கவலை இல்லாத மனிதன்.
0: சரிங்க.
1: அதுல காட்டின் மர உறங்க, கலனியிலே நெல் உறங்க, காதல் இருவருக்கும் கண் உறங்க, இனிமையான பாடல்.
0: ரசிச்சு சொல்றீங்க, இதோ அந்த இனிய பாடல் அனைவருக்காகவும்.

10:31 இணைப்பில் இனியும் அடுத்த நேயரை சந்திப்போம். வணக்கம் வணக்கம்.

0: 10:35. இணையில் ஓய்வெடுக்கும் நேரத்தில் உங்களை இசையால் தாளாட்டி கொண்டிருக்கிறது தருமபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7 சுகமான ராகங்கள். இன்றைய நிகழ்ச்சியை நாமக்கல் மற்றும் கரூர் மாவட்டங்களைச் சேர்ந்த நேயர்கள் அலங்கரித்துக் கொண்டிருக்கிறார்கள். இணைப்பில் இணையும் அடுத்த நேயரை சந்திப்போம். வணக்கம்.
1: இனிய இரவு வணக்கங்கள் ஐயா. நான் கரூர் மாவட்டம் புலியூர் இருந்து மனோகரன் பேசுறேன்.
0: அருமையா இருக்குங்க மனோகரன், சொல்லுங்க என்ன பாடல் கேட்கலாம்.
1: ஐயா எனக்கு படம் அன்பளிப்பு பாடல் வந்து தேர் வந்தது போல் இருந்தது நீ வந்த போது, போரை வந்தது போல் இருந்தது நான் வந்த போது, என் கண்ணுக்கு என்ன கொண்டாட்டமோ. அந்த பாடல் கொடுங்க, நன்றிங்க வாய்ப்பு.
0: நிச்சயமா இது வந்து நீ படம் அனைவரும்.

0: 10:39 களத்தால் அழியாத காவிய கானங்களை காற்றலையில் கேட்டு ரசித்துக் கொண்டிருக்கின்றோம். சுகமான ராகங்களாக இணைப்பில் இனியும் அடுத்த நேயரை சந்திப்போம். வணக்கம்.
1: வணக்கம் சார்.
0: வணக்கம். யார் இங்கிருந்து பேசுறீங்க?
1: நாமக்கல் இருந்து முத்துசாமி பேசுறேன் சார்.
0: சொல்லுங்க முத்துசாமி ஐயா, என்ன பாடல் கேட்கலாம்
1: சார்? கிரக பிரவேசம் படம்.
0: சரிங்க.
1: எங்க வீட்டு ராணிக்கு போய் இளமதர்ந்து.
0: இது வந்து இனிய பாடல் அனைவருக்காகவும்.

0: 10:43. இணைப்பில் இனியும் அடுத்த நேயரை சந்திப்போம். வணக்கம்.
1: ஐயா வணக்கம். ஐயா
0: வணக்கம். யாருங்க இருந்து பேசுறீங்க?
1: நாமக்கல் மாவட்டம் பரவத்தி வேலூருங்க. நடந்தை பெரியசுரப்பாளையம் செல்வி முத்துசாமிங்கய்யா.
0: சொல்லுங்க செல்வி முத்துசாமி, என்ன பாடல் வேண்டும்?
1: ஐயா படம் கண்காட்சிங்க ஐயா.
0: சரிங்க.
1: காரைப்பிடிப்போ பாடுங்க ஐயா.
0: சரிங்க. இது வந்து இனிய பாடல் அனைவருக்காகவும்.

0: பாக்கிங்க
1: சாமி. காடை பிடிப்போம், கவுந்தாடி பிடிப்போம், காக்கா பிடிக்க மாட்டோம்.
0: காடை பிடிப்போம், கவுந்தாடி பிடிப்போம், காக்கா பிடிக்க மாட்டோம்.
1: யாரையும் காக்கா பிடிக்க.
2: கரூர் காந்தி கிராமத்துல இருந்து கனிமொழி வீரமணி பேசுறேன் சார்.
3: சொல்லுங்க கனிமொழி, என்ன பாடல் கேட்கலாம்
2: சார்? மாட்டுக்காரன் வேலை படத்துல இருந்து ஒரு கண்ணை பாக்குறா, ஒரு கண்ணை தாக்கிறா, அவ உரத்த கடிச்சுக்கிட்டு மெதுவா அவ சிரிக்கிறா சிரிக்கிறா சிரிக்கிறா. அந்த பாட்டு போடுங்க சார்.
3: இது வந்து இனிமையான பாடல் அனைவருக்காகவும்.

0: சிரிக்கிறா சிரிக்கிறா சிரிக்கிறா.
1: பத்து மணி 51 நிமிடம். காலத்தால் அழியாத காவிய கானங்களை காற்றலையில் கேட்டு ரசித்துக் கொண்டிருக்கின்றோம் சுகமான ராகங்களாக. இணைப்பில் இனியும் அடுத்த நேயரை சந்திப்போம். வணக்கம். வணக்கம், இணைப்பில் இருக்கீங்க?
2: வணக்கம் சார்.
1: ஐயா வணக்கம், சொல்லுங்க. யாருங்க இருந்து பேசுறீங்க?
2: கரூர் மாவட்டம் கொசூருக்கும் பக்கத்துல கொத்தமல்லி மேடு 6 மணி பேசுறேன்.
1: சொல்லுங்க மணி, என்ன பாடல் கேட்கலாம்
2: சார்? நான் குடித்து கொண்டே இருப்பேன் அப்படிங்கிற படத்துல இருந்து குடிக்காத தம்பி குடிக்காத இந்த பாடல் கொடுங்க
1: சார். சரிங்க, இது வந்து இனிய பாடல், அனைவருக்காகவும் கொடுத்துடலாம். நன்றிங்க இணைப்பில் வந்தமைக்கு.
2: நன்றிங்க சார், வாய்ப்பு நன்றிங்க சார்.
3: குடிக்காதே தம்பி குடிக்காதே, தம்பி தம்பி தம்பி தம்பி தம்பியோ

¡Señores! ¡Tambi, tambi, tambi, tambi, tambi! ¡Oh!

காந்தி அண்ணா

தம்பி தம்பி தம்பி தம்பி தம்பியோ குடிக்காது தம்பி குடிக்காது, நீ குடிச்சு புட்டு குடலி கட்டு குடிக்காது, நீ குடிச்சிருந்தா ஊருலகம் மதிக்காது, உன் வீட்டை ஒரு கழுத

இமைகள் ஓய்வெடுக்கும் நேரத்தில் உங்களை இசையால் தாளாட்டி கொண்டிருக்கிறது. தருமபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7 சுகமான ராகங்கள்.

0: நிலையத்தில் நேரம் இரவு 11 மணி. கேட்டு ரசித்துக் கொண்டிருக்கின்றோம் சுகமான ரகங்கள். இன்றைய நிகழ்ச்சியை நாமக்கல் மற்றும் கரூர் மாவட்டங்களைச் சேர்ந்த நேயர்கள் அலங்கரித்துக் கொண்டிருக்கிறார்கள். நிகழ்ச்சியை நிறைவு செய்ய காத்திருக்கும் நேயரை சந்திப்போம். வணக்கம். வணக்கம். யாரங்கிருந்து பேசுறீங்க?
1: நாமக்கல் மாவட்டம் நடந்து புளியம்பட்டியில இருந்து சிவகாமி பேசுறேன்.
0: சொல்லுங்க சிவகாமி, என்ன பாடல் கேட்கலாம்?
1: காவல்காரன் படத்திலிருந்து நினைத்தேன் வந்தாங்கிற பாடல்.
0: சரிங்க, இதோ இந்த பாடல் அனைவருக்காகவும்.

0: நீங்கள் கேட்டு ரசித்துக் கொண்டிருக்கும் இந்த இனிய பாடலோடு நிறைவுக்கு வருகிறது இன்றைய சுகமான ராகங்கள். இன்றைய சுகமான ராகங்கள் நாமக்கல் மற்றும் கரூர் மாவட்டங்களைச் சேர்ந்த நேயர்களின் விருப்ப பாடல்களாக வலம் வந்தது. இன்றைய நிகழ்ச்சியில் குமாரபாளையம் ராஜி, நாமக்கல் முருகேசன், தண்ணீர் பந்தல் காடு கருப்பண்ணன், வெங்கமேடு அமுதா, தான் தோன்றிமலை செல்வராஜு, கொசுவம்பட்டி ரகுராமன், புளியூர் மனோகரன், நாமக்கல் முத்துசாமி, பரமத்தி வேலூர் செல்வி முத்துசாமி, கரூர் காந்தி கிராமம் கனிமொழி, கொத்தமல்லிமேடு ஆர்மணி, வளையப்பட்டி இளங்கோவன், புளியம்பட்டி சிவகாமி ஆகியோர் தங்களது விருப்ப பாடல்களை கேட்டு ரசித்தார்கள். இனிப்பில் வந்த நேயர்களுக்கும் இனிப்பில் வர முயற்சித்த அத்துணை நேயர்களுக்கும் நன்றிகளும் பாராட்டுகளும் வாழ்த்துக்களும் வணக்கங்களும். நிகழ்ச்சியை தொகுத்து வழங்கிய மகிழ்ச்சியோடு நன்றி கூறி விடைபெறுகின்றேன். நான் என்றும் உங்கள் இனியவன் நல்லம்பள்ளி எஸ் கார்த்திகேயன். தொடர்ந்து கேட்கலாம் ஆங்கிலத்தில் செய்திகள் டெல்லி அஞ்சலாக.
1: The news read by Ashish P. Abraham. Prime Minister Narendra Modi has credited Indian youth for achieving progress in the area of science, technology and sports and called upon them to contribute in the areas of cleanliness drive, conservation of water and natural resources and gift Indian artifacts. He was speaking after inaugurating the Swami Vivekananda Cultural Youth Center, Viveka Smarak, in Mysore today. The Prime Minister emphasized that Swami Vivekananda's vision was to mentor our youth and empower them to work for nation building. Mr. Modi further said, the capabilities of our youth has transformed India into the second largest mobile phone market. New strides are being made in semiconductor manufacturing, innovations and in private sector space missions. Moreover, Mr. Modi underscored the progress achieved in the last 12 years in the field of education by establishing new universities and colleges, including ITIs, IIMs, IITs, AIMS, and increasing medical seats as well. Earlier in the day, Prime Minister Modi launched development projects worth about 18,000 crore rupees, including airport, road, and energy infrastructure at Vijayanagaram in Andhra Pradesh. Addressing a public meeting, the PM said Andhra Pradesh is moving ahead at a rapid pace and the centre is fully committed to realising the vision of Swarna Andhra and Viksit Bharat through large-scale infrastructure and industrial development. Union Home Minister Amit Shah has approved the advance release of 2,117.85 crore rupees from the central share of the State Disaster Response Fund SDRF to support the states affected by floods during the ongoing southwest monsoon. The assistance approved for the affected states include

0: 44.55 crore rupees to Arunachal Pradesh as advanced release of the first installment for the financial year 2026-27. Cross-border trade between India and China through Nathula Pass in Sikkim resumed today, ending a suspension of more than 6 years. Our correspondent reports that Nathula, located at an altitude of over 14,000 feet in East Sikkim, served for centuries as a vital trade route along the ancient Silk Route connecting India with Tibet. Border trade will operate Monday to Thursday, with the gate opening at 7:30 a.m. Indian Standard Time, and each registered trader will be allowed to conduct trade worth up to ₹2 lakh per day. At the Commonwealth Games in Glasgow today, India climbed to fourth place with 36 medals, including 12 gold, 16 silver and 8 bronze. Indian boxers Jasmine Lamboria, Preeti Pawar, Sakshi Chaudhary, Priya Ghangas and Arundhati Chaudhary delivered dominant victories in their respective finals to win gold medals. However, India's Lovlina Borgohain took silver, losing her final bout in the women's 75kg final to Australia's Emma Sue Greentree by a 4-1 verdict. Preeti claimed the women's 54kg boxing title with a commanding 5-0 victory over Canada's Scarlett Delgado. Jasmine, the reigning world champion, secured another 5-0 win in the women's 57kg final, defeating Michaela Walsh of Northern Ireland. Sakshi then beat Ruby White of England in the women's 51kg final 5-0 to win. Priya beat Marie-Bethol Al-Hamdieh of Canada 4-1 in a split verdict in the women's 60kg final. Arundhati Chaudhary also defeated Chantelle Reid of England in the women's 70kg final. Indian boxer Sachin Sivach defeated Namibia's Trigen Morning Duelo in the men's 60kg final. Later tonight, Narinder Berwal will clash against Damar Thomas of England in the men's 90+kg final. India also celebrated a historic achievement in para-athletics, with Soman Rana winning gold and Shubham Jull taking silver in the men's shot put F57 event. This result marked India's first ever Commonwealth Games gold medal in the men's shot put F57 event and the nation's first double podium finish in the category. In other athletics events, triple jumper Praveen Chitravel won silver, while Silva Prabhu earned bronze. On the judo mat, Unnati Sharma advanced to the women's 63kg semi-finals after defeating New Zealand's Kuona Christie. Karanjit Singh Mann advanced to the men's 90kg quarter-finals, defeating New Zealand's Elliot Connolly by a pawn in 3 minutes 29 seconds. His next opponent in the last 8 stage will be Canada's Guillaume Gaulin. President Draupadi Murmu extended congratulations to our boxers in a social media post, saying that India's remarkable run in boxing at the Glasgow Commonwealth Games continues with yet another golden triumph. And that is the end of this news bulletin.
1: நீங்கள் கேட்டு ரசித்துக் கொண்டிருப்பது தர்மபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7. இனி தொடர்ந்து கேட்கலாம் உறங்கும் முன் ஓர் சிந்தனை. செய்த தவறை ஒப்புக்கொள்ள மறுப்பதை விட பெரிய அவமானம் வேறு எதுவும் இல்லை. செய்த தவறை ஒப்புக்கொள்ள மறுப்பதை விட பெரிய அவமானம் வேறு எதுவும் இல்லை. உறங்கும் முன் ஓர் சிந்தனை கேட்டீர்கள். இனி நாளை வளம் வரும் நிகழ்ச்சி நிரல். நாளை காலை 6:10 இணைத்தானம் நல்லவை கேட்க வழங்குகிறார் இதயகீதம் ராமானுஜம் அவர்கள். 6:35 தருமபுரி ஆறுமுக ஆசாரி திரு நாதன் கம்பெனி வழங்கும் உழவர்களுக்கான அறிவிப்புகள். 6:55 தருமபுரி ஸ்ரீ கிருஷ்ணா சில்க்ஸின் மழலை மொழி. நாளைய மழலையாக நம்மோடு ஆர் கிஷாந்த். காலை 7:00 காலை வணக்கம் நிகழ்ச்சியில் தருமபுரி JK குழந்தைகள் நல மருத்துவமனை வழங்கும் நாள் மலர். தருமபுரி அரசு பட்டுக்கூடு அங்காடியின் இன்றைய விலை நிலவரம். தருமபுரி உழவர் சந்தையின் நாளைய காய்கனி விலை நிலவரம். தருமபுரி குண்டலப்பட்டி ஜோதி லேசர் கண் மருத்துவமனை வழங்கும் இனிது இனிது ஆகியன கேட்கலாம். 7:25 தருமபுரி துரைசாமி நாயுடு திரு மற்றும் பாரதிபுரம் SS ஜுவல்லரி வழங்கும் நலம் தனி. 7:30 சந்தோஷ சாரல். 8:00 தருமபுரி ஹெல்த் கேர் ரத்த பரிசோதனை நிலையம் வழங்கும் இன்று ஒன்று நன்று. 8:50 பொன்னியின் புதுப்புணல். 8:30 தருமபுரி சீனிவாசா பொறியியல் கல்லூரி அட்டானமஸ். தருமபுரி ஸ்ரீ மகாலட்சுமி சில்க்ஸ் வழங்கும் சிந்தனை சிறகுகள். 8:45 சர்மரோக நிவாரணி சைபால் வழங்கும் இன்று ஒரு தகவல். 9:00 தருமபுரி சங்கர் ஸ்கேன்ஸ் வழங்கும் இனிய சொல்லமது. 9:05 வானொலியில் வசந்தம். நாளை அழகு குட்டி செல்லம். நாளை காலை 10:00 தருமபுரி நேதாஜி பைபாஸ் ரோட் JN மருத்துவமனை ஜனனி கிளினிக் வழங்கும் நன்றே கேட்போம் இன்றே கேட்போம்.

இதனைத் தொடர்ந்து நீங்கள் கேட்டவை முற்பகல் 11 மணிக்கு தருமபுரி இனிமை சேமியா மற்றும் மாவு வகைகள் வழங்கும் கேட்டால் சுவைக்கும். அதனைத் தொடர்ந்து பூவி பெண் பூவி 12 பத்திற்கு உங்கள் களம் மலரும் மொட்டுக்களாக சேலம் மாவட்டம் நங்கவள்ளி ஒன்றியம் சா புதுரெட்டியூர் ஊராட்சி ஒன்றிய நடுநிலைப்பள்ளி மாணவ மாணவியர் வழங்கும் பல் சுவை நிகழ்ச்சியினை கேட்கலாம். 1 பத்திற்கு நேயர் விருப்பம். 1:30க்கு தருமபுரி பிஜிஆர் மல்டி ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை வழங்கும் ஆரோக்கியம் ஆயுள் முழுவதும். 2 மணிக்கு இலக்கியம் பேசுவோம் நிகழ்ச்சியில் கதையின் நாயகிகள் பகுதி 1. 2:30 ஒரு பட பாடல். 3 மணிக்கு கட்சவியில் கலக்கல் பாடல்கள். 4 மணிக்கு நாடகம். 5 மணிக்கு மாலை தென்றல். 6 மணிக்கு தருமபுரி ராதாகிருஷ்ண ஜுவல்லரி வழங்கும் தினம் ஒரு திருக்கோவில். 6:55 சேலம் புதிய பேருந்து நிலையம் மற்றும் கடைவீதி ஸ்ரீ கோயம்புத்தூர் ஜுவல்லர்ஸ் வழங்கும் நட்சத்திர ஒளியில் நம்பிக்கை வார்த்தைகள். 7:25 வயல்வெளி நிகழ்ச்சியில் மஞ்சள் மற்றும் வெண்டை சாகுபடி மோட்டூர் எம் முத்துசாமி அவர்களோடு நேர்முகம் கேட்கலாம். 9:30 இடைவிடாத இசைமலை. 10 மணிக்கு சுகமான ரகங்கள். நாளைய நிகழ்ச்சியில் அனைத்து மாவட்ட நேயர்களும் பங்கு பெறலாம். நேயர்கள் இதுவரை நாளை வளம் வரும் நிகழ்ச்சி நேரில் கேட்டீர்கள். ஆகாஷ்வாணி தருமபுரி பண்பலை 102.5 MHz இந்த ஒலிபரப்பு இத்துடன் நிறைவு பெறுகிறது. இதே அலைவரிசையில் நிகழ்ச்சிகள் நாளை காலை 5:50 தொடங்கும். சென்னை DTH நிகழ்ச்சிகளை ஏற்காடு பண்பலை 103.7 MHz தொடர்ந்து கேட்கலாம். நேயர்களுக்கு வணக்கம். ஜெய்ஹிந்த்.